பத்திரிகையில வரதான் நான் சொல்றேன். அல்லது சில பேர் புராண பிரசங்கங்கள் சொல்கின்ற மேடைகளை சொல்லக்கூடிய விவரத்தை வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, அது வந்து பிரம்ம

0: இருபத்தி தோஷம் பிடிச்சதுனால அந்த பெருமாள்கிட்ட வந்து சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லாம் நாம என்ன பண்றோம்னா, ஏதோ அதான் கேட்டா புராணங்களை நாம ஏதோ ஒரு விவரங்களை படித்து விட்டு நாம் அவ்வாறு சொல்லுவோம். முதல்ல ஒண்ணு ஞாபகத்தை வச்சுக்கணும், நீங்க இந்த மாதிரி புராண வரலாறுகள் எல்லாமே என்னன்னு கேட்டா முழு முதற் கடவுள் பண்றது இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நாம் யாரை கடவுள் என்று சொல்லுகிறோமோ, சொரூப சிவம், பரசிவம், அவருக்கு பேரு சொரூப சிவம் அல்லது பரசிவம். அவர் என்னைக்குமே திருவிளையாடல் பண்றது இல்லை. ஆனா அதன் கீழே ஒவ்வொரு லோகங்களுக்கும் செய்யும் பொழுது இந்த 24 மொத்த லோகங்களை நாம் எப்படி பிரிக்கிறோம், அதாவது அந்த சிவபெருமானால சிருஷ்டிக்கப்படுகின்ற உலகங்களை வந்து நாம் எப்படி பிரிக்கிறோம்னா, அதை குறிச்சு 2 மாயை 5 கலைகள், ஒரு கிளாசிபிகேஷன், 2 மாயை 5 கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், 224. இது ஒரு கிளாசிபிகேஷன். ஆனா அண்டங்கள் கோடி கோடி, புவனங்களை விட அண்டங்கள் மிகவும் சிறியது. அதனாலதான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் மாணிக்கவாசகர். அண்டங்கள் வேற, புவனங்கள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும். பல அண்டங்கள் சேர்ந்ததுதான் புவனம். அந்த புவனம் 224 தான். அப்ப ஒன்னு ஒரு கிளாசிபிகேஷன், 2 மாயை 5 கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், 100 புவனங்கள், அண்டங்கள். அது சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யாப்புக்காக 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு சொன்னா உடனே அந்த அண்டம் வந்து 101 க்ரோர்ஸ் ஆஃப் எழுதக்கூடாது. அந்த 101 கோடின்னு சொன்னா நிறைய இருக்குங்கிறதுக்காக பயன்படுத்த 1000 தடவை நான் சொல்றேன், 1000 தடவை சொல்லியாச்சு வந்துட்டேன் அப்படின்னா 1000 தடவை கரெக்ட் எண்ணி பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அது போல அந்த 101 கோடின்னா 101 க்ரோர்ஸ் அர்த்தம் பண்ணி, அப்படி அப்படி அர்த்தம் இல்லை. அதான் எழுதினார் ஒரு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முடிவெடுத்து சொன்னாரு, அந்த இடத்துல ஜில்லியன் டைம்ஸ் சொல்லுங்க, ஜில்லியன், 101 கோடினா என்ன, மில்லியன், பில்லியன், ஜில்லியன், நம்பர் நிறைய இருக்குங்கிற காட்டுறதுக்கு ஒரு அளவு போல் அவ்வளவுதானே ஒழி, அதை போய் நீங்க மேத்தமெட்டிக்கலா அர்த்தம் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த யாப்புக்காக 101 கோடியின் மேற்பட விரிந்தன, அந்த யாப்பு சரியா வருங்கிறக்காக சொல்றேன். அது கான்செப்ட புரியுங்க. அதுக்குதான் நம்ம சாத்திரத்தை வச்சு பொருள் பண்ணணும் சொல்றது. 101 போனாங்க, 101 அண்டங்கள் என்று எங்கேயுமே சொல்லல. 101 அண்டங்கள் ஒன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு,
1: கோடி தேவர்கள்
0: பண்றாங்க.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.

ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே என்று ஸ்ரீஞான சம்பந்தப் பெருமானால் பரவப்பெற்ற திருவாமாத்தூர் என்ற நடுநாட்டு திருத்தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். ஸ்ரீஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பதிகம் பாடி பரவிய பெருமையுடையது இந்த திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்து இறைவனை பரவாத பொக்கமும் பொக்கமே, இப்பெருமானை ஏத்தாதார் பெயரில் பெயரே, அவனது சார்பு அல்லால் வேறு சார்பு இல்லோமே என்று அவருடைய நெறி நில்லாத வேடங்களெல்லாம் ஒரு வேடம் அல்ல என்பதை நமக்கு இப்பதிகம் மூலம் நமக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறு தேவர்க்கும் தேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கோயில் கொண்டு வீற்றருளியுள்ள இந்த திருத்தலத்தை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியதோடு, அந்த பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் கேட்காத செவிகளெல்லாம் கேளா செவிகளே என்றும் பாடியுள்ளார். ஆகவே திருவாமாத்தூர் சென்று இறைவனை பரவ வேண்டும், அவன் கழலை போற்ற வேண்டும், அதுவே உண்மையான வாழ்க்கை. அப்படி அந்த வள்ளலுடைய கழல் பரவா வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த பெருமானை தினந்தோறும் நினைக்க வேண்டும், அவனை நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே என்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த திருவாமாத்தூர் என்ற திருத்தலம். இத்தலம் விழுப்புரத்திற்கு அண்மையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நகரப் பேருந்துகளில் செல்வதற்கு வசதிகள் உள்ளன. செஞ்சி செல்லும் மார்க்கத்தில் 3 கிலோமீட்டர் சென்றுவிட்டு பிறகு திருவாமாத்தூர் செல்லும் சாலையில் சென்றால் இந்த திருத்தலத்தை அடையலாம். இந்த தலம் மிகவும் பழமையானது என்பதை தல புராணத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிகின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது இத்தலம் என்று கூறுகிறார்கள். இறைவனுடைய பெயர் அபிராமேஸ்வரர் என்பது அம்பிகை, முக்தாம்பிகை என்று வழங்கப்படுகின்றாள். இந்த தலத்தின் ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் விளங்குகின்றது. இங்குள்ள தீர்த்தம் தண்ட தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. அருகில் ஓடக்கூடிய பம்பையாறும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்தில் பல உற்சவங்கள், மாதாந்திர விழாக்கள் நடைபெறுவதோடு மகாசிவராத்திரி என்று மிகச்சிறப்பான வழிபாடு இங்கு நடைபெறுகின்றது. இறைவனுடைய சன்னதி கிழக்கு நோக்கியது, அம்பிகையினுடைய சன்னதி மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. ராமனால் வழிபடக்கூடிய சுயம்புமூர்த்தி இந்த பெருமான். அபிராமேஸ்வரர் என்று அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத பெருமானாக இங்கு காட்சியளிக்கின்றான். முக்தாம்பிகை வரப்பிரசாதியாக திகழ்கின்றாள். இந்த கோயிலில் விநாயகர், முருகன், ஆடல்வல்லான், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, பிக்ஷாடனர், சகசிரலிங்கங்கள், சட்டநாத பெருமான், காசி விஸ்வநாதர், அருணாச்சலேஸ்வரர், ராமன், சப்தமாதர்கள், நால்வர் பெருமக்கள், 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர், பைரவர், நவகிரகங்கள் ஆகிய மூர்த்திகளையும் இருக்க காண்கின்றோம். நந்தியம் பெருமான் பெரிய அளவில் அருட்காட்சி வழங்குகின்றார். பலிபீடத்தின் அருகில் பாதாள நந்தியும் ஒன்று இருக்க காண்கின்றோம். இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பாக தலபுராணம் கூறும் இடத்தில் ராமபெருமானால் வழிபட்ட புண்ணிய தீர்த்த தலமும் இது. ராமனே தோற்றுவித்த தண்ட தீர்த்தமும் இங்கு அமைந்திருக்கிறது. சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்பு முருகன் இங்கு வந்து அபிராமேஸ்வரரை வணங்கியதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அதேபோன்று விநாயகராலும் பார்வதியாலும் நாரதராலும் வியாச முனிவராலும் ரோமசரிஷியினாலும் மதங்க முனிவராலும் அஷ்டவசுக்களாலும் வழிபட பெற்றவர் இந்த பெருமான். அருணகிரிநாதர் இத்தலத்து முருகப்பெருமானை திருப்புகளில் பரவியுள்ளார். சிவபெருமானை மட்டுமே வழிபடுவதாக நியமம் வைத்துக் கொண்டிருந்த பிருங்கி முனிவர் அம்பிகையை வழிபடாது போகவே அம்பிகையினுடைய சாபத்தினால் இங்கு வன்னிமரமானதாக புராணம் குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய சன்னதிக்கும் அம்பிகையினுடைய சன்னதிக்கும் இடையில் இந்த வன்னிமரம் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில்
பசுக்களுக்கு கொம்புகள் இல்லாதிருந்தன. எனவே காட்டு விலங்குகளிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாமல் போனபடியால் அவை இங்கு தஞ்சமடைந்து இறைவனை வழிபட்டு தங்களுக்கு கொம்பு வேண்டும் என்று வரம் கேட்டன. அவ்வாறே வரமளித்த பெருமான் அந்த பசுக்களுக்கு தயாகவும் ஆனார்

என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த காசுகளை மூங்கில் ஒரு மூங்கில் மூங்கிலாக செய்யப்பட்ட ஒரு கூட்டிற்குள் அவற்றை மறைத்து வைத்தான். அப்பொழுது தம்பி கேட்கிறான், இதை முக்தாம்பிகைக்கு முன்னர் வட்டப்பாறையில் வந்து சொல்வாயா என்று சொல்லும்பொழுது, அவ்வாறு பொய் சாட்சி சொல்லவும் தயங்குவில்லை அண்ணன், முக்தாம்பிகை என்ன கொத்தி விடுவாளா என்று கேட்டானாம். அப்பொழுதே பூமி வெடித்து அதிலிருந்து ஒரு கருணாகம் வந்து அந்த அண்ணனை தேண்டியது. அவனிடம் இருந்த அந்த மூங்கில் ஆன மூங்கிலாலான அந்த கூடு திறக்க பெற்று அதிலிருந்த காட்சிகள் கீழே கொட்டின என்று ஒரு அற்புதத்தை கூறுவார்கள். ஆகவே அந்த வட்டப்பாறையில் பொய் சத்தியம் செய்வது என்பது இன்றளவும் யாவரும் அஞ்சக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்ச்சி அந்த இடத்தில் நிகழ்ந்தது. இப்பொழுதும் இக்கோவிலிருந்து சற்று தொலைவில் நாகவடிவில் அந்த இடம் நாகம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதனை நாககன்னி என்று ஊரார் வழிபட்டு வருகிறார்கள். இந்த தலத்திற்கு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்பவர் ஸ்தலபுராணம் இயற்றியுள்ளார். இந்த ஸ்தலபுராணத்தின் மூலம் பல அரிய செய்திகளை நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தினுடைய பெருமையை கூறும் முகத்தில் நடுநாட்டின் பெருமைகளையும் இறைவனது பெருமையையும் தெள்ளத்தெளிவாக இவர் விளக்குகின்றார். நல்வினை செய்தவர்கள் மட்டுமே இந்த தலத்தை தரிசிக்க இயலும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலம் இது என்றெல்லாம் கூற வந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், பிரபந்தத்தில் பல வகைகள் இருக்கும், அவற்றுள் ஒலி அந்த ஆதி சிறப்பிடம் பெற்றது போல திருவாமாத்தூர் சேர்ந்தது என்பார். சுவாமிக்கு அபிராமேஸ்வரர் என்ற பெயரோடு ஆண்டநாயகன் என்ற பெயரையும் அழகியநாதர் என்ற பெயரையும் குறிப்பிடுகின்றார். இங்கு அந்தனர் வீதியும் வேத ஒலியும் யாக புகைகளும் சிறந்து விளங்கின. நீதி தவறாமல் ஆட்சி நடைபெற்றது. அரசன் நீதிக்கே தலைவணங்கினான் என்றெல்லாம் கூறுகின்றார். அதேபோல நாட்டினுடைய நிலச்சிறப்பு வர்ணிக்கப்படுகின்றது. செல்வச் செழிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நிலச்செழிப்பு. அதை உழவர் பெருமக்கள் எவ்வாறு சிறப்பாக செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். திருவாமாத்தூர் ஆலயத்தின் மதில் உயர்ந்து இருப்பது என்பதை உதாரணம் காட்டும்பொழுது, கற்புடைய மாதர்களுடைய ஒழுக்கம் எவ்வாறு உயர்ந்துள்ளதோ அது போன்றது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் காமதேனு எவ்வாறு சிறப்புடையதோ, ராமபிரான் எவ்வாறு சிறப்புடையவனாக திகழ்கிறானோ அதே போன்று இந்த தலமும் சிறந்து விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார். மதில் சுவரோ சக்கரவாளகிரி போன்று உயர்ந்து விளங்குகின்றதாம். இதை பிரமன் படைத்தானா அல்லது தேவதச்சன் உண்டாக்கினானா என்று அதிசயிக்க தக்க அளவில் உயர்ந்து விளங்குகின்றன. நாற்புறமும் நான்கு அரண்கள் இருக்கின்றது என்பதை மாணிக்கவாசகருடைய அன்பும் திருநாவுக்கரசு நாயனாருடைய அடிமைத்தன்மையும் ஞானசம்பந்தமூர்த்தியினுடைய வீரமும் சுந்தரருடைய இன்பப்பேரும் ஆகிய நான்கும் சேர்ந்த அரண்களாக நாற்புறமும் விளங்குகின்றன என்று நயம்பட விளக்குகின்றார். இதனை ஆதிசேஷனாலும் விளக்க இயலாது என்று ஒருவாறு அமைகின்றார் ஆசிரியர். அடுத்ததாக இந்த தலத்தினுடைய சிறப்பை கூறும் இடத்தில், திருவாமாத்தூருக்கு கீழ் எல்லையாக மூன்று யோஜனை கடல் இருப்பதாகவும், தென் எல்லையாக காவிரி வரையில் 10 யோஜனை இருப்பதாகவும், மேற்கு எல்லையாக திருவண்ணாமலை வரை

0: நான்கு யோஜனை தூரம் இருப்பதாகவும் வட எல்லையாக காஞ்சி மாநகரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது இந்த தலத்தினுடைய வடமொழி புராணத்திலேயே கூறப்பட்டுள்ளது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, தரிசிக்க முக்தி தருவது தில்லை, நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி அளிப்பது திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தருவது காசி. ஆனால் திருவாமாத்தூர் இந்த நான்கு முறைகளையும் தரவல்லது என்பார் ஆசிரியர். இந்த தலம் காசிக்கு ஒப்பது, அபிராமேஸ்வரர் விஸ்வநாதருக்கு இணை, கங்கைக்கு சமமாக இங்கு பம்பை நதி ஓடுகின்றது என்றெல்லாம் கூறுகின்றார். இவற்றையெல்லாம் பூத முனிவர் விளக்கியதாக நமக்கு இவர் விளக்கி காட்டுகின்றார். நைமிசாரண்யத்து முனிவர்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும் இடத்தில், தீய கோள்களின் வசப்பட்டவர்கள் நலம் பெறுவதற்காக தன்னை நாடி வந்தால் அருள்வாராம் இந்த பெருமான். தன்னை ஏசுபவர்களுக்கும் நன்மையை செய்பவராம் இவர். கோடி முனிவர்கள் வணங்கிய தலம் இது என்று ஒரு சிறப்பும் இந்த தலத்திற்கு உண்டு. இத்தலத்தை தவிர பெரும்பாக்கம், மேற்கருணை, அரியலூர், அகரம் ஆகிய தலங்களிலும் அபிராமேஸ்வரர், முத்தாம்பிகை என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் விளங்குகின்றார்கள். அண்மையில் உள்ள அகரத்தில் பழைய அரச மரத்தில் ஒரு முனீஸ்வரன் தங்கி அதன் அடியில் உள்ள விநாயகரை பணிந்து வாழ்கின்றான் என்பதும் இந்த புராணத்தில் காணப்படும் ஒரு செய்தி. அந்த முனீஸ்வரன் பெருமை வாய்ந்தவன். பேய், பில்லி, சூன்ய முதலவைகள் அகல வேண்டுபவர்கள் அங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் என்பதையும் இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. பசுக்குழுக்களெல்லாம் தாயாகிய இந்த தலத்தை மதியாதவர்கள் எவரானாலும் வேத விதிக்கு புறம்பானவர்கள் ஆவார்கள். ஐந்தெழுத்திற்கும் திருநீற்றிற்கும் எத்துணை சிறப்பு உண்டோ அத்துணை சிறப்பு இந்த தலத்திற்கும் உண்டு என்று அது வேறு இது வேறு அல்ல என்பதை தெளிவாக விளக்குகின்றார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் அறிவாட்டாய நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். குழந்தைகள்லாம் கதை கேட்க வந்தாச்சா? சரி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? அறிவாட்டாய நாயனார் வரலாறு. நாயனார் பேரு என்ன? அறிவாட்டாய நாயனார். சரியா? இவர் சோழ நாட்டில் காவிரி பாயிற இடத்துல நல்ல செழிப்பான ஒரு ஊர், கணமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். சரியா? ஊர் பேர் என்ன? கணமங்கலம். இந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். ஏன்னா அங்கதான் காவிரி நதி பாயுது இல்லையா? அதனால அங்கே ரொம்ப அழகுக்கு அதிகமாக நெல் விளையும். சரியா? ரொம்ப அழகான ஊர் அது. இந்த ஊர்ல உழவு தொழில் தான் ரொம்ப முக்கியமான தொழில். இந்த உழவு தொழில் செய்யற வேளாண் குடியில தலைவரா இருப்பாரு, தலைமகனா இருப்பாரு நம்ம தாயனார் அப்படிங்கிறார். சரியா? வேளாண் குடிக்கு தலைமை தாயனார். சரியா? தாயனாருக்கு ஒரு துணைவியார் உண்டு. இவரும் ஒரு சிறப்பான சிவத்தொண்டர். சரியா? ரொம்ப நல்லவர். இவர் செய்த சிவத்தொண்டு என்ன தெரியுமா? அங்க கோயில்ல சாமிக்கு தினமும் தென்னெல், செங்கீரை, மாவடு இது மூணையும் கொண்டு போய் தினமும் சாமிக்கு திருவம்போது செய்விப்பார். சரியா? அதென்ன செங்கல் சிவப்பு கலர்ல அரிசி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் சாப்பிட்ற அரிசி வெள்ளை கலரா இருக்குல்ல, ஆனா சிவப்பு நிறத்துல ஒரு அரிசி உண்டு. சரியா? அது வர்ற நெல் தான் செந்நெல். அப்புறம் செஞ்சீரை. நம்ம பார்க்க கீரையெல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை கலரா இருக்கு இல்லையா? ஆனா கவனிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல கீரை வந்து சிவப்பு கலர் தண்டு, சிவப்பு கலர் இலையில இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, இனிமே கீரை கடைக்கு போனீங்கன்னா. சரியா? அந்த கீரைக்கு பேரு செங்கீரை. அப்புறம் மாவடுங்கிறது மாம் பிஞ்சு. மாமரம் முதல் முதல்ல பூ விட்டு பிஞ்சு விடும் இல்லையா? சின்ன சின்ன சின்ன சின்ன மாங்காயா வரும் இல்லையா? அதுக்கு பேரு மாவடு. சரியா? இந்த மூணையும்
4: அவர் தினமும் சாமி கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார், திருவம்பது செய்வித்துட்டு வருவார். அதுதான் அவன் செய்த சிவத்தொண்டு. சரியா, இந்த தாயனார் வந்து நல்ல நிறைய பெருஞ்செல்வனவர், நிறைய செல்வம் உண்டு அவர்கிட்ட. அதை வச்சு அவர் இந்த சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருப்பார். இப்போ நம்ம சாமி என்ன நினைச்சிருவாரு, அவர் செய்கிற தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சிருவாரு நம்ம சாமி. அப்போ என்ன பண்ணுவார், அந்த செல்வத்தை எல்லாம் மடமடமடன்னு கரையும்படி செஞ்சிருவார். சரியா, இந்த செல்வம் எல்லாம் போயிடும், சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. யார், தாயனார் கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க ஊரில் நிறைய நெல் விளையும் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி கொடுப்பாங்க. செந்நெல் அறுவடை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு செந்நெல் கூலியாக கிடைக்கும். சாதாரண நெல் விளைஞ்சிருக்கோம்ல, அதை அறுவடை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சாதாரண நெல் கூலியாக கிடைக்கும். அப்போ நம்ம தாயனார் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே செந்நெல் கிடைச்சா அதை நம்ம சாமிக்கு திருவம்பதுக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த சாதாரண நெல் கார் நெல் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுன்னா அதை வந்து கணவன் மனைவி உணவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. சரியா, இப்படி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும், ஒரு நாள் அந்த சிவத்தொண்டு பத்திரம் ஆனால் குறையாம செஞ்சிட்டு இருக்காங்க. சிவத்தொண்டு பத்திரம் முட்டுப்படலே இல்லை, முட்டுப்படாமல் செஞ்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்போ என்னாச்சு, சாமி என்ன பண்ணாரு, என்ன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். என்னன்னா, அந்த ஊர்ல வந்து யாருமே சாதாரண நெல் விளைவிக்க மாட்டாங்க, எல்லாருமே செந்நெல்லை விதைச்சிருவாங்க. அப்போ என்னாகும், இவருக்கு அறுவடை பண்ணும்போது செந்நெல்லே கூலியாக கிடைக்கும், சாதாரண நெல் கூலி கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம், அதோட நம்ம சாப்பிட்றதுக்கான கூலி நெல்லாக கிடைக்கலையே, நம்ம சாப்பிட்றதுக்கான நெல் கூலியாக கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிருவோம் இல்லையா. ஆனால் அவர் அப்படி நினைக்கவே இல்லை, அவருக்கு கூலி முழுவதும் செந்நெல் கிடைச்ச போது, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், சாமிக்கு வேண்டிய திருவம்பதுக்கு வேண்டிய செந்நெல் எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கே, முழுவதுமாக கிடைச்சிருக்குதே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரே தவிர தன்னோட சாப்பாடை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. சரியா, இப்போ என்னாகும், வீட்டில் சாப்பிட்றதுக்கு நெல் இல்லை, அரிசி இல்லை. இந்த நிலைமை இப்போ அவங்க துணைவி என்ன செய்வாங்க, அரிசி இல்லை அதனால் சோறு இல்லை. சரியா, அப்போ என்ன பண்ணுவாங்க, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அந்த வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க நிலைமையில கூட அவங்க சிவத்தொண்டை மட்டும் விடாமல் செஞ்சுட்டே இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு செஞ்சுட்டு இருப்பாங்க. சாமிக்கு வேண்டிய செந்நெல் கிடைக்கிது, அந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கு. சரியா, இப்போ அவங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் சோர்ந்து கலர்ந்து போயிடும். ஆனால் கூட மகிழ்ச்சியோடு அவங்க சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரும்பாலுவாங்க ஒரு நாள் இதே மாதிரி தினமும் கொண்டு போகிறாங்க இல்லையா சாமிக்கு, அதுபோல் ஒரு நாள் போயிட்டு இருப்பாங்க. அவங்க கூடையில் செந்நெல் செங்கீரை மாவடு இது மூணையும் வச்சு அந்த கூடையை தாயனார் தலையில் வச்சுக்குவார். சரியா, அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு கலையத்தில் ஆனைந்து எடுத்துக்கிடுவாங்க. அது என்ன ஆனைந்து, ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், கவு. சரியா, அந்த பசுவிடமிருந்து கிடைக்கிற ஐந்து பொருள்கள் அதைத்தான் ஆண் ஐந்து அப்படிம்பாங்க. அது என்ன அஞ்சு பொருள், பால் தயிர் நெய் கோமயம் கோசலம். சரியா, இதில் பால் தயிர் நெய் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்புறம் மிச்சம் ரெண்டு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, கோமயம் அப்படின்னா அது பசுவினுடைய சாணம் அப்படின்னு அர்த்தம், கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர் அப்படின்னு அர்த்தம். இந்த அஞ்சையும் கலந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சாமிக்கான அபிஷேக பொருளில் இந்த ஆனைந்து ரொம்ப முக்கியமான இடம் கிடைக்கும் இந்த ஆனைந்துக்கு. சரியா, இதை எடுத்துக்கிட்டு அம்மா வந்து ஒரு கலையத்தில் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. தாயனார் முன்னாடி நடக்கிறாரு, அம்மா பின்னால் அந்த ஆனைந்து கலையத்தோடு நடக்கிறாங்க. போயிட்டு இருக்காங்க, போகிற வழியில் இவங்க தான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் காலெல்லாம் தளர்ந்து போயிருக்கோம். அப்போ ஒரு நேரம் கால் இடறி அப்படியே கீழே விழுந்துடுவார். பின்னால் அந்த அம்மா பிடிக்க பார்ப்பாங்க, அதுக்குள்ளே அவர் விழுந்துடுவார், தாயனா கீழே விழுந்துடுவாங்க. அவங்க தலையில் இருந்த அந்த கூடை செந்திடும், கீழே விழுந்துடும். இல்லையா, அது அதுக்கு சாமிக்காக திருவம்பது வச்சுருக்காங்க இல்லையா, அந்த திருவம்பதெல்லாம் கொட்டி போயிடும். அவங்க விழுந்த இடத்துல வந்து அப்படியே நிலத்தில் ஒரு பிளவு இருக்கும், அந்த பிளவுக்குள்ளே இதெல்லாம் செந்திடும், அந்த நெல் கீரை மாவடு எல்லாம் அந்த பிளவுக்குள்ளே விழுந்துடும். அப்போ தாயநாயனாருக்கு ரொம்ப வருத்தமாயிடும், சிவசிவா இன்னைக்கு சாமிக்கு திருவம்பது செய்ய முடியாமல் போச்சே, சாமி இந்த பேர் எனக்கு கிடைக்காம போச்சே, சாமிக்கு திருவம்புது செய்கிற பேர் எனக்கு கிடைக்கலன்னா இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பயன் அப்படின்னு அவங்களுக்கு அழுகழுகியாக வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூலி வேலைக்கு போகிறதுக்கு எப்போதும் அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ண போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து நெல் அறுக்கிறதுக்கு ஒரு அருவாள் வச்சுருப்பாங்கல்ல, நல்லா அதை வந்து அரை வட்டமாக வளைஞ்சு ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம், அதை வந்து சிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சிக்கிள்னு சொல்லுவோம், அரை வட்டமாக வளைஞ்சிருக்கோம். அதை தான் வச்சு தான் அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறிவாளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தன்னோட கழுத்து அறிய போவாங்க. இனிமே நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அறிய போவாங்க, அறிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல அந்த பிளவுக்குள்ள இருந்து நம்ம சாமியோட கை அப்படி வேகமா மேல வந்து அப்படியே அவரோட அந்த அறிவாளை பிடிச்சிருக்க கைய பிடிச்சிரும், பிடிச்சு அறிய விடாம நிறுத்திடும். நிறுத்திட்டு என்ன பண்ணும், அந்த மாவடு வந்து மண்ணுக்குள்ள விழுந்துச்சு இல்லையா, அந்த மாவடுவை கடிக்கிற பொட்டக்கங்க கடிக்கிற ஒரு ஓசை வரும்ல, கடிச்சு பாத்துக்கீங்களா நீங்க என்னைக்காவது, என்னைக்காவது மாவடு கையில கடிச்சதுன்னா நல்ல கடவாய்ப்பல் பக்கத்துல வச்சுட்டு கடிச்சு பாருங்க, விட்டுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் கடிக்கும்போது இல்லையா. அந்த ஓசை வரும்படியா சாமி என்ன பண்ணுவார், விடேல் விடேல் அப்படின்னு ஒரு ஓசை வரும்படியா ஒரு குளி ஒரு ஒலி குறிப்பு காட்டுவார் சரியா. அதுல என்ன அர்த்தம், அவர் மண்ணில் விழுந்த தரையில் விழுந்த அந்த மாவடுவை அந்த உணவை நம்ம சாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த விடேல் விடேலுங்கிற சவுண்டு வரும்படியா நம்ம சாமி செய்கிறார் சரியா. இப்போ தாயநாயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருது, சிறு சிவா மண்ணில் விழுந்த சாமி இன்னைக்கு இந்த திருவம்புதை ஏற்றுக்கிட்டாரே, மண்ணில் விழுந்த திருவம்புதை ஏற்றுக்கிட்டாரே, தரையில் சிந்தி போன திருவம்புதை ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அப்படியே கண் கலங்கி போயிடுவார். அப்போ வேகர் எழுந்துருச்சு நின்று அப்படியே கைமே கையை நல்லா கூப்பி அப்படியே வணங்கி அப்படியே சாமியை போற்றி பாடுவார். என்ன பாடுவார் தெரியுமா, அடி

0: பொடியணி பவளமேனி பொறிசடை புராண போற்றி அப்படின்னு பாடுவாங்க. சரியா, அப்படி போற்றி செய்ய சாமி என்ன பண்ணுவார், அப்படியே விடைமேல் அம்மையப்பரா காட்சி கொடுப்பார். விடைமேல் அம்மையப்பரனா ரிஷப வாகனத்துல சிவபெருமானும் உமையம்மையுமா காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து நீ செய்த செயல்கள், நீ செய்த சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பானது, நீயும் உன் துணைவியாரும் நம்ம சிவலோகத்துக்கு வந்து என்னாலும் இங்க நம்மளுடைய உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருள் செஞ்சிருவாங்க. சரியா, அப்போ இது எதனால அப்படின்னு சொன்னா, இந்த தொண்டு எப்படி ரொம்ப சிறப்புன்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அம்மா வந்து ஒரு கடலை மிட்டாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தை வாயில போற நேரத்துல தெரியாம அது தடுமாறி கீழே விட்டுடுது, கை தவறி கீழே விழுந்துருது. இல்லையா, அந்த இதை எடுத்து அந்த குழந்தை சாப்பிட அம்மா விடுவாங்களா, வேண்டாம் வேண்டாம் இது தரையில விழுந்துச்சு உனக்கு இது வேண்டாம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பாங்க. இல்லையா, அப்ப தரையில விழுந்த ஒரு கடலை மிட்டாய, ஒரு உணவு பொருளை ஒரு குழந்தை எடுத்து சாப்பிட தாய் பொறுக்கிறது இல்ல இல்லையா. ஆனா இங்க நம்ம சாமி அடியாருடைய அன்புக்காக தரையில விழுந்த திருவமுத தான் ஏற்றுக்கிட்டாரு. அப்ப சாமி அடியாருக்காக எவ்வளவு இறங்கி வராரு இல்லையா, அது நினைக்கும் போது கண்ணு கலங்க தானே செய்யும் இல்லையா. அப்ப அறிவால் சாய நாயனாருடைய வரலாறுல இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இதனால சாயனாருடைய அந்த அன்பு உலகத்துக்கு தெரிய வருது. சரியா, இங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு நாள் சாமிக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமை வந்தபோது கையில இருந்து அறிவால் எடுத்து தன் கழுத்து அறியறாங்க இல்லையா, அதனால தன் உயிரை மாச்சுக்கிறாங்க அவங்க, அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க இல்லையா. அதனால அவர் அறிவாய் தாயனார் ஐ அறிவார் தாயனார் அப்படின்னு ஆனார். சரியா, அறிவாள் கூட்டல் தாயனார் சேர்ந்து வரும்போது புணர்ச்சி விதிப்படி எப்படி வரும், அறிவார் தாயனார் அப்படின்னு வரும். சரியா, அதனால அவர் அறிவாட்டாய நாயனார் ஆனார். சரிங்களா, இப்ப நம்ம அறிவாட்டாய நாயனார் திருவடிகளை வணங்கிக்குவோம், நம்மள சிறப்பான சிவத்தொண்டு செய்ய நமக்கு சாமி கருணை செய்யணும்னு வேண்டிக்குவோம். சரிங்களா, நாளை பாப்பா திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: இடம் வைகை ஆற்றங்கரை. வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மாணிக்க வாசகப் பெருமானை சுடு மணலிலே நிறுத்தி பாண்டிய மன்னன் செய்ததற்கு பெருமானுடைய சீற்றம் ஆகிய திருவருள் போல வைகை கரை புரண்டு ஓட பாண்டிய மன்னனின் ஆணைப்படி எல்லோரும் தத்தம் கரையை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ இங்கே உள்ள காவலரிடம் எல்லோரும் தம்மை பதிவு செய்து கொண்டு வைகையிலே கரையடைக்கச் செல்கின்றார்கள். வைகை கரைக்கு நாமும் செல்வோம்.
3: ஐயா, நான் வந்தியம்மையின் கூலியால் வந்திருக்கின்றேன். வந்தியம்மையின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், நான் கரையை அடைக்கச் செல்கின்றேன்.
2: கூலியாளாக வந்த சொக்கநாத பெருமான் கூடை நிரம்ப மண்ணை எடுத்துக் கொட்டியும் வெள்ளத்தில் கூடை விழுமாறு செய்தும் பின் அதனை குதித்து எடுத்தும் மர நிழலில் படுத்து உறங்கியும் பணி செய்பவர்களோடு சேர்ந்து பாடி ஆடியும் காவலர்களைக் கண்டால் பணிவோடு இருப்பது போல் பாவனை செய்தும் திருவிளையாடல் புரிகிறார்.
3: என்னப்பா, எப்ப பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இங்க வாருங்கள், ஆடலாம் பாடலாம் சாப்பிடலாம்.
4: எப்பா சும்மா இரு, காவலர்கள் கண்டா எங்களை தண்டித்து விடுவார்கள், எங்களை வேலை செய்ய விடு.
5: ஆமா, உன் தோதனைய பார்த்தா வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலையே, யாரப்பா நீ, உன் பேர் என்ன?
3: என் பேரா சொக்க.
4: சொக்கனா, எந்த ஊரு?
3: என் ஊரா. ஆ
5: சரிதான், உன் வாய் அடைக்கவே 10 பேர் வேணும் போல. நீ எங்க கரை அடைக்க போற? அது சரி, அங்க உன் வீடு எங்க இருக்கு?
3: என் வீடா? இந்த ஊர்லயே பெரிய வீடு, கிழக்குல புகுந்தா மேற்கால வரலாம், வடக்குல புகுந்தா தெற்கால வரலாம். சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் போயிட்டு வந்தி அம்மை பாட்டி கிட்ட புட்டு சாப்பிட்டு வரட்டா? நீங்களும் வரீங்களா?
5: சரிதான், காவலர்கள் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வேலையும் செய்யப்பா.
6: எல்லாம் வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது போல இருக்கு. தம்பி நல்லா வேலை பாக்குற போல இருக்கு, ஒழுங்கா வேலை பாருங்க.
7: படுப்பா, அது தூக்கி பாங்க.
3: காலிலிருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு களைப்பாக இருக்கிறது.
7: என்னப்பா வேலை செய்றீங்க? அது தூக்கி இந்த பக்கம் போடுங்க, அப்படி போடுங்க, என்ன பண்றீங்க?
3: அப்பா, விட்டு சாப்பிட்டவுடன் ரொம்ப களைப்பா இருக்குதுல்ல. சரி, இவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல, இந்த நிழல்ல படுத்தா நல்லா தூங்கலாம். தூங்கி கண்டால் சிவலோகத்தையே பார்க்கலாம்.

0: ஏப்பா எந்திருப்ப, நீ இன்று காலை முதல் பல முறை பிட்டு சாப்பிட்டு சென்று விட்டாய். கரை அடத்த பாடில்லை. அது மட்டுமின்றி அடைக்கப்பட்ட கரகள் மீது ஏறி மிதித்து விளையாடுகின்றாய். நீ யார்? சித்தனா பித்தனா? இல்லை வந்தியமையை ஏமாற்றி விட்டு பிட்டு வந்த எத்தனா? அழகிய வடிவம் கொண்ட உன்னை கண்டால் கூலியாள் போலவும் தெரியவில்லை. உன்னை பற்றி பாண்டியமனிடம் அறிவிப்போம். மன்னர் வரக்கூடிய நேரம்தான் இது.
1: பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர்.
2: என்ன இது? கரையின் ஒரு பகுதி உயரவே இல்லையே. இப்பங்கை அடைப்பவர் எங்கே?
0: மன்னா, இவர்தான். இவர் தன் பணியை செய்யாது, மற்றவரையும் பணியை செய்ய விடாது. ஆடியும் பாடியும் குதித்து விளையாடியும் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்.
2: என்ன தைரியம்! கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் இன்றி நிற்கின்றாரே.
3: பாண்டிய மன்னன் தன் கையில் உள்ள பொற்பிரம்பால் கூலியாள் வேடத்தில் இருந்த இறைவரை அடிக்க, சோதிவடிவான இறைவன் தான் கொண்டு வந்த கூடையில் உள்ள மண்ணை அவ் அடைப்பில் கொட்டி மறைந்தருளினார். அக்கணத்திலேயே அரசன் அடித்த அடி அரசன் முதுகிலும் இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தாய் வயிற்றிலுள்ள குழந்தைகள் மீதும் மால் அயன் முதலான தேவர்கள் முதுகிலும் பட்டது. இறைவர் மண்ணை கொட்டிய இடம் மலை போன்று உயர்ந்து விளங்கியது. வைகை ஆற்றின் கரை அடைபட்டு வைகை வெள்ளம் தணிந்து நின்றது. எல்லோரும் இந்த அதிசயத்தை என்னென்று சொல்வது என்று கண்டுகொண்டிருக்கின்றனர்.
4: இது என்ன அதிசயம்! அவர் மறைந்து விட்டாரே! அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்ததே. இறைவா, சொக்கநாதா, வைகைக்கரையும் அடைபட்டு விட்டதே! வந்தவர் யாரோ? அவர் சாதாரணமானவர் இல்லை. தவறு செய்து விட்டேனா? அளவா என்னலே, ஒன்றும் புரியவில்லையே. சிவசிவா,
3: அரிமருத்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தரும நீதியில் வந்தமையால் நமக்கும் நமது அடியவர்க்கும் வாதவும் உதவும்படி செய்தான். நரிகளை பரிகளாக்கி நாமே கொண்டு வந்துவிட்டோம். நம் அருளினாலேயே அவை மீண்டும் நரிகளாக வாதவூரனின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை செய்தாக. வந்தியம்மைக்காக கூலியாளாக உன்னிடம் திறம்படியும் கொண்டோம். நாமே மண்ணை கொட்டி வைகை கரையையும் சரி செய்தோம். வந்தியம்மையின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வாழ்வு அனைத்தையும் நாம் வாதவூரன் பால் கொண்ட அன்பின் பொருட்டே செய்து இவ்வடியவனின் பெருமையை செய்தும் தெரிந்து கொள்ளவில்லை. என்னிடம் மிகவும் அன்பு கொண்ட எதையும் விரும்பாதான். அவன் விருப்பப்படி செல்லுமாறு விடுவிட்டு சைவ நன்னெறி காத்து நின்று செங்கோல் ஆட்சி புரிவாயாய.
4: சிவசிவா, பரம்பொருளே, தென் திரு அளவாயா, சொக்கநாதா, சங்கம் அமைத்து தமிழளித்த தேவரீரையா பிரம்பால் அடித்தேன். சிவசிவா, சிவசிவா, என்னே உனது கருணை! பேதையேன் செய்வளை பொறுத்தருளுங்கள் பெருமானே. தென்பாண்டி நாட்டானே, அடியேனுடைய குற்றத்தை நீக்கிய கோதிலா அமுதே, குணப்பெருங்கடலே, உன்னை நான் எவ்வாறு பாடுவேன் எம்பெருமானே? வாதவூரர் எங்கே? அவரை கண்டு வணங்கி என் பிழையை பொறுத்தருள வேண்டுமே.
0: மன்னா, அவர் திரு ஆளவாய் கோயிலில் உள்ளார்.
4: அப்படியா, நாம் உடனே அங்கு சென்று வாதவூரன் அடிபணிவோம்.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
5: ஓம் நம சிவாய்.

0: ശിവജ്ഞാനാദിയിൽ നിന്നും പേർത്ത് അശ്വജ്ഞാനം അശ്വജ്ഞാനം പരജ്ഞാനമെനവ് അപരജ്ഞാന നിലവും ഇരുപതമാണ്. അശ്വജ്ഞാനം പരജ്ഞാനം അപരജ്ഞാനം ഇരുപതമാണ്. ഇതിനുള്ള പരജ്ഞാനമാവത് ശിവനോട് ഇരണ്ടറ്റ് അഭയനിർവമായി ഇരിക്കുന്നു. പരജ്ഞാനം എന്ന് ചൊല്ലാൽ പരവരകളിലേക്ക് തവത്തിനാലേ ശിവനൂറിലെ കേട്ട് വന്ന് പഠിച്ച് ഓടി വന്ന് അപരജ്ഞാനത്തിനാലേ ഇപ്പടി പലവരായ ശിവപുണ്യങ്ങൾ ചേർന്ന് அந்த ശിവപുണ്യത്തിനാലே ശിവനോട് അത്യുതമായി കലந்து ശിവനുടைய திருவருளை பெற்று இருக்கின்ற ஒரு நிலைக்கு பரஞானம் உண்டு. இப்ப ஞானசம்பந்தர் பத்தியான பரஞானம் பரஞானம் மேலான ஞானம் பர என்றால் இந்த ரெண்டு எழுத்துக்கு மேலான ஞானம் உயர்ந்த ஞானம். சரி, அந்த ஞானத்தை தெரிவிக்கின்ற நூல் இருக்குவாரு. பரஞானத்தை எதன் மூலமாக தெரிந்து அதை கடைபிடித்தோம் என்று கேட்டால் இப்படி சிவாக வேத சிவாக மதுமுறைகள் சாஸ்திர சோத்திர சிவபுராணங்கள் மூலமாக கற்று கேட்டு அதன்படி செய்து அதன் மூலமாக வந்ததுதான் பரஞானம். அதனாலே இந்த சிவ நூல்களை கற்பதாலையும் கேட்பதாலையும் வருகின்ற ஞானத்துக்கு அபரஞானம். அது பரஞானம், இது அபர அபரஞானம்னா கீழான ஞானம், பரஞானம்னா மேலான ஞானம். ஆனா அபரஞானத்துலதான் பரஞானம் கிடைக்கும். பரஞானம் வந்துட்டு அபரஞானம் வேண்டியது. இதனோடு பரஞானமாவது சிவனோடு இரண்டற்ற அபேதமாய் இருப்பது, அபரஞானமாவது காவிரியோடு திவ்ய ஆகமங்கள் என்று அறிகள். இத்தடை செய்யுள் என்னுதலிச்சோவனின் ஈதரையற்கை கூறுவாம் என்று ஆசிரியர் கருதியவாறு உணர்த்துதன் முதலிச்சு. இது அரிய ஞானத்தை ஐயமும் ஐயரும் பிரிய வேறொழியாகிய பெற்றியை பருவமுற்றவர் பால் உபதேசிகள் உருகி ஓர குறைப்பது ஒருவர். அரிய ஞானத்தை, ஞானம் என்பது மிக அரிய ஞானம் என்பது சிவஞானம் என்பது மிக அரியதாக இருப்பது, உயர்ந்ததாக இருப்பது, அரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை ஐயமும் மையலும் அகலும்படி, ஐயம் சந்தேகமும் மயக்கமும் தீரும்படியாக ஒளி பொருந்தியதாய் இருக்கின்ற தன்மையுடையதை பருவமுற்றவர் பாகுபதேசிகள். அப்படிப்பட்ட ஞானத்தை நல்ல பக்குவ ஆன்மாக்களுக்கு அதை பிரியமாக கேட்பவன், அதை லட்சியமாக கொள்ளுவன், அதன்படி நடப்பவன், ஆச்சரியனை மதிப்பவன், சிவதர்மத்தில் விருப்பமுடையவன், சிவனுடைய அருளை பெறுவன் என்கின்ற அக்கறை உள்ளவன், தீய குணங்களை எல்லாம் நீக்கியவனுமாய் இருக்கிற பக்குவம் உள்ளவன். அப்படிப்பட்ட பக்குவனுக்கு உபதேசிகனாகிய ஆச்சாரியன் உபதேசிக்கிற முறையை சொல்லுவோம். உபதேசிக முழுகி ஓட உழைப்பதும் போதுவான். அதற்கு மேலே அகத்தியர சுதாரிப்பா இருக்கு சொல்றாரு. சுதாரிப்பா நல்ல ஞாபகமா ஒரே கருத்தா சிந்தனை செய்துகள் அப்படின்னு குருவாச்சா முருகன் குருவாச்சாரு திரு சிசியராஜா அவரை தயார் கவன வேற பக்கத்துல இல்லாம ரொம்ப ஞாபகமா நினைப்பீர்கள். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் சிந்தை செய்க அகத்தியர், சிந்தை செய்க அகத்தியர். தீவினை பந்தமும் பசுபாகமும் மாயை மாயையும் மந்த மாயையின் ஆக்கிய வாக்கையும் ஐந்து போக நல்லாருக்கு நரக்கரும். அதனாலே பக்குவான்மாக்களது சஞ்சித ஆகாமியமான கண்ணுபேதமும் பசுப்பூம் என்னும் பெயரினுடைய ஆணவ பந்தமும் மாயா பந்தமும் மாயையினால் உண்டாகி தேகாதி பந்தமும் விடும்படி நீ சிந்தை செய், நீ நினைப்பாயாளுங்கிறார். அகத்தியர் அகத்தியர் அகத்தியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அகத்தியர் முனிவர்களே மிக முக்கியமான ஆச்சாரியர்களே நிறைய யோசிச்சிருக்கிறாரு. ஒரு வாழ்க்கை உபதேசம் பெற்று முருகனத்தை உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை நமக்கு தந்திருக்கார், தமிழாக தந்திருக்கிறாரு. அதுக்கு மற்றோடாக வந்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய விஷயங்களே மிகப்பெரிய விதவனப்படும் தாதுவின் வித்தையின் உதயமும் உயிராகிய மரிதன கூறுவம் அது பக்குவர் மரிதனுக்கு விளக்கன வாய்த்தது. ஞானம் என்பது விதக்கு ஞானே என்னும் வடமொழித்தாதுவி தோற்றிய ஞான பிரகாசம். அது வித்து வித்து வித விதக்கு என்கின்ற சொல்லிலிருந்து வந்தது அந்த ஞானம் என்கின்ற வாக்கியம். அந்த ஞானமானது அண்ணாக்களுக்கு உயிர் போன்றதுக்குள் சிவனுக்கு திருமேனியா இருக்கும். அந்த ஞானமானது பரிவாகத்துடைய ஆன்மாக்கள் புத்திக்கு தீபம் போல பிரகாசிக்கும் தன்மையுடையது. ஞானம் என்பது இப்ப எல்லாருக்கும் இருக்குது. ஞானம் யாருக்கும் ஞானம் இல்லாதவங்க இல்லை. ஞானம் இருக்குது பலருக்கு. ஞானம் வந்து மறைந்து இருக்கிறது. பக்குவம் உள்ளவர்கள் தவம் உடையவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றும். அதனாலே பருவம் ஒற்றிய பாவகம் உருகி ஓதுகள் ஓதரும் உண்மை. ஆச்சாரியன் சீடனுக்கு பக்குவம் இருக்குதான்னு பார்த்து அவனுக்கு நல்ல பக்குவம் பருவான், இதை வந்து சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளுவான், அதுல பிரியப்படுவான், இதன்படி நடப்பான், இதை கடைபிடிப்பான் என்கின்ற ஒரு நிலை தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நீ உருக்கத்தோடு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார். மறிவிவாய்வது பாடையின் வல்லவருக்கு அரியவாதிய தானும் மறைவே. அதனாலே அந்த சீடனுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையிலேயே அவனுக்கு அதனால உபதேசத்துக்கு தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழ்ல ஒண்ணு, வடமொழினா வடமொழியில ஒண்ணு. அதனால எந்த பாதையில அவனுக்கு பாண்டித்யம் இருக்குதோ, பழக்கம் அதிகமா இருக்கோ அதுல பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா ஆச்சாரியன் எப்படி இது
1: பண்ண?
0: அவன் எல்லா மொழியும் தெரிஞ்சவனா இருக்கும். வடமொழியில வர்ற மாணவனும் இருப்பான், தென்மொழியில தெரிஞ்ச மாணவனும் இருப்பான். அதனால யாருக்கு எந்த மொழியில சொல்லணுமோ அந்த மொழியில சொல்லணும். உப்பிலா உருவன் சிவன் ஊதிய உப்பிலா உரை தன்னை. சிவன் உருவனுக்குத்தான் உப்பு கிடையாது, உப்பு கிடையாது, உப்பு சமானம் கிடையாது. அப்படிப்பட்ட சிவன் உரைத்த உரை உப்பில்லாது. உப்பில்லாத சிவன் உரைத்த உரையானது நூலானது உப்பு இல்லாது. அவன் எப்படி உப்பு இல்லாமல் இருக்கிறானோ அதே போல அவன் அருளிய வேத சிவாகங்களுக்கு சமானமாக நூல் இல்லை. உரைத்தக துப்பிலா உணர்வாக்கீடும் உத்தமன் உப்பிலாரனே என ஓடுகிறது. அந்த வேத சிவாகங்களாகிய நூல்களை உரைக்கின்ற ஆசிரியன் இருக்கிறான், உணர்த்துகின்ற ஆசிரியன், அவனும் உப்பில்லாதவன். சிவன் உப்பில்லாதவன், அவனுக்கு செய்த நூல் உப்பில்லாதது. அதை உணர்த்துகின்ற ஆசிரியனும் உப்பில்லாதவன். அவனை சிவனாகவே பாவனம் பண்ணும். அப்படி உப்பிலா அரணே என ஓதல். அதுக்கு மேல பக்குவனுக்கு அபக்குவனுக்கும் ஞான நூல் உணர்த்திய ஆசிரியர் அடையும் பலம் கொடுத்துருந்தார். பக்குவம் உள்ளவனுக்கும் பக்குவம் இல்லாதவனுக்கும் ஆசிரியர் உபதேசம் பண்ணுகிறார்னு வச்சுக்கோங்க. பக்குவம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? பக்குவம் இல்லாதவனுக்கு, பக்குவம் இல்லாதவன் சொன்னால் அந்த நூலிலே நல்ல உண்மையான உள்ளன் இந்த விஷயத்திலே உள்ளன் அதை கடைபிடிக்கணும் என்கின்ற ஆவல், அதற்கு மேல திருத்தல் வீடு வீடு வரவனும் திருவுருளை அடையவனும் என்கின்ற அக்கறை, தீய குணங்கள் இல்லாத, இது முக்கியமான பக்குவத்துக்கு அடையாளம். பக்குவத்துக்கு அடையாளம். ஒரு பொருளை பற்றிய அருமை தெரியாத இடத்துல அந்த பொருளை தரக்கூடாது. ஒரு பொருளுடைய அருமை தெரியாதவனுக்கு அந்த பொருளை கொடுக்கக்கூடாது. மாணிக்க வாசகர் சொல்றாரு, நீ திருவருளை எனக்கு கொடுத்த, நான் அதை புதுசாவே நினைக்கல. அது எப்படி ஆச்சுன்னா, சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தது போல ஆச்சு. சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு அருமை தெரியுமா? தெரியாது அல்லவா? அது போல நான் நினைச்சிட்டேன் சாமி. அதனாலே எந்த பொருளுடைய அருமையும் தெரிந்த இடத்துல அந்த பொருளை தரவு இல்லை, ஆனா கொடுத்தவனுக்கு விருந்தவன். அதுதான் இந்த பாட்டது. பருவன் உற்றவன் பால உபதேசிகன், ஞானத்தை விரும்புகின்றவன். ஞானத்தை ஞானத்துக்கு அந்நியமாக இருப்பதெல்லாம் விரும்பாதவன். ஞானத்தை விரும்புவன், ஞானத்துக்கு அந்நியமாக ஞானத்தை கெடுப்பதாக இருக்கின்ற குணங்கள் அத்தனையும் செயல்கள் அத்தனையும் விட்டவன் பக்குவம் உள்ளவன். இப்ப பயிருக்கு சத்துவம் எது? கரை. நெல்லுக்கு பக புல்லு, நெல்லுக்கு பக புல். அது போல கடைகளை நீக்கியவனாய், கடைகளை நீக்கியவனாய், தீய குணங்கள் எல்லாவற்றையும் விட்டவனாக, ஞானத்திலே விருப்பம் உள்ளவனாக. அது மாதிரி ஆள் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே பார்த்தா பல பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது, வீட்டை பண்ண முடியாது. அதனாலே அந்த பக்குவம் உள்ளவனுக்கு, ஞானத்தில் விருப்பம் உள்ளவனுக்கு, ஞானத்துக்கு அந்நியமாய் ஞானத்துக்கு விரோதமாக இருக்கின்ற செயல்களை எல்லாம் விட்டவனுக்கு உபதேசத்தை பண்ணு. அப்படி பண்ணீங்கன்னா உனக்கு சிவபெருமானுக்குள்ள எட்டு குணங்களும் உனக்கு கிடைக்கும். ஆசிரியருக்கு சொல்றாரு, சோரமான போல நீ எட்டு குடங்களையும் அது சொல்ற பருவமுற்றவர் பார்வபதியும் பரமனு கூட எண்குணம் பத்துவார். பருவ அற்றவர் பாகவதி அதே வார்த்தை உற்றவர் அற்றவர் பருவம் அற்றவர் பருவம் அற்றவர்னா பக்குவம் இல்லாத என்ன கேட்டாலும் கொண்டாட்டி உள்ள விடுவாங்க பணங்காது அதை விடாம அயாரு தீய பழக்கங்களை விடாம தீய வார்த்தைகளை விடாம கஞ்சத்தனத்தையும் விடாம அப்படி இப்ப சைவ நெறிக்கே வந்துட்டா என்னமா இருக்கணும்னா முன்ன என்ன என்ன தீய பழக்கம் இருந்தது அதெல்லாம் உற்றவு அதே உற்றவு பழக்கம் தவிர பழகுவது பழக்கம் தவிர உங்களுக்கு அந்த திருமணம் தெரியுமா பழக்கம் தவிர பழகுவது பழக்கம் தவிர பழகுவது கடிவிகரணங்கள் எல்லாம் முன்ன தீய செயல்களிலே பழகி கொண்டு அந்த பழக்கம் தகுரும்படியாக இப்ப நன்னறியிலே பழகுவது மறுபடியும் உழப்பப்படாது இப்படியே சொல்ற பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பதை உந்தியவர ஒரு பொருளாரே என்று உந்தியவர என்று திரும்ப முடியாது அதனாலே பக்குவம் என்று சொன்னால் முன்னே இருந்த மனவாக்கு காயங்களால தீய சம்பந்தமாக இருந்த செயல்கள் அத்தனையும் விட்டு விடுது அத்தனையும் அப்படி விட்டு விடாதவனுக்கு உபதேசம் பண்ணினானால் ஆசிரியன் நரகத்துக்கு போவான் உபதேசம் பண்ண ஆசிரியன் நரகத்துக்கு போவான் ரெண்டுக்கும் பலன் உண்டு பருவம் உற்றவனுக்கு உபதேசம் பண்ணாலும் பலன் இருக்குது அற்றவனுக்கு பண்ணினாலும் பலன் அதனால அற்றவனுக்கு பண்ணா கீழே போலாம் உற்றவனுக்கு பண்ணா மேலே போலாம் பருவம் உற்றவர் வாழ்வுபதேசிகம் பரமனுக்கு உணர் எண்குடம் வருவான் பருவம் அற்றவர் வாழ்வுபதேசிகம் நரகிடைப்படுவான் நெடுநாடகம் என்பது அதனால இப்படி சொல்லி அதுக்கு மேலே அபக்குவர் இலக்கணத்தை மூன்று செய்யுளாக நடத்துகின்றார் அபக்குவர் என்பவர்களை பற்றி இதுல மூணு செய்யுள்ள சொல்றார் அப்படி அபக்குவர் யாராருன்னு சொல்றார் அபக்குவம் பக்குவம் இல்லாதவனுக்கு அபக்குவம் ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார் ஓதுவார்க்கு இடையூறு ஐயா இப்போ இன்னொரு பேர் ஓதுகின்றவர்களுக்கு இடையூறு சொல்லுகிறவன் இடையூறு பண்ணுகிறவன் கூடவே இருப்பான் இடையூறும் பண்ணுவான் அப்படியாது கூடவே இருக்கிறது இடையூறும் பண்ணுவோம் ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார் அவர் வாத பாடறன் வாக்கை மறப்பவர் அதனால ஓதுகின்ற ஆசிரியனுக்கு இடையூறு செய்கிறவன் அதற்கு மேலே ஒருவன் சொன்ன வார்த்தையை சொன்னான்னு சொல்லி கோல் சொல்லுகிறோம் இன்னொருவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் என்று இல்லாத ஒன்றை இரண்டாக பெருக்கி கோல் சொல்லுகிறோம் வாக்கை மறப்பவர் சொந்த வாக்கியத்தை மறக்கிறவன் வேதமாதிய ஓதி விடுப்பவன் அதனால வேத முதலான நூல்களை ஓதி மறுபடி விட்டு விடுவன் அது முன்ன அப்படிதான் படிச்சிருந்தது படிக்கிறது நேரங்களை விட்டுட்டு அப்படின்னு தான் மறுபடி அந்த மாதிரி விட்டவன் இலிகுலத்தார்னு சொல்லப்படுவோம் மனத்தைய தாழ்ந்த வர்க்கத்தாருக்கு சொல்லப்படாது என்கின்ற ஒரு முறை உயர்ந்த சாதியே பிறந்தவர்களும் அதனால இந்த சூத்திரன் வைசியனுக்கு வைசியன் சத்திரியனுக்கு சத்திரியன் பிராமணனுக்கு சொல்லப்படாதுன்னு உபதேசம் ஆனா ஞானோபதேசம் பண்ணலாம் ஞானோபதேசம் பண்ணலாம் தீட்சை பண்றது முறை தன்னின் கீழ்பட்டவர் பிராமணன் மற்ற மூன்று வருணத்தாரும் செய்யலாம் சத்திரியன் மற்ற இரண்டு வருணத்தாருக்கும் செய்யலாம் தன்னோடு மூன்று வருணத்தார் வைசியன் தன்னோடு இரண்டு வருணத்தாருக்கு சூத்திரம் சூத்திரமும் செய்யலாம் தீட்சை முறை ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனும் செய்யலாம் ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனும் செய்யலாம் இப்ப சிவாச்சாரியர் அந்த ஆதி செய்வது அருணதி சிவாச்சாரியர் மெய்கண்ட தேவர் சூத்தர் அப்படி பிறக்க உள்ள வேற அது வேறு சிவாச்சாரியர் அது அருணதி சிவம் மெய்கண்டது சூத்திரன் சூத்திரம் தான் வேளாளர் இது அதுக்கு உபதேசம் முடிச்சு அதனால ஞானோபதேசத்து ஜாதி கிடையாது. இன்ன தன்மை என்று அறியப்படாதார், இன்ன சாதி என்று அறியப்படாத. பண்ணும் நூலின் பயன்முறை பற்றினார், அதனாலே அந்த நூலின் பயனை தரிக்க மாட்டாதார், அதனால் நூலினுடைய அருமையை அறியாதவராய் சொன்ன சொற்பினும் சோறு உரை சொல்லுவார். வேறு கேட்ட பொருளை மறுபடி திருப்பி குழப்பி உழப்பி அந்த குருவைய தடுமாறு செய்துவான் சொல்லுவது உழப்பி. சந்த வேதமும் தான் அறியார் என வடமொழி தமிழ் மொழியாக இருவகை சந்த வேதங்களை அறியாதாரும் விந்தவாறு செத்தார் எதுவாயினர் அகங்காரத்தார தம்மை பெருமையாக எண்ணுவோம் மந்த புத்தியாய் உள்ளார் மன இந்த முறையில் சொல்லப்படுபவர் முதலாயினார் எல்லாம் அவக்குவரன நிந்தித்து அக்கடமே தள்ளப்படுவார். அக்கடமே தள்ளப்படுவார் அப்படிங்கிறார். அவக்குவருக்கு பொருள் முதலிய ஆசையினால் ஞான நூல் கூறியும் குற்றம் என்று உணர்த்துகிறார். அவக்குவர்களுக்கு பொருள் முதலியவற்றினாலே ஆசை வந்து அவக்குவனாக இருக்கிறவன் தகுதி இல்லாதவன் கடைபிடிக்காதவன் தீய பழக்க வழக்கம் உடையவன் கண்டு குடிச்சுட்டு இருக்கான் வச்சுக்கோ கல்லூரி லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சா இருந்தா நமக்கு என்னவா இருக்கும், எனக்கு நம்ம உபதேசம் பணம் லட்சம் அல்லவா அப்படின்னு தோணும் அல்லவா, அப்படி செய்யக்கூடாதுங்கிற பணத்துக்காக செய்யாதேங்கிற பணத்துக்காக அப்படி செய்ய அதை சொல்றாரு. ஓதுவிப்பவன் ஒப்பீலி கற்பூரை பூதள பொருளை பொருள் என்று எண்ணி பூதள பொருளை பொருள் உலக பொருளை பொருளாக எண்ணி யாரவைப்படுவன் நரகத்து. இதை நீ பெருசா நினைச்சீங்கன்னா தகாதவனுக்கு உபதேசம் பண்ணினா நரகத்துல போய் வாரண பிடிவிய அங்கெல்லாம் வந்து காப்பாத்துவானா இந்த பணம் வந்து காப்பாத்துவான் காப்பாத்தாரு இல்ல பணம் அங்க வராது. தாதனுக்கவன் நுக்குறவாரணும் அந்த அறிவில்லாதவனுக்கு அங்க யாரு உறவுங்கிறார் இங்கே நரகத்தில் பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன் பெருமையை உணர்த்துகின்றார். பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன் பக்குவம் நல்ல ஞானம் உள்ளவனுக்கு அறிவுள்ளவனுக்கு ஆசாரம் உள்ளவனுக்கு அன்பு உள்ளவனுக்கு பக்குவனுக்கு உபதேசம். அதே ஆக்கை நோயென அஞ்சினர் இது பக்குவத்தில் இது ஒரு முக்கியமான அது எப்படி ஆக்கை நோய் என்று நினைக்கிறவன் இந்த உடம்பு ஒரு நோய் பிறவிக்கு பயந்தவன் பிறவிக்கு பயந்தவன் அற்புதன் வாக்கை ஓடு அற்புதன் ஆயுதம் ஒருவனுடைய வாக்கியத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணு ஆக்கைய நோயின்னு நினைக்கிறவனும் மனிதிகள் மாதவ நோக்கம் ஒன்றுடைய நோன்மையன் வான்பினி போக்குவாரவ நன்றி புகியுள்ளார் போக்குவாரவ நன்றி புகியுள்ளார். பிணி என்று அஞ்சியம் அதிசயனான சிவனது வாக்கியத்தை மாணாக்கருக்கு அதிசயனான சிவனது வாக்கியத்தை ஒளி அறிவினால் விளங்கும் பிரியதவத்தினுடைய போதகாசிரியர் மூன்று கண்களையும் ஞான ஒலியினுடைய தட்சிணாமூர்த்தி அவனை என்று பூமியின் பிறவி பெரும்பினியை போக்குவோர் யார். அதனாலே இப்படி ஞானத்தை ஊதுகின்றவன் தட்சிணாமூர்த்தியே தான். ஞானத்தை ஊதுகிறவன் தட்சிணாமூர்த்தி அவர்தான் ஞானத்தை உதவி. அந்த ஞானாசிரியரிடத்துல சிவபெருமான் அதிர்ஷ்டித்து உள்ளே இருக்கிறார். சிவபெருமான் அதிர்ஷ்டித்து அதிர்ஷ்டித்துன்னா அவனுக்கு உள்ளே தோன்றாமல் வெளியில் தோன்றாமல் உள்ளே இருந்து அவன் மூலமாக அண்ணாவுக்கு உபதேசம் அதை ஈசன் தான் இவனிடத்து எரிந்து சிவபெருமான் அந்த ஞானாசிரியன் உள்ளே இருந்து உயிர்ப்பாகம் தன்னை பதிப்பது சிவபெருமான் ஞானாசிரியனுடைய உள்ளத்தில் இருந்து பக்குவமான மாணவனுக்கு உபதேசம் இருந்த ஆசிரியன் பண்ணும்போது அந்த பக்குவமான மாணவனிடத்தில் இருந்த பாசத்தை சிவன் பறித்துக்குவார். பாசத்தை பறிப்பவன் பாசத்தை பறிப்பவன் பறிப்பன் படுதகல் வாசகன் சொல்வன் மத்தி வந்தோல் பேசுவாரவர் பேசுவதும் வெற்றியான் குற்றமில்லாத ஞானத்தை உபதேசிப்பான். இந்த ஆச்சாரியனது புகழானது யாவரால அளவுட்டு உரைத்திருக்கிற முதன்மையுடையத்தாக எவர்தான் அதை சொல்ல வேண்டும். அதனாலே அந்த ஆச்சாரிய ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனுடைய புகழை பெருமையை யார் அளவுட்டு உலக பொருளை கொடுப்பதற்கு சாதாரணமானவர்களால இருக்கும் சாதாரணமானவராக உலக பொருளை கொடுக்கும் ஞான பொருளை கொடுப்பவன் சிவன் ஒருவன் தான். அந்த சிவன் உள்ளே இருந்து ஆசிரியன் மூலம் உணர்த்துகின்றார். ஆசிரியனுடைய பெருமையை சொல்லி முடியும் அதிலிருக்குள்ள சிவன் இருந்து ஞானத்தை கொடுக்கிறார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: பார்வதி திருத்தொண்ட நாயனார் புராணம். இவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்தவர். இரண்டு பேரும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இருந்தெல்லாம் பண்ணி இவருடைய பெயரை பதிகத்தில் வச்சு திருஞான சம்பந்தரை பாடியிருக்கிறார். தேவாரத்தில் இவருடைய பெயர்

கந்தங்கள் சம்பந்தன் தமிழுரை போரே என்பது திருஞான தேவாரம். அதனால திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்தில் இவருடைய பெயரை வச்சு சீராளன் பெயரை வச்சும் பாடியிருக்கிறார். அது திருஞான சம்பந்தன். அப்படிப்பட்ட இவர் செய்த ஒரு குண்டு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு குண்டு, யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குண்டு. அது அவருக்கு தான் முடியும், அவரால் தான் முடியும், இதை வேற எவராலையும் முடியாது. அப்படிப்பட்ட குண்டு அவருடைய வரலாறு. 88 பாட்டில் அவருடைய சரித்திரத்தை சொல்றாரு. பெரியபுராணம் கேட்கின்றவர்கள் தான் சிவகணங்கள், சிவபுராணம் கேட்கின்றவர்கள் தான் சிவகணங்கள். இந்த நேரத்தில் சிவகணங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து பிரியமா கேட்கிறாங்க, அதை பாராட்டுவார். அவர் எத்தனையோ பேர் எங்கெங்கே அலைகிறான் பாரு, இந்த ஆளுக மாத்திரம் நம்ம பெருமையை வந்து கேட்கறானே அப்படின்னு சிவபெருமான் தெரியப்படுவார். உண்டா இல்லையா? இல்லையா? எங்கெங்கே சுத்துறா, என்னென்னமோ பண்றான், பண்ணாததை பண்றான், பேசாததை பேசுறான், செய்யாததை செய்கிறான். உனக்கு நல்ல பயன் பரவாயில்ல அப்படின்னு சுவாமி சம்பவம் போடுவார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தொழுது தூமலர் தூவி துதித்திருந்து அழுது காபுத்து அறத்து இருந்தாரை தொழுது ஓக்கி புறக்கணிப்பாரை எழுதும் கேட்கறது என்பது. அதனால வந்து சுவாமியினுடைய பேரட்டில் அதுல சந்தேகம், சந்தேகமே கிடையாது. அவருடைய ஏற்ற நம்ம பேர் இருக்கிறாப்புல நம்ம நடந்துக்கணும். அவர் எழுதணும் நம்ம பேரை நல்ல புள்ளக அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்ல புள்ளக கட்ட புள்ளைன்னு பேர் எடு வச்சிருப்பார். அவன்தான் எல்லா ஆசைகளுக்கும் மூல காரணமா இருக்கான். காம ஆசைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து ஆசையை உண்டு கொண்டு வந்தது. விஷ்ணுவுடைய புத்திரன், மகாவிஷ்ணுடைய புத்திரன், அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு சார். பரமாவுக்கு தம்பி, பரமாவுக்கு தம்பி, விஷ்ணுவுக்கு புத்திரன். மனத்திலிருந்து உண்டு பண்ணினாராம் விஷ்ணு மன்மதன். பரமாவன் நாபியிலிருந்து உண்டு பண்ணினார். மன்மதனை மனத்திலிருந்து, வள்ளி தேவசேனாவை கண்ணிலிருந்து உண்டு பண்ணார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து உண்டானவள் வள்ளியும் செய்கிறார். அதையினாலே அப்படி அந்த உருவை நாட்டுகின்ற செயலை உடையவன் காமன். உருவை நாட்டுகின்ற உருவத்தை உண்டு கொண்டுகின்ற செயலை உடையவனாகிய காமன் ஒளிய, காமன் ஒளிய. முதல் இந்த பாட்டு இப்ப சரித்திரத்திலே அப்படின்னா இந்த சொல்லப்போறவர் ஆசை இல்லாதவர், இந்த சரித்திரக்காரர் ஆசை ஏற்றவர், ஆசையை விட்டவர், ஆசையே விட்டவர் யாரு? சிறுதொண்ட நாயன் உள்ளையா செய்ய விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு சொல்லி முடியுமா? அது சொல்றாரு, உருநாட்டும் செயல் காமன் ஒளிய விழி பொலி செஞ்சு. நெற்றிக்கண்ண திறந்தாரு, காமன் சாம்பலாச்சு. விட்டகம்பி ஐந்தும் வியத்தகு மல்லன் மீது அஞ்சு புஷ்பபானம், புஷ்பபானம் அஞ்சு அஞ்சு மலர் எடுத்து வரும். அவனுக்கு பானம் வந்து அம்பு மலர் தான், மலர் தான். பட்டாலும் சிறிதே வேலை பார்த்தனன் பார்த்தலோடு கட்டாளல் புரிந்த நெற்றி கண்டது கடிதே காம சுட்டது கையிலை முற்றும் சூழ் உகை பரவிட்டன்றே என்பது கந்தபுராணம். கண்ணை திறந்தாரு சாம்பலாஜ். கண்ணிலிருந்து ஒரு சிறு பொடி வருமா உலக சங்காரத்துக்கு, உலகம் முழுவதையும் சாம்பலாக்க சிறு பொடி வருமா, அது உலகத்திலே சாம்பலாக்கிடுமா அப்படின்னா இந்த காமன் சாம்பலாக இருந்துருச்சா? உருநாட்டும் செயல் காமன் ஒளிய ஒளி பொலி செந்தி வருநாட்ட திரு முதலார் மகிழ்ந்தரும் அப்படி நெற்றிக்கண்ணுடையவராகி சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற தலம். வயலில் கருநாட்ட கடைசியர்கள் கடிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் இல்லையாது நல்ல ஓசையோடு பாடி இருக்கிறார். வயலிலே கருநாட்ட கடைசியர்கள், கருத்த கண்ணையுடைய கடைசியர்
பயிர் வேலை செய்கின்றவர்கள். கடைசி இரண்டும் இருக்கு. அவர்கள் கடிகாட்டுங்கிறார்கள். கடிகாட்டும்னா வேலை செய்யும் போது, வேலை முடிக்கும் போதெல்லாம் பாடுவார், மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா விளங்குதா? குறவை இடுதல் சொல்லுவது, குறவை இடுதல், குறவைன்னு சொல்லுவது விளங்குதா? குலவைன்னு சொல்லுவாங்க விளங்குதா? அந்த மாதிரியான மகிழ்ச்சியாக வயலிலே வேலை செய்கின்ற அந்த கடைசியில் இருக்கின்ற நல்ல நீர்வளம் நிலவளம் நிறைந்தபடி காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. காவேரி வாழ்ந்து குரு நாட்டும் செயல்காமல் ஒளிய ஒளி புடிஜிந்தி வருநாட்ட திருநுதலால் மகிழ்ந்தருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர்தன் கலிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. நல்ல ஓசையில பாடியிருக்கிறார். நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நேற்றடைவார். அந்த திருப்பதியிலே, திருப்பதி என்பது சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி இருக்கு. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி இருக்கு. ஒரு திருப்பதி மலையில வழியில காமாட்சி ஏகாம்பரேஸ்வரன் சிவாலயம் இருக்குதான் மலையில, திருப்பதி மலையில. மலை மேல மேல இருக்கிற சாமியும் முருகன் தான், அதுல எல்லாம் கொள்ளாருங்க. எத்தனையோ நூல் இருக்குது. மேல இருக்கிற அந்த வெங்கடாசல நாமத்தை போட்டு மறைச்சிருக்காம்பாரு, அவன் முருகன். நிறைய நூல் சொல்லு. அண்டமண்ணுயிர் என்றவளுடன் முனிவாகி தொண்டகங்கெடு சுவாமிதன் மால்வரை தொடர்ந்து மண்டு பாதல தேகியோர் குகை வழியே பண்டு தான் ஒரு வெங்கடகிரியையும் பார்த்தான் என்பது கந்தபுராணத்தில். உமாதேவியோட படங்கி விட்டு பாதல வழியாக வந்து திருப்பதி மலையில் நின்றாராம். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இது திருப்பதி. நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீற்றடைவார். உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர்க்காவத் துளிர் உண்டு. சிவபெருமானுடைய நீற்றடையாலே, நீற்றடைவுன்னா திருநீர்த்தியினுடைய பக்தியினாலே உயிர்க்கெல்லாம் காவல் தொழில் உண்டு. மலர் புகழ் மாமாத்திரர்கள் குலம் பெருகார். மாமாத்திரர்னு ஒரு வகையான ஒரு குலம் இருக்கான் சாதி, அதுல வந்தவர். பலர் புகழும் திருநாமம் பரஞ்சூரியார் என்றார். அவருடைய பெயர் பரஞ்சூரி என்று, அவருடைய பெயர் பரஞ்சோரி என்று, பாசம் பரஞ்சூரிக்கு என்பாய் என்பது திரும்பார். பரஞ்சூரி என்பது சிவபெருமானுடைய பெயர். அவர் வந்து ஆயுர்வேத கலை, வடநூர் கலை, படைக்கலை தொழில், வந்த யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அதற்கு மேலே மருத்துவ தொழில், சோதிட தொழில், சங்கீத தொழில், எல்லா கலையும் கற்றுருந்தார். ஆறு அந்த சிறுத்தொண்டர் பரஞ்சோரியார். ஆயுர்வேத கலையும் அழகில் வடநூற்கலையும் தூய படைக்கலத்துளிலும் துறை நிரம்ப பயின்று அவற்றால் பாயு மத குஞ்சரமும் பதியும் உகைக்கும் வந்தும் நேயதுளில் விஞ்சையனும் மேதினையும் ஏறாடுறார். எல்லா வகையான கலைகளையும் கற்றுக்கணும். மனுஷன் பிறந்தா ஏதாவது கலை தெரியணும், கலை தெரியணும். உணவுக்காக சம்பாதிக்கிறது ஒரு பெருசு இல்லை, சம்பாதிச்சா வேணும். அதோட ஒரு உபரியா ஒரு கலைன்னு கலை ஏதாவது புரியுதா? சங்கீத கலை, வைத்தியக்கலை, சூழ்நிலக்கலை, வந்து நாட்டியக்கலை, இப்படிப்பட்ட நல்ல கலைகள் இருக்கா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இல்லை ரசிக்கவாவது தெரியணும், அதை வந்து ரசிக்கவாவது தெரியணும். அது மாதிரி எல்லாம் எங்கே எல்லாம் நம்ம கிராமங்கள்லாம் இல்லை. சாப்பாட்டை நல்லா ரசிச்சு சாப்பிட்றேன், வேறு இதெல்லாம் ரசிக்க தெரியலை. அதனால் அப்படி வந்து ஒரு கலை எல்லாவற்றையும் படித்தார். மனம் நிரம்பும்படியாக படிச்சிருந்தார். நெஞ்சு நிறைய கல்வி இருந்தது, நெஞ்சு நிறைய உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் நிறைய படித்தார். படிக்கிறதுங்கிறது கல்விங்கிறது அப்படி படித்தவனுக்கு தான் தெரியாது, அருமை படித்தவனுக்கு தான் அந்த அருமை. இப்போ ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருக்காருன்னா அந்த தொழில்

0: நேரம் பத்தலையே அப்படின்னு.
1: அதனால நிறைய படிச்சாரு, படிச்சு அதனுடைய முடிவு கண்டுட்டாராம்.
0: கற்றதனால் ஆய பயனென்பொல் என்று வந்துட்டார். வாலறிவன் நற்றாலை தொழுதலே கற்றதனாலான பயன்னு கண்டுவிட்டார். வாலறிவனை, வாலறிவனுடைய நற்றாலை தொழுதலே, வாலறிவன் என்று சொன்னால் உயர்ந்த மேன்மையான அறிவுடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை தொழுதலே படித்ததனுடைய பயன்னு கண்டார். இப்ப எல்லாம் படிக்கிறதுல எதுக்கு படிக்கிறார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக, சம்பாதிக்கத்தான் வேணும், அதோடு இந்த பக்தியும் இருக்கணும். கல்விக்கு முக்கியமான ஒரு பயன் எது என்று கேட்டால், அதனாலதான் கற்றதனாலாய பயனென்பும் அப்படின்னு எதிர்மறையில கேட்டாரு. நீ படித்ததனால ஆன பலன் என்ன? சிவபெருமானுடைய திருவுடைய தொடவில்லையானால் அப்படின்னு கேட்டார். இப்படி கற்றதனால் ஆய பயனன் என்றால் வாலறிவன் அற்றால் தொழுதலே என்று உடன்பாட்டது இல்லாம எதிர்மறையில சொன்னார். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழாது என்று சொல்றார். அதனாலே படிக்கணும், பரமசிவனை பற்றி பண்ணணும். அதை சொல்றாரு, உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கலரில் சிறிவன்று. அது நல்லா சிவன் முடிவு, தெள்ளி வடித்து அறிந்த பொருள், படித்து அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி கண்டு முடிவுக்கு வந்தது என்னன்னா சிவன் கடலில் செறிவு. சிவன் கடலில், கடலிலே செறிவு. செறிவுனா பத்தி, சீரமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றின்னு விரும்புவார்கள். செறிவுனா பத்தி சிவருமானுடைய திருவடியிலே பத்தி செலுத்துதலே படித்ததுக்கான பயன் கண்டுவிட்டார். பொருளை சேர்ப்பது எதுக்கு? தர்மத்துக்காக. படிக்கிறது எதுக்கு? பத்தி பண்ணும். அது கூட மற்றது வேணும், அது வேற. ஆனா அதனுடைய முக்கியமான பயம், கொள்ளும் உணர்வீரின் முன்னே கூற்றுதைத்த கடற்கு அன்பு. அப்படிப்பட்ட உணர்வு உடையவராகிய அந்த பரஞ்சோதியார் கூற்றுதைத்த கடற்கு அன்பு, யமனை உதைத்த திருவடிக்கு அன்பு செலுத்துகிறாரு. அந்த அன்பு எப்படி செலுத்துகிறாருன்னா, பள்ளமடையில தண்ணி போற மாதிரி அவருடைய பத்தி இருக்கிறார். பள்ள மடையில தண்ணி போகும்பா, தேங்கி தேங்கியா போகும் பள்ளம். இது இப்படி மழை தாராளமா அப்ப அந்த தண்ணீர் போகுமா? அது போல மனம் சாமி நிலத்துல அந்த அளவுக்கு விடுவார். பள்ளம் அடையா என்றும் பயந்து வரும் பண்புடையார். பள்ளமடை பத்தி நமக்கு எல்லாம் இருக்குதுன்னா இருக்குது, அது என்ன மாதிரி வேண்டுமடம். இந்த பள்ளமடைங்கிறது இவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு தெரியுமா? திருவாசகத்துல யாரே கேட்கிறார். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் உன்னோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருகுணலின் கீழ் மேலாக பதைத்துரு அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணா என்ன வெள்ளம் தான் தாயாதால் நெஞ்சங்கள்லாம் கண்ணினையும் மறவால் தீவினையினேற்கே அதனால பக்தி பள்ளமடையில தண்ணீர் ஊறது போல தங்கு இல்லாம தடை இல்லாம எதனாலையும் சலனப்படாம பக்தி இருக்கு. சாமானியம் அப்படிப்பட்ட பக்தியை உடையவன். ஈஸ்வர அடியாருக்கு என்ற இயல்பான பணி செய்து சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படியான தொண்டு செய்வார். சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வார். இவ்வளவு படித்தவர் எப்படி தொண்டு செய்தாருன்னா, அந்த பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்றார் அல்லவா, பணியுமாம் என்றும் பெருமை. அதனாலே பணிவு யாருக்கு இருக்கும்னா, பெருமை உடையவர்களுக்கு, பெரியவர்களுக்கு பணி இருக்கு, சிறியவர்களுக்கு பணி இருக்காரு. நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு வந்து தன்னை பெருசா நினைச்சிருவான். அடியார்களுக்கு பணி செய்யும். அதனாலே வந்து பணி செய்கின்றான் என்று சொன்னால் உயர்ந்தான், பணி செய்யாதவன் தாழ்ந்த. அதனால அடியார்களுக்கு ரொம்ப பண்ணிட்டு பேர் ஒருவார். எப்படி பேர் வருது? ஈஸ்வர் அடியாருக்கு

0: அவர் இயல்பான பணி செய்து ஆசில்வுகள் மன்னவன்பார் அணுக்கராய் அவருக்காக மன்னரிடத்துல இவர் சேனாதிபதியாக இருந்தார். அப்படி ஜனாதிபதியா இருந்து ஆசில்வுகள் மன்னவன்பார் அணுக்கராய் அவருக்காக பூசல் முனை கழிவுகைத்து போர் வென்று பொறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் பார்த்திருந்தார். அதனாலே இப்படி அரசனுக்கு சேனாபதியாக இருந்து அதன் மூலமாக வடநாடு வரையிலும், வாதாபி என்கின்ற நகரம் வடநாட்டில் இருக்கான், அது வரையிலும் போயிருக்கிறார். அங்கு அதுவரையிலும் சென்று அதுவரை இருக்கின்றார்கள் எல்லாம் வென்று அங்கிருந்து நிறைய திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. யானை, குதிரை, மற்ற திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்து சென்றிருக்காரு. இது அரசர்கள் மந்திரியுடைய ஒரு இயல்பான கடன். மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகச்சனமும் பறிக்குவையும் இன்னென எண்ணிலகவர்ந்து இகழரசன் முன்கொணர்ந்தார். இப்படி நிறைய பொருள்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாலே கூட்டார். அவன் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அரசன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவருக்கு எப்படி வந்துச்சு இத்தனை அரசர்கள் வந்து இவ்வளவு திரவியம் கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு திறமை இவருக்கு எப்படி வந்துச்சு, ஆற்றல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். கூட இருந்த மற்ற மந்திரிகளை கேட்டார். கதிர்முடி மன்னனும் இவர்தன் கழிச்சுரிமை ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்து உரைப்பார். அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். இவருடைய தன்மையே இவருடைய பழக்கத்தை தெரிந்த அமைச்சர்கள் உரைப்பார். மதி அணிந்தார் திருத்தொண்டு வைத்த வலி உடமையினால் எதிர் இவருக்கு உலகில் இல்லை என எடுத்து வைத்தார். மதி அணிந்தவராய சிவபெருமானுடைய திருத்தொண்டினுடைய வலிமை இவருக்கு நிறைய அவரிடத்தில் பக்தி கொண்டிருந்த அந்த பக்தியினுடைய பலம் இவருக்கு அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு எதிர் உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் இருக்கிறார். அதை கேட்ட உடனே அவன் வந்து கலங்கிட்டான். ராஜா, இவர் அவ்வளவு சிவபக்தியுடையவரா? இவ்வளவு சிவபக்தியுடையவரை நான் வந்து அடிமையா வச்சிருந்தேனே, தவறல்லவா அது? சிவனடியார வந்து அடிமையா வச்சிருக்கிறது தவறல்லவா அப்படின்னு இறங்கிட்டாய்யா. திருமால் ஆதிசேரன் மேல படுத்திருந்தாரு. ஒரு நாள் எந்திரிச்சு நின்றுட்டு கண்ணீர் ஊத்த கும்பிடுந்தார். படிச்சே தான் இருப்பார். அதிகபட்சம் கொடுத்த வச்ச பூமியெல்லாம் யாரு படிச்சிருக்கிற மனிதனுக்கு அட்டலட்சுமிகளும் சேரு. படிச்சிருக்கிறவங்க உபச்சாரம் நல்ல புண்ணியம். ஒரு நாள் என்ன பண்ணாரு, இருந்தாரு, நின்றாரு, கை ஊக்குறாரு, கண்ணீர் கடகடன்னு விட்டாரு. மகாலட்சுமி வந்து அதிசயித்தா ஒன்றும் சொல்ல முடியல, பக்கத்தில் நிறுத்த முடியல, இப்படி இருக்கிற நிலைமையில என்ன சொல்லணும் சொல்ல முடியல. ஆதிசேடம் ஆகா நம்ம தலைவர் படுத்திருப்பாரு, தெழுந்து நின்று கண்ணீர் ஊட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒன்றும் தெரியலை. அதன் பிறகு அதிசயித்து கொஞ்ச நேரம் கழித்து ஆதிசேடம் மெல்ல காட்டான். சாமி தேவரீரே போனும் சைனி திருப்பீர்களே, இப்பொழுது எழுந்து நின்று இப்படி கை குவித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களே, என்ன காரணம்னு கேட்டான் ஆதிசேடம். அப்ப சொன்னார் ஆதிசேடா, யாரு காவனத்திலே சுவாமி சிவபெருமான் காபாலியாக சென்றார், அவருக்கு பின்னால நான் மோகினியாக சென்றேன். அப்படி சென்ற போது முயலகன் என்கின்ற அசுரனை விட்டார்கள். அந்த முயலகன் மீது நின்று கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினார் சுவாமி சிவபெருமான். தாண்டவன் ஆடினார். அந்த தாண்டவம் நினைவுக்கு வந்துருச்சு. எப்ப பார்க்க போறான் அந்த தாண்டவத்தை வந்துருக்குதா படுக்க உள்ள தாண்டவத்தை நினைச்சேன். இனிமேல் எப்ப அந்த தாண்டவத்தை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். கண்ணீர் வந்துருச்சுடா, எனக்கு தூக்கம் இல்லடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெருப்பு வச்சு விடுகோல உரியட்டா. ஒரு மாதிரி தாண்டவம் ஆடினாரா அப்படியா அப்படின்னு கண்ணீர் விட்டு அவன் உருகிட்டான். பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டாடா, இவ்வளவு சிவபக்தி உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுடா. நான் உன்னை படுக்கையா வச்சிருந்தேன், அவசாரம் அவசாரம், அதனால இனிமேல் உன்னை படுக்கையா நான் வச்சுக்க மாட்டேன், நான் வேற வேட்டை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ போய் தவத்தை பண்ணி சிவபெருமானுடைய தாண்டவ காட்சி நீ பாருடான்னு தள்ளி விட்டேன். இன்னமேல் உன்னை அடியவன் நான் வச்சிருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் வச்சிருந்த அபச்சாரம் அபச்சாரம், அதனால நீ சென்று
1: தவத்தை செய்ய உனக்கு சிவபெருமான் வந்து காட்சிடுவார்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் தான் இமயமலையில் வந்து காலம் தவம் பண்ணி சிவபெருமான் வந்து சோதிச்சு அதுக்கு ஒரு படுத்தில்லைக்கு போகணும்னு சொல்லி இங்கே வந்து தவத்தை பண்ணி அதன் பிறகு தாண்டவ காட்சியை கண்டார். அவர் தான் பதஞ்சலி தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்று. தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்றி காவல் செய்யும் நாரணன்பால் நடனம் கேட்டு காதல் மிக பெருகி நின்ற கருணை ஓட்டி ஆவலுடன் திருக்கையிலே அதனை சார்ந்து அளவில் அவன் செய்த பிள்ளை மேவி பாவலர்கள் பரவு கண்ட பரதம் கண்ட பதஞ்சலினன் மரணடிகள் போற்றி போற்றி என்று பதஞ்சலி முனிவருடைய போற்ற. அதனால இப்படி சிவனடியாரே பணிக்கு வச்சிருந்தனே அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கலங்கிட்டான். கலங்கி அதனால் இனிமேல் நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம், நீ உன் மனம் போல சென்று தர்மத்தை செய்ய சிவனடியார் சிவபக்தியை பண்ணு அப்படின்னு நிறைய பொருளையும் கொடுத்து விட கொடுத்து அனுப்பிட்டார். அந்த பல்லவரசன் கேர்த்தர பல்லவனு சம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார் என்றால் உம்பருவரான் அடியாரை உணராதே பெற்றொழிந்தேன் விரும்பு ஓடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என குருவுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என அடுத்த தரம் புரிவேன் அதற்கு என்னோ தீங்கன்ன சொன்னாரு. யாரு பரஞ்சோதியார் சொன்னாரு, நான் படித்ததுக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வேலைக்கு தகுந்தாப்பலதானே நான் கொண்டு செய்து இது கடமைதானே, இதனால ஒன்னும் தவறு இல்லையே, நான் எந்த தொழில ஈடுபட்டிருக்கேன் தொழிலுக்குரிய காரியத்தானே செய்கிறேன் தப்பு இல்லையே அப்படின்னா ஆண்டவருக்கு அதை ஒத்துக்கல ராஜா. ஆண்டவருக்கு நிறைந்த நிதி குகைகளுடன் நீடு விருத்திகள் அடித்து அறம்புரி செங்கோரரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றார். உம்முடைய நிலைமையினை நீ அறியாமை கொண்டு வைத்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக தின்று உமது மெய்மை ஊரி செயல் விளங்க வேண்டியவாறே தடித்து செம்மனி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். அதனால நீ சிவத்தொண்டை செய்ய எனக்கு அறியவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டார். மன்னவனை விடைகொண்டு தம்பதியில் வந்தனை. பண்ணுபோல் பரஞ்சோதியார்தாமும் பணிமதிவாழ் சென்னியரை கணபதி தரத்திறங்கி திருத்தொண்டு முன்ன நிலைமையில் விழுவா முறையன்று செய்தார். அதன் பிறகு வந்தாரு கணபதி தரத்துல இருக்கிற அந்த வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த கோயில சாபிதம் பண்ணியிருக்கார். வாதாபதி கணபதி வாதாபி கணபதினு வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த திருச்செங்காட்டங்குடியில பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். வாதாபி கணபதியின் பேர் அந்த கணபதி சிரத்துல நல்ல துண்டு செய்தார், பணி செய்தார். வேதகாரனர் அடியார் வேண்டிய பணி செய்ய அதற்கு மேல சிவனுக்கு பணி செய்தாரா சிவனடியார்களுக்கும் பணி செய்ய வேணும் என்பதற்காக. சிவனடியார்களுக்கு பணி செய்வது என்று சொன்னால் அடியார்கள் வந்த நேரத்துக்கு தீர்த்தம் கொடுக்க, காப்பி போட்டு கொடுக்க, சுவிச்சு கொடுக்க, சாப்பாடு போட வேண்டி உபச்சாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு மனைவி இருந்தாத்தான் முடியுமே தவிர தான் தனியா இருந்த அந்த தர்மத்தை சரியா செய்ய முடியாது. அதனால ஒரு மனைவி வேணும், ஒரு பெண்ணு வேணும். அந்த தர்மம் செய்வதற்காக இல்லறம் செய்வதற்காக இருந்து ஓங்கி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓங்கி வேளாண்மை செய்தல் பொறுத்து இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மோகத்து நல்லாற்றினை என்று சிவ தர்மம் செய்ய வேணும், சிவனடியாருக்கு பணி செய்ய வேணும், அதுக்கு ஆள் வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாராம். அதுக்கு ஆள் வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணாராம். வேத காரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய தீருங்கி பிறந்த திருவெண்காட்டு நங்கை என திருவெண்காட்டு நங்கை திருவெண்காட்டு இருந்தது அல்லவா அந்த ஊர் பேரு திருவெண்காட்டு நங்கை எனும் காதல் மனை கிடத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரியும் நீர்மையினை நிறைதளி திருமுடியார் அடியாரே நாடு. இவருடைய கொள்கை முக்கியமான கொள்கை என்னென்ன, தினந்தோறும் சிவனடியாரனை வரவழைத்து அந்த சிவனடியாரனுக்கு திருமுது கறி நெய் பால் தயிர் பாயசம் முதலீடோட நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ஒன்றா நம்பர் சாப்பாடு. அப்படி அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடும் இதே ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடும் நரை இதடி திருமுடியார் அடியாரே நாடோறும் முறமையினில் திருவமுது முன்னூட்டி பின்னு முன்னூட்டி பின்னு நிறையுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும். இது நியதி, இது செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற கொள்ளும். பொறை வடுவா வகையுடன் தூய தொழில் தலை நின்றார் தூய திரு அமுது. நல்ல ஒண்ணா நம்ம ஒரு புண்ணியரிசி சாப்பாடு தூய திரு அமுது. கனி வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் முக்கனி கனி கண்ணல், கண்ணல்னா இனிப்பு பலகாரம், இனிப்பு கண்ணல்னா வெள்ளக்கட்டிய இனிப்பு பலகாரம். அறுசுவை, அறுசுவை உணவு, அறுசுவை கனி பொரியல் வகைகள், பொரியல் வகைகள். நெய் பாய, நெய் பாய விடுவாரம், நெய் பாய தயிர் பாய விடுவாரம். நெய் பாய விடுதல், நெய் எப்படி கரண்டியை காட்டுறதில்ல, கரண்டி எப்படி நெய் பாய விடுவாரா, தயிர் பாய விடுவார், தயிர் பாய விடுவார், நெய் பாய தயிர் பால் இனிய புண் பண் பண்ணிய இனிய பண்ணிய இனிய பண்ணியங்கிறதான் பலகாரம், இனிக்கு பலகாரம். உண்ணீர் அமுதம், திருத்த அமுதம் பார்த்த பாருங்களேன், நல்ல சாப்பிட்டு ருசி கண்டவராது சேர்க்கல. உண்ணீர் அமுதம் திருத்தம் அவ்வளவு அருமையானது, திருத்தம் நல்லா இருக்கும். உண்ணீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க, இப்படி பொருத்தமான நல்ல சுவையான உணவுகளை அடியாருக்கு தினந்தோறும் செய்து போடுவோம். மாயிரு ஞானம் போற்ற வரும் இவர்கள் மனநிலைந்தார். இப்படி போடுறதுனாலே பொருள் கொடுக்கறதுனால அடியாரன் எல்லாம் இவர் மேல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியாருக்கு நிறைய வந்தாரு, நிறைய அவர்களுக்கு சிறப்பான முறையில பணி செய்தார், திருமுறை செய்வித்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துண்டிலே இவர் இருக்கிறாரு. சீதமதி அரவினுடன் செஞ்சடமே தெரிவித்த இவர் தளபதி ஜனாதிபதி, நிறைய படித்தவர், நிறைய படித்தவர் ஜனாதிபதி, நிறைய செல்வமும் உடையவர். இப்படிப்பட்டவர் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் இப்படி பணி செய்கிறார். சிவனடியாருக்கு முன்னாலே பணிச்சு நிற்பார், குனிஞ்சு நிற்பாரு, பணிஞ்சு நிற்பார், ரொம்ப பயபக்தியோடு தொண்டு செய்வார். சிவனடியாருக்கு முன்னாலே ரொம்ப சின்னவரா இருப்பாரா, ரொம்ப சின்னவரா, ரொம்ப பெரியவர். அடியாருக்கு முன்னால் ரொம்ப சின்னவரா இருப்பாரா, அதனால அவருக்கு சிறு தொண்டர்கள் சிறு தொண்டர் அதை சொல்றாரு. சீதமதி, சீதமதி குளிச்சு புரிஞ்சிய சந்திரன் அரவினுடன் செஞ்சடமேர் தெரிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார். சிவருமானுடைய அடியார்களை நயந்து அவர்களை வழிபாடுகின்ற காலத்தில் நயப்பாட்டு வழிபாட்டால் மேலகையா. இவர் எப்படிப்பட்டவர்னா மேகம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது. அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் திருக்கொண்டர் என நிகழ்ந்தார் அவர். அதனாலே அவர் மிகச் சிறியவராக இருந்தபடினால், அடியாருக்கு முன்னால் சிறியவராக இருந்தபடினாலே திருத்தொண்டர் என்று அவருக்கு பெயர் உள்ளது என்று இப்படி சொல்லுகிறாரு சேர்க்கலார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறாரு, எப்படி அருள் பெற்றாரு என்கின்ற நிகழ்ச்சிகள் திருவருளாலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வரையை நிறைவு செய்கிறார்.

0: சொக்க பெருமாளே, கச்சி சொக்க பெருமாளே. வான்முயில் வளாது வீகம் அலிவளஞ்சுரக்க வண்ணம், போன் முறை அரசு குறைவிலாது இருள் வாழ் நான் வரையறங்கணுங்க. சத்தமும் எழுதி மெல்ல மேன்மைகள் செய்வனிதி விளங்குக. உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 3வது கேள்வி, யூ ஃபாதர் மதர் என இருக்கா? ஃபாதர் இல்லா மதர் இல்லா டைஸ். கேன் வி கோ டு த டெம்பிள்? பந்துக்கள் நெருக்கமாக இருந்தாலும் செத்து போயிட்டானா ஒரு வருஷத்துக்குள்ள கோவிலுக்கு போகலாமா? கேன் வி ஆஃபர் எனி பூஜாஸ் வித்இன் 1 இயர்? இதில் ஆற்றுல நித்தியப்படி பண்ணுற பூஜைகளோ சன்ம அனுஷ்டானங்களோ கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். இந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக வேண்டிட்டு திருமலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஐயப்பனுக்கு போகிறேன்னா ஸ்பெஷலாக உள்ள நைமித்திகமாக உள்ள ஆடிங்காக இருக்கிறதெல்லாம் அப்போ பண்ணப்படாது. இவ்வளோதான் விஷயம். பண்டிகைகள் கொண்டாடலாமா கொண்டாடப்படாதான்னா அது விசேஷமாக அவள் துக்கானுஷ்டானம் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுனால படாதுங்கிறது தான் விஷயம். இதுக்காக சந்தியாவந்தனம் விடாதுன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான்னா வருஷத்துக்கு ஒருத்தர் செத்து போயிட்டே இருப்பார், நமக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. அப்பா அம்மா செத்து போயிருக்கா 4 மணிக்கு சாயந்தரம்னா 6 மணிக்கு சந்தியாவந்தனம் முன்னிட்டு தான் பிரேதத்தை எடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும். சந்தியாவந்தனத்துக்கு மட்டும் அப்படி. ஆனால் அக்னிஹோத்திரம் கிடையாது, உபவாசனம் கிடையாது, தீட்டு வந்தா புரியுறதோ பூஜை கிடையாது. இந்த பூஜாங்கிறது கூட இந்த 10 நாளைக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். ஆனால் டெட் பாடியை வச்சுட்டே சந்தியாவந்தனம் பண்ணணும். டெட் பாடியை வச்சுட்டே காபி சாப்பிட்றான், காபி குடிக்கிறான், குடிக்கிறான் இல்லை சாப்பிட்றான், டிஃபன் தங்குறான். என்ன சார்னா அங்கே எது வெளியிலேருந்து வந்தது சரவணபா வாங்கினான். ஏன்னா ஆற்றுல அன்றைக்கி ஒரு நாள் தான் காபி போடுற வழக்கம் இல்லை. இருந்தாலும் வெளியிலேருந்து வர வச்சு சாப்பிட்றதெல்லாம் செத்த வீடுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டு ஏதோ சில சமயத்தில் எங்கள் தேதுவர் சாஸ்திரம் எங்கள் அப்பா அவனுடைய குரு, அவர் மாதிரி கொஞ்சம் சருக்குன்னு வார்த்தை வந்துடுறது தப்பாக எடுத்துக்கிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆற்றுல அடுப்பு மூட்டி சமைக்க முடியாது, என்றைக்கு என்ன டெட் பாடி இருக்கிற வரைக்கும். இப்போ நாங்கள் தினமே அப்படி தான் இருக்கோன்னுட்டோம், சமையக்கட்டுக்கு வேலை இல்லைன்னு அப்படியே போட்டோம். வா சௌக்கியமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். இந்த வேதாத்தியனம் பண்ணுறது முதல் வர்ணத்தாருக்குத்தான் அருகதைன்னு சொல்லப்படுகிறது, தப்பு. பிராமண க்ஷத்ரிய வைசியங்கிற 3 வர்ணத்தார்களுக்கும் வேதாத்தியனம் உண்டு, கர்மானுஷ்டானம் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு, பூணல் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால் முதல்ல அதை எடுத்துக்கணும். முதல் இந்த முதல் வர்ணத்தாருங்கிறவர் பிறப்பினாலா வளர்க்கிற முறையினாலா? வளர்க்கிற முறைங்கிறதே கிடையவே கிடையாது. பிறப்பினால ஒரு 50%, அதன் பிறகு நாம் பண்ணுறதுனால ஒரு 50%. அதுங்கிறத பற்றி நிறைய பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தபா கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவேர் குணைஹி சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். இது ரொம்ப இடமடைஞ்சலான கேள்வி. நான் சொல்கிறேன், இதுக்கும் உண்டு அதுக்கும் உண்டு. குணத்தினாலையும் பிறப்பினாலையும் ரெண்டு இருக்கு. பிறப்பினால ஏற்படுறது, குணத்தினால மணக்கிறது. அதனால ஒன்றை ஒன்றோட மிக்ஸ் பண்ணி நாம் பேசக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கிளிமூக்கு பழங்கிறது மாம்பழம் கோல்வி, அது ரொம்ப சைஸில் பெருசாக இருக்கும். ஆனால் அதோடு பெருசாக மாம்பழ வாசனை இருக்காது, பரங்கி பழம் மாதிரி. அந்த ஜாத்தியை கொண்டு போய் நீங்கள் வேறு ஜாத்தியாக, ஜாத்திங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. இது இதை சொல்லும்போது ஒன்று ரெண்டு சொல்லிவிடுறேன், ஜாத்தின்னு ஒன்று கிடையாது சார் அப்படிங்கிறான். இவன் இவன் ஏதோ ஜாத்தியன்னா கண்ணால் பார்த்த மாதிரி கிடையும் கிடையாதுங்கிறான். இப்போது மரத்தில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, மாம்பழத்தில் எவ்வளோ ஆபூஸுங்கிறான், இத்தினூன் இருக்குது, 77 ரூபாங்கிறான் ஒரு பழம். அப்புறம் இந்த கிளிமூக்கு பழம் இவ்வளோ பிரிச்சிருக்கு, 4-2 ரூபாங்கிறான். 4-2 ரூபான்னு சொல்ல மாட்டான், சொல்கிறேன். என் சார் இதுவும் மாம்பழம் தான், அதுவும் மாம்பழம் தானே, மாத்துவேனும் ஒன்று தானே, ஆமரத்துவேனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னு. அதில் எவ்வளோ வித்தியாசம், நிழலில் வித்தியாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. நிழல்னா ஷேடம். இதுதான் தேது சாஸ்திரம் சொல்லி எங்கள் அப்பா சொல்லி பரம்பரையாக வர பதில். இது இந்த பதில் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வெயிலில் நிழலில் போனோம்னா வெயில் பாதிக்காது, புளிய மரத்தினேல ரெண்டு நாளைக்கு நின்று இருந்தேள்னா என்னாகும் தெரியுமா? கண்ணு சங்கர நேத்திராலயா போனவா கூட ஒரு பேராகாது. இதே வேப்ப மரத்துங்களை நின்னேள்னா குழு குழு குழுன்னு நல்லா இருக்கும். இந்த மரமா இருந்தான்னு அந்த மரமா இருந்தான்னு அது சன்னுடையதான ரேசை தடுக்கிறதா இல்லையா இது ஒண்ணுதானே என்ன நீங்க தான் பாத்துக்கணும். நான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியும். அதோட முடிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, பெண்கள் வேதாத்தியனம் செய்யக்கூடாது பற்றின்னு போட்டிருக்கான். இந்த பற்றின்னா கூடுமா கூடாதா என்ன நான் பேசணும் இப்போ? கூடாது. ஏன் சார் எங்களை அப்படி போய் ஒதுக்குறேன்னார். அது வேற விஷயம். இதுக்கு தான் சீட்சாம் யாக்கியா சமஹா. சிலதெல்லாம் குரல்ல நமக்கு சில விதமான ஆண்களுக்கு ஒரு விதமான அழுத்தமான ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்ல முடியும், பெண்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறத எக்ஸ்டர்னல் ரீசனை மட்டும் நான் சொல்றேன். இன்டர்னல் ரீசன் எவ்வளவோ இருக்கும். அதனால அவ அதெல்லாம் சொல்லப்படாது. ஆனால் யாகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கல்யாணத்தன்னைக்கே உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்ல சொல்லுவார். அந்த மாதிரி சில மந்திரம் பண்ணிக்கன்னு சொல்லணும். அது ஸ்பெஷல் பெர்மிஷன். ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கேங்கிறதுக்கா எல்லா நாளும் வைகுண்ட ஏகாட்சின்னு இந்த வாசல் வழியாக போகலான்னு தனவன் வழிஞ்சா காலை உடிச்சுப்படும் கோவிலில். அந்த ஒரு யாகத்தில் இப்போ பாண்டிச்சேரியில் போனால் குடிச்சா மின்னெல்லாம் பிடிக்க மாட்டான். ஏண்டான்னா பாண்டிச்சேரிக்கு போ, மெட்ராஸில் குடிச்சா பிடிப்பான். ஏன் சார் இந்த ஊராக இருந்தானு அந்த ஊராக இருந்தானு என்ன கேட்க முடியுமோ? பாண்டிச்சேரியில் கார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா 10,000 ரூபா குறைச்சல், மெட்ராஸில் ரிஜிஸ்டர் பண்ணால் 15,000 ரூபா கூட. ஏண்டான்னா உதவிடும் வேணா அங்கே போய் ரிசர்வ் பண்ணி பிஒய்னு போடுவான். அதுக்கு நீங்க பண்ற ரூல்லையே சிலதெல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்க. இதையே மாறினாக்க பிடிக்கிறான், நிஜமா பிடிக்கிறவனா இருந்தா இல்லன்னா சம்திங் வாங்கிட்டு வேற எதுன்னு பண்றான், இதெல்லாம் வேற விஷயம். ரூல் இஸ் ரூல், லா இஸ் லா. அதோட விட்டுற வேண்டியது. அப்ப நாங்கள்லாம் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சுலபமான வழியில வேற இருக்கேன். மின்காலத்திலாம் வேஷ்டிய போட்டு அந்த ஓர்ப்பு மண்ணை போட்டு தோய் தோய் தோய்னு தோச்சு அப்படிலாம் பண்ணணும். இவெல்லாம் ரின்னு அப்படி காட்டினாலே போறதுங்கிற சுலபமான வழி. இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு அங்க போய் தோச்சுருக்கேள்? அதனால சுலபமான வழியில் அவா சொன்னா அவா சுலபமான வழி. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிவிடுறேன். கிரவுண்டில் போய் கிரிக்கெட் பார்க்குறான். 500 ரூபாய்க்கு தன் டிக்கெட் வாங்கியிருக்கான், 50 ரூபாய்க்கு தன் டிக்கெட் வாங்கியிருக்கான். நாலு தினசு ஷேப்பு மஞ்சள் பச்சை கலரில் வேறு கொடுத்துருக்கான். இன்னென்ன கலர் டிக்கெட்டுக்காரா என்னென்ன என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வாங்குவோங்கிறான். சொன்னதை கேட்க வேண்டியதானே, ஏன்னா மோதிக்காமல் இருக்கலாங்கிறதுக்காக. ஏன் சார் எல்லாரும் அங்கே தானே போகிறோம், நான் இந்த என்ட்ரன்ஸில் போகிறேன்னா அங்கே போனால் டேஷ் பண்ணி முட்டிங்க. ஒன்று 2-வீலர் ஒன்று 4-வீலர்னா எதுக்கோ குறுக்கோ குறுக்கோ போகிறான். 2-வீலர் குறுக்க வந்ததுனால தான் ஆபத்தே ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டு பேரும் உரத்துக்கு தான் போகிறோங்கிற லாஜிக்கெல்லாம் இங்கே சரியாக வராது. நான் இன்னொன்று இன்றைக்கி ஆரம்பித்து விட்டுருக்கேன். ஆதித்ய எஷ்டியில் நாம தர்மத்தில் ஒரு யோஜனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அதை நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இதோட கனெக்ட். இப்போ பார்த்தீங்கள இது பாருங்க, ஸ்பிளிட் ஆகிடுதுங்க. ஸ்பிளிட்டிங்கிறது எல்லாருக்குமே ஸ்லிப்பில் ஸ்பிளிட்டாக இருக்குது. அநேக கோடி நமஸ்காரங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ தர்மங்கள் சிலவற்றை விவரிக்கிறோம். ஸ்ரீ தர்மங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத விவரிக்கணும்னா தனியாக விஷயம். ஸ்ரீ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகள் சேர்ந்து இருந்து தர்மம் பண்ணாதான் தர்மம் முழுமை பெறும். நீங்கள் ஹோமம் பண்ணும் பொழுது நீங்கள் ஜுஹோமின்னு சொன்னால் ஜுஹுதி, ஹோஷாமின்னா ஜுஹுதின்னு அவள் சொல்லணும். அவள் தீர்த்தம் விட்டதுக்கு அப்புறம்தான் அந்த தட்சிணையை இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அவ வந்து யாகத்தில் இவரோட சேர்ந்து அந்த நெய்யை பார்த்து அந்த நெய்யில் வந்து ஒரு விதமான விசேஷமான ஸ்பெஷாலிட்டி ஏற்படுறதுன்னதுக்கு அப்புறம் தான் நெய்யை ஹோமம் பண்ணணும். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு. அவள் வேதம் சொல்லப்படாதுங்கிறதும் சொல்லியிருக்கு. அவளுக்கே ஆத்ம தத்துவ ஞானம் இருந்தால் நம்ம விட அவள் உயர்ந்தவான்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா கஷ்டம். அது எங்கே சொல்லிருக்குன்னா சூரிய நமஸ்காரத்தில் இருக்கு. அது நாளைக்கு சொல்கிறேன். ஸ்திரியஸ்ஸதீஹி பேசாத விஷயமே கிடையாது. அவ பிறவியில பெண்களா இருந்தாலும் அவளுக்கு பூர்வ ஜென்ம வாசனையினால ஆன்மீக லைன்ல ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஈடுபாடும் அது சம்ஸ்காரத்தினால சீக்கிரமாக ஞானம் இருந்தாலும் அவளைத்தான் ஆண்கள்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அது வித்யாரண்யர் இதோட நிறுத்தப்படாதோ? மீசை இருந்து இவனுக்கு ஆன்மீக லயனில் ஒன்றுமே தெரியல, தூக்கம் வந்தால் இவன் தான் பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு அவர். அது வேறு அவர் மாற்றி விட்டார். அவர் என்ன பண்ணுவேன் நான் சொன்னால் வித்யாரண்யர் புஸ்தத்தை எடுத்து வாங்க காட்டுறேன்னா. அதனால் ஆன்ம ஞானம் அடையிறதுங்கிறது தான் வாசத்தி. அதனால் படாது. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது ஸ்மார்த்தமான ஹோமங்களும் இருக்குது. இதுலேயும் பல மந்திரங்கள்லாம் சொல்லு. சச்சுதின் ஜெகனச்சுதி

அப்படிங்கிற மந்திரமானது கன்னியர்களுக்கு விவாகம் ஆகலைன்னா சொல்லான்னு சொல்றார். இது பிரசித்தமா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஹோமம் கண்டுபிடிச்சி யோசனை எல்லாம் பண்றா. வேதங்கள்ல மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தின் சிறப்பு கேட்டிருக்கா. என் நட்சத்திரம் இது. திருவோண நட்சத்திரத்துக்கு முக்கியமான சிறப்பு மகாவிஷ்ணு தேவதை. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசு பெரும்பாலும் நல்ல காரியத்தில் ஈடுபடும், நல்ல விஷயங்களை கேட்கணும்னு எண்ணம் இருக்கும். புண்ணியக் ஸ்லோகம் யஜமானாய ஸ்ரீமதீன்னு முடிச்சிருக்கு. இது ஜென்ரலா நீங்கள் 27 நட்சத்திரத்துக்கு இதை கேட்டால் தினமே இந்த டிவியில் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல, மேஷராசிக்காரர்களே அதிர்ஷ்டக்காரர்களே எல்லாருமே அதிர்ஷ்டக்காரர்கள். இதில் போனேன்னா எனக்கு 10 நிமிஷம் போயிடும். ஒரு வேடிக்கையாக சொல்லணும் இருக்க ஓரளவுக்கு தான் அதை நீங்கள் போய் பார்க்கணுமே. ரொம்ப அலசப்படாதுங்க. இப்போ உலகத்திலேயே 27 தினசு தான் இருக்கணும் எல்லாருக்கும் சுகதுக்கம். ஏன்னா நட்சத்திரம் 27 தான். ஒரு ஆம்னியா ஒரு திருவோணக்காரன் மந்திரியாக இருந்து சௌக்கியமாக இருந்துருக்கான் பிரமாதமாக நிஜமாக. இன்னொரு திருவோணக்காரன் வாசலில் சோறு கிடைக்காம லாட்டி அடிச்சுருக்கான். அதனால இதுல ரொம்ப கடைஞ்சல்னா திருவ நட்சத்திரக்காரலாம் ஒரே மாதிரி இருக்குன்னு எப்படி இருக்க முடியும்? எல்லா கடிகாரமும் ஒரே முள்ள காட்டணும்னா காட்டுமா? நீங்க HMT-ஆ இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், டைட்டானா இருக்கட்டும், முடியவே முடியாது. 10,000 கோடி டிஃபரன்சஸ் இருக்கு. இவனுடைய பூர்வகர்மா என்னன்னு பார்க்கணும். இன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அது. ராகு காலத்தில் புறப்பட்டவன்லாம் மண்டை உடையும், ராகு காலத்தில் புறப்பட்டவன்லாம் மண்டை உடையாம இருக்கு. இதுல பல விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நாம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வச்சுக்கலாம். புரியுறது இல்ல. வெந்நீரை காய்ச்சி சாப்பிட்டா உடம்புக்கு வராதுண்ணா. வெந்நீரை குடிக்கிறவனுக்கு தான் ஜுரம் வருது அடிக்கடி. பன்னி சாக்கடையை குடிக்கிறதுக்கு ஜுரமே இல்லை. எப்ப பன்னியா பிறந்து விடுறதா என்ன? அது பன்னி ஜுரம்னு ஒன்று சொல்றோம், அது வேற. அது பிக் ஃபீவரா? அப்புறம் பேர்டு ஃபீவர், அப்புறம் சிக்கன் குனியா, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமை உண்டுங்கிறத விட்டுருவோம். அதை பத்தி இல்லை. திருங்கிறது திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் தான் இருக்கு. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் தான் பெருமை. இதுக்கு ருத்ரன் தேவதை, அதுக்கு விஷ்ணு தேவதை. அதோட அது ஏற்று பண்ற இந்த சேக்ரட் த்ரெட் என்ன பூணல், புனிதமான நூல், புனித நூல் பேர். புனித மேரிங்கிற மாதிரி சென் மேரி, புனித மேரி, புனித மேரி சாலை, அப்படியே சென் மேரி ஸ்ரோட், புனித மேரி சாலை. நாமெல்லாம் புனிதம் இல்லையான்னு. சீக்ரெட் த்ரெட்ங்கிறது எல்லா வர்ணத்தர்களுக்கும் உபநயனத்துக்கு அப்புறம் உண்டு. இந்த ஆளுங்கிறதுல 3 போட்டுக்கணும். 4வதுக்கு கிடையாது, உபநயனமும் கிடையாது, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதோ எழுதியிருக்கா, பிராமணனுக்கு 8 சத்ரியனுக்கு 10 அதெல்லாம் இருக்குன்னு. 3 தான் சொல்லியிருக்காங்க, சூத்திரன் சொல்லலை. சேக்ரெட் த்ரெட் போட்டுக்கிறோம், டிஃபரெண்டான விஷயங்களில் போடுறோம், காட்டனில் போட்டுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, அக்கார்டிங் டு லா எப்படி இருக்கணும்னா, அதுக்கு நியமங்கள்லாம் சொல்லிருக்கோம். 3 நூலில் உள்ளதாக நம்ம முடிச்சு போட்டு, ஒன்று சத்துவகுணம், ஒன்று ரஜோகுணம், தமோகுணம், ஒன்று ரிக்வேதம், ஒன்று யஜுர்வேதம், சாமவேதம், எல்லாம் இருக்குது. என்னென்ன மாதிரி தயார் பண்ணி போட்டுக்கணும். இதை வந்து ரொம்ப 100 புண்ணியம் வேணும்னா நீங்களே அந்த பஞ்சை வாங்கி 100 போட்டுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோ விஷயம். அதுக்கப்புறம் திரிகால சந்தியாங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுறோம், பிராமினுக்கு மட்டும் பண்ணுறோம், அதர் வர்ணாசுக்கு உண்டா இல்லையா? பூணல் உள்ள வாழ்க்கெல்லாம் சந்தியாவந்தம் கட்டாயம் பண்ணித்தான். திரைவர்ணிக ஆளுக்கு கட்டாயமாக உண்டு. ஆனால் சதுர்த்தாள் பஞ்சமாளுக்கெல்லாம் கூட இந்த சந்தியா நேரத்தில் ஆகம ரீதியாக ஸ்மார்த்தமான இதுகளில் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு. அதனால நம்ம மந்திரத்தை சொல்லி கிடையாதே வழி எல்லாருக்கும் அந்த நேரத்தில் பிரார்த்தனைங்கிறது உண்டு. இது ஒரு பாரதத்தில் ஜென்ரல் கேள்வி. சகுனி ஏன் கௌரவர்களை நண்பனாக இருந்து கெடுக்க உத்தேசித்தான்? மகாபாரத ஸ்டோரி ஞாபகம் இல்லை. இந்த சகுனியை யாரோ ரொம்ப இல்ட்ரீட் பண்ணான். இல்ட்ரீட் பண்ணோடனே என்ன பண்ணால், நான் என் தங்கையோட குழந்தையால பார்க்குறேன்ட்டான். இதுக்கு ஒரு சின்ன கதை வேணும்னா, ஒரு ஓநாய், ஓநாய்னா என்னது, இந்த ஓநாய் கொஞ்சம் பலசாலி, ஆட்டுக்குட்டிக்கு பலம் குறைச்சல். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிது, ஓநாய் கீழே ஜலம் குடிக்கிறது, மேலேந்து வர இதில் இதை போய் கலக்கி விட்டு இங்கே சௌச்சங்கள்லாம் நாப்சு மூத்திரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அந்த ஆடு செத்து போயிடுச்சு. அப்புறம் இந்த ஓநாய் என்ன பண்ணிது, அவருடைய பேரனோ இதுவோ இன்னொரு ஆடு அங்கே வந்து நின்னுது. அது பேசாமல் பள்ளத்தில் இருக்குது, இது மேட்டில் இருக்குது. இந்த ஓனாய் அது கேட்டு தான், உங்கள் அப்பா தானே என்ன இது பண்ணார், அதனால் ஒன்றை கொலை பண்ணுறேன்னு நானும். அதுபோல் சில கெட்டவாளுக்கு யாரோத்தன் கெடுதல் பண்ணான்னா அதுக்காக அவனுடைய ஃபேமிலியை அழிக்கிறேன்னு சொல்லி வந்தான், அதனால் அழிச்சான்னு ஒருத்தர் சொல்கிறா. இந்த சகுனிங்கிறது நண்பனாக இருந்து கெடுக்கிறதுங்கிறதுல எப்போவுமே விரோதியாக இருந்து கெடுக்கிறவன் விட நண்பனாக இருந்து கெடுக்கிறவன் தான் ரொம்ப ஜாஸ்தி கெடுப்பாங்கிறதுக்காக நண்பனாக இருந்தான். இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் சமாச்சாரம். உத்தேசம் என்னன்னா, உத்தேசம் ஒன்றும் கிடையாது, இது வந்து நடக்க வேண்டியதாக இருந்ததுனால அவன் பண்ணான். இதுக்கப்புறம் மாதங்க கன்யா என்று ஒரு அம்பாளுக்கு பேர் வருது.
சாமளா தண்டகத்தில் இருக்கு. இன்னைக்கு தான் அதை எங்க ஆத்துல டிஸ்கஸ் பண்ணி சொன்னோம். மதங்க மகர்ஷின்னு ஒத்தி இருந்தார். அவருக்கு பெண்ணாக அம்பாள் அவதாரம் பண்ணதுனால மாதங்க கன்யா, மதங்கருடைய பெண்ணாக இருக்கிறதுனால மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி அப்படிங்கிறதாக வந்திருக்கு. அது அது முடிஞ்சு போச்சு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன், ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. அதனால நீங்கள் நாளைக்கும் கட்டாயம் வரணும். இந்த பேப்பர் கொடுத்தவர் என்கிட்ட சேர்த்து சேர்த்து சொல்லிருக்கா, நான் சொல்லுவேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி, என்ன டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி இல்லை, டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் ஏதோ ஜெயிச்சுன்னு வரதா நினச்சின்னு இருக்கேன். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணும்போது மாதிருவர்க்கம் பிதிருவர்க்கம் ரெண்டு தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பத்னி இத்னி மச்சினி இச்சினி, இப்படி மச்சினின்னு சொல்லலை வேறு. இந்த பத்னிக்கு சேர்ந்து தர்ப்பணம் பண்ணலாமா கேட்குறாரு. ஒரு ஒய்ஃபிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காருங்கிறத பற்றி சந்தோஷம். அதுக்காக மாலையபக்ஷம் வரட்டும், அப்புறம் வரேன். அதில் சொல்லுகிறார்கள் சிலர் வேண்டாம் அங்கே. இது என்னாகும், மாலையபக்ஷத்தில் ஃப்ரெண்டுகள்லாம் கூட உண்டு, வாத்தியார் வித்தியார் எல்லாருக்கும் உண்டு. இவர் பண்ணும்போது யாரெல்லாம் போயிருக்காளோ அவளுக்கெல்லாம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், பத்னி போயிருக்கான்னு இவர் மட்டும் பண்ணுறதா இருந்தால் அவருக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கணும். பத்னிக்குன்னு தனியாக சொல்கிறதில்ல. மாலைய பட்சத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா, அதில் சொல்கிறேன். அதில் வந்து ஞாத்தா ஜாத பித்தர்கள்னு பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்கிறோம். இருந்தாலும் பத்னிக்குங்கிறதாக அப்படி தனியாக கிடையாது. ஒவ்வொரு தர்ப்பணத்துலையும் மாதம் மாதம் உண்டான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோதான் விஷயம். கார்த்தால பரிசேஜனம் பண்ணும்போது சத்தியம் துரத்தேனு சொல்றோம். சாயந்தரம் ரித்தந்தா சத்தியேன மாத்தி எழுதியிருக்கா, ரித்தந்தா சத்தியேன பரிசஞ்சாமின்னு சொல்றார். இதுக்கு என்னன்னு கேட்டால் அக்னிஹோத்திரத்தில் பரிசேஜனம் பண்ண சொல்றார் அந்த ஹவிச ரித்தந்த்.

இது ஏன்னு கேட்கக்கூடாது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ரித்தம் சத்தியத்தை ரித்தம் வதிஷாமி சத்தியம் வதிஷாமி இதுக்காக தான் ஆரம்பித்தேன். வாட் இஸ் ரித்தம், வாட் இஸ் சத்தியம்ங்கிறது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரித்தம்னா இருக்கிற விஷயங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறது ரித்தம். தெரிஞ்சின்றத்தை தெரிஞ்சின்றபதி பொறுத்தியாருக்கு சொல்லி அனுஷ்டானம் பண்ணுறது சத்தியம். அதனால் நமக்கு சத்தியமும் வேணும் ரித்தமும் வேணும். சத்தியத்தினால ரிதத்தை சேர்த்து நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த சாப்பாட்டு மூலமாக, ரிதத்தினோடு சத்தியத்தை சேர்ந்து எடுத்துக்கொள்கிறேன்னு மாற்றி சொல்கிறதுனால இது ரெண்டும் இப்படி தான் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு தான் சொல்லணும். ராமனும் கிருஷ்ணனும் வந்தான்னு ஒருத்தர் சொல்லுவார், கிருஷ்ணனும் ராமனும் வந்தான்னு ஒருத்தர் சொல்லுவார். ஏன் சார் மாற்றி சொன்னார்னா பெரிசா இருக்காது. ராமனும் கிருஷ்ணனுமா சேர்ந்து ராமனுக்கு வேண்டிய வாழத்தில் வந்தால் முதல்ல ராமன்னு சொல்லணும், கிருஷ்ணனுக்கு வேண்டிய வாழத்துக்கு வந்தால் கிருஷ்ணனும் ராமனும் சொல்லணும், முதல்ல ராமனும்னே ஒரு கதையை சாத்தி விடுவார். இது மாதிரிலாம் சாயங்காலத்தில் ரித்தந்த்வா சத்தியனான்னு சொல்லணும், காத்தா வேண்டல சத்தியன் தொர்த்தேனு சொல்லணும். நல்லவேளை இந்த அம்மா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சது, அம்மாவோ அப்பாவோ தெரியாது எனக்கு. ரெண்டு விதத்தில் ரெண்டு பரிசோஜனம் இருக்குங்கிறத காத்தால சாயந்தரம் எழுதியில் ரெண்டு தெரிஞ்சின்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா பரிசோஜனமே ஓம் தச்சதாயிருப்போம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பரிசோஜனம்னா, ஒருத்தன் சொன்னால் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக தான், இவன் சொன்னால் டேபிள் கீழே நாங்கள் கிண்ணம் வச்சுருக்கோம் அதே மாதிரி டேபிளில் தான் சாப்பிட்றோம், பரிசோஜனமும் கிடையாது பரிவேஷனமும் கிடையாது, நானே தான் போட்டுன்னு தொங்குறோம், நானும் அதுக்காரையும் சேர்ந்து தான் டிஃபன் சாப்பிட்ற வழக்கம்னா, இது முதல்ல தப்பான விஷயம். ஸ்ரீ தர்மத்தில் ஆத்துக்காரரோடு சேர்ந்து சாப்பிட முடியாது, முன்னாடி சாப்பிட்டுணுமான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு கதையாக இருக்குது, அது ஒரு பெரிய கதையாக இருக்குது. ஒரு ஏழை பிராமணன் என்ன பண்ணாராம், அவர் பிரார்த்தம் ரொம்ப ஏழை, பல அஞ்சு பைசாவாக சேர்த்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் உளுத்தம் பருப்பு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே இன்றைக்கி இந்த வடை பண்ணிவேன் நான் போய் சந்தியாந்தன சமயத்தெல்லாம் நன்னா பண்ணிவிட்டு துர்கா சப்தசி சொல்லிவிட்டு காவேரிக்கரிலேருந்து வரேன்னார். இந்த அம்மா கொஞ்சம் தம்பை இருதண்டின்னு பேர். இவன் என்ன பண்ணால் 100 வடை தட்டினான், இவளுக்கும் ரொம்ப நாள பசி தானே, என்ன ஒன்று ஒன்றா தின்டே வந்தா 99 காலி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒரு கதை தான் அது, நீங்கள் கொச்சிக்கூடாது என்கிட்ட. அவர் அங்கேருந்து வந்தார், என்னடி இது என்ன அது வடை என்ன, இன்னும் 1/2 கிலோ வாங்கி கொடுத்தேன் என்னாச்சுன்னார், 100 வடை வந்ததுன்னார், பாக்கிலாம் என்னாச்சுன்னார், 99 தின்னுட்டேன்னு ஆகும், எப்படி தின்னு கேட்டார், இப்படி தான் வாயில் போட்டுட்டான். நாங்கள் அமாவாசை விஷு புண்ணியகாலம் கிரகண தர்ப்பணங்கள் செய்து வருகிறோம், மகாலயபக்ஷ சிராத்தம் செய்வதில்லை. கண்டிப்பாக செஞ்சாகணும், இவ்வளோ செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரே வரி, திருநெல்வேலி கேரளாக்காரர்கள் பழக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள், எங்காத்தில் நெத்திக்கிட்டுக்கிறதே பழக்கம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த பழக்கங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த பழக்கங்கிறதுல நாம் ரொம்ப ஏமாறுறோம். ட்ரெடிஷனலாக என்ன வந்ததோ வேணும்னே மாற்றி இவன் மாற்றிவிட்டு இவன் ஒரு பழக்கங்கிறது, ஏன் கேட்டால் பழக்கம் எண்ணிலேருந்து ஆரம்பித்தோம், உனக்கு என்ன தெரியும். அவர் ஏன் அந்த பழக்கம் பண்ணாருன்னா அவருக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி, சில்லற செலவையுமேன்னு பார்த்தார். இப்போ இதுலேருந்து ஒன்று சொல்லிவிடுறேன், இந்த கேள்வி யாரும் கேட்கல. 4 குழந்தைகள் இருக்கா, 3 குழந்தைகள் இருக்கா பிள்ளைகள்னா, அப்பா சிராதம் பண்ணும்போது இதில் மட்டும் ரொம்ப ஒத்துமையாக இல்லை, சேர்ந்து பண்ணுறாளாம். ரொம்ப தப்பான விஷயம், எக்கனாமிக்கெல்லாம் இங்கே இருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை, அவன் லண்டன்லேருந்து ஏரோப்ளைனில் வந்து அண்ணாவத்து சிராதம் வரான், 2 லட்சம் ரூபா டிக்கெட்டு, அவன் அசடுன்னு பேர். இதுக்காகவும் இல்லை, இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கா அண்ணன் தம்பிகள்லாம் பிரியப்படாதுன்னு. அப்போ ஏன் ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக இது பண்ணிட்டு கேளுங்க. நிறைய குழந்தை பிறந்தா நிறைய பேர் பண்ணி நிறைய போய் சேரணுங்கிறதுக்காக அவர் பிள்ளை பேர்கார். எஷ்டவியா பவ புத்திராக எத்தியே கோபி கயாமரிஜேத். முதல் ஆப்திக ஸ்ராத்தத்திலேருந்து அண்ணன் தம்பி தனித்தனியாக பிராமணாவை வச்சு பண்ணணும். ஒரே ஆற்றுல பண்ணால் 4, 2, 8 பேர் வைக்கணும், 8 பேருக்கும் முதல் ஆப்திகத்தில் தங்க மோதிரம் வாங்கி கொடுக்கணும். ஏன் மற்றதுக்கெல்லாம் செய்யலை, சில்ற பாயின்லாம் இந்த இடத்துல மட்டும்தான். இதுலேருந்து அது தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக தனித்தனியாக தான் பண்ணணும், தனித்தனியாக தான் ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அம்மா சொன்னாலும் கேட்காங்கோ, வாத்தியார் சொன்னாலும் கேட்காங்க, எல்லாம் இந்த சில்றையில் வந்த விஷயம். இதை பற்றி மீமாம்சா சாஸ்திரத்திலே சண்டை இருக்கு, மீமாம்சா சாஸ்திரத்திலே சில வேத வாக்கியம் இருக்கு. ஔதும் பரி சர்வா வேஷ்டை தவ்யான்னு ஒரு ஸ்மிருதி இருக்கு, இதையே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறேன். பண்ணதான அந்த தூண் போற வேஷ்டினால் சுத்துன்னா அதுக்கு ஒரு 15-20 பீஸ் வேணும். எதுக்காடா சொன்னால் இதை சுத்தணுமா வேண்டாமான்னார், சுத்த வேண்டான்னார். ஏன்னா அந்த பைய பேராசையினால் சொல்லியிருக்கான் பண்ணாதேன்னு. தர்மசாஸ்திரத்தில் போகும்போது எவ்வளோ நம்முடைய பேராசையினாலும் ஒன்று வந்ததுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் தேர் எனி ரூல்ஸ் டு பி ஃபாலோடு வைல் வேரிங் பஞ்சகச்சம்,
பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கணுங்கிறதுக்கே ஒரு ரூல் இருக்கு. பஞ்சகச்சம் பஞ்சகச்சம்னா என்னன்னா பஞ்சங்கள்லாம் கட்டிக்கிற கச்சம் கொண்டோம். பஞ்சம்னா ரெண்டு கட்டான்னு அர்த்தம் அப்படி இல்லை, அஞ்சுன்னு அர்த்தம் இல்லை, விஸ்திருத்தமான கச்சம். அது ஒரு யூனிஃபார்மாக சொல்லிருக்கிறதுனால கட்டாயம் கட்டிட்டு பண்ணணும். மார்னிங் அதை பண்ணும்போது இஸ் தேர் எனி ரூல்ஸ் டு பி ஃபாலோடுன்னா, இதெல்லாம் வைதிகமான காரியங்கள் பண்ணும்போது பஞ்சகச்சம் தான் கட்டிக்கணும். லேடிஸ் வந்து மடிச்சாறு போட்டு அவாவா தெலுங்கு சம்பிரதாயப்படி தான் கட்டிக்கணும். இதை கட்டிக்கலன்னா நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு 50% பலன் கிடையாது, முழுக்க கிடையாதுன்னு சொன்னேன்னா என்ன எல்லாரும் அடிக்க வந்துடுவாள் அகாஸ்வரர். ஏன்னா இப்போது இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் இல்லை. ஒரு வக்கீல் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறாருன்னா கருப்பு கோட்டை போட்டுக்க இஷ்டம் இருக்கோ இல்லையோ கையில் வச்சுட்டு தான் வாதாடணுங்கிறேன். ஏன் கையில் பிடிச்சிட்டுருக்கான்? பிஏ எம்ஏ நானும் எல்லா டிகிரியும் வாங்கி வச்சு ஒன்றும் கால்னாக்கு பிரயோஜனம் இல்லை அகாஸ்வரர். அந்த கான்வகேஷனுக்கு போனால் அவன் ஒரு துணிசாக கோட்டு கொடுக்குறான், இதுக்கு வேற கலை. அந்த கோட்டு நாம் பண்ணால் ஒரு நாள் போட்டுக்க முடியாது. இதை வாடகைக்கு வாங்கி அது ஒரு ஸ்மெல் அடிக்கிறது பிராணாயாமம் பண்ணிகிட்டே போட்டுக்கொண்டிருக்கு. இதை போட்டு போனால் தான் டிகிரி கொடுப்பேங்கிறான். நான் கேட்டேன், ஏண்டா இந்த கோட்டுக்கு சர்டிஃபிகேட்டாக நான் படித்தது சர்டிஃபிகேட்டானு. இல்லை சார், இங்கே வந்து இப்படி தான் ரூல். சில ஆஃபீஸில் டை கட்டிக்கணுங்கிறாங்க, பிடிச்சி இழுத்து விடலாமல் இல்லையா? மரியாதையை ஷர்ட்டை போடணும், ஏதோ பண்ணிட்டு போட்ட வேண்டியதானே. பேண்ட் போட்டுக்கணும், ஷர்ட்டை போட்டுக்கணும், அது இன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று கட்டிக்கணும். ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு போய் இதெல்லாம் ஒரு பழக்கம். என்ன பழக்கம் இதெல்லாம்? அதனால் இதை கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அதனுடைய பலன்கள் ரொம்ப குறையும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பேப்பர் தான் பாக்கி இருக்கு, மணியும் ரொம்ப ஆயிட்டு அப்படின்னால. இதில் அநேகமாக இதில் வந்ததே ஒன்று ரெண்டு. என்ன சொல்கிறது? அவரே ஏட்டு ஸ்லிப்பாக கொடுத்துருக்கலாமேன்னு தப்பாக நினச்சிக்காங்க. நான் சொல்லிவிடுவேன், இருந்தாலும் எல்லா மந்திரத்திற்கும் முதலில் கணபதி தியானம் செய்துவிட்டு பிறகு மற்ற மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. எங்கன்னு கேட்குறேன் நான் இப்போ. அப்படியெல்லாம் சொல்லப்படுற இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. மந்திரங்கள் அது தனித்தனியாக சொல்லியிருக்கு. சப்தகோடி மகாமந்திரங்கள் இருக்கு. இடையூரை விளக்கக்கூடிய புள்ளையாரை முதல்ல குட்டிக்கணும். சுக்லாம்பிரதனம் விஷ்ணு பானும் அது என்ன, அது ஒரு பல கதைகள் இருக்கு புராணங்களில். அதனால எல்லா மந்திரங்களுக்கும் முதல்ல அது சொல்லலை. ஆனால் நாம் ஆரம்பிக்கிறச்சே கணானா கணபதிக்கும் ஹவாமேன்னு வேதம் சொல்றச்சே சொல்கிறோம். ஏன்னா விநாயகரை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பேரை பண்ணாதான் இவர் பூஜையில் இடைஞ்செல்லாமல் இருக்கும். உடனே ஒருத்தன் கேட்டான், இப்போ பூஜையும் போதும் மஞ்சளில் பிள்ளையார் பண்ணுறோமோ இல்லையோ? ஒருத்தங்கிட்ட கேட்டான், இந்த பிள்ளையார் பூஜைக்கு ஒரு 3 நிமிஷம் ஆறுதோ இல்லையோ, இந்த 3 நிமிஷத்தில் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்கு 100 பிள்ளையார் பூஜை உண்டான்னு கேட்டான். இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி தானே. நான் மெட்ராஸில் மாட்டின்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டுனு நல்லவேளை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வருது, கோச்சிக்கிறது இல்லை. இப்போது சரஸ்வதி பூஜை 6 மணி பண்ணி முடியணுமேங்கிறதுக்கு பிள்ளையார் பூஜை பண்ணான். என்ன பிள்ளையார் பூஜை பண்ணால்? மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணான். கரிஷமான சகர்மனஹா சொல்லுங்களே, அபிக்னேன நிர்விக்னேன பரிசமாப்தர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாங் கரிஷே. இதில் 2-3 நிமிஷம் அர்த்தம் இல்லையா? இவன் என்ன பண்ணா, ஏதாச்சு விக்னேஸ்வர பூஜாயாக நிர்விக்ன பூஜா சித்தியர்த்தம் விக்னேஸ்வர பூஜாங்கரிஷே. அப்புறம் என்னாகும், அது நிர்விக்னும் அப்படின்றதுக்காக. இது ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சு கொடுங்க. இவன் என்ன பண்ணான், பரீட்சைக்கு போகிறவன் ஒரு பேனை எடுத்துட்டான். கேட்டால் ஸ்டெப்னியா ஸ்டெப்னின்னு அதை சொல்கிற வழக்கம் இல்லை. இது இதில் இங்கு தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு பேனா வச்சுக்கோன்னா, அதில் தீர்ந்து போச்சா என்ன பண்ணுறதுன்னா, சரி 3 வச்சுக்கோன்னா, பேப்பர் பேனா கடையே எடுத்துன்னு போய்ட்டுறதாங்க. ஸ்கூட்டரில் இல்லாமோ கார்லையாவோ ஏதோ ஸ்டெப்னி ஒரு டயர் வச்சுருக்கான் சார், அதுவும் சேர்ந்து பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 100 டயரை ஏற்றிங்க, டயர் வண்டியா இது ஆள் வண்டியா? ஐயா ஒரு தான். இதை வந்து மீமாம்சையில் 4 அதிகரணத்தில் தீர்மானம் முடியாது. மீமாம்சாங்கிறது இருக்கே உலகத்தில் உள்ளதான கோர்ட்டுக்கு உள்ள லாவெல்லாம் சொல்லியிருக்கு, 1000 லா சொல்லியிருக்கேங்க. அந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படி படிக்கணும். இது முடிஞ்சு போச்சு. சந்தியாவந்தனம் பண்ணுறச்சே மட்டும் நீங்கள் ஏன் சார் அச்சுதாயன் மகன் ஆரம்பிக்கிறேன்னு, அங்கே தான் தப்பு. சந்தியாவந்தனத்தில் விநாயகருக்கு முன்னாடி அச்சுதாயன் மகன் இருக்குது. விநாயகர் பூஜை பண்ணுறச்சே உங்களுக்கு ஒரு பரிசுத்தி வேண்டாமோ? அவரை போய் பூஜை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன யோகியத்தை இருக்கீங்க? அதனால் அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகா கோவிந்தாயன் மகான்னு முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போகிறோம். இல்லைன்னா அவர் கோவம் வந்துடும், கண்ணை குத்தி விடுவார் விநாயகர். அதுதான் இது இந்த கேள்வி முடிஞ்சு போச்சு. இதில் 7-8 இதில் சொன்னதெல்லாம் அநேகமாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கலாம். நாளைக்கு இன்னும் நிறைய வரட்டும். நாளைக்கு முதல்ல இதில் இருக்கிற 8 கேள்வி அஷ்டப்பிரசனங்கள், இதில் பலது இப்போ சொன்னதுலேருந்தே சரியாக போயிடும். இருந்தாலும் நாளைக்கு இந்த டீட்டெயிலாக உள்ளதை பற்றி நாளைய தினம் இதே மாதிரி சாயந்தரமே வச்சுக்கிறேன். ஏன்னா சாயந்தரம் வேளை சொன்னோம், ராத்திரி வச்சுக்கிறேன் செகண்ட் செஷனில்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும், சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலிற்கும், நிறுவனத்தாருக்கும், ஏனையோர்க்கும் ஆதரவு தெரிவித்தருளும் நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது சிந்தனையாக வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற அந்த எளிய உரையினுடைய பகுதியினாக இன்றைய பகுதியை நிறைவாக செய்யலாம் என்று இருக்கிறேன். அன்பர்களுடைய ஆதரவிற்கும் துணை நிற்கும் இறையுருளையும் வணங்கி துதிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் எந்தா போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நம சிவாய. சிவாஜனமக. வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்தீண்டி, பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவைத, திருந்திய நான் மறையோர் சீராள் ஏத்த, இடை மருதினில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரேன். சிவாய நம என சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும். எம்பெருமானுடைய திருவருள் துணையாக கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். ஆதரிக்கின்ற நல்லுள்ளங்களுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரை சில தினங்களாக நிகழ்த்தப்பட்டு இன்று வரை சொல்லி வருகிறேன். இன்றைய தினத்திலே வேதங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். சிவாகமத்தினுடைய செய்திகளையும் தொடர்ந்து அதனுடைய ஒரு அங்கமாக பார்த்து வந்தோம். இவ்வாறு உள்ள சிவாகமங்களுடைய நான்கு பாதங்களையும், அந்த நான்கு பாதங்கள் பற்றிய விஷயங்கள் நம்முடைய சமய ஆச்சாரியர்களாலே தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிக்கப்பட்டு நமக்கு அருளி செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். சைவ நல்லுலகம் நன்றாக அறியும். அத்தகைய நான்கு வகையான நெறிகள் சர்யா கிரியா யோக ஞானம் ஆகிய நான்கு பாதங்களாக, சர்யார் சாதுர்மர்கானா சிவாகமத்தினுடைய பாதங்கள் தான் நான்கு மார்க்கங்கள். சைவத்தினுடைய நான்கு மார்க்கங்களும் சிவாகமங்களுடைய நான்கு பாதங்கள் தான் என்பதை நாம் பார்த்தோம். அப்படியாக அதில் இருக்கக்கூடிய நெறிகளாக நமது நாயன்மார்களாலே கடைபிடிக்கப்பட்டு வந்தமை புத்திர மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அதன் பிறகு சகமார்க்கம், இறுதியாக சன்மார்க்கம் ஆகிய நான்கு நெறிகள். இந்த நான்கு நெறிகளால் பெறப்படுகின்ற முடிவான முக்தியானது சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் ஆகியனவாகும் என்பதை கண்டோம். இப்படிப்பட்ட இந்த முக்தி நிலைகளை நமக்கு அருளக்கூடிய இந்த நான்கு வழிகளை கடைபிடித்து ஒழுகுவதே மனித வாழ்வினுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. இதிலே சரியை என்பதுதான் அறமாகும். தர்மத்தை தான் அதிகமாக போதிக்கிறது சரியை. உலகத்தில் எப்படிலாம் நாம் இருக்கணும், நமக்கு என்னென்ன விரதங்கள், சீலங்கள், ஒழுக்கங்கள், வாழ்க்கை நடைமுறைகள், விரத அனுஷ்டானங்கள், இவைகளையெல்லாம் மனிதன் காலையில் இருந்து தன்னுடைய வாழ்நாளில் தினமும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்கிறது. இப்படியாக சொல்வதனாலே அது தர்மம் அல்லவா. கிரியை என்பது நாம் அவற்றை உபயோகப்படுத்துகின்ற கிரியாமுறைகளை சடங்கு அருள் செய்கிறது. அதுவே நமக்கு உரிய பொருளாகும். பொருள் என்பது காசு பணம் என்பது மட்டுமல்ல, வேதம் சொல்லும் தனம் அக்னர் தனம் ஆயு தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ பிருகஸ்பதிர் வனுரம் தனமஸ்துதே. இப்படி வைணதேயம் முதலானதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு போகும் இந்த வேத பகுதி. இப்படியாக இந்த தனம்ங்கிறது வந்து எல்லாமும் தனம், பெறத்தக்கன கொள்ளத்தக்கன அடையத்தக்கன அடைந்து இருப்பை எய்ப்பு எய்யத்தக்க மகிழத்தக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு தனங்களாகும். ஆகவே அத்தகைய பொருள்களை கிரியாபாதம் நமக்கு கூறுகிறது. அந்த பொருள்களை கூறும் பொழுது நமக்கு வாழ்க்கையினுடைய பொருள் என்பது இறை தேடுவது தான். அதனாலே தான் நமது பெருந்தகையார் மறைந்த அருட்செல்வர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் இறையோடு இறையன் தேடு என்று கூறுவார். இறை தேடுவதே வாழ்க்கையில், இறையோடு இறைவனை தேடுவதும் வாழ்க்கை, இறையாகிய ஆகாரத்தை தேடுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதோடு இறைவனையும் ஆதாரத்தையும் தேட வேண்டியது தான் வாழ்க்கை என்பதை அவர் நமக்கு அருளி செய்கிறார். அது மாதிரி அப்படி அது பொருளாகும். இவற்றால் நாம் இன்புற்று இறைவனோடு சேர முயல்வது யோகம் என்பதற்கு இணைதல் என்று பொருள். யோக என்ற பொருளுக்கு ஒன்றோடு ஒன்று இணைதல் அல்லது ஒன்றை அனுசரித்தல் ஒன்றை சேருதல் என்ற பொருள். அவ்வாறு நாம் சேருவதனாலே அது நமக்கு சேருவது இன்பம் இல்லையா. இறுதி பேராக கடைசி பாதமாக இருக்கக்கூடிய ஞானத்தின் தெளிந்த தேரலே மோட்சமாகும். ஆகவே இத்தகைய இந்த தர்மாதி விஷயங்களே அவற்றுள்ளே அடங்கி, இந்த அறம் முதலாகிய விஷயங்களே அவற்றுள்ளும் அடங்கியுள்ளன. எல்லாவற்றிலும் அதுதான் அடங்கியிருக்கு. இந்த சரியாதி மார்க்கங்கள்லேயும் அதுதான் அடங்கி இருக்கிறது. ஆகவே இவைகள்தான் வேதங்கள் என்று சொல்லுவோர் உள்ளார். இவற்றை வேதத்துக்கு சமமாக சொல்பவர் உள்ளார். ஏனெனில் இப்பொழுது ஒரு பொருளை சொல்லும் பொழுது ஒரு பொருளினுடைய பயன் என்னவோ அதை கருதி தான் சொல்கிறோம். நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நலன்களை நமக்கு தருவதனாலே இவைகள் வேதத்தினுடைய பயனாக இருப்பதனாலே இவைகள் வேதங்கள் என்று சொல்லப்படும். அப்படி தான் கொள்ள வேண்டுமே தவிர இவை தான் வேதம், ரிக்கேஜர் சாமி அந்தரோன வேதமே இல்லை, கொள்ளக்கூடாது நாம். அப்புறம் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லும் பொழுது நம்ம இந்த இப்போ பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் சரியா கிரியா யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கங்களெல்லாம் தமிழில் சொல்லும் பொழுது சரியை சிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படும் இல்லையா. ஆகவே அந்த யா அந்த ஆகாரம் தொக்கி வருகின்ற வடமொழி சொற்கள்லாம் தமிழில் பெயர்ந்து வரும் பொழுது அது தன்னுடைய ஐகாரமாக ஐகார முடிவாக மாறுகிறது வழக்கில். இதை நாம் பல இடங்களில் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி தான் பூஜா என்கின்ற விஷயம் வந்து பூஜை என்று தமிழிலே வருகிறது. அதை சில பேர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூ ப்ளஸ் செய், பூ கூட்டல் செய் என்பது தான் பூசை என்று இருந்தது, அதை வடமொழிப்படுத்தி பூஜா என்று கொன்றார்கள்னு எந்த இலக்கிய நூலில் அது மாதிரி சொல்லியிருக்கு? ஏதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்திலேயோ பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்கா, இல்லை பின்னாடி வந்த இலக்கண நூல்களில் எதிரையாக சொல்லியிருக்கா பூவினால் செய்யப்படுவதா அல்லது பூசைன்னு சொல்லியிருக்கா? அப்படின்னா அதற்கு விடை இல்லை. ஆனால் ஆகமம் சொல்கிறது பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞான மாப்னியாது பூரிய கர்ம சமாப்தியந்தம் பூஜா சப்தம் மிகோச்சதே என்று சொல்கிறது. அதனால் பூஜாங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா நம்ம வாழ்க்கையினுடைய பயனை பூர்ணமாக தருவதால் பூரியந்தே சர்வ கர்மாணி. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா கர்மாக்களும் வாழ்க்கைங்கிறதே நம்ம ஆன்மீகம்னு நம்ம சொல்லுவோம். இந்து சமயத்தில் ஆன்மீக வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்வியலே ஆன்மீகமாக கொண்டவர்கள் தான் இந்து சமயத்தினர், நம்ம சமய சைவ சமயத்தினரும். ஆகையினால வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் சொல்லும் பொழுது வாழ்வியினுடைய பூர்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதுனா வழிபாட்டினாலே தான் ஏற்படுகிறது. கல்வியினுடைய பயன் என்னென்னா அதனுடைய பயனும் இறைவனை அறிதல் தான். அது மாதிரி எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இறுதியாக நாம் போய் எங்கே சேர்றோம்னா இறைவன்கிட்ட போய் சேர்றோம். அதனால தான் நமக்கு வந்து சின்ன விஷயங்கள்லேருந்து சடங்குகள் துவங்கி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமயமாகவே நமக்கு செல்கிறது. ஆகவே அந்த கர்மாக்கள் பூரிதமாக பூர்ணமாக வேண்டுமென்றால், பூரியந்தே சர்வகர்மான், எல்லா கர்மாக்களும் பூர்ணமாகணும் அப்படின்னாலும் பூர்ணமான பலன் கிடைக்கணும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமானது ஜனிக்க வேண்டும் என்பதற்காக, ஞானமானது பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமாக்கணும், ஞானம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யப்படுவது எதுவோ அதற்கு பூஜை என்று காரணம் கருளி செய்கிறது. இதே மாதிரி நான் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை, இருக்கிற சில ஆகமங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்து இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ நான் முழுமையாக ஒரு ஆராய்ச்சின்னு இறங்கி யாரோ ஒருத்தர் வந்து நல்ல தன்னுடைய குழாமோடு இறங்கி ஒரு நூல் வெளியிடணும்னு முடிவு செய்து அழகாக முயற்சி செய்தார்னா எவ்வளவோ விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடியும். அன்பர்கள் தாங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு தங்களுக்கான எளிய சந்தேகங்களை தாங்களே தெளிவித்துக் கொள்ளலாம். தெளிவாத சந்தேகங்கள் வரும்பொழுது நம்ம அடுத்தவங்களை நாடினா போதும். எப்பொழுதும் அடுத்தவங்க சொல்கிறது தான் வாக்குன்னு சொல்லி அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எந்த சந்தேகமும் தீராது. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கப்படாது. இந்த சிறு குழந்தைகள்லாம் என்ன செய்யும்னா, ராமாயண மகாபாரதங்கள்லாம் பார்த்துட்டு கையில் வில்லியும் கத்தியும் எடுத்துகிட்டு ரெண்டு நாளைக்கு அலைஞ்சுருக்கோம், நம்ம பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பீமனாகவும் தன்னை பாவித்து கொண்டு தெரிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அது மாதிரி நாம் பேசுகின்ற விஷயங்கள் பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அப்பப்போ மைண்ட் செட்டை மாற்றிக்கக்கூடாது. நாம் தெரிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கதாபாத்திரங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பாத்திரமாக நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கதாபாத்திரங்கள்லிருந்து நாம் தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் இந்த பூஜா அப்படிங்கிற சப்தம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே பூஜைங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் கிடையாது, வெறும் வேள்வி தான், அதில் குரு வழிபாடே கிடையாது வேதத்தில், இப்படிலாம் நமக்கு மருங்க செய்கிறார்கள் நம்ம இல்லையா. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது இதில். ஏன்னா பூஜைகள் அர்ச்சனைகள் இருக்குது வேதத்தில். இப்போ அர்ச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அர்ச்சனைகளுக்கு வந்து தெய்வம் இல்லாமல் எதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க? அக்னிக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, அர்ச்சனை ஹோமம் தான் பண்ணலாம் அக்னியில் இல்லையா. அக்னியில் அர்ச்சனை பண்ணி திருப்பி நம்ம அதை படைத்தல் நைவேத்தியம் பண்ணி திருப்பி எடுத்துக்க முடியாது, ஹோமம் போட்டுற வேண்டிதான் அதுலேயே இல்லையா. அதனால் இருக்குது. ஆகையினால் இப்போ கும்பங்கள் இல்லாமல் வெறும் யாகம் செய்ய முடியாது. இந்த சினிமாலெலாம் காட்டுறது மாதிரி ஒரு குண்டத்தை சுற்றி நாலு பேர் உட்காந்துட்டு, ஒரு கலசம் இருக்காது, வேதியும் இருக்காது, யோக ஸ்தம்பமும் இருக்காது, ஒரு பெரிய குண்டம் மாதிரி ஒன்றை கட்டி வச்சுக்கிட்டு நாலு பேரும் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே இப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்குது வேத வேள்விகள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி, அதுக்கு தகுந்த அப்போ உள்ள பொருள், அவங்களுக்கு உள்ள பொருட்சக்திக்கு தகுந்தது மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி அவர்கள் செய்யும் பொழுது அப்படி தான் செய்ய முடியும் அதை இல்லையா. அதனால் அங்கே கலசம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பூஜை வேணும், அதில் தியானிக்கும் பொருள் வேணும். இந்த கலசத்தில் தியானிக்கப்படுகின்ற பொருள் எது, அதனுடைய ரூபம் எது, அப்போ உருவம் வந்துடுதுங்க இல்லையா. இருக்கட்டும். ஆக இதை தவிர அவர்கள் வந்து விண்ணையும் மண்ணையும் வானையும் ஏனைய நதிகளையும் மலைகளையும் எல்லா உலகத்திலே உள்ள எல்லா நாகரிகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அது மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த அறிஞர்களுக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் இல்லை.

மனத்தில் தோன்றியபடி அல்லது தான் எண்ணியபடி தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய குருமார்கள் தனக்கு உணர்த்தியபடி அதற்கு பொருள் கொண்டார்கள், அவ்வாறு அதனை வழிபட்டார்கள். இருந்தாலும் அந்த ஒரே இறை தான் அவர் அனைவருக்குமே அருள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரூபத்தில் எப்படி வழிபட்டாலும் நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய புண்டரீகமாக இருக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதற்கு, தென்னாடுடைய சிவனாகிய எம்பெருமான் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவாளுக்கும் இறைவன், எல்லா சமயத்தில் இருக்கிறவாளுக்கும். இந்த பூமி பந்தினுடைய எல்லா கண்டங்கள்லையும் இறைவன் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அந்த ரூபமாகமெல்லாம் நம்ம சிவன் தான் இருக்காருன்னு நம்மளுடைய கொள்கை. எப்படி நம்ம யாதும் ஊரை யாவரும் கேள்வி சொல்கிறோமோ அது மாதிரி எல்லா இறையும் நம் எம்மிறையை தான் அவர் வேறு பேரில் கும்பிட்றாங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து அங்கே நாகரிக வளர்ச்சிக்கும் அங்கே உள்ள மக்களுடைய இவைகளுக்கும் ஏற்க அந்த பொருளை நோக்கி செல்லும் பொழுது சில மாறுபாடுகளை அடையும். அவ்வளோதான், ஒரு ஒரு சமூகத்திற்கு ஒரு ஒரு சடங்குகள் இருக்குது இல்லையா. திருமணம் என்று கொண்டாலும் எந்த வழக்கமாக எதாக எடுத்தாலும் ஒரு ஒரு சமூகத்திற்கும் தனித்தனியே பிரிவுகள் வழக்கங்கள் இருக்கின்றன. அதான் ஆனால் அதனுடைய முக்கியமான நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா. செல்லும் வழி எதாக இருந்தாலும் அடைய வேண்டிய இடம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மனித மேன்மை, ஆன்மீக மேன்மை, ஆன்மாவினுடைய உயர்வு, இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நோக்கி தான் எல்லா சடங்குகளுமே செல்கின்றன. ஆகவே எது உயர்ந்தது எழுது தாழ்ந்ததுன்னு நாம் பார்த்துட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், விடையே தெரியாது. இதுதான் உண்மை. ஆகவே இப்படியாக இந்த நான்கு விதமான பாதங்களை கொண்ட ஆகமங்கள் நமக்காக அருளி செய்யப்பட்டன. இந்த ஆகம வழி நின்று நாம் வழிபாடு செய்து விடுவோம். நாம் சைவர் இல்லையா, நாம் எல்லோரும் தன்னுடைய முழுமுதற் கடவுளாக சிவபெருமானையே கொண்டவர்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதரத்தை தான் ஆர்வம் கொற்றால் எம் உயிர்த்துணையே என்று தமிழுலகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அதுதான் இன்றும் இன்னமும் இனியும் அப்படித்தான் சொல்ல போகிறோம். தமிழ் உலகத்தில் சைவர்கள் எல்லோரும் இவ்வாறு தான் இருக்க போகிறோம். இதில் எந்த விதமான இல்லை, அந்த நால்வர் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறதுல தான் இப்போ பிரச்சனை. நால்வர் சொன்னவைகள் வேதங்கள், அதற்கு முன்னோர் சொன்ன வேதங்கள், அவைகள் இப்போ இருக்கிற வேதங்களா இவைகள் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஆகமங்களா அவைகள் இல்லையா, இதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஆகமங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேதங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ அதை பற்றிய விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் நம்மளுடைய இந்த ஒளியை இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் முதல் கொண்டு முதல் நாள் முதலாக தொடர்ந்து நாம் ஒரு ஒரு காணொலியிலையும் இந்த நாயன்மார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்க எப்படி வேத விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்கங்கிறத சொன்னோம். நாயன்மார்களுக்கு முன்னால் இருந்த தொல்குடியாக இருந்த சங்ககால மக்களும் இந்த வேத வழிபாட்டை தான் செய்தார்கள், அவர்கள் இந்த வேத வழிபாட்டில் உள்ள செங்கடங்களை செய்தார்கள்ங்கிறதையும் பார்த்தோம். ஆக இதுதான் இந்த வேதம்ங்கிறது. இப்போ நாம் கடைசியான முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ என்ன தான் விஷயம், இதை தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ வேதத்தினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும். திருக்குறள் தான் தமிழனுடைய எளிதான வேதப்பொருளை கூறுகின்ற நேரடியான நூல் என்பது தான் இதனுடைய கருத்து. உடனே திருக்குறள் வந்து வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு நீ சொல்றியா, அப்போ வந்து வேதம் சொல்றதற்கு ஏன்னா வேதங்கிறது மனிதன் சொன்னதில்லை, திருக்குறள்ங்கிறது நான் ஒரு உயர்ந்த தவ வலிமை உடைய ஒரு உன்னதமான ஆன்மா ஆகிய ஒரு திருவள்ளுவர் என்கின்ற ஒரு பெருந்தகை. ஆனால் வேதம் சொன்னது மனுஷன் இல்லை, வேதம்ங்கிறது அபௌருஷேயம், புருஷர்களாலே செய்யப்பட்டது அல்ல. ஆகவே அதை நமக்கு சம்ஸ்கிருதத்தில் தான் கிடச்சிருக்கு, நமக்கு மட்டும் கிடைக்கல. அது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஷை பேசுகின்ற எல்லாருக்கும் அவ்வாறு தான் கிடச்சிருக்கு. அங்கே அருளாளர்கள்லாம் அதை தான் அவங்கவுங்க மொழியில் பாடியிருக்காங்க. இப்போ காரணாகமத்தினுடைய அதே காரணாகமம் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. காரணாகமத்தினுடைய சைத்யோபச்சார படலம் அப்படின்னு ஒரு படலம், அதில் வந்து திருவிழாவின் பொழுது இறைவன் உபசாரங்களை செய்து வழிபாடு செய்வது நோக்கம். வாகனங்கள் முதலான எழுந்தருளை செய்யும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு தீபா ஆராதனையை செய்வார்கள், ஒளி வழிபாடு செய்வார்கள். அப்படி தீபாராதனை செய்கின்ற விஷயத்திலே அந்த யாகசாலைகளிலே கும்பாபிஷேகங்களிலே நீங்கள் கண்டிருக்கலாம். அந்த அந்த

0: அற்புதமான வழிபாடுகளில் இந்த வேதங்கள் ஓதுதல், திருமுறையில் சிவாகமங்களுடைய உட்பொருளை விளக்குகின்ற ஓரிரு நல்ல பாடல்களை ஸ்லோகங்களை சொல்லுதல், அப்புறம் திருமுறையிலிருந்து தேர்ந்தெடுத்த நன்முடிகள் போல அழகமான ரத்தனம் போன்ற பஞ்சபுராணம் முதலவற்றையோ பன்னிரு திருமுறையோ ஓதுதல், முற்றோதல் செய்கிறது இல்லைங்க. அந்த சூழ்நிலைக்கும் தகுதிக்கும் அங்கே இருப்பவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் ஏற்றவாறு ஒரு நல்ல திருமுறையை உயர்ந்த ஒரு பாடலை அங்கே பாடுவார்கள். எல்லா பாடலும் உயர்ந்த பாடல் தான், இருந்தாலும் அங்கே நமக்கு என்ன தேவையோ அதை கருதி அந்த பாடல் அங்கே பாடப்படுகிறது. இது மாதிரி இல்லதுன்னா உலக பயன் கருதி, இல்லது இறைவனை போற்றிய ஒரு விஷயம், இல்லை அந்த திருத்தலத்தினுடைய அமைந்த பாடல், இவ்வாறு ஒரு பாடலை பாடுறது வழக்கம். இது மாதிரி யாகசாலையில் பண்ணுறது மாதிரியே திருவிழாக்களில் கோவில்களில் திருவிழாக்களுக்கு இறைவனை இந்த வாகனங்களிலே எழுந்தருள பண்ணுவதற்கு முன்பாக அங்கே சிறப்பான ஒரு தீபாராதனை நிகழும். அவ்வாறு நிகழ்கின்ற அந்த ஆராதனையினுடைய அங்கமாக இவ்வாறு வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் அங்கே ஓதப்பெறும். அவ்வாறு ஓதப்படுகின்ற விஷயங்களை பற்றி இந்த சைத்திய உபச்சார படலம் என்கின்ற படலமானது மகோத்சவ விதியிலே காணப்படுகிறது. இது காரணாகமத்தினுடைய வாக்கியமாக அகோர சிவாச்சாரியார் கூறுகிறார். அந்த காரணாகமத்திலே இவ்வாக்கியமானது மூல ஆகமத்திலே நாம் சென்று எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்குது, மகோத்சவ விதி படலத்தில் இருக்குது. ஆகவே அத்தகைய காரணாகமத்திலே சொல்லப்பட்ட அகோர சிவாச்சாரியாருடைய மகோத்சவ விதியினுடைய விதி நூலிலே, பத்ததியிலே, வழிநூலிலே நமக்கு அருளி செய்யப்பட்ட அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே உயர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் பாடுறோம் இல்லையா, இதையெல்லாம் ஆகமங்களில் எப்படி சொல்லியிருக்கும்? ஆகமங்கள் ரொம்ப முன்னாடியே வந்துருத்தேன், தேவார திருவாசகங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தது, அதனால் எப்படி இது போய் அதில் சொல்லியிருக்கோம் ஆகம காலத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்குது. ஆனால் அது வந்து அவர்களுக்கு இறைவன் பேல இருக்கிற நம்பிக்கை குறைவு தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவன் எப்போ பின்னை பழமைக்கும் பழம்பொருள், புன்னை புதுமைக்கும் புதிய பெற்றியன். அவருக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அனைத்து மறிந்தவர் எண்ணிறந்து எல்லை இல்லாதான், எல்லை நம்பரே முடிஞ்சு போயிடுமா, நம்பருங்கிறது முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை சைபர் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. நமது கம்பபாரதி கூட அழகாக சொல்லுவார், இலங்கையிலேருந்து அப்படி சேக்கிழார் அடிப்பூடி அவர் சொல்லுவார். இந்த இதை பற்றியே ஒரு ஆராய்ச்சி நூல் ஒரு இது எழுதியிருக்கார், சைவ சித்தாந்த மாநாட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, எழுதி படிங்க, ரொம்ப அற்புதமான கட்டுரை. அதில் அவர் இந்த எண்ணெய்கள் எண்ணெய் வைத்து கொண்டு இறையினுடைய விஷயத்தை அர்த்தமாக நிறுவியிருக்கார். அப்படி நிறுவுகின்ற அந்த விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது எண்ணிலிருந்து எல்லை இல்லாதாகி அந்த இறைவனை அவரால் சொல்ல முடியும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அதை எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பாருங்க. தேவாரம்னு குறிப்பிட்டு சொன்னது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் பெரும்பாலும் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காரு அதான் நமக்கு முக்கியம். இப்போ நான் குறிப்பின்ற இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காருங்கிறத முக்கியம். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தத்த தேசோத்பவை கீதைஹி. அண்ணா கவனிங்க, தேசம்னா நமக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். நான் ஏதோ இந்த தமிழ் உலகுக்கே புரியாத வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லலை. எந்த சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் நம்ம தமிழ் உலகுக்கு புரிது இல்லை, எல்லா வார்த்தையுமே நமக்கு புரியும். அதை சொல்கின்ற இந்த ப்ரொனோசியேஷன் இருக்குல்ல, விளம்புகின்ற மொழி பேதத்தில் நம்ம இப்போ இங்கிலீஷ் இருக்குன்னா சைனர்கள் இங்கிலீஷ் பேசுகிறதையும் கேட்கலாம், அது ஒரு விதமாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது, பிரெஞ்சுக்காரர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி இருக்கும், தமிழர்கள் நாம் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம், நம்ம இதுலேயே தெலுங்கர், கன்னடர், மலையாளி, இந்தி பேசுபவர் இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது அவங்கவுங்களுடைய மொழியினுடைய சாயல், அந்த உச்சரிப்பு துவனி அதில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இது மாதிரி இந்த துவனி மாறுபாடுறதுனால தான் நம்ம பொருள் கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோமே தவிர மற்றபடி எல்லாம் நமக்கு ஈஸியாக புரியும். தத்தது தேசோத்பவை, அந்தந்த தேச உத்பவைகி, தேசத்தில் தோன்றிய தத்த தேசோத்பவை கீதைகி, பாடல்கள். கீதம்னா பாடல், இதுதான் கீதைனா பகவத்கீதைன்னு நினச்சிக்கிட்டு பாடல்னு அர்த்தம் அது. தத்த தேசோத்பவை கீதைகி, அந்தந்த தேசத்தில் உட்பட்ட பாடல்கள், பிரபந்தைகி, இறைவனு பிரபந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, பிரபந்தம்ங்கிறது இறைவனுடைய பெருமையை சொல்கின்ற நூல்களுக்கு பேர். கிரந்தம் அப்படின்னா ஒரு மொழின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஒரு எழுத்து முறை, கிரந்த எழுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிரந்தம்ங்கிற சொல்லுக்கு எப்படி பழைய நூல்கள் பொருள் கொண்டுள்ளன அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரந்தம்ங்கிறதுக்கு மிக பழமையான நூல் அப்படின்னு அர்த்தம். சீக்கியர்களுடைய கிரந்தம் புனித கிரந்தம்னு தான் சொல்லுவாங்க புனித நூல் இல்லையா. ஆக கிரந்தம்னா நூல்னு அர்த்தம். பழைய நூல்கள்லாம் எந்த எழுத்துல எழுதி வச்சிருக்கோ அதுக்கு கிரந்தம் லிபின்னு வச்சுட்டாங்க அவங்க பேர். நம்ம தமிழர்கள் வச்சது தான் கிரந்தலிபி அப்படின்னு. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுறது கிரந்தலிபி, வேற எங்கேயும் பயன்படுத்தப்படுறதில்ல. இது சம்ஸ்கிருதத்துக்கு ரெண்டு லிபி இருக்குது, ரெண்டு எழுத்து முறை இருக்குது. ஒன்று வந்து தமிழுக்கு பல எழுத்துறைகள் இருந்தது மாதிரி, அந்த காலத்தில் வட்டெழுத்து முதலானதெல்லாம் இருந்தது மாதிரி தமிழுக்கு வந்து இப்போ ரெண்டு எழுத்துக்கள் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஒன்று கிரந்த சம்ஸ்கிருதத்துக்கு, ஒன்று வந்து கிரந்த எழுத்து முறை, இன்னொன்று நாகரலிபின்னா நாகர எழுத்து முறை. நாகரங்கிறது வட இந்திய ஹிந்தியை ஒத்துருக்கும். இந்த எழுத்து தான் ஹிந்திக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அவர்கள். அது மாதிரி இந்த கிரந்த எழுத்துக்கள்லேருந்து தான் நம்ம தமிழ் இந்த திராவிட மொழிகளுடைய எழுத்துக்கள்லாம் இதை சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் துணை கொண்டதாக தான் இருக்குது. மலையாளத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரந்த எழுத்தாகவே இருக்கும். அது நீங்கள் போய் தனியாக அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் இப்போ அந்த லிபியெல்லாம் எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் வெப்சைட்லேயும் இருக்குது, லிபிகளை எல்லாம் போட்டிங்கன்னா வருது, எல்லா இதுலேயும் இருக்குது. இதுலேயே மொழியை தேர்ந்தெடுத்தீங்களா எல்லா மொழி எழுத்துக்களும் இருக்கேன் செல்ஃபோன்லேயே. ஆக ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஆராய்ச்சி தமிழ் இந்த மாதிரி நூல் ஆராய்ச்சிகளையெல்லாம் எடுத்து படிங்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த நூல் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, சமய ஆராய்ச்சி செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, உடனே ஆரியம் ஆரியம்னு பேச வேண்டிய விஷயமாக நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் முன்னோர்கள் ஆரியம்ங்கிறதெல்லாம் எங்கே உபயோகப்படுத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருவாசகத்தில் கூட சிவபுராணத்தில் அழகாக சொல்லுவார் அவர், பாரிக்கும் ஆரியனேம்பர் இறைவன் இல்லையா. ஏக்கா இறைவன் ஆரியன் திராவிடன் இல்லைன்னு அர்த்தமா? இங்கே ஆரியன்னா என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். ஆரியங்கிற அர்த்தம் எங்கே எதனால் அங்கே பயன்பட்டது அப்படின்னு பார்க்கணும். இதை நான் சொன்னேன்னா எங்கள் உங்கள்கிட்டருந்து ரொம்ப விலகிப்படுவோம் எட்டி. உங்களுக்கு படார்னு உங்களுக்குள்ளே ஒரு எனக்கும் உங்களுக்கும் இவ்வளோ நெருங்கி வந்த ஒரு தொடர்பு டபார்னு அப்படி எட்டிக்கிடும். ஒரு பெரிய விலகல் ஏற்பட்டுரும் நமக்குள்ளே. இருக்கட்டும், நான் எதையும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் போய் தனியாக ஆராய்ச்சி பண்ணுங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறதுக்காக எதையுமே எங்கேயுமே கேட்க வேணும்னு நான் யாரையும் சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்கிறதும் முறை இல்லை. எல்லாரும் எல்லாரையும் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அது சொல்லுகின்ற விஷயங்கள் ஒன்று உண்மையாகவே அவர் அவ்வாறு நம்பி இருக்க வேண்டும், அல்லது அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும், அதுக்காக அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் அது எல்லாத்தையும் நாம் நம்பிக்கொள்ள வேண்டும்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது என்றைக்குமே. நாம் தனியாக நமக்கென்று ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நமக்கென்று சிலரை சென்று நாம் நமக்கு அவர் கேட்கணும். அவங்க நம்ம கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னால் ஏற்றுக்கிறோங்கிறது தவறான விஷயம். என்ன பண்ணணும்னா எதிர்கருத்துக்களையும் கேட்கணும், நம்ம கருத்துக்களையும் கேட்கணும். இது இரண்டும் இல்லாமல் புதிய கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நமக்கு என்னென்னு முற்றுவர முடியும். நம்ம அதனுடைய உண்மையான நுண்மான் நுழை முன்னுழை புலல்ங்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த புலன் நமக்கு புறப்படும். இப்போ தான் புலப்படும், இல்லைனா புலப்படாது. ஆகவே ஒரு சார்பாக நம்ம மனசை வச்சுக்கிட்டு நாம் எதை படித்தாலும் நமக்கு ஒரு பக்கமாக தான் தெரியும். அது அந்த பச்சை கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கின்ற பொருள்லாம் பச்சையாக தெரியும்பாங்க. அது மாதிரி நாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு பொருளை நம்ம மனசில் வச்சுட்டு அதை பார்த்தோம்னா அப்படி தான் அது தெரியும். அதனால் அது வேண்டாம் நமக்கு. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களில் இந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற விஷயங்களை புறநானூற்றில் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறதுன்னா, அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமதில் செல்வம் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த பெருமதியின் செல்வமாக எது இருக்கும், அந்த அறம்பொருள் இன்பம் மூலமாக விளைகின்ற ஒரு பொருளாக இருக்கும். ஆக அது மோட்சமாக வேண்டும் இல்லையா, இறுதி பேராக இருக்கணும். அப்புறம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவோம் அப்படிங்கிற அது அறத்தின் வழியாக அறம்பொருள் இன்பம் வீடு இல்லையா. அதனால் அறத்தின் வழியாக இது மூணு இருக்குது அப்படின்னு அது சொல்கிறது. அப்போ அறம்பொருள் இன்பம்ங்கிறது வேதம்னு அங்கே சொல்லப்படலை, நூல்னு சொல்லப்படலை, இது நூலினுடைய பயன்னு சொல்லப்படுகிறது. இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு உணர்ந்த ஐந்தினை மருங்கின. இது சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தினுடைய கலவியல் சூத்திரம் ஒன்றாவது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கலவியல்ல வேதத்தை பற்றி சொல்லியிருக்கா தெரிஞ்சுங்க, அதை போய் பாருங்க. அடுத்தது அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நன்னூல் பயனே. நன்னூல்ங்கிற நூலினுடைய இதில் சொல்லியிருக்குது. நன்னூலினுடைய பயன் என்ன, அறம்பொருள் இன்பமடைய வீடு அடைதல், அதான் அதோட பயன். இது அதுதான் வேதத்தை, இந்த நான் வேதம் இருந்தது, இது நான் நூலாக இருந்தது, அந்த நூல்களுக்கு நான் இப்போ பொருளாக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அப்புறம் இது எப்படி இந்த மாதிரி நம்ம பொருள் கொண்டோம்னா எப்படி அதுக்கு தவறான பொருளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஆண்டாள் வாய்மொழி திருவாய்மொழியில் நான் விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய மாட்டேங்கிறத சொல்லும் பொழுது தீங்குருளை சென்றோதம்னு சொன்னாங்க. பூ முடியும், அந்த மயிலிடம், கண்ணுக்கு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நெய் ஒண்ணும் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அப்படி சொல்லும் பொழுது தீங்குருளை சென்றோதம்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் குரலை ஓத மாட்டோம் அப்படின்னு விரதமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது தீங்குரல்னு சொல்லலாமா, தீமை செய்யக்கூடிய குரல்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா, அப்படி அர்த்தம் எடுத்துனா எப்படி நமக்கு பொருந்தாததாக இருக்கிறதோ அது மாதிரி இது பொருந்தாததாக இருக்கிறது. அதே மாதிரி குமர குருபரவில் வந்து வல்லவாறு நற்சொல்ல பற்றி சொல்ல வரும் பொழுது பொய்க் குரலை வன் சொல் பயனில வென்று இன்னாங்கும் எய்தாமை சொல்லிய வழக்காத்து என்று சொல்கிறார். ஆகவே குமரகருபரன் வந்து நல்ல விஷயம்ல இருந்து இவ்வாறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்ல வரும்பொழுது இப்படி சொல்கிறார் அவர். அப்போ இந்த பொய்க்குறல்ங்கிறது அங்கே என்ன பொருளில் வருகிறது அப்படின்னு பொருள் உரைத்தோர் ஆன்றோர் சான்றோர் கூறுவது இந்த போல் சொல்லுவதுன்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க. இங்கே ஒன்று மனதில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது, நேராக ஒன்று மொழிந்து புறமொன்று மொழிவது இருக்கு இல்லையா, இப்படி புறமொழி புறங்கூறாமைங்கிற அதிகாரம் இருக்காரு. அது மாதிரி இந்த புறன் சொல்லுதல் அப்படிங்கிறதான் தீங்குறல். ஓகேவா, பொய்க்குறல்னு அதுதான் அவர் சொல்கிறார். தீங்குறல்னு ஆண்டாளால் இங்கே அதை தான் சொல்லப்படுகிறது தவிர திருக்குறளை சொல்லப்படலை. ஆனால் திருக்குறளை பொருள் காட்டலாம், ஒத்துக்கொள்ள முடியுமா, ஏற்போமா, அது மாதிரி தான் அறம்பொருள் இன்பம் விடுங்கிறது வேதம்ங்கிறத பொருள் கொண்டால் தவறான பொருளாக முடியும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: முதல் சூத்திரம் நிறைவடைந்த நிலையில இரண்டாவது சூத்திரத்தை தொடங்க இருக்கிறோம். நாம இப்போ சைவ சித்தாந்தம் தலை நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்திலே முதல் பகுதியை பார்க்கும் முதல் இயல் பிரமாண இயல். அதாவது நாம் ஐந்து பொருள்களை பற்றி பேசுகிறோம். பதி, பசு, பாசம். பாசத்தில் ஆணவம், கண்ணம், மாயை, இந்த ஐந்து பொருள்கள். அந்த ஐந்து பொருள்களும் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா? நம்ம பாட்டு இல்லாத பொருளை பற்றி பேசிட்டு நீங்க பாட்டு கதவுறீங்களா சார், எல்லாவது இல்லாத பொருளை பற்றி நீங்க பாட்டு கற்பனையில பேசிட்டு இருங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கக்கூடாது இல்லையா? அந்த பொருள்கள் இருக்கு, உண்மையாகவே இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசமாகிய ஆணவம், கண்ணம், மாயை மூன்றும் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேணும். அந்த முப்பொரு உண்மையை நிலைநிறுத்துவது இந்த மூன்று சூத்திரங்கள். அதுல முதல் சூத்திரம் இறைவனுடைய உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து, யார் இதான் இறைவன், அவர்தான் முழுமுதற் காரணன் என்பதை காரண காரியங்களோடு தர்க்க சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இனிமேல் இதுக்கு மேல சிந்தனையே பண்ண முடியாது என்று சிந்தனையின் நிறைவாக அமைந்த அற்புதமான சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்த்த உடனேயே அதுல இறைவன் நிமித்த காரணம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனுக்குள்ளே ஒடுங்குகிறது. அவன் தான் இந்த உலகத்தை மீண்டும் உயிர்களுக்கு இருக்கின்ற மரத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் படைக்கிறான், அவனுக்கு என்ன அவசியம்? அந்த நிமித்த காரணம் எந்த தன்மை உடையவன்? இங்கு வந்து இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறது, ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாய் இருக்கிறது என்ற மூன்று ஒவ்வொரு உண்மையைத்தான் சொல்ல வருகிறது. இந்த இடத்துல மூன்று பாசத்தினுடைய தன்மையை தான் சொல்ல வருகிறது. அப்படி சொல்லும் பொழுது எந்த பொருளையும் நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பொருள்களை எதையும் தனித்து நம்மளால பேச முடியாது. ஏனென்றால் எல்லா பொருள்களும் ஒன்றோடொன்று மிக நெருங்கிய தொடர்புடையவைகள். அதனால மற்றவற்றை பற்றிய செய்திகளும் துணையாக நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ சென்ற பாடலில் இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்த முதல்வன் இருக்கிறானே, அந்த முதல்வன் நிமித்த காரணன். அந்த நிமித்த காரணன் எந்த தன்மை உடையவன், அவனுடைய தன்மை என்ன, ஏன் அந்த உலகத்தை படைக்கணும்? நாம் சென்ற இதில் சொன்ன பார்த்தீங்களா, தனக்காக படைக்கிறானா, பிறர்க்காக படைக்கிறானா, அல்லது வீணாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானா, எதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான், படைப்பதற்குரிய காரணம் என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியாச்சு. முதல் சூத்திரத்திலே மலத்து உலகம், இந்த உயிர்களிடம் ஆணவ மலமாகிய அறியாமையாகிய ஆணவ மலம் இருப்பதனாலே இந்த உலகத்தை அது முழுசோ போகல, அதனால மீண்டும் அதை தோற்றுவிக்கிறான். சரி, இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறானே, இந்த உலகம் என்பது உயிரும் அடங்கியது, அதனால உலகத்தை அவன் தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம் என்ன அவனுக்கு தொடர்பு? ஏன் இல்லாத வேலை செய்யறானா? உயிர்களோடும் உலகத்தோடும் அவனுக்கு என்ன தொடர்பு அது தெரியணும் இல்லையா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உலகத்தை படைக்கிறான்னா தேவையில்லாத வேலை செய்யறானா? அவன் எதுக்காக படைக்கிறான்? அதுக்கு என்ன நோக்கம்? அப்படி படகம் வேலை இல்லாம இருக்கிறவன் ஏதோ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, வேலை இல்ல தர உங்களோட கதவு திறந்தது உங்கள்ட்ட பேசிட்டு வரணும் அப்படிமா. அவங்களுக்கு வேலை இல்லாம போய் நம்ம வேலையை எடுத்துருவாங்க. அப்ப அவன் வேலை இல்லாததான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானா? அப்ப உலகத்திற்கும் உலகத்திற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? உலகத்துக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு தானே நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். ஒரு மருத்துவமனையில நம்மளுக்கு உறவினர் உடம்பு சரியில்லாம இருக்கிற உறவினர் ரத்தம் சம்பந்தம் உடையவன், அப்ப போய் நம்ம பார்க்கணும்னு தோன்றோம். எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்க தினசாந்திரம் போய் மருத்துவமனையில் இருக்கீங்களா? ஒரு அன்பின் காரணமா எல்லாரையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு விபூதி கொடுத்துட்டு இல்லாட்டி ஒரு படத்தை கொடுத்துட்டு வரோம். நம்ம செய்யறது இல்ல. அப்போ நம்முடைய உறவினர்கள் போது நம்ம போயிடும் இல்லையா? அப்ப காரியம் நடப்பது என்பது நமக்கு எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தால் தானே நடக்கும். அப்ப இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். உலகம் என்பது உயிர் தொகுதி அடங்கிய இந்த உலகம். அப்படி படைப்பதற்கு அப்படி உலகத்தோடு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? இந்த பாடல படித்த உடனே நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். அந்த சந்தேகத்திற்கு இந்த பாடல் விடை தருகிறது. உலகத்துக்கும் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? உலகிற்கு எது முதல் காரணம், எது துணை காரணமாக இருக்கிறது? உலக படைப்புக்கு எது துணை காரணம்? முதல் காரணம் ஒன்று இருக்கு, துணை காரணம். நம்ம சென்ற வகுப்புல சென்ற சூத்திரத்திலே பார்த்திருக்கிறோம், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் மூன்று காரணங்கள் அவசியம். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இந்த மூன்றும் வேணும். எஃபிஷியன் காப், நிமித்த காரணம், எஃபிஷியன் காப், திறமை, அந்த டெக்னீஷியன் சொல்றாங்களே அவன் வேணும். எந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் அந்த மூணு வேணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்போ அதுக்குதான் நம்ம குயவர் எடுத்துக்கிறோம். குயவர் மண்ணிலிருந்து மண்பாண்டம் செய்கிறார். மண்ணு வந்து அந்த பாண்டம் வருவதற்கு முதல் காரணம். அதுக்கு துணை காரணம் தண்டு சக்கரம், அவர் வச்சிருக்கிற தண்டு சக்கரம். இதை எஃபிஷியன் காக், அதை நிமித்த காரணம், அதை செய்யக்கூடியவன் திறமைசாலி டெக்னீஷியன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அறிவார்ந்த அறிவு பூர்வமானவன் அவன் யாரு? குயவன். இப்போ ஒரு காரியம் வெளிவர வேண்டுமா, அதே மாதிரி இந்த மைக் எடுத்து எதை வேணாலும் மூணு காரணம் அவசியம். இது மூணு காரணம் இல்லைன்னா இது நடக்காது. இரும்பு தான், இது இரும்பு தான் மூலப்பொருள். அந்த இரும்புல இருந்து இன்னும் சில பொருட்கள் இருக்கு, மூலப்பொருள் இருக்கு. துணை காரணம் மிஷின்லாம் வைத்துக்கொண்டு, துணை காரணம் வைத்துக்கொண்டு ஒரு அறிவார்ந்தவன் அதை செஞ்சு முடிக்கிறான். இந்த மைக்கை இந்த ஒலி வாங்கி செய்கிறான். அதே போல இங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டாலும் செய்யக்கூடியவன் அவனுக்கு துணையான சாதனம் மூலப்பொருள் வேணும். இது இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்திற்கு சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை. எப்படி ஒரு குயவனுக்கு மண் முதல் காரணமோ, அதுபோல உலக தோற்றத்துக்கு முதல் காரணம் மாயை. அது ஒரு ஆற்றல் சுரூபமானது, சூற்றமானது, கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்துதான் கடவுள் இந்த பருப்பொருள்களை எல்லாம் உண்டாக்குகிறான். பார்த்தமா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஆமா. அப்போ முதல் காரணம் மாயை, துணை காரணம் அவனது கருணை, அவனது அருளாற்றல். அவனுடைய அருளை கொண்டுதான் சங்கல்ப மாத்திரத்திலே அவனுடைய அருளை கொண்டுதான் செய்கிறான் துணை காரணம், நிமித்த காரணம். அதை செய்யக்கூடியவன் யாரு? சிவபெருமான். இப்படி எல்லாம் செய்யறான். இந்த காரியத்தை செஞ்சிருக்கான. உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலை நிறுத்தி ஒடுக்கி மறைத்து அருளல் அஞ்சு காரியங்களையும் செய்யறானே. அப்போ உலகத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு சமயம் வந்துச்சா இல்லையா அவங்களுக்கு? வரல, வரணும். அதை வந்து சுயான சமயங்கள் அவாய நிலைன்னு சொல்வார்கள். அந்த அவாய நிலை வரணும் நமக்கு. அப்போ அந்த முதற் காரணம் மாயை, ஒடுங்கி மலத்து உலகாம் மாயை. அந்த மாயை அது முதற் காரணம். துணை காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த துணை காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதெல்லாம் சந்தேகம் நமக்கு வரணும். அதுக்கு அடுத்தது, ஒடுங்கிய உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறு தோன்றும், எதற்காக தோன்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த வினாக்கள் எல்லாம் முதல் சூத்திரம் படித்த உடனேயே நமக்கு வரணும். இல்லாத கேள்வியை நான் உருவாக்கி உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லல, நம்முடைய பெரியவர்கள் இதற்கு விரிவாக உரை எழுதியிருக்கிறார்கள். மாபாடியம், மாபாடிய கர்த்தராகிய எல்லாருக்கும் அவர் தான் ஒரு குலதெய்வம்னு சொல்லணும். அவர் இல்லைன்னா தெரிஞ்சானது போதும் இவ்வளவு சிறப்பாகவும் விரிவாகவும் நம்மளாலே சொல்ல முடியாது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்த உலகத்திலே, அவர் சிவனே, அவர் அவருக்கு இருக்கிற நிகர் அவருடைய விரிவுரைகளை படிச்சீங்கன்னா மனிதனால இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு அறிவு இருக்க முடியுமா அப்படின்னு பிரமிச்சு விடு. எந்த விஞ்ஞானத்துக்கும் கலைச்ச விஞ்ஞானம் இல்லை நம்முடைய சைவ சித்தாந்த விஞ்ஞானம். அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறந்த, அந்த காலத்தின் அடிப்படை மணிப்பிரபலமாக அவர் எழுதியிருப்பார். அதை எளிமைப்படுத்தி தமிழ்படுத்தி நம்ம சொல்லணும். அதான் உங்களுக்கு புரிகிறாப்புல. ஆகவே அவர் இந்த அவாய் நிலை, அந்த அவாய் நிலை தோன்ற வேண்டும் முதல் சொன்னே இந்த கேள்வி எல்லாம் மனசுல தோணணும். அந்த தோன்றியதென்றால் அதற்கு பதில் வேண்டும் இல்லையா? அதற்குத்தான் இந்த சூத்திரத்தை நம்முடைய மெய்கண்டார் இயற்றி இருக்கிறார். இந்த சூத்திரம் மிக உன்னதமானது. இந்த பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 4000 பாடல்கள்ல ஒரு 1000 கிட்டத்தட்ட 2000 நெருங்கி வந்துடும். அவ்வளவு பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறு மட்டும் இருக்கும் பெரிய புராணத்துல. அதனால பிள்ளை பாதி புராணம் பாதிம்பாங்க. பெரிய புராணத்தில் பாதி எந்த அளவுக்கு இருக்கா அந்த அளவுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறு. அது போல முற்றிலும் 12 சூத்திரங்கள் எடுத்துக்கொண்டா அந்த 12 சூத்திரத்திலேயே 2வது சூத்திரம் தான் விரிவுரை ஜாஸ்தியா இருக்கும். மாபாடியத்துல மிக விரிவான விரிவுரை. அதை நுட்பமாக நாம தெரிந்து கொண்டால், நுட்பம் வேண்டும், ரொம்ப நுட்பம் வேண்டும். அந்த நுட்பம் வந்து சத்துவ குணம் மிக்கவர்களாக நாம் இருக்கணும். அந்த நுட்பத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் நம்மிடம் இருக்கணும். சொல்றவங்களும் தெளிவாக சொல்லணும், வாங்குறவங்களும் அதை தெளிவாக வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு நுட்ப திட்பம், திட்பம் உடையது. திட்பம் ஒரு கருத்தை சொன்னா அதுல எந்த விதமான ஐயமோ விபரீதமான எண்ணங்களோ இல்லாமல் தெளிவாக வரையறுத்து செய்யும் சொல்லும். அப்ப அதை வாங்கிக் கொள்ளும் பொழுதும் தெளிவாக அந்த மாதிரி வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அது சிறப்பான ஒரு சாத்திரம். சாதாரணமா எதையும் படிச்சா கேள்வி கேட்காதுன்னு வாங்க. மற்ற சமயங்கள்ல போய் கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்டால் கொலை பண்ணுவாங்க. சந்தேகம் வந்ததுன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடும் நமக்கு. அப்படிலாம் இல்லை, நீ கேள்வி கேளு. ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு முதலில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்முடைய சிவஞான சித்தியார்ல 7வது பாடல்ல இருந்து 20வது பாடல் வரலாம் எடுத்துக்கிட்டா தர்க்க சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தது. நம்ம கையில கருவியை கையில கொடுத்து இந்த தர்க்க சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே இதுல சொல்லக்கூடிய உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். தர்க்க சாஸ்திரம் உனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். 14 பாடல்களை சொல்லி இதனுடைய உறுதி யுக்தி அனுபவம் என்ற 3 கருவிகளையும் நம்ம கையில் கொடுத்து இன்னும் சில அளவைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி இதனால வச்சு இதை பரிசோதித்து பார்த்து இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னா அது உலகத்திலேயே நம்முடைய சைவத்தாங்க தான். யாராவது சொல்லுவாங்க, யுக்திக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முன்னோர்கள் சொன்ன நூலுக்கும் பொருந்துவதாக இருந்தால் இதை எடுத்துக்கொள் இல்லாது. அதை விட உமாபதி சிவன் ஒன்று சொல்லுகிறார் சிவபிரகாசத்துல பாத்தீங்கன்னா, பழத்தெல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்காத, புதுசெல்லாம் கெட்டதுன்னு ஒதுக்கிறாங்க. பழத்தில் உள்ள நல்லதையும் எடுக்கோ, புதுசில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு நவீனமான கருத்து பாருங்க. சிவபிரகாசத்துல இந்த நூல்கள்ல அவ்வளவு அறிவுன்னா அறிவு பிரமிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா அப்படி பிரமிப்பா இருக்கும். இறைவன் அப்படிப்பட்டவர்கள்லாம் இறைவனுடைய இறைவனை அதிர்ச்சி சென்று வருகிறான். அப்படி வந்தவர் தான் தமிழிலேயே மாபாடியம் என்பது கிடையவே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் எழுதுகிறார். திராவிட மாபாடியம் பிரஸ்தான திரையம்னு வடமொழியில சமஸ்கிருதத்துல 3 நூல்கள் இருக்கிற பிரம்மசூத்திரம், தசோ உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, இந்த 3க்கும் சேர்த்துதான் சங்கரர், மத்துவர், ராமானுஜாச்சாரியார் இவர்களெல்லாம் அவருடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பாடியங்கள் எழுதியிருக்கிறார்கள். பாஷ்யம்னு சொல்லுவாங்க, சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்துவ பாஷ்யம் பாஷ்யம். தமிழ்ல அப்படி எவ்வளவோ நம்முடைய மொழி செம்மொழி தான், 2000 ஆண்டுகளாக இருக்கின்ற மொழி தான், ரொம்ப பழமையானது நம்முடைய தமிழ் மொழி. சமஸ்கிருதத்தோட பழமையானது இருந்தாலும் இதுல மாபாடியம்னு ஒன்று கிடையாது. நம்முடைய சிவஞான முனிவர் தான் அதுவும் எதுக்கு எழுதியிருக்காருன்னா, நம்முடைய சிவஞான போதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த நூலினுடைய கருத்து அந்த நூலை வச்சுதான் நம்ம இந்த சிவஞான போதத்தை நாம் படிக்க முடிகிறது. இல்லைன்னா அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு முழுமையா யாராலையும் கொண்டுட்டு வெளியில கொண்டு வர முடியாது. அதுவும் சிவஞான சித்தியார் என்ற நூல் 2 நூலையும் கருவி நூலாக பயன்படுத்தி தான் சிவஞான போதத்தை. ஏன்னா மலத்து உலகாம் அப்படிங்கிற 2 சொல்லு ஏன் இந்த உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு விரிவான செய்திகள். இந்த மலத்து உலகாங்கிறது அந்த நோக்கம், படைத்ததனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை, மலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, மலம் அந்த உயிரிட்ட பற்றி இருக்கிறது, மலம் மலத்தோடு உயிர்கள் இருப்பதை இறைவன் பொறுக்காமல் மீண்டும் உலகத்தை அவன் தோற்றுவிக்கின்றான். அவன் தோற்றுவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் தோற்றுவிக்கும், அப்ப தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம், உலகத்தோடு உயிர்களோடு என்னென்ன தொடர்புகள், அவனுக்கு துணை காரணம் எது, அவனுடைய சங்கல்பம் தான் அவனுடைய துணை காரணம், பராசக்தி அவனுடைய கருணை தான் அவனுக்கு துணை காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறெல்லாம் தோன்றுகிறது, உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்கார். அவரு அவருடைய நோக்கத்துக்கு படைக்கும் பொழுதும் அவர் சர்வ சுதந்திரனாக இருப்பதினால் எப்படியெல்லாம் படைத்தா உயிர்களுக்கு பயன்படும். நம்ம வீட்டில் மதிய உணவு நமக்கு ஒரே அல்சர் இருக்கு, ஒரே காரமா படைச்சு வச்சுட்டா சாப்பாட்டை சாப்பிடுவோமா? ஒரு உப்பு காரம் புளி 3 தூக்கலா போட்டு அருமையா மணக்க சாப்பாடு போட்டா சாப்பிட முடியுமா? நம்மளால முடியாது. அதே போல உயிர்களுக்கு பொருந்தாமல் இந்த உலகத்தை படைத்தா. அதனாலதான் உயிர்களுடைய நோக்கம், உயிர்கள் வாழ வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கு பொருத்தமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. இதுல முக்கியம் நம்ம முதல்ல ஒண்ணு ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கும் கடவுள் படைக்கிறான்னா, அந்த உலகத்திற்கும், உலகம் என்பது உயிர்கள் உள்ளடங்கியது, உலகத்திற்கும் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, என்ன நெருக்கம், எதனால் இந்த உயிர்கள் மேல் அவர் கருணையோடு இருக்கிறான் என்பதை இந்த சூத்திரம் நமக்கு முதலே அது சொல்லுகிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்துக்கே உரிய ஒரு உயர் உன்னதமான ஒரு கொள்கை இந்த முதல்ல அவர் சொல்றார். அதுக்கு பேர் அத்விதம், சுத்தாத்விதம் என்று பேர். சுத்த அத்விதம், அதாவது அத்விதம் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. அத்விதம் என்றால் சொல்லால் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான். அதை சங்கரர் ஒரு மாதிரியாக விளக்கம் செய்கிறார். அது நமக்கு முற்றிலும் மாறுபாடானது. அது சொல்றேன், ராமானுஜாச்சாரியார் அத்வைதத்துக்கு ஒரு மாதிரி விரிவிரி சொல்லுகிறார், மத்வர் ஒரு மாதிரி சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நான் வந்து இந்த அத்வைதம் என்பதை நான் வந்து விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இப்ப நம்ம இந்த சொல்லுகின்ற சாத்திரம் ஒரு முழுமையா அவங்கள்ட்ட செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு நான் இதுவரையிலும் பாடம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை மெதுவா இத கேட்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், இல்லைன்னா எல்லாத்தையும் அத இந்த விஷயத்த கொஞ்சம் நுட்பமான விஷயம் சொல்ல முடியாது. இது தெரியாமலும் கூட இதை அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி நான் போயிடலாம், இருந்தாலும் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோன்றுகிறது. அதனால உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை அத்வைதம் என்று சொல்லால் நம்முடைய பேரறிஞர்கள் குறிப்பிடுகிறார். சங்கரும் அத்வைதம் தான் சொல்கிறார். அவருக்கு அந்த அத்வைதம் சொல்லும் பொழுது அதற்கு வந்து கேவலாத்விதம் என்றதுக்கு பேர். அத்வைதம்னு சொல்லி முடிச்சிடறது இல்லை, கேவலாத்விதம் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம்னு சொல்லும் பொழுது அது ஐமொழி வந்து கேவலாத்வீதம் என்றால் சங்கரருடைய அத்வைதம் என்பது நமக்கு. ராமானுஜர் ஒரு அத்வைதம் சொல்லுகிறார், அதுக்கு விசிஷ்டாத்வைதம் என்று பெயர். அவர் அத்வைதம் சொல்லுவதும் அதுக்கும் ஒரு முன்னோட்டு போடணும். முன்னோட்டு போடலன்னா அவருடைய சித்தாந்தம் என்பது நமக்கு தெரியாது. அத்வைதத்தோட மத்தியவர்மும் அத்வைதம் தான் சொல்லுகின்றார். அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், அதுக்கு துவைதம் என்று பெயர். துவைதம்னு சொன்னா மத்தியவர் சொல்லுகிறார். ஆனால் வெறும் அத்வைதம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்வைதம். அதனால அது சுத்தாத்விதம். அத்வைதத்துடைய உண்மையான பொருளை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கார். அந்த உண்மையா எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு பதி இலக்கணம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தோல் இன்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து விடற்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாராவலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை உடம்பும் பலவிதமாக இருக்கிறது, ஒரு விதமாக இல்லை, பலவிதமாக இருக்கிறது. இத்தனை வகையாக பண்றவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பான், அதை பாருங்க. இத்தனை வகையாக பண்ணுகிறவன் அவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருக்க முடியும்? பல வகை பலகாரம் பண்ணுகிறவனையே, நல்ல பலகாரங்களை பல வகையும் பண்ண தெரிஞ்சவனே கெட்டிக்காரன். சபையில் கெட்டிக்காரப்பா அப்படின்னு சொல்லி நல்ல சங்கீதம் பல வகையான சங்கீத ராகங்களை தெரிஞ்ச பாடுறவனை பார்த்து பாட்டில் கெட்டிக்காரன்னு சொல்லுவான். அதே போல இத்தனை வகையான உலகங்களையும் இத்தனை வகையான சரீரங்களையும் விதவிதமாக தனித்தனியாக பண்ணியிருக்கிறான் பாரு, இவ்வளவு கெட்டிக்காரன், இவ்வளவு கெட்டிக்காரன். அதனாலே இந்த உலகம் மூன்று வகையாக இருக்குதுங்கிறார். அந்த மூன்று வகைதான் ஒருவன் ஒருத்தி ஒன்று, ஒருவன் ஒருத்தி ஒன்று, அவன் அவள் அது, மூன்று வகையா. அந்த முதல் நூலாசிரியராகிய மெய்கண்ட தேவநாயனார் அவன் அவள் அது எனும் அவன் அவள் அது உலகத்தை மூணாகி விட்டாங்கப்பா, உலகத்தை மூணாகி விட்டாங்க, மூணே பொருள் அடக்கி விட்டாங்கிற அவன் அவள் அது, அவன் அவள் அது உயர்தன அது அகிரன், உயர்தன அகிரனை படிச்சு உயர்தன அகிரன், அகிரன் உயர்ந்தது அல்லாதது. யானையும் அதுதான், பூனையும் அதுதான், குதிரையும் அதுதான், பசு அதுதான், எல்லாமே அது, எல்லாமே அது. இதுதான் அவன் அவள் என்று சொல்றான். உயர்தன அவன் அவள் அது எனும் அவை மூவியனவை, இப்படி அவை என்கின்ற இந்த பிரபஞ்ச தொகுதி, இதை பிரபஞ்சம் என்று சொல்லுவது, உலகத்தை பிரபஞ்சம் என்று சொல்வது வடமொழியில். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை மூவினமையன், மூவினமையன்கிறத இந்த உலகத்தை மூன்று வகையான தொழில்களை பண்ணுகிறான். மூவினமையனா தோன்றுதலும் நிற்றலும் ஒடுங்குதலும் ஆகிய மூன்று, தோன்றுதல் நிற்றல் ஒடுங்குதல் மூவினமையன். இப்படி மூன்று வகையான தொழிலையும் எப்படி செய்கிறார் என்பதை தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துடதான். தோற்றிய திதி என்ன? உண்டாகுதல் நிலைத்தல் ஒடுங்குதல் ஒடுங்குதல். இந்த உலகத்துக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, உலகத்துக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த மூலப்பொருள் எப்பொழுதும் உள்ளது, அந்த மூலப்பொருள் தான் மாயாமல், அந்த பொருள் மூலப்பொருள் தான் மாயா. அந்த மூலப்பொருளிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது, மாயாமலத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது. மாயாமலத்திலே உலகம் தோன்றதுனால இது என்ன சொல்றது, மாயேயம் என்று சொல்லுது. இந்த உலகத்தை என்ன சொல்றது, மாயேயம் காரியம், மாயை காரணம், மாயேயம் காரியம், மாயை காரணம், புரியுது, மாயேய காரியம். அரிசி இட்டிலியானார் போல, அரிசி இட்டிலியானார் போல, அரிசி மாயே இட்லி மாயேயம். மாயே கேட்டீங்க, மலை அஞ்சுன்னு கேட்டீங்களா, ஆனவா கண்மா மாயை மாயேயம் திரோதாயி என்று அஞ்சு மலங்கள், மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தைரி பொறு மத்துறவே நீத்தல் உணப்போம். மலங்கள் ஐந்தார் சுழல்வன், அது சித்தியார்லையும் சொல்றாரு, மலம் மாயை கண்ம மாயேயம் திரோதாயி மண்ணி சித்தியார். எத்தனை மலம்? அஞ்சு மலம். அஞ்சு மலமும் ஆகினாலே நமக்கு அஞ்சு கயிறுன்னு வீரும், அஞ்சு மலமும் அஞ்சு கயிறு, அஞ்சு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கான், அஞ்சு கயிறு, நாட்டுக்கு ஒரு கயிறுப்பா நமக்கு அஞ்சு கயிறு, அப்படின்னா இது முரட்டு மடுமை, அந்த மாட்டை விட இது முரட்டு மடுமை, அஞ்சு கயிறு ஓட்டு கட்டி ஓட்டி மேய்ச்சு கட்டி அப்பா நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக, புரியுதா? அஞ்சு கயிறு போட்டு கட்டிருக்கும் போதே குருப்பு ஒன்று. அதனாலே இப்படி மலம் மாயை கண்ண மாயை என்கின்ற அஞ்சு மலங்களும் நமக்கு நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது, நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது. இந்த மாயாமலத்தில் தான் இந்த உலகம் இருக்கிறது, மாயாமலம் தான் உலகமே. இந்த மாயாமலம் வந்து அழிவது கிடையாது, ஒடுங்குதல் ஒடுங்குதல், உலகம் ஒடுங்கு, உலகம் அழியிறது கிடையாது. இப்போ உலகம் அழுகிறதுன்னு சொல்கிறோம்லப்பா, அழியறதில்லை, ஒடுங்குதல், ஊழிக்காரன். அந்த ஊழியம் அதே பரம கர்ப்பம், விஷ்ணு கர்ப்பம், உருத்தர கர்ப்பம், மகேஸ்வர கர்ப்பம், சதாசிவ கர்ப்பம்னு இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் உலக அடியும், அவங்க அவங்க எல்லாம் குட்டுப்பட்டது அடியும். எல்லா உலகங்களையும் சேர்த்து அடிக்கிறவன் தான் ஜௌரவன். சர்வசங்காரன், சர்வ சங்காரன் அவனைத்தான் மகாகாரண ருத்திரன் சொல்றது. மகாருத்திரர் யாரு? சிவபெருமான் மகாருத்திரர். இப்ப நமக்கு ருத்திரன் தான் மேலும் திருநீர் ஊசியிருக்கமா, உத்தராஜம் போட்டிருக்கமா, சிவசிவன்னா ஒரு உத்தரவு. ஆமாப்பா, உருத்தரவு. உருத்தரவல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியும் வழங்குதா? அதனாலே இப்படி சர்வ சங்காரம் பண்ணுகிறவன் சிவபெருமான் மகாருத்திரன். மகா சங்காரத்தை பண்ணுகிறான், அது மகா சங்காரம். அது என்ன தமிழ்ல பேரூடின்னு சொல்றோம். மகா சங்காரங்கிறது வடமொழி. அந்த மகா சங்காரத்தை செய்கிறவன் சிவபெருமான். அப்போது பரமாவிஷ்ணு காலம் ஆயிடுவான். அதனாலே தோற்றிய திதியே, தோற்றிய திதியே என்று சொன்னால், தோற்றிய திதி என்றால் திதி என்பது உள்பொருள், உள்பொருள் எப்போதும் உள்ள பொருள். தோற்றிய என்றால் ஒருவனாலே உண்டு பண்ணப்பட்ட. தோன்றிய என்று சொன்னால் தன்வென, தோற்றிய என்றால் பிறவன. தோற்றிய என்றால் பிறவன, தோற்றிய இவரால் தோற்றப்பட்டது, இவரால் படைக்கப்பட்டது, படைத்தது என்று வரும். தானே படைத்ததுன்னு சொன்னால் தோன்றியன்னு வரும். தோன்றியன்னா தன்வென, தோற்றிய ஒருவனால் தோற்றப்பட்டது. தோற்றிய என்றால் ஒருவனால் தோன்றும். அது உள்பொருளை தோற்று வைக்கிறார், உள்ள பொருளை. அது உள்ளது போகாது, இல்லது வராத சர்க்காரியம். அந்த படம் கேட்டீங்கள, உள்ளது பதி பசுவாசமும் உள்ளது போகாது. நல்லா கேட்கணும், உள்ளது போகாது, இல்லது வாராது. அதனாலே உள்ளதாயிருக்கிற பதி போகாது, பசு போகாது, பாசம் போகாது. அந்த பாசத்திலே மாயாபலமாயிருக்கிற மலை இருக்கே பாசம், அது எப்போதும் உள்ளது. அந்த உள்பொருளிலிருந்து தான் அது உண்டு பண்ணுகிறான். எதை உண்டு பண்ண? உலகத்தை. தோற்றிய திதியே உள்பொருளாயிருக்கிற மாயாமலை, தோற்றிய திதியே உள்பொருளே. இது வந்து ஒடுங்கி மலத்துள்ளதான். ஒடுங்கி என்று சொன்னால் ஒடுங்கிய, ஒடுங்கி என்பது சிவருமானுக்குரிய பெயர். ஒடுக்குவதனால அவனுக்கு ஒடுங்கி, எல்லாவற்றையும் ஒடுக்குவதனால சிவருமானுக்கு ஒடுங்கின்னு பெயரான். ஒடுங்கி மலத்துள்ளதான். ஐயாலே இந்த உலகத்தை உண்டு பண்ணினான், அப்புறம் நிறுத்தினான், அப்புறம் என்ன பண்றான்? ஒடுக்குகிறான். அப்படி ஒடுக்கி மறுபடி உண்டு பண்ணுகிறான். ஒடுக்கிறான், மறுபடி என்ன பண்றான்? உண்டு பண்ணுகிறான். அது ஏன் உண்டு பண்ணுகிறான் என்றால், ஆணவமலை பரிவாகமாகும் பொருட்டு, உயிர்களுக்கு ஆணவமலம் பரிவாகமாகும் பொருட்டு உண்டு பண்ணுகிறார். தோற்றமும் மறைப்பும் எதுக்கு பண்றான்னா, கர்மமலம் பரிவாகமாகும்படியாக பண்ணுகிறான். இந்த நிலைத்தல் தொழில் இருக்குது பாரு, இது மாயாமலம் பரிவாகமாகும்படி பண்ணுகிறான். மாயாமலை, இப்ப நம்ம வாழ்வது மாயாமலம். இந்த மாயாமலத்தினுடைய சக்தி குறைவதற்காக இது காத்தலும், காத்தலும். தோற்றம் வந்து ஆணவமல பரிவாகம், மறைத்த ஆக சங்காரம் கர்மமல பரிவாகம். மூன்று தொழிலுமே மூன்று மலம் பரிவாகம். பரிவாகம்னா அதனுடைய வலிமை குறைதல், அதனுடைய வலிமை குறைதல், வலிமை குறைஞ்சிருக்கும். ஆணவ மலம் போகாது, உள்ளது போகாது, சர்க்காரியவாதம் சொல்லுங்க. அதனாலே இப்படி தோற்றியதையும் ஒடுங்கி மலத்துளதாம். ஆகையாலே மலத்துளதாம் என்பது மலம் உண்மையினாலே, மலத்திலே இந்த உயிர்கள் இருப்பதினாலே, மலத்திலே இந்த உயிர்கள் இருப்பதினாலே அந்த மல பரிவாகம் ஆகும் பொருட்டு மறுபடி உண்டு பண்ணுகிறார், படைக்கிறார். ஒடுங்கி மலத்துள்ளதாம். இதையெல்லாம் செய்கிறவையாருன்னா, யாரு அந்தத்தை செய்கிறானோ, அந்தம் என்றால் முடிவை செய்கிறானோ, உலகத்துக்கு முடிவு, முடிவு அந்தம்னு பேர். முடிவுக்கு அந்தம்னு பேர். வடமொழி அந்தம் என்றால் வடமொழி, ஆதி என்றால் வடமொழி. ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெருஞ்சோதி தான். ஆதியை செய்கிறது அந்த தீங்கு. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியாக இருக்கிற சுவாமி தான் நல்ல ஜாபகம். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் உலகத்துக்கு ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். இது ஞானசம்பந்தர் அந்தம்.

திருவாரூரியம் எந்தைதானை என்று ஒழுங்குலோரினார் என்பது திருவாரூர் தேவாரம். எதனாலே? எவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லையோ அவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான், அப்புறம் அவன் தான் உலகத்தை நிறுத்துகிறான், அவன் தான் உலகத்தை முடிக்கிறான். அதே அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அந்த முதல் சூத்திரம். அந்தம் அந்தம்னா செவருமனுக்கு அந்தம்னு வரும், அந்தத்தை செய்வதனால அந்தம். அந்தம் ஆதி என்மனார், ஆதி என்ன முதல் கடவுள். யாரு உலகத்தை முடிக்கிறார் சங்காரம் பண்ணுகிறானோ அவனே முதற் கடவுள். எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டா யார் இருப்பா? அவன் இந்த சங்காரம் பண்ண வந்தா இருப்பான். எல்லாரும் சங்காரம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, சங்கார யார் பண்ணுகிறானோ அவன் தான் இருப்பான். அப்புறம் உலகம் தோன்றும் போது உலகத்துக்கு மூத்து இருக்கிறானா? இவன் தான் உண்டு பண்றான், இவனுக்கு பின்னாடி மூத்தவனை வானவருக்கு பூவாமேரி முதலவனை கற்குடி தேவாரம். அதனாலே இப்படி உலகத்துக்கு மூத்து இருக்கிறான். அப்புறம் கடைசியிலே என்னமா இருக்கிறான், கடைசியா இருக்கிறானா? எல்லாம் போன ஒருபாடு உலகத்துக்கு கடைசியாகவும் இருக்கிறான். ஆதியாகி இருக்கிற அந்தமாகவும் இருக்கிற ஆதியும் இல்லை அந்தம் இல்லை. இது நம்முடைய திருமுறைகளில் நிறைய வருகிறது. ஆதியும் அந்தம் இல்ல அரும்பெருஞ்சோதி, ஆதி தரம்பாடி அந்தமா மாபாடி, போற்றி அருளுகன ஆதியாம்பாதமலர், போற்றி அருளுகன அந்தமான் செந்தொழில் என்று மூன்று இடங்கள்லயே இது மூன்று வகையா மாணிக்க வாசகர் காட்டுகிறார். ஆதியனே அந்த நடுவாகி அல்லாரே என்றெல்லாம் இந்த ஆதி அந்தத்தை நன்றாக சொல்லுகிறார். அதனாலே இப்படி இந்த அந்த முதற் சூத்திரத்தை இவர் வந்து விளக்கம் பண்ணுகிறார். அந்த அவன் அவளா அது என அவைமுவனைங்கிற முதற் சூத்திரத்தை இந்த சிவஞான சித்தியாருடைய ஆசிரியராகிய அருந்தி சுவாமிகள் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம். அதில் எப்படி சொன்னார்? அவன் அவள் அதுன்னு சொன்னாரா? இவர் என்ன சொல்றாரு? ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலா. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவது மாதிரி. அதனால வறுமுறை வந்து நிற்கு முறையில நின்று போகிற முறையில போறது, அந்த முறைங்கிறத ஏற்றுக்கொள்ளவன். வறுமுறை வந்து, வறுமுறை வந்து என்று சொன்னால் அது எங்கே இருந்தது அங்கே இருந்து வந்தது, எங்கே இருந்ததோ அங்கே இருந்து வந்தது. எங்கே இருந்தது? மாயாமலத்துல இருந்தது. மாயாமலம்னு ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கிறாரு சாமி. மாயாமலம்னு ஒரு பெரிய பெட்டி, நல்ல வலுவான பெட்டி, குண்டெல்லாம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெட்டிக்குள்ள அந்த உலகத்தை அடைச்சி வச்சு விடுறாரு. அப்புறம் குறிப்பிட்ட கால வரையிலும் அடைச்சி வச்சிருந்து அப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பெட்டியை திறக்கிறார். உலகமாக விரிகிறது, உலகமாக விரிகிறது, உலகமாக அது விரிகிறது. அந்த பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாரு, அதான் உடுக்குது. இல்லாம போறதில்ல, உலகம் இல்லாமல் போறதில்ல. நல்ல யாபு வச்சு, உலகம் உடுங்குதல் தான். தவிர காரியமாக இருக்கிறது காரணத்திலே ஒடுங்கும். காரியமாக இருக்கிறது காரணத்திலே, காரணம் ஒடுங்காது, காரணம் ஒடுங்காது, காரியம் காரணத்திலே ஒடுங்கும். குறிப்பிட்ட காலம் வரும்போது காரணம் காரியமாக வரும். காரணமாக ஆக வந்து புவி மீதே என்பது கூட திருப்பொழு. ஆகையினாலே இப்படி ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து. அதே இந்த உலகத்தை சிவபெருமான் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? மாயாமலத்தில் ஒடுக்கி வச்சிருக்கானா? அதே மாதிரி மாயாமலத்திலிருந்து இந்த சடப்பொருள் எல்லாம் சித்து பொருள் இருந்து வராது. அது ஞாபகம், சித்து பொருளாய் இருக்கிற சிவத்திலிருந்து சடப்பொருளாகி உலகம் தோன்றாது. சித்து பொருளாய் இருக்கிற சிவத்திலிருந்து அந்த சித்து பொருளே உலகமாக சடப்பொருளாக எல்லாமாக இருக்கிறதுங்கிறதா அந்த ஏகநோர். சித்து பொருளாகிய பிரமத்திலிருந்து உலகம் உண்டாயிருக்கிறது என்பது ஏகநோவாதம். நமக்கு அது உடன்பாடு இல்லை. செய்வ சித்தாந்தம் எப்படின்னா சித்திலிருந்து சடம் தோன்றாது, சடத்திலிருந்து சித்து தோன்றாது, இல்லாதவர்களிருந்து அறிவுள்ள பொருள் தோன்றாது, அறிவு உள்ள அறிவு இல்லாதவர்களிருந்து அறிவு உள்ள பொருள் வராது. அதனாலே அவங்க வந்து பிரமமே உலகமாக இருக்கிறது, எல்லாமே எல்லாமே பிரமம் என்று அவங்க சொல்லுவார். நானே பிரமம் என்று ஞாலம் பேய்த்தேரனே நீ, ஞாலம் பேய்த்தேரன், பேய்த்தேர்னா காணல் நீர், பேய்த்தேர்னா காணல் பூத்தாரும் பொய்யை புனலிதுவே எனக்கருதி, பேய்த்தேர் முகக்குணும் பேதகுணமும் ஆகாது, தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தேர் திருநடஞ்சி பூத்தாவும் சேவடி கோடு வந்தது. எவ்வளவு இருக்கு திருவாசகத்துலப்பா, தேனும்னா அதுதான், அதுதான் தேனும். அதனாலே இப்படி உலகத்தை வந்து மாயாமலத்திலிருந்து உண்டு பண்ணுகிறான், மாயாமலத்திலிருந்து படைக்கிறான்.
அப்படி மாயாமலத்துல படைச்சு மாயாமலத்திலேயே வாழ வச்சு மாயாமலத்திலேயே ஒடுக்குறான். மாயாமலத்துல படைக்கிறானா, அப்புறம் மாயாமலத்திலேயே வாழ வைக்கிறான். வாழ்வாவது இது நல்லா தெரியுது, இது நல்லாவே தெரியுது. பணக்காரன் இல்லாமல் போயிடுறான், ஜரீரம் இல்லாமல் போகுது, இளமை இல்லாமல் போகுது. இதுல புரியுதா, எல்லாம் மாயம். எங்க இங்கே வச்சிருந்தே மாயமாக காணாம போச்சு, இங்கேதானே இருந்துச்சு. அதுக்கு என்ன, சும்மா சாதாரண மக்கள் கூட நினைச்சு மாயமா காணாம போச்சு சொல்றாங்க இல்லையோ. அந்த மாயாமலம் அவ்வளவு பிரசத்தமா இருக்கு, புரியுதா. அதே மாதிரி ஆணவ மலமும் பிரசித்தம், ஆணவ மலமும் பிரசித்தமா இருக்கு. சரியான ஆணவ சுவயமே, சரியான ஆணவக்காரர் சொல்றாங்க இல்ல. இந்த அக்கரம் மண்டபம் வந்து சரியான ஆணவம் பிடிச்ச வயாமே சொல்றாங்க இல்ல. மண்டபம் செய்யல நமக்கெல்லாம் பேர் வராம இருக்கணும், நல்ல விளங்குதா. அதனாலே இப்படி இந்த மலங்கள் சாதாரண மக்களுடைய வாக்கில் இருந்து கூட வழங்கி கொண்டிருக்கணும். ஆமா, அதனாலே இப்படி மாயாமலத்திலிருந்து தோற்று, அதான் வறுமுறை வந்து வந்து வந்துன்னா புரியுது இல்ல. வந்து எங்கிருந்து வந்தது, மாயாமலத்து மாயை சிவருவானுக்கு அதை பரிக்கரக சக்தின்னு சொல்றது. பரிக்கரக சக்தி என்று சொன்னால் வேண்டும் போது அந்த சக்தியை இயக்குவது. அந்த சக்தியும் ஜடம், மாயையும் சடப்பொருள், மாயையும் சடப்பொருள். அந்த சக்தியை சிற்சக்தி இயக்கம், அந்த சக்தியே சிற்சக்தி இயக்கம், சிற்சக்தியே சிவன இயக்கம். நேரா இயக்கிறது இல்லை. சிவருமான் அவளுக்கு உத்தரவு விடுவார், யாருக்கு, ஓமாதேவிக்கு உத்தரவு விடுவார். அந்த அந்த வேலைக்காரி எழுப்பிவிடும் அப்படின்னு, அந்த வேலைக்காரி இன்னும் பாரு தூங்கிக்கிட்டு இருக்கா, எழுப்பிவிடும். இவ எப்போதும் தூங்குறதே இல்லை, இந்த இந்த அம்மா தூங்குறது இல்லை, ஏறு அகிலாண்ட சரி தூங்குறதே இல்லை. தூங்கினா போச்சுப்பா, அது இவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் தூங்குறதே கிடையாது. உண்ணாது உறங்காது தூங்குறதே கிடையாது. தூங்கினா என்ன கிரியா ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ தெரியாது, தெரியுமா, தூங்குறதே கிடையாது. ஆயினாலே அப்படி வீட்டுக்காரி வேலைக்காரியை தூண்டுவது போல, வீட்டுக்காரி வேலைக்காரியை தூண்டுவது போல சிற்சக்தியானது அந்த மாயாசக்தியாகிய பர அந்த பரிக்கரக சக்தியை தூண்டி விடுவது. அதன் மூலமாக உலகப் பொருளை விட்டு கொடுக்கும், அதன் மூலமாக உலகப் பொருளும், அதான் வறுமுறை வந்து நின்று. அது இந்த உலகம் தோன்றுவதற்கு எப்படி நம்முடைய சித்தாந்தத்தை சொல்லுதுன்னா, முதல்ல ஆகாயம் தோன்றுவான், ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று வருவான், காற்றிலிருந்து நெருப்பான், நெருப்பிலிருந்து நீரா, நீர்லிருந்து மண்ணாம். உடுங்கும் போது மண்ணு தண்ணீரில் விடுங்க, தண்ணீர் நெருப்பில் விடுங்க, நெருப்பு காற்றில், காற்று ஆகாயத்தில் விடுங்க, புரியுதா. எப்படி தோன்றியதோ அப்படி உடுங்குதல், இப்படி தோன்றியது அப்படி உடுங்குதல். ஆகவே இப்படி உலகம் தோற்றப்பட்டதாகினாரே வறுமுறை வந்து நின்று, வருகிறது நிற்கிறது போகிறது. இப்ப இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டாலே வருகிறது நிற்கிறது போ, சரீரம் வருகிறது இது நல்லா தெரியுது, நிற்கிறது போகிறது. அதே போல உலகமாகிய சரீரமும் வருகிறது நிற்கிறது போ, வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே அதிர்ஷ்டத்துக்கு வராது, அதிர்ஷ்டத்துக்கு நிற்காது, அதிர்ஷ்டத்துக்கு போகாது. ஏனென்றால், ஏனென்றால் சடப்பொருளாக அதே சிவபிரகாசத்தில் சொல்றாரு. இந்த இந்த இந்த இந்த அதிகாரத்தை முதல் சொல்றது சிவபிரகாசத்தில் உமாவிஷம் எப்படி பாடுறாரு தெரியுமா? உலகமேலாம் உருவ உருவனோடு உறுத்தி ஒன்று என்று, உலகமேலாம் உருவனோடு உறுத்தி ஒன்று என்று, உலகாகி நின்ற அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உலதாகும். அது அந்த அந்த சூத்திரத்தை அப்படியே விரிவாக்கு சொல்றாரு. அவ்வளவுதான், உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலாம், அளவில் அசேதனம் மாயை ஆதலாம். மாயாமலத்திலே இதெல்லாம் உண்டாகிறது நிற்கிறது போறது, மாயை இதை உண்டு பண்ணாதா நிறுத்தாதா போக்காதா என்றால் அது அசேதனம். அசேதனம்னா அறிவில்லாதது, அசேதனம் என்றால் சேதனம் என்றால் அறிவுடையது, அசேதனம் என்றால் அறிவில்லாதது. இதெல்லாம் விளக்குதா, அது சொல்றாரு விளக்கம். அளவில் அசேதனம் மாயையாதலானும் அணுக்கள் ஏன் உயிர் செய்யாதா இந்த உலகத்தை உண்டு பண்ணி நிறுத்தாதா போக்காதா என்றால் அணுக்கள், அணுக்கள்னா உயிர், உருவடைய அறிவு இல்லாமையாலும். இதுக்கு அறிவு இவ்வளவெல்லாம் பண்றதுக்கு அறிவு கிடையாது, எல்லாம் பண்ணி வச்சதே அனுபவிக்க அறிவு இல்லை, இத்தனை இது பண்ண வருது. நல்லா புரியுதா,
உயிர் அறிவுடையது தானே தவிர தானே அறிகின்ற அறிவு கிடையாது. தானே அறிகின்ற அறிவு கிடையாது. புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கும், அதில் ஆனாவண்ணாவும் எழுதியிருக்கும். நமக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்குற வரையிலும் ஒருத்தர் கொல்லி கொடுக்குற வரையிலும் அது ஆனான்னு தெரியாது, தெரியுமா? இப்போ நமக்கு ஆனா ஒருத்தர் சொல்லி காட்டித்தானே அப்புறம் ஆனா தெரியுது, இல்லை சொல்லி கொடுக்க முன் தெரியுமா? உணர்த்த உணர்ந்தாலும் தானே உணர்வது சிவம், உணர்த்த உணர்வது உயிர், உணர்த்தினால் உணராதது பாசம். புரியுதா? தானே உணர்வது சிவம், ஒருவர் உணர்த்தினால் உணர்வது உயிர், உணர்த்தினால் உணராதது பாசம். மாயை சடப்பொருளாகையினாலே இத்தனையும் உண்டு பண்ண அதுக்கு அறிவு கிடையாது, அறிவில்லாத பொருள் அது. இது அறிவுன்னா சிற்றறிவு உடையதாகையினால இதுவும் இந்த அளவுக்கெல்லாம் பண்ண தெரியாது. அதை சொல்றாரு, மலைவு அலைவையில் அசையதன மாயை ஆதலால் அணுக்கள் உரு அடைய அறிவு இயலாமையாலும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலாலும். இப்படி நிலவுகின்ற தொழில் மருவி, தொழில் மருவின்னா இந்த மாதிரி படைத்தலும் காத்தலும் அடித்தலும் முதலாகிய தொழில்களை பொருந்தி இந்த உலகமும் உயிர்களும், உலகமும் உயிர்களும் இந்த தொழில்களை பொருந்தி படைத்தலுக்கு காத்தலுக்கு அழித்தலுக்கு இந்த உடம்பும் உலகமும் பொருந்தி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலந்தானே. இவைகளையெல்லாம் பேரறிவுடையவனாகிய பரமேஸ்வரன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், நிறுத்துகிறான், அப்புறம் உடுக்குகிறான். அதை சொல்றாரு, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தருபவன் இது லோகாயத மதம் முதலாக கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளாதவனுக்கு சொல்லுகின்ற இந்த தருபவன் மாயையை தானே உண்ட பண்ணி கொள்ளாது, உயிர்கள் உண்டு பண்ணி கொள்ள அறிவு கிடையாது. ஆனால் இத்தனை பகுப்புடையதாயிருக்கிற இத்தனை உலகம் பொருள்களுத்தனையும் ஒருவன் பண்ணாமல் வந்திருக்காது, குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, அப்புறம் அழிகிறது. அப்படி ஒரு சேர எல்லாம் அழிக்கின்றவன் யார் என்று கேட்டால் சிவனே. அதனாலே இந்த உலகத்தை இந்த தொழிலே செய்பவன் ஒருவன், தருபவன் ஒருவன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படி அந்த தரு எப்படிப்பட்ட கலக்கரை சொல்றாரு, தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாயி, தான் முதல் ஈருமாயி. தருபவன் எப்படிப்பட்டவனா, அவன் தான் முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறான். அவன் தான் முதலாகவும் உலகத்துக்கு முதலாகவும் உலகத்துக்கு முடிவாகும். உலகத்தை தோற்றுவிக்கும் போது முதலாக இருக்கிறானா, முடிக்கும் போது முடிவாக இருக்கிறான். அந்தமாகவும் இருக்கிறான், ஆதியாகவும் இருக்கிறான், முதலாகவும் இருக்கிற முந்திய முதல் நடு இறுதியும் முந்திய முதல் முதல் அதான் மூத்தவனே வானவர் முந்திய முதல். அவனுக்கு முந்தி யாரும் இல்லை, சிவருமான் இருக்கிறானே அவனுக்கு மூத்தவன் இல்லை, அவனுக்கு இளையவனும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை. சுருக்கமா சொன்னான், சுருக்கமா சொன்னா அண்ணன் தம்பி அது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். எதுக்கு உலகத்துக்கு முதலாக இருக்கிறாய், உலகத்துக்கு நடுவாக இருக்கிறாய், உலகத்தை முடிக்கும் போது முடிவாக இருக்கிறாய். அதே தான் முதல் தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈரும் ஆகி, ஈருன்னா கடைசி, ஈருன்னா ஈர் இல்லாதவன் ஈராக இருக்கிறான், முடிவு இல்லாதவன் முடிவாக. எல்லாத்துக்கும் டீ கொடுக்கணும், எல்லா சில பேருக்கு தூக்கம் வருது. ஏன்னா சித்தாந்த பாடம் கேட்கும்போது தூக்கம் வரும், சித்தாந்த பாடம் கேட்கும்போது தூக்கம் வருந்தேன். அதுக்கு என்ன பண்ணோம்னா சுறுசுறுப்பாக டீ கொடுக்கணும் இடையில, புரியுதா? அதனால தான் முதல் ஈரும் ஆகி, முதலும் ஆகி முடிவும் ஆகி மறுவிடும் பொருந்தி இருக்கும், பொருந்திருக்கிற அவன் தான் நிமித்தகாரன் சங்காரகாரன் சொல்றான். அநிமித்தகாரன் என்றால் தோற்றுவிப்பவன், சங்காரகாரன் முடிச்சு வைக்கிறேன். இந்த சித்தாந்த படத்தில் இந்த சொற்கள் எல்லாம் நீ கேட்க கேட்க புதுசு புதுசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிமித்தகாரன், நிமித்தகாரன் என்றால் காரியத்தை ஆரம்பிச்சு விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. அவர் இல்லை, அவர் வந்ததாகி அதை ஆரம்பிச்சுக்கணும், அவர் இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது என்கிற போது தண்டபாணி வந்தது அதை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நிமித்த காரணம், நிமித்த காரணம் சகார காரணம். முதல் தூண்டி விடுகிறவனுக்கு பெயர் நிமித்த காரணம், அவனுக்கு முடிச்சு வைக்கிறானா அவனுக்கே சங்கார காரணம். அவன் தான் முதல் ஈரும் ஆகி மறுபடும். அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா,
அனாதி முத்த சித்தூரு மண்ணின் என்று இந்த ஒரு பாட்டு போதும் செய்விஸ்தாங்கத்துக்கு. அவன் எப்படி இது தெரியுமா? அனாதி, அனாதி என்பது தனி ஒரு வாக்கியம். அனாதி, அனாதி என்றால் எந்த காலத்திலும் உள்ளவன் என்பது, எப்போதும் உள்ளவன், ஒரு காலத்திலே தோன்றாதவன், அது அனாதி. ஆதி என்றால் ஒரு காலத்திலே தோன்றினவன், ஆதி காலத்திலே, ஆதி என்றால் ஒரு காலத்தை குறிக்கும். அனாதி என்றால் காலம் இல்லை. இப்போ நம்மளை அனாதின்னு சொன்னால் ஒருத்தர் இல்லாதவன் அர்த்தம். இப்போ நம்மளை அனாதின்னு சொல்லும் வச்சுக்கோ, ஒருத்தர் மதிக்க மாட்டார். பாவானாது சிவபெருமான அனாதின்னா பெருமை, நம்மளை அனாதின்னா சிறுமை. புரியுதா? நம்ம நாமளும் அனாதி தான். உயிரை பற்றி பார்க்கும்போது பதியினைப்போர் பசுவாச அனாதி. பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றின் பதியினைப்போர் பசு பாசம் அனாதி. பசுவும் அனாதி, பாசம் அனாதி, பதியும் அனாதி. ஆனால் அந்த பதி எப்படி இருக்கான் தெரியுமா? மடிவுனா அனாதி முத்தன். ஐயாலே சிவருமான அனாதி முத்தன்னு வேறு, அனாதி முத்தன். முத்தன் என்று சொன்னால் விடுபட்டவன். முத்தன் என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? பாசம் இல்லா, இயல்பாகவே பாசம் இல்லாதவன். இப்போ முத்தி அடைஞ்சிட்டாருன்னா என்ன? முத்தின்னா பாசம் இல்லை, பாசம் போயிடுச்சு. என்னை கூட சொன்னேன், அதாவது முத்தி என்று சொன்னால், முத்தி என்று சொன்னால் பழுத்துருச்சு. முத்தின்னா முத்திருச்சு. புரியுச்சா? முத்தனது மரத்தில் ஒட்டாது. முத்தனது, முத்தனது உலகத்தில் ஒட்டாது. இது முத்துச்சுன்னா உலகத்தில் ஒட்டாது, அது முத்துச்சுன்னா மரத்தில் ஒட்டாது, கீழே விழுந்துடும். சரியாங்க? முத்துச்சுன்னா அதில் ஒட்டாது. அதனாலே முத்தி என்பது பிறவி தொலைந்தது. முற்றிற்று, முற்றிற்று. புரியுதா? முத்திங்கிற சொல்ல அவ்வளவு விஷயம் இருக்கும். மூணே எழுத்துட்டேன். முத்தி என்றால் முற்றிற்று, முற்றிற்று. இந்த படலம் முற்றிற்று. புரியுதா? இந்த அதிகாரம் முற்றிற்று. இப்படி இருக்கா? இல்லை நூல்களில் பார்த்து கீழே முற்றிற்று, தீர்ந்துச்சு, பிறவி தீர்ந்து போச்சு, முற்றிற்று. அதான் முத்தி. புரியுதா? ஆகையினாலே சிவபெருமான அனாதி முத்தன். இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன், இயல்பாகவே பாசம் இல்லாதவன். இது எப்படின்னா இயல்பாகவே பாசம் உள்ளது. இது சிவம் அனாதி முத்தன், இது அனாதி பத்தன். சிவத்தை முத்தன் சொல்றது ஆன்மாவே, அது அனாதி முத்தன், இது அனாதி பெத்தன். பெத்தன்னா கட்டுப்பட்டவன். பெத்தன் என்றால் கட்டுப்பட்டவன், பாசங்களிலே கட்டுப்பட்டவன். இது அனாதி பத்தன். எப்போ ஆன்மாவோ அப்பவே ஆன்மா மலம் உண்டு. எப்போ ஆன்மாவோ ஆன்மாவோட மலம், சகச மலம்னே வரும், சகச மலம்னு உணவு உப்பு வரும், உப்ப

ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினீர் களிம்பு ஏய்ந்து என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவம் ஏய்ந்திருந்தது. ஆணவ மலத்தின் இலக்கணம். அதனாலே ஆணவ மலை எப்போதும் உள்ளது. அதனாலே இது அனாதி பத்தன்னு வேறு, சிவபெருமான் அனாதி முத்து. அது இயல்பாகவே பாசம் இல்லாதது, இது இயல்பாகவே பாசம். அதனாலே சிவபெருமான் அனாதி முத்தன், முத்தனே முதல்வா முக்கணா முனிவா வருதா, அனாதி முத்த சித்தூரு மண்ணி நின்று. சாமிக்கு இதில் முதல் ஈறு என்று சொல்லி அதுக்கு மேலே அனாதி முத்த சித்தூர்னு மூணு வாக்கியத்தை வைக்கிறார். அனாதி முத்த சித்தூர்னு மூணு வாக்கியம். அனாதியாக இருக்கிறான் ஒன்று, முத்தனாக இருக்கிறான் இரண்டு, சித்துருவாக இருக்கிறான். சித்துருன்னா அறிவு, சித்துன்னா அறிவு, சடம்னா அறிவில்லாதது, சித்துன்னா அறிவுடையது. அனாதியே பாசம் இல்லாதவன் முத்தனாக இருக்கிறான். அதுக்கு மேல எப்படி இருக்கிறா, சித்துருவாக இருக்கிறான். சித்துருன்னா பேரறிவுடைய அறிவே சிவம், அறிவே சிவம், அறிவு சிவம், அன்பு அன்பு அறிவு, அது என்னன்னு கேட்ட சிவம். அறிவே அறிவால் அறிவது பொருளன அருடைய பெருமாள் என்பதோடு திருப்போம். சிவம் அறிவு, சிவம் அறிவு, சிவம் அறிவு, சிவம் அன்பு, சிவம் அறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது, பேரறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது, இதுவும் அறிவுடையதா, இதுக்கு பேரு சிற்றறிவு. சிற்றறிவு, சிற்றறிவு. சிற்றறிவுடைய உயிருக்கு பேரறிவுடைய உயிர் உதவி செய்யறது இயல்புதானே. இப்ப அவருக்கு செய்யறது கடமை இருக்குதா இல்லையா, சும்மா செய்யறாரு. இப்ப தாய் பிள்ளைக்கு தானே செஞ்சாகணும், பச்சை பிள்ளைக்கு யாரு செய்வா, அம்மா தானே செஞ்சா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அவருக்கு கடமை இருக்குது, யாருக்கு, சம்புகேஸ்வரர் செய்கிறதுக்கு கடமை. இத்தனை பிள்ளையும் பத்து போட்டு சும்மா இருக்க, பத்தா தாய் சும்மா இருப்பாளா, பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்வாள். அதே இல்லை, பிள்ளைய பக்காமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. இத்தனை பிள்ளைய பத்து போட்டு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா, வேண்டியதெல்லாம் பிள்ளைக்கு செய்யலாம். அதே போல பேரறிவுடைய பரம்பொருள் சிற்றறிவுடையதாக இருக்கிற உயிர்களுக்கு இப்படி தனுகரண போகிற போகங்களை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். இதையெல்லாம் செய்கிறவன் யார் என்றால் ஒருவர். அவன் எப்படி இருக்கிறான், அதான் காண முடியாமல் இருக்கிறான். சரி, காண முடியவில்லை என்றால் இத்தனை எப்படி வந்தது, அதான் அவனால் வந்து. எவன் காண முடியாமல் இருக்கிறானா, அவனால் இது செய்யப்பட்டது, அவனால் செய்ய. எவன் காண முடியாமல் இருக்கிறானோ அவனால் செய்யப்படும். இவ்வளவும் பேசுதே, இந்த சரீரம் பேசுது, எது பேசுது, எதோ காண முடியாத உயிரோ அதுதான் பேசுது. உடம்பு பேசல, உயிர் பேசுது. உடம்பு பேசல, எது பேசுது, இங்க காணாம உசுர, அதான் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உசுறு இருக்குது. உடம்பு பேசல இருந்தே தெரிஞ்சுக்கும் உசுறு, உசுறு இல்லைன்னா பேசுமா. பேசுவதில் இருந்தே உயிர் இருப்பது தெரிவது போல இந்த உலக நிகழ்விலே இருந்து கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ற அறிவு இல்லாதவனே உலோகாயன்னு சொல்றோம், லோகாயன்னு சொல்றோம். இத்தனை உலகங்களும் இத்தனை பகுப்பு வகையாக, இத்தனை பிரிவு வகையாக, இத்தனை விதமாக படைத்திருக்கிற விதமும், அது நிற்கிறதும், நீ இருக்கும் போதே அது அழிகிறதும், உலகங்கள் அழிகிறது எவ்வளவு, எப்படி எப்படி எல்லாம் அழிகிறதும், எல்லாம் அழிகிறதும், எல்லாவற்றையும் நீ பார்த்தாயானால் இத்தனையும் செய்கிறவே ஒருத்தன் இருக்கிற, அதுல சந்தேகம். பொம்மை கூத்த பார்த்துருக்கீங்களா, பொம்மை கூத்து, பொம்மை கூத்து வெளியில நெல் குத்தும், தாளாட்டும், பிள்ளைக்கு பால் கொடுக்கும், மிளகா அரைக்கும். அந்த காலத்து நீ பார்த்துருக்கீங்களா, அதில் நாட்டியம் ஆடு எல்லாமே பண்ணும். எது பொம்மைகள். ஆனால் அந்த பொம்மை ஆட்டுறவே தெரிய மாட்டான், எங்கே இருப்ப, அவன் தரைக்குள்ளே இருப்பான். அவன் கையிலேயும் காலிலையும் கைத்த கட்டிக்கிட்டு அந்த பொம்மை ஆட்டும், புரியுதா. அவன் அந்த கைத்தில் ஆட்டி இந்த பொம்மை ஆடுறான், இவன் இந்த மலமாகிய கைத்தில் ஆட்டி நம்மளை ஆட்டுறான். அறம்பாவன்னு நல்ல சுத்தான், அறம்பாவன்னு அருங்கையிட்டால் கட்டிய ஆட்டுறான், கட்டிய ஆட்டுறான். ஐயோ, அறிஞர்களும் உண்மைதான் என்று சொன்னார். ஆட்டுகின்ற தன்மையினை காட்டவில்லை, செயல் இல்லை, பார்க்கறதான சரி செயல் இல்லை, ஆட வைத்து இருவருமே காட்டி நின்றார். அவங்கதான் பதஞ்சலி. பாட்டுக்கு பெருமை சொல்ல எல்லை உண்டு, பதஞ்சலியும் புலிமுனியும் பட்டபாடு ஏட்டுக்கு அடங்காது, அதனால் நாம் இருவரையும் போற்றாமல் இருக்கலாம் என்பது பதஞ்சலி வியாகரவாத மகத்து. ஆகையினாலே இந்த முதற்சூத்திரத்திலே இந்த பாடல் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் உலகம் ஜடப்பொருள் அதா வராது. இந்த பெட்டி இருக்கு பாரு, இந்த பெட்டி இங்கே நார் வச்சா இன்னொரு 1000 வருஷத்துக்கு இந்த பக்கம் வராமல் இருங்க, அங்கேயே தான் இருக்கும்.

0: இங்கடையே தான் இருக்கும், இங்கடையே இருக்குமா வேற ஒரு போகும், அதான் போகும்.
1: அப்புறம் வந்து
0: சடப்பொருளை சித்து பொருளை இயக்கும், அந்த சித்து பொருள் தான் சிவம். இவ்வளவு பெரிய தொழிலை செய்யறது யார் செய்ய முடியும்? பாப்பா அது பின்னாடி சொல்றாரு, இன்னும் விளக்க நிறையா சொல்றாரு. செஞ்சிருக்கிற உபகாரம் சந்தானாச்சாரியாலே இந்த பாட்டு ஒருவனோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்தினும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்றி என்பது இந்த சிவஞானித்தியாரில் இந்த பாடல். இப்படி எல்லாம் இந்த சித்தியாரில் முதல் சூத்திரத்தில் இந்த பாட்டு பதி உண்மையும் பதி இலக்கணமும் தொகுத்து கூறுதல், அதுக்கு மேலே வகுத்து கூறுதல்லாம் வருகிறது. இந்த அளவில் இந்த உரையை என்ன விஷயம்,
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அமர்நீதியார் திருவாசகம் படித்தவர் ஆதலினாலே அதனால அந்த கோவணத்தின் பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம். நாடும் அன்போடு நாயன்மார் கழிக்க இங்க கொடுத்தார் கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதில அன்பர் கடுப்பில் இங்கெழுந்தருளும் நீர் குளித்தன கங்கையும் அடுத்ததும்பிய வளர்தடையும் மறைத்த மறையோர் அடுத்த தந்திரை பொன்னி நீராட வென்றகன்றார். கொடுத்தார் சரி நான் பத்திரமா வச்சுக்கிறேன் இவர் வாங்கினார் வாங்கிக்கொள்ளலாம். உடனே உடனே குளிக்கத்துக்கு போயிட்டுதான், குளிக்கத்துக்கு போ. குளிக்க போனவர் தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்து ஒரு சேமத்தின் வைத்தார். ரொம்ப அருமை. இது ஒளிய ஒளியில காட்டணும்னா காட்ட மாட்டான், நான் காட்டுறேன். அதனால வந்து என்னன்னு கேட்டா வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போன ஏகப்பட்ட கோவணம் கந்தை கீழுடை கோவணம் அது பாடு நெய்து வச்சிருக்கு உள்ள, அது அல்லாத பொண்ணு மணிகள் அவையெல்லாம், அது அல்லாத எட்டு மூலம் இந்த காஞ்சிபுரம் பற்று இது பற்று இதெல்லாம் வேற இருக்குது, பெரிய மணிகள்லவா. அதனால இதுல பார்த்தார் இந்த ஒரு அடியவை நம்மகிட்ட ஒரு கோவணத்தை கொடுத்து நம்ம பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயணும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றார். பீரோவில் எந்த பீரோ ஒன்று உள்ள சாமான் வைக்காம இருக்குன்னு பார்த்துட்டு வர்றார். என்ன பாக்குறீங்க நீங்க அப்படின்னாரு. பீரோவில் எந்த பீரோ வந்து நம்ம ஒன்று அதிகமாக சாமான் இல்லாமல் இருக்குன்னாரு. இந்த இங்கே இருக்குங்களே அப்படின்னு அந்த மாதிரி அதில் குண்டி வச்சு இழுத்து பூட்டி அந்த சாவி எடுத்து எக்கில் வச்சுட்டு வந்துட்டு. ஆமாம் பாதுகாப்பாக வையன்னு சொன்னா அது பாதுகாப்பு வைக்கணும். இனிமேல் இந்த அடைக்கல பொருளை காப்பாற்றணும். சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதினே ஒன்று இருக்கும். நீ அடைக்கலம் கொடுக்கப்பட்ட பொருள் மிகச் சின்னதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அந்த அடைக்கலம்னு தந்து விட்டால் அதை பாதுகாக்கணும்ப்பா. அது அறம், அது அறம், அது பெருசு சின்னதை பற்றி பேச்சல். இதை பாதுகாத்து தருகன்னு கேட்டுக்கொண்டார். எடுத்துகிட்டு போனார். எப்படி வச்சுக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப அருமையாக சேமிப்பு, அது யாரும் திறக்க மாட்டாங்க, தப்பி தவிர திறக்க திறந்துருவாங்களோன்னு கட்டி அந்த சாவியும் பூட்டி எடுத்து சாவியை கொண்டு எக்கில் வச்சுட்டு வந்தால் போன கோவேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி பானலந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ தூணரும் தடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர் மலை பொழிந்திட நனைந்து வந்தணிந்தார். அருமை. இது ஒளி ஒளியில காட்டினா ரொம்ப அருமையாவே இருக்கும். இந்த மனுஷன் கொண்டு போய் வச்சாரு பாருங்க, வைத்து இழுத்து நல்லா பூட்டி ரெண்டு தரம் அந்த சாவியை பிடிச்சி இழுத்து பார்த்து நல்ல பூட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை எக்கில் வச்சுட்டு வந்தது இல்லை. இது இப்படி இங்கே எஜ்ஜில் வந்துட்டு இருக்கு. இவர் இங்கே குளிக்க போனவர் என்ன பண்ணார்? மனதால் அப்படி நினைத்தார். என்ன அந்த கோவணம் அங்கிருந்து போகுக என்று. நீங்கள் ஒளி ஒளி காட்டுமா என்ன பண்ணும், இதை பூட்டிட்டு வந்து சாவிங்க தொங்குறதையும் காட்டணும். இது போகும்போது என்ன பண்ணும், அந்த மாதிரி அவர் மனசில் நினைக்கிறாரு நினைச்ச உடனே என்ன பண்ணும், பீரோ தானா திறக்கணும் கோவணம் அப்படி அப்படியே போயிடணும். மீண்டும் எல்லாம் பூட்டிக்கிட்டே தான். சரி மனுஷன் எவ்வளோ நேரம் ஆச்சு குளிக்கிறதுக்குன்னாரு. நீ ஒண்ணப்பா ஒரு 5 செகண்ட்ல வந்துட்டு இனி எங்க தான் குளிச்சாரோன்னாரு. சேர்க்கலாரு எனக்கும் தெரியல சுவாமின்ட்டு. போய் காவிரில தான் குளிச்சாரோ இல்லையோ ரெடிமேட விட்ட மேல கங்கை இருக்குது அதே திறந்து குளிச்சுட்டு வந்துடுறோம் தெரியல. ஆமா ரெடிமேடில் கங்கை, நாம எல்லாம் போய் குளிக்கணும். அவர் எங்க தலையில வச்சிருக்க கங்கை அவரே சொல்றாரு வேடிக்கையா. ஆமா பொன்னி நீர் தோ ஓய்ந்து வந்தாரோ, காவிரிக்கு தான் போய் குளிச்சுட்டு வந்தாரோ, அல்லது தலையிலே தான் இருக்கு தூண் அரும்ஜாடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, மேல இருக்கிற கங்கையில அப்படியே எடுத்து திறந்து விட்டா தானா வருது, தானா நிறுத்தி போடுறது, சிந்து போயிச்சு குளிச்சாச்சு வந்தாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாருப்பான்னு வந்து, சரி கோவனை வந்துதான் ரெண்டு வச்சிருக்காருல, ஒண்ணுதானே கொடுத்தாரு, அது தண்டுல ரெண்டு வச்சிருக்காருல, ஏன் ஒண்ணு கொடுத்தாருனாரு, இன்னொன்னு மழை நனைஞ்சு போச்சு, நனைஞ்சதுனால அது நனைஞ்சு போனதாச்சு, இவர்கிட்ட கொடுத்தது ஒண்ணுதான் இப்ப காஞ்சிருக்கு, எது பாதுகாப்பா வச்சது, வரும்போது மழையும் கொண்டு வந்துட்டாரு, சும்மா வருதான்னு பாருங்க அல்லமா, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு மழையும் கொண்டு வந்துட்டார். குடும்ப சுகத்துல போனா நம்ம உள்ள வந்தோம்னு மழை வந்துட்டு வச்சுங்க, என்ன ஐயா வந்து மழையை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்க வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மழையை அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரு வரும்போது மழையை நினைஞ்சு அது பாட்டு மேல இருக்கிற கோணம் எல்லாம் நினைஞ்சு அப்படியே அங்கிருந்து வருது, ஏன் வச்சிட்டு போன கோணத்தை விரைவில் கேட்கணுங்கிறதுக்கா வந்தார். வந்தா இங்க என்ன நடக்கும், தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி, உடனே நீங்க என்ன நினைப்பீங்க கேட்டா, இந்த இடத்துல என்ன நினைப்போம், இதே வேலை சார் உங்க சிவபெருமானுக்கு, இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் நம்பி கொடுத்தார்ல, நம்பிதானே வாங்கி வச்சார் அந்த மனுஷன், அதை காணாமல் போய்கிட்டு அவரை சந்தியில் நிறுத்தி அவரை படாத பாடுபடுத்தி வச்சு ஏயா இந்த மாதிரி உங்க சிவபெருமான் செய்யறாரு, அப்படி கேளுடா கேடு அப்படின்னா என்ன தெரியுமா, இப்ப அவரு குளிச்சுட்டாரு, எதுல கங்கையில குளிச்சாரோ காவேரியில குளிச்சாரோ, இன்னும் குளிக்கணும், எதுன்னாரு, தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி, இவர் கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் வருந்த இவர் ஒன்னே இது சொல்ல, இப்படி அந்த தொண்டராக தன் வால் இருந்தவருக்கு அவருடைய அன்புங்கிற தண்ணியில குளிக்கிறாரா, வேறொருத்தும் இல்லை, என்ன அர்த்தம், சோதிக்கன்று சோதிக்கன்று அவருடைய அன்பை பல்லாற்றானும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கருணையை தவிர சோதிக்கிறதுக்கு அல்ல. தொண்டர் அன்பேனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அது கங்கையில குடிச்சதோ காவேரியில குடிச்சதோ தெரியல, இங்க குளிக்க போகுது, எதுல குளிக்க போகுது, இந்த அமர்நீதியார் என்பருடைய அன்பாகிய தண்ணீர்ல அப்படியே முழுகி எழுந்திருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறார் என்று சொன்ன. ரெண்டு மூணு இடத்துல வற்படுத்திட்டு வந்ததுல இல்லைங்களா, சோதனைங்கிற வரப்படாதுன்னு, அதனால இப்படி வந்து என்ன சொல்றார், இப்ப தம்பி இங்க வந்தியா அப்படின்னு கேட்டார் அமர்நீதியார். வந்த மேல தண்ணில நூறு கோவம் வச்சிருக்கேன், அது ஈரமா போச்சு நினைஞ்சிட்டு, நான் அடியில கட்டினதும் நான் கோவம் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஈரமா இருக்குது, கொடுத்த அடியன் கொடுத்த அந்த கோவனத்தை எடுத்துட்டு வரும் அப்படின்னு, இங்க எடுத்துட்டு வந்தா எங்க வர்றது, என்ன பண்ணுச்சு, உடனே ஆடாளா இதுக்கு என்ன கவலையே இல்லை, ஏன்னா சாவி ஆத்தி ஒண்ணும் போல, ஏன்னா அங்க திருநீல கண்டலாவது என்னன்னு கேட்டா, சால நாள் கழித்த பின்பு அந்த ஓட்ட கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாருங்க, இங்க உடனே வந்துட்டு அங்க காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது, இங்க வாய்ப்பு இல்லை, இப்பதான் கொடுத்துருப்பா உடனே வந்துட்டு வர்றதுதான், அதனால நேர உள்ள போற ஐயர் கைதாவம் மாறி ஊறாத அவர் கடித நீகி எய்தி நோக்குற. இப்ப என்ன பண்ண, ஒளிய ஒளியில காட்டினா நேர விறுவிறுன்னு போனா கவ திறந்தா திறந்தா காணும், என்ன பண்றது, சாவி தங்கிட்டே இருக்கு, வேற நீ எப்பா அவன் பாப்பா எடுத்தியா அல்லது எடுத்தியா, நீ ஏன்டா எங்கேயாவது புஸ்தகம் உண்டி வச்சியாடா, இதெல்லாம் கேட்கறதுக்கு இதே இல்லை, ஏன்னா சாவி வேணும் விட்டுல ரொம்ப ரெண்டு மூணு நிமிஷம் தான், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்திருக்காரு, எப்படி முடியும், கேட்க வேண்டிய வேலையே பார்த்துட்டா, மயில் சிந்தையர் கண்டீலர் வைத்த கோவனமுன் செய்தது என்று திகைத்தன தேடுவாரானார், பார்த்தார் என்ன பீரோல இவர் தான் வைத்தது, வேற யாருக்கு கூட தெரியாது, சாவி ஒட்டி இருக்குது, எப்படி போயிடும், ஆனா காணும், பொங்கு வெண்கிழி கோவனம் போயின நெறி மேல் சங்கையின்றியே தப்பின என்று, தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டீலர், சரக்குங்கிறது ரொம்ப அருமையா வாணிக சொல்ல கொண்டாந்து போட்டாரு, சரக்கெல்லாம் வந்திருக்குது என்று சொல்றோம் இல்ல, அதே சொல்லிக்க இடம்பெற்று, என்ன சரக்கு இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா, ஒன்னு பொண்ணு, ஒன்னு பவழம், ஒன்னு முத்து, ஒன்னு நவரத்தனம், எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒண்ணு நெல், ஒண்ணு அரிசி, இன்னொன்னு அல்லவா கம்பு, இன்னொன்னு கேழ்வரகு, அப்படி இப்படி ஏகப்பட்ட சரக்கு இருக்குது, அந்த சரக்கை ஒரு கால் நம்ம வச்சு தவறி போய் ஒரு சரக்குல வச்சுட்டோம்னா அதுல எல்லாம் பாவம் மூட்டை மூட்டையா பாத்துட்டு வர்ற, ஒன்னு எப்படி இருக்கும், என் செய்வார் நின்றாரு எங்கு நாடியும் கண்டிலரு, இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம், எங்கு நாடியும் கண்டிலர் என் செய்வார் நின்றார், இது சேர்க்கலார் அவருடையவே வெறும் கூட போனதுனால, பாவம் பா என்ன பண்ணுவார் மனுஷன்,
1: காணான்னு அதுவும் ரொம்ப பத்திரமா வேற வச்சிருக்கு சொல்லியிருக்காரு. நனைஞ்சு போயிடுவேன்னு சொன்னா நனைஞ்சே போய் வந்திருக்காரு. அவரையாவது யார சரதான் சார் கொஞ்ச நேரம் வச்சுக்கன்னு சொன்னார். வேற ஒன்னும் இது இல்ல, என்ன பண்றது என்று இவரும் கூடவே இருந்து என் செய்வார் என்றார். அங்கன் வேதியர் பொருந் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார். அதுக்குதான் அந்த வந்தவர் சொன்னார் பாருங்க, அவருடைய சிக்கல்ல அவர் மாட்டிக்கிட்டார், சிக்கல்ல மாட்டிட்டார். ஏன்னாரு, இது கோவணத்தை வாங்கினதுலாம்தான் இந்த வம்பு, இதை வேணான்னு சொல்லி சுவாமி அவ்விடத்திலேயே இருக்கட்டும், மழை வந்து நனைஞ்சு போச்சு, அடியன் 1000 கோவணம் தர்றேன், அதுக்காக இது எதுக்கு வாங்கி தரணும் என்று வாங்காம இருந்தா வம்பு இல்லையா, வம்பு இல்லையா. அவர் தொடக்கீனில் அகப்பட்டாரு, அதான் வாங்கப்படாதுங்கிறது. எந்த ஒன்னையும் வாங்க இப்படி சொல்லிருக்கலாம்ல, இவர் எதனால குங்கி கொடுத்தாருனா, நனைஞ்சு போன மழை வந்தாரு, ஐயா ஒண்ணும் மழைகளை வராது நான் பாத்துட்டேன் நல்லாதான் இருக்குது, அப்படி தவிர மழை வந்து வச்சுக்க 1000 இல்ல 1,00,000 கோவணம் தர்றேன், சென்று வரட்டும் சென்று வரட்டும் என்று தள்ளியிருந்தா வம்பே கிடையாது. அமரநிதியார் வரலாறே கிடையாது, இப்படி தள்ளியிருந்தா அமரநிதியார் வரலாறு கிடையாது. அதனால எப்படியோ அவர் அந்த சிக்கல்ல மாட்டிக்கொண்டார். கொடுத்தான் இப்பனை எப்ப கொடுத்தேன்றான், அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல, இப்ப இது ஏன் பத்தி எல்லாம் பேச்சு அல்லவே, நீ ஒரு கோவணம். அதனால அங்கன் வேதியர் பெருந்தொடக்கினில் அகப்பட்டாரு, மனைவி யாரோடு மன்னிய கிளைஞரும் தாமும் இணையதொன்று வந்தெய்தியதென இடர் கூர்ந்து நினைவதொன்றிலர் வருந்தினர். அருமை அருமை. உடனே மனைவி பார்த்தாங்க, எனங்க நீங்க தானே வச்சுக்க, நான் தான் வச்சேன், என் தம்பி சாவி எடுத்தானா, இல்ல நான் பாரு எக்கில வச்சிருக்கேன், பின்ன எப்படிக்கு போச்சுங்க அதுதானே தெரியல. ஏன்டா தம்பி நீ எதை விளையாட்டுக்கு வேற சாவி போட்டியாடா, அப்படி வேற சாவி போடுற பிள்ளை எல்லாம் இல்ல, நல்ல பிள்ளைகள் வேற, அது வேற புள்ள பிள்ளையா இல்லாம தென்னம் புள்ள கிரி பிள்ளையா இருந்ததுன்னா என்ன பண்றது, அப்படி இல்ல தங்கமான பிள்ளைகள், அதெல்லாம் பிள்ளைகள் ஒண்ணுங்கள. எங்க மற்ற யாராவது வேலைக்காரங்க எடுத்தாங்களா, அதெல்லாம் இந்த பக்கமே திரும்பி நம்ம இந்த அறைக்கு யாரும் வரமாட்டாங்களே நம்ம தவிர, நான் அதனால இங்கதானே கொண்டாந்து வச்சேன் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு தான் கைய பிசுகிறார், மனைவி கைய பிசுது, பிள்ளைகள் கைய பிசுது, பாவம் என்ன பண்ணுவார். நிற்கவும் மாட்டார் புனைய வேறொரு கோவனம் கொடு புறப்பட்டு, அது வைக்க இடம் இல்லாமே தடுமாறினார் கிடையாது, ஓட்ட குடுன்னு தான் கேட்டார். இங்க அப்படி இல்ல, மனுஷன் நனைஞ்சுக்கிட்டு இருக்காரு, நனைஞ்சு வந்திருக்காரு, ஈரம் ரெண்டு தும்மல் போட்டு அவருக்கு வந்துட்டுன்னா ஜுரம் வந்துட்டா என்ன பண்றதுங்களா. அதனால எனவே சரி வேற ஒரு கோணத்தை எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு போவோம்னு போகுது. வேற என்ன பண்ணும், அத்தர் முன்பு சென்று இப்பொழுது வெளியில அது நனைஞ்சுட்டு நிக்குது, இப்பவும் மழை பெய்யுது, பெய்யணும் இல்ல என்ன பண்றது, பெய்யுது. அடிகள் நீர் தந்த கோவனத்தை வைத்து எடுத்து நான் கண்டீலன், இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம், வைத்த இடத்து நான் கண்டீலன், மற்ற மோரிடத்தில் உய்த்து ஒழித்தனர் இல்லை. சரியப்பா நீ வச்சிருப்ப, வேற யாராவது எடுத்து பையனோமா மனைவி எடுத்திருந்தார், அதுக்கு பிறகு சொல்லிட்டார். அது மாதிரி சுவாமி எப்படி எல்லாம் தொற்று எடுக்கிற பழக்கமே கிடையாது, எங்க வீட்டுல எடுத்து ஒழிக்கவும் இல்லை. அகுது ஒடிந்தவார் அறியேன், பின்ன எப்படி போச்சுன்னாரு, அதுதான் சுவாமி எனக்கும் தெரியுது. நீங்க என்ன வினா கேக்குறீங்களோ அந்த வினாதான் நானும் கேக்குறேன், என் மனசுக்கு தெரியவே இல்லை. இத்தகைத்த வேற அதிசயம் கண்டீலன் என்று, எனக்கும் ஒரு 50-55 வயசு ஆச்சு சுவாமி, இது மாதிரி யாரும் மீண்டும் நான் கோவணம் கொடுத்த வரைக்குமே தவிர வாங்கி வச்சதும் இல்லை, இதுதான் முதல் அனுபவம். ஆனா இப்படி காணாமல் போனது எங்கேயும் நான் பார்த்தது இல்லை என்று இவரும் கையப்பற்ற. வேறு நல்லதோர் கோவனம் விரும்பி முன் கொணந்தேன், கீறு கோவனம் அன்று, பார்த்தீங்களா, கீறு கோவனம் அன்று. ஒரு துணியை கிழிச்சு அதை கோவனமாக்குனதல்ல, இந்த கோவனம் எப்படி விட்டது, நெய்து அமைத்தது, கோவனமாகவே நெய்தது. அருமை அந்த நல்ல விளக்கம். கந்தையோ கோவனமோ நான் கேட்டீங்கன்னா, அடியவர்களுக்கு கொடுக்கறது துணியில கிழிச்சு கொடுக்க கூடாது, நாம கட்ட வேஷம் எட்டு மலை வேஷத்துல கிழிச்சு கொடுக்க கூடாது, சிவ சிவ கோவனமாகவே தைத்து வைத்திருக்கணும், அதை கொடுக்கணும். கீறு கோவனம் அன்று நெய்து அமைத்தது, நம்ம நெசவுலையே இது மாதிரி போய் அமைச்சது. கிளர்கொள் நீரு சாத்திய நெத்தியீர், மற்றது கழிந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணும், இந்த ஏழையை மன்னிக்கணும், ரொம்ப ஈரத்துல வேற இருக்கு, அதெல்லாம் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு இந்த கோணத்தை கட்டிட்டு எழுந்தருளணும் சாப்பிடணும் என்று சொல்லி உபசரணம் பண்றேன். நின்ற வேதியர் வெகுண்டு, அது சாப்பிட வந்தா உன்னே சாப்பிட வந்திருக்கும். இவர தூய அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டினார். நான் இப்பதானப்பா உண்மையதானப்பா குளிக்கணும், உங்ககிட்ட நீ என்ன உனக்கு ஈரமா போச்சுங்கிற, இனிமேதான் நான் குளிக்கவே ஆரம்பிக்க போறேன். ஏறு இவர்கிட்ட அன்பு அன்பினால் குளிக்க போறான். அதனால அமர் நீதியா நிலைமை நன்று சாலவும் நாளிடை கடிந்ததும் என்றால் சொன்னாரு. நான் ஏற்கனவே கொடுத்தேன், ஓடு ஓடு கொடுத்தேன், அங்க வந்தது என்ன நாள் கழித்து வந்தேன். அது மாதிரி உங்ககிட்ட வரலையாப்பா, உங்ககிட்ட வந்து உடனே வந்திருக்கிறேன். நாலா நாளாவது ஏதோ கொஞ்சம் காணாம போயிருக்கலாம் சொல்லலாம். இன்று நான் வைத்த கோபனம் கொண்டதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்கன உரைப்பதே நீர். ஐயா அதற்குள்ள ஒரு ஐந்து ஆறு மணித்தொழிவுகளுக்குள்ள கோவனத்தையும் விட்டுட்டு அடுத்தது தரேங்கிறியப்பா. இது அடுக்குமா? நான் அந்த கோவனத்தோட பெருமை வேற சொல்லிட்டு போயிருக்கிறேன். நல்ல கோவனம் கொடுப்பன் என்று உலையின் மேல் நாளும் சொல்லுவித்தது என் கோவனம் கொள்வது துணிந்தோ. கடுமையான சொல்லு. நல்ல ஆளப்பாணி சரியான அது, நீ வாணியர்ல நல்ல வாணியர். இது வரைக்கும் ஊருக்கெல்லாம் கோவனம் தரேன்னு சொல்லிவிட்டு யாராவது எம் மாதிரி ஒரு அடியவர் வருவார், அவர் கோவணத்தை வச்சு பாதுகாக்கலாம் நினைக்கிற அல்லவா? ஏமாத்துற நீ, என் கோவனம் காணா போயிருக்காரு, என்ன பண்ணும் பாவம். அது விட்டது மட்டும் இல்லாம இவர் சொல்ற சொல்லு கடுமையான சொல்லா இருக்கு பாவம். ஒல்ல இங்குரு வாணிபம் அழகிது உமக்கு. நல்ல அருமையா நீங்க வாணிகையா, அருமையா பல கோவணத்தை எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் கொடுத்த நல்ல அடியவரா வருவார். அந்த கோவணத்தை மட்டும் வச்சு நம்ம வீட்டை வைத்திருந்தோம்னா அந்த வீடு ரொம்ப வளமா இருக்கும், எல்லாம் செல்லுமா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இப்படி செஞ்சிருக்கிற அல்ல என்று சொன்ன உடனே அப்படி இவருக்கு கடினமா போச்சு. எல்ல இல்லவன் ஏறி துள்ளினால் என வெகுண்டான். நெருப்பு அப்படியே கக்கற மாதிரி கோவம். எரி துள்ளினால் என, அந்த எரி நல்ல எரிபோதாகத்தானே எரிபோது சுடர் விட்டு அப்படியே வருது பாருங்க, சில பக்க பக்கம் மேல கொண்டு வந்து போடும். அந்த மாதிரி அந்த நெருப்பு பொறி மேல கக்கிற மாதிரி சொன்னாலும் இந்த தொடர் எதனால் வந்தது திருக்குறள். இந்த துன்பத்துல நெருப்பு துள்ளி பொறி தெரிச்ச மாதிரி அந்த துன்பம் வந்தாலும் சொன்னது திருவள்ளுவர். இனர் எரி தோய்வன்ன இன்னாசையினும் உணரின் வெகுளாமி நன்று. இனர் எரி, இனர்ன பறந்து நெறிகிற எருப்பு நெருப்பு, அது அப்படியே எரியும் போது அந்த பொறியானது என்ன பண்ணும்னா அந்த பக்கத்து அக்கம் பக்கத்துல படும். அப்படிப்பட்ட இனர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யணும், நெருப்பு பறந்து மேல அப்படியே சுட்டா எப்படியோ அது போல இருக்கிற துன்பத்தை ஒருத்தன் செய்தாலும் கூட வெகுளாமை நன்று. கோவிக்கப்படாதரா ராஜா, கோவிக்கப்படாதுப்பா, திரும்ப கோவிக்கப்படாதுப்பா. என்ன வெகுளாமை என்ற அதிகாரத்து வெகுளாமை ஏறி துள்ளினால் என வெகுண்டான். அந்த இடத்துல ஆனா ஒண்ணு படிமேல இருந்த இடத்துல கொஞ்சம் சப்புன்னு போட்டுருக்கு. இனரடி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமி நன்று. அது மாதிரி நெருப்பு பொறி கரப்பா இது மேல படுறா எப்படி இருக்குமோ அது போல இன்னாதவற்றை செய்தால் கூட புனரின் முடியுமான வெகுளாமி நன்று கோவிச்சுக்காம முடியுமான கோவிச்சுக்காம இருப்பினர். அது எப்படி முடியும்? இவன் அதுக்கு மேல ஆயிரம் நெருப்பா வெள்ள விழுவான், அது ஒரே ஆகுமா? திருவள்ளுவர் கருத்து ஆகுமா? புனரின் இயலுமானால் கோவிச்சுக்காம என்ன சுவாமி? அதான் பெரிய அறிஞர் தான், பேரறிஞர் தான் பரிமேலகர். என்ன பண்ணி தொலைக்கிறது? புனரின் இயலுமானால் யாரே நெருப்பு உள்ளற மாதிரி விழுது கோவிச்சுக்கிறான். அந்த சமயத்தில் உனக்கு முடிஞ்சா கோவிச்சுக்காம எனக்கு முடியாது சுவாமி, நான் கோவிச்சுக்கிட்டேன் அப்படின்னால அர்த்தம் திருவள்ளுவர் அனுமதிச்சால போடும். திருவள்ளுவர் வெகுளாமை என்ற அதிகாரத்தில் வெகுளுக என்று அனுமதிப்பாரா? இப்படியும் ஒரு சிறு குரல் எழுதியிருக்கார். என்ன பட்டது இங்கெல்லாம் நாங்க அப்படியே பரிமேலத்துக்கு தலை வச்சுட்டு மாட்டோம், சொல்ல மாட்டோம். என் மணியாமி நன்றி என்றால் கோவிக்காமல் இருப்பது நல்லதுன்னு என்பது திருவள்ளுவர் கருத்தாகாது. என்ன அர்த்தம்? ரொம்ப அருமையான குரல். இனரெறி தோய்வென்ன இன்னாசையினும் நெருப்பு பொறி அப்படியே மேலே படும்படியான அளவுக்கு கொடுந்துன்பத்தை ஒருவன் செய்துவிட்டாலும் புனரின் அப்படி செய்தவன் எவனோ அவன் தன்னை அறைந்தால் தன்னிடத்து வந்தால் வெகுளாமி நன்று. கோபமாடாது. எவன் செய்தானோ அவன் வர்றான் நம்ம வீட்டுக்கு வந்தா. நீ அன்னைக்கு பண்ண படுத்த பாடு வீட்டை தேடி வர்றல்ல எனவே புனரின் என்றால் மீண்டும் தன்னை அடைந்தால் வெகுளாமி நன்று, வெகுளாமல் இருப்பது நல்லது. அப்ப என்றால்ங்கிற உரை அவ்வளவு தூரம். பருதியார் ஒரு உரை எழுதினார், இனரெறி தொய்வன் இனர்ன நெருப்பு, நெருப்பினுடைய அந்த பொறிப்பட்டால் ஒரு எழுதினார்ல, இப்ப பரிமை எழுதினாரு. அவர் பார்த்தாரு இனர், இனர்ன பூங்கொத்து, பூங்கொத்து அந்த எரி தோய்ந்தால் என ஒரு பூங்கொத்து அப்படியே நெருப்புல போட்டா எப்படியோ அது போல இன்னாதவற்றை செய்யணும்னு ஒரு எழுதணும். இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் நாம் கற்றது ஒண்ணு அங்க இணர் பூங்கொத்தொல்லவாது. அதனால அந்த உறவை இப்படியே போன விளையாடுறாங்க. ஆனா அந்த உரை கூட வந்து எதுவும் தப்பு இல்ல. ஒரு பூங்கொத்தை நெருப்பில் வைத்தா என்னவோ அது போல இன்னாதவற்றை செய்தாயினும் ஆனா புனரின் அவன் தன் வீட்டை வந்து அடைந்தால் வெகுளாமின் என்று கோவிச்சுக்காதப்பா என்றுதான் ஒரு முடி முடிந்தால்னு போடக்கூடாது. நீ எதுவுமே உனக்கு முடியாது எனப்போ முடிஞ்சாலும் இதுதான் ஜாக்குன்ற மாட்டான் பரிமையில் தான் என்ன பண்றது. அப்படி சில இடங்கள் அதான் அத்திரம் ஒன்னே அவரை போய் ஒன்னே முட்டாளும் கூடாது. அரிதோறும் அறியாமை கண்டிருக்கலாம். படிக்க படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாம தானே தெரியணும். அதனால அர்த்தத்தான். அதனால அதெல்லாம் ஒரு பெருசா முடியாது. 198 இடம் அவன் தான் பரிமையில் தான். இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்கு அதுக்காக போய் 98 இழக்க முடியாது. 98 இழக்க முடியாது. போட்டோம் ஈனரேரி தோ இந்த ஏரி எல்லை இல்லவன் ஏரி துள்ளினால் எனவே உண்டான். அந்த இனர் ஏரி இது ரொம்ப பிஹெச்டி ஸ்டாண்டர்ட். இனர் ஏரிங்கிறது இவர் ஏரி துள்ளினால் என 10th ஸ்டாண்டர்ட். ஆனா அந்த பூமி அப்படிதான் காட்டுறது. ஏரி துள்ளினால் எனவே உண்டான். ரொம்ப வெறுந்த வருத்தப்பட்டாராம் கோபித்தாராம். மாரிகாரத்த தண்டேந்திய மறையவர் வெகுல பொறிகரங்கிய உணர்வினராய் முகம் புலந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர். அடியேன் அறிய வந்ததொன்று அன்றென அடி பணிந்தயர்வார். பார்த்தார் ரொம்ப கோச்சுக்கிறார். அவர்கிட்ட போய் உண்மையெல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது. என்னமோ அடியேன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சுக்கணும். ஆனா ஒன்று மட்டும் அந்த கோவணத்தை பற்றி அடியேன் எங்க போயிட்டுங்கிறது எனக்கு இன்னும் தெரியாம தான். அடியேன் அறிய வந்தது அன்று தெரிஞ்சு நான் இதை மறைக்கல உண்மையிலேயே காணும். அதுதான் நான் மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாராம். சொன்ன உடனே செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நயத்தகும் தனம் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தொடும். அப்படியே கீழே வந்து வணங்குறாராம். சுவாமி காணாமல் போனது போய்விட்டது தெரியல எனக்கு. நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்க அதை நான் செய்யறேன். இன்னையிலிருந்து எனக்கு பியூனா வரணுங்கிறீங்களா வர்றேன் கூடவே வந்து அதை அந்த வீட்டை கிட்ட எல்லாத்தையும் வித்து உங்ககிட்ட கொடுத்துருக்கீங்களா கொடுத்துட்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். ஆனா எனக்கு தெரியல சுவாமி என்று சொல்லி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். பணியும் அன்பாரை நோக்கி அப்பாரம் பொருள் ஆனா தனியும் உள்ளத்தாராயினார் போன்று. இங்க ஒரு அருமை கோபம் பார்த்தா முகத்துல இருக்கு ஆனா வாயில மட்டும் கோபம் தனிஞ்சது மாதிரி பேசினாராம். இங்க எல்லாம் ஒலியும் ஒலியும் காட்டுறதுக்கு யோகியது இல்லை. இந்த வெள்ள ஒலி ஒலியும் காட்டவும் வேணாம். முகத்தை காட்டும் போது கோபமா இருக்கணும். சொல்லு மட்டும் சரி சரி நீ சொல்ற சரி அப்படின்னு கொஞ்சம் கோபம் தனிஞ்ச மாதிரி சொல் தனிந்தது போல் இருக்கிறது. முகம் தனியாக இருக்கும் அப்படி காட்டின அந்த மெய்ப்பாடெல்லாம் இப்படி காட்டணும். அப்படி காட்டினா தான் இதெல்லாம் அமிர்தியார ஒலியும் ஒலியில கொண்டு வரலாம். எனவே தனியும் உள்ளத்தராயினார் போன்று நீ தந்த மணியும் பொண்ணும் நல்லாடையும் மற்றும் என் செய்ய. உடனே சொன்னார் ஐயா உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு மணி வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனார். என்னமோ என் கோவணத்துக்கு இணையா ஏதேன்னு கொடுத்தீர்னா நான் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான். எது எடைக்கு எடை அதுதான் அதை மறைவோமா. கோவணத்துக்கு நிகரா ஏதேன்னு இருந்தா வாங்கலாமே தவிர உன் பொண்ணு மணியை நான் என்ன பண்றேன் போங்க. சிவசிவே சிவசிவே சிவசிவன்ட்டு சரி என்ன செய்யலாம்னர். மலந்த சிந்தையராகிய வணிகர் ஏரணையார் பெரிய பெரிய எனக்கு உதவி சுவாமி உங்க கோவணத்துக்கு நிகராக கொடுக்கணும் அடியேன் அவ்வளவுதானே. எதா தராசு என்ன எடுத்து கட்டினார். இந்த தராசு சின்ன தராசு இந்த விறகு வைக்கிற மாதிரி தராசு பெரிய தராசு எடுத்து வச்சு. ஏன்னா அது எதுனா குடங்குடம் ஏதாவது வைக்க விற்கிறதா இருக்கு. பாத்திரக்கடை தராசா இருக்கு. பாத்திரக்கடை தராசு பெருசா இருக்கும். ஆமா அல்லீங்களா பவுன் இருக்கிறதும் சின்னதாக தான் இருக்கும். பாத்திரக்கடை தராசு மாதிரி இருந்தது அதை எடுத்து வச்சேன். வச்ச உடனே சுவாமி இதுல வந்து அந்த கோவணம் உங்ககிட்ட இருக்கிற கோவணத்தை ஒண்ணு இங்க போடும் அதுக்கு நிகரா இருக்கிறத நான் அடியேன் தரேன்னு சொன்ன. இப்போ அலந்த வெந்நீர கோவணம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகள் கொள்வதற்கு இசைந்த அருள் செய்வீர். நலங்கள் கோவணம்

0: கோவனம் நீர், அடுத்த கோவனம் இது. அதுதான் ரெண்டு கோவனம் கட்டி வந்தது தண்டுல. தண்டுல கொடுத்தது, நான் உம்மிடத்துல ஒண்ணு கொடுத்தனா இன்னொன்னு தண்டிலேயே கட்டி வச்சிருக்கேனா, உம்மிடத்துல கொடுத்த கோவனம் எதுவோ அதே மாதிரிதான் இது என்று அதை அவிழ்த்து கொடுத்தாராம். இங்க ஒரு சந்தேகம், அது நனைஞ்சல்ல இருக்கு, நனைஞ்சா எடை அதிகமாகும். ஆமா சாமி, நனைஞ்சா எடை அதிகமாகும் இல்ல, அதான் நனைஞ்சிருக்குது எப்படியோ அதுக்குள்ள காஞ்சிருக்கு. ஆமா காஞ்சிருக்கு, ஏன்னா இவர் சரியான வந்தவர். நாளைக்கு ஒருத்தன் ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம், நீர் தந்தது காய்ந்த கோவணம் அப்படித்தானே சுவாமி? ஆமா. என்னப்போ நடுப்புற கோவணத்தை சும்மா இருப்பானா, அவன் ஏதாவது விஷம் பண்ணுவான்ல அதனால. ஆனால் இப்பொழுது தருகிற கோவணமும் மடியில் நனைந்தது, எடை அதிகமாகுமே என்று கேட்டான்னா, அதனால இவர் என்ன பண்ணாரு இல்ல, இது சொல்லாமல் சொல்லியிருப்பார். நினையாமல் நினைந்து போக தொடக்க வெல்லாம் நினைப்பாரு. மூணாம் மனுஷன் இருப்பான்ல, சும்மா இருப்பானா? நல்லது செய்யாட்டியும் நல்லது செய்தல் ஆற்றீராயின் அல்லது செய்தல் ஓம்பு பாவம். தங்கப்புலவன் பாண்டானே எங்கெங்கெல்லாம் அனுபவிச்சானோ, நல்லதே செய்ய வேணாம் பாரி, தீமை செய்யாம என்று சொல்லி பார்த்தான் பாவம். எங்கெங்கெல்லாம் அனுபவிச்சான் அறவடை சொல்லுவார் அது மாதிரி இருப்பான். எனவே மற்ற இதன் எடையீடும் கோவனம் என்றார். அதனால தன் கையில தண்டல் இருந்த கோவணத்தை எடுத்து உன்னபடி வச்சு வச்சாராம். இதுதான்ப்பா, இதுக்கு நேரா கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான், இனிமே வலது பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதுல எடுத்து கொடுத்தாராம். என்ன செய்தார்? ஒரு தட்டில் இட்டார் நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாதொடிந்தமை கண்டார். இவரு என்ன செய்தார் கேட்டா, எடுத்த உடனே போய் அண்டா குண்டாலாம் வைப்பாரா, இது கோவணம். அது போல தங்கட்டு இருந்த கோவணத்துல ஒன்னு வச்சார், ரெண்டு வச்சார், நூறு வைத்தார், ஆயிரம் வைத்தார், ஒரு அஞ்சாறு மூட்டை கோவணம் அதையும் வைத்தார். வச்சா இது அப்படியே தங்கறது தங்கறபடியே இருக்கு, இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்றுங்கிற மாதிரி இருந்ததுன்னு இருந்தபடி இப்படி இருந்து காட்டி. என்ன இவ்வளவு கோவணம் வச்சு ஒன்னும் அந்த கோவணம் ஒன்னும் எடை சரியாவில்லையே. நாடு மண்போடு நாயன்மார் கழிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றாக கோடு தட்டில் மீதிட இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடி கடியர் அற்புதம் எய்தி உலகில் இல்லதோர் மாயை இக்கோவனம் ஒன்றுக்கு அலைகள் கோவனம் ஒத்தில. ஒரு கோவனம் நமக்கு எடை சரியாவல்ல, அதிசயத்து பலவு மென்துயில் பற்றுடன் இட இட உயர இலகு பூந்தியில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். அப்புறம் பார்த்தார் ஆடை எடுனர் பணியன் திருப்பூர் பணியன் அது வச்சிருந்தார் ஒரு அஞ்சாறு இது அதுக்கு வையினர் பட்டு புடவையா வச்சார். இது வைக்க வைக்க என்ன கேட்டா, கொஞ்சம் முன்ன இருந்தது நூஞ்சு வேணா உயருது, என்ன பண்றது ஒன்றும் இல்லை. உடனே அங்கே நம்முடைய இது வந்து யாரு பக்தர்கள் பார்த்த உடனே அடாராடா அப்படிமோ பகுத்தறிவாதி அங்கே இருந்து வந்த உடனே, ஐயா இது வந்து வைத்தது இடதுபுறத்தில் வைத்தது என்னது?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 2, வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இவ்வாறு முப்பொருள்களுள்ளே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி 2 எதனை எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த பதிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு 2 இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்கிறார். ஆகையினாலே இந்த அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்தால அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கின்றார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்பலகை தேசியர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அதாவது பலவாய உயிர்களது முறைமை இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் பதி ஒன்றே என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிரவை என்று சொன்னதுனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகினாலே போன பாடலே சொன்ன பதி ஒருவன் பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிற்று ஆகலான் மேல அதிகாரத்தினோடு இதற்கு ஏய்புடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே ஆகமங்களிலே அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒருபொருட்கிழவி. முதற் குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசமெங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் 10 குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிது மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்தது. முதல் குரட்பா என்ன சொல்கிறது என்றால் உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை பதிப்பொருள் ஒன்றுதான். ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை. துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள் அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தினை பெறுவதற்கு உரியவர்கள். அப்ப இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதா. முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்கிறார். துறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை முத்தி பெற்ற உயிர்கள் முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள் இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால் பிறந்த நாள் மேலும் பிறக்க நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும் அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி வேணா எண்ணி சொல்ல முடியாதோ அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும் வள்ளுவரும் கூறுவார். துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அது மாதிரி அதே போல இங்கே சொன்னார் நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது. அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்றான். அதுபோல எடுத்த பிறவிகளையும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி நடங்காததா இருக்கின்றனவோ அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவியே எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிற பாங்கு மிக சிறப்பானது. கவிநயம் கவிநயம் கூட தத்துவ கருத்தரை கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும் எதெல்லாமோ காலத்தை போக்கிற வேண்டாம். எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமணத்தார் ஒன்றதனி சென்றார்கள் அன்றி ஒரு மனத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமணத்தார் அதாவது மும்மலம் உடையவர்கள், ஒன்று அதனை சென்றார்கள், இந்த மும்மலத்தில் ஒரு மனம் நீங்கியவர்கள், அப்ப இருமனம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மனத்தாராயும் உலர், அவை மட்டுமே இல்லாமல் ஒரு மனம் உடையவர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கி விடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமனமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமனமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மனமுடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மனமுமே உள்ளது. இருமனமுடையவர்களுக்கு எந்த மனம் நீங்கி இருக்கின்றது? ஒருமனமுடையவர்களுக்கு எந்த இரண்டு மனங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலே சொல்கிறார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமனத்துள்ளார்கள். ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமனமுடையார், இருமனமுடையார், மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலமாகிய ஆணவ மலச்சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவ மலச்சார்பு நீங்கி இருக்கல. யாருக்கு? பெத்தான்மாக்கள். நீங்க இருந்தா அது முக்கிய முக்கிய நிலையில் இருக்கிறதுல பொருள். ஆணவம் இல்லைன்னா வேற எந்த மனமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மனம் நீங்கி இருப்பதில்லை, ஆணவ மனம் நிச்சயமாகும். அப்ப இருமனமுடையவருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மனம் தான். ஒருமனமுடையவருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவ மலச்சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர், அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்கு மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் எல்லாம் சிறந்த பக்குவிகள். தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலான்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மூலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடியும். நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர், துணை என்பது மாயாமலம், மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர், தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பினை தோன்றலர், உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர், தாம் ஆணவமாகிய மூலமலம் உடையவர்கள் என்று இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கின்றார்கள் என்று கூறினார். வேறு வகையாக கூட்டிச் சொல்வார்களும் இருக்கின்றார்கள். இனி அடுத்த பாடலே சொல்கின்றார்கள். சரி, இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள். ஆணவம் கண்மமாயை மும்மலம் உடையவர்கள், இவர்கள் சகலர். ஆணவம் கண்மம் என்ற இருமலம் மட்டுமே உடையவர்கள், இவர்கள் பிரளயாகலர். ஆணவமலம் என்ற ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள், விஞ்ஞானகலர். சரி, எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி, இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் எழுகின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது? இவை தாமே செயல்படக்கூடியவையா என்ன? சிவபெருமான பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு, எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்துல. சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள் இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது? மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நாம சொல்றோம், என்னெல்லாம் சாதிச்சாங்க மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது? எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன? இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு வரணும். ஆனா நம்முடைய பரம சிவஞானி ஆகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 14வது குறட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல் ஒன்று இருக்கின்றதா? உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, திண்டிரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர். திண்டிரல்னா உறுதியான வெற்றி. இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த நன்மொழி தொகையா வரும். தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேன்மொழிங்கிறது தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது? தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அந்த குரல் வந்துருது. அத மாதிரி திண்டிரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர்பொருள். ஆனா இங்க பாட்டை வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. ஏன்னா நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறது சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்ற உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையது சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும். நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு இன்று இகழ்ச்சியாக சொல்கின்றார். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்போ இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்காயிருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கல்லதான் அந்த சிறப்பு. ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன? ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல் இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா? நாம பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து வருகின்றோம், இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழித்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் நாம அனுபவிச்சதுனால வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். நாமளும் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன், யாருடைய துணையும் எனக்கு இல்லை, இறைவன் அதெல்லாம் நான் ஏத்துக்கிட தேவையில்ல, எல்லாம் நான் செய்யறதுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால் நனவுல பார்த்ததே கனவுல வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல கருவிகள் இன்னும் பழுதுபட்டா நனவு நிலையே என்னாம பைத்தியம் முடிச்ச நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலையம் இல்லாமல் அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாம இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால் தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா? தானாக அறியக்கூடிய அறிவாது இருக்கா? அதுவும் இல்லை. அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும்? கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும், அப்பதான் காட்சி அறிவு உயிர்களுக்கு ஒழுங்காக நடக்கும். காது செம்மையாக இருந்தால்தான் கேள்வி அறிவு.
4: இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே
3: இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கு இணங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். இந்த சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல, எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதற்குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுகாரும் எத்தனை நாட்கள், எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாச பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாது? இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள். மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனை சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயும் உலர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒருமலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலன் கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கிணங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்துள்ளார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூலமலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒருமலம் உடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் இல்லாமல் கண்மமலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழியில்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆணவம் தான் மூலமலம். அதுதான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமலமாகிய ஆணவ மலம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மலம் உடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மலங்கள் கொண்டு மும்மலம் உடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்புடைய சகல ஆன்மாக்கள் என்ன, மாயாமலம் உடையவர்கள் தானே மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணரமாட்டார்களாம், தொத்து உள்ளார் தோன்றலர், தொத்து தோன்றலர். தொத்து என்பது இந்த தொத்தி இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். மாதிரி உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு இரவி கலந்து உயிரறிவை அடியோடு இழவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஒருமலமுடைய விஞ்ஞானகலரும் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மலச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே அந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையே சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பழக தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வென்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு. நம்மிடம் கேள்வி கேட்டு உன் விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், திருக்குறளுக்கு உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால், அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட அந்த ஆன்மாக்களுக்கு. நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது. ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். திண்திரல் அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியுடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன்மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வரதான் அன்மொழி தொகைமாறும். இப்ப கண்ணுதல்னு சொல்றாங்க சாமியார் திருமுறைகள், கண்ணுதல். அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்தது. இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்றை கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை, எப்படி எப்படியாமோ கண்டு குழப்பமடைகின்றன. முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்கு தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவில வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள். பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல அறிவுகள் விதமான தொடிபடாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கழிவுகளுடைய சார்பு குறைந்த உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்துவிடும். இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக சேருண்டா, அறிவுகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குரட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்படத்தான் முடியல, தானாக அறியுமா, எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து

எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை எல்லா காலத்திலும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன ஒழிய, அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதைவென்றார்கள், இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள்ல அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல ஓமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருள் எல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதுக்குத்தான் அருமையாக சொன்னார்கள், அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால் இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்கு. உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்றார் ஆசிரியர். அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது நன்று, அற அதாவது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாவா அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்துங்கிற பேர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா, ஏன்னா பொறிகளை சார்ந்த அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது. உலக அறிவு வெளியில இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறியிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களின் துணை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருக்கோம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல, அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால் சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதுதான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன. இப்ப அறிவுடையனன்னு கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்து பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. சித்து பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளா இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால் தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு

0: சிவபெருமானை அரவிந்துனை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் ஒரு என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்ற, அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் நமக்கு சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்கம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம் ஒத்துக்கலாம். ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோமானா இல்லை. அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
1: எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞான குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் தத்துவ நூலோடாக நமக்கு தத்துவ ஞானத்தை புகட்டி கொண்டிருக்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவருடைய பாதாதங்களை அதிருத்தி பணிகின்றேன். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு நம்மை வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஆனந்தராசன் அவர்களுடைய பாதார விந்தங்களுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். பழமை போல இன்றைய தொகுப்பை ஸ்ரீராம் அவர்கள் செய்கிறார்கள்.
2: வன்மை தரும் மாகமனூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம்.
3: பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள்.
4: ஆறாறு தத்துவம்
5: ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் ஐந்தெழுத்து நானேது தேசிகனே சாற்று.
4: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
6: நாற்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி இயற்கு மணல் முக்கோணம் எப்போது மார்க்கும் மறுகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
7: பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமாம் என்பார் எழுத்து லா வ பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது.
8: குறிக்குளிசம் கோகணதம் கொல் சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து திரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் போதும்.
9: ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவரவர்க்கு சொல்லுங்கால் தோற்று முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவார்கள் பார்.
10: படைப்பன் அயன் அழிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லின் திடம்பெறவே என்றும் துரோபிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகர ஆம்.
11: மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
8: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்.
12: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி.
13: வான் இடமா நின்று செவி மன்னும் ஒலி அதனை
2: ஈனமிகம் தோல் கால் இடமாக ஊன பரிசந்தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே
13: ஒன்றாக நீரிடமா நா இரதம் தான் அறியும் ஒன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு
11: கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தமா கருதும் நாளும் அது
14: வாக்கு ஆகாயம் இடம் இடமா வந்து வசனிக்கும் கால் பொக்காரும் காற்று இடமாய் புல்கிணல் புல்கி அனல் ஏற்குமிடம் கை உதம் நீரிடமா மலாதிவிடும் மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து
15: அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர்
2: இதுலதாங்க இந்த பாட்டோட முடிச்சிட்டோங்கயா இதுல சில பத்திகள் படிச்சோம் அப்படியே நிக்கிறீங்க பொழிப்புரை தாண்டி
1: தத்துவார்த்தமாக தனக்கு ஏற்படுகிற வினாக்களை மாணவன் தொடுக்கிறார் அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் விடையளிக்கிறார் நம்முடைய நாம் வாழ்வதாகிய தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகிற மாயைக்குள்ளே நிலைகளின்றதாகிய ஆத்ம தத்துவங்கள் 24 இந்த நூலாசிரியர் தோற்ற முறைமையில் இல்லாமல் ஒடுக்க முறையிலே தத்துவங்களை விளக்கம் செய்ய ஆரம்பிக்கிறார் தோற்ற முறை என்பது மேலே இருந்து கீழே வருகிறது ஒடுக்க முறை என்பது கீழே இருந்து மேலே போவது கீழே இருந்து மேலே போகிற அந்த ஒழுங்கிலே பூதங்களை சொல்லி பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரை சொல்லி பிறகு அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய 3 கூறுகளையும் பிரித்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை முதலியவை சொல்லி அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களை சொல்கிறார் என்ற அளவிலே இந்த நூல் விரிகிறது இப்பொழுது நான் செய்ததும் ஒரு சின்ன தொகுப்புரைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி விட்ட இடத்திலே இருந்து வாசிப்போம்
2: உற்றதை மீள மீள சிந்தித்தல் அதுல இருந்து படிக்கிறீங்க இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும் நாம் முன்பு நிகழ்ந்தவற்றை எல்லாம் இப்பொழுது நினைந்திறந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம் முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம் இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது முன்னரே உணர்ந்தவற்றை சித்தமானது மீள சிந்திக்கும் என்பதற்கு ஒரு சான்று தருவோம் பழங்காலத்தில் ஒரு புறவர் இருந்தார் முதுமையே அவரை கண்டு வெறுக்கும் அளவுக்கு நரையும் திரையுமாய் மூப்புற்று விளங்கினார் நடக்கும் வலிமையின் கால்கள் இழந்துவிட்டன கோல் ஊன்றியே நடக்க வேண்டும் உடலில் நடுக்கம் ஏற்பட்டிருந்தது தொடர்ந்து அவரால் பேச முடியாது இடையிடையே இருமல் வந்து தொல்லை கொடுத்தது அந்நிலையில் அவர் கடந்து போன வாழ்க்கையை திரும்ப நினைத்து பார்த்தார் இளமையிலே நான் எப்படி இருந்தேன் கவலை என்பதை அறியாத அப்பருவத்தில் ஒளிவு மறைவு என்பதை அறியாத இளம்பிள்ளைகளுடன் நான் எப்படியெல்லாம் ஆடித்திரிந்தேன் ஒரு சமயம் நான் துணிச்சலான ஒரு செயலை செய்தேன் என் இளைய நண்பர்களுடன் ஒரு நீர்நிலைக்கு சென்றேன் அது ஆழமான நீரை உடைய கேணி அதன் கரையிலே ஒரு மரம் அதன் ஒரு கிளை வளைந்து தாழ்ந்து கேணியின் நீர்ப்பரப்பின் மேலாக சென்றது அதை பார்த்ததும் நண்பர்களுக்கு என்னுடைய திறமையை காட்ட இது ஒரு வாய்ப்பு என்று கருதினேன் நான் அந்த மரத்தின் மீது ஏறி நீர்ப்பரப்புக்கு மேலாக இருந்த கொம்பினை அடைந்தேன் அங்கிருந்து துடும் என அந்த ஆழமான மடுவில் குதித்தேன் கீழே மூழ்கி சென்றேன் தரையை தொட்டேன் அது மட்டுமா தரையில் உள்ள மணலில் ஒரு கைப்பிடியை எடுத்துக்கொண்டு மேலே நீர்ப்பரப்பிற்கு வந்தேன் கரையில் நின்றவரெல்லாம் வியந்து கைத்தட்டும்படியாக அம்மணலை அவர்களுக்கு காட்டினேன் அவர்களிடையே அப்பொழுது ஒரு வீரனாக காட்சியளித்தேன். அந்த இளமை எங்கே போயிற்று? இப்பொழுது பொல்லாத முதுமை வந்து வாட்டுகிறதே. தண்டினை ஊன்றி தளர்ந்து இருவரிடையே சில சொற்களே பேசும் நிலைக்கு ஆளானேனேன். அந்த பழைய காலம் மீண்டும் வருமா? இப்படி கழிந்து போனவற்றை மீள எண்ணி எண்ணி இறங்குகிறார் அப்புலவர். அவரை மட்டுமா? நாமும் கூட அதைத்தான் செய்கிறோம். உற்றது சிந்திக்கும் உணர் என்ற ஆசிரியரின் வாக்கு எவ்வளவு உண்மையாக உள்ளது?
1: அதாவது உரையாசிரியர் நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப விரித்து சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த பந்தியை எடுக்க வேண்டியிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அதாவது சித்தம் என்றால் என்ன? நீங்கள் படித்து விட்டீர்கள், மனம் ஆராய்கிற கருவி. அதாவது மெய்வாய்கண் மூக்கு செவி என்கின்ற அறிவு கருவிகளோடு ஊடாக உள்வருகிற செய்தியை மனம் ஆராயும். ஆராய்ந்தவற்றை வைத்து புத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கும். அப்படி புத்தி நிச்சயிக்கவும் மனம் ஆராயவும் தூண்டுதலை அகங்காரம் செய்யும். நான் சொல்வது சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக விளங்க ஆரம்பித்தாலும் நாம் அந்த அடிப்படையை விட்டு விடுவோம் என்பதற்காக மூலாசிரியர் சொன்னதை நாம் சுருக்கி சொல்லுகிறேன். புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிப்பதற்கும் மனம் ஆராய்வதற்குமான சக்தியை அகங்காரம் கொடுக்கும். இப்பொழுது புத்திக்கூடாக வந்த செய்திகளை எல்லாம் சித்தம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். சித்தம் பற்றி பல நூல்கள் இன்னும் மேலே மேலே படிக்கிற பொழுது வேறு வேறு விதமாக விளக்கம் செய்ய போகிறது. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனம் புத்தி அகங்காரத்தை போல சித்தத்தை திடீரென நாம் நிர்ணயிக்க முடியவில்லை, நிர்ணயிக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நிர்ணயிக்க முடியவில்லை. அது பற்றி மேலும் மேலும் மேலும் விளக்கங்கள் வருகின்றன. நூலாசிரியர் உரையாசிரியர் இப்ப இதிலே ஒரு விளக்கம் செய்திருக்கிறார். பழைய நினைவுகளை மீட்டெடுப்பது சித்தத்திலேதான் என்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு எண்ணம் மீட்டெடுக்கிறது என்பது சித்தத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிற ஒன்றை வெளியிலே எடுக்கலாம். அந்த வெளியிலே எடுத்து இவர் சொன்னது போல இப்படி இப்படி இப்படி என்றெல்லாம் நினைப்பதெல்லாம் புத்தியினுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு படுகிறது. சித்தம் என்னவென்றால் இதை மொத்தத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பாசையிலே அதை இன்னும் தெளிவாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும் என்ன மொத்த செய்தியையும் உள்ளே வைத்திருக்கும். ஹார்ட் டிஸ்கோ என்னமோ சொல்கிறீர்களே, எல்லா செய்தியையும் உள்ளே தேக்கி வைத்திருக்கும். பிறகு அதிலே இருந்து தேவையானதை எடுத்து அனுபவிக்கலாம். அப்படித்தான் நாங்கள் சித்தத்தை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இப்ப ஒவ்வொன்றாக சொல்லி மரம் அறி குதித்தேன் பார்த்தேன் மண் தொட்டேன் இதெல்லாம் ஒரு எண்ண விரிவை நாங்கள் எப்படி செய்து கொள்கிறோம் என்பதற்காக அவர் சொன்ன விளக்கம்தான் என்ற அளவிலே நாம் அதை நிறுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வாசி.
2: இனி அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் ஏழு. பூதங்கள் தொடங்கி அந்தக்கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாறும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இது ஏன் என்ற கேள்வி எழலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம்.
1: நாங்கள் இன்னும் அறிவுரையை சந்திக்கவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பூதங்கள் படித்தோம், அது சடங்கள். பூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரை படித்தோம், அதுவும் அறிபொருள் அல்ல. அறிபொருள் என்றால் தானாக அறிகிற பொருள் அல்ல. பூதங்களுக்கும் தானாக அறிகிற அறிவில்லை, அது சடம். தன்மாத்திரைகளும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் போன்றவையும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய நாங்கள் இப்போ கடைசியாக படித்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவையும் சடம். ஆகவே இந்த அறிபொருள் அறிபொருள் என்று பேசுகிற ஒன்று இதற்கு மேலே எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரண நிலையிலே கண்காணுகிறது என்று நினைக்கிறோமே, அது தவறு என்பது இப்போ நமக்கு விளங்கிவிட்டது. கண்காண்பதில்லை. அப்படியானால் மனம் காண்கிறதா என்றால் பிறகு மனமும் காண்பதில்லை, புத்தி காண்பதில்லை, அகங்காரம் காண்பதில்லை, கடைசியாக பார்த்தால் சித்தமும் காண்பதில்லை. சித்தமும் கருவிதான். அந்த கரணங்கள், கரணம் என்றாலே கருவி என்றுதான் அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம். கருவிகள் ஒரு நாளும் காணாது. ஒரு தூர நோக்கு கண்ணாடியை வைத்து நீங்கள் ஒரு வெளிக்கிரகத்தை பார்த்தால் காண்பது முதல் நிலையிலே, நாங்கள் விளங்குகிற நிலையிலே காண்பது கண்ணே தவிர கருவி அல்ல. அதை வைத்து உள்ளே யோசிக்கிற பொழுது கண் முதலியவையும் நமக்கு கருவியாகத்தான், ஏதோ ஒன்றுக்கு கருவியாக இருந்து காட்ட முற்படுகிறதே தவிர அவை அறிபொருள் அல்ல. ஆகவே இதற்கு மேலே நாம் தேடத் தொடங்குவோம். நாங்கள் ஆத்ம தத்துவங்கள் 24 என்பதிலே கீழே பூதம் 5, தன்மாத்திரை 5 10, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5 15, அதோடு ஞானேந்திரியம் 6 மனதோடு சேர்த்து ஞானேந்திரியம் 6 அல்லது ஞானேந்திரியத்தை 5வது மனதோடு மறுபக்கம் எண்ணலாம், 5 என்றால் 20. அதற்கு பிறகு ஞானேந்திரியம் 4 24, இந்த அந்த கரணங்கள் 24 தத்துவங்கள் படித்து விட்டோம். கீழே இருந்து மேலே படிப்படியாக ஏறுகிறோம். இன்னும் அறிகிறவரை காணவில்லை. இவர்களெல்லாம் கருவியாக துணை செய்கிறவர்களை தவிர அறிகிறவர்களை காணவில்லை என்றபடி இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. தத்துவ வரிசையிலே இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. இது மாயை என்கின்ற பகுதியை கடக்கிறது. பிரகிருதி மாயை என்ற பகுதி இவ்வளவுதான், நாங்கள் படித்து இவ்வளவுதான். இனி வித்யா தத்துவங்களுக்குள்ளே நுழைய போகிறோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஒன்றே சொல்லுது, நானும் தேர்தலை மாறி சொல்லலாம், நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு சொல்லலாம். திரும்ப திரும்ப நாம் சொல்வது என்னவென்றால், இந்த தத்துவ படம் மனதுக்குள்ளே நிற்க வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியிலே நின்றுவிடும். இதை நான் திரும்ப திரும்ப இதை சொல்வதற்கு கூட அந்த படம் நிற்க வேண்டும் என்பதுதான் முயற்சி. கீழே இருந்து போகிறோம் படத்திலே. இப்பொழுது பிரகிருதி மாயைக்குள்ளே வரக்கூடியதாகிய 24 தத்துவங்கள் படித்து முடித்து விட்டோம். இன்னும் காணுகிறவரை தேட வேண்டும் என்றபடியால் அதுக்கு மேலே இனி வித்யா தத்துவம் அசுத்த மாயையிலே தோன்றுகின்ற அந்த 7 தத்துவத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். அந்த இடத்திலேதான் நாங்கள் இப்போ நிக்கிற இடம் அதுதான். இப்போ படியுங்கள் திருப்பி.
16: பூதங்கள் தொடங்கி அந்த கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இஃது ஏன் என்று வினவலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம். ஒன்றினை அறிதல், அதனை விரும்புதல், அதற்காக முயலுதல் என்னும் முத்திரனும் உயிருக்கு இயல்பாக உள்ளது. உயிருக்கு அமைந்த இம்மூன்றனுள் அறியும் திறன் ஞானசக்தி எனப்படும், விழையும் திறன் இச்சாசக்தி எனப்படும், செயல்திறன் கிரியாசக்தி எனப்படும். இந்த ஞானம் இச்சை கிரியை என்னும் மூன்றும் செயற்படும் போதே உயிருக்கு உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்களிடத்தில் நாட்டம் உண்டாகும், அவற்றை அனுபவிக்க புகும் முயற்சி உண்டாகும். ஆயின் இவை செயற்பட முடியாதபடி ஆணவ மலமாகிய தலை உயிரை பிணித்திருக்கின்றது. நம் மலப்பிழிப்பிலிருந்து விடுபட்டால் அன்றி உயிரின் ஞானம் இச்சை கிரியைகள் செயல்பட இயலாது. அவை செயல்படாத போது உலக போகத்தில் நாட்டமும் நோக்கமும் ஆன்மாவுக்கு எப்படி உண்டாகும்? அந்த நாட்டமும் நோக்கமும் உண்டாகாவிடில் உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்கள் இருந்து என்ன பயன்? இந்திரியங்கள், அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் எல்லாம் இருந்து என்ன பயன்? சுருங்க கூறினால் ஆன்ம தத்துவங்களால் என்ன பயன்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கி உயிரின் அறிவு, விழைவு, செயல்கள் நன்கு செயற்படும் நிலை வரும்பொழுதுதான் உயிரானது மேற்கூறிய ஆன்ம தத்துவங்களாகிய அகக்கருவிகள், புறக்கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிக்க முடியும். ஆகவே உயிரினது அறிவு, இச்சை, செயல்களை ஆணவ மலப்பிழியிலிருந்து விடுவித்து உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்துவதாகிய உதவியை செய்வதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. மேலும் உயிர் பெறும் இன்ப துன்ப உயிர் பெறும் இன்ப துன்ப நுகர்ச்சி காலத்திற்கு உட்பட்டது என்பதை அறிவோம். உரிய கால அளவிற்கு மேல் நாம் நுகரும் இன்பத்தை நீட்டித்துக் கொள்ளவும் முடியாது. உரிய கால அளவு முடிவதற்குள்ளே நாம் வெறுக்கும் துன்பத்தை விலக்கிக் கொள்ளவும் முடியாது என்பது அனுபவ உண்மை. ஆகவே காலம் என்ற கருவியும் வேண்டும் என்பது புலனாகும். இதுகாரும் கூறியவற்றால் ஆன்ம தத்துவங்கள் மட்டும் போதாது, அவற்றிற்கு அப்பாற்பட்டனவாய் வேறு கருவிகளும் தேவைப்படுகின்றன என்பது தெளிவாகும். முன்பு கூறிய 24 தத்துவங்களுக்கு மேல் உயிருக்கு உதவும் கருவிகளாக 7 தத்துவங்கள் கொள்ளப்படுகின்றன. அவை பிரகிருதியிலிருந்து தோன்றுவன அல்ல, பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம்.
1: இந்த இடத்திலே புத்தகத்துக்கு அப்பால் நாங்கள் பழையபடி நம் மனதையோ புத்தியையோ தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது.
17: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
18: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
19: நேற்றைய தினம் இந்த மாபாடியத்தினுடைய 8வது நூற்பாவில் முதல் அதிகரணத்தை சிந்தித்தோம். இந்த நூற்பா எதை பற்றி சொல்வது? இந்த நூற்பா எதை பற்றி சொல்வது? சாதனம். சாதனம் வருமாற்றை கூறுவது. சாதனம் வருமாற்றை, எப்படி சாதனம் நமக்கு கிடைக்கிறது? ஞானத்தை உணர்த்தும் முறைமை உணர்த்துவது. ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துவது இந்த நூற்பா. அதனால 7வது நூற்பாவில் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம் கூறிய வழி, சிறப்பிலக்கணம் கூறிய வழி, அது இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அதாய் அழுந்தி அனுபவிக்கும் என்ற வழி. இந்த ஆன்மா உலகத்தை, அசத்தாகிய உலகத்தை கருவிகளின் துணை கொண்டு அதுக்கு அடங்கி நின்று அனுபவித்ததை நாம் இதுவரைக்கும் 6 நூற்பா வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே சத்தின் துணை கொண்டு அந்த சிவத்தை அனுபவித்து சத்தாத நிக்க போறத சொல்வது என்று சொன்னார். எனவே இந்த நூற்பாவில் 7வாய் எது? ஆன்மா. மன்னவகுமாரனாகிய நீ தவத்தால், தவத்தால் அது செய்த பதவிகளில் செய்த தவத்தால் தம்முதல், இந்த உயிர்களினுடைய தலைவனாகிய இறைவன் தம்முதல் குருவுமாய், என்ன ஞானாசிரியன் தான் குருவுமாய், அந்த உம்மை உள்நின்று உணர்த்தோடு கூட வெளியையும் வந்து அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு என்றார். அப்போ உள்நின்று புறப்பொருளை உணர்த்தியது என்பது திரோதான சக்தி அதானே. பொருளை போல உணர்த்துவது எது? அது எங்க சொன்னாங்க? 2வது நூற்பாவில் சொன்னாங்க, 5வது நூற்பாவில் சொன்னாங்க இல்லையா. 2வது நூற்பாவில் இறுதி அதிகரணத்தில் இவ்வாக்களுக்கு புறப்பொருளை உணர்த்துவதாகிய திராதோன சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பன் என்று இறுதி அதிகரணத்தில் நீக்கமின்றி நிற்பன் என்பதற்கு சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு? எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அவ்வாறு சொன்னதுனால அது மாதிரி இந்த 5வது நூற்பாவில் இந்த கருவிகளும் இந்த ஆன்மாவும் அரசனும் மந்திரிகளும் போல கூடி நின்று இந்த உலகை அறிந்து அனுபவிப்பரோ என்ற கேள்வி எழுந்தபடி என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க சார், என்ன சொன்னாரு? இரண்டு பேரும் சுதந்திரமாக அப்படி செய்ய முடியாது, அதற்கு திருவான சக்தியினுடைய உதவியும் வேண்டும், அது காட்டினாலண்டி இவர் காண மாட்டார் என்று சொன்னாரா இல்லையா? காட்டு உபகாரம் தானே அது. எனவே சொன்னார், விலங்கலைன்னா கேளுங்க சார், நானும் இங்கே உட்காந்து அப்படியே சொல்லிட்டு நீங்களும் அங்கே சும்மா உட்காந்து வந்த மாதிரியே திரும்பி போய் சத்தாவே போய் பிரயோஜனம் இல்லை. இங்கே வந்து என்ன செய்யணும், கொஞ்சமாவது கெயின் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே நாங்கள் சொன்னதுக்கும் பிரயோஜனம், நீங்கள் வந்ததுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அதனால் நீங்கள் கேட்கறதுக்கு தயங்கவே வேண்டாம். விளங்குதா என்னத்தை போட்டு விட்ட கேட்காரு, கேட்டால் சொல்லுதாரா அவர் ஒரு பத்தி கேள்வியை கேட்காருன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. விளங்குதா? அதனால் இங்கே திரோதான சக்தியாக இருந்து அவர் புறப்பொருளை உணர்த்தினார் இல்லையா. இப்போது திருவருள் பை 41 என்னது சார் சொல்லுங்க சார், 41 என்னது? அது அவர் எழுதினவர் தான் சொல்லணும். அறியாமை உள் நின்று அழித்த தே காணும் குறியாகி நீங்காத கோ, அப்படிதானே? புஸ்தகங்கள்லாம் பெருசு பெருசாக தான் வச்சுருக்கீங்க, உள்ளே வச்சுட்டு என்ன செய்ய, புஸ்தகங்களெல்லாம் வாசிக்க. அதனால் அறியாமே நம்மால் அறியப்படாதவாறு உள் நின்று அழித்த தே, அழித்ததே இல்லை அழித்த தே. தேனான ஓரெழுத்து ஒரு மொழி, தெய்வத்தை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த தே அறியாமே உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி குருவாகி, அப்படிதானே சொல்றாரு. முன் நின்ற கோ, நம்முடைய தலைவன் வந்தவன் யாரு? நம்முடைய தலைவன் அதே சரக்கு தானே, அரைச்ச மாவு அரைகி, புது மாவு இல்லை, ஏற்கனவே பல தடவை அரைச்ச மாவு, பிட்ட பேடன நியாயம் அதானே? அதானே சார், அரைச்ச மாவு இன்னும் அறப்பட மாட்டேங்கு. அதனால் இப்போ இந்த திரோதான சக்தி உள் நிற்பதோடு கூட வெளியையும் சொல்கிறோம், இறைவன் உள் நிற்பதோடு கூட வெளியேயும் வந்துன்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் இந்த பாடத்தை ஒழுங்காக கேட்டு வந்தா, இப்போ நம்ம ராஜா மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சு சட்டார்னு நிப்பாட்டுங்க, என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் குரு வந்து ஞானத்தை உணர்த்த போகிறாரு, அப்போ திரோதான சக்தி எதுக்கு, உள்ள எதுக்கு, வெளியிலேருந்து உள்ளே தானே சொல்ல போகிறாரு, அப்புறம் உள்ள என்ன ஜோலி அவருக்கு, கேட்கணுமா இல்லையா, கேட்கணுமா வேண்டாமா, ஏன் கேட்க மாட்டேங்கிய? அந்த சிந்தனை வரணும், வளர்க்கணும், அப்போ தான் தெளிவு வரும். எங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க நீங்கள்? விளங்குதா? அப்போது இங்கே இந்த நூலில் சொல்லட்டாலும் வழிநூல் ஆசிரியர் சொல்கிறாரு, வழிநூல் ஆசிரியர் சொல்கிறார். அப்போது இறைவன் குருவாய் முன்னின்று ஆன்மாவையும் அவனுடைய தலைவனையும் உணர்த்துகிறான் என்று சொன்னால், உள்ள எதுக்கு, இவன் வேடன், இதுவரைக்கும் உன் துன்பத்துக்கு காரணமெல்லாம் இவன் தான் என்று கருவியை சொல்லி, நீ என்னுடைய மகன், என்னோடு இருக்க வேண்டியவன் சொல்றாரு. அப்போ அந்த அப்படி சொல்றது என்ன சொன்னோம், உபதேசம், அப்படி சொல்றது உபதேசம், கேட்டல் ஞானம், அது என்னது, கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானத்தை அவர் வழங்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேண்டாமா? அப்ப உள்ள அவன் இருந்தா தானே, அங்கே இல்லைன்னா டம் இல்லை, இது பேட்டரி எடுத்தாச்சுன்னா, அவர் பேட்டரி மாதிரி நம்ம அறிவில் இருக்கிறவர் யாரு, சிவபெருமான், அவரை எடுத்தா இங்க அறிவு இல்லை, படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப அவர் உள்ள இருக்கணுமா வேண்டாமா? அதுதான் உள்ளயும் இருக்காரு, அதான் அந்த உண்மை வைக்கிறாரு, விளங்குதா? எனவே அவன் உள்ளேயும் இருக்கணும், ஏன்னா வெளியே இருந்து உணர்த்துதும் அவன் தான், உள்ளே இருந்து உங்களுக்கு அதை விளக்குதும் அவன் தான். என்ன கருணை, விளங்குதா ஐயா? அவன் கருணை விளங்குதா, பாடம் விளங்கட்டா பரவாயில்ல, பெருமானுடைய கருணை விளங்குதா, என்ன நமக்கு இப்படிலாம் செய்யணுமா அவன், ஆனால் அப்படி செய்கிறான், விளங்குதா? எனவே அவன் வெளியிருந்து நம்ம துன்பத்துக்கு காரணமான பொருள் யாரு, நீ யாரு என்பதை உணர்த்துவும் போது அவன் நாம சொன்ன அவனுக்கு விளங்கணுமே அப்படின்னு உள்ளேயும் இருக்காரு, உள்ளே இருந்து நமக்கு அறிவையும் விளக்கி கொண்டிருக்கிறார். அதனால உள்ளே இருக்க வேண்டியது அவசியமே இல்லையா. அதனால தான் இந்த சிவப்பிரகாசத்தில் சிவபிரகாசத்தில் ஆன்மாவை பற்றி அந்த 29வது பாட்டு சொல்கிறாரா இல்லையா? எண்ணறிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழிந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான ஆக்கை அன்னரருளால் நன்னி அவையவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவங்கள் புரிந்து போக்கு வரவு உடைத்தாய் இல்லையா? இப்படிதானே சொல்றாரு. அதனால புலரும் புணரும் இரும் மலபாகம் பொருந்திய கால், இப்படி புணர்ந்த அந்த ஆணவம் என்ற இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் இல்லையா உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி. இருளை எப்படி அகற்றினாரு? உள் ஒளியதனால். உள்ள இறைவன் அங்க அருட்சக்தியா இருந்து உங்க இருளை நீக்குகிறார். விளங்குதா? அப்போ சிவபிரா 29 அந்த ஆணவ மலத்துக்கு முன்னால 30வது பாட்டு ஆணவ மலம் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின பாட்டு. சரி. அதனால இங்க அந்த இறைவன் அவனுடைய சக்தி என்ன இருக்கணும்? உள்ளேயும் இருந்தே ஆக வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த உம்மை வைக்கிறார். இறந்ததுடைய உள்ளிருந்து மட்டுமில்லை வெளியையும் வந்து. எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் தம்முதல் குருவுமாய் உணர்த்த, குருவுமாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த என்பது முதல் பகுதி, குருவுமாய் உணர்த்து என்பது இரண்டாவது பகுதி. அப்போ எதை உணர்த்தினார், எதை உணர்த்தினார்? பகை எது உறவு எதுங்கிறத உணர்த்தினாரு. துன்பத்துக்கு காரணம் எது இன்பத்துக்கு காரணம் எதுன்னு உணர்த்துறாரு இல்லையா? அதானே. இப்போ திருவருள் பயனில் 21வது பாட்டு என்ன? துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல், அப்படிதானே? துன்றும் பவத்துயர் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிறவி, அதற்கு அதை நீக்க அதற்கு துணைப்பொருள் அது எது? ஆணவ அறியாமை. இன்பம் துணைப்பொருள் அதுக்கு என்னது? திருவருள். சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரா இல்லையா சார்? எனவே இந்த இரண்டையும் சொல்வது தான் அங்கே ஞானம் இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறார், உணர்த்த எதை உணர்த்தினார்? இந்த கருவிகள், கருவிகள் தான், இந்த கருவியினுடைய சார்பு தான் உன்னுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஐம்போல வேடர், இந்த கருவிகள் எல்லாம் வேடர், அவர்களோடு நீ பலகாலம் வளர்ந்ததினால அயர்ந்தனை, நீ யார் என்பதையே மறந்தாய், நீ மன்னவகுமாரன் என்பதை மறந்தாய். சேரியிலே சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு, சேரியில சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு நல்ல இடத்தை மிதிச்சா எப்படி தெரியும்? அது செயற்கையாக நினைப்பான். விளங்குதா? அது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ நிலத்தினுடைய இயல்பு திண்மை, அது அப்படித்தான் இருக்கும், அதான் இயல்பு. ஆனால் இந்த நீரோடு சகதியாக இருப்பது செயற்கை, அந்த செயற்கையை இவனுக்கு எப்படி தெரியுது? இயற்கையாக. விளங்குதா? அதனால இந்த ஆன்மாவுக்கு இந்த வேடரோடு கூடி பிறப்பிறப்பில் பட்டு வருவதே இயற்கை என்று எண்ணுகிறது. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்போ பிறந்து பிறந்து இறந்து வருவதுதான் நம்ம தொழில்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தொழில் என்ன? பிறவாமையா இருக்கிறது தொழிலா? நான் தொழிலெல்லாம் கேட்கேன். இறைவனை பூசிப்பது அதான் தொழில். நம்ம தொழில் என்னது? பூசிப்பது அதான் தொழில். அதை மறந்து அதனால இப்போ ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் நீ அயர்ந்தனை உன்னை மறந்தனே என்று உணர்த்த, என்று உணர்த்த, அதன் பக்குவம் நோக்கி உணர்த்த. அது விட்டு, எந்த சார்பை விட்டு? அந்த வேடர் சார்பை விட்டு, வேடர் சார்பை கருவி சார்பை விட்டு அந்நியமின்மையின், அந்நியமின்மையின்னு என்ன? ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா எதோடு இருக்கிறது? சிவத்தோடு தான் எப்போதும் இருக்கிறது. எப்போது எதுவோட இருக்கு? சிவத்தோடு தான். இந்த மலத்தின் சார்பு அதை விளங்க ஓட்டாமல் மறைச்சி இருக்கு, அவ்வளவுதான். அந்த மறைப்பு நீங்கவே, அந்த மறைப்பு நீங்கவே அதற்கு தன்னுடைய இயல்பு விளங்குகிறது. விளங்குதா? அதனால இந்த ஆன்மா சிவத்தோடு தான் எப்போது இருக்கு. எது போல? எது போல அப்படின்னா, சூரிய வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு குருடன், ஒரு சூரிய வெளிச்சத்துக்குள்ளே இருக்க ஒரு குருடன், அதை கண்ணில் படலம் பறைந்தவன், அந்த படலம் தீர்ந்தவிடத்து நாம் சூரிய ஒளியில் இருப்பதாகவும், படலம் உள்ள காலத்தில் சூரிய ஒளியிலே இருந்தாலும் இருட்டிலே இருப்பதாகவும் உணர்வது போல, அவன் எப்போதும் அந்த திருவள்ளுவர் ஒளிக்குள்ள தான் இருக்கான். தன் அருள் வெளிக்குளே சொல்றாரா இல்லையா? அப்படிதான் எப்போதும் இருக்கான். ஆனா அந்த நிலையில அது உணரல. அப்போ அந்த குற்றம் நீங்கவே என்னாகிறது? தன்னுடைய நிலையை உணர்கிறது. விளங்குதா? இங்கே இந்த நூற்பாவில் இதை உணர்த்த உடனே அதுக்கு பக்குவம் நோக்கி தானே உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே அது உணர்ந்து அந்த சார்பை விடுகிறது. விட்டா அவனுடைய பெருமானுடைய திருவடியை சேருகிறது. அந்நியமின்மையின் அந்நியம், ஏன்னா அவன் எப்போதும் அனன்யமாக நம்ம கூட தான் இருக்கான். நம்ம கூடயே இருக்கிறதுனால அவனை என்ன செய்யுது? உணர்கிறது. அரண்கடல் செல்லும்னா என்ன? அதை உணர்கிறது. பெருமானுடைய திருவடியில தான் நான் இருக்கோங்கத உணர்கிறது. போறான் வாராம்னு சொல்லப்படாது இல்லையா? இங்கே உணர்கிறான். அப்போ விளங்குதா? ஏன்னா இந்த சூத்திரத்தில் சொல்றாரு. இதில் முதல் பகுதியில் என்ன சொன்னோம்? முதல் பகுதி நாலு பகுதியாக பிரித்தோமா இல்லையா? முதல் பகுதி என்ன? தவத்தினில் உணர்த்த ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது என்றார். அதான மேற்கோடு. எனவே இவ்வான்மாக்களுக்கு, எவ்வான்மாக்களுக்கு தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு முற்சை தவத்தான். முற்சை தவத்தானா முன் செய்த தவத்தான? அதனால என்ன உணர்த்து? இந்த ஒரு பிறவில் செய்த தவத்தான் அமையாது, அதை சொல்லணும். இந்த ஒரு பிறவியில் செய்த தவத்தான் அமையாது, பல பிறவிகளிலே செய்த அந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக இதான் நாம சொல்லணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டா வண்டி போற மாதிரி கடகடான்னு போகணும். என்னைக்கு அப்படி சொல்ல போறீங்களோ தெரியல. சொல்ல மாட்டேடா? கேட்டுக்கிட்டத சரிதான். அது வந்து உங்களையே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்க ரேட்டிங்கே ரொம்ப தப்பா இருக்கு. உங்களை விட பல வகையிலையும் நான் தாழ்ந்தவன் தான். விளங்குதா? இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது. இல்லை சார், நான்லாம் வந்து எங்களுடைய துறையே வேற இல்லையா? டெக்ஸ்டைல் இன்ஜினியரு, இரும்பு, கடினமான பொருள்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். விளங்குதா? நாங்களே படிக்க முடியுதுன்னா உங்களால் நல்லா படிக்கலாம். விளங்குதா? உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். இது யாருக்கும் யாரும் சுதந்திரமாய் பெறுவதில்லை. பெருமான் கொடுக்கிற கொடை இல்லையா? அவன் இதை கொடுப்பதற்கு தான் வச்சிருக்கிறான். அந்த செல்வம் வந்து அவன் அனுபவிப்பதில்லை, நமக்கு கொடுக்கத்தான். அப்போ தந்தையினுடைய செல்வமெல்லாம் யாருக்கு? அவன் பிறந்த உடனே எழுதி வச்சிருவாரா? அப்போ அவனுக்கு அது அதை ஆளுவதற்கான தகுதி வந்தால் கொடுப்பார். விளங்குதா? அப்போ நீங்கள் தான் தகுதியை வளர்க்கணும். விளங்குதா? அப்போ நீங்கள் அந்த பூசணியை செய்து பூ வந்தா நீங்கள் என்ன பாடம் விளங்குச்சோ விளங்கலையோ, இங்கே வந்தாச்சா? வந்ததில் ஒரு 50 பேர் வந்தாச்சுன்னா ஒரு 30 பேர் 35 பேர் தீச்சி எடுத்தாச்சு சார். பூசையை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் இந்த பயிற்சியினுடைய வெற்றி. எல்லாரும் பெரிய புலவர் ஆயிரணும்னு ஒருத்தரும் நாங்கள் நினைக்கலை. சிவ ஒழுக்கம் வந்தா போதும் முதல்ல, மற்றதெல்லாம் அவர் தருவார். சிவ ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு முயன்றாலும் அவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றமே வரவே வராது. எனவே நம்ம பார்த்த உடனேயே எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட, இல்லையா? நம்மை பார்த்து ஒருவன் இகழ்ந்தால் அது நம்மை இகழ்வதில்லை, நம்முடைய சமயத்தை இகழ்வது. நம்முடைய சமயத்துக்கு எழுக்குன்னு நினைக்கணும். அது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் நம்ம செய்வோம் நல்லா வளரும். விளங்குதா? எனவே இங்க முதல் பகுதியில் இந்த ஆன்மாக்களுக்கு பல செய்த தவத்தால் ஞானம் நிகழும். ஞானம் நிகழும்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப நான் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரே இதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஞானம் பெறுவதற்கான தகுதி கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு. அங்கே ஞானம் ஞானம்னு சொன்னாலும் நீங்கள் எப்படி சொல்லணும்? தகுதி கிடைக்கும். ஞானம் நிகழும்னு சொன்னாலும் ஞானத்துக்கான தகுதி நிகழும்னு சொல்லணும். விளங்குதா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போமாவது பதியா அப்படின்னு தான், இல்லையா? அப்போ ஞானம் தானாக நிகழ்ந்தால் குரு தேவையில்லை, இல்லையா? அதனால் அது நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு ஏது என்ன சொல்கிறாரு? மேற்சரியா கிரியா யோகத்தை செய்தொழி. சரியா கிரியா யோகம், சரியை கிரியா யோகத்தை செய்தொழி, நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்றார், இல்லையா? எனவே இங்க மேற்சரியா கிரியா யோகம், எனவே அந்த மேல் என்ற அடையாளே, மேல் என்ற அடையாளே, இது அந்த அடை வந்து மற்றதிலிருந்து வேறுபடுத்துகிறது. எதை? சரியை கிரியை யோகத்தில் மேல் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அல்லாதது ஒன்று இருக்கா இல்லையா? எனவே அதை நாம் உபாயம் என்று பார்த்தோம், உபாயம் இல்லையா? எனவே இந்த உண்மை சரியை கிரியை யோகம் அதான் மேல் என்று சொல்லப்பட்டது. உண்மை என்பது என்ன? உண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அது பக்குவம், அது பக்குவத்துக்கு. மெய்னா என்ன? எல்லாம் உள்ளத்துலேருந்து தான் வருது, பொய்யும் உள்ளத்துலேருந்து தான் வருது, வேறு எங்கேருந்து வருது? வேறு எங்கேருந்தோ வருது, எல்லாம் அங்கேருந்து தான் வருது. வேறு எங்கேருந்தா ஏன் வருது பொய்யெல்லாம்? மெய் என்றாலும் உண்மைனாலும் ஒன்று தான் இல்லையா? உண்மையாவது உள்ளதன் தன்மை, உள்ளதன் தன்மை. எனவே இங்கே இந்த இதில் இங்கே உண்மைங்கிறதுக்கு உண்மை சரிகை என்ப மெய்ப்பொருளிடையே வைத்த அன்பின் காரணமாக செய்வது, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வது தான் மேலான சரிகை, அதான் உண்மை சரிகை. மெய்ப்பொருளிடத்தில் அன்பு கொண்டு செய்வது. எதில் அன்பு இருக்கணும்? ஏன்னா நாம் செய்யும்போது பாசத்தில் பற்று கொண்டு செய்கிறோம். எனக்கு வீடு கிடைச்சட்டும், ஒரு கார் வாங்கிடணும், அப்படி செய்கிறோம்ல. இதெல்லாம் பாசத்தின் மீது பற்று காரணமாக செய்கிற வழிபாடு. விளங்குதா? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும், என் மனைவி நோய் தீரட்டும் அப்படின்னா அது பசுவின் மீது வைத்த பற்று காரணமாக செய்வது. விளங்குதா? இப்படியும் அப்படியும் இருக்கு, செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம் இல்லையா? அந்த ரெண்டும் அது உபாயம், அதெல்லாம் என்னது? உபாயம். அப்போ என்ன இருக்கணும்? சிவத்தின் மீது அன்பு காரணமாக. அப்போ சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி எப்படி செய்யறதுயா? நவகோடி நாராயண ஐயா சொல்லுங்க, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி செய்யறது? பூசை செய்யறதுன்னு வந்துட்டேன். அந்த பெட்டி பூசை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க மெய்ச்சரியை செய்யுங்க, மெய்க்கிரியங்காங்கள, அது எதியா மெய்? அவன்ட்ட அன்போட செய்யுங்க, கொடுங்க அன்பை நான் செய்தேன்னா நானா மாட்டோம்ங்க, கொடுங்க செய்தேன். அது நிஷ்காமிகம், அது நிஷ்காமிகம். உணர்வே இல்லாமல் செய்கிறது அப்படின்னா அது உண்மை வழிபாடு ஆயிருமா? பறக்க பார்த்துட்டு எதையும் சிந்திக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இங்கே, வேற எதையோ நினச்சிக்கிட்டு அது ஆயிருமா? ஆகாது. அப்போது இறைவன் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னு சொல்கிறோம்ல, அது என்னது சார் விளங்க மாட்டுக்கு சொல்லுங்கன்னு யாராவது கேட்கலாம். ஒன்று செய்வதெல்லாம் சரிதாமா, இந்த இறைவன் மீது அன்பு அப்படின்னா என்ன? இறைவன் மீது அன்பு அதாவது இறைவன் நமக்கு செய்ய உபகாரத்தை உணர்ந்து செய்வது. எத்தனையோ நமக்கு செஞ்சிருக்காமல அதை நினைச்சுக்கிட்டே செய்யா, பூஜையை சும்மா செய்யாத. பெருமானே எனக்கு நல்ல தாய் தந்தேர கொடுத்தேற, நல்ல காய்கால கொடுத்தேற, இப்படி பெருமானுடைய கருணையை உணர்ந்து உணர்ந்து செய், அதுதான் உனக்கு, அதான் அன்பு, அதான் மெய் வழிபாடு. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காத, அவன் கொடுத்ததுக்கு முதல்ல அன்பு செய். விளங்குதா உங்களுக்கு? ஆ, அதான். ஆ, எது எதிர்பார்ப்பா? இது எனக்கு ஏற்கனவே செஞ்சிட்டியேன்னு சொல்றோம். விளங்குதா? உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கைகால கொடுத்துருக்கிறாரு, இப்படியெல்லாம் எனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் எனக்கு இப்படிலாம் கொடுத்துருக்கே கொடுத்துருக்கேன்னு நினைங்க, அதுதான் அன்பு. விளங்குதா? இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கு அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு கல்யாணம் நடக்கு அப்படின்னா ஒரு பூஜை நடை முத நாள் வைக்கிறீங்க. அப்போ நம்ம தாய் தந்தையர் போட்டாவெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறீங்களா இல்லையா? அந்த நம்ம பிள்ளைகள கூப்பிட்டு தாத்தாவை நினச்சிக்கோ அப்படிங்கிங்க. நினச்சிக்கனா ஒரு வீசியும் கீசியும் வச்சுருக்கதா பார்க்கவா? எதை நினைக்கிறது? அப்புறம் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறது தான் அவரை நினைக்கிறது. விளங்குதா? இப்போ கடவுள் மீது அன்பு அவரை நினைச்சிக்கிட்டு செய்கிறதுன்னு என்னது? அவர் செய்கிற உபகாரத்தை உணர்ந்து உணர்ந்து செய்தல். விளங்குதா? அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு என்ன ஆயிரும்? அவன் மீது அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அன்பு என்பது எப்போ வரும்? ஒரு உபகாரம் நிகழாத வழி அன்பு நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு. ஒரு உபகாரம் நிகழலைன்னா என்ன நிகழாது? அன்பு நிகழாது. காரணமில்லாமல் காரியமில்லை, காரணமில்லாம காரியமில்லை. அப்போ நமக்கு ஒரே ஒருவன் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மை ஒன்றையே செய்யக்கூடியவன், நன்றுடையான் தீயதே இல்லான் என்றார். அப்படித்தானே சொல்லியிருக்காரு? எனவே அதை நிறை நினைச்சு வழிபாடு செஞ்சா அது என்னது? உண்மை வழிபாடு. விளங்குதா? செய்வீங்களா? வெறுமான வார்த்தைகள் நமக்கு பயன் தராது. என்னன்னு விளங்காத வரைக்கு உண்மை வழிபாடு பொய் வழிபாடுன்னா என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா? எனவே அந்த வழிபாடு செஞ்சா என்ன வரும்? தகுதி வரும், ஞானத்துக்கான தகுதி வரும். அப்போ நமக்கு குரு வந்து ஞானத்தை கொடுப்பார். அப்போ இங்கே இதில் எழுந்த தடை என்ன? இப்போ இந்த முதல் இதில் இவ்வான்மாக்களுக்கு முற்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்பதுதான் நாம் சொல்ல வந்த கருத்து. இதன் மேலே ஏற்பட்ட தடை என்ன? இதெல்லாம் ரிவிஷன். இதே பீரியடே முடிஞ்சு போகும் போல இருக்கு. சடச்சடன்னு சொன்னாலும் மேலே மேலே போகலாம். நான் உங்களுக்கு புரியாமல் மேலே மேலே அடிக்கிட்டு போனாலும் சடார்னு சாஞ்சிருக்கணும் தான். புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு பார்த்தா வேக்காடே ஆக மாட்டேக்கு, கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அப்போ தான் உற்சாகமாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் சொல்லணும் இன்னும் சொல்லணும்னு இல்லையா? முடியாத காரியம் இல்லை, செய்ய மாட்டேங்க. நாள் நெருங்கி கடைசி ஆகி போகுது. இந்த ஒரு சூத்திரத்தையாவது நல்லா படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இப்போது இந்த தவத்தை முற்றுப்பீச்சா இறைவன் வருவான்னு சொன்னோம், அது மேலே எழுந்த தடை என்ன? வகுப்பில் குறிப்பு எடுக்கீங்களா இல்லையா? அதை வீட்டில் போய் பார்க்கீங்களா இல்லையா? வீட்டுக்கு போனாலாம் சார் பார்க்க, இங்கே எங்கே பார்க்க? ஆ, என்ன தடை சொல்லுங்க. ஏதாவது ஒன்றை செய்தால் போதும் என்பது ஒன்று, மூணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மேலும் நம்முடைய பிரமாண நூல்களிலே திருக்கோயிலில் பாடுனா போதும், தரிசிச்சா போதும், இறந்தா போதும் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? தீட்சை வாங்கினா முக்தி. இப்போ திருவுந்தியார் வேற படிச்சிட்டியோ? படிச்சிடா, படிச்சாச்சு முடிச்சாச்சு. அது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற, உந்தி உந்தி பறக்க வேண்டிதான். இப்படி படிச்சிங்களா இல்லையா? ஆதாரத்தாலே ஆதார யோகத்தை செஞ்சு நிராதாரத்தை சென்று, நிராதாரம் எது? ஆதாரம் எது வரைக்கும் இருக்கு? இந்த உடம்பு, 36 தத்துவம். நிராதாரம் எது? அதுக்கு மேலே. அது என்னது? அறிவு வழி. அது என்னது? அறிவு வழி. என்ன அறிவு? பசு அறிவு. இது என்ன அறிவு? பாச அறிவு. பாச அறிவு உடம்பு உபதார தத்துவம், அதுக்கு மேல பசு அறிவு இல்லையா, அது என்னது? நிராதாரம். மீதானம் எது? சிவ அறிவு, சிவஞானம், அதுக்கு செல்க. அப்படித்தானே சொல்றாரு. ஆனா இப்போ இந்த யோகத்தை செஞ்சா போயிடலாம். எங்க போயிடலாம்? மீதானம். மீதானம்னா பெருமாள் சிவஞானம் திருவடின்னு சொல்லியாச்சு, அங்க போயிடலாம் சொல்றதா இல்லையா? அப்போ அதை செஞ்சா போதுமா? ஆ, எல்லாமே என்ன சொல்கிறது என்றா, இப்படி நூல்களில் வேறு வேறாக கூறுவது போல் காணப்பட்டாலும், வேறு வேறாக கூறுவது போல காணப்பட்டாலும் அவையெல்லாம் ஒரே பொருளையே சொல்கின்றன, ஒரே பொருளையே சொல்கின்றன. ஒன்று நேராக சொல்கிறது, இன்னொன்று பரம்பரையாக சொல்கிறது. பரம்பரைன்னு என்ன? இதிலிருந்து அதுக்கு அதுக்கு அப்படின்னு விளங்குத, படிமுறையில் சொல்கிறது, விளங்குதா? எனவே எல்லாமே எந்த வழியில் சென்றாலும் கடைசியில் என்ன வேணும்? ஞானம் என்பதின்றி வீடு வேறு கிடையாது.
20: ஓம் நமசிவாய்.
21: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
20: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஆகவே இந்த இருவினை ஒப்பு மனவறிவாக சத்தினிவாதம், அதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடல், சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இணைய பல பிறவிகளின் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம் அகலா முனமருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்த முற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே. இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து, இணைய பல பிறவிகள்னா இணையன இப்படிப்பட்ட பிறவிகளிலே, இப்படிப்பட்ட பல பிறவிகள்னு ஏன் ஆசிரியர் சொல்றாரு? ஏன்னா முந்தைய பாடல்ல தான் நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறவிகள் சொன்னார். ஆகவே அடுத்த பாடல இப்படிப்பட்ட பிறவிகளிலே என்று தொடங்குகின்றார். இப்படிப்பட்ட பிறவிகளிலே இறந்து பிறந்து உயிர்களானவை பிறந்தும் இறந்தும் அருளால் இருவினைகளை புரிந்து, ஒவ்வொரு பிறவியிலும் இரு நல்வினை தீவினைகளை புரியுது. எப்படி புரியுது? அருளின் துணை கொண்டுதான் புரியுது. அருளால் இருவினைகள் புரிந்து நல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் ஆசிரியர். அருளால் நல்வினை புரிந்து மட்டும் சொல்லல, அருளால் இருவினைகள் புரிந்துட்டார். அப்ப தீவினை செய்வதுக்குமா அருள் துணை அப்படின்னு நம்ம கேட்போம். நாம துணைன்னு என்ன நினைச்சுடுவோம்? உடந்தைன்னு நினைச்சுடுவோம்.

செலுத்தாம ஆன்மாவால எதையும் செய்ய முடியாத. ஆகவே எல்லாம் அவன் செயல் தானே சொல்றோம். எல்லாமுங்கும் போது நல்வினை தீவினை எல்லாமே அதுல அடக்கம் தானே. அப்ப நமக்கு ஐயம் வரும். நல்வினைக்கு சுவாமி துணையா இருக்க வேண்டிதான், தீவினைக்கும் துணையா இருக்காரா? என்கிட்டேருந்து ஒருத்தன் பணத்தை திருடிட்டு போனான்னா அவன் திருடுனது தீவினை, அதுக்கும் சுவாமி துணையா இருக்கிறார்னா அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் ஆதங்கப்படுறேன். என்ன அப்படின்னா, சுவாமி நினைச்சிருந்து அதை தடுத்திருக்கலா அப்படிங்கிறேன். என் நண்பன் ஒருத்தர்கிட்ட உரிமையா பேசுற மாதிரி பேசுறேன்னா, என்ன நீ நினைச்சிருந்தா இதுல இருந்து பிரச்சனை வராம நீ தடுத்திருக்கலாம் அப்படின்னு நண்பர்கிட்ட உரிமையா சொல்ற மாதிரி, சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுக்கலாம், அவர் நினைக்கல அவர் விட்டுட்டார். அவர் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு முன்வினை எனக்கு இருக்க போய் அதன் பலனாகத்தான் என்ன செய்கின்றார், எனக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். அது நேரையா வந்து ஏற்படுத்துவார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக எழுந்தொழி வருவார். சிவபுண்ணியங்கள் செய்த ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக வருவார். பசு நல்வினையும் பசு தீவினையும் உலகியல் நல்வினை தீவினை செய்வதற்கு பணம் தருவதற்கு நேரில் வரமாட்டார் இல்லைங்களா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் மூணு வழியில சொன்ன மாதிரி பிற ஆன்மாக்கள் மூலமாகவோ பஞ்சபூதங்கள் மூலமாகவோ அல்லது இயற்கை நிகழ்வுகள் மூலமாகவோ தான் என்ன செய்வார் வந்து, அதாவது ஆதி தெய்வீகம்னா என்ன, வயதாகி மூப்பு வந்து அதனால வர்ற தளர்ச்சி அந்த மாதிரி அனுபவங்கள்லாம். தீவினைகள் மட்டும் இல்ல நல்வினைகளுக்கும்னு பார்த்தோம், நல்ல இளமையில பெறக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் வந்து தெய்வத்தினால வருவது. வேற அந்த காரணம் நமக்கு வெளிப்படையா தெரியலன்னா தெய்வத்தால வருவதுன்னு சொல்றோம். தெய்வத்தால் வருவதும் அவங்க பின்னணியில இருந்து தான் தெய்வம் அவங்க துணை செய்து. முன்னாள் எழுந்தொருளி வந்து எப்ப வருவார், சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் குருவாக வருவார். இருவினை ஒப்பு வந்து மடவரிபாகம் வந்தா குருவாக எழுந்தொருளி வருவார். மற்றபடி ஒருவர் செய்த வினைக்கு பலனை ஊட்டுகிறார் அவ்வளவுதான். அதனால ஆணவ மல சக்தி கெடுகிறது. அந்த நோக்கம் இருந்துவிட்டால் நமக்கு வேற குழப்பத்துக்கே வழி இல்லை. ஆக எப்படி இருந்தாலும் தீவினை செய்பவனுக்கும் சுவாமியினுடைய அருள் துணையா இருக்குன்னு இங்க வருதே, அருளால் இருவினைகள் புரிந்திருந்தோம்னே அப்படின்னா, ஒரு ஆன்மாவுக்கு ஏதாவது அறிவுரைகள் மூலமாகவோ நல்லோர்களுடைய சார்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அறிவுரை ஏற்படுத்தி தீவினைக்கு போகாமல் அந்த ஆன்மாவை தடுக்க முடியும்னா நிச்சயமா அவர் வந்து அந்த மாதிரி செய்து அந்த ஆன்மாவை தீவினிலிருந்து காப்பாற்றி விட்டுருவார் இல்லையா. அந்த அறிவுரைகள் எதுக்கும் அந்த ஆன்மா கட்டுப்படாது. தீவினை செய்வதில் அவ்வளவு தீவிரமான ஒரு உறுதியோட அது இருக்கிறது அப்படின்னா அதை செய்ய விட்டு அதற்குரிய பலனை ஊட்டி இல்லையா, அத அந்த பலனை அனுபவித்ததனாலே அந்த ஆன்மாவானது திருந்தி மேற்கொண்டு அந்த தீவினையை செய்யாமல் இருக்கும்படிதான் செய்ய முடியும். அதுதான் முடிவான வழி அதுதான் இல்லைங்களா. ஆகவே அதன் குணவழி விட்டு திருத்துகின்றார். அதான் பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே என்பது முத்தி பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி ஆதீனத்தில காலை பூஜையிலே பாடப்படுகின்ற பாடல். ஆகவே அவரவர் குணவழி விட்டு செய்ய செய்ய வேண்டும் அப்படி தீவிரமா இருக்கிறவனை அப்படி செய்ய விட்டு இது பண்றார். அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு வருதேன்னா, மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு அது கஷ்ட காலமாக இருக்கலாம், முன்னை தீவினை பலனை அனுபவிப்பதுக்குரிய காலமாக இருப்பதனாலே அதனோடு இணைத்து விடுகின்றார். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் தான் இப்படி தெளிவா அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றது, அல்லது வேற எப்படி பார்த்தாலும் அதுக்கு தீர்வே கிடைக்காது இல்லையா. ஆனா உலகியல் ரீதியிலே சட்டத்துறையிலே காவல்துறையிலே நிதித்துறையிலே உள்ளவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து வர வேண்டும். அதுவும் எம்பெருமான ஆணைதான் இல்லையா. ஏன்னா நான் கைப்பணத்தை இழக்கணும்னு எனக்கு ஒரு ஊழல் இருக்குது, அந்த ஊழல் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு போறான், அவனுக்கு ஏதோ அவசர தேவை அதனாலதான் திருடுறான். எனக்கு பணத்தை இழக்கணும்னு ஊழல் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும், அவன் ஊழல் என்னன்னே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எப்படி ஏன் ஊழல் தெரியும், யாருடைய ஊழும் யாருக்கும் தெரியாது இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சா நாம இங்க இருக்க மாட்டோம், கைலாயத்துல தான் இருப்போம் இல்லையா. எப்ப என்ன அனுபவம் வரும்னு யாருக்கும் தெரியாது. என்ன அனுபவம் வந்தாலும் நம்ம திருவருளையே வணங்கி கொண்டிருந்தால் அது நமக்கு உய்வை தந்துவிடும் என்றுதான் நம்ம நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆகையினாலே அருள் வந்து துணையா இருக்குன்னா உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இது நல்வினையும் தீவினையும் உயிர்கள் செய்து அந்த பலனை அனுபவித்து தான் இது பண்பட்டு முன்னேறணும். ஆகவே அதுக்கு துணையாக இருக்கிறது அவ்வளவுதான்.
உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, துணையாக இருந்த தேவனுக்கு துணையா இருக்கிற

0: தான் பின்னாலே அந்த தீவினைக்கு உரிய தண்டனையும் கொடுக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? அப்ப என்ன, நீ தானே செய்ய வச்ச அப்படிமா? தீவினை செய்யும் போது இறைவன் செய்ய வச்சா நினைச்சா இறைவனை பத்தி ஏதாவது நினைச்சிடனா தீவினை செய்யும் போது? இல்லையா, தீவினை செய்யும் போது எந்த வழியை பத்தி நமக்கு அந்த கவலை இல்லை. நமக்கு அது வேணும்னா வேணும், அடுத்தவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு செய்யறான். செஞ்சு முடிச்சு மாட்டிக்கிட்ட பிறகு எனக்கு என்ன இறைவன் தானே செய்ய வச்சான்னு பேசினா அது என்ன முறை இல்லையா? செய்யும் போதே இல்ல அப்படி நினைக்கணும் அப்படி நினைச்சலையே. செய்யும் போதே இறைவனை பத்தி சிந்தனை வந்தா அப்பவுமே தடுத்திருப்பான், அது வேண்டான்னு கைவிட்டிருப்பான். ஆகவே அருள் வந்து துணையாக இருக்குதுன்னா அது அதை செய்ய வைத்து அதற்கேற்ற பலன்களை கொடுக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அருள் துணையாக இருக்கிறது. அதுதான் அதுக்கு காரணம். பண்டார சாத்திரங்களிலே நமச்சிவாய மாலையிலே இந்த விஷயம் ரொம்ப விரிவாக விவாதிக்கப்படுகின்றது. நமச்சிவாய மாலையில் அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும். அருந்தும்னா இருவினைக்கேற்ற பயன்களை அருந்தும் அர்த்தம். அருந்தும்னா அதன் பயன்களை அருந்தும், ஆனா அருந்தும் அதான் அனுபவிக்கும். இது சகலம், இதுதான் சகல நிலை. இதுவரைக்கும் சொன்னது இதுதான் சகல நிலை. என்னன்னா திருவருள் திரோதான சக்தியாக அது நிற்க, இது திருவருள் பற்றிய உணர்ச்சி இல்லாமல், ஆனால் உணர்ச்சி இல்லாவிட்டாலும் திருவருள் அந்த உயிர்களுக்கு துணை செய்கிறது. திருவருளின் உதவியினாலே உயிர்கள் நல்வினை செய்கின்றன, தீவினை செய்கின்றன. திருவருளாலே அந்த வினைகளின் பயன்களையும் அனுபவிக்கின்றன. இதுதான் உயிர்களுடைய சகல நிலை. இது சகலம். அகலா உணமருவும் இருபயனும். அகலானா அந்த இடத்துல அகலாது என்று ஒரு தூணா சேர்த்துக்கணும், அதாவது அகலாமல் என்று அர்த்தம். அகலாமல் உணமருவும் இருபயனும் என்று சொன்னது சஞ்சித வினையை. முன்னாடி ஒரு பாட்டை சொல்லியிருப்பார், இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்வினையை செய்தால் அது கண்டிப்பா புண்ணியம்னு ஆகும், தீவினை செய்தால் அது கண்டிப்பா பாவம்னு ஆகும். நல்வினை தானே புண்ணியம், தீவினை தானே பாவம். நல்வினை புண்ணியம் ஆகும்னு சொல்றீங்களா? இப்ப தூளமா அது செய்யப்படும் போது நல்வினை, செய்து முடிக்கப்பட்ட பிறகு செய்தவன் இருக்கின்ற புத்தி தத்துவத்திலே அது புண்ணியம் என்று அது பதிகின்றது, ஆற்றலாக பதிகின்றது. அது மாதிரி தீவினை அது செய்து முடிக்கப்பட்ட பிறகு அது பாவம் என்று ஆற்றல் ரூபமாக மனதிலே புத்தியிலே பதிந்திருக்கின்றது. புத்தியில சூக்கு உடம்புல உள்ள புத்தியில அப்படி புத்தி தத்துவத்தில் இருக்கிற புண்ணிய பாவம் தான் உரிய காலம் கூடி வரும்போது இல்லையா, அங்கு நியதி தத்துவம் இந்த புண்ணியம் உனக்கு இருப்பதனாலே நீ இன்ன பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நியதி தத்துவம் வரையறுத்து நிறுத்துகிறது. இப்பதான தத்துவங்களின் தொழிற்பாடு பார்த்தோம். தேசத்தை ஆளும் ராஜாவினுடைய உத்தரவு எப்படி யாருக்கு என்ன பலன் போய் சேரணுமோ அதை சேர்ப்பது மாதிரி இல்லையா, நியதி தத்துவம் அந்த ராஜா வழியாகவும் அதை நடத்துவது நியதி தத்துவம் தான். நீதி தத்துவம் இந்த வினை செய்த ஆன்மா இந்த பலனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு அந்த பலனை வலுவாமல் நிலைநிறுத்துகிறது. காலம் வந்து இந்த காலத்துல அனுபவிக்கணும். சிவபிரகாசம் இப்படி கற்கணுமா, தூத்துக்குடியில வந்து அடியன் சிவபிரகாசம் சிந்திக்கணுமா, அதுக்குள்ள காலம் இதுதான். அந்த காலம் கூட்டுவிக்கப்பட்டு இல்லையா, இந்த நாள்ல இந்த தேதியில இந்தந்த நேரங்கள்ல இதைத்தான் சிந்திக்கணும்னு அந்த நீதி தத்துவம் கொண்டு வந்து அங்க நிறுத்துகின்றது. இல்லையா, கலையானது நம்முடைய செயல்திறனை ஊக்குவித்து இதை நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம செயல்திறனை ஊக்குவிக்கிறது. வித்தையானது இதுல நம்ம அறிவை செலுத்துகிறது, நல்லா சிந்திச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. அராகமானது இதன் மீது நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் துணை தத்துவங்கள் வாயிலாக திருவருள் நமக்கு எல்லாவற்றையும் ஊட்டி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி வேறு வேறு அனுபவங்கள் உள்ளவர்களுக்கும் இதே தான். இங்க எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய அனுபவத்தை சொன்னேன். இது மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊர்ல இன்ன வேலையை செய்யணும்னா அது அந்த காலம் வரும்போது அந்த நியதி கூட்டி வைத்து அந்த வேலையை செய்வதற்கு ஏற்ற அறிவு செயல் திறன்களை எல்லாம் அந்த கலை வித்து அராகம்லாம் ஏற்படுத்தி அப்படித்தான் உலக அனுபவமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் ஆன்மாக்களாகிய நாம காலத்தோடு சேர்ந்திருக்கிறோம், நியதியோடு சேர்ந்திருக்கிறோம், கலை வித்தை அராகத்தோடு சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்து ஒவ்வொரு செயல்பாட்டில் ஈடுபடுறோம், அனுபவத்தை பெறுறோம். இந்த அஞ்சு கூடையும் நம்ம சேர்ந்திருப்பதனால கால நியதி கலை வித்தை அராகம் அஞ்சு கூட சேர்ந்திருப்பதனால நம்ம புருடன் விளங்குகின்றோம் என்று நாம இதுவரைக்கும் படிச்ச படிப்பையே ஒரு ஒரு திருப்புதல் பண்ற மாதிரி இந்த இடம். ஆகவே நல்வினை தீவினை செய்தால் அது புண்ணியம் பாவம் என்று புத்தி தத்துவத்தில் பதிவாகும். அதான் அகலா முணம் அருவும் இருபயனும் என்றார். அகலாமல் நீங்காமல் முன்னர் பொருந்தியிருக்கக்கூடிய இருபயனும். முந்தைய பிறவிகளிலே நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாம் அந்த முந்தைய பிறவிகளிலேயே புண்ணிய பாவமாக நம்ம புத்தியில பதிஞ்சிருக்குது. அடுத்த பிறவின்னா சூழ உடல் தான் நீங்குது, சூக்கும் உடல் நீங்கல. அந்த சூக்கும் உடல்ல தான் புத்தி தத்துவம் இருக்கு, அந்த புத்தியில தான் புண்ணிய பாவம் இருக்கு. ஆகவே அது நீங்கல, சூழ உடல் தான் நீங்குது. புண்ணிய பாவங்கள் புத்தியில அப்படியே இருக்குது இல்லையா. ஆகையினாலே அந்த புத்தி தத்துவத்திலே புண்ணிய பாவங்கள் இருக்கின்றன. அந்த புண்ணிய பாவங்களை நம் அறிவிலே ஒத்து நாம் காண வேண்டும். எனக்கு புண்ணியங்கள் நிறைய இருக்க வேண்டும், அதுக்கு இன்னும் இன்னும் எனக்கு நிறைய இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் இருந்தாதான் இன்பம் கிடைக்கும் இல்லையா. பேங்க்ல டெபாசிட் போட்டிருந்தாதான் நாம ஏடிஎம்ல எடுக்க முடியும் இல்லையா. அத மாதிரி புண்ணியம் இருந்தாதான் நம்ம பலன் பெற முடியும் இல்லையா. அப்போ எனக்கு இன்னும் நிறைய புண்ணியங்கள் இருக்கணும் என்று அதன் மீது ஒரு விருப்பம் வைத்தால் அது இருவினை ஒப்பும் ஆகாது. புண்ணியம் இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அவற்றின் பயன்களாக என்ன வந்தாலும் சரி, அவற்றில் எனக்கு கருத்து இல்லை. என்னுடைய கருத்தெல்லாம் சிவபுண்ணியங்கள் செய்வதில் தான். அந்த சிவபுண்ணியங்கள் செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லையா, அதிலே எனக்கு மகிழ்ச்சி திருப்தி. வேற ஏதாவது எனக்கு உலகியலாக ஏதாவது எனக்கு வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் லாபம் கிடைத்தாலும் நஷ்டம் கிடைத்தாலும் அதுல நான் கவலை வைக்கல. இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ண முடிந்ததா, ஒரு சிவபுண்ணியத்தை வந்து ஒரு இதை செய்ய வேண்டும் விரும்பி ஒரு சிவபுண்ணியத்தை பணியாக மேற்கொண்டிருந்தால் அந்த பணியை செய்வதற்கு முட்டுப்பாடு வராமல் இருக்கிறதா, அந்த அளவிலே மகிழ்ச்சி காணுதல். அதைத்தான் நாயன்மார் வரலாறு பார்க்கிறோம், பெரிய புராணத்துல பார்க்கின்றோம். எவ்வளவு குடும்பத்துக்கு அத்துணை வறுமை, அப்பமும் அதற்காக அந்த வறுமையை போக்க பொண்ணை கொண்டு சென்றவர் வழியிலே குங்குலியத்தை பார்த்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த திருப்பணி தான் அவருக்கு அங்க மேலாக தெரிகிறது. அதன் முன்னால் என்ன பொறுப்பில்லாத கணவர் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்ப வறுமையை தீர்ப்பதற்காக தான் அவர் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுத்தான் செல்கிறார். எதன் பொருட்டு அதை மறக்கின்றார் என்றால் சிவபணியின் பொருட்டு மறக்கின்றார். அப்போ அந்த ஆன்மாவை தாங்க வேண்டியது சிவபெருமானுக்கு கடப்பாடாகின்றது இல்லையா. அவரை திருக்கோயிலே இருக்க வச்சுட்டு அங்க வீடு அருமையாக குபேரபுரியாக ஆக்கிவிட்டு வீட்டுக்கு போவான்னு அனுப்புறார். ஆகவே ஆனா அதை அப்படிலாம் சுவாமி செய்வார்னு நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இவர் அதை செய்யவில்லை. அவர் தன்னையே இழந்து அந்த சிவபணியிலே தன்னை இழந்து விட்டார். ஆக அந்த மாதிரி புண்ணிய பாவங்களில் வந்து கருத்து செலுத்தாமல், புண்ணிய பாவங்களின் பயனாக விளையும் இன்ப துன்பங்களிலும் ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்பும் வைக்காமல் இல்லைங்களா, நல்வினை தீவினைகளிலும் விருப்பு வெறுப்பு வைக்காமல், நல்வினை தீவினைகள் செய்யும் போது செய்து முடித்த பிறகு புத்தியில இருக்கும் போது புண்ணிய பாவம், பலன்களாக விளையும் போது இன்ப துன்பம். ஆகவே செய்யப்படுபவை ஆகாமியம், புத்தியில இருப்பது சஞ்சிதம், பலனாக வருவது பிராரத்தம். மூவகை வினைகள் ஏற்கனவே படித்தோம். மூன்று வகை வினைகளிலும் அந்த ஆன்ம அறிவு ஒத்து நிகழ வேண்டும். ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ வைக்காமல் ஒத்து நிகழ வேண்டும் இல்லையா. அதான் என்ன அப்படின்னு சொன்னால், பகல் நேரம் மூன்று நண்பர்கள், அதுல ஒருத்தன் வந்து டிவியில ஒரு புரோகிராம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறான், இன்னொரு நண்பன் வேற ஒரு புரோகிராம் பார்க்கணுங்கிறான், அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம், மூணாவது நண்பன் என்ன பண்றான், அவன் எனக்கு படிக்கின்ற வேலை இருக்கிறது, நான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தா போதும், நீங்க என்னாலும் பார்த்துக்கோங்க, அதில் நான் தலையிடலன்றதான் இல்லையா. முதல் நண்பன், நான் கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச புரோகிராம் பார்ப்பேன்னு அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மகிழ்ச்சி, அடுத்தவனுக்கு வருத்தம், இது எப்பண்டா முடியும் தெரியலையே இல்லையா, உனக்கு அரை மணி நேரம் தான் டயம், அப்புறம் நான் என்கிட்ட கொடுத்துறேன் ரிமோட்டேங்கிறான், இவன் எப்பண்டா அரை மணி நேரம் முடியும்னு இவன் அதே வெறுப்புல இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியில இருக்கிறான், ஆகா நம்ம புரோகிராம பாக்குறோம்னு இல்லையா. முடிஞ்சது உடனே அவன் ரிமோட்டை கொடுங்கிறான், அவன் அவனுடைய அவனுக்கு பிடிச்ச சேனலை வச்சு அவன் புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு வருத்தமாகுது. இந்த ரெண்டும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மூணாவது நண்பனுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அந்த நிகழ்ச்சி ஒன்னாலும் தெரியும், இந்த நிகழ்ச்சி ஒன்னாலும் தெரியும், ஏன்னா ரெண்டு நிகழ்ச்சியிலுமே அவனுக்கு கருத்து இல்லை, அவனுடைய கருத்து மூன்றாவது விஷயத்துல இருக்குது, அவனுடைய படிப்புல இருக்குது. இப்ப உங்க என்ன கரண்ட் போயிருது, பகல் நேரம் கரண்ட் போயிட்டது, டிவி ஓடல, டிவிக்கு இன்வெர்டர் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கவும் இல்லை வச்சுக்கோங்க, டிவியும் ஓடல, ரெண்டு பேருக்குமே டிவி பார்த்தா ரெண்டு பேருக்குமே வருத்தம் வந்துருது. ஆனா அப்பவும் அந்த மூணாவது நண்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஏன்னா அவனுடைய பணி தடைபடுவதற்கு அங்க எந்த ஒரு இடையூறும் ஏற்படல. அவனுடைய கருத்து பூரா நம்ம படிக்கிற வேண்டிய நூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் இல்லைங்களா. அத மாதிரி உலகியலாக வரக்கூடிய இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ கருத்தை வைத்து இது இப்படிதான் நடக்கணும், அது அப்படி நடக்கக்கூடாது, அப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலேயே தீவிரமாக இருப்பவர்களுக்கு தான் நினைத்தபடி நடந்தால் அளவில்லாத மகிழ்ச்சியும், நினைத்ததற்கு கொஞ்சம் குறைவாக நடந்தால் ஓரளவு வருத்தமும், நினைத்ததற்கு மாறாக நடந்தால் ரொம்பவும் வருத்தமும் உண்டாகி, இந்த மகிழ்ச்சியிலும் வருத்தத்திலுமே இந்த ஆன்மாவானது தோய்ந்து தோய்ந்து, அது திருக்கோயில் வழிபாடுன்னு போனாலும் அங்கேயும் இது குறித்த சிந்தனை தான் வரும். எதனாவது ஒன்றிலே தீவிரமான ஒரு உலகியனாக ஒரு இச்சை வைத்திருந்தால் அந்த சிந்தனை தான் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயத்தின் மீது தீவிரமான வெறுப்போ அல்லது தீவிரமான வெறுப்போ இல்லையா, வெறுக்கத்தக்க அளவு கூட ஒருவர் நம்மிடம் நடந்திருக்கலாம். ஆனால் நானாலும் நாம அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்முடைய வழிபாட்டையே வந்து பாதிக்கின்ற அளவுக்கு நம்மை ஆதிக்கம் செய்துவிடும். எப்படியோ நமக்கு அருள் செய்கின்ற இறைவனை விட நமக்கு துன்பம் செய்த ஒரு ஆளை பத்தியே நம்ம பேசி பேசி நம்ம நேரம் பூரா அதிலே கழிந்து போய்விடும் இல்லையா. அது அனுஷ்டானம் உட்கார்ந்தாலும் சரி, பூஜைன்னு போனாலும் சரி, அதனால எந்த அனுபவம் வந்தாலும் அது வினைக்கீடாக வந்தது என்று நாம் கருத வேண்டும் என்று இதை யாரு சொல்றது? இது சொல்றதுக்கு அடியனுக்கு என்ன உதவி இருக்கின்றது? உமாவதி சிவன் சொல்றார், அவரே என்று ஞானிகள் சொல்வார்கள், ஆகமங்கள் சொல்லுன்னு சொல்லும் போது இங்க நான் சொல்றேன்னு சொல்லி நான் பேச முடியுமா? உமாவதி சிவன் அத்துணை அருமையா சொல்றாங்க. அப்ப என்னன்னா நம்முடைய கவனத்தை கான்சன்ட்ரேஷனை மூணாவது விஷயத்துல வைத்து விட்டால் இந்த ரெண்டுல எது வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற நிலை ஏற்படும். ஆகையினாலே அந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான் என்ன சிவபுண்ணியங்கள்ல மட்டும் கருத்து, சிவபுண்ணியங்களுக்கு முட்டுப்பாடு இல்லாம இருக்குதா, அதுல ஒரு மன நிறைவு. உலகில் அனுபவங்கள் அது வினைக்கீடாக வரும். முன்வினையை பத்தி எனக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும். அந்த முன்வினைகள்லாம் கழிவதற்கு அவர் ஏதோ எனக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார். அதனால அவர் எது செஞ்சாலும் அது சரியா தான் செய்வார். நான் செய்ய வேண்டிய கடமை அவருடைய வழிபாடு, அதை எனக்கு செய்யறதுக்கு அவர் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தல, இடையூறும் ஏற்படுத்தல. அதுக்கு நல்ல அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று அந்த அந்த வழியில போவானா? அதான் முடிவினை உதவு பயன் என்பது அதுதான். வினைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடியவை சிவபுண்ணியங்கள். எழுகடல் மணலே அளவிடு நதிகம் சொன்னார் இல்லையா, அவ்வளவு கடற்கரை மணல் அளவுக்கு எண்ண முடியாத வினைகளை செஞ்சிருந்தாலும் அத்தனைக்கும் பிறவி எடுத்து அனுபவிச்சு கழிக்கணும்னா முத்தி என்பதே முடியாமல் போயிரும். ஏன்னா அந்த பிறவியில இன்னும் புது வினைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் முடிஞ்சு போவதற்கு உரிய வினைகள் சிவபுண்ணியங்கள் தான். சிவபுண்ணியங்களை செய்ய தொடங்கி விட்டது ஒரு ஆன்மானா மற்ற வினைகளெல்லாம் சுவாமி ஒதுக்கி வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் பிறவி கொடுப்பதே கிடையாது. ஒதுக்கி ஒதுக்கி வச்சு இவன் சிவபுண்ணியதே மேலும் மேலும் சரியை செய்தவன கிரியைக்கும் கிரியை செய்தவன யோகத்துக்கும் உயர்த்தி உயர்த்தி முடிவில் ஞான நெறிக்கு உயர்த்தி குருநாதனாக எழுந்தருளி வந்து தான் செய்கின்ற தீட்சையிலே உள்ள அத்துவ சுத்தி என்ற அற்புதமான கிரியையினாலே முன்வினைகள் எஞ்சி இருக்கின்ற முன்வினைகள் இன்னும் எத்தனையோ பிறவிகளை தரக்கூடிய முன்வினைகளை எல்லாம் வறுத்த விதை போல பிறவிகளை தராத வண்ணம் ஆக்கி விடுகின்றார். அதை பின்னால ஆசிரியரே அற்புதமா சொல்ல இருக்கின்றார். அதனால அத முடிவினை உதவு பயன் சிவபுண்ணியத்தை சொன்னார். அதுக்காக இங்க நான் அடியன் குறிப்பிட வேண்டியது வினைகளுக்கெல்லாம் முடிவும் அந்த வினைகளின் காரணமாக விளைய இருக்கின்ற பிறவிகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் தந்து ஆன்மா முத்தி பெறுவதற்கு வழி செய்யக்கூடிய சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு ஏற்படும். இன்பம் துன்பத்தை சமமாக கருதுதல் இருவினை ஒப்பு. இது கேட்பதற்கு நல்லா இருக்கும், கடைபிடிப்பதற்கு அரிது. எப்படி வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம்? சிவபுண்ணியங்களை செய்து வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம். அந்த மூணாவது பையனும் டிவி மேலே கருத்து வச்சான்னா அவனாலையும் அப்ப வந்து அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையும் அவனால சமமா ஏத்திருக்க முடியாது. அவங்க அவனும் புத்தகத்து மேல இருந்ததுனால எந்த ப்ரோக்ராம் ஒன்னா எனக்கு என்னன்னு அதனாலதான் இருக்க முடிஞ்சது. அவங்க அவனமும் டிவியில இருந்தா அவனுக்கும் அந்த ரெண்டு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மேலேயோ அல்லது வேற ஒரு நிகழ்ச்சி மேலேயோ தான் ஆர்வம் போயிருக்கும். அதனால சிவபுண்ணியங்களின் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் என்ன இரு வினைகளும் அவற்றின் பயன்களும் சமமாக கருதப்படும் நிலை உருவாகிறது. அதான் முணமருவம் இரு பயனும்னு சொன்னது சஞ்சீதத்தை. ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினையும் சொன்னது பிராரத்தம். எதிர்வினைன்னு சொன்னது ஆகாமியம். ஒரு பிராரத்தம் என்னது? ஒரு பிறவியில அனுபவிப்பதற்குரியது பிராரத்தம். அதான் ஒரு காலத்து அருந்தன்னாரு. அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறோம்? நான் என்ற உணர்வோடு முற்பட்டு அனுபவிக்கிறோம். அதனால முந்து நுகரும் பயன் என்று சொன்னார். அந்த பிராரத்தத்தை அந்த முறை வந்த வினைனாரு. பிராரத்தத்தை சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊட்டுறார்? ஒரு இன்பத்தை ஊட்டுறாரு, ஒரு துன்பத்தை ஊட்டுற எந்த நோக்கத்தோட இன்பத்தை ஊட்டுறாருனா அந்த அந்த இன்பத்துக்கு காரணம் ஒரு முன்னை நல்வினை, அந்த நல்வினை கழிஞ்சு போகட்டும் அப்படிங்கறதான் ஊட்டுறார். ஆனா அந்த இன்பத்து மேல நான் விருப்பத்தை ரொம்ப அதிகப்படுத்தி இல்லையா புது வினையா ஆக்கிடுதேன். துன்பத்தை ஏன் ஊட்டுறாரு? அதனால முன்னை தீவினை ஒண்ணு அழிஞ்சு போகட்டும் தான் ஊட்டுறாரு. ஆனா அந்த துன்பத்தை தடுக்கிறதுக்கு நான் தவறான வழிமுறைகளை கையாண்டு புதிய தீவினையை உருவாக்கிறேன். ஆனா நான் எப்படி நடக்கிறேங்கிறது அங்க முக்கியம் இல்ல. சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊட்டுறார்? இந்த பிராரத்தத்தை ஊட்டுவதன் மூலம் அவனுடைய முன்னை வினை கழியட்டும் ஊட்டுறார். ஆகவே சுவாமியின் நோக்கோடு பார்த்தால் பிராரத்தம் நம்ம முன்வினைகள்லாம் அந்த முறை வந்த வினை, முடிந்து போகிறதுக்காக வந்த வினை. அதனாலதான் பிராரத்தத்தை அவ்வளவு நீட்டி விளக்கமா சொன்னார். பிராரத்தம் வந்து ஒரு காலத்து அருந்த ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்குரியது. முந்து நுகரும் பயன், ஆன்மா நான் என்ற உணர்வோடு முற்பட்டு நுகரக்கூடிய பயனாக இருப்பது. அந்த முறை வந்த முன்னை வினையானது முடிந்து போவதற்காக, கழிந்து போவதற்காக வந்த வினை. முந்து நுகரும் என்று சொன்னால் போதும், முந்து நுகர் உந்து பயன் என்று அருமையா அங்க ஓசை நயம் பெருக பாடியிருக்கின்றார். நுகருந்து என்று சொன்னால் நுகரும் என்றுதான் அதுக்கு அர்த்தம். என்று சொல்ல வேண்டிய இடத்துல உந்துன்னு போட்டு சொல்லலாம். உந்தாகும் இடனுமாறு உண்டே, தொல்காப்பிய விதி. மாபாடியத்துல இந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் சுவாமி. ஏன்னா பொருள் விளங்குவதற்கு அரிதான பாடல்களெல்லாம் எடுத்து எடுத்து மாபாடியத்தில் விளக்குகின்றார்கள். சிவபிரகாச பாடல்களை குறிப்பா அதுல இந்த பாடலுக்கு விரிவான விளக்கம் இருக்கிறது மாபாடியத்துல. நுகருந்துன்னா நுகரும்னு அர்த்தம். நுகரும் சொல்றதுக்கு பதிலா உந்துன்னு போட்டிருக்காங்க. தொல்காப்பியத்துல அப்படி போடலான்னு விதி இருக்கு. சங்க இலக்கியத்துல அதுக்கு இலக்கியமும் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. நுகரும்னு போட வேண்டிய இடத்துல நுகருந்து என்று போட்டு இருக்குது. நுகரும்னு இல்ல, வேற எந்த இதுலையும் போடலாம். பெயர்க்கும்னா அந்த இடத்துல பெயர்க்குந்து என்று வருகின்றது. ஆகவே முனமருவும் இரு பயன்கள் சஞ்சிதம். ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை. முந்து நுகர் உந்து பயனாய் ஒரு ஆக்கச்சொல் ஆய் சேர்த்துக்கணும். பாட்டுல கிடையாது, நம்ம பொருள் பண்ணும் போது சேர்த்துக்கணும். முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை பிராரத்தம். எதிர் வினைங்கிறது ஆகாமியம். மூணு வினையுமே ஒத்து போகணும் ஆன்ம அறிவுல. சிலர் சொல்லுவாங்க இருவினை ஒப்புன்னா என்ன அப்படின்னா, புண்ணியமும் பாவமும் சம அளவு வந்துட்டா, எத்தனை புண்ணியம் செஞ்சோம் அதே அளவு பாவம், அப்படி ஒத்து போயிட்டா அது இருவினை ஒப்பு. அப்ப ரெண்டு வினையும் பயன் தராது, அப்படியே கெட்டு போயிருங்கிறாங்க. இது ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. அப்படியே ஒத்து போனா அதுல என்ன நம்ம நன்மை விளைய போகுது இல்லையா? ஆகவே இது ஒரு நல்ல விளக்கம் கிடையாது. இன்னும் சிலர் சொல்லும்போது என்னன்னா, இருவினை ஒப்புன்னா ஒரு பெரிய நல்வினை பயணம், ஒரு பெரிய தீவினை பயணம், ஒன்னா ஒண்ணு அடித்து ரெண்டு பயனுமே நமக்கு கிடைக்காம போயிடுறது. ஒன்னா இன்னொன்னால கேன்சர் ஆயிரும் இல்லையா? அது ஒன்றொன்றால் அழியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னா அது ஒரு கதை சொல்லுவாங்க, சுந்தன் உபசுந்தன் ரெண்டு அசுரர்கள் இல்லையா, ரெண்டு பேரையும் வேற யாராலையும் அழிக்க முடியாதான். ரெண்டு பேரும் திரோத்தமை என்ற ஒரே பெண்ணிடத்திலே ஆசைப்பட்டார்களா? அப்ப எனக்குதான் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துட்டு சண்டை வந்துடுது. அப்ப சுந்தன் உபசுந்தனை அடிக்கிறான், உபசுந்தன் சுந்தனை தாக்குறான். ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி ரெண்டு பேருமே அழிந்து போகின்றார்கள். அதான் சுந்தோபசுந்த நியாயம் என்று சொல்வார்கள். சுந்த உபசுந்த நியாயம் சேர்த்து சொன்னா சுந்தோபசுந்த நியாயம். அத மாதிரி பெரிய நல்வினையும் பெரிய தீவினையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுதல். நல்வினையால அந்த தீவினை கெட்டுது, தீவினையால நல்வினையும் கெட்டுது. அதான் இருவினை ஒப்பு. இதெல்லாம் சரியான விளக்கம் அல்ல என்று மாவாடியத்துல மறுத்திருக்கிறார். என்னன்னா மலபரிபாகம் எங்க நடக்கணும், ஆன்ம அறிவுல நடக்கணும். சத்தினிபாதம் எங்க நடக்கணும், ஆன்ம அறிவுல நடக்கணும். அதே மாதிரிதான் இருவினை ஒப்பும் ஆன்ம அறிவுல நடக்கணும். நல்வினை தீவினைகளாகிய இருவினைகள் மீதும் அவற்றின் பலன்களாகிய இன்ப துன்பங்கள் மீதும் ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ இல்லாமல் இரண்டையும் எல்லாம் என் முன்வினைக்கு ஈடா வருது என்ற நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டையும் ஒப்ப நோக்குதல். ஒப்பன்னா எப்படி, ரெண்டும் வினைக்கீடாக வருவதுதான். எனவே ஒன்றில் விருப்பமோ ஒன்றில் வெறுப்போ வைக்காமல் ரெண்டுமே முன்வினைக்கீடாக வருகின்றன என்று ஒப்ப நோக்குதல், அதுதான் இருவினை ஒப்பு என்று மாபாடித்தில் விளக்கம் தருகின்றார்கள். அதைத்தான் நேராக நேராதல் மேவும் கால், இரண்டையும் ஒப்ப நோக்கும் கால். அப்படி ஒரு இருவினைகளையும் சமமாக நோக்கிட்டான்னா அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தியானது கருணை சக்தியாக மாறுகிறது. திரோதன சக்தியா இருக்கும் போது அந்த சிவசக்தி சினத்தோடு இருந்துதான். எல்லாம் ஒரு உபச்சாரமா சொல்வதுதான். என்ன சினம், சுவாமிக்கு சினம்லாம் கொள்ளவே தெரியாது. என்ன சினம்னா, என்ன வினையோ அதன் பலனை அனுபவிக்கணும் என்பதுல கண்டிப்பாக இருத்தல், அந்த அளவுதான் சினம். அந்த கண்டிப்பும் எதுக்கு, அந்த முன்வினைகள்லாம் தொலையணும், இந்த ஆன்மா பண்படணும் என்பதற்காகத்தான் இல்லையா? அதனால அந்த சினம்னு ஒரு உபச்சாரமா சொன்னார். முற்சினமருவு திரோதாயி, முன்னர் சினத்தை பொருந்தி இருந்த அந்த திரோதாயி அந்த திரோதான சக்தி கருணையாகி கருணை சக்தியாக மாறி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றேன். நல்ல திருந்திய சிறப்பான ஒரு சத்தினிபாதம் உருவாகும். சத்தினிபாதம்னா திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தி அருட்சக்தியாக மாறிவிடுதல். அப்படின்னா என்ன, திரோதான சக்தினா உனக்கு வினைப்போகங்களைத்தான் ஊட்டுவேன் என்ற கருத்தோடு இருந்த சிவசக்தி அந்த கருத்திலிருந்து மாறி இனி உனக்கு சிவபோகத்தை ஓட்டுவேன் என்று திருவுள்ளம் பற்றுதல். அதுதான் திரோதன சக்தி அருட்சக்தியாக மாறுதல் இல்லையா. உனக்கு மருந்தை தான் கொடுப்பேன், இன்னென்னத உணவு தான் கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பா இருந்த அம்மா இல்லையா, நோய் குணமான பிறகு அவனுக்கு விருப்பமான உணவெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கறாங்க. இப்ப அம்மா தன்னுடைய கருத்தை மாத்திட்டாங்க, மருந்து கொடுத்ததெல்லாம் போதும் இல்லையா, அவனை பத்தியத்தில் போட்டது போதும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எதனால அந்த கருத்தை மாத்தினாங்க? இவன் ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனாலயா? இல்ல, நோய் குணமானதுனால. இப்ப பத்தியத்தில் அவனை கண்ணு இருக்கணும்னு கண்டிப்பா இருந்ததும் என்ன நோக்கம் அப்படிங்கிறது இப்ப விளங்கி போச்சு. என்னன்னா அவனுக்கு நோய் தீர வேண்டும், சிறந்த உணவை உண்ணும் தகுதியை அவன் பெறணும், அந்த தகுதியில் அவன் இல்ல, அந்த தகுதியை பெறணும் என்பதற்காகத்தான் அந்த கண்டிப்பு. அது மாதிரி இவனுக்கு மலமறைப்பு என்ன நீங்கள இல்லையா, அந்த மலமறைப்புக்குள்ளேயே அழிஞ்சு கிடக்கிறான். அதுல இருந்து அவன் விடுபடணும்னா இருவினை பயன்களை அவன் நுகர்ந்தாதான் முடியும் அப்படிங்கறனால அந்த கண்டிப்போடு இருவினை பயன்களையே ஊட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா. அவனுக்கு எப்போ வந்து சிவபுண்ணியத்துல அவன் கருத்தை முழுமையாக திரும்பி இருவினைகளுக்கு ஏற்ப என்ன பயனும் வரட்டும், அதுல எனக்கு அக்கறை இல்லை, ரெண்டு பயனும் ஒன்றுதான், ஒன்று இரும்பு விலங்குன்னா இன்னொன்று பொன் விலங்கு, நல்வினையும் பிறப்பத்தான் தரும், எனவே இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒன்றாக கருதி அவற்றில் கருத்தை செலுத்தாமல் இவன் சிவபுண்ணியத்துல கருத்தை செலுத்திட்டானா, அப்ப தன்னை நோக்கி அவன் வர ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு இவனை பொது நோக்கு நோக்கணும் நாம மற்ற உயிர்கள் மாதிரி இல்லையா, இவனை அருட்சக்தியாக மாறி ஏற்றுக்கொள்வோம், கருணைசக்தியாக மாறுவோம்னு சொல்லி திரோதான சக்தி, அதுவரை உள்ள மறைஞ்சிருந்த உயிர்க்குயிரா நீர்நிழல் போல் மறைந்திருந்த திரோதான சக்தி ஆச்சாரிய திருவுருவமாக கொண்டு அங்கே எழுந்தருளி வருகின்றது. மானுட சட்டை தாங்கி உருவாக எழுந்தருளி வந்தது. ஆகவே அந்த நிலைதான் சத்தியநிபாத நிலை, திருந்திய சத்தியநிபாதம் திகழும் என்றே என்றார். அடுத்தார சொல்றார், இந்த சத்தியநிபாதம் நாலு வகை, நாடிய சத்தியநிபாதம் நாலு பாதம், நன்னும் வகை எண்ணறிய ஞானபாதம், கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி, மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் இது நிலையார் சுத்தம், கேடில் புகழ் தரும் சரியை கிரியா யோக கேண்மையரேல் இவை உணர்த்த கிழக்கும் நூலே என்றார். நாடிய சத்தியநிபாதம் நாலு பாதம், முன்னே ஆராயப்பட்ட சத்தியநிபாதமானது நான்கு வகையாக உள்ளது, அல்லது பக்குவான்மாக்களாலே விரும்பப்படுகின்ற சத்தியநிபாதம் என்று சொன்னாலும் சரி, அது நான்கு பாதங்களாக உள்ளது. என்ன சத்தியநிபாதத்தில் என்ன நான்கு வகை? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம், இதுதான் நாலு வகை சத்தியநிபாதம். மந்ததரம் என்பது என்ன என்று சொன்னால், அது வாழைத்தண்டிலே நெருப்பு பற்றுதல் போல பதிஞான செய்திகள் மெதுவாக பதியும், சிவநெறி சார்ந்த செய்திகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஈடுபடும் அந்த ஆன்மா, வாழைத்தண்டில நெருப்பப்பட்டிருந்த மாதிரி. மந்த சத்தியநிபாதம்னா ஈர விறகில் நெருப்பப்பட்டுவது மாதிரி என்று சொல்வார்கள். தீவிர சத்தியநிபாதம்னா காய்ந்த விறகில் நெருப்பப்பட்டுதல் மாதிரி. தீவிரதர சத்தியநிபாதம்னா பஞ்சில் நெருப்பப்பட்டுதல் போல என்று சொல்வார்கள். அது மாதிரி தீவிரதர சத்தியநிபாதம்னா சிவகுருநாதன், சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து ஐம்பொறிகளாகிய வேடரோடு நீ கூடி உன் தன்மையையும் இல்லையா, உனக்கு தலைவராக இருக்க நம்முடைய தன்மையையும் அறியாமல் இதுவரை நீ பிறவிகளிலே துயருற்று வந்தாய் என்று சொல்லி உயிர் இயல்பையும் சிவமாகிய தம் இயல்பையும் விளக்கி உபதேசித்த மாத்திரத்திலேயே பாசச்சார்பை விடுத்து திருவடி கூடிவிடும் உடனடியாக. அதான் தீவிரதர சத்தியநிபாதம். திருவடி தீட்சை செய்த உடனேயே அத்தனை பற்றுகளையும் விற்றொழிக்கும். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். வைத்தலுமே, வைத்த உடனேயே, வைத்தலுமேங்கிறது அந்த மணிவாசக பெருமானுடைய தீவிரதர சத்தியநிபாதம் அங்கே புலப்படுகின்றது இல்லையா. நான்காம் சத்தியநிபாதம் என்று சொல்வார். ஆகையினாலே இப்போ இந்த சத்தியநிபாதங்களுள் ஏதேனும் ஒரு சத்தியநிபாதம் ஏற்பட்டு விட்டாலும் போதும், சுவாமி குருவாக எழுந்தொழி வந்து விடுவார். அதான் சொன்னார், நன்னு வகை எண்ணறிய ஞானபாதம் கூடுமவர் தமக்கு, சத்தியநிபாதம் உற்றவர்கள் யோகபாதம் வரைக்கும் முடிச்சவர்களுக்கு சத்தியநிபாதம் இழையும், அவர்கள் ஞானபாதத்தை சேர்வார்கள், அப்போ அவர்களை ஆட்கொள்ள தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன், அதுகாரும் அறிவுக்கு அறிவாய் திரோதன சக்தியாய் புலப்படாமல் நின்ற அந்த கூத்த பெருமான் என்ன செய்வார்? ஒரு மூர்த்தி கூட குறுகி, ஒரு குருமூர்த்தியின் உடைய சார்பை சார்ந்து, ஒரு குருமூர்த்தியை சார்ந்து, அதான் சாதாரம்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான கடற்படையாளருக்கு நிராதாரம் நேரடியாவே வர்றான், நமக்கு ஒரு ஞான குருவை மூலமாக வருகின்றான். குருகினா அடைந்தேன்னு அர்த்தம். குருகி ஒரு குருமூர்த்தி வடிவம் கொண்டு எழுந்தொருளி வந்து அந்த ஆன்மாவை கேவல சகல அவத்தைகளில் இருந்து உயர்த்தி சுத்தாவத்தைக்கு உயர்த்தி முத்தி கொடுத்து விடுவான். மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாதவாறு நிறுத்தி மலம் அறுக்கும். இந்த ஆணவ மலம் இருக்க வரைக்கும் இந்த ஆன்மா சகலாபத்தை கேவலாபத்தையும் மாறி மாறி போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஆகவே அந்த மலச்சக்தியை முற்றிலுமாக கெடுத்து கேவல சகல அவத்தையிலிருந்து மீட்டு சுத்த நிலைக்கு உயர்த்திவிடும். கேவலாபத்தையும் அறியாமைதான், சகலாபத்தையும் அறியாமைதான், அதான் மோகம் நீடிய கேவல சகலம்னார். மோகம் என்பது ஆணவ மலத்தின் ஒரு செயல்பாடு. அது கேவல நிலையில் முழு மறைப்பாக இருக்கும். சகல நிலையில அனித்தத்தை நித்தம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் விபரீதமாக உணரும்படியான ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும். அதான் மோகம் என்பது. கேவலத்துல முழு அறியாமையா இருக்கும் அந்த மோகம். அதனால கேவலத்திலையும் ஆணவமலத்தின் மோகம் செயல்படுது, சகலத்திலையும் செயல்படுது. எனவே மோகம் நிறைந்த கேவல சகல அவத்தைகள் நிகழாதவாறு அந்த ஆணவமல சக்தியை வேறறுத்து அந்த ஆன்மாவுக்கு சுத்த நிலையை விளைவிக்கிறது. இது திருவருள். இதுதான் ஆணவமலம் நீங்கிய குருவருளை சார்ந்த அந்த ஆன்மா விளங்கும் நிலைதான் சுத்த நிலை. இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்தி தோய குருவருள் பெற்று நான் ஞான யோகத்தை குறுகி முன்னை திருமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று சித்தியார்ல. கேவலத்தை பற்றி ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி ஒரு பாடல், சுத்தாவத்தை பற்றி ஒரு பாடல். ஏன்னா தனித்தனியாக பாடல்கள் வழங்குவது அந்த ஆசிரியருடைய ஒரு அருள் இயல்பு. காலையிலேயே சொன்னேன் அது மாதிரி தனித்தனி பாடல். சுத்தாவத்தேன்னு ஒரு பாடல் அப்படி அருமையா சொல்லியிருக்காரு. இங்கேயும் சொன்னார், சத்தினிபாதம் உற்ற உயிருக்கு அந்த கேவல சகல அவத்தைகள் சாராமல் சுத்தாவத்தை அந்த மலம் நீங்கும் பொருட்டு சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து மலத்தை போக்கி அந்த ஆன்மாவை திருவருளோடு ஒன்றாக்கி விடுவார். அதுதான் சுத்த நிலை. இது நிலையார் சுத்தம். இதுதான் நிலைவேறு பொருந்திய சுத்த நிலையாகும். யாருக்கு இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் கிடைக்கும் என்று சொன்னால், சரியை கிரிய யோகங்களை இயற்றியவர்களுக்கு. கேடில் புகழ் தரும், கேடில்லாத புகழை தரக்கூடிய சரியை கிரியா யோக கேண்மையரேல் சரியை கிரிய யோகங்களோடு பழகியவர்களாக இருந்தால் இவை உணர்த்த கிழக்கும் நூலே. இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் உணர்த்துவதற்கு நூல்கள் துணை செய்யும் என்று இங்கே சொல்லியிருக்கின்றார். ஆக சத்தினிபாதத்தினுடைய வகைகளையும் அதனுடைய பயனையும் பார்த்தோம்.
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: தொடர்ந்து செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். நமது ஆதீன அருளாளர்கள் அருளி செய்துள்ள பண்டார சாத்திரங்களிலே மூன்று சாத்திரங்கள் தசகாரியம் என்னும் பெயர் பெற்று விளங்குகின்றன. அவற்றுள் முதலாவது மூன்றாவது பட்டத்து ஞானாசிரிய பெருந்தகையும் குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தியருடைய நேரடி மாணாக்கரும் ஆகிய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருளி செய்துள்ள தசகாரியம். அதிலே 49வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. 49வது பாடலே ஒரு அருமையான ஐயப்பாட்டினை எழுப்பி அதற்கு விடையருளி செய்கின்றோம் என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார். இப்படிப்பட்டது ஒரு ஐயப்பாட்டினையும் அதற்கு இதை அடுத்து வரும் பாடல்களில் தரக்கூடிய விளக்கத்தையும் நாம் வேறு எந்த சாத்திரங்களிலும் பார்த்தல் மிக அரிது. மிகச்சிறப்பான முறையிலே ஒரு ஐயத்தை எழுப்பியுள்ளார். தசகாரியம் என்பது இந்நூல். அந்த நூலின் தலைப்பு தெரிவிப்பது போல அந்த தசகாரியங்கள் பத்தையும் விளக்கியாகிவிட்டது. அதிலே 10வது தசகாரியமானது சிவபோகம், சிவத்தை ஆன்மா அனுபவித்து நிற்கும் முத்தி நிலை, அதையும் விளக்கியாயிற்று. அதன் மேல் சீவன் முத்தன் ஏன் குரு லிங்க சங்கமம் மூன்றையும் வழிபட வேண்டும் என்ற வினாவிற்கும் விடை கூறி விளக்கியாச்சு. ஏனென்றால் சீவன் முத்தனுடைய நிலை சிவபெருமானுக்கு அங்கமாக விளங்குகின்ற நிலை. சீவன்முத்தை அடைந்த ஆன்மா சிவத்திற்கு அங்கம், சிவம் அதற்கு அங்கி, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும். அங்கமாகிய ஆன்மாவோ அவன் உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் உருகி அவனை வழிபடும். தன்னுடைய எவ்வளவு உருக்குகின்றான், தன்னுடைய கருணை திறத்தினை அந்த ஆன்மாவிற்கு புலப்படுத்துகின்றான். நம்மீதும் எம்பெருமான் ஒரே மாதிரியான கருணையைத்தான் காட்டுகின்றான். ஆனால் அந்த கருணையை நாம் உணர்வதில்லை. காரணம், மலச்சார்பினை இன்னும் விடாமல் அதிலிருந்து விடுவதற்கான, அந்த மலச்சார்பிலிருந்து நீங்குவதற்கான முயற்சிகளிலே முழுமனதோடு ஈடுபடாமல் இருப்பதனாலே எம்பெருமான் நமக்கு நம்மிடம் பொழிகின்ற கருணையினை உணரமாட்டாமல் இருக்கின்றோம். ஆனால் சீவன் முத்தர்கள் அந்த மலத்தடையிலிருந்து அவர்கள் நீங்குவதற்குரிய சிவபுண்ணிய முயற்சிகளை எல்லாம் பல பிறவிகளிலே படிமுறையாக செய்து இப்பொழுது இந்த முக்தி நிலையிலே அந்த மலத்தடையிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் நீங்கிவிட்டமையினாலே சிவ பரஞ்சோதியினுடைய பெருங்கருணையினை அவர்கள் உணரக்கூடிய ஒரு பேச்சினை பெற்றுவிட்டார்கள். அவன் தன் கருணை திறத்தை புலப்படுத்துவதன் மூலம் அந்த ஆன்மாவை உருக்குகின்றான். அந்த கருணை திறத்தை உணர்வதன் மூலம் ஆன்மா உருகுகின்றது. இதுதான் சீவன் முக்தி அடைந்த ஆன்மா. இவ்வாறு அங்கமாக இருந்து அங்கியாகிய சிவத்தை தொழுது வழிபட்டு உருகுகின்றது. எனவே அங்கமானது அங்கியை வழிபட வேண்டும். வழிபட்டால்தான் அந்த அங்கத்திற்கு அது இன்பம் கொடுக்கும். இன்பம் அவ்வழிபாட அங்கத்திற்கு இன்பம் கொடுக்கும். எப்படி சீவன் முக்தி அடைந்த ஆன்மா அங்கமும் சிவபெருமான் அங்கியுமாக இருக்கின்றார்களோ, அதுபோலவே அந்த சீவன் முக்தி அடைந்த அந்த சீவனுடைய திருமேனி அங்கம், அவனுக்கு சீவன் முக்தி அருளிய அந்த சிவ குருநாதரின் திருமேனி அங்கி. அங்கம் என்பது அங்கியை வழிபட வேண்டும் என்ற முறைமைப்படி இந்த சீவன்முத்தனாகிய சீடன் தன்னுடைய திருமேனியை கொண்டு புற வழிபாட்டினை செய்ய வேண்டும். ஏன்னா அவனுடைய திருமேனி அங்கம், குருநாதருடைய திருமேனி அங்கி. எனவே அங்கமாகிய சீடன் உடல் அங்கியாகிய குருவின் உடலை வணங்க வேண்டும். எனவே அது புற வழிபாடு அவசியம் வேண்டும். குருவை வழிபடவே குருவின் ஆணை வழி நின்று லிங்க சங்கமங்களையும் வழிபட வேண்டும். எனவே குரு லிங்க சங்கமம் என்னும் முறைமை வந்தது என்று மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு கூறி அருளி செய்தார்கள். இப்பொழுது இரண்டு முத்திகள் சைவன் நூல்களிலே பேசப்படுகின்றனவே, சீவன் முத்தி பரமுத்தி என இரண்டு முத்திகள். சீவனாகிய ஆன்மா சிவத்தோடு ஒத்து சிவத்தை போலவே மலச்சார்பற்று சிவத்தினுடைய எண் குணங்களும் அந்த சிவத்தை சார்ந்தபடியினாலே, சார்ந்ததன் வண்ணமாம் இயல்பு ஆன்மாவிற்கு இருக்கின்றபடியினாலே மரத்தை நீத்து சிவத்தை சார்ந்த ஆன்மா அந்த சிவத்தினுடைய எண் குணங்களும் தன்மாட்டு விளங்க பெற்று சிவமயமாக அந்த ஆன்மா விளங்கக்கூடிய அந்த முத்தியினையும் இரண்டு வகையாக சொல்கின்றார்களே, சீவன் முத்தி பரமுத்தி என்று. அந்த முத்திதான் முடிவான ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகு அந்த முத்தியிலும் ஏன் இரண்டு வகைகள், சீவன் முத்தி பரமுத்தி? நூல்கள் எல்லாம் சீவன் முத்தி என்று சொல்கின்றன. பின்பு அந்த ஆன்மா, இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா அந்த சீவன் முத்தியையும் கடந்து பரமுத்தி அடைவான் என்றும் ஞான நூல்கள் சொல்கின்றனவே. ஆகையினாலே இந்த சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் என்ன வேறுபாடு? பொதுவாக சைவ நூல்கள் ஓரளவு கேட்டவர்கள் அறிந்திருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், சீவன் முத்தி அடைந்த பிறகும் உடல் நீங்காமல் இருக்கும். அப்ப சிலர் கேட்கலாம், உடல் நீங்கவில்லை என்றால் அது பிறவியிலே உலர்கின்ற நிலைதானே, உடல் இன்னும் இருக்கின்றது என்றால் அது எப்படி முத்தி நிலையாகும், அது பிறவியிலே வாழ்கின்ற நிலைதானே என்று கேட்கலாம். உடல் இருக்கின்றதே ஒழிய முத்தி அடைந்துவிட்ட அந்த உயிரானது அந்த உடலை சார்ந்து இருக்கவில்லை. அது சிவத்தை சார்ந்து சிவத்திலே ஒன்றி கலந்துதான் அந்த முத்தான்மா இருக்கின்றது. உடல் இருக்கின்றது என்றால் அந்த உடல் இன்னும் நீங்கவில்லை, பேரளவிற்கு அந்த உடல் இருக்கின்றது. மேலும் மிக முக்கியமான கருத்து இந்த தசகாரியத்திலே சொன்னார்கள், அந்த சீவன்முத்தனுடைய உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த உடலை இயக்குவது சிவபெருமான் தான் என்று அருமையாக ஒரு பாடலிலே இதற்கு முன்பே நம்முடைய அருளாசானாகிய அம்பலவான தேசிக மூர்த்திகள் இதற்கு முன்பே ஒரு பாடலிலே அருளி செய்தார்கள். அதிலே அந்த பாடலை எல்லாம் ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். 38வது பாடலிலே இந்த ஐயா பாட்டை எழுப்பி முத்தியடைந்து விட்ட ஆன்மா சிவத்தோடுதானே ஒன்றி கலந்திருக்கும், அது முத்தி நிலையில் நீங்கி மறுபடி உடலை சாராது. சிவபெருமான் அந்த உடலை சார்வானா என்றால் மாயாகாரியமாக உடலை சிவபெருமானும் சாரமாட்டான். சரி, உயிரும் சார வேண்டாம், சிவபெருமானும் அந்த உடலை சார வேண்டாம், அந்த உடல் தனித்தில் இருக்குமா என்றால் தனித்தும் இல்லாதே. அப்படி என்றால் அந்த உடலின் கதி என்ன, அந்த உடல் எவ்வாறு இருக்க முடியும் என்று ஒரு ஐயப்பாட்டினை மாணாக்கன் கேட்பது போல கேட்டு அதற்கு விளக்கமும் தந்தார்கள். அந்த உடலை சிவபெருமான் தான் சார்ந்திருக்கின்றான். ஆனால் அந்த உடலுக்கு வருகின்ற அனுபவங்களை சிவபெருமான் தான் அனுபவிப்பதில்லை. ஆனால் அந்த உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு, எப்படி சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனியினை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு, அந்த சிவலிங்க திருமேனியை வழிபடுபவர்களுக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலே இருந்து கொண்டு சிவபெருமான் எப்படி வரங்களை அருள்கின்றாரோ, அதுபோலவே சீவன்முத்தனுடைய யாக்கையிலே சிவபெருமான் அந்த யாக்கையை தனக்கு இடமாக கொண்டு, அந்த யாக்கையில் இருந்து கொண்டு, அந்த உடலில் இருந்து கொண்டு அந்த திருமேனியை வழிபடுவர்களுக்கெல்லாம், முத்தான்மாக்களின் அந்த திருமேனியை வழிபடுவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் அந்த திருமேனியின் வாயிலாக அருள் புரிகின்றார். அதனால்தான் முத்தான்மாக்களை, அந்த சிவஞானிகளை சிவமாகவே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்றெல்லாம் அரிய விளக்கங்களை ஏற்கனவே 38-39 பாடல்களிலே மிகச்சிறப்பாக விளக்கி அருளினார்கள். ஆகவே அந்த விஷயத்திலும் நமக்கு ஐயமில்லை. சிவனுத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்குவது, அந்த முத்தான்மாவோ அவ்வுடலை சாராமல் சிவத்தையே சார்ந்து விளங்குவது என்றெல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். ஆகவே சீவன்முத்தி முடிவான முத்தி என்பதிலே ஐயமில்லை. சீவன்முத்தி அடைந்த பிறகும் அதற்கு மேலும் அடைவதற்கு ஒரு பெயர் உள்ளதோ என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏன் வருகின்றது என்றால், சீவன்முத்தி என்ற அதனோடு நிறுத்திக் கொள்ளாமல் மேலும் பரமுத்தி என்றும் இன்னொன்று சொல்கின்றார்களே. எனவே சீவன்முத்தி முடிவான நிலை இல்லையோ, பரமுத்தி தான் முடிவான நிலையோ, அல்லது சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயரளவில் தான் ரெண்டு பெயர்களோ, மற்றபடி ரெண்டும் ஒன்றுதானோ என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே நமக்கு ஐயப்பாடுகள் எழுகின்றன. ஆகவே இந்த ஐயப்பாட்டிலும் தீர்ந்தால்தான் நமக்கு சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்பதிலே ஒரு தெளிவு ஏற்படும். ஆகவே இந்த அருமையான கேள்வியை ஆசிரியர் எடுத்துக்கொண்டு அதற்கு சில பாடல்களிலே மிகச்சிறப்பாக நமக்கு விளக்கம் தந்து அருள்கின்றார்கள். இது நம்முடைய ஆதீன பண்டார சாஸ்திரமாகிய இந்த தசகாரியத்தில் மட்டும்தான் இவ்வளவு நுணுக்கமான ஒரு சிந்தனையானது எழுப்பப்பட்டுள்ளது. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை பாவினின் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமால். முத்தி நிலை என்பது என்ன? சீவன் அதாவது உயிர் சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி என்றார். உயிரானது சிவத்தோடு ஒத்து, சிவத்தைப் போலவே மலச்சார்பில் நீங்கப்பெற்று, சிவத்தினுடைய எண்குணங்களும் தன்மாட்டு விளங்கப்பெற்று, அந்த சிவத்தோடு ஒத்து சிவமயமாய் அந்த ஆன்மா விளங்குகின்றது என்றால் அதுவே முத்தி. இந்த முத்தியை ஞான பாசுரங்களிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? சீவன் முத்தி என்று சொல்லியிருக்கின்றார்கள். சீவன்முத்தி என்று சொல்வார்கள் என்றால், சீவன்முத்தி பகருமேல் சொல்வார்கள் என்றால், பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமால். சீவன்முத்தி மேவுவன் என்று சொல்வதோடு இல்லாமல் ஞான நூல்கள் என்ன சொல்கின்றன? பரமமுத்தி மேவுவன், பரமுத்தியினை அந்த ஆன்மா அடைவன் என்றும் சொல்கின்றனவே. எனவே இந்த சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு முத்திகள் பேசப்படுவதனாலே இந்த இரண்டிற்கும் வேற்றுமை உண்டோ என்றால், வேற்றுமை உண்டு என்று தெளிவாக சொல்கின்றார்கள். விகற்பம் கேள்வி, விகற்பம் என்பது வேற்றுமை, விகற்பம் கேள்வி, வேற்றுமை உண்டு. இரண்டு முத்திகளுக்கும் சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை உண்டு. அந்த வேற்றுமையை சொல்கின்றேன் கேட்பாயாக. அடுத்தடியில் என்ன சொல்கின்றார்கள்? யாவதும் இரண்டும் ஒன்றே, வேற்றுமையினுடனே பெரிய வேற்றுமை நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லா வகையாலும் சீவன் முத்தையும் பரமுத்தையும் ஒன்றுதான். ஆயினும் விகற்பம் சொல்வான், ஆனாலும் ஒரு சின்ன வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன். ஆகவே சீவன் முத்தி பரமுத்தி என்று நூல்கள் இரண்டு முத்திகள் பேசுகின்றனவே, அந்த இரண்டு முத்திகளும் வேறு வேறு முத்திகளா என்றால் வேற்றுமை உள்ளது சொல்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த வேற்றுமையை கூட சொல்லாமல், வேற்றுமை உள்ளது என்பதற்காக மாணாக்கன் அந்த வேற்றுமை பெரிய வேற்றுமை போலும் என்று நினைத்துவிடக் கூடாதே. ஆகையினாலே உறுதியாக ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். சிவன்முத்தியும் பரமுத்தியும் எல்லா வகையிலும் தம்மோடு ஒத்தவைதான் என்று ஒரு கருத்தையும் அழுத்தமாக சொல்லிவிட்டு, ஆயினும் ஒரு சிறு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகையினாலே இங்கே ஆசிரியர் சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையினை சொல்ல வரும்போது அந்த வேற்றுமை மிகச்சிறிய வேற்றுமைதான் என்பதை மாணாக்கன் முதலிலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருத்திலே மாணாக்கன் தெளிவாக இருக்க வேண்டும். பெருமளவு இந்த இரண்டு முத்திகளும் வேறுபடுபவை என்ற நோக்கிலே மாணாக்கன் அந்த வேற்றுமையை நோக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்த வருகின்றார்கள். ஆகவே யாவதும் இரண்டும் ஒன்றே, நாங்கள் எல்லா வகையாலும் இரண்டு முத்திகளும் ஒன்றே. நாங்கள் அடுத்த பாடலையும் அதைத்தான் முதல்ல வலியுறுத்துதாங்க. வேற்றுமையை சொல்ல போறாங்க, சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையை சொல்ல போகின்றார்கள். ஆனால் அது சொல்வதற்கு முன்பு பலமுறை என்ன சொல்கின்றார்கள்? ரெண்டு முத்தியும் ஒன்றுதான், ஒற்றுமைதான் மிக மிக அதிகம், 99% ரெண்டும் ஒன்றுதான். அதை மறந்துட்டு அந்த கருத்துல தெளிவா இருக்காம வேற்றுமையை மட்டும் ஒருவன் பார்க்க வந்தான்னா அவன் சீவன் முத்திய சாதாரணமா நினைச்சு சீவன் முத்தர்களையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஆகவே அதை மிக மிக வலியுறுத்துகின்றார் என்று ஒன்றுதான் இன்னொரு பாடலை வலியுறுத்திட்டு அப்புறம் தான் வேற்றுமையை சொல்ல வருகின்றார்கள். பாருங்கள் அடுத்த பாடல் அந்த 50வது பாடல ரெண்டும் முற்றிலும் ஒத்தவை என்பதை விளக்கமாக சொல்கின்றார்கள். அது சீவன்முத்தியினுடைய சிறப்பை சொல்லியே சொல்கின்றார்கள். ஏதோ சிறிய வேற்றுமை இருக்கின்றது என்பதற்காக பரமுத்தியே முடிவான முத்தி, சீவன்முத்தி ஒரு இடைப்பட்ட நிலைதான், சாலோகம் சாமீபம் சாரூபம் இப்படி எல்லாம் பதமுத்திகள் இருக்கின்றன, அது மாதிரி சீவன்முத்தியும் ஒரு இடைப்பட்ட பதமுத்தி தான் என்று மாணாக்கன் கருதிவிடவே கூடாது என்பதற்காக வேண்டி, இதுகாரும் சீவன்முத்தி மேலே ஒன்றுமில்லை என்று மாணாக்கன் நினைத்து வந்தான். இப்ப பரமுத்தி ஒன்று சொன்ன உடனே சீவன்முத்தியை கொஞ்சம் அதனிடம் தாழ்ந்ததை எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சீவன்முத்தியுடைய பெருமையினை இந்த 50வது பாடலை மிகச்சிறப்பாக சொல்லி, இது ஈடு இணையற்ற முத்தி தான் இந்த சீவன்முத்தி என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அந்த சிறிய வேற்றுமையை சொல்கின்றார். இந்த 50வது பாடல சீவன்முத்தியினுடைய சிறப்பை தான் சொல்கின்றார். முத்தியும் இதுவே ஆகும். முத்தி அப்படின்னு சீவன் பரன் அடைமொழி கொடுக்காம முத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது முத்தி முடிவானது, முத்தி அடைந்து விட்டால் அதற்கு மேல் அடைய ஒன்றும் இல்லை, முத்தியே முடிவானதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முத்தி சீவன் முத்தி தான், அதுல எந்த சந்தேகம் கூடாது என்று சொல்கின்றார். அப்ப முத்தின்னு தனியா சொன்னால் அது சீவன் முத்தியை குறிக்காது போலும், சீவன் முத்தியும் வந்து கடக்கக்கூடிய நிலைதான், அதை கடந்து பரமுத்தியும் அடைகிறமார்கள் போலும் என்று மாணாக்கன் அப்படிலாம் நினைச்சிடக் கூடாது. அதனால முத்தின்னு சொல்றமே முடிவான முத்தின்னு, அது இந்த சீவன் முத்தி தான் சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லையாகும், சிவன்முத்திக்கு மேல இன்னொரு அடையக்கூடிய முடிவுன்னு எதுவும் இல்லையப்பா என்று சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லையாகும், சித்தமும் இதுவே ஆகும், அதாவது தெளிந்த சிந்தையும் இதுதான். சீவன்முத்திக்கு மேல முத்தி இல்லை என்று கருதுகின்ற சிந்தனை இருக்கின்றதே, சீவன்முத்திக்கு மேல் முத்தி இல்லை என்ற சிந்தனையே தெளிவான சிந்தனை, அதான் சித்தமும் இதுவே ஆகும், தெளிவும் மேல் இல்லையாகும். இதற்கு மேலையும் இன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை. சீவன்முத்திக்கு மேல ஒரு முத்தி இருக்கான்னு நீ ஒன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை, ஆராய்ந்தா குழப்பம் தான் வரும். பித்தும் இன்று ஒளிவேயாமேல் பேரிதற்கு இல்லையாகும், பித்தாகி ஆணவமலம் இந்த சீவன்முத்தி காலத்தில் ஒளிந்தே போகும் என்றால் இந்த சீவன்முத்திக்கும் மேல ஒரு பேர் இருக்குமோ இல்லையா? மலத்தடை முற்றிலும் நீங்கிருது சீவன்முத்தியில, அப்ப சீவன்முத்தியை விட சிறப்பான நிலை வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒத்த இவ்வுடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே, அதாவது உடல் இருக்கின்றதே சிவமுத்தி நிலையிலேன்னு அதை பற்றி நினைக்கிறேன் இல்லையா, அந்த உயிர் அந்த உடலும் எப்படி இருக்கின்றது, உயிர் எப்படி சிவமயமாய் விளங்குகின்றதோ அதுபோல் முத்தர்களுடைய உடலும் சிவமயமாய் தானே விளங்குகிறது இல்லையா? அந்த உடலானது வினைப்போகங்களை போய் உயிரிடம் சேர்த்துக் கொண்டிருப்பதில்லையே, ஆகையினால் உடல் உள்ளது என்பதனாலே சீவன்முத்தியினை தாழ்ந்ததாக கருதிவிடாதே என்றெல்லாம் சீவன்முத்தியினுடைய ஈடு இணையற்ற சிறப்பினை நன்கு உணர்த்தி விட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த சின்ன வேற்றுமையை சொல்லியிருக்கின்றார்கள். அதான் விளக்கம் பார்த்தோம். சென்ற பாடலில் சீவன்முத்திக்கும் பரமத்திக்கும் உள்ள சிறு வேற்றுமையை சொல்வோம் என்று கூறிய அளவிலே மாணாக்கனுக்கு ஐயம் தோன்றலாம். எப்படி பரமுத்தி முடிவான முத்தி என்பதில் ஐயம் தோன்றாது, சீவன்முத்தி விஷயத்துல தான் ஐயம் தோன்ற வாய்ப்புள்ளது. சீவன்முத்தி முடிவான முத்தி அன்றோ இது ஒரு இடைப்பட்ட பயன்தானோ, அதை அவாந்தர பயன் சொல்வார்கள், அவாந்தர பயன் இடைப்பட்ட பயன்தானோ என்று ஐயம் கொள்ளல் ஆகாது, சீவன்முத்தி முடிவான முத்தியே ஆகும் என்று இப்பாடலில் தெரிவித்திருக்கிறார். சிவப்பேரு எதை கொடுக்கும், பாச நீக்கம் தானே கொடுக்கும், அற்றதன் பாசம் உற்றதுன் கலலே இருபாருவதை சொல்லியிருக்கார், என் பாசம் அற்றது உன் திருவடியும் கிடைத்தது என்று இருபாருவதை சொல்கின்றார். ஆகவே பாசம் நீங்கினால் சிவபெருமான் திருவடியே பெறப்படும் என்பதுல எந்த ஐயமும் இல்லை, பாசமும் நீங்கி திருவடி பேரும் கிடைக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க, ஊசல் கயிறற்றால் தாய் தரையாம் துணையா என்று சொல்லும் சிவஞான போதம். இந்த மாதிரி சீவன்முத்தியில் பாச நீக்கம் நிகழ்ந்தே விடுகின்றது, எனவே சிவப்பேரு அந்த சீவன்முத்தியில் கிட்டுகிறது என்பதிலே ஐயமே இல்லை. எனவே சீவன்முத்திக்கு மேலாக இன்னொரு முடிவான முத்தி என்பது ஒன்றும் இல்லை என்று விளக்குவார். பித்தும் இன்று ஒளிவேயாமல் பேர் இதற்கு மேல் இல்லை என்று அருளினார். பித்து என்பது ஆணவ பாசம். சீவன்முத்தி நிலையிலே பிராரத்த எல்லை வரை நிலைவரத்தக்கதாக உடல் இருப்பதால் உடல் வாயிலாக ஆன்மாவுக்கு வினைப்போகம் விளையுமோ சிறிதளவேனும் என்ற ஐயமும் இயலாதிருக்க உடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே என்று அருளினார். இந்நாள் என்றால் இந்த சீவன்முத்தி காலத்திலே உருவது என்பதில் விவ்விகுதி தொக்கதாக கொள்ள வேண்டும். உருவிப்பது உயிருக்கு இந்த உடலானது வினைகளை உருவிப்பது இல்லை, சேர்ப்பது இல்லை. ஏனென்றால் ஆன்மா எப்படி அருள்மயமாய் விளங்குகிறதோ முத்தான்மா, அது மாதிரி அந்த உடலும் வந்து அருள்மயமா விளங்கும். ஏன்னா சுவாமி அந்த உடலை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்றார் என்பதை ஏற்கனவே 38ஆம் பாடலிலே அருளியுள்ளார். அதனால வந்து இந்நாள் உருவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு சீவன்முத்தி முடிவான முத்தியே என்று வலியுறுத்தி சொன்னதனால் பரமுத்திக்கும் சீவன்முத்திக்கும் வேற்றுமை இல்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிறு வேற்றுமையினை சொல்வோம் என்று போன பாடலே சொல்லியிருக்கின்றாரே, அந்த சின்ன வேற்றுமை தான் என்ன என்றால், அதற்கு விடை கூறும் வகையிலே சீவன்முத்தியினுடைய தனித்தன்மையினை, எந்த எந்த ஒரு தன்மையினால் சீவன்முத்தி வந்து பரமுத்தியிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றது என்ற அந்த தனித்தன்மையினை, அந்த சிறிய வேறுபாட்டை வருகின்ற பாடலே, இது 50வது பாடல். அடுத்த பாடல் 51, அந்த 51வது பாடலை அருள் செய்ய இருக்கின்றார். 50வது பாடலே, சீவன்முத்தியே முடிவான முத்தி, அதற்கு மேல் முத்தி இல்லை, இதனினும் நாம் தெளிவதற்கு ஒன்றும் இல்லை, பாசம் நீங்கி விடுகிறது ஐயா சிவமுத்தியில, அப்ப சிவப்பெயர் கிட்டு விடுகின்றதல்லவா, உடல் இருந்தாலும் அந்த உடல் அருள்மயமாய் விளங்குவதால் அந்த உடலும் வினைப்போகங்களை உயிருக்கு உருவிப்பதில்லை, ஆகினால் சீவன்முத்தி முடிவான முத்தியே ஆகும். அப்ப பரமுத்தி, பரமுத்தியும் முடிவான முத்தி தான். அப்போ சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை இல்லை, இரண்டுமே முடிவானவைதான், இரண்டும் ஒன்றுதானா, ரெண்டுமே முடிவானவைன்னா ரெண்டும் ரெண்டு தனித்தனி முடிவு இல்ல, ரெண்டு முத்தியும் ஒரே முடிவு தானா, அப்ப ரெண்டு முத்தியும் ஒரே முத்தி தான் என்றே நாம் சொல்லிவிடலாம், 99% அப்படி சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு சிறிய வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றார் இந்த பாடல்ல. ஆதலால் இரண்டும் ஒன்றே ஆயினும், ஆதலால் என்றால் போன பாடல சொன்னார் இல்லையா சீவன்முத்தியே முடிவான முத்தி, அப்ப ஏற்கனவே மாணாக்கணக்கு தெரியும் பரமுத்தி முடிவான முத்தின்னு தெரியும், இப்ப சீவன்முத்தி முடிவான முத்தின்னு சொல்லியாச்சு, ஆதலால் சீவன்முத்தியும் முடிவான முத்தியாக இருக்கின்றது, ஆதலால் இரண்டும் ஒன்றே, சீவன்முத்தியும் பரமுத்தியும் ஒன்றே, ஆயினும் ஆனாலும் எதனால ஒரு சின்ன வேற்றுமை இருக்கு சிவன்முத்தியில, சிவர்க்கு உளத்தை ஈதலான் மேனியாகி இசையினும், அதாவது ஆன்மாவானது தன்னை சிவபெருமானுக்கே வழங்கி விடுகின்றது அர்ப்பணமாக, உடல் பொருள் ஆவி மூன்றையும் வழங்குறது இல்லையா, அப்ப அந்த ஆவிங்கிறது ஆன்மா, ஆன்மா தன்னையே சிவபெருமானுக்கு, சரியை கிரியை யோகம்லாம் செய்யும் போது வந்து உலகத்து பொருள்களை சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொல்லி பூசை செய்தது, இந்த ஞான நிலையிலே முத்தி நிலையிலே ஆன்மாவாகிய தன்னையே சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக, தன்னையே ஒரு புஷ்பமாக அவனுக்கு சமர்ப்பிச்சாச்சு இல்லையா, ஆகவே அப்படி சமர்ப்பிச்சு தான் தன்னையே அவனுக்கு சமர்ப்பிச்சு அவனுக்கு தான் வந்து உடல் மாதிரி இந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக சிவத்துக்கு திருமேனியாக பொருந்திவிட்டது. பொருந்திய பிறகும் இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது, கருணை மேனி நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும், கருணை மேனி என்பது குருவின் திருமேனி, சிவாலயத்துக்குள்ள இருக்கின்ற அந்த சிவலிங்க திருமேனி, அப்புறம் சிவன் அடியார் திருமேனி, இதைத்தான் கருணை மேனின் குருலிங்க சங்கமங்களை தான் சொன்னாங்க. சீவன் முத்தி அடைந்த ஆன்மா சிவபெருமானுக்கு தன்னையே அர்ப்பணித்து சிவபெருமானுக்கு அங்கமாகவே இதை விளங்கிவிட்டாலும் இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது என்றால், கருணை மேனிகளாகிய குரு லிங்க சங்கம திருமேனிகளை நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும், சிவாகம முறைமைப்படி வழிபாடு செய்து நிற்கிறது. எது எந்த நிலையிலே உண்மை தீதிரா சீவன் முத்தி செயலன செப்பும் நூலே, இதுதான் உண்மையிலே குற்றமற்ற சீவன் முத்தியிலே நடக்கக்கூடிய செயலாகும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. ஆக சிவாகமங்கள் என்ன சொல்கின்றன, சீவன் முத்தனாகிய ஆன்மா சிவத்துக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டவன், அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாகவே விளங்குகின்றது, இருப்பினும் அது குரு லிங்க சங்கமம் ஆகிய மூன்று இடங்களிலே புற வழிபாடு செய்கின்றது இல்லையா. ஆமா, குருலிங்க சங்கமங்களை வழிபடுகிறது. இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் பல பாடல்கள் அதை சொன்னார், ஏன் வழிபட வேண்டும், இது சீடனுடைய உடல் அங்கம், குருவின் உடல் அங்கி, எனவே அங்கம் அங்கே வழிபட வேண்டும்னா விளக்கி சொன்னார். இந்த இடத்துல நமக்கு தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை விளக்கி சொன்னார்கள். அங்க இங்க சீவன்முத்தி பரமுத்தி வேற்றுமை சொல்லும் போது சீவன்முத்தி வந்து குருலிங்க சங்கங்களை வழிபடுவான்னு சொன்னா, அப்படியா வழிபடுவானா, அது ஏன்னு இப்ப வந்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, அதனால இந்த சந்தேகங்களை முதல்ல தீர்த்து விட்டார். ஏன் புற வழிபாடு செய்யணும், இவன் உடல் அங்கமாகவும் குருவின் உடல் அங்கேயாகவும் இருப்பதனால அங்கம் அங்கேயே வழிபட்டுதான் இருக்க வேண்டும், அங்கம் அங்கே வழிபடாமல் சும்மா இருந்தா முத்தி பலன் கிடைக்காது, ஆகவே வழிபட வேண்டும்னு அருமையா சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த சீவன் முத்தன் வந்து இவன் சிவபெருமானுக்கே அங்கமாக விளங்கினாலும் இவன் புறத்தே குருலிங்க சங்கமங்களை வழிபட வேண்டும், சரி வழிபடுதான், இதனால ஒரு வேற்றுமை வந்துருதா. இதனால வரக்கூடிய சின்ன மிகச்சிறிய வேற்றுமை என்னவென்றால், இப்படி வந்து அவன் புற வழிபாடு செய்வதனாலே என்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகின்றது, விளைவு என்ன விளைவு ஏற்படுகின்றது தெரியுமா, அதான் எவ்வளவு அருமையா சொல்றாங்க சிவஞான சீலர் நம்முடைய குருமா சன்னிதான் அவர்கள், நமச்சிவாய மூர்த்திகள் நூல் அருள் செய்து நாம் படிக்கக்கூடிய பேரு நமக்கு இல்லை என்ற ஒரு குறையே தோன்றாமல் இவர்கள் சொன்னால் அது அவர்கள் திருவாக்குதான், நமச்சிவாய மூர்த்திகளே நமக்கு சொல்வது மாதிரி மிக அருமையாக அந்த கருத்தை சொல்கின்றார்கள். சீவன்முத்தன் குரு லிங்க சங்கமம் மூன்றையும் வழிபடுகின்றான், பரமுத்தி அடைஞ்ச ஆன்மா வழிபடாதில்லையே, அது உடலே நீங்கிட்டது, அதனால அது வந்து உடலை நீங்கிட்டு முற்றிலுமாக அந்த உடலே வந்து அதை விட்டு நீங்கி போய்விட்டதுனால அது இந்த புற வழிபாடு என்பது இருக்காது. ஆனால் இந்த சீவன்முத்து ஆன்மா புற வழிபாடு பண்ணுவதனால என்ன ஒரு விளைவு ஏற்படுகின்றது என்றால் அதை சொல்கின்றார்கள் பாருங்க. பருவரல் மலத்தினாலே படுமுயிர் அனைத்தும் தன்பால் மறுவிட கொடர்ந்த ஈசன் வடிவு அனைத்தினுக்கும். ஈசனுடைய வடிவம் அதாவது ஈசனுடைய திருமேனி, ஈசனுடைய திருமேனி என்பது மூன்று. சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனி ஒன்று, குருவின் திருமேனி இன்னொன்று, இன்னொன்று அடியாரின் திருமேனி, அடியார்களின் திருமேனி. இந்த மூன்று தான் ஈசன் வடிவம். ஈசன் வடிவு அனைத்தினுக்கும் அப்படின்னா குரு வடிவம், லிங்க வடிவம், சங்கம வடிவம், இந்த அனைத்து வடிவங்களுக்கும் ஈசன் வடிவத்தை தான் அப்படி வர்ணித்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மலத்தினாலே துன்பப்படும் உயிர்கள் அனைத்தையும் தன்பால் பொருந்திடச் செய்து அந்த துன்பத்திலிருந்து நீங்கி அந்த உயிர்கள் எல்லாம் இன்பம் பெறுவதற்காக இந்த உலகத்திலே ஏற்பட்ட வடிவம். இதனால இந்த உலகத்தில் வந்து குரு லிங்க சங்கம திருமேனிகள்லாம் தோன்றுகின்றன. மல துன்பத்தினாலே உயிர்கள் வாடுவதை அறிந்து அந்த உயிர்கள் தன்னை சொரூப நிலையில் இருந்தால் இந்த உயிர்கள் தம்மை வழிபட்டு உய்ய முடியாதே என்ற கருணையோடு சுவாமி இறங்கி வந்து இப்படி குருவாகவும் ஆலயத்தில் லிங்கமாகவும் சங்கம அடியார்களாகவும் இருக்கின்றான். அல்லது உயிர்கள் உய்வதெப்படி? அதனாலதான் பருவரல், பருவரல் என்றால் துன்பம். பருவரல் அந்த துன்பம் எதனால படுது? மலத்தினாலே படுகின்றது. மலத்தினாலே பருவரல் படும் உயிர் அனைத்தும் தன்பால் மறுவிட கொணர்ந்த ஈசனாகிய தன்பால் இந்த உயிர்கள் எல்லாம் சேரணும், சேர்ந்து துன்பம் நீக்கம் பெறணும், பேரின்பம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் இந்த ஈசனுடைய வடிவங்கள்லாம், குருலிங்க சங்கம வடிவங்கள்லாம். அந்த வடிவங்களுக்கெல்லாம் பூசை வந்து நியமமா நிகழணும் அப்படின்னு இந்த சீவன் முத்தர்கள் நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பூசை தப்பிச்சதுன்னா துயரப்படுவாங்க. யாரு? இந்த சீவன் முத்தர்கள். அதான் ஈசன் வடிவ அனைத்து அனைத்தினுக்கும் பூசை ஒருவிடில். ஒருவிடில் என்னது? நீங்கிடில். ஒருவிதல்னா நீங்குதல். பூசை நீங்கிட்டதுனா, தப்பிட்டதுன்னா, பூசை நடக்காம போயிட்டதுன்னா துயரமாதல், இந்த சீவன் முத்தர்கள் துயரப்படுவார்கள். வேற எதுக்கும் துயரப்பட மாட்டார்கள். குரு பூசை, சிவாலய பூசை, அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூசை இவற்றை நியமமாக வைத்திருப்பார்கள். இந்த நியமம் தப்பிதென்றால் மிகவும் துயரப்படுவார்கள். உற்றிடின் மகிழ்ச்சியாதல், இந்த பூசை நியமமாக நடந்ததென்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். யாரு? இது சீவன் முத்தர்கள். ஆகவே சீவன் முத்தர்களுக்கும் இன்ப துன்பம் நிகழ்கின்றன. எப்ப நிகழ்கின்றன? நம்மள மாதிரி இல்ல. நாம வந்து புறப்பொருள்களை பற்று வைத்து அந்த பொருள் நமக்கு கிடைப்பது தகுந்தபடி காரியங்கள்லாம் நடந்ததுன்னா மகிழ்ச்சி அடைவோம். அது காரியங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக முடிந்து நமக்கு அந்த பொருள் கிடைக்க வரைக்கும் நமக்கு ஒரே பதற்றமும் பரபரப்பும் இருக்கும். அப்படி பரபரப்போட இருந்து கிடைக்கிற அந்த பொருள் கிடைச்சாட்டா பெரிதும் வருதுவோம், கிடைத்து விட்டால் பெரிதும் மகிழ்வோம். இப்படிதான் நம்முடைய இன்ப துன்பங்கள். ஆனால் சீவன்முத்தருடைய இன்ப துன்பங்கள் எப்படின்னா ஈசனுடைய வடிவு எல்லாத்துக்கும் பூசை முறையா நடக்கும். குரு பூசை, சிவா ஆலய பூசை, மாகேஸ்வர பூசை இதெல்லாம் அவர்கள் நியமமாக வைத்திருப்பார்கள். எங்க குரு லிங்க சங்கமங்களை கண்டாலும் பூசை செய்வார்கள். அதுக்கு வழி இல்லாம ஒரு பொழுது கழிந்தாலும் அவர்களால் தாங்க முடியாது, வருந்துவார்கள். அப்படி இல்லாம நியமமா அந்த வழிபாடு அவர்களால் பண்ணி கொண்டிருக்க முடிந்தது என்றால் மகிழ்வார்கள். பரமூர்த்தி நிலையிலே இந்த மகிழ்ச்சியும் வருத்தமும் கூட இருக்காது. ஏன்னா அது உடம்பே நீங்கி விட்டதே, அவ புறத்துல வந்து எதையும் நோக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அந்த சொரூப சிவத்தோடு ஒன்றி திளைத்து அந்த முத்தியிலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சீவன் முத்தர்களுக்கு இந்த ஒரு நிலை உள்ளது. நம்முடைய நாயன்மார்கள் சீவன் முத்தர்கள் அவர்கள் நிலையிலே நாம் பார்க்கின்றோம். நியமம் ஒரு நாள் ஒருபோது தப்பியதென்றால் அவர்கள் தப்ப விடமாட்டார்கள். தப்புவதற்காக தப்பிவிடும் போல தெரிந்தாலே அவர்கள் எவ்வளவு வருந்தி அவர்கள் அதனை விடாமல் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அது தப்பாமல் அந்த வழிபாடு நடந்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் நாயன்மார்கள் என்பதை பார்க்கின்றோம் இல்லையா. அப்ப நமக்கு ஒரு ஐயம் வருகின்றது. மானாக்கன் இப்போ குடிச்சுக்கிட்டான். எப்படியோ எந்த வழியிலோ இன்ப துன்பங்கள் வரத்தானே செய்கின்றது சீவன் முத்தியில. பரமுத்தியில அந்த இன்ப துன்பங்களும் கிடையாது. அப்போ சீவன் முத்தி என்னதான் இருந்தாலும் ஒரு படி பரமுத்திக்கு வந்து தாழ்ந்தது தானே. மற்ற பதமுத்திகளையெல்லாம் விட சீவன் முத்தி மேலானது தான். சாலோகம், சாமீபம், சாரூபம் இந்த பதமுத்திகளை விட சீவன் முத்தி மேலானதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பரமுத்தியில வந்து எந்த இன்ப துன்ப அனுபவம் இல்லை. சிவ பேரின்ப அனுபவம் ஒன்றே விடுகிறது. ஆனா சீவன் முத்தியில வந்து இந்த வழிபாடு குருலிங்க சங்கம் வழிபாட்டுல ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் சீவன்முத்தி நிலையில ஒரு வருத்தம் வரத்தான செய்யுது. இவன் புற வழிபாடு செய்யாம இருக்க முடியாது. மல வாசனை தாக்காம இருக்கணும்னா இவன் ஞானத்தின் சரியை, ஞானத்தில் பிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் இவன் வழிபாட்டை வச்சிருக்கணும். இந்த மூன்று திருமேனிகளும் வச்சிருக்கணும் அவன் குருலிங்க சங்கம் வந்துட்ட. அப்ப கொஞ்சம் அந்த பூசையில முட்டுப்பாடு தோண்டினால் ஏற்பட்டு விடுமோ என்று தோன்றினாலும் கூட இந்த சீவன்முத்தனுக்கு வருத்தம் வருகின்றது. அந்த வழிபாடுகள் செம்மையாக நடந்தால் மகிழ்ச்சியும் வருகின்றது. எப்படியோ பாருங்கள், இன்ப துன்ப அனுபவம் இந்த சீவன்முத்தனுக்கு வரத்தானே செய்கின்றது.
3: சிவபெருமான் மாதிரியே அந்த அடிய சிவ சிவஞானிகளாகிய அடியார்களும் அவர்களும்

நெருப்பின் தன்மை பெற்று விளங்குவது போல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மாவானது தன் ஆணவ கரை நீங்கி சிவமாகவே விளங்கும். அப்படிப்பட்ட சிவஞானிகளாகிய அடியார்களை நீ என்ன நினைக்காத, மற்ற பெத்தான்மாக்கள் போல எண்ணி பிரியாதே. ஆதலினால் அதாவது நெருப்பைச் சேர்ந்த இரும்பு போல பாசக்கரை நீங்கப்பெற்று சிவஞானிகள் விளங்குவதனால் ஆதலினால் சங்கமத்தை சிவஞானிகளை ஆன்மாக்கள் போல நீ பேதமனை எண்ணி பிரியாதே. யாரோ ஒரு ஆன்மா இவர் என்று சிவபெருமானுக்கு பேதமாக நீ நினைத்து அந்த அடியார்களை விட்டு பிரியாதேன். அதான் உலகியல்லே வள்ளுவ பெருமான் சொல்வார்கள், பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீவைத்தே நல்லார் தொடர் கைவிடல் என்று சொல்வார்கள். அதாவது நல்ல சான்றோர் ஒருவருடைய துணையை விட்டு விடுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருவனை பகைச்சாலே வந்து பல தொந்தரவுகள் வரும். யாரையும் வந்து பகைக்காமல் வாழ்வது அது ஒரு கலை. யாரையாவது ஒருவரை பகைச்சாலுமே அவன் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது பலரையும் பகைத்தால் அது எவ்வளவு பெரிய துன்பம், எப்போ யார்கிட்ட இருந்து எந்த துன்பம் வரும் தெரியாது இல்லையா? அப்ப பலரையும் பகைச்சா ரொம்ப சங்கடம் தான், அது சந்தேகம் இல்லை. அப்படி பலரையும் பகைப்பதை விட பத்து மடங்கு தீமையானது எது தெரியுமா சொன்னார், எதுன்னா சான்றோர் ஒருவருடைய துணையை நட்பை விட்டு விடுதல். அவ்வளவுதான், சான்றோரை பகைத்தல் கூட சொல்ல பாருங்க, சான்றோர் அவருடைய தொடர்பை கைவிட்டு விடுவது, அவருடைய நட்பை கைவிட்டு விடுவது, அதாவது அவர்களோடு பேசாமல் தொடர்பு கொள்ளாமல் இருந்துட்டாலே போதும். அது எப்படிப்பட்ட செயல்? பலரையும் பகைத்ததை போல பத்து மடங்கு தீமையான செயல் சொல்கின்றார்கள் சான்றோருக்கே சொல்லியிருக்கின்றார்களே. அப்ப சிவஞானிகளாகிய அடியார்களுடைய தொடர்பை கைவிட்டால் அது எவ்வளவு தீமையான செயல் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே அடியார் வணக்கம் மிக மிக இன்றியமையாதது என்று இங்கே அருளி செய்கின்றார்கள். அடுத்த வாழ்விலே அருமையான ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார்கள். சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. முத்தினா என்ன? சீவன் சிவனோடு ஒத்து விளங்க வேண்டும், அதுதான் முத்தி. எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார் பாருங்க. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. பாவினில் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். யா சீவனும் சிவனும் ஒத்து விளங்குகின்ற முத்தி நிலையினை நூல்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன? சீவன் முத்தி என்று சொல்கின்றன. சீவன் முத்தின்னு சொல்கின்ற அதே நூல்கள், அந்த விஞ்ஞான நூல்கள், அந்த சீவன் முத்தன் பரமுத்தி அடைவான் என்றும் சொல்கின்றன. அப்போ அந்த அதென்ன ரெண்டு முத்தி சொல்கின்றார்கள், சீவன் முத்தி பரமுத்தின்னு. அப்ப இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை உள்ளதோ? ஏன்னா சீவன் முத்தினாலே அது முத்தி தான் சிறப்பா சொல்றாங்க, சிவன் முத்தர்களை சிவமாகவே போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை விட பெரிய நிலை இல்லைன்னு தான் இருக்கணும். அப்போ அந்த சீவன் முத்தன் பரமுத்தி அடைவான் அப்படின்னா, அப்போ சீவன் முத்தி என்பது முடிந்த பெருநிலை அல்லவோ? அது வந்து ஒரு பரமுத்திக்கு கீழான நிலைதானோ? இந்த ரெண்டுக்கும் அப்படி என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடும் இதற்கு விளக்கமும் மிகச்சிறப்பாக இந்த ஒரு நூலில் தான் உள்ளது. இவற்றையெல்லாம் நம்ம மிகுண்ட சாத்திரங்களிலே பார்க்க முடியாது என்று தெளிவாக கூறலாம். மிக அருமையாக கேட்கின்றார்கள் ஐயப்பாட்டை பாருங்க. ரசகாரியம்னா பத்து காரியத்தையும் சொல்லிட்டு நிறுத்திருக்கலாமே, எவ்வளவு கருணையோடு நமக்கு இத்தனை செய்திகளை வாரி வழங்குகின்றார்கள். இவற்றையெல்லாம் அறிந்தாருடைய ஆன்மாவுக்கு வந்து லாபம் கிடையாது. வேற எதெல்லாமோ ஆன்மாக்கள் அறியலாம், ஆனா அவையெல்லாம் ஆன்மாவுக்கு இழப்பு தான். பேதமை என்பது யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் வள்ளுவர் பெருமான் சொன்னார். குற்றத்தை போய் வழிய போய் ஈட்டிக்கொண்டு என்ன தனக்கு எது ஊதியமோ அந்த ஊதியத்தை இழந்து நின்னா அதுக்கு பேர் தான் ஐயா பேதமை அப்படின்னாரு. ஊதியம் பெற வழி இருக்கு, ஒரு இடத்துக்கு போனா ஊதியம் கிடைக்கும். அங்க போகாம ஊர்வம்பை எடுத்துக்கிட்டு குற்றத்தை பெருக்கிக்கிட்டு இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல். அந்த செயலுக்கு தான் பேதமைன்னு பேர்னார். அப்ப நமக்கு உயிர்க்கு ஊதியமாக எத்தனை செய்திகளை சொல்கின்றார்கள், எங்கும் கிடைக்காத செய்திகளை சொல்கின்றார்கள். சீவன் முத்தியே முடிவான முத்தி என்றால் அதற்கு மேலும் பரமுத்தி என்று ஒன்று ஏன் சொல்கின்றார்கள்? அப்ப ரெண்டுக்கும் ஒரு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் அப்படின்னு சொன்ன ஆசிரியர், நீ நூல்கள் எல்லாம் படித்து பார்த்திருக்கும் போது உனக்கு ஒரு ஐயம் வரும், ரெண்டு முத்தியும் ஒன்றுதான் நீ நினைப்ப, ரெண்டும் ஒன்றுதான், ஒற்றுமையும் உள்ளது, அதே சமயத்தில் ஒரு வேற்றுமையும் உள்ளது, அதை சொல்கின்றேன் கேட்பாயாக என்று இந்த 49 பாடலிலே நிறுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வேற்றுமையை வருகின்ற பாடல்கள் அனைத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேற்றுமையினை அருமையாக சொல்லி நமக்கு அந்த வேற்றுமையை கூட அவர்கள் செறிவாக ஒரு பாடலிலே சொல்லியிருக்கலாம். அது நமக்கு அப்படியே பழத்தை, அந்த பலாப்பழத்தை வந்து அதை வந்து பிளந்து அதில் உள்ள ஒவ்வொரு சுளையும் எடுத்து எடுத்து கொட்டையை நீக்கி அதை தேனில் நனைத்து நமக்கு வழங்குவது போல அருள்கின்றார்கள். சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமை, அதே சமயத்தில் ரொம்ப வேற்றுமை நினைச்சிடக்கூடாது, அவை ஒற்றுமை உடையனதான், ஒரே ஒரு வேற்றுமை என்பதை மிக அருமையாக நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அந்த அருமையான ஞான செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு

0: இது காலம் இந்த தசகாரியங்கள் என்ற அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள இந்த தசகாரிய சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கு அடியேன் மனமுனிமைகளாலே வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நெஞ்சத்துல நிறைவு வந்துட்டதுன்னா எல்லாரும் இருந்துட்டு இருக்க நினைப்பது இல்லாமல் வேற ஒன்றும் தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். வர வர கண்டு ஆய்மை கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்குள்ள வருதான்னு பாக்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப இந்தியாவில் என்ன பெரிய தொல்லைன்னு சொன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ பயந்துகிட்டு இருக்கும். மத்த நாட்டுல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான், இவர் என்ன சொல்லுவாரு அவர் என்ன சொல்லுவார். இப்படியே நினைச்சு நாம் செயல் செய்யாமே போயிட்டோம். நாம் செயல் செய்கிற போது செயல்ல ஒண்டிட்டா வருகிற நிலைகள்ல நமக்கு அந்த விமர்சனங்களை பத்தி கவலைப்பட மாட்டோம். அமெரிக்கா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரலாறு கூட படித்தேன். வரலாறு எதுனா இந்த மாதிரி உண்மையெல்லாம் எனக்கு அதை படிக்கிற போது ஆமா ஆமா ஆமா உட்காந்துட்டு பேசுறது வேண்டியவங்க உறவு உள்ள உள்ளவங்க பேசுவாங்க. இதுதான் வந்திருக்கான். அப்பா அப்பா அப்பா இந்த புறங்கூறி பொய்த்தியர் வாயிலும் சாதல் அறங்கூறு மாக்கம் தந்தாரு. சாமி மாணிக்கவாதவர் வந்து குதிரை கொடுத்து கயிறு மாறின போது சாமி சொல்றாரு, அப்பா குதிரை வியாபாரத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்கோ. சாமி தான் முத முதல்ல இந்த லட்சியத்தை போட்டுப்பா, நீங்க வாங்கினீங்கன்னா தரக்க வித்த பொருள் வாபஸ் இல்லைன்னு போட்டுப்பான். அடிக்கோடு அது ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னா மதுரை சொக்கனார் பெருமான். சொன்னார், பாண்டியனே கேளு, இந்த குதிரையெல்லாம் பார்த்து வாங்கிக்க, இது சுழி, இது குணம், இதெல்லாம் பார்க்க. உயர்ந்த குதிரையினுடைய சாஸ்திரத்தை அப்படியே சொல்றாரு பதினஞ்சு முடியும். அது இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செல்வம் குறைபாடுகள் எல்லாம் சொல்லி பார்த்துதான். இப்ப கயிறு மாறி கொடுக்குறேன், இந்த கயிறு மாறி கொடுக்குறேன், வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த குதிரைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எல்லாம் ஒவ்வொருப்பு தான், பெருகினாலும் ஒவ்வொருப்பு தான், கொஞ்சம் துன்பப்பட்டினாலும் ஒவ்வொருப்பு தான். நான் மகிழ்ந்து போயிருக்கேன். குதிரை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. எந்த தேசம் இந்த மாதிரி நிறைய குதிரையா இருக்கிறது யாருக்கு தெரியும்? உலகத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க இந்த சர்க்கஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, கிளி நாய் என்னென்ன மிருகங்கள் பறவை இருக்கோ அத்தனையும் சர்க்கஸ்ல பாத்துக்கணும். நரி சர்க்கஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நிறைய பயிற்சி பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா சொன்னா நான் அது நிறைய வந்து ஒரு இடத்துல நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நிறையவே ஆக்கணும், நரி பறியாமல் எங்கும் ஓடி போடாம பிடிச்சு வச்சிருக்காங்க சாமி. அதுக்காக தான் இறுக்கமா உட்காந்துட்டாங்க வீரர் எல்லாம். இந்த வர்ணனை சொல்லாரு. அங்க இருந்து வந்து சாமி கயிறு மாறி கொடுத்தார். தான் மன்னன் மகிழ்ந்து மாணிக்க சொன்ன, மாணிக்க வாசகர் பொருட்டாக உன் மந்திரி பொருட்டாக எத்தனையும் கொண்டு வந்திருக்கோம், உனக்காக கொண்டு வரல. அங்க ஒரு வார்த்தை வைக்கிறார், அந்த ஆளு கூட்ட பணத்துக்காகவோ உனக்காக நான் கொண்டாடல, அவருக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இவர் உடனே இவர் மரியாதை பண்ணும்ல, ஒரு வெண்மையான ஒரு பட்டை எடுத்து போட்டார். பரஞ்சோதி மணி உடைய வரலாறுல இல்ல, குதிரை சவுக்கினால வாங்கினாராம். சிவ லீலாரமத்தில் இருக்கு. இதை பார்த்தோன்னு கொஞ்சம் முகம் துடிச்சாராம். யார்? பாண்டியன். மந்திரி பக்கத்துல இருந்து ஒரு மாணிக்கர் சொன்னாரு, அவங்க நாட்டு பழக்கம் இந்த மரியாதைய அவங்க உயர்ந்த முறையில வாங்குற அடையாளம் என்னன்னா இந்த குதிரை சவுக்கினால வாங்குறது. அதை வாங்கி தலையில சுத்திக்கிட்டாராம். இந்த சிவகணங்களா வந்தவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்களாம். என்ன இந்த சாமிக்கு கொஞ்சம் கூட இவ்வளவு இறங்கி வாங்கணுமா, இவரு குதிரையை விட்டு கீழே இறங்கணுமா, வேத பறி கீழே இறங்கி வாங்குறாரு, வாங்கினவர் கை நீட்டி வாங்குறாமன். சேர்ந்தறியா கையானை எங்கும் தெரிந்தானை அன்பருக்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. அப்படிப்பட்ட கடவுள் கீழே இறங்கி கை நீட்டி வாங்கலாமா இவரு, இவர் என்ன எட்டு தோல் உடையவர், எட்டு திசைகள்லயும் எட்டு தோல் இருக்கு, இந்த தோல் கொண்டு வாங்கலாமா? திகம்பரன் எல்லா திசைகளையும் ஆடையாக உடையவன் பெருமா, திக்கையே ஆடையாக உடையவன், இவனுக்கு என்ன குறை வந்து இந்த கிழிஞ்ச துணியை வாங்கி தலையில வேற சுத்திக்கிட்டாரு. என்னென்ன பொருள் தலைமையில வச்சிருக்கிறாரு அவங்க பேசிக்கிறாங்க யாரு, கணநாதர்கள்லாம். இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அடியார் பொருட்டு படுவது இதுவே ஆகி அமையும் என்று சாமிங்கிறது உடனே மறைஞ்சிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியோட போய் அரசன் இருந்தான். இப்படி பரிகளை நதிகளை பரியாக்கி வந்தார். இப்போ வந்த பரிகள் எல்லாம் நரிகளாக போகும். மகிழ்ச்சியோட போனார். சொக்கலிங்க பெருமானை போய் வணங்குகிறார். இப்படி எல்லாம் காரியம் செஞ்சதியில உறவினர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, புத்தி இல்லையே உனக்கு, பாதுகாத்துக்கு தெரிஞ்ச பதவிய எங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு சொன்னார். அப்பா இனிமேல் எங்கெல்லாம் உறவு இல்லை, எனக்கு நல்ல தாய் தந்தை குறவன் எல்லாம் சிவபெருமான் தான், எனக்கு உறவெல்லாம் யாரும் சிவனடியார்கள் தான், எனக்கு பெண் மனைவி யார் தெரியுமா நிராசை, மக்கள் யார் தெரியுமா உலகத்து உயிர்கள் அத்தனை பேர், ஊழலாம் அட்டசோறு எம்மதே, இந்த உலகத்துல எங்க வேணாலும் படுத்துக்கலாம், அதெல்லாம் பாயல், இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த தத்துவங்கள், நீங்க எல்லாம் போங்க, நீங்க எல்லாம் சொல்ற கற்காரை இனி ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து உரைகின்ற பெருமானே உன் குறைகளுக்கு கர்த்தாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும், அந்த நிலையில போய் சொக்கநாத பெருமான வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். சோதனை வந்தது, இரவு வந்தது, சூரியன் ஏன் வேகமா போனான்னா மறுநாள் கலைவரமாக போய் மண்ணு சுமக்க போறார். இன்னைக்கு குதிரை வீரராக பெருமான் வந்ததை பார்த்தோம், நாளைக்கு வந்து விட்டு தின்று மண் சுமக்கிற காட்சியை பார்க்கணும்னு ரொம்ப வேகமா போய் சூரியன் மறைஞ்சானா. அந்த நேரத்தில் இந்த நரிகள் எல்லாம் குதிரை லாயத்துல கட்டி பாருங்க, கொண்டு கொண்டு என்ன கொண்டு வைக்கிறான், ஐய நான் நல்ல நண்டு கிடைக்கல, சங்கு கிடைக்கல, அதற்கு அதாவது ருசி அவியல் என்ன இப்படி, திருநெல்வேலி அவையல் மேல அமையுமா, கேரளத்து அவையல் ஒன்று, தஞ்சாவூருக்கான அது ஒன்று, பத்த குழம்பு பொறி குழம்பு, அவங்க நாட்டுக்கு இதெல்லாம் பயிற்சி பெற்றதோ அது அல்லாத பிறம் எல்லாம் மட்டம்னு நினைப்பான். இந்த நரிகளுக்கு நண்டு நத்த என்னென்ன பிராணி எல்லாம் அதுக்கும் பிடிச்சு சாப்பிட்டது, அது இப்ப கொள்ளு வச்சு அதுக்கு நல்ல உடம்புக்கு வெந்நீர் விட்டு உடம்பெல்லாம் பிடிச்சு விடலாம், இதெல்லாம் என்ன இப்படி செய்யறாங்க, நாம இண்டி இடுக்கெல்லாம் பாஞ்சு போறோம், கட்டி போட்டிருக்கானே சங்கிலியினாலே பட்டு கயிறுனாலே ஆபரணங்களால போட்டிருக்கானே, சரி சரி இனிமேல் இங்க இருந்தா நாளைக்கு நம்மள விடமாட்டான், காட்டையினாலே அடிச்சு கொண்டுடுவான் என்று சொல்லி எல்லாம் நரியா மாறி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு எல்லாம் தத்தி போச்சான். தத்து நெறியான், தத்த நெறி எல்லாம் தத்தி போற இடம் தத்து நெறி, தத்த நெறி இந்த உடம்ப விட்டு தத்தி ஓடுறாங்க பாருங்க, தத்தன் ஏறியது சொல்லுவாங்க, மதித்த இடம் மதிச்சவன். இந்த உலக வழக்கிலையும் சில சொற்களை வச்சு மகிழ்ந்த வழக்கம் உண்டு, எப்படியும் மக்களுடைய உணர்வுல பேச்சுல உலகில இறை கதைகள் எல்லாம் வந்துடும், அதுதான் நம்ம நாட்டு பழக்கம். அங்க போன உடனே அதிகாலையில கூக்குறல் இருந்த குதிரைகளையும் கடிச்சிட்டு போயிட்டு அரசன் போய் முறையிட்டார்கள், இவன் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது, போட்டு பொருள் எல்லாம் வாங்கன்னு வைகாட்டங்கரையில் நிறுத்துகிறார்கள். இப்படி வந்த பரிகள் எல்லாம் நதிகளாக போய் மதுரை மாநகரத்தை அல்லவல்லப்பட்டு அங்க வைகை ஆற்று மணல்ல சுடுமணல்ல நிறுத்தி நெற்றி மேலே பாறாங்கல் ஏற்றி சூரியனை பார்க்க வைத்து அடிக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் சாமி ரொம்ப புலம்பி, பெருமானே இப்படி எல்லாம் நீ ஆட்கொள்ளலும் என்று நினைக்கிறே என்று நினைந்து வருந்துகிறார். அந்த நேரத்தை தாங்க முடியல சாமிக்கு, அடியார் படுகிற துன்பத்தை கண்டு பரமன் விரைந்து வருகிறான். எப்படின்னா வெள்ளமா பெருக்கட்டும், அந்த குண்டோதனுடைய தாகம் நீக்குவதற்கு வகையை அழைத்தான், இப்ப மாணிக்கவாசகருக்கு அடுகாரணமாக பெருவெள்ளம் வரும்படியா செஞ்சா எல்லாம் விட்டுட்டு ஓடுறான், மாணிக்கவாசகர் வரைக்கும் பிடிச்சு தண்டனை பண்ணிக்கிறவன்லாம் விட்டுட்டு அவன் பொருள காப்பாத்த போகிறான். நேர கோயில்களை வந்துட்டார் சாமியை நினைக்கிற, எல்லாரும் அரசன் போடுற உத்தரவு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரை அடைக்கணும், அப்படி கரை அடைக்கும் என்று நினைக்கிற ஒரு வந்திக்கிழவி 80 வயது 1000 முறை கண்டவள், அந்த 1000 முறை கண்டவள் அனாதையா இருக்கிறாள், அற்புதமாகிய தெய்வத்தை வேண்டுகிறாள், செவி உணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து செந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் நண்பரில், செவிக்கு உணவாயிருக்கிற வேதங்களை சொல்லி உயர்ந்த அவி உணவுகளை நெருப்பில ஈட்டு பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிற வேதியரை காட்டிலும் ஆத்த நோத்த அதை விட அதிகமாக தவம் செய்தவள் யாரு, இந்த வந்தி தவ நிறை பேரு துய்ப்பாள், தவ நிறை பேரு துய்ப்பாள். தவத்தினுடைய பயனை நன்றாக அனுபவிக்கக்கூடியவளாக ஒரு ஏழை கிழவியாக மதுரையில் இந்த தென்கீழ்த்து செயலிருந்து புட்டு விற்று சாமி அகத்தில புட்டு சுட்ட உடனே சாமியை உள்ளத்துக்குள்ள வரவழைச்சு அமுது அடுத்து வரலாம். கூட பெருமானுடைய கோயிலை பார்த்து சாமி இங்க எழுந்தருள பண்ணுங்க, உனக்கு ஆசானம், உன்னுடைய வடிமா, உன்னுடைய மந்திரம் என்று சொல்லி நைவேத்தியமாக தான் சுட்ட பிட்டை கொடுத்தார். அன்பினாலே தான், அதனால தான் குமரசாமிகள் வந்தி தந்த பிட்டுண்டு அவருடைய தலை அன்பிலே கட்டுண்டு மதுரையிலே மண் சுமந்தான் பெருமான். அந்த தலை அன்பிலே கட்டுப்படுகிறதுக்கு பாருங்க சாமி, அதான் பக்தி வலையில் படுவோன் காண்க. அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை, அந்த அண்ணாமலை அன்பன் என்ற வலைக்குள்ள அகப்பட்டுக் கொள்வான், கை பிடிக்குள்ள அகப்பட்டுக் கொள்வான். சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தழுவதையே கேட்கிற அப்படி சொல்லுகிற போது எனக்கு ஆள் இல்ல, இதுவரைக்கும் சூரியன் கிழக்க விழிச்சா என்ன மேற்க விழிச்சா என்ன, பிட்டு விட்டு நான் வாழ்கிற வாழ்க்கை விளைவன், எந்த தேவையும் எனக்கு இல்ல, இதுவே நிறைவா இருக்குது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, கிடைக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், இப்ப வந்து விட்டது ஒரு ஆபத்து வந்து விட்டது எனக்கு. ஏன்னா இப்ப அரசனுடைய ஏவலினால என் பங்குக்கு கரை அடைக்கணும், கரை அறந்து விட்டாச்சு, என்னால முடியாது, என்னக்காக வேலை செய்யறதுக்கு ஆளும் இல்ல, கூலி ஆளுது ரொம்ப கிராக்கி. எப்படி பாருங்க, ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டாரு பாருங்க, எல்லாருக்கும் கூலி கிடைக்க முடியாது, சாமி பண்ணிவிட்டாரு. கூலி ஆளுக்கெல்லாம் நிறைய பேர், ஏன்னா கரை அவங்கவுங்க பங்கடைக்கணும்னா கூலி கொடுத்துட்டாங்க. இப்ப கூலி ஆளே கிடையாது, இப்போ கூலி ஆள் கிடைக்காம நான் கவலைப்படுற நிலையிலே சாமி, தேவருக்கும் அறியவனாக இருக்கிற தேவன் அன்பர்களுக்கு எளிமையாக வருவான் என்பது போல இந்த வைகையை பார்க்கணுங்கிற ஆசையில வேகமா வந்தாரான். அன்றைக்கு இந்த குண்டோதனுக்காக தலையில இருக்கக்கூடிய கங்கைய நீர் நிலம் மருவி நீர் ஓட கண்டான் வைகையாக. ரொம்ப நாள் பிரிஞ்சு போச்சு, அவனை பார்க்கணும், வைகையை பார்க்கணுங்கிறதுக்காக, வையை என்னும் பொய்யா கொலக்கொடியை பார்க்கணுங்கிறதுக்காக வர்றானா, அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்டான். எது அங்கே இருக்க நாயைக்கு தெரியுமா, அதுக்காக ஒரு வேடம் போட்டுக்கிட்டு வர்றாரான். தலையில சும்மாடு, அன்பர்கள் வைத்த இண்டை மாலை போல, இண்டை மாலைன்னா தலைக்கு, தலைக்கு தலை மாலை அணிவது அது இண்டை. அன்பர்கள் சுட்டி இண்டை மாலை மாதிரி சும்மாடு வச்சு அது மாத ஒரு கூடையை கவுத்துக்கிட்டு தோல் மேல ஒரு மண்வெட்டியை பெற்றுக் கொண்டு கிழிந்த ஆடையை கட்டி கொண்டு அங்கிருந்து கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோன்னு வருகிறார். வருகிற போது நேர விறகு விட்ட போது ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு, இப்ப நேர வந்தி கிழவி இருக்கிற தெருவுக்கு வந்துட்டார். வந்து கூலி நான் காதல விழுந்த உடனே ரொம்ப அமுதமாற்றது போல இருந்து கூப்பிட்டு, ஆளுமறை சிரமுடையார் அடிக்கமலம் நிலஞ்சூட கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று என்று, ஒரு தர சொல்லல பல தர சொல்றாரு, என்று என்று ஓலமறை திருமொழி போல் வேதம் சொல்ற மாதிரி உரை பரப்பி, எங்க பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு, உரை பரப்பி கள்ளும் கண்ணீர் வேலை இடை படிந்து அயர்வாள் வீதி இடத்து அழைகின்றார். கண்ணில இருந்து கண்ணீர் வழிந்துட்டே இருக்கு, என்னை காப்பாற்றுவதில்லை பெருமானே, கூலியால் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு வருத்தப்படல. ஏன்னா அரசனுடைய ஆணைய யாரா இருந்தாலும் பின்பற்றணும், அரசு ஆணைய எளியவர் பெரியவர் வித்தியாசமாக கூடாது. அரசனுடைய ஆணை எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. நான் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அரச குற்றத்துக்கு ஆளாவேன் கண்ணீர் விடுகிறார். அந்த நேரத்தில் பெருமான் வருகிறான். அப்ப சொன்ன என் வேலையை செய்யணும், என்ன கூலி தருவேன்னு, கூலி பேசுகிற முறையை பாருங்க, விட்டுடுவேன் இவன் சொல்ற விட்டுடுவேன் அப்படியா, அட்வான்ஸ் பேமெண்ட் எப்பவும் சாமி கிட்ட வந்து முதல்ல வாங்கிடுற, ஏன்னா பின்னாடி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையே தெரியல, அதனால நீ என்ன பண்ணு இப்போ உதிர்ந்த பிட்ட குடு அப்படின்னு முந்தானையினால வாங்கினார் பாருங்க. தேவர்கள் அயன் அரிமான் முதலாகிய தேவர்கள் எல்லாம் வந்து அவனிடத்துல முந்தானை விரித்து, அந்த முந்தானை விரிக்கிறதுக்கு பதிலாக தான் அந்த துணியை வீசி அதுல வணங்குறது. இன்றைக்கு கூட பட்டாபிஷேகத்தை தீபாவளி அன்னைக்கு இங்க ஒரு கோலம் காட்சி மதுரை கோயில்ல, இந்த துண்டை போட்டுட்டு கீழே விழுந்து வணங்குவார்கள். யாரும் பெரியவங்க யாராவது கொடுத்தா இதனால வாங்கணும் அப்படின்னா என்னர்த்தம், உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள் என்று காட்டுவது மட்டுமல்ல, நான் பெறுகிறவன் தாண்டவன், பெறுகிறவன் யாரு, நான் தாண்டவன், கொடுக்கிறவன் உயர்ந்தவன், பெறுகிறவன் தாண்டவன். சாமி தன்னை தாண்டவனாக இந்த அன்புக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். அப்படி கனவுல கூட காண முடியாத பெருமான் எளிமையாக நனவுல வந்து நிறந்தோய வந்து நின்று இந்த புட்டை உதிர்ந்த புட்டுனர் கண்டிஷன் பண்ணார், நல்ல புட்டெல்லாம் விட்டுடு உதிர்ந்த புட்டை எனக்கு கூடுனர். அது அந்த பழைய ஆடைகளை வச்சிருந்த எடுத்து போட்டா வாயில போட்டு சாப்பிட்டு எங்க அம்மாவோட நீ சிறந்தவ. எங்க அம்மா பசி அறிந்து எனக்கு சாப்பாடு போட்ட. உன் பங்குக்கு போய் நான் வேலை செய்யறேன்னு சொல்லி வேகமா போனாரு. முதல்ல போன உடனே அந்த அட்டண்டன்ஸ் செஞ்சிட்டு கை போட்டார். சில பேர் முதல்ல போட்டுட்டு வெளியே போயிடுவான். இதெல்லாம் சாமி செஞ்சு வச்ச காரியம். அப்புறம் தம்பள தண்ணிக்கு வந்து என்னடா ஒருத்தவா வேலைக்கு போனா என்னடா வேலை ஒண்ணுமில்ல எனக்கு கூலிகள் ஒண்ணு வேணாம் சார் பசிக்கு சோறு போடுங்க சரி போட்டுருவோம் நான் வேலை செய்யறேன் ஆனா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் உண்ட களைப்பு தொண்டருக்கு உண்டு சரி போன நேரம் அன்பங்கடைக்கு போனா ஒரு கட்டி சோறு தின்னா வந்து திண்ணையில படுத்துக்கிட்டான். இப்படி ரெண்டு மூணு நாள் பார்த்தாங்க என்னடா நான் தான் உங்கள்கிட்ட கண்டிஷன் என்ன சொன்னேன் பசிச்சா சோறு போடணும் சாப்பிட்டா என்ன பண்ணணும் தூக்கம் வந்துடும் இதை தவிர வேற என்ன வேலைன்னா அதான் சொன்னாரு தாய்மானவர் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லாரும் சாப்பிடுறோம் எல்லாரும் தூங்குறோம் வேற என்ன செஞ்ச கண்ட பலன். இது சாதாரண இளைஞர் வழக்கத்துக்கு சொன்னார் ஞானிகளோட வழக்கத்துக்கு இருந்தார். இங்க பிட்ட வாங்கி போய் பதிந்து கொண்டு ஒரு மபட்டை வச்சு எடுத்துக்கொண்டார் அப்படி ஒரு போட்டார். என வேலை செஞ்சு பழகினர்கள் ஏவித்தான் பழகுமே தவிர சாமி வந்து உட்காந்துக்கிட்டாரு எல்லாரும் வேலை செய்யறதையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாரு. உடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு உடனே நேரம் வந்தார். ரொம்ப பங்கு உருவிலும் நடந்துட்டு இருக்கு வேலை உருவிலும் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் புட்டு பசிக்கு இருக்கும் சுட சுட எடுத்து கொடுத்தாரு. வேலை செய்யுதுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி பாருங்க புட்டை எடுத்து கொடுத்தான். அது கையில வாங்கணும்னு சூடு வாயில போட்டாரு. இந்த பக்கம் வச்சுக்க முடியல இந்த பக்கம் ஊன்னு இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி சூடா வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா துப்பவும் முடியாது விழுங்கவும் முடியாது. இதெல்லாம் சாமி அப்படி நடிச்சு காமிச்சாரான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க அம்மா கொடுத்த பாலை காட்டில் இவருக்கு அம்மா ஏது பாதி சாப்பிடுது எங்க அம்மா கொடுத்த தாய்பாலை காட்டிலும் புட்டு அமிர்தமா இருக்கு தேவாமிர்தமா இருக்கு. நீ வாழ்க்கை போ இந்த வேலை பார்க்க போறேன். போய் கூடைய போட்டுக்கிட்டு மேலும் அதை தேர்ந்த மாதிரி படுத்தார். இந்த வேலைக்காரர் ஏவுகிற கண்காணிகள் எல்லாம் வந்தாங்க. யார் இவன் பார்த்தா தேவஸ்வரூபமா இருக்கு இவன் என்ன செய்யறதுக்கும் தாங்க. இவன் பித்தனோ எட்டனோ சித்தனோ மத்தனோ வைத்திய முடிச்ச மாதிரி இருக்கான். சில பேர் மத்தன் வைத்தியக்கார மாதிரி நடிப்பான் ஆனா காதங்காரியமா இருப்பான் மதமத்தம் உடையவனா இருக்கிறான். இவன் யாரு எத்தனை ஏமாத்துக்காக வந்தான் அந்த வந்தி கழுவிய பேர் சொல்லிட்டு கூலி வாங்கிட்டு ஏமாத்துற பேரா எத்தனா இல்ல இல்ல கிட்டனத்தான் இருப்பான் அப்படி அதை பார்த்து பழகினவங்க மதுரையில கிட்ட காட்சிகளை கண்டு சொல்லி சொல்லி கேட்டுருக்காங்கல்ல ஆனா கிட்டனோன்னு நினைஞ்சாங்க. இப்ப இவனை அடிக்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் கிட்டவும் முடியல. பார்த்தா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. இவன் சொல்லி குத்தம் இல்ல வந்த வளர்ந்த வளர்ப்பு வேலை செய்யறது வணங்க மாட்டான். இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கூலியாலாம் வச்சுக்கலாமா ஒவ்வொரு கரையும் அடைச்சிருக்கு. இந்த ஆள் கரை மட்டும் அடபடல் வந்தியனுடைய யாரு அந்த பட்டுக்கார் சௌரியமா பட்டுக்கார் கரம்ப வாங்கினார். ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் பாருங்க துள்ளி குதிச்சார் ஒரு கூட மண்ணை வெட்டினார் அங்க கொட்டினார் ஆள் மறைஞ்சு போனார். ஆனா அடி எல்லாருக்கும் வந்துச்சு. விட்டு சாப்பிடுற போது மத்தவங்களுக்கு தான் கிடைக்கல ருசி. அடி வாங்கினா மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. இறைவனுடைய நலன் தீங்கிலும் அவன் எல்லாரோட இருக்கிறான். ஆனா நலத்தை யாரும் கவனிக்கிறது இல்ல. நலம் வருமானால் இறை அருள்னு நினைக்கிறது கிடையாது. தீங்கு வந்தா மட்டும் இறை அருள்னு நினைக்கிறது. இந்த கடவுளுக்கு கண்ணில் பாருங்க கடவுள் என்ன பாடா படுத்து பாருங்க. உலகத்துல நன்மை வருமானால் அது இறைவனுடைய அருளிப்பாடு என்று யாரும் நினைக்கிறது கிடையாது. என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆனால் பிட்டு சாப்பிடுற போது யாருக்கு அந்த சுவை தெரியல பிட்டு சுவை தெரியல. ஆனா சாமி தவறு செய்து அடி வாங்கினா எல்லாரும் கிடைக்கும். அப்ப என்ன தக்கவர் வாழ்கிற போது நலம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ தக்கவர்கள் தவறு வாழலானால் அந்த தவத்தினாலே உலகம் போலாகவும் துன்பம். தக்கவர்கள் வாழ்ந்து அது தக்கான் ஒரு வாழ இந்த உலகம் எல்லாம் வாழும். ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் ரொம்ப குறைபாடு. ஆனா தகுதி உடையவர்கள் ஒருவர் தவறு செய்து விட்டான் மிகப்பெரிய தரையில் நடந்த போது தவறு செய்தா தடுக்க விட்டுட்டா எழுந்து தூக்கி விட்டுருவாங்க. வண்டியில கொஞ்சம் வேகம் பண்ணா முட்டி மோதி கால் பொஞ்சு விடும். ஆகாயத்துல மேல போவதற்கு ஆகாயமான இதாயிடுச்சுன்னா என்ன கதி. ஆனால் தகுதி உடையவர்கள் மேலாளர்கள் மேலவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு மட்டும் அந்த துன்பம் வராது. ஆனா தான் வெடித்திரு பசித்திரு தனித்திரு ஞானிகளுக்கு சொன்னாங்க எச்சரிக்கையா இருக்கணும். பிறருக்கு வழிகாட்டுகிற நிலையில இருக்கிறவர்கள் என்றும் தவறக்கூடாத நியமம் உடையவர்களா இருக்கணும். சாமி எல்லாருக்கும் வழித்துணை, வானநாடனே வழித்துணை வந்து மாசிதாமணியே, அந்த வார்த்தைகளை நினைச்சீங்கனாலே சாமியோட இயல்பு தெரியும். சாமியோட அனுகிரகம் பெறணும்னா அந்த நிலையில் இருக்கணும். சாமி அடி வாங்கினால் முதுகம் பட்டது, எல்லாரும் மேலையும் பட்டது. அங்க பார்த்தா சாமி வந்தவன் யாருனாலும் அப்ப அசரிதா சொன்னார், மாணிக்கவாசர் பொருட்டாக நான் மனுஷம் வந்தேன். மாணிக்கவாசருடைய மாண்பு தெரியாம நீ அவரை வச்சுட்டு இருக்க, நீ அவர் யாரு? உன் பொருள் எல்லாம் உலகம் நன்மை பெற வேண்டும் என்று கற்பித்தார், உனக்குத்தான் புண்ணியம் அவ்வளவு. அவர் அறியாமல் நீ இப்படி தண்டனை கொடுத்துட்ட, அதன் பொருட்டாக நாம இங்க பரிகள் நரிகளை எல்லாம் பரியாக்கி வந்தோம், பரிகளை எல்லாம் நரியாக்கணும், கூலிக்கு வைகை அடைப்பதற்கு மனுஷம் வந்து இங்க மாண்புடைய செயல் அவருக்கு, அவருடைய மாண்புக்காக இந்த மனுஷம் வந்திருக்கிறோம். நம்முடைய மாண்பை காட்டுவதற்காக அல்ல. பல பேர் சொல்றாங்க மனுஷம் வந்த மாண்பு சிவபெருமானுக்காக, சிவபெருமானுடைய மாண்பை காட்டுவதாக என்று கருவார்கள். இல்லை, அடியாருக்கு கிடைக்கிற அந்த சிறப்பு இருக்கே, அது ஆண்டவன் தனக்கு உரிய சிறப்பாக கருது. அதனால்தான் இவரை நீ அடைதி என்றார். இவங்க பாடுனர் என்ன பாடுற காட்டுறோம், அடியாரோட பாடும் திருவாரூர் பெருமான் சொன்னானே. இப்ப மண் சுமந்தது யாருக்காக? மாணிக்கவாசருடைய மாண்பை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக. அவர் மாண்பு இந்த உலகம்தான் நிறக்க வேண்டும். அதனால்தான் நடராஜா பக்கத்துல மாணிக்கவாசர் இருக்கார். அம்மா அவர் பக்கம்னா மாணிக்கவாசரோட பக்கம், காரைக்காலம் யார் ஒரு பக்கம். அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட மாண்புடையவர்கள். அது மன்னரை மண்ணில இருந்து மண்ணினால் விளைந்த மாண்பு, மண்ணை சுமந்ததனால் வாழ்ந்த மாண்பு. அந்த மண்ணிலே நாம் வாழ்வதனால நமக்கு மாண்பு, அதை கேட்பதனால நமக்கு மாண்பு, சிந்திப்பதனால மாண்பு. அந்த மாண்புடைய கடவுள் களிமதுரை மண் சுமந்து சும்மா கொள்கல, கூலி கொண்டு முதல்ல அட்வான்ஸா வாங்கிட்டு கூலி கொண்டு மண் சுமந்து அது வேலை செய்யாதனால் அக்கோவால் மொத்துண்டு அதனாலே புல் சுமந்த பொன்னே நீ பாடுங்கான் அம்மா நாய். மதுரையில சதுர்பட நடாத்தி வந்தான் குதிரைய மண் சுமந்தான். இப்படி எல்லாம் அவன் இரும்பு தரு மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து எனக்கு கரும்பு தரு காட்டினான். அப்ப பாண்டியன் வந்து வணங்கி நீ மந்திரியா இருந்து எனக்கு வழிகாட்டினாரு. அப்ப சாமியே சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் இட்டத்துக்கு விட்டுடு, அவனை கட்டுப்பாடு வைக்காத. ஏன்னா நீ தில்லைக்கு வான்னு ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லை இல்லாத நிலையில தில்லைக்கு வாழ்ந்தார், விடைபட்டார். இப்ப மந்திரியா இருந்தவர் மதுரைக்கு வந்தவர் மந்திரி பதவி இழந்து அந்த அடியார் கோலத்துல தில்லையை நோக்கி போகிறார். பல யாத்திரைகளை எல்லாம் செய்து அங்க தில்லையினுடைய எல்லையிலே போய் நடராஜாவை பார்த்து வணங்கி ஒரு நந்தவனத்துல இருக்கிறார். அப்போ அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இந்த முத்தர்கள் வந்து வாதுக்கு வருகிறார்கள், ஊமை பெண்ணை பேச வைக்கிறார். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஞான நூலாகிய இதனை எழுத வேண்டும் என்று பெருமானே அடியவர் நிலையிலே வந்து சாமி தாங்கள் சொன்ன திருவாசகத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, படி எழுதலாகாத மங்கையோடு இருக்கக்கூடிய பரமனுடைய புகழ் பாடுகிற இந்த நூலுக்கு படி எடுக்கிறார். யார்? பரமனே படி எடுக்கிறார். எழுதின பிறகு சாமி இந்த திருவாசகத்துல அற்புதமான திருவம்பாவை என்று ஒரு பகுதி பாடி இருக்கிறீர், உயிர்ப்பான இருக்கிறது. அந்த திருவம்பாவை பாடின வாயினாலே ஒரு திருக்கோவையாரும் பாடுக என்று சொல்லி ஒரு 400 பாடல்களையும் சேர்த்து இந்த 1000 பாடல்களையும் அழகாக எழுதி இது பாடியவர் மாணிக்கவாசகர், எழுதியவர் அழகிய திச்சிட்டம்பலம் உடையான என்று கைச்சாத்திட்டு அந்த திருக்கழித்து படி மருங்கலை கொண்டு வைக்க வீட்டர்கள் பார்த்து இதுக்கு பொருள் என்ன என்று மாணிக்கவாசகர் கேட்கிற போது, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிலியை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆள் பெறுவாரோ என்று அந்த உயர்ந்த நிலையிலே சிவமாக அறிவால் சிவமே அன்ன பெருமான் இன்றும் இந்த நூல்கள் வாயிலாக நிலைத்து நின்று நம்முடைய நெஞ்சத்தை உருக்கி பணிகொள்கிறான் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு ஒரு 5 திருவிளையாடல பார்த்தோம். பலவீசன திருவிளையாடல் பாதவுரடிகளுக்கு உபதேசித்தது, அவர் பொருட்டாக நரிகளை எல்லாம் பரியாக்கியது, மீண்டும் பரிகளை நரியாக்கியது, அப்புறம் மண் சுமந்தது ஆகிய இத்தனை திருவிளையாடலும் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த மதுரை பெருமான் குதிரை சேவகனாக வந்து மண் சுமந்த அந்த மாண்பையெல்லாம் கேட்கிற ஒரு வாய்ப்பு பெற்றோம். இருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவிடிமாரியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி அம்மையாளர்களுக்கு நன்றியை சொல்லி வான்மின் வளாது வெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறையர் செய்ய குறைவிலாடு உயிரில் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நத்தவழிமல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதே. சென்னாடுடைய சிவனே போற்றி, நாடகமதுரை அரசே போற்றி.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: கை தீ அல்ல, ஆனால் இது காமம் தீ. அது மட்டுமல்ல, நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்தூழோர் தமை மிஞ்சிய துயர் அடைய ஈண்டை உய்த்துமே உய்த்து மேல் மிஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமமே. இந்த காமத்தை பற்றி சொல்லும் பொழுது நெஞ்சிலேயும் இதை நினைக்கலாமா, நினைக்க தகாது என்று சொல்லும்படியாக இதை கச்சியப்பர் பாடுகிறார். அருணகிரிநாதருடைய பல பாடல்களிலே இதை நிறுத்ததாக வரும். நிறைத்தனித்தல நீர்மடி மாலைகள் பொறுத்த வெற்பிணைமார் முலைமேல் அணி நெறித்தனை குழல் வாழ்வெளி மாமுதி மதிமுகமானார் வெளித்த சிற்றுடை மேல் கலை ஆடையை உடுத்து அத்தமுழோர் தமையே மய நிரப்பி நித்தமும் வீதியில் நேருரு நெறியாதே கரைத்தித குயல் போல் மொழி மாதர்கள் வலை குளிர் சுழலாவகையே உன களற்றுதித்திடு வாழ்வுனதான் மனதுரமேவி கதித்த பத்திமைசால் அடியார் சபை மிகுத்துளி குண பாதகனே உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையாதோ என்று பாடுவார். இது மட்டுமல்ல, பல இடத்துல எத்தனையோ பாடல் கருவினுருவாகி வந்தேன்

அப்படியே இவர் சொல்லும்படியாக இவர் காசியப்புமுனிவர் என்ன செய்தார், அது மாதிரி கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகினொந்து மிகமாடிம்பர். அறிவழிய மயல் பெருக ஊரையுமற விழி சுழல அனல் அவிய மலம் முழுக அகலாதே அணையும் மனை அருகிலுற வெறிவி அழ ஊறவும் அழ அழல் நிக அழலில் நிகர் மரவிய மரலியனை அழையாதே சிறியுமிரி வினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாய என்று சொல்லும்படியாக இதையெல்லாம் மறந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இப்ப நம்ம செய்யக்கூடியது எப்படின்னா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகள் உண்டு. கல்ல

இது அப்படியே நமக்கு பொருந்தும். என்ன இதிலே மாட்டிக்கொள்ள கூடாது, மாதர்கிரு கண் மாயையிலே மூழ்காதே. இப்படி மூழ்காமல் இருக்க உனது காவிய நூல் ஆராய்வேன். ஸ்காந்தம் கந்தபுராணத்தை ஆராய்ந்து கொண்டிருப்போம் நாம். இடர்படாத வாழ்வே, இந்த மோகத்தினாலே இடர்படாதொரு வாழ்வே. நீயே முருகா, நீயே தரவானம் என்று சொல்லும்படியாக மதுரை

0: இந்த மாதர் இருக்கண் மாயையிலே மூழ்காமல் இருக்க வேண்டும் என்று பரமகிரிநாதர் பல திருப்புகளிலே அழுவார். ஏன், என்ன அது? யோசித்து பாருங்கள். இறைவன் ஒரு இயற்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மனம் என்பதும் திருமணம், மனம் என்பதும் காமம் என்பதும் ஒரு இயற்கையினுடைய சக்தியாக இருக்கலாமே தவிர, இது நம்மை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடக் கூடாது. ஆனால் எதுவுமே அப்படித்தான், அளவுக்கு மிஞ்சும் பொழுது எல்லாமே மாறிவிடுகின்றது, நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலிலேயே நம்ம ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். இந்திரன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய வன தேவத்தை இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது காமத்தினாலே வருந்திக் கொண்டிருந்தான் என்று நம்ம பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை முதல்ல பார்த்திருக்கிறோம். அதனாலே முருகப்பெருமான் அவனை தன்னுடைய சிவ பூஜையிலே, குமாரபுரி என்று சொல்லும்படியாக அந்த சிவ பூஜையிலே சேஞ்ஞலூர், எப்படி நம்ம மிகச்சிறந்ததான திருத்தொண்டர் புராணத்திலே அவருக்கு சண்டிகேஸ்வர நாயனாக, சண்டேஸ்வர நாயனாக, நாயனாராக யார் இருந்தாரோ அவர் அவதரித்த தலம் அந்த சேஞ்ஞலூர் என்று சொல்லக்கூடிய குமாரபுரியிலே முருகப்பெருமான் இந்திரனை ஈடுபடுத்தினார் என்கின்ற சரித்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில கருத்துக்கள் மட்டும் யோசித்து பார்க்கலாம். இந்த காமம் என்பது என்ன, எதுக்காக காமம்? காமம் என்பதற்கு வடமொழி சொல்லுக்கு அப்படியே சொன்னால் ஆசைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். காமம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. காமம் என்பது ஆசை என்கின்ற பொருள், அவ்வளவுதான். இந்த உடலிலே ஏற்படக்கூடிய இந்த உடற்காமம் என்று சொல்லக்கூடிய காமம், உடற்காமம் இறைவனாலே வம்ச விருத்திக்காக இந்த உலகத்திலே உயிர்கள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் இந்த காமத்திலே முழுகி, இந்த காமம் தீ என்று சொன்னோம் இல்லையா, உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் என்று சொல்லும்படியாக ஒரு தீயானது அங்கே தீபமாக விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிலேயே நாம் நம்மை பற்ற வைத்துக் கொண்டு நாம் அழிகிறோம் அந்த காமத்தீயிலே என்று சொன்னால் அது அதனுடைய குற்றமா நம்முடைய குற்றமா? ஏன் அழுகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அழுகிறோம், இது எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி வருகிறது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காமம் என்பது என்ன? காமம் என்பது ஒரு மனத்தினுடைய செயல். காமம் அல்லது ஆசை, இந்த உடற்காமம் நன்றாக கவனிக்க உண்டு, உடற்காமம் சந்ததி விருத்திக்காக உடலிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, இதை பற்றி வெறுத்து ஒதுக்க வேண்டாம், தயவு செய்து புராணம்னா இது அவசியமே இல்லைன்னு வெறுத்து ஒதுக்காதீர்கள். என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த காசியப முனிவரை பற்றி நம்ம பார்த்தது சரியாக இருக்கும். இந்த உடலிலே வரக்கூடிய இந்த தீயானது சந்ததிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இறைவனுடைய அம்சம், நினைத்து பார்க்க வேண்டும், இது இறைவனுடைய அம்சம். ஏன்னா இரண்டு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், இந்த உயிர்களெல்லாம் ஏதோ ஒரு உடலை எடுத்து தன்னுடைய கர்மங்களை கழிக்க வேண்டும், அதற்கு இந்த உலகத்திலே வம்ச விருத்தியானது, அத சந்ததியானது ஏற்படுத்தப்பட வேண்டும். இது மனிதனுக்கு மட்டுமே இல்லை, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். அது மரமாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தங்களுடைய வம்ச விருத்திக்காக, மனிதர்களுடைய விருத்திக்காக மனிதர்களுக்கு, மிருகங்களினுடைய விருத்திக்காக வளர்ச்சிக்காக மிருகங்களுக்கு, மரங்களுக்கும் கூட, மரங்களும் கூட இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்லுகின்றோமே, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதனால்தான் அதற்கு உடற்காமம் என்று பெயரிட்டார்கள். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இது இயற்கை. ஆனால் அது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை, நன்றாக கவனிக்க வேண்டும். இது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை. ஆனால் உடலை தாண்டி அது மனத்தை தீண்டுகின்ற பொழுது, மனமானது அதிலே ஈடுபடுகின்ற பொழுது, அது இயற்கையை விஞ்சியதாக மாறுகின்றது, நம்மை அழிக்க முற்படுகின்றது. எப்படி? மனம் வந்து பஞ்ச இந்திரியங்களோடு மட்டுமே செயல்பட முடியும், நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது, மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. இப்போ சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொல்லுவார், எருமைகளுக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எருமைக்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு 1000 கொம்புகள் இருக்கலாம். ஏன்னா எருமை தலை எப்படி இருக்குமோ அதை வைத்து தான் எருமைகளுடைய கடவுள் இருக்க முடியும். எருமைகளினுடைய கடவுள் எருமையை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். மனிதனுடைய கடவுள் மனிதனை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். அதனால் தான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது அழகியவனாக வினோ என்றும் இளையாய் அழகியாய் ஏறுண்டான் ஏரே என்று சொல்லும்படியாக, நமக்கு உள்ளே எதெல்லாம் சிறப்பு என்று நினைக்கிறோமோ அத்தனை சிறப்புகளையும் இறைவன் கொண்டிருக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆறுமுகம் கொண்டவனாக இறைவன் வருகின்றான். அந்த குணங்களை பகவான் என்று, ஆறு குணங்களை பகன்னா ஷண்ணு அர்த்தம், ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும்படியாக, ஆறு குணங்களை உடையவனாக, எந்த குணங்கள் நமக்கு வேண்டும் என்று மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். ஆக நம்முடைய கல்பினமா அந்த மனது இருக்கிறதே, மனது நினைப்பதற்கு பஞ்சேந்திரியங்களும் அவசியம், பஞ்சேந்திரியங்களும் அவசியம், நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இந்த பஞ்சேந்திரியங்கள் இல்லாமல் மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. கேட்டதையோ அல்லது பார்த்ததையோ நுகர்ந்ததையோ சுவைத்ததையோ தொட்டதையோ வைத்துத்தான் மனத்தினாலே ஈடுபட முடியுமே தவிர ஒன்றுமே இல்லை. உணர்ச்சியே இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நாவினாலே சுவைக்க முடியாது, மூக்கு நகர முடியாது, உடலினாலே தொட முடியாது என்று சொன்னால் அவனுடைய மனம் கற்பனை சக்தியை இழந்து விடுகின்றது. அந்த மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு அடிப்படை அந்த மனத்துக்கு கிடையாது. மனத்தினாலே நினைத்த பொழுது மனமானது தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போலவே, ஒரு அணையிலே தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போல, அது வடிகால்கள் மூலமாகத்தான் வர முடியும். இந்த வடிகால்கள் எல்லாம் நமக்கு நாக்கு மூக்கு கண்ணு காது உடல் என்று சொல்லும்படியாக இந்த 5 பொறிகள் வழியாகத்தான் மனது செயல்பட முடியும். அது மனமானது செயல்பட்டு இந்த உடலை இயக்குகின்றது. இந்த 5 பொறிகள் வழியாக வருகின்றது. இது அடிப்படையான விஷயம். இரண்டாவது, இப்ப வரும் பொழுது இந்த உடற்காமத்திலே 5 பொறிகளும் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே மனமானது மிக வேகமாக இந்த 5 பொறிகளிலே இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்றது. அதனால தான் இதுக்கு சிற்றின்பம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஒரு காஃபி என்கின்ற ஒன்றை சுவைக்கின்றோம், நாக்கும் மூக்குக்கும் மட்டும்தான் இங்க வேலை. உடனே சில சமயங்கள்ல கண்ணுக்கு இருக்கலாம், ஏன்னா பார்த்தாலே பயமா இருக்கும் காஃபி. சில பேருக்கு காஃபி குடிக்கலன்னு சொன்னா பைத்தியமே பிடிக்கும் காலையில. அவங்க பல் விளைக்கிறாங்களோ சாமி கும்பிடுறாங்களோ அதெல்லாம் கிடையாது, முதல்ல காஃபி கொடுக்கணும், குடிக்கலன்னு சொன்னா அடுத்தவன் செத்தான். இது ஒரு காஃபி. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அதே போலத்தான் சாப்பிடுகின்றோம், ஏதோ எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொருள் ஒரு லட்டுன்னு இருக்கிறது, அது பார்க்கப்படுகிறது குஞ்சாலாடு அப்படின்னு சொல்லணும். அப்படி கலர் கலராகவோ இல்லை சின்ன சின்ன இதாக பூந்தியாக இருக்கிறது, கண்ணாலே பார்க்கிறோம், மனம் இருந்தால் அதை முகருகிறோம், நாக்கினாலே சுவைக்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், காதால கேட்க முடியுமோ, முடியாது. இப்போ ஒவ்வொரு புலன்களினாலே ஒன்றை மட்டும்தான் படிக்கிறோம். படிக்கும் பொழுது கண் மட்டும் ஈடுபடுகின்றது, வாய் ஈடுபடலாம், அவ்வளவுதான். நல்ல புஷ்பம் இருக்கிறது, புஷ்பத்தை சுவைக்க முடியாது, அதை நுகருகின்றோம். அங்கிருந்து ஒரு நல்ல தாமரை புஷ்பம் இருக்கிறது, அதை என்ன செய்கின்றோம், மூக்கினாலே நுகருகிறோம், காதினாலே ஏதாவது பண்ண முடியுமா, முடியாது. நல்ல வீணா கானம் இருக்கிறது, இல்ல கத்திரி கோபிநாத் சாக்ஸோபோன் வாசிக்கிறார் அப்படியே நகமோமோ, இல்ல ஏதாவது ஒரு நல்ல பாடலானது வந்து கொண்டிருக்கிறது கேட்கிறோம், காது அங்கே ஈடுபடுகிறது, நம்ம வேற என்ன பண்ண முடியும், காது மட்டும்தான் ஈடுபடும். இப்போ 5 பொறிகளும் ஒரு ஆட்டத்தை நாட்டியத்தை பார்க்கிறோம், இல்ல தாமரைப்பூவை ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளலாம், தாமரைப்பூவையோ ஒரு லட்டையோ இல்லது அவருடைய சாக்ஸோபோனையோ கேட்கிறோம் என்று சொன்னால் காதுக்கு மட்டும்தான் சங்கீதத்தை கேட்கும் பொழுது வேலை. தாமரைப்பூவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கும் மூக்குக்கும் நம்முடைய உடலுக்கும் மட்டும்தான் வேலை. லட்டை பார்க்கும் பொழுது நாக்குக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான் வேலை. எல்லா பொருளுக்கும் என்ன, அங்கே எல்லா பொறிகளுக்கும் அங்கே வேலை கொடுக்க இயலவில்லை. ஆனால் இந்த உடற்காமம் என்கின்ற தன்மை வரும் பொழுது 5 பொறிகளும் அங்கே ஈடுபடுகின்றன. ஆன காரணத்தினாலே அதை சிற்றின்பம் என்று மனம் முழு வேகத்தோடு அங்கே ஈடுபடுகின்றது. இதுதான் அடிப்படை. காமம் ஏன் பெரியதாக ஆனதுன்னா இந்த மனமானது முழுமையாக ஈடுபடுகிறது. இங்கே ஒரு சின்ன நுணுக்கம் கவனிக்க வேண்டும். மனிதன், மிருகங்கள், மரம் முதலிய செடிகொடிகள், அதாவது தாவர ஜங்கம்கள் என்று தாவரங்கள், மிருகங்கள், மனிதன், இந்த மூன்றிலே மனிதன் மட்டும்தான் தடுமாறுகின்றான். எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா, இந்த நாயோ பூனையோ அல்லது எருமையோ மா அப்படி ஒரு தூக்கு போட்டு செத்தது, தற்கொலை செய்து கொண்டது, ஏண்டானோ அது காதலித்த ஒரு ஆண் பூனை பெண் பூனை கிடைக்கல, எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இது தர்ணா பண்ணது இல்ல, இந்த பழைய காலத்துல எல்லாம் மடல் ஏறுதல்னு சொல்லி சங்ககால தமிழர்களுடைய வழக்கம் உண்டு. இது மாதிரி ஒரு பூனை மடல் ஏறியது, ஒரு எருமை மடல் ஏறியது, ஒரு நாய் மறைய மடல் ஏறியது, அட இதெல்லாம் இது வேண்டாம், ஒரு சிங்கம் மடல் ஏறியது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? இல்ல சிங்கம் வந்து தூக்கு போட்டு செத்தது, இல்ல ஒரு பெரிய மேல இருந்து மலை மீது இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது. இப்பொழுது ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கிறது நம்முடைய நாடு போகக்கூடிய வேகத்திலே பாருங்கள். 1.5 மாசமா இன்டர்நெட்ல ஒரு பையனோடு சேட்டிங் பண்ணி கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன பெண், 14 வயது பெண், 1.5 மாசமாயி அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 நாள் அவன் வந்து சேட் பண்ணல. அது என்ன காரணமோ தெரியாது, அவன் சேட்டே பண்ணல, அவன் வந்து அவனை இவன் வந்து சேட்டிங் மூலமாவே காதலிச்சிருக்கலாம். இது வந்து இப்ப போக போக என்னன்னே தெரியல, இந்த மனசு இந்த காமம் எப்படி இருக்கிறதுன்னா, இப்ப சேட்டிங் மூலமா அவை காதலித்தாள், காதலிலே தோல்வியுற்றாள், 2வது மாதம் 14 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த 3 விஷயங்களையும் யோசிக்க யாரும் மறுக்கிறார்கள். மனிதன், மிருகம், மரங்கள். மரங்களுக்கெல்லாம் காமம் என்கின்ற ஒன்று கிடையாது, அதனுடைய இயற்கை, அது மகரந்த சேர்க்கை இயற்கை, அது மற்றதை நாடி நிற்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டாம். மிருகங்கள் கொஞ்சம் அறிவுள்ளவை, 5 அறிவு வரை அதற்கு இருக்கின்றன, 6வது அறிவு உடையவன் மனிதன். ஆனால் மிருகங்கள் எங்கேயும் தற்கொலை செய்து கொண்டதாகவோ, தர்ணா பண்ணதாலோ, இல்ல மடலேறியதாகவோ, இல்ல இன்னொருத்தனை அழித்து அடைந்ததாகவோ எந்த விதமும் நம்ம பார்க்கல. நீங்களே எத்தனையோ சேனல் பார்த்திருப்பீர்களே, எங்கேயாவது இது மாதிரி வந்து கொண்டிருக்கிறதா, ஒரு சிங்கம் இப்படி பண்ணது, புலி இப்படி பண்ணது, இல்ல யானை இப்படி செய்தது என்று எங்கேயாவது சரித்திரம் நாம படிக்கிறோமா? ஆனால் மனிதன் மட்டும் இப்படி செய்கின்றான், மனிதன் மட்டும் பல தவறுகளை செய்கின்றான். காரணம் என்ன? மனிதன் மனத்தை உடையவன், மனமானது நினைக்கும். இந்த மனமானது என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு அணை மாதிரி. மனமானது எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொள்ளும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லி இதற்கு 4 பகுதிகள் சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனித்திருக்கலாம், கதையே கேட்டுருக்கோம், கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 இந்த அகங்காரம் என்பது ஸ்டாம்பிங், அத மனம் என்பது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது, ரிசீவிங் ஆண்டனா மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரிசிப்டிவ், எடுத்து எல்லாவற்றையும் உள்ள தள்ளும், எல்லாத்தையும் சேர்த்தும் மனம். அடுத்தது வந்து புத்தி, அதை அலசும், அதை பகுத்து பார்க்கும், இதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இந்த மனசு. மனம் என்பது 5 புலன்களின் மூலமாக மனம் என்கின்ற ஒரு தன்மை எல்லாவற்றையும் கிரகிக்கும். புத்தி என்பது அதை ஐடென்டிஃபை பண்ணும், ஒவ்வொன்றுக்கும் இதுதான் ஒரு முத்திரை குத்தும், இது நமக்கு பிடிச்சது, இது பிடிக்காதது, இது தேவையற்றது, இது தேவையானது என்று பலவிதமான முத்திரைகள் குத்தும். அடுத்தது சித்தம் என்று சொல்லக்கூடியது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். அகங்காரது இந்த 3 பண்ணக்கூடியது, நான் தான் பண்றேன்னு சொல்லி ஒரு முத்திரை, நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதை எப்படி குவாலிட்டி சர்டிஃபைடு கேரண்டீடு கொடுக்கற மாதிரி, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு தன்னுடைய தன்மை, தானான தன்மையை அங்கே முத்திரை குத்தும். இந்த 4 விஷயங்களை கொண்டது மனம் என்று சொல்வார்கள். இந்த மனமானது 5 புலன்களின் மூலமாக செல்லும் பொழுது இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகிறது என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது நான் தான் அங்கிருக்கிறேன், நான் தான் அங்கிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் தன்னை இழக்கிறது. அந்த இடத்துல நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னை இழக்கிறது. தன்னை இழந்த காரணத்தினாலே இந்த 3 மனம், சித்தம், புத்தி 3 அதை கிரகித்துக் கொண்டு உள்ளே வைத்துக் கொண்டு தன்னை இழந்த அகங்காரத்தை மீண்டும் சேர்த்துக் கொண்ட பொழுது, அந்த உடற்காம முடிவடைந்த பொழுது அதை பற்றி யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் இதனை சுற்றி வருகிறது. ஏன்னா இந்த அகங்காரம் மறைகின்றது, சில கணங்கள் தன்னை மறைகின்றது, தன்னை மறந்து விடுகிறது. மறக்கும் பொழுது காரணம் என்ன, அதுதான் சொன்னேன், இறைவன் உயிர்களை அவர்களுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப இங்கே உலகத்திலே படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடற்காமத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அப்பொழுது இறைவனுடைய திருவிளையாடலாக இது நடக்கின்றது. இறை நிலை ஒரு க்ஷணத்திலே பார்க்க முடிகிறது, ஆனா இதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் இது இறை நிலை அல்ல, நினைக்க வேண்டும். ஏன்னா இவை கீழ் நோக்கி சொல்லுகின்றது. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நாமம் உண்டு, என்னன்னா ஊர்த்வரேதசே நமஹா என்று சொல்லி ஒரு நாமம் வரும். ஊர்த்வமுகமான அதை மேல் நோக்கி சொல்லக்கூடிய ரேதசை உடையவன் என்று சொல்லும்படியாக தன்னுடைய வீத்தியத்தை தேஜசை உடையவன் என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு நாம சகசநாமத்தில் வரும். இப்ப யோசித்து பாருங்கள், கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆனா செல்ல வேண்டிய நிலை மேல் நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இந்த உடற்காமத்திலே ஐம்பொறிகளும் ஈடுபட்ட காரணத்தினாலே மனமானது முழுமையாக அங்கே ஈடுபடுகின்றது. அதனிடத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதனுடைய ஆனந்தம் என்கின்ற தன்மையை அது தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இதுதான் உயர்ந்தது என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் மீண்டும் இதை நினைக்கும் பொழுது மனத்தினுடைய வேலையே அவ்வளவுதானே, மீண்டும் மீண்டும் இதை கொண்டு வரும். அப்படியே அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தோமா, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அப்படியே போய்கொண்டே இருக்கும், ஒரு சர்க்கிள்ல சுத்துற மாதிரி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். இந்த காமமானது மீண்டும் மீண்டும் அந்த டைனமோ பார்த்திருப்பீங்களே அந்த பழைய காலத்துல சைக்கிள்லாம் இருக்கும் தெரியுமா, அது போலவே நினைக்க நினைக்க நினைக்க இந்த தீயானது பற்றி கொள்ளுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, காமத்தினுடைய செயல்பாடு இதுதான். சரி, இதுல என்ன குற்றம் இருக்கிறதுன்னா, அத்தோடு அது நின்றுவிட்டால் குற்றம் அல்ல. உடற்காமம் இந்த விருத்தியாக உடற்காமமாக நின்று அந்த க்ஷணத்திலே முடிந்து விட்டால் அவ்வளவுதான். இன்னும் நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா, ஒரு மிருகங்களின் இடத்திலே அந்த உடற்காமம் நிகழ்ந்த பிறகு அந்த மிருகங்களுக்கு தாய் என்கின்ற வித்தியாசம் தனையன் என்கின்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. கொஞ்ச காலத்து பிறகு தாயும் தனையனும், அதாவது அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய எந்த மிருகமும் வளர்ந்து விட்ட பிறகு அதுக்கு ஒரு தாய் நாய், தாய் சிங்கம், தாய் புலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பெண் ஆண் என்கின்ற ரெண்டு தன்மை மட்டும்தான் அதுக்கு உண்டு. அதுக்கு வந்து தாய் குழந்தை என்கின்ற தன்மை எல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அவை இருக்கின்றன, அதுதான் முக்கியமான விஷயம். மனிதனுக்கு உறவுகள் இருக்கின்றன, அவனுக்கு அறிவு இருக்கின்றது, அவன் செல்லக்கூடிய அவன் வாழ வேண்டிய ஒரு நெறி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறி இருக்கின்றது. மிருகங்களுக்கு அது கிடையாது, மனம் கிடையாது. மனத்தை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு விஷயத்தை, ஐம்பொறிகளினிடத்திலே மனம் ஈடுபடக்கூடிய முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை இறைநிலைக்கு ஒரு க்ஷணத்திலே கொடுக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை மீண்டும் மீண்டும் மனமானது அசை போடுகிறது. ஆக இது உடலினாலே வரக்கூடிய விஷயம் காமம் அல்ல, இது உள்ளத்தினாலே வரக்கூடிய விஷயம். முதல்ல நினைக்க ஒரு கருத்து, மனத்தினாலே வளரக்கூடியது காமம், அதுதான் முக்கியம். மனத்தினாலே வளரக்கூடியது, இப்போ இந்திரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம், காசியபரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம். இந்திரன் ஏன் அவ்வளவு நேரம் இல்லாமே அவ்வளவு காலமும் முருகப்பெருமானோடு போரிட்டு வரும் பொழுது, போரிட்டு தாரகாசுரனை அழித்து அங்கிருந்து பல ஸ்தலங்கள் கேதார் எல்லாத்தையும் நம்ம காசி எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே சேங்கலூரிலே வந்த பொழுதுதான் அவனுக்கு காமம் வந்தது. எப்பொழுது காமம் வந்தது? அந்த வனதேவதை இந்திராணியனுடைய நகைகளை கொடுத்த பொழுது. நகைகளை கொடுத்த பொழுது என்னாடுது, இந்திராணியனுடைய நினைவு வந்தது. அதாவது ரீகலெக்டிங், ரீகலெக்ஷன் என்று சொல்லுகின்றோமே, அது போல நடந்த விஷயங்களை மீண்டும் அசை போடுகின்றான். இந்த காமமானது உடற்காமம் அல்ல, மனத்தினாலே ஏற்பட்ட விகாரம், மாறுபாடு. விகாரம்னா மாறுபாடுன்னு அர்த்தம். இந்த மனவிகாரம் இது, காமம் என்பது மனவிகாரம். என்ன விஷயம் இது? எல்லாவற்றிற்கும் இருக்கும். பெண் ஆண் என்கின்ற காமம் மட்டுமே அல்ல, இது பல விஷயமான விஷயங்களுக்கு பொருந்தும். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பொருள் ஒரு சாப்பாடு, இதை யோசிக்கலாமே. திருப்பி ஒரு லட்டு இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாதுஷா இருக்கு, அல்வா இருக்கு, எல்லாருக்கும் ஸ்வீட்டு பிடி, ஸ்வீட்டுங்கிற ஒண்ணு தானே. இதே உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன், பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது, பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது. இப்பொழுது இனிப்பு என்று சொன்னால் ஜாங்கிரியும் இனிப்பு தான், அல்வாவும் இனிப்பு தான், லட்டும் இனிப்பு தான், எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு லட்டு பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு அல்வா பிடிக்கும். அதை விடுங்க, அல்வாங்கிற ஒரே பொருளை எடுத்துக்கலாம், பல பேருக்கு அல்வா கொடுக்க பிடிக்கும். இவன் அல்வா என்கின்ற ஒரு இனிப்பு இருக்கிறது, அந்த இனிப்பு ஒரு நல்ல பொருள் என்று இருந்தால் எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா? ஆனா அதை பிடிக்கல. காரணம் என்ன? பொருள் ஒன்று, ஆனால் அதனுடைய தன்மையை மனிதன் அனுபவிக்க கூடியது வேறு விதம். மனிதன் தன்னுடைய மனத்தினாலே, அதாவது இந்த உடல் நாக்கானது அல்வாவை சாப்பிடுகிறது. சாப்பிடும் பொழுது ஒருத்தனுக்கு இந்த, அதான் முதலே சொன்ன, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லும் பொழுது இந்த புத்தியும் சரி சித்தமும் சரி, சில பேருக்கு அல்வா ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ன எப்பேற்பட்ட அல்வா, திருநெல்வேலி அல்வா, அதுவும் நெல்லையப்பர் சன்னிதானத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அல்வா. அங்கே போய் இந்த காத்து கடந்து கியூல நின்று அந்த அல்வா வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி மதுரை மேலவாசி வீதியில அதுக்குன்னு ஒரு கடை உண்டு இல்லையா, இதுக்காக அங்கே போய் அதுக்காக அதையே நின்று பார்த்துட்டு இருக்க வேண்டாம். போனா நெல்லையாப்புறம் கும்பிடுறதோ அல்லது மீனாட்சி அம்பாளையும் சொக்கநாதர கும்பிடக்கூடிய வெளியே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இல்ல திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறோம் இல்லையோ, லட்டு வாங்கலேன்னு எல்லாரும் தொலைச்சிடுவோம். பெருமாளை பாத்தியான்னு ஒருத்தருமே கேட்க மாட்டோம், லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு தான் கேட்பாங்க. அதே போல பழனினா பஞ்சாமிரதம் ஒவ்வொன்றுக்கு இப்ப பிரசாதத்தை வச்சுதானே இருக்கிறோம். இப்போ லட்டு அல்லது இங்க அல்வாங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது ஒருத்தருடைய மனது ரொம்ப நல்லா இருக்கு சார், இது அப்படியே வாய்க்குள்ளே சென்று விடுகிறது, இனிப்பா இருக்கிறது, எனக்கு இது பிடித்திருக்கிறதுன்னு சொல்றார். இன்னொருத்தர் என்ன சார் இது தொட்டாலே ஜவ ஜவ ஜவ ஜவன் என்னமோ மூக்கு சளி மாதிரி, வேண்டாம் எனக்கு அல்வா பிடிக்காது, எனக்கு இது லட்டு தான் பிடிக்குதுங்கிறார். பொருளிலே எந்த விதமான உயர்வோ தாழ்வோ கிடையாது, இவர்களுடைய மனம் அதை எப்படி நுகருகிறதோ எப்படி அதனை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஐடென்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்திலே தான் நல்லதும் கெட்டதும் வருகிறது. நல்லதும் கெட்டதும் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மையிலே தான் வருகிறது. இந்த அல்வா என்பதோ லட்டு என்பதோ ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்றான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இன்னொருத்தன் அது பிடிக்கலேன்னு சொல்றான். ஆக இதே தான் காமத்துக்கும் வருகின்றது. இந்த காமத்தை என்ன செய்கின்றார்கள், இது பிடிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை அசை போடும் பொழுது பிடித்த பொருளை நாடக்கூடியது மனிதனுடைய இயல்பு. எனக்கு இது பிடித்திருக்கிறது, எனக்கு இது வேணும், இது வேணும். சில பேருக்கு பாகக்கா பிடிக்கும், பெரும்பாலான பேருக்கு பாகக்கா பிடிக்காது. பாகக்கா நல்லதா கெட்டதா, பாகக்கா நல்லது, ஆனா எல்லாருக்கும் அது பிடிக்குதா, நல்லதுங்கிறதுனால மட்டுமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையின் காரணத்தினாலே பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். சுவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பாகக்காய் பிடித்தவர்களும் உண்டு, பாகக்காய் பிடிக்காதவர்களும் உண்டு, இதை பத்தி நம்ம பேச வரவில்லை. ஆனால் இந்த மனத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இது எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது என்று சொல்லி பாகுபாடு செய்து கொள்ளுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன் பின் மேனையும் இவமானும் தேவர்களது வேண்டுகோள் நிறைவேறுவதற்காக தங்களுக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டுமென அகில உலகத்தாயான உமை அம்பிகையே சிந்தித்து வந்தித்திருந்தார்கள். வேண்டுமாறு வேண்டுவதை அறிந்திடும் தேவி தன்னுடைய முழு கலைகளுடன் மலையரசனான இமயமனின் மனத்தாமரையில் அமர்ந்தாள். இதனால் அவனது உடல் ஒரு தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்தது. ஆனந்தத்தில் மூழ்கி அவனது ஒளி ஓங்கி வளர்ந்தது. இவ்வாறு ஒளிவடைத்த பெரு மனத்தனனான இமமான் தீப்பிழம்பென நெருங்குதற்கு அரியவனானான். நல்லதொரு உயர்ந்த நேரத்தில் மலை அரசனான இமமான் உமை அம்பிகையின் முழு கலைகளையும் ஒன்றாக்கி தன் மனைவி மேனையின் திரு உதரத்தில் வைத்தான். இவ்வாறு மலை அரசனான இமவானின் மனைவி மேனை தன் கணவரது இதய கமலத்தில் விளங்கும் கருணையே வடிவான தேவியின் திருவருளால் இன்பம் அளிக்கும் கருவை பெற்றாள். அகில உலகங்களிலும் நீக்கமர நிறைந்து விளங்கும் தேவி திரு உதரத்தில் வந்தது முதல் மலையரசன் காதலியான மேனை ஒளிவண்ட

அரியதான உலகியல் கடலையே கடத்தி வைப்பவளே, நீங்கள் நன்கு விளங்க வேண்டும். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாயே, உனது அன்பாகிய அறிவிற்கும் அணைதான் உண்டோ? உலக நாயியே, ஆளுமைக்கும் ஆளுமை கொண்டவளே, அடியார்களை காப்பதே தன் கொள்கையாக உடையவளே, சத்தியம் ஒன்றினாலேயே பெறப்படுபவளே, உலகின் தோற்றத்திற்கு முன்பும் இப்போது உலகு உள்ள நிலையிலும் இனி அவ்வுலகு அழியப் போகும் காலம் ஆகிய மூன்று நிலையிலும் தான் அழியாதிருப்பவளே, உலகங்களெல்லாம் அழியினும் தான் அழியாது இருப்பவளே, பிரகிருதி புருஷன் காலம் இம்மூன்றையும் தன் உடலாக கொண்டவளே, அனைத்து உலகங்களையும் தாங்கி நிற்கும் சத்திய ரூபியானவளே. இப்படி ஸ்துதிக்கிறார்கள். ரிக்வேதத்திலே சத்தியே நோத்த பிதா பூமிகி என்று வருகிறது. அடுத்ததாக சத்தியத்திலேயே நிலை கொண்டுள்ளவளே, நிலை கொண்டுள்ளவளே, இன்னும் வேதவாக்கியத்திற்கேற்ப தேவர்கள் பிராணனோடு கூடிய அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்திலும் உடைபவளே, சத்தியமானையின் சொற்களால் மகிழ்ச்சி கொள்பவளே, சித்து அதாவது உயிருள்ளவை, அசித்து உயிரற்றவை, சுரூபமாக உள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமானவளே, அல்லது சத்தியம் என்றழைக்கப்படும் நிலம், நீர், காற்று, ஒளி, ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களுக்கும் காரணமானவளே, சத்திய யோனி என்பதால் திருவிளையாளர்கள் புரியும் விபூதி எனப்படும் செல்வம் கூறப்பட்டது. சத்தியஸ்தே என்பதால் என்றென்றும் அழியாத மணித்வீபத்தில் இருக்கும் நித்திய விபூதி என்னும் உயரிய செல்வம் உடையவள் என்பது கூறப்பட்டது. பரபிரம்ம ரூபிணியாக விளங்குபவளே, நகி ஏதஸ்மாத் இதி நேதி நேதி அந்யத் பரமஸ்தி அதஹா நாமதேயம் சத்ய சத்யஸ்ய சத்யம் என்னும் வேதவாக்கியத்தின்படி பிரம்மமான தேவியை காட்டிலும் சுரூபத்திலோ இயற்கையான இயல்பிலோ குணங்களிலோ உயர்ந்தவர் இல்லை என்னும் பெருமை உடையவளே, சத்தியம் என்று அழைக்கப்படும் சூரிய சந்திரர்களை கண்ணாக கொண்டவளே, சற்றுச்சி சந்திர சூரியோ என்பது வேதம், அசாவாதித்ய சத்யஹா இந்த சூரியனே சத்தியம் என்பது வேதம், உங்களுடைய திருவடியையே சரணம் பற்றினோம் என்று சரணம் சதே என்று சொல்லும்படியாக துதிக்கிறார்கள். இவ்வாறு துதித்துவிட்டு தேவர்கள் மன மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். 9 மாதங்கள் கழிந்து 10வது மாதமும் நிறைவேற்றபின் உலக நாயகியான காளிகா தேவி சாதாரண ஒரு மானிட குழந்தை போல் திரு அவதாரம் செய்தார். அப்பொழுது நட்சத்திரங்களும் கிரகங்களும் நல்லதொரு இடத்தில் சாந்தமாக அமைந்திருந்தன. ஆகாயம் மேகமின்றி நன்கு வெளுத்திருந்தது. என் திசைகளும் நன்கு ஒளிர்ந்தன. உலகமெங்கும் நன் மங்களம் நிரம்பியது. நதிகளும் நதங்களும், நதங்கள் என்றால் மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளும் அமைதியாக ஓடின. ஓடைகளில் தாமரைகள் மலர்ந்திருந்தன. எங்கும் மெல்லிய நறுமண காற்று வீசியது. சான்றோர்களின் மனம் மகிழ்ந்தது. தீயோர்களுக்கு துன்பம் சூழ்ந்தது. தேவ துந்துவிகள் முழங்கின. மலர் மாறி பெய்தது. வித்யாதரர்களும் அப்சரப் பெண்டிரும் நர்த்தனமாடினர். அப்பொழுது பெருமகிழ்ச்சி கொண்ட ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. ஆதிசக்தியான இறைவி முதலில் தன் உண்மையான தெய்வ வடிவுடன் மேனைக்கு காட்சியளித்தாள். நல்லதொரு வசந்த ருதுவில், அதாவது இளவேநீர் காலத்தில், சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதியில், மிருகசீருஷ நட்சத்திரத்தில், நடுநிசியில், சந்திரன் நிலவொளியில் நீந்தி வரும் ஆகாய கங்கையோ என மேனையின் திரு உதரத்தில் நின்றும் இறைவியான சிவா தேவி தன் உண்மை திருமேனியோடு திரு அவதாரம் செய்தாள். அப்பொழுது உலகெங்கும் அமைதி நிலவியது. நறுமணம் காணும் அழகிய பூங்காற்று மெல்லியதாக வீசியது. நன்னீரும் நறுமணப் பூக்களும் மாறியன பெய்தது. ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு அங்கு வந்து இறைவியை தரிசித்து வணங்கி துதித்தனர். சிவலோகமான திருக்கையிலையில் நித்தியவாசம் செய்யும் மகா மாயையான இறைவி அல்லவா அவள். சிவபெருமானுக்கும் மங்களம் அருள்பவள், மங்களமே வடிவெடுத்தவள், அகில உலகங்களுக்கும் தாயென்றோ அந்த மகா காளிகாம்பாள். நாரதா, தேவர்கள் அனைவரும் இறைவியை துதித்து தங்கள் இருப்பிடம் திரும்பியதும் மேனை அங்கு வந்து நீலத்தாமரையின் இதழ் போல் ஒளிரும் நீலமண்ண இறைவியை தரிசித்து ஆனந்தத்தின் எல்லையை கடந்து நின்றாள். தேவியின் தெய்வ திருமேனியை தரிசித்த இமவான் மடந்தை மேனைக்கு ஞானம் பிறந்தது. தனக்கு பிறந்தவள் பரமேஸ்வரியான இறைவியே என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் உடல் பூரிக்க துதிக்கனானாள். மேனை துதிக்கிறாள், உலகநாயகியே, மகேஸ்வரியே, என்னெதிரில் காட்சியளித்து எனக்கும் கருணை புரிந்தாயே. அம்பிகே, உன் அழகே அழகு. இறைவியே, உலகின் அனைத்து சக்தி தத்துவங்களுக்கும் ஆதாரமான முதன்மை சக்தி தாங்களே. மூ உலகங்களுக்கும் ஒரே தாய். சிவபெருமானின் காதலியான தாங்கள் தேவர்கள் எல்லோரும் கொண்டாடும் பராசக்தி. மகேஸ்வரியே, கருணை கொண்டு இதே திருமேனியோடு என் தியானத்தில் நிலைத்து நிற்க வேண்டுகிறேன். மேலும் என் மகள் போன்ற திருமேனியோடு இனி காட்சி தர வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் மனைவியான மேனை கூறியதை கேட்டு மகிழ்ந்த
சிவையான இறைவி அவளிடம் இவ்வாறு

0: கூறலானாள். தேவி கூறுகிறாள், மேனகே, நீ முன்பு மிகுந்த ஈடுபாடுடன் என்னை பூஜித்தாய். அதற்கு மகிழ்ந்த நான் உனக்கு வரமருள உன் எதிரில் தோன்றினேன். நான் வேண்டும் வரம் கேள் என்றதும் நீ என்ன வரம் கேட்டாய் தெரியுமா? இறைவியே, தாங்கள் என் மகளாக திருவவதாரம் செய்து தேவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்று. நானும் நீ கோரியபடியே ஆகட்டும் என்று வரமளித்துவிட்டு என் இருப்பிடம் சென்றேன். மலையரசன் காதலியே, நான் அளித்த வரத்தின்படி உரிய வேளையில் உன் மகளாக தோன்றியுள்ளேன். இன்று உனக்கு எனது தெய்வீக திருமேனியை காட்டியருளியது உனக்கு நல்ல ஆன்மீக ஞானம் வர வேண்டும் என்பதற்காகவும், எனது நினைவு என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே. இல்லையேல் சாதாரண மானிட குழந்தை போல் தோன்றியிருப்பேன். என் தெய்வீகத்தன்மையை அறியாது அஞ்ஞானியாக இருந்திருப்பாய். தம்பதிகளான நீங்கள் இருவரும் சில வேளைகளில் என்னை உங்கள் செல்வ மகளாகவும் சில வேளைகளில் தெய்வமாகவும் எண்ணிய வண்ணமாகவே இருந்து முடிவில் என் உயர்ந்த கதியை அந்த கைலையை பெறுவீர்களாக. நான் நில உலகில் பல பல திருவிடையாளர்கள் புரிந்து தேவர்களின் காரியங்களை நிறைவுறச் செய்வியனாக. இறைவனான சிவபெருமானை மணந்து சான்றோர்களை துன்பங்களில் இருந்து காத்தருள்வேனாக. இவ்வாறு கூறிய இறைவி தன் தாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பொழுது பிறந்த திருக்குழந்தையாக தன்னை மாற்றிக்கொண்டு காட்சியளித்தாள். அத்தியாயம் 7-8. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மேனையின் எதிரில் பச்சிளங் குழந்தையாக திருமேனி தாங்கிய இறைவி உலகியலுக்கு ஏற்ப அழத் தொடங்கினாள். அவ்வினிய அழுகையொளி கேட்டு அரண்மனையில் உள்ள பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பூரித்து வெகு வேகமாக அங்கு ஓடிவந்தனர். நீலத்தாமரையின் இதழ்கள் போன்று நீல நிற ஒளியுடன் திகழும் அழகிய குழந்தையைக் கண்ட மலையரசன் இமவான் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான். முனிவர்களைக் கொண்டு நன் முகூர்த்தத்தில் தன் மகளுக்கு காளி முதலிய திருநாமங்களை இட்டான். அத்திருநாமங்கள் அனைத்து நலன்களையும் பயப்பதன்றோ? சிவையான இறைவி இமவானின் திருமாளிகையில் நாளொரு போதும் பொழுதொரு வண்ணமுமாக வளரலானாள். மாரிக்காலத்தில் கங்கையின் நீர் சிறிது சிறிதாக பெருகி வளர்வது போலும் ஷரத் ருத்துவின் அதாவது குளிர்காலத்தின் வளர்விரையில் சந்திரன் வளர்வது போலும் இருந்தது அக்காட்சி. நல்லொழுக்கமும் நற்குணங்களும் கொண்டு சுற்றத்தார் மகிழ வளரும் அக்குழந்தைக்கு குடும்பத்தார் குல மரபிற்கேற்ப பார்வதி அதாவது மலையரசன் திருமகள் இன்னும் திருப்பெயர் சுட்டி அழைக்கலாயினர். காளியானை இவளை தவம் செய்ய வேண்டாம் என்று அவள் தாய் தடுத்ததால் உமையன்னும் திருநாமத்தால் பிற்காலத்தில் புகழ பெற்றார். நாரதா, பின் கல்வி கற்கும் வயது தொடங்கியதும் பார்வதி தேவி மகிழ்ச்சியோடு மனம் ஒருமித்து சிறந்ததொரு குருவினிடம் கல்வி கற்கலானாள். சரக்காலம் வந்ததும் அன்னப்பறவைகள் தாங்களாகவே தேவர் உலக கங்கையை வந்து அடைவது போலவும், இரவு தோன்றியதும் தெய்வத்தன்மை பொருந்திய மூலிகைகளின் ஒளி நாற்புறமும் பரவுவது போலவும் முற்பிறவியில் கற்ற கல்வி அனைத்தும் தானாகவே அவளை வந்தடைந்தன. முனிவரே, இதுவரை இறைவியின் ஒரு திருவிளையாடல் பற்றித்தான் கூறினேன். இனி மற்ற திருவிளையாடல்களை பற்றியும் கூறுகிறேன். பக்தியோடு கேள். முன்பொரு சமயம் நீ சிவபெருமானது அருள் ஆணைப்படி மகிழ்ச்சியோடு இமமானது அரண்மனைக்கு சென்றாய். நீயோ சிவபெருமானது உண்மை சுரூபத்தை நன்கு அறிந்தவன், அவரது திருவிளையாடல்கள் பற்றியும் நன்கு உணர்ந்தவன். நாரதா, நீ வருவது கண்ட மலையரசன் இமவான் உடனே எழுந்திருந்து உன்னை வரவேற்று பூஜித்து தன் மகளையும் அழைத்து வந்து உன் திருவடிகளை வணங்கச் செய்தான். முனிவரேரே, பின் தானும் வணங்கி தன் பேற்றை நினைத்து பெருமகிழ்ச்சி கொண்டு இருகைகளையும் குப்பி தலைவணங்கி கூறலானான். இமவான் கூறுகிறான், நாரத முனிவரே, பிரம்மாவின் புதல்வர்களில் சிறந்த அறிஞரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர். கருணையோடு பிறருக்கு உதவி செய்வதிலேயே முனைந்து நிற்பவர். எனது மகளின் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள நன்மை தீமைகளை கூற வேண்டுகிறேன். என் மகள் யாருடைய தர்மவர்த்தினியாக அனைத்து செல்வங்களும் நிறைந்து வாழ்வாள்? பிரம்மதேவர் கூறுகிறார், முனிஸ்ரேஷ்டரே, நீயோ உரையாடுவதில் வெகு சமர்த்தன், இடத்திற்கேற்ப பேசுபவன், அவ்வாறு உரையாடுவதில் குதூகலம் உடையவனும் கூட. ஆகவே மலையரசன் இமமானிப்பார் வேண்டவே, நீ காளியான உமை அம்மையின் திருக்கரத்தையும் அவளுடைய திருமேனியையும் கூர்ந்து நோக்கியவின் அவரிடம் இவ்வாறு கூற முற்பட்டாய். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, மேனையே, உமது பெண் அமுதம் பொழியின் சந்திரனின் முதல் நாள் கலையைப் போல வளர்ந்து சகல லட்சணங்களும் உள்ளவளாக திகழ்கிறாள். தனது கணவருக்கு மிகவும் உகந்தவளாகவும் பெற்றோர்களது புகழை வளர்ப்பவளாகவும் இருப்பாள். பெண்மைக்கும் பெண்டிர் இனத்திற்கும் புகழ் சேர்க்கும் இவள் மாதர்குல மாணிக்கம், சுற்றத்தார் மகிழும்படி நடப்பவள். மலையரசனே, உன் மகளது திருக்கரத்தில் நன்மங்கல லட்சணங்களே நிரம்பியுள்ளன. அதிலும் ஒரே ஒரு தேகை தனித்தன்மை வாய்ந்தது. அதன் உண்மையான பெருமை தெரியுமா? இதோ கேள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவன் ஒரு பெரிய யோகி, திகம்பரன், முக்குணங்களையும் கடந்தவன், ஆகவே நிர்குணன், பற்றற்றவன், தந்ததாய் இல்லாதவன் அதாவது பிறத்திலி, மானம் அவமானம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன், வேடமோ மங்களமற்றது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட இமவானும் அவன் மனைவி மேனையும் அதையே மெய்யென எண்ணி கவலையுற்றனர். ஆனால் ஜெகன் நாயகியான சிவை, நீ கூறியதை கேட்டு அவ்விலக்கணங்கள் உள்ள சிவனே தனக்கு வரப்போகும் கணவர் என்பதை நினைந்து மனம் மகிழ்ந்தாள். நாரதருடைய செல் என்றும் பொய்த்ததில்லை என்று நினைத்த உமை சிவபெருமானது திருவடி தாமரைகளில் முழு மனதோடு மேலும் காதல் கொண்டாள். நாரதரே, மனதளவில் துக்கித்த இமவான் உன்னிடம், முனிவரே, அந்த தனித்தன்மை வாய்ந்த ரேகையின் பலனை கேட்டு என் மனம் மிகவும் கவலை கொண்டது. இதிலிருந்து என் மகளை காக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெரும் உற்சாகத்தை தரும் நீ இமவான் கூறியதை கேட்டு அவனுக்கு நன்மங்கலங்கள் தரும் நன்மொழிகளால் மகிழ்ச்சியை ஊட்டிய வண்ணம் கூறத் தொடங்கினான். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, நான் கூறப்போகும் உண்மையை அன்போடு கேள், அது என்றுமே பொய்க்காது. கையில் உள்ள ரேகை என்பது பிரம்மதேவர் எழுதிய எழுத்து, அது பொய்யாகுமா? ஆகவே மலையரசனே, நிச்சயமாக உன் மகளுக்கு நான் கூறியது போன்ற கணவர்தான் வருவார், இதில் ஐயமே இல்லை. ஆனால் இந்த ரேகையினால் விளையும் தீய பயனில் இருந்து தப்ப ஒரு உபாயம் உள்ளது. அதை நான் கூறுவது போல் செய்தால் உனக்கு நன்மையே விளையும். நான் கூறியதை போன்ற வரன் சிவபெருமான் ஒருவரே. சர்வ வல்லமை படைத்த அவர் திருவிளையாடல்கள் புரிவதற்காக பல பல திருமேனிகளை தாங்குகிறார். நம் கண்களுக்கு அவலட்சணம் போல் தெரியும் அவரது லட்சணங்கள் அனைத்தும் உயரிய திருக்குணங்களின் லட்சணங்களே ஆகும். சர்வ வல்லமை படைத்தவன் பக்கலில் இருக்கும் ஒரே ஒரு குற்றமும் அவனுக்கு குற்றமாகாது, அற்பனுக்குத்தான் அது குற்றமாகும். இதில் சூரியன், அக்னி, கங்கை ஆகிய மூவரையும் முன் உதாரணமாக பார். சூரியனிடம் வெம்மை என்னும் குறை உள்ளது, ஆனால் அது இல்லையேல் உலகிற்கு வெம்மை ஏது? ஆகவே அதுவே அதற்கு நற்குணம். அக்னி எதையும் எரிக்கும், ஆனால் அப்படி எரிக்கவில்லை எனில் உலகம் குப்பை கூளங்கள் தான் நிறைந்திருக்கும். கங்கையில் அனைத்து நீரும் தான் கலக்கிறது, ஆனால் அதன் புனிதத்தன்மைக்கு மாசில்லையே. அதுபோலத்தான் சிவபெருமானிடம் உள்ள அவலட்சணங்கள் அனைத்தும் உலகின் நன்மைக்கே ஆகும். ஆகவே நீ உண்மையை உணர்ந்து உன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்துவை. சிவபெருமான் என்றோ அனைத்திற்கும் ஒரே தலைவர், அனைவரும் தொழுது ஏற்றப்படுபவர், வேண்டுதல் வேண்டாமையற்றவர், பெரும் திரள் உடையவர், அழிவற்றவர், விரைவிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். அதனால் என்றோ அவரை ஆசுதோஷி என்கிறது வேதங்கள். உன் மகளை அவர்தான் மணப்பார், அவரோ தவத்திற்கு இறங்குபவர். உமை தவம் செய்வாளே யாகில் அனைத்தும் எளிதில் முடியும். சர்வ வல்லமை படைத்த அவர் இந்திரனது வஜ்ரப்படையையும் தகர்ப்பவர். பிரம்மாதி தேவர்கள் அவரது அடிமைகள். அவர் அனைவருக்கும் இன்பம் அளிப்பவர். பார்வதி பிராட்டி சிவபெருமானுக்கு மனைவியாக போகிறார். ஸ்ரீருத்ரருக்கு உகந்தவள், ஏனெனில் அவள் பெரும் கற்பரசி, உயர்ந்த விரதங்களை ஏற்றிருக்கிறாள். தாய் தந்தையருக்கு பேரின்பம் அளிப்பவள். இவள் தவம் செய்து சிவபெருமானது உள்ளத்தை தன் வயமாக்குவாள். அச்சிவபெருமானம் இவளைத் தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டார். இவர்கள் இருவரது அன்பு காதலும் ஒன்று போன்றதே. இவ்வளவு உயர்ந்த பிரேமை, அதாவது அன்பு காதல், இதுவரை இவரிடம் தோன்றியதுமில்லை, இப்போதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. மலையரசனே, இவர்கள் தேவர்களது காரியங்களை நிறைவேற்றி வைப்பவர்கள். அவர்களுக்கு நேர்ந்த இழப்புகளை இவர்கள்தான் திரும்பவும் சரி செய்து அளிக்கப் போகிறார்கள். தங்களது மகளை மணந்தபின்பே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ஆகப் போகிறார். முன்பு சதீதேவியை இழந்து பிரிந்து வாடும் சிவபெருமானும் உன் மகளும் முன்பு பிரிந்தவர்கள், இப்பொழுது இணையப் போகிறார்கள். உன் மகள் தவத்தினால் சர்வேஸ்வரான சிவனை தன் பயமாக்கி, அதனால் அவரது உடலில் பாதியை தன்மயமாக்கிக் கொண்டு அவரது மனைவியாகப் போகிறாள். மலையரசனே, உன் மகளை சிவபெருமானைத் தவிர வேறு எவருக்கும் மனம் செய்விக்காதே. இது தேவரகசியம், ஆகவே இதை எப்பொழுதும் வெளிப்படுத்தவே கூடாது. இவமான் கூறுகிறான், நாரத முனிவரே, தங்கள் பரம ஞானி, நான் இப்பொழுது கூறப்போவதை கேட்க நீங்கள் மனம் மகிழ்வீர்கள். தேவர்களுக்கும் உவருக்கும் எட்டாத பரமசிவன் பற்றறுத்து மனத்தை இடக்கி தவம் செய்கிறார். தேவரிஷியே, தியான யோகத்தில் அமர்ந்து பரபிரம்மத்திலேயே மனதை நிறுத்தியுள்ள சிவபெருமான் எவ்வாறு தன் மனதை அதிலிருந்து நீக்குவார்? தியானத்தை விடுத்து திருமணத்தில் எவ்வாறு மனம் கொள்வார் என்பதே எனது பெரும் சந்தேகம். நன்கு சுடர்விட்டறியும் விளக்கு போன்ற ஒளி, அழிவற்ற தன்மை, உலகியல் மாயையான பிரகிருதியை கடந்த நிலை, வேறுபாடற்ற நிலை, குணங்களற்ற நிலை, சில சமயங்களில் குணக்குன்றாக விளங்குதல், ஒப்புமையற்ற தன்மை, பற்றற்ற நிலை ஆகிய அனைத்தும் கொண்ட எந்த ஒரு பரபிரம்மம் உண்டோ அந்த பரபிரம்மேதான் இந்த சதாசிவன் என்னும் திருப்பெயரையும் திருமேனியையும் தாங்கி நிற்பவர். ஆகவேதான் எங்கும் நீக்கமர நிறைந்து காண்கிறார். வெளிப்புற உணர்வோ ஆன்மா அற்ற பொய்ப்பொருள்களில் நோக்குதலோ இல்லை. முனிவரே, இங்கு வரும் கிண்ணறர்கள் அவரை பற்றி இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பது எவரும் எங்கும் கேட்கிறதே, இது என்ன பொய்யா? மேலும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியிடம், தட்சன் மகளே, என் அன்பே, உன்னை தவிர நான் வேறு எந்த ஒரு பெண்ணையும் எனது மனைவியாக ஏற்று கைப்பிடிக்க மாட்டேன். இது முற்றிலும் சத்தியம் என சைத்தியம் செய்துள்ளதாக காதிற்கு எட்டியுள்ளது. இது முன்பு சதீதேவிக்கு செய்து கொடுத்துள்ள அருளானை இப்பொழுது சதீதேவி இறந்த பிறகு அவர் வேறொரு பெண்ணை இவ்வாறு கைப்பிடிப்பார். பிரம்மதேவர் கூறுகிறார், இதை கேட்ட நீ இவ்வாறிடம் கூறப் புகுந்தாய். நல்லறிஞனான மலையரசனே, இது பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். இது உன் மகளான காளி தேவி தான் முன்பு தட்சன் பெண்ணான சதீதேவி. அப்பொழுது அனைத்து நலன்களையும் அருளும் சதீதேவி என்பதே இவளது திருநாமம். அந்த சதீதேவி தான் தட்சனது மகளும் சிவனது அன்பு மனைவியும். தன் தந்தை செய்யும் வேள்வியில் தனக்கும் தன் கணவர் சிவபெருமானுக்கும் நேர்ந்த அவமானம் கண்டு சினந்து தன் உடலை வேள்வித்து இல்லித்தாள். அந்த சதீதேவி தான் உன் திருமாளிகையில் திரு அவதாரம் செய்துள்ள உனது அன்பு மகள் ஜெகதாம்பிகையான இறைவி. இந்த பார்வதி தேவி பகவான் சிவனை மணப்பாள் என்பதில் ஐயமே இல்லை. நாரதா, இவை அனைத்தையும் நீ இமமானிடம் விரிவாக கூறினாய். அன்பையும் பக்தியையும் வளர்க்கக்கூடியதே பார்வதி தேவியின் முற்பிறவி சரித்திரம். காளியான பார்வதி தேவியின் முற்பிறவி முதலியன பற்றி நீ கூற கேட்ட இமவான், அவன் மனைவி மற்றும் மகன் ஐயன் தீர்ந்தவர்கள் ஆகினர். காளியான இறைவியும் தன் முற்பிறவி சரிதத்தை கேட்டு வெட்கத்தால் தனிகுனிய முகமலர்ச்சி கொண்டாள். மலையரசனான இமவான் பார்வதியின் சரித்திரத்தை கேட்டு மகிழ்ந்து அவளை உச்சி முகர்ந்து தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டான். நாரதா, பின்பு நீயும் மகிழ்ச்சியோடு சுவர்க்கம் சென்றாய். இமமானம் மனதில் ஆனந்தம் பொங்க செல்வச் செழுமை மிகுந்த தன் அரண்மனை சென்றான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ரிபுகீதை 3வது அத்தியாயம். சர்வமும் மித்தை, அதாவது பொய் என்றும், சர்வமும் சின்மாத்திரம் என்றும் கூறி நிர்குண பூஜையும் உரைக்கும் அத்தியாயம். பரமசிவன் அருளியவா பின்னும் சொல்வேன், பலவிதமாம் பூதம் பொய் புவனம் பொய்யே. உரை தருபாவா பாவம் யாவும் பொய்யே, உற்பத்தி சிதி நாசம் அனைத்தும் பொய்யே. விருவிரு போகம் பொய் பந்தம் பொய்யே, விஷய முதல் யாவும் பொய் விதியும் பொய்யே. ஸ்ருதியொரு நூலும் பொய் சொல்லும் பொய்யே, சுககணமாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். வெகுவிதமாம் ஆபத்தும் சம்பத்தும் பொய், விசித்திரமாம் வீடும் பொய் வித்தம் பொய்யே. தகுகுலவன் சீடம் பொய் உலதோஷம் பொய், தடையற்ற போக்கும் பொய் வரவும் பொய்யே. மிக மறையும் வெடியும் பொய் கணிதம் பொய்யே, மேடிய வசனமும் எப்பொருளும் பொய்யே. இக பரமாம் கதியும் பொய் பயமும் பொய்யே, இக உபெரா பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். கருதியிடும் புராணம் பொய் இதிகாசம் பொய், காரிய காரணமும் பொய் ஈசன் பொய்யே. பரமியிடும் உலகம் பொய் உயிர்களும் பொய், பந்தமுரு மோக்ஷசுகம் துக்கம் பொய்யே. சுரரசுரர் எவரும் பொய் தியானம் பொய்யே, சுத்தமதம் மனதும் பொய் வாக்கும் பொய்யே. உரமருவா கவுனம் பொய் முக்கியம் பொய்யே, உணர்வுருவாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். புத்தியினால் உறுதியிடும் பொருளும் பொய்யே, புகழ் மனத்தால் மனநமிடும் பொருளும் பொய்யே. சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் பொய்யே, செறிவாக்கால் வச்சனிக்கும் பொருளும் பொய்யே. இந்திரிய விஷயமதான் பொருளும் பொய்யே, இதுவெனவே காண்பிக்கும் பொருளும் பொய்யே. தொந்தமதாய் விரிவுருமெப் பொருளும் பொய்யே, துகளற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். ஸ்தோத்திரமும் மத்துணம் சப்தம் பொய்யே, சுழலுக்கும் மக்குணரும் ஸ்பர்சம் பொய்யே. நேத்திரமும் மக்குணரும் உருவம் பொய்யே, நிகழ்நாக்கும் மக்குணரும் ரசதம் பொய்யே. காத்திரனார் மூக்கும் அதன் விஷயம் பொய்யே, கரணமும் அவ்வதிஷ்டான தெய்வம் பொய்யே. கோத்திரமும் சூத்திரமும் குலமும் பொய்யே, குறைவற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். விரிவு பெறும் இதுவதுவும் எதுவும் பொய்யே, விளம்பிய நான் நீ அந்நர் யாரும் பொய்யே. பரம் இகம் என்று எண்ணியமை யாரும் பொய்யே, பலவிதமாம் பழக்கமுடன் கூஷ்யம் பொய்யே. சர்வமெனும் ஜகத்திலுடையவையும் பொய்யே, சர்வ ஜக காரணமும் சுத்த பொய்யே. திருஷ்யமாய் தோற்றியவை யாவும் பொய்யே, திருக்கான பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். சகல சராச்சரம் என்னும் சொல்லும் பொய்யே, சகலத்தின் பேதமெனும் சொல்லும் பொய்யே. நிகிலமெனும் சங்கல்பமயலும் பொய்யே, நிகிலத்தின் தோஷமெனும் மயலும் பொய்யே. அகில ஜக காரணமாம் விதியும் பொய்யே, அகிலத்தின் பாலகனாம் ஹரியும் பொய்யே. பகர ஜெகநாசகனாம் ஹரனும் பொய்யே, பங்கமிலா பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். தவமோடு ஜபமும் பொய் தீர்த்தமும் பொய், தன் வேதாத்தியனம் பொய் ஹோமம் பொய்யே. சிவநாதி பூஜனை பொய் மந்திரம் பொய், செரி வர்ணாசிரமங்கள் முற்றும் பொய்யே. சுவமான சத்சங்கம் மாதியும் பொய், சுழ்பூத முதலான காலம் பொய்யே. அவமான ஜெகத்தோற்றம் அனைத்தும் பொய்யே, அழிவற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். தூயவனே விதமிதமாய் தோற்றப்பட்ட, தோற்றமெல்லாம் உண்மையினில் இதவே இல்லை. மாயினால் தோற்றிய தோற்றம் தானும் மயக்கமுறும் பொய்யனவே நிச்சயிப்பாய். நீ அறியும்படி மற்றும் குஹ்யமான நிர்ணயமே பரமசிவன் சொனவ சொல்வேன். ஆய ஜக ஜீவ பரமனித்தும் என்றும் அறிவுருவாம் பரபிரம்ம மாத்திரம் தான். இருவடிவாம் அவித்யதன் வேதம் யாவும் இருமை தரும் சித்தத்தின் வேதம் யாவும் பரவீடும் ஜெகத்துடைய வேதம் யாவும் பல கோடி பிரம்மாண்ட வேதம் யாவும் திரிவிதமாம் உலக முதல் வேதம் யாவும் திருளொற்ற குணதோஷ வேதம் யாவும் அருள்வடிவாம் ஆசிரியன் வச்சனம் யாவும் அறிவுருவாம் பிரம்மமென நிச்சயிப்பாய். உத்தமமோ மத்தியமும் மதமும் யாவும் ஓங்காரம் அகார முதல் வர்ணம் யாவும் விஸ்தரமாம் சுபாசுபமாம் கர்மம் யாவும் விதவிதமா செயலுற்ற செய்கை யாவும் அஸ்திரமாய் காண்கின்ற பதார்த்தம் யாவும் அங்கங்கே கேட்கின்ற பதார்த்தம் யாவும் சித்திரமாய் ஜெகத்தில் உள்ள பதார்த்தம் யாவும் சின்மயமாம் பிரம்மம் என நிச்சயிப்பாய். வகை வகையாய் சாரலுவோம் பொருட்கள் யாவும் வச்சனத்தால் வச்சனிக்கும் பொருள்கள் யாவும் இகழ்வுறவே தள்ளியிடும் பொருள்கள் யாவும் இனிமையுடன் கூட்டியிடும் பொருள்கள் யாவும் மிக மிகவும் நல்கியிடும் பொருள்கள் யாவும் மேன்மேலாய் செய்துரு காரியங்கள் யாவும் நிகழ்வுறவே நீராடன் முதலாம் யாவும் நிர்மலமாம் பிரம்மம் என நிச்சயிப்பாய். இதுவெனவே வெகுவிதமாய் தோற்றான் என்ற எவைகளுமே பிரம்மம் என நிச்சயிப்பாய். நிதமுமகம் அகமெனவே நிகழான் என்ற நிகிலமுமே பிரம்மம் என நிச்சயிப்பாய். எது எதுதான் திருஷ்யமாய் எங்கே எங்கே எவ்விதமாய் தோற்றினும் அத்தோற்றமெல்லாம் ஸ்திதமருவம் திருக்கான பிரம்மம் என்றே திருடமாக எப்போதும் நிச்சயிப்பாய். பின்னு மகாரகசியமாய் நிகழியப்பாய் இறங்கிய நற்கைலை மலை தன் இலீசன் என்னிடம் உன்ன ஒழியதாம் நிர்ணயத்தை யாவர்க்கும் ஹிதமாக இயம்பக் கேளாய். பின்னமென தோற்றியவை யாவும் என்றும் வேதமிதா சின்மாத்திர சொரூபமாகும் பன்னியவ சின்மாத்திர சொரூபம் தானே பகுப்புற்ற பரபிரம்ம சொரூபமாமே. இங்ககம் என்றெண்ணுவதும் சின்மாத்திரம்தான் இதுவெனவே காண்பதுவோ சின்மாத்திரம் தான். துங்கசிதா பாசனுமே சின்மாத்திரம் தான் தோற்றிய இவ்வுலகமுமே சின்மாத்திரம் தான். அங்கவன் நானும் சின்மாத்திரம் தான் ஆகாயம் காற்றனலும் சின்மாத்திரம் தான் பொங்கு புனல் பிருத்திவியும் சின்மாத்திரம் தான் புகழ் பஞ்ச மூர்த்திகளும் சின்மாத்திரம் தான். பூதமுடு மனுஷியமும் சின்மாத்திரம் தான் புகழ்வர்த்தமானமுமே சின்மாத்திரம் தான். வேதமுறும் திரவியமும் சின்மாத்திரம் தான் பேசியிடும் குணமுதலும் சின்மாத்திரம் தான். ஞாதுருவோ ஞானமுமே சின்மாத்திரம் தான் ஞானமுரு நியாயமுமே சின்மாத்திரம் தான். ஆதியுடன் அந்தமுமே சின்மாத்திரம் தான் அகிஞ்சிலொடு கிஞ்சிலுமே சின்மாத்திரம் தான். வகைவகையாம் வசனங்கள் சின்மாத்திரம் தான் வச்சனிக்கும் வாக்குகளும் சின்மாத்திரம் தான். தொகை தொகையாய் தோற்றுவதும் சின்மாத்திரம் தான் தோற்றியதை தொடருவதும் சின்மாத்திரம் தான். மிக மிகவும் வேண்டுவதும் சின்மாத்திரம் தான் மேலியதை வெறுப்பதுவும் சின்மாத்திரம் தான். இக பரமாய் உளையவையும் சின்மாத்திரம் தான் இன்மையும் மற்றுமையுமே சின்மாத்திரம் தான். பலவிதமாற்றின் அயம் சின்மாத்திரம் தான் பாலகனாம் மாதவனும் சின்மாத்திரம் தான். நிருமையான செய்யும் ஹரனும் சின்மாத்திரம் தான் நிகில சுராசுர சுரநரனும் சின்மாத்திரம் தான். அறிவு பெறும் திரியக்கும் சின்மாத்திரம் தான் அகில சராச்சர ஜகமும் சின்மாத்திரம் தான். தலைமையுறும் குருசேடர் சின்மாத்திரம் தான் தந்தை சுதர் அதியரும் சின்மாத்திரம் தான். திருஷ்யமும் திருக்குருவும் சின்மாத்திரம் தான் திகஞான நியாயமுமே சின்மாத்திரம் தான். துருவமுட துருவமுமே சின்மாத்திரம் தான் ஸ்தூலமுடு சூக்மமுடல் சின்மாத்திரம் தான். மருவியக்கார் ரணவுடலும் சின்மாத்திரம் தான் மாயை மகதாதிகளும் சின்மாத்திரம் தான். கருதிய மூர்த்தா மூர்த்தம் சின்மாத்திரம் தான் காரிய காரண மகையும் சின்மாத்திரம் தான். தொடர்வேத வேதாந்தம் சின்மாத்திரம் தான் துவைதமுட துவைத்தமுமே சின்மாத்திரம் தான். பரதிக்கு விதிக்குகளும் சின்மாத்திரம் தான் பகர் திக் பால கருச்சில் மாத்திரம் தான், கடபலமே முதலியோரும் சில் மாத்திரம் தான், கண்ட பல விவகாரம் சில் மாத்திரம் தான், அடநாம உருவையும் சில் மாத்திரம் தான், அகில பதார்த்தங்களுமே சில் மாத்திரம் தான், பலவிதமாம் பூதங்கள் சில் மாத்திரம் தான், பரவிடும் புவனங்கள் சில் மாத்திரம் தான், அலைவு பெறும் பிராணங்கள் சில் மாத்திரம் தான், அலைகின்ற கரணங்கள் சில் மாத்திரம் தான், நலமருவ கோஷங்கள் சில் மாத்திரம் தான், நல்வினைகள் தீவினைகள் சில் மாத்திரம் தான், சகலமுறும் ஜீவர்களும் சில் மாத்திரம் தான், சந்ததமும் சகலமுமே சில் மாத்திரம் தான், நிலைமையுறும் நித்யமும் சில் மாத்திரம் தான், நிலைமருவ அனித்யமும் சில் மாத்திரம் தான், தலைமையும் சத்தியமும் சில் மாத்திரம் தான், தவிர்கின்ற அசத்தியமும் சில் மாத்திரம் தான், சலனமுறா ஆதாரம் சில் மாத்திரம் தான், சஞ்சலமாம் ஆதேயம் சில் மாத்திரம் தான், பலவிதமாம் சுகதுக்கம் சில் மாத்திரம் தான், பகுப்புற்ற பதார்த்தமெல்லாம் சில் மாத்திரம் தான், சதுவிதமாம் சாதனமும் சில் மாத்திரம் தான், சலனமிலா முக்தியுமே சில் மாத்திரம் தான், விதம் விதமாய் மறுவியதும் சில் மாத்திரம் தான், வேதங்கள் விளம்புவதும் சில் மாத்திரம் தான், அதிசயம் உள்ளறிவதும் சில் மாத்திரம் தான், அணுகியதும் அணுகாதும் சில் மாத்திரம் தான், எது எது தான் எவ்விதமாய் எங்கே எங்கே இலங்கினுமே

மாத்திரமன்றி இதோ ஜீவன் இல்லை, சின்மாத்திரமன்றி இதோ ஈசன் இல்லை, சின்மாத்திரமன்றி இதோ ஜெகமும் இல்லை, சின்மாத்திரமன்றி இதோ அணுவும் இல்லை. சின்மாத்திரம் எதுவதுவே சிதையாதெங்கும் செரிகின்ற பரபிரம்ம ஸ்வரூபமாமே. சங்கரனா சாத்திரியதாம் இந்த அர்த்தம், சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை. துங்கமதா பரமசிவன் துணை பாதத்தை தொட்டிதனை சத்தியம சொல்லலுற்றேன். அங்கமுறும் வேதமெல்லாம் மறையா நின்ற அர்த்தமிதே அர்த்தமிதே ஐயம் இல்லை. இங்கிதனை அன்புடனே ஒரு கால் கேட்டோன் ஏகமதாம் பரபிரம்மம் ஆர்வனன்றே. பரிவுடனே உபனிஷத பாடத்தாலும் பரமசிவ பக்தர்க்கே தானத்தாலும் புறையறவே திவ்யாமாம் லிங்கத்தின்கள் பூரணமாம் பரமசிவ பூஜையாலும் பரமசிவ ஸ்தலங்களிலே வாசத்தாலும் பலவிதமாம் மற்றும் ஒரு நியமத்தாலும் பிரம்ம மதாம் பரமசிவன் அருளுண்டாகி பின்னமிலா அகண்டான்மை போதம் உண்டாம். பாடல் 27 நிர்குண பூஜை. பூர்ணமதாம் பரசிவனுக்கு ஆவகித்தல் பொருந்தியிடும் வகையங்கள் அகிலாதார. பரசிவனுக்கு ஆசனம் இங்கு அளிப்பதெங்கள் பரிசுத்தன் தனக்குரிய பாத்தியாரி. தருவதெங்கண் ஒன்றாலும் நினைக்க ஒண்ண தத்பரனுக்கு அபிஷேகம் செய்வதெங்கண். பர்வதிகம் பரனாகி விபுவாய் நின்ற பரனுக்கு துகிதொன்றை சாத்தலெங்கள். ஓதியவர்ண ஆசிரமம் ஒன்றுமில்ல உருவோனுக்கு உபவீதம் சாத்தலெங்கள். வேதமிதா நிராகார சொருபனுக்கு பிறகிய ஆபரணங்கள் அணிவதெங்கண். ஏதோ பற்று நிலா அசங்கனுக்கு இங்கு இனிதான கந்தத்தை பூசலெங்கண். வாசனை ஏதொன்றும் இலா வடிவோனுக்கு வரமலரால் அச்சிக்கும் வகை தான் எங்கண். நாசிகையே முதலின்றி சுத்தமாக நன்னுயின் ஜோதிக்கு தூபதீபம். நேசமுடன் காண்பிக்கும் வகைதானெங்கள் நிஜமான ஆனந்த நிறுத்தனுக்கு. போஜனமாம் நைவேத்தியம் செய்வதெங்கள் புவனமெல்லாம் ஆனந்தம் செய்வோனுக்கு. மாசரவே தாம்போலம் அடிப்பதெங்கள் மற்றும் உள உபச்சாரம் செய்வதெங்கள். கன முதலில் விளக்கீடும் சிஜோதிக்கு கற்பூர ஹாரத்தி செய்வதெங்கள். பருமுரு பரிச்சேதம் இல்லாதோனை பங்கமர வலமாக வருவதெங்கள். அனவரதம் அத்வைத்தம் மானோ தன்னை அஷ்டாங்க பூர்வமாய் வணங்கலெங்கள். மனவாக்கு முதலியவை கெட்டாதான மாதேவன் தனை வாக்கால் வழுத்தலிங்கள். புத்திர உள்வெளியெங்கும் பூன்றனாக புரிந்துள்ள பரனுக்கு விசர்க்கமெங்கள். இத்திரமாய் பாஹ்யமாம் உபச்சாரத்தால் ஈசற்கு பூஜனையும் ஒவ்வாதேனும். சத்திய ஞான ஆனந்த சம்புவுக்கு சலனமிலா பாவனையாம் பூஜை தன்னை. விஸ்தரமாம் வேதாந்த நூலில் சொன்ன விதமாக விளம்பியிட விரும்பி கேளாய். மாயை முதல் கல்பித்தமாம் பொருளே இல்லை, மாய்வற்ற பரசிவனான் நானே சேஷன். ஆய்வுளனின்றெண்ணுவதே ஆவகித்தல் அசைவரவே தன்னிடையே தானை இன்றேன். தூயவனாம் பரசிவனே நானென்றெண்ணல் துகளற்ற ஆசனமாம் மனத்தின் சங்கம். ஏயமதாம் தீவினைகள் நல்வினைகள் ஒன்றும் எனக்கிலை என்றெண்ணுவதே பாத்தியம். வெகுகாலம் ஆகியுள்ள அவித்தியின் விரிவான சலாஞ்சலியை விடுதத்தானே. தகுமானிங்கத்து கர்க்கியம் கண் தடையற்ற பரமசிவானந்தம் என்னும் நிகழான வாரிதியின் லேசலேசம் நிகிலருமே பருகுவர் பருகுவர் என்றெண்ணல் தானே. வகையான ஆச்சமனம் ஆகும் மைந்தா வரமருவும் அபிஷேக விதியும் கேளாய். பூரணமாம் சுகவாரியான என்னால் புவனமெல்லாம் நனிப்புற்றதென்றும் நானே. காரியமாம் உதகத்தால் நனிக்க ஒண்ணா கலக்கமிலா பிரம்மம் எனும் தியானம் தானே. சாரமதாம் அபிஷேகம் மற்றொன்றாலும் சற்றேனும் புனையவுனா பூன்றுனான் என்று. ஒருவதே பரமான்ம லிங்கத்திற்கெங்கு உரித்தான வஸ்திரம் என்று உணர்ந்த
திருகுணமாம் உலகமென் சூத்திரத்தை திரள் திரளாய் தரிக்கும் அதிஷ்டானமான பரசிவனே நான் என்னும் தியானம் தானே பரமான்ம லிங்கத்துக்கு உபவீதம் அர்வமதாம் அகில விசேஷமுமே என்ற ஆன்மாவே அகமென்னல் பணிகளாகும் விரிபலபாம் வாசனை சேர்ஜகம் தரிக்கும் விபுநான் என்று எண்ணுவதே கந்தமாகும் முக்குணமாம் விருத்திகளை விடுதல் தானே மூலலிங்கத்து கட்சதைகளாகும் மிக்குருணான் ஈசனும் வேதமூன்றை இகடலே வில்லுவ பத்திரங்களாகும் துர்குணமாம் வாசனையை தவிழ்தல் தானே தூபமதாம் சுயஜோதியாயிலங்கும் நிர்குணமாம் பரசிவனே நான் என்றெண்ணும் நிரந்தரமாம் பாவனையே தீபமாகும் பல கோடி பிரம்மாண்டமானே என்னல் பரமசிவலிங்கத்தின் நைவேத்தியம் காண் அலையாத பிரம்ம சுகம் அனுபவிக்கும் அகண்டமதாம் விருத்தியதே ஜஞ்சனங்கான் சரியாத ஞானம் எனும் உதகத்தாலே சஞ்சல மூலா ஞானம் என்னப்பட்ட தொலையாத உச்சிஷ்ட சேஷம் தன்னை துடைத்திடலே அச்சங்கள் துலக்கலாகும் வெகுவிதமாய் ராகமுறும் விஷயம் தன்னை விடுத்திடலே தாம்பூலம் அளிப்பதாகும் நிகழ்வு பெற அஜான இவளை போக்கும் நிர்மலமாம் பிரம்மான்ம ஞானம் தானே திகழ்வும் நீர் அஞ்சலமாம் விவிதமாக தெரிவதலாம் பிரம்மம் எனும் திருஷ்டி தானே சுககனமாம் பரமசிவ லிங்கத்துக்கு சுத்தமுறும் மலமாலை ஆகும் தூயோய் பூரண ஆனந்தான்மா அகமென்றெண்ணல் புகழ் புஷ்பாஞ்சலியாகும் அனந்த கோட்டி காரியமாம் பிரம்மாண்டம் என்னிடத்தே கல்பித்தமாய் சுழடும் எனும் தியானம் தானே நேரதுவாய் வலம் வரலாம் என்றும் என்னை நிகிலருமே வந்திப்பா நான் எப்போதும் ஆரையுமே வந்திக்கேன் என்னும் தியானம் ஆன்ம மகாலிங்கத்தில் வணங்கலாமே அகண்டமதாம் என்னிடையில் நாம ரூபம் அணுமிலை என்று செய்யும் சிந்தை தானே புகன்ற பர பூஜனையில் உரியதாக புகழ் என்ற வரநாம கீர்த்தனம் கான் ஜெகந்தனிலே கர்த்தவியமானதொன்றும் சற்றுமெனக்கில்லையென செய்யும் தியானம் தகுந்த மனோபாவனையால் செய்யும் பூஜை தனி மற்றும் உள்ள உபசாரமாமே சகல மனோமயக்கங்கள் விக்ஷேபங்கள் சற்றுமிலா அசைவற்ற சமாதி தானே விகலமிலா பரமசிவ லிங்கத்துக்கு விசர்ஜனமாம் இவ்வண்ணம் வேதாந்தத்தில் புகழமல்ல பூஜனையை ஒருகாலேனும் புரிந்திடுவோன் வாசனைகள் எவையும் தள்ளி அகிலமதாம் அஜானம் மறந்தையாவும் அகற்றி மகாமோட்ச சுகம் அடைவனன்றே ஓதியை பூஜனையை செய்வதற்கிங்கு உரித்தான உணர்வில்லோர் மூர்த்தியாதி மீது பர சிவந்தனை நல்ல அன்பினோடே மேலீடும் பாஹ்யமாம் உபசாரத்தால் நீதியதாய் பூஜனை செய்திடனும் ஈசன் நிகரில்லா கருணையினால் அன்னோருக்கும் போதமுடன் மோட்சத்தை மெல்ல மெல்ல பொருந்திட செய்திடுவன் புறையற்றோனேன் இந்த விதம் பரமசிவன் அருளி செய்த இயல்பாக அறிவு முனிவன் இதகனுக்கு பந்தமருவும் பரமாத்தா நிர்ணயத்தை பாங்காக கருணையினால் பகந்தான் என்றே அந்தமிலா அருளுடனே ஜெய்கிஷவ்ய கருமுகவன் அடைவாக அறிந்தான் என்றே சந்ததமும் சர்வமுமே உணர்ந்த சூதன் சகல மகா முனிவர்க்கும் சாற்றினானால் மிக விசித்திரமாம் பல தோற்றமும் மித்யேயன இங்கு விளம்பலும் அத்துமாயில் அதற்கதிஷ்டானமாம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: அராசரன் என்ற மனிதர் அவதாரம் ஆறார். ராக்கதலும் ஊடதோறும் ஒய்த்தெழுந்து உறுதிமழை பொழிந்தனவ. அவர்களுக்கெல்லாம் அபசகனமா போச்சு. ராட்சசர்கள் தான் அவ ஏரியாவில் அவங்களும் ரத்தமாக போட்டு ஆரம்பிச்சான். உங்களுக்கு அடி வந்தாச்சு எங்களுக்கு அடையாளம்.
3: முனி தலைவன் மகவை நோக்கி மைத்தமன் கழிகொண்டு தாரமுதக் கடங்கனை தும்பிரியார் செய்தான்.
2: அந்த குளத்துக்கு ஜாதகர்மம் முதலிய சடங்குகளை தான் செய்தான். அது என்ன ஜாதகர்மம்? குழந்தை பிறந்தவுடனே செய்யக்கூடிய கர்மம், ஜாத கர்மம் என்று பெயர். ஆனா இப்ப அப்படி செய்யறதில்ல. 10-11 நாள் தான் நாங்க செய்யறோம். அப்ப நாமகரணம், பெயர் சுற்றுதல், அது அந்த 10 நாள் கழிந்து 14 புண்ணியாவதன தண்ணி தான் இந்த பெயர் சுற்றுதல் நடக்குது. இப்ப அப்படி இல்லை. அவ இஷ்டம் போல என்னைக்காவது ஒரு 30 நாளோ 40 நாளோ கழிந்து என்னைக்காவது ஒரு நாளை செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடாது. 11 நாள் அல்லது தீட்டு 10 நாள் கழிஞ்சோடனா மறுநாள் செய்யணும். அப்படி நாமகரணம், அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம், குழந்தைக்கு சோறுட்டுதல், நல்ல தினம் பார்த்து தான் சோறுவிட்டணும். அடுத்த சௌரம், குடுங்கி வைத்தல், அது ஒரு பெரிய இடி. அடுத்து உபநயனம், பூணுக்கள் உபநயனம். அடுத்து வேதங்களை எல்லாம் படிக்கிறதுக்காக நான் அனுப்புறது, அது ஒரு பெரிய கர்மம். அடுத்து வேதம் படிச்சு வந்தாச்சு. நான் படிச்செல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அங்கக்கப்புறம் வரும். அடுத்து சமாவர்த்தனங்கிற வரம். அந்த சமாவர்த்தனம் முடிஞ்சாச்சுன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரம்மச்சரியம் ஸ்டாப். அதுக்கப்புறம் விவாகம். இப்படி பல கிரியைகள் இருக்கு. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன செய்தாருன்னா ஜாதமுத சடங்கனைத்தும் விதியால் செய்தான். ஜாதகனுடையான சடங்குகளை எல்லாம் விதிப்படி அந்த குழந்தைக்கு செய்தார். தகப்பான இல்லையா, தாத்தா தான் இருக்கார், அவர் தான் செய்யணும். அதாவது நாமகரணம் பெயர் சூட்டுதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நாம அதற்கு ஏதோ நம்ம பரம லௌகிகமான நிகழ்ச்சியாக அதை வைத்துக் கொண்டிருக்கோம். தாத்தா பெயர் தான் இடணும். நீ கூப்பிட என்னத்தவனா கும்பிட்டு பார்த்து கவலை இல்லை. ஆமா, சுரேஷன் நரேஷி கரேஷி புருஷ எந்த விஷ்வனாலும் போட்டு கூட்டுக்கணும். ஆனா பெயர் தாத்தா பெயர் தான் வச்சனும். நீ வேற பள்ளிவிட்டு வேற பெயர்னா உனக்கு பிடிச்ச பெயர் எல்லாம் வச்சுக்க தேவையில்லை. நாமகரணம் எங்க தாத்தா பெயர் தான் சொல்ல. அதனால என்னன்னா, பெரியவாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறோடு மாத்திரம் இல்லை, அந்த பிதற்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாளாம். நம்ம பெயரா வச்சிருக்கான் சொல்லி சந்தோஷம். எதிர்களுடைய திருப்திக்காக வேண்டியாவது தாத்தார பெயரும் சூட்டணும். இதுல இன்னொரு கர்மம் என்னன்னா, தர்ப்பணம் அண்ணன் புதுசா ஆரம்பிக்கிறான்னு சொன்னா ஏ எங்க தாத்தா பெயர் என்ன மொழிப்பான், எங்க பூட்டா பெயர் என்ன தெரியலையே, இல்ல உன் பையன் பேர் தான் தாத்தா பெயர் சொல்லு டக்குன்னு, உன் பேர் தான் உங்க பூட்டா பெயர் சொல்லிருக்கும் ஒரு பொருத்தையும் போய் கேட்க வேண்டாம். இப்படி அந்த நாமகரணம் தான் சூட்டினார். அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தை இளம் பிறை போல் வளர் மைந்தன், சந்திரன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றானோ அப்படி போல அவன் மலர்ந்து வருகிறான். அப்படி வளர்ந்து வருகின்ற நேரத்துல ஒரு ஞான்று ஒரு சமயம் மடிப்பிளன் நீதிரண்டு நோக்கி அம்மாவுடைய மடியில் உட்காந்து மடியில் உட்காந்து வளம் பயிரம் மந்திரம் இருந்தனையால் யாண்டையன் மற்றன் தந்தையன். அவள் அமங்கலமா இருக்க, அம்மா பார்த்து ஏமா நீ மாத்திரம் இப்படி இருக்க, அந்த மயத்தை விட்டோமா குங்குமம் வச்சிருக்காளு, இந்த பூக்க சிலைய பூ வச்சிருக்காளு, நீ மாத்திரம் இப்படி ஏமா இருக்கு, என்ன நடந்தது, எங்க அப்பா ஆறு கேட்கறேன். அது ஆறு உபநிஷத்துல இருக்கிறேன். ஒரு பெண் பேர் அவள் ஒரு வீட்டில் வேலை செய்து அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய வயசு வந்தாச்சு, பாடசாலை சேர்க்க வேண்டிய. உடனே பக்கத்தில் கௌதமர் ஆசிரமம் இருக்கு, நீ போய் அங்க போய் கேள் சேர்த்து பாரு. போய் நிற்கிறான். நான் உன் பெயர் என்ன? ஆண்கள் ஒரு பெயர். உங்க அப்பா ஆறு தெரியாது, கோத்திரம் தெரியாது, பேர் கோத்திரம் அப்பா பேர்த்துக்காரு. நீ போய் கேட்க வேண்டாம், அம்மாட்ட போய் கேட்கணும். ஆனாலும் அவன் அழுதுண்டே அம்மாட்ட வரான். அம்மா இந்த மாதிரி கேட்டார், எனக்கு போய் சொல்ல தெரியலையே, நம்ம என் அப்பா ஆறுப்பான். அவள் கண்ணீர் வடிக்கிறான். நான் தாதி, தாதி வேற தாசி வேற, ரெண்டையும் மட்டும் உழப்பின்னு இருக்கான். அனைய பேர் தாசி வேற தாதி, தாதினா வேலைக்காரி. நான் இஸ் நாட் ப்ராஸ்டியூட். அப்படி தச்சு அடிக்கிட்டான். அந்த உணர்ச்சிக்கு போய் வரும்போது இன்விஷன் பார்க்கும்போது இஸ் ப்ராஸ்டியூட் அடிக்கிட்டான். ஏய் தாதிக்கும் தாசிக்குச்சா தெரியுமா? தாதினா வேலைக்கார், வீட்டு வேலை செய். அவன் சொன்னான், நான் பல இடத்துல வேலை செய்தேன், தாதியாக இருந்தேன். அது சில பேர் என்ன பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, பாலியல் தொல்லை கொடுத்தனால வந்தவன் நீ. அதனால் அது யாரு யார் உடனே அந்த அவன் பேர் யாரு எனக்கு சரியா இருப்பான். அப்படின்னு போகிறான். போய் இருக்குது என்ன என்னாச்சு? இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னான், என் அப்பா யாரும் தெரியாது, எனக்கு கோத்திரம் செய்யாது. உடனே அவர் சொந்த, நீ சத்தியத்தை சொன்னாய், உண்மையை சொன்ன, இது யாரும் சொல்லுவாரா? எனக்கு அப்பா யாரும் எனக்கு தெரியாதுன்னு யாராவது உண்மையை சொன்னார். யாராவது ஒருத்தவங்க உசப்பம் பேர் ஏதாவது சொல்லிட்டு கோத்திர சொல்லலுக்கு பரலாம், சொல்லல, உண்மையை சொன்ன. உன் பெயர் சத்தியகாமன், உட்கார், நீ உண்மையான பிராமணன். நான் போய் வேற சொல்லிக் கொள்வேன், மற்றெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இவனும் அம்மா மடியில் போனே அப்பா ஆறுமா ஆண்டு உழப்பரிய பதந்தாளை வினாபுதலன் அவள் கேட்டு அங்கு உள்ளம் வாங்கி விளம்புவார்கள். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டவள், தாய் கஷ்டமா இருக்காதா? ஏ எப்படி சொல்றது? அப்பா அவர் நடந்து கரையலாம் சொல்ற. பிள்ளாய் உன் தந்தை தமை வெகுண்ட அரக்கன் மிசைந்தான் என்று. ஒரு அரக்கன் வந்து அப்பா சாப்பிட்டான். இப்படி அவன் தம்பி 100 பேர் 99 பேரையும் சாப்பிட்டான். அழுது இறங்கி கண்ணீரான் இளமைந்தன் இளமந்தனை ஆட்ட அருகு சூழ்ந்த வழிவகந்த முனிமலவார் முனிவளரும் அருந்ததியும் வசிட்டந்தானும் தொழுதி என கிடந்த அரட்டி அழக்கண்டு. அருந்ததி வைஷன் தாயுமா பாட்டியிருந்தா தான் வாழ அழுதா. இந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அவ்வளவு தூரம் போயிட்டான். நீ தான் இப்ப வந்திருக்க. உடனே அவனுக்கு போன அப்படியா சூதி திருவருளால் ஜின்மே முழுதுதகம் மாயமழுப்பன் என வெகின்றான். அம்பாவுடைய சக்தியா இந்த உலகத்துல படிக்கிறேன் பாரு. உடனே எழுந்தான் முனிவர் இழையேறு போல்வான் சிங்கம் போல எழுந்து கட்சித்தான். நீ பாருந்த உலகத்தை படிக்கிறேன். அம்மொழி கேட்டு உயர் வசிட்டன் உலகதான் என் செய்யும் அப்பா. ஏ நமக்கு வாய்ச்ச நிலைமைக்கு உலகம் என்ன செய்யும் தெரிய சொல்ற உலகத்தை இந்த உலகம் பாருந்த உலகத்தான் ஆற்றம் பாருமா உலகம் என்ன செய்யும் நம்முடைய தன்மை அப்படி சொன்ன அதுக்கு உலகம் என்ன செய்யும்? வெண்மை நிலை அரக்கர்குலம் வேறறுப்பர் நம்மை கொன்ற அந்த அரக்கர் குலத்தை வேறறுக்கணும். அதுதான் இப்ப லட்சியம் நமக்கு. சிவபூஜை விழையாய் என்ன சிவபூஜை செய். சிவபூஜைதா அந்த அரக்கரை வென்று விடலாம். அதை செய், அதை விட்டுட்டு நீ ஊரத்தை அடிக்க போறேன்னு யாருக்கு என்ன லாபம்? அதனால என் இம்முறையே விடையூறி என் பூசை கொண்டருளி இன்னே நல்கம் செம்மை நூல் துணிகான சிறந்ததனம் யாத்தனை செப்புகை என்ற என்ன சொன்ன, அப்படியானா சரி எந்த இடத்துல சூஜை பண்ணா நல்லா இருக்கும், எந்த ஸ்தலம் சிறந்தது என்று கேட்கிறான் தன்னுடைய தாத்தாட்ட.
3: என்றும் நன்று நீவினாயது இந்நலன் துண்டிய பெரும்பதி தூயவானவர் முன்றிலும் அரங்கமும் முகில் உறிஞ்ச நீள் மன்றமும் அழிவரா காஞ்சி மாநகர்.
2: முகில் உறிஞ்ச நீள் மன்றம், மேகம் சூழ்ந்த முழவோசை முழங்குகின்றான ஊர். அதாவது சொல்லுவாங்க அந்த ஊர்ல போனாங்க கனிவட் ஜோரா இருந்தது, வெயிலே தெரியல, வெயிலே இல்லை, ஜில்லுன்னு இருந்தது, மேகம் அப்படியே சூழ்நிலை ஜில்லுன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஊர் இருக்கணும். இப்ப அடிக்க 103 டிகிரியில வெயில் அடிச்சுட்டு எப்போதும் அப்படியே மேகம் சூழ்ந்த மாதிரி அப்படி குளிர்ச்சியா ஊர் இருந்தாச்சா அது ஊர். ஆமா, அப்படி இருக்கின்றதான் காஞ்சி நகரம். அப்படி அந்த காஞ்சி மாநகரத்துல போய் மறுவர் வானவர் மனிதர் மற்றோர் குரு பிறந்தவர் என உள்ளிட்டோர்கள் பெறலரும் கேருவை செய்தும் பெற்றினர். மாணவர்கள் மனிதர்கள் மற்றுமுள்ளோர் எல்லாரும் அங்கு போய் தவம் செய்து பெரிய நலங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இப்போ காஞ்சிபுரத்தில் இறங்கு இரு வழி நினைப்பினும் முத்தி ஈவர். காஞ்சி மாநகர் நினைச்சாலே முத்தி சொன்ன, அதாவது இரு வழி நினைச்சாலும் முத்தி அங்க வாழ்ந்தாலும் முத்தி, அப்படிப்பட்டது காஞ்சி மாநகரம். அதனால அங்க போய் நீ சோதை செய் சொல்ற.
3: பன்னரும் கொடியவன் பாதகர்க்கும் அப்பொன்மகர் வரைப்பினோர் இனத்துள் போர்விடை மன்னவன் திருவள் வாய்க்குமே உன்னை உப்போர்க்கு இனி ஓதல் வேண்டுமோ. எப்பேற்பட்ட பாதகர்களும் போய் அங்கு வழங்கினா அவனுக்கு நல்ல கிரி கிடைக்கிறது, அப்படி உனக்கு கிளி கிடைக்காதா, நீ போய் காஞ்சியில போய் சூஜை பண்ணு. ஆயிடை செல்கனம் வசிட்டன் அம்புய தூயவன் மலர்படம் தொழுது எழுந்து தன் தாயினை விழகொழு தடங்கள் காஞ்சியில் காய்கொறி பராசரம் கடுகையினான்.
2: உடனே வசிஷ்டர் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணான். ஒரு ஊருக்கு புறப்படுதுன்னா தாய் கண்களை வணங்கி பிரிவாளை வணங்கிட்டு போறது சமுதாயம். ஒரு காலத்தில் இருந்து ஊருக்கு மழை தாப்பா வணங்கிட்டா மாலா கிழக்கு ஆச்சரியா வேண்டும். இப்ப அங்க இவர் இப்ப அங்க வாசல்ல போனக்கவன் டாட்டா சொல்லிட்டு போவான், இங்கே இல்லை இங்க போறேன்னு சொல்ல மாட்டான். அவனெல்லாம் கொட்டி எடுப்பான், ஏற்பான் இருப்பான், எட்டி வைப்பான். இவர் பாப்பா என்ன கூட்டு மூட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்கான், என்ன செய்ய போறான், எங்க ஓப்பான், கேட்கவும் முடியல. மொக்கினவே அங்குவான், நான் எங்க போறான் மொக்கினவே அங்க கேட்கும். அதனால் கேட்கவும் முடியல, உட்காந்துட்டு இருப்பார். அவரும் ஒட்டியில் கழுவிட்டு அங்கே போய் நிற்கணும், டாட்டா ஆண்காட்டிட்டு போயிடுவோம். முன்னாலே நான் ஊருக்கு போகிறேன், நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு மதுரை ஒரு வேலை இருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லணும். மறுநாள் புறப்படும் போது நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசாரம் வாங்கி ஊரி பூசிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி அடையும். பெருவாருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா காரியம் வெற்றி அடையும். இப்போ எல்லாம் இல்லை போட்டோம். உடனே அவரை தொழுந்து வழங்கி தாயையும் விழுந்து வணங்கி வெடுகொட்டு வெடுகொடு தளங்கள் காஞ்சியில் காய்கொறி பராசரன் கடுகை எழுதினான். இந்திரியங்களெல்லாம் அடக்கிய பராசரன் அவன் என்ன பண்ணான், காய் பொறி ஐம்புலங்களையும் காய் உயர்த்து செய்தவன் அவன் தான் வென்றவன், இந்திரியங்களை வென்றவன் பராசரன். அவன் அங்க போய் சேர்ந்தான்.
3: கம்பை நீராடி ஏழம்ப நாயகர் தம் பணி மலர்ப்பதம் தாழ்ந்து,
2: அங்கே கம்பை நதியில நீராடி ஏகாம்பரநாதரை வணங்கி
3: மஞ்சள் நீர் வம்பவள் கரமிசை.
2: அந்த மஞ்சள் நீர் அந்த கம்பை நதி கரையிலே விட்டாங்க மணிகண்டேஸ்வரரை
3: நம்பதம் மடகுடாங் ஞாங்கர் நன்னினா.
2: இதுக்கு முன்னாடி மணிகண்டேஸ்வரம் ஒரு பதியை பார்த்தோம் பலம், அந்த தலத்துக்கு பக்கத்துல மணிகண்டேஸ்வரன் பக்கத்துல வடகுல ஞாந்தர். இப்போ
3: நல்ல தமிழ் வேணும்னா இப்ப புராணத்துக்கிட்ட தான் வந்து முடியும். வடகுல ஞானர் வடமேற்கு திசை, வடமேற்கு திசையில அவர் ஒரு லிங்க ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணார். தன் பெயர் லிங்கம் வந்திருச்சி, தன்னுடைய பெயராலே ஒரு லிங்க ஸ்தாபனம் பண்ணான். தாவிதா அன்பினின் மலர் எடுத்து அரிச்சிட்டு ஏற்றுமி, அன்பினாலே மலர் எடுத்து அர்ச்சனை பண்ணி பூஜை செய்யுங்கான். பொன்புரி வேணியோன், பொன்புரி என்னன்னா ஜடாபாரத்தை உடையவன் பெயர். அந்த ஜடாபாரத்துடைய வேணியோன்கான கருணை கூத்து எதிர்வன் பழவிடை இசை வந்து தோன்றிய ரிஷபார்வுடனாக அந்த காட்சி கொடுத்தான். இந்த புராணத்தை வழ குமிட்ட உடனே அவளுக்கு நமக்கு தான் வருமாட்டேங்க. புராணத்துல இல்ல சூஜம்னாலும் உடனே அந்த காட்சி விட்டாங்க, தபஸ்னாலும் உடனே அந்த காட்சி விட்டாங்க. நாமளும் முக்கியமைக்கு இல்லாதுமாட்டேன், 60 வருஷமா நானும் ஜெபம் பண்றேன் வரமாட்டேங்க. என் மேல பாரபட்சம் இருக்க அவருக்கு அந்த காலத்துல அப்படி, அந்த அந்த யுக தர்மம் அங்க அப்படி. வேத்தன கூறுகின்றருள வேதனூர் பாட்டினால் பலமுறை பழிச்சி தாண்டி முன் மாட்கதிர் ஐம்பழை மார்பில் கிங்கினி தாட்டுணை பழமுனி சாற்றல் மெய்யினா. என்ன வேணும்பா கேட்கிறார் சுவாமிங்க இருந்தழி. அவரே என்ன பண்ணா வேத நூல்களினாலே சோற்ற வேதங்களினாலே ஸ்தோத்திரங்களை செய்து வாழ்கடல் ஐம்படை மார்பில் கண்ணினி, அதாவது திருமாலுக்கு 5 அடையாளங்கள் சங்கு சக்கரம் இந்த மாதிரிலாம். அதனால அந்த காலத்துல சில பேர் குழந்தைக்கு அது ஏதாவது ஒரு சின்னத்தை பொறிப்பார், சங்க பொறிக்கிறது அதெல்லாம் வச்சிருந்து ஒரு காலத்து இருந்து அந்த மாதிரி கெஞ்சினி தாழ் துணை மலமுனி சாற்றமேயினா. அந்த இளமை வாய்ந்த மகிமாரன் அவனை பார்த்து கேட்டான், உனக்கு என்னப்பா வேணும்? ஏர் உடல் விடை பரிமிசை எந்தை எந்தை ஓர் குருவனி அறக்கனால் போட்பட்டான் அவன் உருகுலமொழிவதம் மரணி ஊர்வுகள் பெருவரம் எனக்கள் செய்ய வேண்டுமா? இந்த மாதிரி ஒரு அறக்க எங்கள் குலத்தையெல்லாம் அழிச்சிட்டான். எந்தை எந்தை எந்தை ஓர் குருவனி அறக்கனால் போட்பட்டான், அவ்வளவு போயிட்டான். ஆயினாலே குலம் முழுவதும் மரளி ஊர்வக, ஆனால் அவன் குலம் முழுவதும் யமனுக்கு இடையாகனாவன், அதனால யமனுடைய உலகத்திற்கு அவன் அனுப்பணும். அப்படி அனுப்புவதற்குண்டான வரம் எனக்கு செய்யணும். ஈண்டு நீ இனிகமர்ந்து எவர்க்கண் என்னொருள் மாண்டது சிறப்பினின் வழங்க வேண்டுமால் ஆண்டகை என்றிறந்த அன்பு மேலக வேண்டதம் எம்பிரான் விளம்பமேயினான். அவன் சுவாமிக்கு அது மாத்திரம் கொடுக்க வேணும், வேற என்ன எல்லாம் கொடுக்கணும், ஒரு காசு வேற என்ன வேணும் கேட்க. அவன் கேட்க அவன் தபஸ் பண்ணது குலத்தை அறக்கணும் மட்டும் அழிக்கணும் தான் கேட்டாச்சு. சரி போண்டியனே அது போல அதான் சொன்ன முதலே சொன்னேன், மற்ற தெய்வங்கள் கேட்டதை கேட்டதை மாத்திரம் கொடுக்கும். சூரமான அப்படி இல்லை, அவனுக்கு கேட்க தெரியாததையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் கொடுக்கும். வேற என்ன வேணுமாப்பா நான் கேட்கிறார். மைந்த நின் பூசையில் தம்பிமாரொடு நுங்கள் மச்சமை அடைந்துட்டு நோன்மைசால் அந்த நான் உனைக்கான ஆசையின் முன்னுடன் நின்றவா காண்டி மொயம்பினோய். அப்ப இறந்தவங்களா எங்கும் போலப்பா, எங்கிட்டதான் இருக்காங்க, நான் தான் வச்சிருக்கேன். அதனால அவனை எல்லாரும் நீ பார்ப்ப, அவளை நீ பார்ப்பாய் சொல்லிட்டு அவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டார். உடனே என்ன செய்தாரோ அதுக்கு ஒரு வேள்வி செய்தார். யாரோ ரசம் பாம்பதான் போகணும் இருக்காது செய்தான் இல்லையா சர்ப்பயாகம். அது மாதிரி இப்ப கொசு ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு யாரும் தெரிஞ்சா தெரியல, நானும் ஏதாவது மந்திரம் இருக்குமாக்கும் நானும் பாக்குறேன். அப்படி ஒரு யாங்க கோஷி பூரா உள்ள வந்து அவன் பாம்பு பூரா வந்து விழுந்து இல்லையா, ஒரு அரசன் ஜாமன்னான்னு சொல்லி. அதே மாதிரி இவன் ஒரு யாகம் செய்திருக்கான். அதே மாதிரி நமக்கும் ஒரு கொசு குடிக்கிறதுக்கு ஒரு யாகம் சுகரமான சொல்லி கொடுத்தா தேவை. ஏன்னா பராமுகமா இருக்கார், நாம பாசம் அனுபவிச்சு தண்டா ஆகணும். அதே மாதிரி இவர் என்ன அறக்கரை கொலை செய்யும் வேதியாற்றி அறக்கரை எல்லாம் கொள்றதுக்கு ஒரு யாகம் செய்தாராம். அந்நெருப்பினில் அபசமை நீர் செய்தி இவ்வரைப்பினில் என்று நாம் மகிழ்ந்து வாழும் என்று உரைத்தனன் மறைந்தனன் வேதத்துச்சியில். அவ ஒரு யாகம் செய்தான், அறக்கிறதா ஒழிக்கிறதுக்காக அந்த யாகம் தான் செய்த உடைத்த உடனே என்ன சொன்னான், அவெல்லாம் நெருப்பினை விழுந்து எல்லாம் இறந்துவான். பராபரம் திருவருள் பெற்று பாய் புகழ் பராசர நெடுந்தகை பனைத்த வேள்வியில் பராயமன தரக்கரை நீட்டி பாற்றினான் பராயசீர் உருவதம் பதச்சியார்கதன். இந்த பராசரன் செய்த அந்த வேள்விக்க பராய மன தரக்கரை நீட்டி பார், எல்லாரும் அதை விழுந்து நேற்றி நேற்றி நேரி போனார். அப்படி செய்த யாகத்தை அவன் செய்த அந்த அசோ அறக்கரை அழிச்சான். விரிகுண

அந்த அறக்கரையெல்லாம் அழித்து தன்னுடைய சகோதரெல்லாம் மீண்டு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்பேற்பட்டது இந்த காஞ்சிபுரம் மகிமை, காஞ்சி சரத்துடைய மகிமை என்று சொல்லி முடிக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆனால் முன்னாலே சொன்னேன், பகைவரை வெளிவதற்கு சிவபெருமானை வழிபட்டாரன்றி விமோசனம் இல்லை. இதற்கு சிவபெருமான் சொன்னா அப்ப சத்ரு சம்ஹாரத்துக்காக இப்ப புதுசு புதுசா நல்லாம பண்றாங்கல்ல, இவ்வளவு பண்றான்ல என்ன சத்ருவா செத்துருக்கானா கேட்டேன். இவ்வளவு யாக நடந்த சூழ்நீயம் பிரச்சங்கராக கடகடா குடுகுடு இதெல்லாம ஏற்பட்ட ஹோமங்கள் நடக்கும், ஊர் பூரா நடக்கும். அந்த சண்டாடி இந்த சண்டாடி எல்லாம் சண்டாளம் தான். ஒன்னும் பறிந்துக்காங்க, ஒரு ஒரு பயவனும் ஒத்துருங்க, ஒரு அசுரனும் யாரு அசுரம் முளைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, காரணம் என்னன்னா யாரை வணங்க வேண்டுமோ அவனை வணங்கவில்லை, யாரை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கவில்லை. அதனால தான் பலன்களுக்கு எவ்வளவு உலக நன்மைக்காக போட்டு ஏற்பட ஹோமங்கள் நடக்கும். எல்லாம் 1008 திருக்குறள் பூஜை உலக நன்மைக்காக, உலக நன்மை 1008 திருவிழக்கு பூஜை பூஜைண்டா உலக நன்மைகள் எந்த வகையில கிடைக்கும் சொல்லு. நான் விளக்கு பூஜை பண்ணா பலன் அது வேற இருக்கட்டும், 1008 விளக்கு உலக நன்மைக்காக போடு பெருசா எழுதிட்டு இங்க ஊர்ல. உலக நன்மை என்னது? உலக நன்மைனா என்ன? என்ன கிடைக்கும்? அதுக்கு என்ன பிரமாணம் சொல்லணும்? அவனுக்கு ஏதோ அவன் செய்யறது உலக நன்மை. இப்படித்தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயூரமும் தீரா எழுதிட்டாரு. தீரா இடமை தேரான் தெளிவு, விஷயம் தெரியாதவன்ட்ட ஒரு நம்பிக்கை, தெளிந்தான் ஐயூரம் விஷயம் தெரியாதவன்ட்ட சந்தேகம். இப்படி இருந்தா என்னைக்கு தீரும்? தீரா இல்லை, ஒரு நாள் மனைவி மோசனம் கிடையாது. இப்ப அதுதான் நடந்துட்டு, தக்க முறையிடத்திலே கேட்டு தக்க முறையிலே கேள்விகள் நடக்காமல் அவரவர்களுக்கு தோன்றினபடி என்னதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயணம் மழை வருவதற்காக யாங்க என்ன மழையே காண உண்டான மழையும் போச்சு, மேகம் கருத்துட்டு இருந்த பயம் கூட போச்சு. ஒருத்தர் சொன்னாரு, நான் பரம ஜெயம் பண்ண போறோம் நாங்க என்ன நீங்க பண்ண வேண்டான்னு சும்மா பேசாம உட்காந்துட்டு இருங்க, பண்ண வேண்டாம். ஏங்க மழை வேண்டாமா? நிச்சயம் வராது, பேசாம உட்காருங்க. முன்னா வரப்போற மழை நின்று போவோம், நீதான் உட்காருங்க. ஆகாமல் இருந்து 12 பண்ணாரு, முன்னது பண்ண ஜபம் பண்ணியாச்சு. பாவன ஆற்றுல போய் ஒரு பலனையும் காணாது. ஏன் என்ன முறைப்படி நடக்க மாட்டேன், முறைப்படி செய்வாரும் இல்லை செய்து கொடுப்பாரும் இல்லை நடக்க மாட்டேன், அதுதான் காரணம். அதனால இதுக்கு ஒரே வழி, ருத்ரத்துல ஒரு சுவர்மான பற்றி சொல்லும் போது நமோ வர்ஷாய அவர்ஷாய, மழை பெய்து கெடுப்பவன் பெய்யாமல் கெடுப்பவன், ரெண்டு அவன் தான் அவங்க தான் இருக்கு. அந்த அந்த போர்ட்போலியோ அவங்க தான் இருக்கு. ஆமா, அதை தெரியாம யாற்றிய போய் கேட்டுட்டு இருக்காரு. மழையை கொடுப்பவன அதிகமா மழை பொழிஞ்சு ஊர் அழிக்கிறவனும் அவன் தான். அதனால அவன்ட்டும் போய் கேட்கணும், அவனை வணங்குற மாதிரி விட்டுட்டு மாற்ற எல்லா வேலையும் நடக்கும். அப்படி எப்படி மழை பெய்யும்? சுவாமிக்கு தார வைக்கணும்னு அந்த காலத்தில் வைப்பான். மழை வரலன்னு சொன்னே சுவாமி கோயில தார வைப்பான். இப்ப தார வச்சா தண்ணி விட மாட்டாங்க. ஓச்சன் ஐயா தார வைங்க தண்ணி விடணும்னா அவர் பார்க்க ரெண்டு வரும் தண்ணி விடுவான், அவர் அந்த வரம் போனவன் ஜாவண்டா தான் போயிடுவான். ஆமா, ஏன்னா ஒரு குளத்துக்கு இப்ப தரியா ஆண்டா சரி ஒரு கடத்துக்கு ஒரு ரூபாயா தரம் ஒரு 10 குளம் விடுவான். நானும் இவரு உட்காந்துட்டே இருப்பத இவர் போனா அவனும் போயிடுவான். அப்புறமா தான் தாரையும் விட ஒன்று இருக்கு. இப்படிதான் நடக்கு. அதனால யுவ தர்மம் தாரம் என்னவோ தெரியல, நம்ம பாவம் தாரம் அவனுடைய ரூபத்தில் வந்து நிற்கும். அதனால மழை வேண்டும் என்றால் அவனைத்தான் வழிபடணும். அதனால நாம சூரியமானத்தை கதறி அழிவது தவிர வேற வழியே இல்லை. நம்ம அவற்றை சண்டைக்கு போக முடியுமா? வானவிட அவற்றை வானவிட ஏழை மழையை தாஜா இல்லையா? அந்த ஆட்டில் வானவர் நிறம் பண்ண முடியுமா? ராம பானங்க செல்லுமா? செல்ல ஒன்றும் அழுதால் பெறலாமே ஆன்னு சொல்லியிருக்காரு. நாம் அதனால அழணும். நம்ம கண்ணில் கண்ணீர் வந்தால் தண்ணீர் விடும், இல்லை

ஆனா இப்ப ஏன் மிதப்புல இருக்கன்னா, இந்த கேன் வாட்டரை வந்துகிட்டு இருக்கு. இது என்னைக்கு இது ஆபத்து வரும், அன்னைக்கு தான் இந்த பேருக்கு வெற்றி வரும். நான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்க. இதில் தண்ணி இந்த கேன் வாட்டர் கிடைச்சிட்டு தொண்டை குழி நனைஞ்சிட்டு இருக்கு. இந்த தொண்டை குழி நனையாவுக்கு வேற வரும், வலி வரும். அப்பதான் ஐயோ குய்யோ முறையான அதுதான் வரும். அவரே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அதுதான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. பெரியவனா அப்படித்தான் இருக்கான், சின்னவனும் அப்படித்தான் இருக்கேன், நானும் அப்படித்தான் இருக்கேன். அதனால உலகங்கள் எந்த வகை வரையை வல்ல வேண்டும் என்றால் சூரமான ஒன்றையே வழிபட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் பெருமைக்காக சொல்றது நடக்கு பக்க வச்சுட்டுக்காரன் அவருக்கு ரொம்ப தெல்ல விட்டுருந்தார். நைபர் நியூசன்ஸ் கேள்விப்பட்டது. பக்க வச்சுட்டுக்காரன் சரியா அமையலன்னா அதை விட நமக்கு நிம்மதி குறைவு வேற கிடையாது. என்னச்சியா சொல்லிட்டே இருப்பான், மடையில தண்ணி போது, மழை தண்ணி போது, அவர் தேங்கி நிக்கி, அவர் தேங்கி நிக்கல, என்னச்சியா சொன்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சரியா அமையான், அவனுக்கு அமையல, இளைஞ பண்ணிக்கிட்டே இருந்தான். அவர் வந்துகிட்டாங்க, என்ன மாறி இருக்கு, என்ன செய்ய இருக்கு. அவருக்கு ஒரு மந்திரம், சூரமான பச்சை ஒரு மந்திரம், அது உங்களுக்கு பப்ளிக்காக சொல்ல மாட்டேன். அதை சொல்லி நீ ஜபம் பண்ணும் பண்ணணும். அவன் மூட்டையை கட்டிட்டு போயிட்டான், நிலத்தை கால் வீட்டு போயிட்டான். சுவாமி கேட்டு விட்டான், நீ என்ன இங்கே இருக்கக்கூடாது, உன் நீ இருக்கிற வெள்ளம் வேற சொல்லி அவனை கிடைக்கும். அவ்வா நான் அப்ப என்ன சொல்ற, சுவரமான நோக்கி செய்த அந்த ஜபந்தான் வென்றது, மாற்றம்னா வெள்ளத. அதனால எல்லாவற்றுக்கும் ஸ்ரீபஞ்சாட்சரம் தான், ஐந்தெழுத்து தான் துணை. அந்த ஐந்தெழுத்தை நாம் ஜபித்தால் நமக்கு வேண்டுமனவும் கிடைக்கும், வேண்டாதனாலும் விலகி செல்லும். அதனால சிவபூஜை ஒன்றுதான் இதற்கு வழி, இல்லை என்றால் எத்தனை பேர் கேள அனுஷ்டானத்தில் பஞ்சாட்சரம் 108 அவர்த்தி நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆர்வம் தினசரி 108 எண்ணிக்கை பஞ்சாட்சரம் இல்லை, மொத்தம் 7 நிமிஷம் தான், 108 ஆகிறது 7 நிமிஷம் தான். அதை கொஞ்சம் சொல்லாம் ஆறும், 1 மணி நேரத்தில் 600 ஆவர்த்தி ஆயிடும். 1 மணி நேரம் பண்ணா 600 ஆவர்த்தி, தினம் 1000 ஆவர்த்தி பண்றது. இன்னொரு சங்கல்பம் பண்ணி தீட்சை வாங்கினா 8 பேரும் பண்ண ஆரம்பிச்சு, 1,00,000 ஆவர்த்தி என்ன ஆறாம், 100 நாள், 3 மாசம், 3 மாசத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் ஆனால் ஊருக்கு போனா அங்கே போனா இங்கே போனா ஒரு பார்த்தாங்க. அதனால 100 நாள்ல 1,00,000 ஆவர்த்தி பூர்த்தியாயிடும். அப்படி பண்ணுங்க, அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. நீ அவரை கூட்டி இவரை கேட்டு நீ என்ன யாகம் பண்ணாலும் யாகம்னா புஷ்னு போயிடும். ஆமா, அதனால நாம தான் அழணும், பாதிக்கப்பட்டவன் தான் அழணும். அதனால எல்லாரும் நீங்க செய்ய வேண்டியது சிவபூஜையில் அந்த அனுஷ்டானத்துல தினம் 1000 ஆவர்த்தி பஞ்சாட்சரம் பண்றேன் பதிக்க பண்ணி 1,00,000 ஆவர்த்தி முடிக்கணும். முடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்க முகத்துல. அவ வந்து நான் முடிச்சுட்டேன்னு சொன்னா எனக்கு தெரியும். அவர் முகத்த ரேகம் ஓடணும் எனக்கு தெரியும். ஓடலை சும்மா கப்சா விடாதே போயிட்டாரு. அதனால இறைவனை வழிபட்டால் மகைவரை வல்லலாம். அடுத்து அந்த சூரமானை வழிபட்டால் வேண்டும் நாம் கேட்கும் வரங்களோடு நமக்கு தேவையான மற்ற வரங்களை அவனே கொடுப்பான், நேரம் அறிந்து கொடுப்பான். அதனால அதுதான் கால பரிபாகம் சொல்லி, கால தத்துவம் பரிபாகம் அடையணும்னா அதுதான். என்னதான் அதாவது சிலவே என்ன சார், நான் பண்ணாத ஜபமா, பண்ணா போகாத கோயிலா, வழிபடாத சுமியா, ஒன்றும் பலன் இல்லை. ஆனா பலன் இல்லை சொல்ல முடியாது, இருக்கு புத்தி தத்துவத்தில் போய் கிடக்கு. அது காலம் பரிவாக இல்லை, இந்த கால தத்துவம் பரிவாக ஆயிட்டா டக்குன்னு சுட்டாள் அது, ஆகாதனால அது இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால அதுக்கும் அவன் தான் பரிவாகப்படுத்தணும், வேற யார் பண்ண முடியும். அதனால எம்பெருமானத்தை வழிபட்டு நம்முடைய க்ஷேமங்களை எல்லாம் அவற்றை பெற வேண்டும் என்று கூறி இந்தளவு இந்த புராண சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

0: வாழ்க, கொக்குடம் வாழ்க செய்வேன், ஏழிலே மஞ்சள் வாழ்க, யானை தங்கணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரல்ல, வான்மிகை வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசூ செய்க, குறைவிதா உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஒங்க, நச்சவம் நல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல. நம பார்வதி பதயே
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் சபாபதி பெருமான் துதி. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஹ.

பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்கு வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவள மாமறு பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் அருமையொடு மண்டில் நத்த நஞ்சியும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தினில் என்னும் அத்தலத்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கிரபாத நன் முனிவன் மேன்மையை சொல்லிடில் பெரிதே பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தார் மருந்துருவாம் ஐந்தெழுத்தை உபதேசித்தான் பரம்பில சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்த நலவாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனுடைய சிரத்தில் வைப்பார் திருச்சிற்றம்பலம் சோ

வாணியே வரனே வாழுவோள் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனுமான் அறியா.

0: அரங்குவே என்ற அருளாயே பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க, வாழ்க வாழ்கவே. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே, ஆயிரம் என்கின்ற பகுதியிலே, சபாபதி தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களாலே சிவத்தை சென்று சேர முடியாது. உயிர்களுக்கு அறிவு குறைவு. அதோடு மலத்தோடு கூடி அந்த குறைந்த அறிவும் குறைந்து விட்டது. குறைந்த அறிவு மலத்தோடு கூடி அந்த குறைந்த அறிவும் அதுவும் குறைந்து போய்விட்டது. இது கடவுளை போய் பார்க்கிறதுன்னா நான் சாதாரணவே. அதனாலே உயிர்களாலே கடவுளை காண முடியாது. கடவுள் தான் உயிர்களை காணுகிறான். அதனாலே அவன் எல்லையில்லாத அருளுடையவன், எல்லையில்லாத பெருமையுடையவன், எல்லையில்லாத ஆற்றலுடையவன். அப்படி எல்லையில்லாத ஆற்றலும் பெருமையுடையவன், எல்லையில்லாத அருளுடையவனாகினாரே, அவன் சோதியா இருக்கிறவன், உயிர்களுக்கு நம்மை அறிவித்து, நம்மை அறிவித்து அதன் மூலமாக அதை பத்தி பண்ண வச்சு அதன் மூலமாக அதை உயர்த்த என்கின்ற கவனம் சரிசித்தானதுல அடிப்படை. நம்மை அறிவித்து, அது சிவனையே வந்து அறிவித்து, நான் இப்படிப்பட்டவன், என்னை நீ பத்தி பண்ணினாயானால் உனக்கு இப்படியெல்லாம் நான் செய்வேன் என்று அறிவித்து, அதன் பிறகு அந்த உயிர்களுக்கு அறிவை தந்து பத்தியை தந்து அவனுடைய அருளை பெறுவதற்கான வழியை காட்டு. உயிர்கள் எங்கே இருக்கிறது? வினையிலே கிடக்கிறது. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கோட நண்பாய்வோம். இப்ப புரியுதா? இப்ப நம்ம சொன்னதுக்கு இப்ப புரியுதா? இந்த வரி, வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கோட நண்பாய் போல, இணையனான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின்பார். அதான் முதல்ல சொன்ன மாதிரி உயிர்களால காண முடிய, அவனே வந்து நமக்கு அறிவு தந்து அவன் திருமேனியை காட்டி பத்தி பண்ண வச்சு முக்கிய கொள்றான். உயிர்களுக்கு தகுதியே கிடையாது. எதை? சிவத்தை அறியவோ அடையவோ தகுதியே கிடையாது. அவனே தகுதியை கொடுத்து அவனே பாசு போட்டு மேலே ஏற்றான். இதான் கடவுள் கருணை. வினையிலே கிடந்தேனை புகுந்து, நான் கிடந்தது வினையிலே, அவனுக்கும் வினைக்கும் ஏராளமான தூரம். அவன் வினை கேடன், வினை இல்லாதவன், வினையை நீங்கி விளங்கி அறிவன். நான் வினையிலே கிடந்தேன், என்னை ஆண்டு கொள்வதற்காக எனக்கு அருள் செய்வதாக வினையிலே அவன் வந்து புகுந்தான். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேட நம்பாய் போல, இணையனான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானான் ஆய்ச்சி இரும்பின்பாவை, அணையனான் பாடையன் என்று ஆடையன் என்று அறதிடியன் உலரடியன் அவிசோரன் முறைவனே முறைவோனான் ஆனவாறு முடிவறியன் முதலந்தம் ஆயினானே என்பது திருச்சரம். அதனாலே சோதியா இருக்கிறவன், யானாலும் அறிய முடியாதவன், பூமியிலே திருமேனி கொண்டு வந்து அந்த திருமேனியை உயிர்களுக்கு காட்டி அதன் மூலமாக உயிருக்கு பத்தி பண்ண வைக்கும். அது அவனுடைய எளிமை, அவனுடைய கருணை. அந்த கருணை அவனிடத்துல இல்லையானால் உயிர்களால எதுவும் செய்ய முடியாது. அதுதான் கற்பனை கடந்த சோதி. கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வயோமமாக திருச்சிற்றம்பலத்தின் உண்டு பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கடல் போற்றி. திருமேனி கொண்டு வந்து அருள் பண்றது ஒரு வகை, அருவமாக இருக்கிறவன் உருவமாக வருகின்றது உருவகே. சோமாஸ்கந்தராக, அர்த்தநாரியாக, காலாரியாக, திரிபுராரியாக, கஜமுகானுக்கிரகர், இப்படி பல வகையான திருவேணி. இப்படி எல்லா திருவேணிகளுக்கும் மேலாக கூத்தாடும் திருவேணி. எல்லா திருவேணிகளுக்கும் மேலாக கூத்தாடும் மகா தாண்டவேஸ்வரம் என்று பெயர். மகா தாண்டவேஸ்வரம் என்று பெயர். அப்படி மகா தாண்டவேஸ்வரனாகிய பரமேஸ்வரன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக திருமேனி கொண்டதிலே இந்த தாண்டவ திருக்கோலம் மிக்க உயர்ந்தது. அதுக்கு மேல உயர்ந்த இது கிடையாது. சுவாமி ஆடுகிறார் வார்ப்பா, அந்த கூத்துக்கு மேல உயர்ந்தது கிடையாது, அந்த திருமேனிக்கு மேல உயர்ந்தது கிடையாது. அதனாலதான் மகா தாண்டவேஸ்வரர் என்று சுவாமிக்கு பெயர். தேசனாக இருந்தவன், சிவலோகத்தில் இருந்தவன், தில்லை சிற்றம்பலத்தில் வந்து கூத்தனாக ஆடுதல் இருக்குது பாரு, அதுதான் பெரிய ஆடுதல் இருக்குது பாரு. அதனாலதான் அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் ஒல்லி கொய்யும். அந்த ஆடுகின்ற குணத்தை மிகுதியாக கூறன்னா மிகுதியாக ஆடுகின்ற குணத்தை மிகுதியாக பாடி பூவல்லி கொய்யும். அதனாலே அப்படி அவன் ஆடவில்லை, ஆனால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. சராசரங்கள் அத்தனையும் அசையாது. அதனாலே தில்லை மூதூரிலே ஆடுகிறான், உயிர்கள் தோறும் ஆடுகிறான். ஒரு பெரிய ஆச்சரியம், உயிர்கள் தோறும் ஆடுகிறான், தில்லையிலும் ஆடுகிறான். வெளியிலே ஆடவில்லையானால் அண்டம் ஆடாது, உள்ளே ஆடவில்லையானால் பிண்டம் ஆடாது. அண்டம் ஆடுவதற்கு அசைவதற்காக வெளியில ஆடுறான், இது சாதாரணமான அறிவினாலே சாதாரணமான ஒரு தெரியாது. தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயன்படனாய். அதனாலே இப்படி எல்லையில்லாதவருடையனாலே ஆடுகிறார். அந்த ஆட்டத்தை துவக்கி வச்சவங்க தான் பதஞ்சலியும் யாரும். நீ இப்படியே உள்ளேயே இருந்து கொண்டிருந்தியனா சாமி, ஒருத்தருக்கும் தெரியாது, உன்னுடைய பெருமையும் தெரியாது, உண்மையில அன்பு வராது, உள்ளேயே ஆடிட்டு இருந்தா ஆடு தெரியும், வெளியில வந்து ஆடு சாமி. அப்படின்னு ரகசியமா ஆண்டவரை அம்பலத்தில் ஆட வச்சுட்டான். ரகசியமா ஆண்டவரை உள்ள ரகசியம், உள்ள ஆடுற நமக்கு தெரியுதா? இப்ப நமக்குள்ளதான் ஆடுற நமக்கு தெரியுதோ? எங்க ஆடுறாரு? நமக்குள்ளதான். நமக்குள்ளான நமக்கு தெரியக்கூடாது, தெரியாதது இல்லையா? தெரியாது. அதனாலே உள்ளே ரகசியமா ஆடிக்கொண்டிருந்த சாமியே வெளியே ஆடு. அது உத்தமன் மயாடோடு உயிர் தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார். இந்த வாக்கியம் நல்லா இருக்கு. ரகசியம் அம்பலம், ரகசியம் அம்பலம், ரெண்டு சிதம்பரத்தில் இருக்கு. ரகசியம் இருக்குது, அம்பலம். உத்தமன் மயாடோடு உயிர் தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார். வித்தக வியாக்கிரவாதன் மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேறு. அவன் அட வைக்க முடியுமா? சாமி அட வைக்க முடியுமா? அதனாலே அப்படி ஆடுகின்றானா? அப்படி ஆடுகின்றது ஆடுகின்றது அந்த கூத்த செழிப்பில்லாமல் பார்ப்பது குமாரி. அவன் ஆடும் போது எப்படி இருக்கிறது என்றால், சிவகணங்கள் முனிவர்கள் அந்தனர்கள் 3000 பேர், அதுக்கு மேல வந்து பதஞ்சலி வியாக்கிரவாதனுடைய தலைமையில பெரிய கூட்டம், பெரிய. இப்ப பாடினா கூட கூட்டம் அதிகமா, ஆடினா கூட்டம் அதிகம் இல்லையா? ஆடினால் பாடினால் கூட அப்படி வராது. நல்ல கர்நாடகத்தில் அருமையா பாடு, ஏதாவது வேஷம் போட்டுக்கிட்டு வச்சுக்க கூட்டம். இந்த ஒரு தந்திரம் தெரிஞ்சுதான் அவர் ஆடுறார். ஆடும்போது வானாசுரன் மக்களை முழக்கம், பானுகம்பன் சங்கத்தை முழக்க, 1000 வாயிலும் 1000 சங்கங்களை வச்சு பானுகம்பன் உங்க வானாசுரன் அசுரன் ஆயிரம் கைகளால் மத்தளத்தை அடிக்க, ரெண்டாயிரம் கை, ஆயிரம் தலை ரெண்டாயிரம் கை, அதுக்கு மேல தாளம் போடுறேன் தாளம், மேளம் போடுறேன் மேளம், அந்த நடனத்துக்கு வேண்டிய அத்தனை பெரிய சாதாரணம் உள்ளது உங்களுக்கு யாரும் போய் தெரிய மாட்டாங்க. பெரிய கூத்து, அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க தான் பதஞ்சலி வியாக்கரவாதம். அதனால பதஞ்சலி வியாக்கரவாதரை மறப்பது பொறுப்பாகும், யாரும் சொல்லவில்லை. அந்தனர்களும் வாயிரவரோடும் அருள் பெற்ற சிவகணங்கள் அயன்மாலோடும் செந்தழல் போல் திருவேணி ஒளியும் காட்டி சிவகாமி அம்மையுடன் நடனங்காட்டி வந்தருளி இருமுனிவர் தவத்திற்காக மாநடன காட்சியினை வையத்தார்க்கு சந்தனம் காணாரும் கருணை செய்த தவம் முனிவர் மெய்யருளை சாற்றோனாதே என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம். அதனாலே பெரிய சபை, பெரிய பெரிய சபையா, அதுல யாரும் தலைவன் சிவபெருமான் அந்த சபைக்கு தலைவராகையினாலே அவருக்கு சபாபதி என்று சிவபெருமானுக்கு பல நாமங்கள். இந்த கூத்தாடுற சபைக்கு நடராஜாரு பேரு. அந்த கூத்து தனியா மாடுறா இல்ல, அதான் கூத்து சிவகணங்களும் பூதகணங்களும் இவர்களும் இப்படி அளவில்லாத கூட்டம் பார்க்கும்படியாக ஆடுகிறார். இப்படி அளவில்லாத கூட்டம் பார்க்க ஆடுகிறதுனாலே அவ்வளவு பெரிய சபையிலே இவன் ஆடுகின்றபடியினாலே அந்த சபைக்கு இவன் தலைவன், அதனால சபாபதி. சபாபதினா தலைவன், சபைக்கு தலைவன். அது தில்லை புராணத்துல பாடி இருக்கிறே, தில்லை புராணம்னு பாடி இருக்கிறேன். அதுல சபைக்கு முதல்வன் சபாபதி தானே, உமைக்கு முதல்வன், உயிர்க்கு முதல்வன், எமக்கு முதல்வன், எவர்க்கு முதல்வன், தமக்கு முதல்வன், இல்லா தலைவன், எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கிறார், அவனுக்கு முதல்வன், தமக்கு முதல்வன் இல்லா தலைவன், சபைக்கு முதல்வன் சபாபதி தானே, உமைக்கு முதல்வன், உயிர்க்கு முதல்வன், எமக்கு முதல்வன், எவர்க்கு முதல்வன், தனக்கு முதல்வன், இல்லா தலைவன். அதனாலே தனக்கு மேலே யாரும் இல்லாத தனிப்பெருந்தலைவராகிய அம்பரவர்மர், பூமி தேவனுடைய இருதயஸ்தானமாகிய பொதுவிலே விநாயகர், பைரவர், வீரபத்திரர், சுப்பிரமணியர், பதஞ்சலி, வியாக்கிரவாதர், உபமன்ய, திருநந்தி தேவர், மார்க்கண்டையர், அகத்தியர், பரம விஷ்ணுவாதி தேவர்கள், வானாசுரன், பானுகம்பன், தில்லை மூவாயிரவர், இரண்யவன்மன், வேதவியாசர், சுகர், பருத்துவாதர், கௌசிகர், காசிகர், மாணிக்கவாதர், காலக்காரமே, இன்னும் பரமாமுனிவர் நிறைந்த சபைக்கு முதல்வராக உள்ளவர் அவர். இதனால் சபாபதி என்று திருநாமமுடையவரானார். அவரே உமாதேவிக்கு முதல்வர், சகல உயிர்க்கு முதல்வர், அடியனுக்கு முதல்வர், பிரமேந்திராதி தேவர்களுக்கும் முதல்வர். உமாதேவி முதலாக மெஞ்ஞானிகள் வரை நிறைந்த சபையில் சிற்சபையில் பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் செய்கிறபடியால் அது சிற்சபை, ஞானசபை, பொன்மன்றம், சிற்றம்பலம், பொது, எரண்யம் ஒன்று, பொன்னம்பலம் ஆகிய அநேக திருநாமங்களால் போற்றப்படுவது. சிதம்பரம் என்னும் கோயிலாக சித்து அம்பலம் ஞானவெளி ஞானாகாசம், அதனால் தகராகாசம் என்கின்ற சிதம்பரத்தை தரிசனிக்க சகல சிவாலயங்களையும் தரிசன பலம் கிடைக்கும். ஆகையினாலே மாணிக்கவாசகர் அருள் பெற்றது திருப்பெரும்புரை, உபதேசம் பெற்றது திருப்பெரும்புரை, நிரந்தரமா போய் இருக்கிற இடம் சிதம்பரம். அதை நான் கூட பாடியிருக்கேன். ஞானசம்பந்தர் புள்ளை, அப்பசாமி தொண்டர், சுந்தரமுரு சுவாமி தோழர், மாணிக்கவாசர் காதலி, சிவபெருமானுக்கு காதலி. அது தாசமார்க்கம் அப்பர், சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர், சகமார்க்கம் சுந்தர், சன்மார்க்கம் மாணிக்கவாசர். அதனாலே நாயக நாயகி பாவம் சொல்லுவார். திருப்பரந்துறையிலே மணிவாசகி என்கின்ற பெண்ணுக்கு திருப்பெருந்துறையில ஆணி மாசத்திலே உத்தர நட்சத்திரத்துல நிச்சயம் பண்ணுச்சு. சிவபெருமானுக்கு மணிவாசகி என்கின்ற பொண்ணு. அப்புறம் கல்யாணம் எங்க என்ன, சிதம்பரத்துல கல்யாணம், ஆணி மாசம் மக நட்சத்திரத்துல கல்யாணம், ஆணி மாசம் மக நட்சத்திரத்துல சிதம்பரத்துல கல்யாணம். ஆகையினாரே இப்படி திருப்பெருந்துறையில அருள் பல தலங்களையும் வணங்கி கடைசியா நீ தில்லைக்கு வருக என்று சுவாமி அருளினார். நாயினேனே நலமலிதில்லை கோல மாறுதல் புதுவி நின்று வருகிறன என்பது கீர்த்தி திருவருள். அப்படி தில்லைக்கு சென்று திருவாசகம் எழுதி புத்தனை வென்று பிறகு திருவாசகத்துக்கு பொருள் சொல்லி சுவாமியோடு கலந்து விட்டான். பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி, பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி பார்த்தவர்கள் காணாமல் பரணோடு சேர்ந்தார். நாட்டுக்கும் தமிழுக்கும் நன்மை செய்தான். நம்மவர்க்கு அழகிரா பெருமை தந்தார். வீட்டுக்குள் புகுந்திருந்தான் விமல நூல் என்று மாணிக்க வாசகர் தோத்திரத்திலே பாடி. அதனாலே இப்படி மாணிக்க வாசகருக்கு நிரந்தர ஸ்தானமாக இருப்பது தில்லை. அதனால இந்த ஆசிரியர் விநாயகர் தோத்திரம் பாடணும்னு சபாபதி தோத்திரம்னு பாடுறார். அடுத்தாப்புல சிவகாமசுந்தரம், அப்புறம் சுப்பிரமணிய தோத்திரம், இதோடு முடிச்சுக்கிறார் தோத்திரத்தை. அதனால மாணிக்க வாசகர் அருள் பெற்றது பற்ற தலங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருந்தாலும் ஆக மிக சிறப்பாக இருக்கின்ற தில்லை தலத்திலே அவர் தங்கி இருக்கிறார். அது தில்லைக்கு வருகன்னு சொன்னது மாணிக்க வாசகர், தில்லைக்கு வருகன்னு சுவாமியே சொன்னார். அதனாலே தில்லையிலே தங்கி திருவாசகத்தை இந்த நாட்டுக்கு இலவசமாக கொடுத்து சிதம்பரத்தில் இருக்கிறார். எழுதினவர் சிவபெருமான், பாடினது மாணிக்க வாசகர், அவருக்கு உள்ள இருந்து சிவபெருமான் பாடணும். அதனால இந்த திருவாத ஊருளி புராணத்திலே விநாயகர் தோத்திரம் பண்ணவன் சபாபதி தோத்திரமும் பண்றாரு. சபாபதி சபைக்கு தலைவன் ஆகியனால சபாபதி, அதனால சட்டசபையில இருக்கிற ஆளுக்கு முத ஆளுக்கு என்ன பேரு சபாநாயகர். மந்திரி எம்எல்ஏ எல்லாம் சபாநாயகருக்குள்ள அடக்கம், சபாநாயகர் உத்தரவு தான், அப்படிதானே சபாநாயகர். சபாநாயகர் தான் இந்த பேர் தான் அங்க வச்சிருக்காரு. சபாநாயகர் சபாபதி ரெண்டும் ஒண்ணுதான், நாயகர்னாலும் தலைவர், பதினாலும் தலைவர். அதே எப்படி பாடுறாருன்னா, இதந்தரு மடந்தையோடு இயந்து, இதந்தரு மடந்தையோடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களின் விரிந்தொளி விளங்குவார். மதங்கமுடு துந்திவி வளங்கள முழங்கவே சிதம்பர நடம்புயிர் செடுங்கடல் இறஞ்சுவார். பாட்டே அப்படி தாளத்தோட வருது, பாட்டே நடனமா இருக்கும். இந்த பாட்டே தனந்தனம் தனந்தனம் தனந்தனம்னு வரும். இதந்தரு மடந்தை அந்த அந்த ஒலி வருது பத்தியா, இதந்தரு மடந்தை, இதம்னா நன்மை, நன்மையை தருகின்றவளாகிய சிவகாம சுந்தரியோடு, இதந்தரு மடந்தையோடு இயந்து குமாரியோடு இயந்து உயிர் உடம்பு போல் எப்படி இருக்கிறான் என்றால், இப்ப உயிர் என்று உடம்பு என்று வேறு பிரிக்க முடியலே இல்ல. உயிரானது உடம்பு முழுவதும் கலந்து இருக்கிறது, அது போல உலகம் முழுவதும் கலந்து இருக்கிறான். அவன் வேறு உலகம் வேறு என்று சொல்ல முடியாது, அவன் வேறு அவள் வேறு என்று சொல்ல முடியாது, அவன் வேறு அவள் வேறு என்று சொல்ல முடியாது. அவளும் தான் உடனே காண்பர் திருவாரம். குமாரதேவியோடு ஒன்றாகி இருக்கிறான், உலகத்தோடு ஒன்றாகி இருக்கிறான். அதனாலே இதந்தரும் அடைந்த, இதந்தரும் அடைந்தனா உயிர்களுக்கு நன்மை ஏற்றி அவள் அந்த திருக்கூத்தை கண்டு உயிர்களுக்கு அந்த கூத்தினுடைய பயனை வாங்கி தருகிறாள். உமாதேவி அந்த கூத்தை பார்த்து அந்த கூத்தினாலே ஆகிய நன்மையை உயிர்களுக்கு, உயிர்களால் அந்த கூத்தை பார்க்க முடியாது, உயிர்களால் அந்த கூத்தை பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது. இப்பவும் சென்று தரிசனம் பண்ணுகிறவங்களுக்கு அந்த அருமை தெரியுமா, சாதாரணமானவங்களும் ஒன்றும் தெரியாது. ஏதோ சாமி இப்படி ஆளுன்னு போவான், நம்ம கொஞ்சம் படிச்சு கேட்டுக்கிறதுனால எனக்கு அருமை ஓரளவு தெரியும். ஆனால் ஞானிகள் பரம ஞானிகள் போனாங்கன்னா கூத்தல லயமாயிடுறாங்க, கூத்தல லயமாயிடுறான். ஐந்து பேர் அறிவும் கண்களே உள்ள அளப்புறம் தருணங்கள் நான்கும் சிந்தையாக குணவுரும் ஒன்றும் திருந்து சாத்தியமாக இந்து வாழ்றையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெறும் கூத்தில் வந்த வேர் என்ப வெள்ளத்தில் மூழ்கியும் ஆதிலா மகிழ்ச்சியும். சுந்தரம் சுவாமி போய் கூத்த பார்த்தாரு, பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, காது கேட்கலையா, வாய் பேசலையா, மூக்கு மூச்சு விடவில்லையா, மொய் அசையவில்லையா, அந்த காதறிவு மூக்கறிவு வாயறிவு மெய்யறிவுன்ற நாலு அறிவும் சேர்ந்து கண்ணுக்கு வந்துட்டான். ஐந்து பேர் அறிவும் கண்களே உள்ள இந்த அறிவு இந்த அறிவு இந்த அறிவு எல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு வந்துட்டான். அளப்பறம் கரணங்கள் நான்கும் சிந்தையா அந்த கூத்த தரிசித்த பரமஞானிகளுடைய நிலையை சொல்கிறார். மாணிக்க வாசகர் போனாராம், பார்த்தாராம் கூத்து, ஓவியம் ஆயிட்டாராம். கூத்து வேறு, அவர்கள் வேறு இல்லாம கலந்து தன்னை மறந்து விடுவார்கள், கலந்து விடுவார். அதனாலே இந்த உபகாரம் எல்லாம் ஈர்வையா இருந்தா உமாதேவி. உமாதேவிக்கு எல்லாம் பிள்ளைகளான அப்படினால அவளுக்கு இறக்கம், எல்லாம் பிள்ளைகளான அப்படினாரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கூத்தை பார்க்க முடியாது, இந்த கூத்தை பார்க்க. அதனாலே அந்த கூத்தினுடைய பயனை வாங்கி கொடுக்கிறவா உமாதேவி. அதனால செஞ்சென்ற நீலம் அழகின்ற தில்லை சிற்றம்பலவன், மஞ்சென்ற ஒண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நெஞ்சென்றியும் வழக்கொத்த நீல மணிமடத்தான், கை நின்ற அடல் கண்டார் பின்னை கண்குண்டு காண்பதென்னே என்பது அபரதேவன். ஆகையினாலே இதம்படு இதந்தரு மடந்தையோடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களில் உயிர் தொழில். உலகம் எப்படி இருக்கிறதுனா பல வகையான உலகம், 224 கோணங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான, அதான் விதம்படு உலகங்களில் விரிந்து வியாபித்து ஒளி வழங்குவார். மடங்கம் ஒரு துந்திவி வளங்களம் உலங்கவே, அந்த கூத்துக்கு வாத்தியங்கள் இருக்குது பாரு, அதை சொல்றார். மதங்கங்கிறது மிருத்தங்கம், மிருத்தங்கம். அப்படி வாத்தியங்களுக்கு குறைவே இல்லை, அதான் அந்த முழவு என்கிற வாத்தியத்தை முழக்கிறவே வானாசுரே, அதான் 2000 கையினா பாரு. வானுதம்பம் அதே மாதிரி 1000 வாயிலையை வச்சு சங்கு விடுவான், 1000 வாயிலும் கோயில் புராணத்துல இதெல்லாம் வரும், சில புராணத்திலேயே. அப்படி மதங்கம் ஒரு துந்திவி வளங்களம் முழங்கவே சிதம்பர நடம்பொயில் சொல்லுங்களது, சிதம்பரத்திலே ஆடுகின்ற அந்த செடுமையான திருப்பாதத்தை வணங்குவான், செடுக்கமல திரளனன் சேவன். அதனாலே இப்படி அந்த சபையிலே ஆடுகின்றபடியினாலே சிவபெருமானுக்கு சபாபதி. அதைத்தான் மாணிக்க வாசகர் அந்த கூட்டத்தை காட்ட வேணும்னாரு. இப்ப அந்த கூட்டம் அங்க இருக்குதுப்பா நமக்கு தெரியல, சாமிதான் தெரியும், அந்த கூட்டம் எல்லாம் தெரியல. அந்த பதஞ்சலி வியாக்கரவாதர் வானாசுரம் பானுகம்ப அந்த ககத்தியர் மருத்துவாசர் முதலான ரிஷிகள் இரண்யவன்மை எல்லா கூட்டம் அங்க இருக்குது, சுக்குவமாக இருக்கிறார்கள் நமக்கு தெரியவில்லை. அந்த கூட்டத்தை எனக்கு காட்டு சாமி. அப்படி காட்டலன்னா நான் அதே நினைச்சுக்கிட்டு இறந்து போவேன், அப்புறம் எல்லாம் சிரிப்பாங்க சாமி. திருவிழா கூட்டம் காட்டாயில் சித்தே போன ஆச்சரியார் நெருங்க அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் அருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வார். அதான் மத்த சாமி எல்லாம் தனியா இருக்கும், நடராசா கூட்டத்துல ஆடும், ஆடுனா கூட்டம் வேணும் இல்லவா. அதனாலே அந்த கூட்டத்துக்கு சபைன்னு சபை, அந்த சபைக்கு முதல்வனாக இருப்பினாலே சபாபதி என்று சொல்லி மதங்கம் ஒரு துந்திரி வளங்கள முடங்கவே சிதம்பர நடம்பை செடுங்கள.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: மின்ஞானமும் மின்ஞானமும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல துறையூரான் கலந்து கொள்வதற்கு பதிலாக அவரது பணியை நான் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. துறையூரான் அவர்கள் இன்று வேறு ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியவில்லை. இங்கே என்னோடு டாக்டர் லம்போதரன் அவர்கள் இருக்கிறார்கள்.
3: சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரணேசோ.
2: நேர்கள் நிறைய கேள்விகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் நிறையவே கேள்விகள் இருக்கின்றன, வந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த கேள்விகள் பல்வேறு சமயம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த மக்களால் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகுந்த சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கு வணக்கம். டாக்டருக்கு வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: டாக்டர், இன்றைக்கு நிறைய கேள்விகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளை பார்க்கின்ற போது முக்கியமாக எங்களுக்கு வந்திருக்கின்ற கேள்விகளின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக கடந்த வாரம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிராம்டனிலே ஒரு அருங்காட்சியகம் என்று சொல்வதை விட ஒரு ஆர்ட்ஸ் சென்டருக்கு பக்கத்திலே அந்த பார்க்கிங் லோட்டிலே விநாயகருடைய சிலை கை உடைந்த நிலையிலே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று ஒரு பரபரப்பான செய்தி எல்லா இடமும் எல்லா மீடியாவிலும், அதை கொண்டு வந்து வைத்தவர்கள் தயவு செய்து எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி கனேடிய அத்தாரிட்டி கேட்கக்கூடியதாக இருந்தது. பலருடைய கேள்வி என்னவென்றால், இப்படி சுவாமி சிலையை கொண்டு வந்து ரோட்டில் எறியலாமா என்ற கேள்வி இருக்கிறது. இன்னொரு விடயம், தனிப்பட்ட முறையிலே நான் உணர்ந்த ஒரு விடயத்தையும் இதில் சேர்த்துக் கொள்கின்றேன். அதிகப்படியாக இந்த கோயில் விளம்பரங்கள் இல்லையென்றால் கோயிலே ஒரு பூசையை பற்றி அந்த விவரங்களை அவர்கள் பிரிண்ட் பண்ணுகிற போது அதிலே அந்த ஆலயத்தினுடைய சுவாமி உருவங்களை நல்ல அழகாக அச்சிட்டு அது அதிலே தான் அவர்கள் அந்த விவரங்கள் எழுதுகிறார்கள். இந்த ஃப்ளயர்ஸ் வந்து பார்த்தால் எல்லா இடங்களிலும், சில இடங்களில் வந்து கால்களுக்கு கூட மிதிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது அதை எடுத்து கொஞ்சம் மேலே வைத்து போட்டு போகிற சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. அதுபோல பார்த்தால் அநேகமாக பத்திரிகைகளில் இந்த விளம்பரங்களை கொடுக்கிற போது பத்திரிகைகளில் இந்த படங்கள் பெரிய அளவிலே பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த பத்திரிகைகள் சில பலசரக்கு கடைகளிலே பொருட்களை சுற்றி கொடுக்கிற போது கொஞ்சம் அசுஸ்தி என்று நாங்கள் நினைக்கின்ற பொருட்களை கூட சுற்றி கொடுக்கின்ற, உதாரணமாக சொல்ல போனால், நான் சொல்றது எவ்வளவு அந்த லாங்குவேஜ் சரியானு தெரியவில்லை,
4: மாமிச உணவுகள்
2: கூட, அதாவது முருகன் படத்தை முருகன் வேலோட நிற்கும் போது அதுக்குள்ள மீனை வச்சு சுற்றி கொடுக்குற இதெல்லாம் பார்க்கற போது அந்த பக்குவம் உள்ளவர்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் எங்களை போன்ற சாதாரண மக்களால் வந்து அதை பார்ப்பது மிகுந்த ஒரு கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இந்த சிலை வணக்கம் என்பது கேள்விக்குரியதா என்றது என்னுடைய பர்சனலான கேள்வியாக வந்தது. அது வந்து நாங்கள் இப்படி ஒரு சிலை மூலமாக வணங்குற போது தானே இந்த பிரச்சனை வருது. சிலை இல்லை என்று ஒரு நிலவரம் வருகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இறைவன் என்பவன் முக்கியமாக எங்கும் நிறைந்தவன் என்ற தோரணையிலே நாங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனை இருக்காதே என்று சொல்லி நான் கொஞ்சம் இஸ்லாமிய ரீதியாக சிந்தித்து கூட பார்த்தேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் என்ன என்ன ஃபீல் பண்ணுறேன்னு. எனக்கு சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது, வை வி ஆர் டூயிங் திஸ், ஏன் இப்படி கொண்டே காப்பிச்சிடு. சில வேளை இங்கே ஒரு படம் இருந்தது, நிறைய படங்கள் வந்து சேர்ந்துட்டு நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு சுவாமியிலே பத்து படம் வந்துட்டேன்னா சரி, பத்தையும் இடத்துல வச்சிருக்க முடியாது, இடப்பற்றாக்குறை, அப்போ கொண்டே காப்பிச்சில் போடலாமா? இல்லை. அப்போ சில பேர் வந்து சில ஃப்ளயர்ஸை கொண்டு வந்தாங்க, அளவாக எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் திருப்பி கொடுத்து விடுவேன். இன்னும் சிலருக்கு சில பக்தர்கள் தாங்கள் வணங்குகின்ற அந்த சுவாமியையோ இல்லையென்றால் ஒரு ஞானியையோ அவர் சந்திக்கிற போது அதில் ஒரு படத்தை கொடுத்து அதுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிற வழக்கம் இருக்கிறது. அப்படி நிறைய சில வேலை சேர்ந்து விடும். அப்படி இதுக்கெல்லாம் என்ன வழி? எங்களுக்கு
4: ரெண்டு விடயமாக இதை எடுப்போம். முதலாவதாக இந்த பிரிண்டிங் மீடியா, மாஸ் பிரிண்டிங் எல்லாம் வந்து கடைசி ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்த விஷயம். அதுக்கு முந்தி இந்த வளமை கிடையாது. அதை வைத்துக் கொண்டு முதலாவதாக இந்த சிலையை பற்றி பார்ப்போம். இந்த சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாடு, இப்ப இந்து மதத்திலே பலர் இந்த மாதிரி குறை கூறுகின்றவர்கள், விமர்சிக்கின்றவர்கள் சொல்லுவார்கள், தே ஐடோல் வர்ஷிப்பர்ஸ். அதாவது நீங்கள் தமிழிலேயே சொல்லுவார்கள், குற்றம் சொல்லுவார்கள், நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா? அவி ஐடோல் வர்ஷிப்பர்ஸ் என்று கேட்டால், எங்களுக்கு விக்கிரகங்களை நாங்கள் கடவுள் என்று வணங்குவதில்லை. அதாவது இந்த விக்கிரகங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் செம்பினாலும் பித்தளையினாலும் உலோகங்களினாலும் மனிதனால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கின்றன. அது இட்ஸ் எ மேன்மேட். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் அழிவுண்டுதான். இவை உடையும், சிதையும், வளையும், உருகும், அழியும். இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாம் உண்டு என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக சில விக்கிரகங்கள், உதாரணமாக பானலிங்கம், ஸ்தால கிரகம் அது இயற்கையிலேயே கிடைக்கின்றது, மேன் இட் நாட் மேன் மேட். ஆனால் அவற்றுக்கும் கூட வெடிப்புகள், பிளவுகள், அழிவுகள், சிதைவுகள் உண்டு. ஆகவே அந்த இந்து மக்களாகிய நாங்கள் எதற்காக இந்த அழியக்கூடிய விக்கிரகங்களை, அழியக்கூடிய பொருள்களில் அழிந்து சிதைந்து போகின்ற இந்த மானிடர் செய்கின்ற உருவங்களை கடவுள் என்று வழிபடுகின்றோம்? ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருவது இயற்கை தானே. இது பொதுவாக மற்ற மதத்தவர்கள் கேட்கிறார்கள், அது நல்லது கேட்பது, ஏனென்றால் அவர்கள் சிந்திக்கிறார்கள். நம்மவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லைன்னு நினைக்கிறேன்.
2: கேட்கறது மட்டுமில்ல, அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையான கேள்வியாக,
4: அதாவது விமர்சனத்துக்குரியதாக, குற்றம் சாட்டப்படுவதாக கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் இந்த பொம்மையை வச்சு வணங்குறீர்கள்,
2: பொம்மையை வச்சு வணங்குறீங்கள்,
4: இந்த கல்லை வச்சு வணங்குறீங்கள், இது கடவுளாகுமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த சிலையிலே என்ன செய்கின்றோம் என்றால், முதலாவது ஒவ்வொன்றாக வருவோம். நாங்கள் இந்த எங்களுக்கு அந்த சிலை கடவுள் அல்ல, அந்த சிலையிலே நாங்கள் கடவுளை ஆவாகனம் பண்ணுகின்றோம் என்றால், we are invoking the presence of God, we are inviting the presence of God in that deity. அதான் வேதங்கள் அதர்வ வேதத்தில் இருக்கி, ஏஹி அச்மானம் ஆதிஷ்ட அச்மா பவது தே தனு. தனு என்றால் இந்த உடம்பு, அந்த விக்கிரகத்தை சொல்லுவார். சுவாமி வேறும் இந்த விக்கிரகத்திலே நில்லும், இந்த விக்கிரகம் இந்த சிலை உமக்கு சரீரமாவதாக. இது வேதத்தில் இருக்கு.
2: டாக்டர் நீங்க சொல்றத நான் கொஞ்சம் அகிரி பண்ண வேண்டியிருக்கேன். என்னன்னா, அண்மையில் வந்து லட்சுமி பூஜை பார்த்தேன். அந்த லட்சுமி பூஜையை செய்த ஒரு நம்பூதிரி அந்த இடத்துல சுவாமி படமோ சிலைகளுக்கு பதிலாக அவர் அந்த இடத்துலே சந்தனத்தாலே ஒரு ஒரு ஒரு உருவத்தை வைத்து அதிலே அந்த லட்சுமியை ஆவாகனம் பண்ணி அந்த பூஜையை துவங்குறத நான் பார்த்தேன். நான் கேட்டேன், அப்ப என்ன இல்லை இல்லை இதுல வந்து நாங்கள் லட்சுமியை ஆவாகனம் பண்ணுகிறோம், ஆவாகனம் பண்றது
4: இல்லை. இது சிவலிங்க வழிபாட்டிலேயே நீங்கள் சென்ற முறை ஒரு குறை கேள்வி கேட்டிருந்தீர்கள், எத்தனை விதமான லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த லிங்கங்களே சனிகலிங்கம், கனிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பிடித்து வழிபட்டு பின்னர் விடப்படுகின்ற லிங்கம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கனிகலிங்கம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லிங்கங்களிலே அந்தந்த நேரம் அந்தந்த வழிபாட்டுக்காக நாங்கள் செய்யப்படுகின்ற லிங்கம், பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமாம். ஆர்வனவாளர் சைவமினாவளியிலே கேட்கின்றார், ஸ்கனிகலிங்கமாவது யாது, ஸ்கனத்திலே தோன்றி மறவது மாதிரி கணம். ஹனிகலிங்கம் என்றால் பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமா, நீங்க பூசித்து போட்டு கைவிடப்பட்டுடுவீங்க, அது பிறகு பாவிக்கிறது இல்லை. அப்ப கனிகலிங்கம் எத்தனை வகைப்படும், எப்படி எப்படி செய்யலாம்? மண், அரிசி, அன்னம், சூத்தினாலிங்கம், அன்னலிங்கம் என்று சொல்லுவார்கள், ஆத்து மணல், கோமயம் சாணியினாலே, இந்த பிள்ளையார் வடிவித்து வைக்கிறோமே அது மாதிரி, ஒண்ணெய், உருத்திராட்சம், சந்தனம், கூர்ச்சம், கூர்ச்சம் என்றது தர்ப்ப புல்லு வச்சு, புஷ்ப மாலை, மாலையை கூட சுத்தி அதை லிங்கம் மாதிரி வச்சு கும்பிட்டு விட்டுட்டு போகலாம், சர்க்கரை, மா என பன்னிரண்டு வகைப்படும். பன்னிரண்டு விதமான பொருள்கள் நீங்கள் அந்த நேர பூஜைக்கு இறைவனை ஆவாகன பண்ணி வழிபடுகிறீர்கள். பூஜை முடிந்தவுடன் ஜதாஸ்தான பிரதிஷ்டானம், அஸ்மின் பின் பே ஆவாஹிதம்,
2: அது கூட
4: அஸ்வின் இந்த பிம்பத்திலே ஆவாகனம் பண்ணி வந்த அவரை என்ன என்ன பார்வதி சமேத பரமேஸ்வரர் ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி, நீங்கள் உம்முடைய உண்மையான இருப்பிடத்துக்கு திருப்பி போம்.
2: அதை செய்த பாத்துக்க,
4: அது கடைசியாக
2: அதே பூஜையில வந்து அந்த நம்பூதிரி வந்து லட்சுமியை திருப்பி அனுப்புகிறார்
4: சென்று வழி அனுப்பி விருந்தினரை வரவே
2: அனுப்புகிறார்.
4: இதுதான் பூஜை. பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுக்குற உபச்சாரம், ஒரு அவசரமா வந்து வந்தா நாங்க வீட்டை வந்தோடனே செய்யறோம், வாருங்கோ இதுங்க ஒன்று டீ கொடுத்து அனுப்புகிறோம், இன்னொரு விருந்தினர் வந்தாருன்னு சொன்னால் வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு அனுப்புகிறோம். எங்களுக்கு லண்டன்ல இருந்த ஒரு மிஞ்சினர் வந்து அப்படியா வாங்கோ போங்கோ உடுப்ப மாத்துங்கோ, மாத்தெடுப்பு கொடுக்குறோம், பாத்ரூம்ல கொண்டு வர்றோம், சோப் எடுத்து வைக்கிறோம், டவல் எடுத்து கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து வந்த பிறகு சாப்பாடு கொடுத்து இது கொடுத்து கொண்டே படக்கைய காட்டி இதுல தூங்குங்கள் என்று சொல்லுகிறோம், அப்படித்தானே அனுப்பி வைக்கிறோம். அதுதான் ஷோடசோபசார பூஷை, பதினாறு உபசார இறைவனுக்கு, இறைவனுக்கு ஸ்நானம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அந்த ஒவ்வொரு முறையாக வரும். அவருக்கு முதல் வந்தவுடன் வந்து அவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கிறது. பாத்யம் சமர்ப்பஜாமி, அர்கியம் சமர்ப்பஜாமி கை கழுவ தண்ணி, ஆசனியம் சமர்ப்பஜாமி வாயலம்ப தண்ணி, பிறகு அங்கால கொண்டு அவரை ஆசனத்தில் இருத்தி, அதுக்கு அப்புறமாகத்தான் அவருக்கு மதுபக்கம் சமர்ப்பஜாமி என்றால் அவருக்கு ரிஃப்ரெஷிங் ஃப்ரூட் ஜூஸ், அந்த மது வந்தது வைனுக்கும் வரும் ஃப்ரூட் ஜூஸுக்கும் வரும், அப்ப ரிஃப்ரெஷிங் கொண்டு கொடுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் சொல்றோம் சுவாமி வந்து குடிவிங்க, ஸ்நானம் சமர்ப்பஜாமி, பிறகு உருப்படுத்தி வைக்கிறோம், வஸ்திரம் சமர்ப்பஜாமி, பிறகு உபவீதம் சமர்ப்பஜாமி பூநூல், பிறகு ஆபரணம் சமர்ப்பஜாமி, பிறகு சென்ட் கந்தாந்தாரஜாமி அப்படி வருகிறது, பிறகு குங்குமம் கந்தஸ்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி, இப்படி அந்த ஒவ்வொன்று ஒன்றா சொல்லிக் கொண்டு போறது இறைவனுக்கு கொடுக்கறது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்யறோம், புஷ்பானி பூஜைஜாமி புஷ்ப மாலைகளால அலங்கரிச்சு அவருக்கு அலங்காரம் செய்யறது, அதை கொடுக்கறது, ஆபரணம் அலங்காரம் கொடுக்கறது. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யறோம், நாங்க கீதம் சமர்ப்பிக்கலாம், இசை அந்த நாட்டியமா அதை கொடுக்கறது. அதுக்கு அப்புறத்தான் மறந்திருந்து என்ன இருந்து போட்டு, அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன சொல்றோம், நாங்கள் அவருக்கு நாங்கள் இது நைவேத்தியம் கொடுப்போம். தூபம் காட்டி தூபம் ஆக்ராபஜாமி தீபம் சந்தர்ஷயாமி தீபத்தை காட்டி தூப தீபத்தை காட்டி போட்டு அதற்கு அப்புறமாக அவருக்கு இந்த நைவேத்தியம் வைப்போம். நைவேத்தியம் வச்சவுடன் நைவேத்தியத்துக்கு பிறகு தாம்பூலம், அது இம்பார்ட்டன்ட் விமர்சிக்கிறார்கள், வாய்நாறனார கிணவு திரிப்பார்கள், தாம்பூலம் போட மாட்டார்கள் இல்லையா, அது உண்டு. இரண்டாவதாக சுயங்கம் மட்டும் வாயில சப்பி கொண்டிருப்பார்கள், அதுக்கு பல்லுக்கு வர செலவழிக்க வேண்டும். தாம்பூலம் எங்களுடைய மங்கள பொருள்களிலே உண்டு.
5: ஆனால் டாக்டர், தாம்பூலத்தால வந்து சில நோய்கள் ஏற்படும்,
4: புற்றுநோய் வருவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தாம்பூலத்தால புற்றுநோய் வருவதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தாம்பூலத்துடன் சேர்த்து சாப்பிடுகின்ற புகையிலை போன்ற பொருட்கள் அது இருக்கின்றன. புகையிலை எல்லாம் புதுக்க வந்தது, கலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தவரைதான் புகையிலை மிளகாய் எல்லாம் எங்கட நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்து அங்கே இருந்தது, பிறகுதான் அங்கால வந்தது. எங்களுடைய பாரம்பரியத்திலே புகையிலை கிடையாது, எங்களுடைய பாரம்பரியத்திலே மிளகாய் கூட கிடையாது. அன்னைக்கு மிளகாய் கரையில மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி அந்த தாம்பூலத்துல வந்து அவர்கள் அதுக்கு ஆகமங்கள்ல சொல்லப்படுற பெயர் முகவாசம், அதாவது வாய் மணக்காமல் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக. அதுக்கு முக்கியமாக தாம்பூலத்துக்கு போடப்படுகின்ற பொருள்கள்ல இன்றைக்கு வெத்திலவாக தான் நாங்க வாக்குறோம். அதுல பச்சைக்கற்பூரம், வெத்திலை, பாக்கு, குங்குமப்பூ, இப்படி நிறைய வாசி, கராம்பு, ஏலம் என்று அதுக்கு ஏராளமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. தாம்பூலம் மடிப்பது 64 கலைகள்ல ஒரு கலை, அதீதமாக பாவித்தால் கூடாது. பால் ஆரோக்கியமானது, பாலை அதிகமாக பாவித்தால் கொழுப்பு வருகின்றது. அதே மாதிரிதான் தாம்பூலம், தாம்பூலத்தை வாயிலே அடக்கி வைத்திருத்தல் தான் கூடாது. ஆகாரத்துக்கு பின்னர் தாம்பூலம் சாப்பிடுவது ஜீரணத்துக்கு நல்லம், சமிபாட்டுக்கு நல்லம். மற்றது தாம்பூலத்திலே சிறிதளவு சுண்ணாம்பு சாப்பிடுறது, அதனுடைய கல்சிய சத்து கிடைக்கிறது. வெத்திலையிலே விட்டமின் சி இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது, வாய்நாட்டம் போகணும். ஆகவே சாம்பாலம் ஒரு முறை இருமுறை வாயிலே போட்டு அதை முடிந்தபிற அலசி துப்பி விடுவதனால இந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா அதே அடக்கி வச்சிருந்து அதனுடைய நித்திர உண்டு அதனோடயே சீவிக்கிறாக்களுக்கு அதனால பாதிப்புகள் வரக்கூடிய இதுகள் இருக்கின்றது. மற்ற துறவிகள், பிரம்மச்சரிகளுக்கு தாம்பூலம் கிடையாது, துறவிகளுக்கு தாம்பூலம் கிடையாது. பிரம்மச்சரிகள் துறவிகளுக்கு கராம்பு ஏலம் போன்ற பொருட்களை முகவாசத்துக்கு பாவிக்க வேண்டும். கராம்பு ஏலம் துறவிகள் சன்னியாசிகள் வந்தால் சாப்பாட்டுக்கு பிறகு கராம்பு அல்லது ஏலக்காய் சப்ப கொடுப்பார்கள். ஏனென்றால் வாய் நாட்டம் மிகவும் மற்றவர்களை தூர தள்ளுகின்ற ஒன்று. ஆகவே துறவியும் அதிலே கவனம் எடுக்க வேண்டும். இஸ் எ பர்சனல் ஹைஜீன் மற்றது. திருமணமான ஆக்களுக்கு அதை ஒரு கட்டாயமாக வைத்தார்கள். திருமணமானர்கள் தான் தாம்பூலம் போடலாம் என்று வைத்தார்கள். ஏன்னா பர்சனல் ஹைஜீன் ஒன்லி மட்டுமல்ல, இது செக்ஷுவல் ஹைஜீன். அதான் அங்க இருக்கிற தாம்பூலம்.
5: கராம்பு அதிகம் பாவிக்க கூடாது அப்படின்னு இருக்க.
4: கராம்பு தைலம் வந்து பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லம். இன்றைக்கும் டென்டிஸ்ட் வந்து கராம்பு தைலம் பாவிக்கிறார்கள், ஃபில்லிங்ல எல்லாம் பாவிக்கிறார்கள். அவனுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு அந்த இது இருக்கின்றது. மறுபடியும் அடுத்ததாக பாரோக்கியத்துக்கு பல்லு தந்த சுத்தி என்று ஆரம்பனாவுடைய சைவ வினாவிலே இருக்கின்றது. எப்படி பல்லு மினுக்க வேண்டும், கையால மினுக்கப்படாது, பிரஷால தான் மினுக்க வேணும். அந்த காலத்துல பிரஷ் வந்து குச்சி,
5: குச்சி, வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி.
4: அது மட்டுமல்ல, பல்லை கழுவி விடல் 16 முறை இடப்புறமாக கொப்புளிக்க வேண்டும் என்றும் போட்டிருக்கிறேன்.
5: இடப்புறமாக
4: இது நித்திய கருமவியல்ல, வரும் 16 முறை கொம்பொழித்தால் அதில் இருக்கிற சிறு சிறு துணிக்கைகள் எல்லாம் போய்விடும். போய்விட்டால் அங்கே வந்து உங்களுக்கு பல்லிலே இடுக்குகளிலே சேர்ந்து இந்த பல்நோய் வருகின்ற தன்மைகள் எல்லாம் இல்லைத்தானே. அதான் அந்த அதன்படி செய்து வந்தால் அந்தந்த காரியங்களை அந்தந்த முறைப்படி செய்து வந்தால் இந்த விதமான
5: உபச்சாரத்துக்கு போறோம்.
4: தந்த சுத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உபச்சாரத்துல இவ்வளவும் செய்து தாம்பூலம் கொடுத்து அதை முடித்து கற்பூர ஆராதனை செய்து கடைசியாக கற்பூர நீராஞ்சனம் செய்து கடைசியாக திருப்பி அனுப்புகிறோம் ஒரு கெஸ்டை. இன்றைக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உதாரணமாக குயின் அங்கிருந்து வந்தால் அல்லது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தால் எப்படி நாங்கள் வரவேற்று எப்படி அவர்களுக்கு எல்லாத்தையும் இருப்பிடம் படுக்கை மற்றது வஸ்திரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் உபச்சரித்து திருப்பி எப்படி அனுப்புகின்றோமோ அதே மாதிரி இறைவனை அந்த விக்கிரகத்திலே ஆவாகனம் பண்ணி இன்வோக்கிங் அண்ட் இன்வைட்டிங் த பிரசன்ஸ் ஆல்மைட்டி காட் இன் தட் ஸ்டாச்சு. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும்
5: இருக்குதல்லும்
4: இதுதான் அவன் திருவுரு இதுதான் அவன் என்றுதான் அதை வழிபடுவன் மாணிக்க வாசகர் சொல்றார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படியான அந்த வழிபாடு இருக்கின்றது. உங்களுக்கு சொன்னேன் முந்தி இந்த வீடுகளில் நாங்கள் தேவாரம் இது முதலாவது ஆவாகனத்தில் தேவாரங்கள் திருமுறைகள் பாடும் பொழுது தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்க வேண்டும் முடியும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அது பார்த்தோம்
5: நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கிறது. துவங்கும் போது சொன்னா காணுமா அல்லது
4: முடிக்கிற பொழுதும் திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அழகர நமப்பார்வதிப்பதையே தொடக்கத்திலையும் சொல்லலாம் முடிவும் பொழுது நிச்சயமாக சொல்ல வேண்டும். இது எங்களுடைய கோஷம் என்னென்று கேட்டால் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணத்திலே மகாவிஷ்ணு இந்த அழகர நமப்பார்வதிப்பதையே சொல்லுகின்றார். அப்ப தேவர்கள் அதற்கு அழகர மகாதேவா என்று பதில் கோஷம் போடுகின்றார்கள். இது ஸ்காந்த புராணத்திலே இருக்கின்றது. ஆனபடியினாலே எங்களுக்கு அது பாரம்பரியமா வந்ததுண்டு. இன்னைக்கு சில பேர் போட்டியோ நமச்சிவாய புதுக்க புதுக்க இன்பமேஷு எல்லாரும் வாழ்கள் என்றெல்லாம் புது புது வாக்கியங்கள் வந்தாலும் எங்களுக்கு பாரம்பரியமாக வந்த கோஷம் அழகர நம பார்வதிபதி. நாங்க பொதுவாக கூட்டத்துல கனநாள் கன பேர் பேசினால் அரவாசி பேர் தூங்கி வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எழுப்பு பேர்க்காக அழகர நம பார்வதிபதியே சொன்னால் முடியும் பொழுது அதே மாதிரி கோவிலேயும் கூட என்ன நடக்கணும் என்றால் கட உள் என்ற தமிழ் சொல்லிலே கட சக உள்
5: கடந்து
4: கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் ஓல் பெர்சிவ் அண்ட் பியோண்ட் அதுதான் விண்ணுறைந்து மண்ணுறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்ணுறந்து எல்லை இலாதானே என்று சொல்லுகின்றார். அதான் ஆல் பர்வர்சிவ் லார்ட். இது சொல்றது காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி காட். தி காட் இஸ் ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். இதைத்தான் புருஷ சூத்தம் சொல்லுது. சகஸ்ட சீர்ஷ சகஸ்ட்ராட்ச சகஸ்ட பாத் சீர்ஷண்டா சிரசு அர்ச்சமெண்டா கண் பாத்தண்டால் பாதம் இங்கிலீஷ் சொல்ல அதுல இருந்தான் வந்தது பொடியாட்ரி எல்லாம் அதுல இருந்தான் வந்தது பாத. அப்ப இதுல வந்து என்ன சொல்றோம் என்றால் ஆயிரக்கணக்கான தலைகள் ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் இறைவனுக்கு காஸ்மிக் லோட பார்க்கிறோம் எல்லாம் இறைவனுடைய வடிவமா பார்க்கிறோம். இதைத்தான் ஸ்ரீருத்ரமும் சொல்லுது. கொல்லக்காரர்களின் தலைவருக்கு நமஸ்காரம் வழிப்பறை திருவிழர்களின் தலைவராக உள்ள நமஸ்காரம் எஜமானனின் வயரிலேயே தானியங்களை திருவோடும் தலைவராக உள்ளவருக்கு நமஸ்காரம் எல்லாரும் அவர்தான். தி காஸ்மிக் ஃபார்ம் தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன். இதுதான் இந்த ஆல் பர்பஸ் இந்த கட. அடுத்தது என்று உள் எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருப்பவர் அவர் வித்தின் ஆல். அதுலேயும் மிக முன்மை எல்லா சடப்பொருட்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் எல்லா ஆன்மாக்கள் உயிர்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார். உயிருக்கு உயிராக ஹி இஸ் த லார்ட் ஆஃப் திஸ் ஆல். இஜமானன் இஜமான நாம் விமலா என்றால் இஜமானன் என்றால் உயிருக்கு எசமான் அவர் உயிருக்குள்ளே இருக்கின்றார். அதைத்தான் அவர் ஒருவரையும் பிரிய மாட்டார். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் பிரிந்தால் இந்த உடம்பு சவம் பிறகு இன்னொரு உடம்பு எடுக்கும். ஆனால் உயிரை விட்டு இறை பிரியவதே இல்லை. அதான் அவருக்கு பெயர் பிரான் பிரியான் என்பதால் அவருக்கு பெயர் பிரான். இதைத்தான் மாணிக்கவாசகர் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமை பொழுது கூட என் நெஞ்சு நெஞ்சு என்பது இங்கே அந்த உயிரை குறிக்கின்றது. நீங்காதான் தாழ்வாழ்க அவர் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார். இதுதான் இறைவன். இறைவனுக்கு இதுதான் டெபினிஷன். யார் கடவுள் என்று கன பேர் கேட்கிறார்கள். இந்த கடவுள் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த பாஷையிலேயும் இல்லை என்று பல மொழிகளில் வித்தகராயிருந்த தனிநாயக மடிகள், தனிநாயக மடிகளாக இருந்தார் இல்லையா, அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் நெடுந்தி வந்து நினைக்கின்ற அவர் முதலாவது தமிழராட்சி மகாநாட்டை மலேசியாவில் நடத்துகிறார். பெரிய தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. அவர் சொல்லுகின்றார், கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான தனி தமிழ் சொல், அந்த சொல்லுக்கு இணையான சொல்லு எந்த மொழியிலையும் இல்லை, சமஸ்கிருதத்திலே வேறு ஒன்றிலையும் இல்லை. அந்த கடவுள் என்ற சொல்லு இந்த டெபினிஷன், டெபினிஷன் ஆஃப் கடவுள் யார் ஃபில் பண்ணுகிறாரோ அவர் கடவுள். ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் அண்ட் விதின் த ஆல் அண்ட் அஸ் அ லார்ட் ஆஃப் தி சால்ஸ். அப்ப இதுதான் கடவுள். எங்களுடைய கோயில் பூசையில் என்ன

0: I don't know the roots. I don't know the name. I don't know the his extension and expansion. இது திருமந்திரத்துல சொல்றார் திருமூடர். அந்த கோஸ்மிக் லோட இன்வைட் பண்றதுதான் கோயில் பூசை ஆவாகனம். கோயில்ல அதான் நடக்குது.
1: இது இப்ப நான் டாக்டர் நான் நினைக்கிறேன் பல்வேறு மதங்களாலும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களாலும் இந்து மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாலும் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்படுற இந்த இந்த சிலைதான் கடவுள்.
0: அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த சிலை அந்த கோயில் என்ன செய்கின்றோம் அந்த கோஸ்மிக் லோடு அங்கே இன்வைட் பண்ணுகிறோம் ஃபார் தட் டைம், ஃபார் தட் பூஜா டைம். அதற்கு பிறகு பூஜை உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை திருப்பி வழி அனுப்பி வைக்கின்றோம். அது கோயில் பூஜை. வீட்டிலே பூஜை செய்கின்ற பொழுது அங்கே மட்டும் மாறி அதை சொல்றது ஆன்மார்த்த பூசை. வீட்டு பூசைக்கு சரியான தம இந்து மத சொல்லு ஆன்மார்த்த பூசை என்றால் ஆன்மாவுக்குள்ள இருக்கிற கடவுளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது. கொஸ்மிக் லோடே அல்ல, வீட்டு பூசைக்கு பெயர் ஆன்மார்த்த பூசை. ஆன்மாவில இருக்கிற லோட் ஆஃப் தி சோல், அவர் உள்ளுக்கு இருக்கிறவரை முன்னாலே இருக்கிற விக்கிரகத்தில் சிலையிலே ஆவாகனம் பண்ணி திருப்பி அவரை உள்ளுக்கு எழுந்தள்ள பண்ணுவதுதான் வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை. பார்த்தீர்களா, கோயில் பூஜையிலிருந்து வீட்டு பூசை எடுக்கக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெளியிலே கடவுளை தேடுவதிலிருந்து உள்ளுக்கே கடவுளை காட்டுவதாக அப்படி ஒரு எவல்யூஷனுக்கு கொண்டு போகுது. புரிந்ததா? இப்ப அதான் அந்த ஆவாகனம் வீட்டில்.
1: இதுதான் அந்த திரு விளக்கு காட்டுகிற போது முதலில் அந்த இதயத்தை தங்களுக்கு தாங்களே காட்டிக்கொள்ற முறை நான் சில இடங்கள்
0: ஓ அது சிவோகம் பாவனை அது இருக்கிறது. தனக்கு சிறசிலையை வைத்து அது எங்களுடைய எங்களுடைய தன்னுடைய சிறசிலையை பூ வைத்து தன்னை தன்னுடைய இதாக வைத்து தன்னை ஆலயமாக பாவித்து தன்னை சிவனாக பாவித்து செய்கின்ற பூஜை அது இருக்கின்றது. அது எல்லா ஆகம மரபிலையும் அது இருக்கிறது. நீங்க கோயில்களில் பார்த்தா தெரியும் ஐயர்மார் எல்லாம் பூஜை பண்ணுகிற பொழுது நேரத்தில் அவர்கள்லாம் தங்களுக்கு தாங்களே அந்த பூ வைத்து செய்கின்ற பூஜை இருக்கின்றது. மற்றது அந்த இதிலே இருந்தால் அக்னி சிவாக்னியை மூட்டுகின்ற பொழுது கூட அந்த பிராணன் வந்து எங்களுடைய பிராணன் மூச்சு கூடாத அந்த இடத்துல கடவுள் எங்களுக்கு வருகிறார். நாங்க நினைத்த உருவத்திலே அந்த இடத்திலே வருகின்றார். அதுதான் அங்க இருக்கிறது. உதாரணமா சொல்லுவார்கள், இது இந்த பக்தனுடைய பக்தி இறைவனை அதை உருவமாக்குகிறது. அந்த உருவத்திலே அவர் இறைவனை அவனுக்கு காட்சி செய்ய வைக்கிறது. பிரமண மகரிஷி சொல்லுவார், உன்னுடைய மனத்தினுடைய இதாலே அங்கே அந்த இது தோன்றுகின்றது, அந்த உருவம் வருகின்றது என்று சொல்லுகின்றார். உதாரணம் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு முறை துர்வாச முனிவர் அங்கால இருக்கின்றார். ஜமுனை ஆறு பெருகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் இதுவரை சொல்றார், அங்கே துர்வாசர் பசியோடு இருக்கிறார், சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு வாண்டு அனுப்ப. துர்வாசனர், ஆறு பெருகுது என்னென்ன போகிறது, சாப்பாடை கொண்டு போய்க்க சொல்லு, நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணர் இருந்து வருகிறேன், வழிவிடு என்று சொல்லி அது வழிவிடுமென்ட்டு. இவரும் சரி என்று போய் ஆத்தங்கரையில் கிருஷ்ணரா 16108 ராணிகளை வைத்திருந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இவர் போய் நித்திய நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் இருந்து வருகின்றேன், ஜமனையே வழிவிடு கண்ட வழிவிட்டுதான். அங்கால போட்டார் திருவாச முனிவருக்கு சாப்பாடு வைக்க அவர் பெரிய பாரம்பா தூக்கி கொண்டு போனவர் நின்று அவ்வளவும் சாப்பிட்டு ஊப்பம் போட்டுட்டு அப்படி சரிகிறார். சுவாமி நான் போக வேண்டும், விடதாருங்கள், சென்று வா. ஆறு ஓடுது சுவாமி, ஜமனை ஆறு பெருகைய ஓடுது, எப்படி அந்த பக்கம் போவது கேட்டார். நித்திய விரதனான துருவாசரிடமிருந்து வருகின்றேன் வழியிடும் என்று சொல்லு, ஆறு வழிவிடும் என்று சொன்னார். இவர் நித்திய விரதன், இப்பதான் சாப்பிட்டு ஊப்பம் பண்றார், நித்திய விரதனான வருகிறேன் வழிவிடண்ட ஜமுனையாறு வழிவிட்டது உத்தவர் இஞ்சால வந்து சேர்ந்துட்டார் கிருஷ்ணர்.

0: வந்தே எல்லாம் முடிஞ்சதா என்று. இப்போ இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கிருஷ்ணரிடம் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார். அந்த ஆறு நீங்கள் நித்திய விரத நித்திய பிரம்மச்சாரி என்று உங்களை சொல்லுவீர்கள், ஆறு வழிபடுகுது 16108 அங்க பார்த்தா சாப்பிட்டு வேப்பம் போட்டுட்டு நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்றார், நித்திய தீரதர் என்று சொல்றார். இது என்ன கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த முன்னுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இல்ல, உன்னுடைய நம்பிக்கை இருக்குதானே, உன்னுடைய பக்தி, உன்னுடைய நம்பிக்கை ஆற்றே வழிவிடுகின்ற அந்த வார்த்தைக்கு தான் ஆறு வழிவிட்டதை தவிர, நீ முன்னால சொன்ன நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் என்ற வார்த்தைக்கோ பின் அதற்கு வரும்பொழுது சொன்ன நித்திய விரதரான துர்வாசர் என்ற வார்த்தைக்கோ அல்ல, உன்னுடைய வார்த்தைக்கு ஆறு வழிவிட்டது. That's the personifying the God. You invite the presence of the God. You invoke the presence of out of your faith and your devotion. It's you give the life to the stone. You give the life to the God. அதான் சொல்றான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். கொண்டாடும் என்றால் என்ன? You have to entertain. Then they will come. If you don't entertain, they won't come to your side. இதுதான் அது சீக்ரெட்.
1: பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்.
0: அப்ப இந்த நிலையில இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்குது. நாங்க என்ன செய்யணும்? இந்த சிலைகள் சனிகலிங்கத்தை விடுற மாதிரி ஆவணி சதுர்த்திக்கு இந்தியாவில பார்த்தா பெரிய பிள்ளையார் சிலை எல்லாம் செய்து போட்டு கொண்டே கடலுக்கு குளத்துக்கு இறங்கி விடுவார்கள், கடத்தி விடுவார்கள். தசரா ஆண்டு வட இந்தியாவில 10 நாள் நவராத்திரி கொண்டாட்டத்தை கொண்டாடி 10 ஆண்டு பெரிய அம்பாள் சிலை செய்து வழிபட்டு ஒவ்வொரு ஊராக கொண்டே கடலுக்கு கரைச்சி விடுவார்கள். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கரைக்கிறது ரீசன் இதுக்கு அப்பால இறைவனை காண்பதற்கு. கோவில்களிலே பின்னப்பட்ட விக்கிரகங்கள் வழிபடுவதில்லை.
1: அதாவது உடைந்த பழுதடைந்த
0: எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இருக்கட்டும், அந்த விக்கிரகத்துக்கு சேதம் வந்தால்
1: வழிபடுவதில்லை.
0: ஆகம விதிகளிலே இல்லை.
1: விதி
0: உற்சவமூர்த்திக்கு திருத்தலாம், ஆனா மூலஸ்தான மூர்த்திக்கு இல்லை. உற்சவ மூர்த்திக்கு திருத்தலாம் அதில் இருக்கின்றது, ஆனால் மூலஸ்தான மூர்த்திக்கு கிடையாது. அப்போ ஒரு இதில் வந்து திருக்கேதீஸ்வரம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் உள்ள பாடல் பெற்ற சம்பந்தர் சுந்தர பாடின திருதலங்கள் உண்டு, மன்னாரில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இந்த திருக்கேதீஸ்வரம் போத்துக்கீஷர்கள் வந்து மதமாறத்தினால அழித்து காடேறி போயிருந்ததை ஆறுமுக நாவலர் அங்கே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது, மாந்தையிலே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது என்று சொல்லி, அதுக்கு பிறகு சேர் வை கந்தையா வைத்தியனார் முயற்சியால 40 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திலிருந்து வேண்டி பிறகு அதை காட்டை கிளிய பண்ணி எல்லாம் பார்த்தா பழைய கோயில் இருந்த இடம் எல்லாம் எடுத்து பழைய சிவலிங்கமும் கண்டெடுத்தார்கள். இந்த பழைய சிவலிங்கம் சிதைப்பட்டிருந்தது, பின்னப்பட்டிருந்தது, வெட்டுப்பட்டு இருந்தது. அதை இன்றைக்கும் அங்கே சில கோயிலில் வைத்திருக்கிறார்கள், மூலமூர்த்தியாக அல்ல, வெளியிலே வைத்திருக்கிறார்கள். சிதைவுபட்டால் பொதுவாக கடலிலே போடுவார்கள், அந்த காலத்திலே அதான் செய்கிறது, வழிபடுவதில்லை, அதான் முறை. அப்ப இவங்களுக்கு அந்த அதனால இந்த பிரம்டன்ல கொண்டே இந்த பின்னப்பட்ட சிலை வைக்கிறதால இந்து மதத்துக்கு எந்த விதமான தாக்கமும் எதுவும் இல்லை. உண்மையாக விக்கிரக வழிபாட்டின் நன்மையை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பொதுவாக இந்தியாவில் ஒரு மரபு இப்படிப்பட்ட செய்யப்பட்ட பல சிலைகள் மியூசியத்தில் கூட இருக்கின்றன, அழகான விஷ்ணுமூர்த்தங்கள் கூட மியூசியத்தில் இருக்கின்றன. இப்படி ஒரு விஷ்ணுமூர்த்தம் நான் பார்த்து மிக அழகான விஷ்ணுமூர்த்தம் கால் விரல் உடைந்திருக்கின்றது, அதுக்கு பூஜை இல்லை. அப்படி அந்த விதமாக இதை அப்ப அது சரியான முறையிலே தொடர்பு கொண்டு வைத்திருக்க வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் விக்கிரகங்கள் இப்படி வெளியில் போடுவதனால இந்து மதத்துக்கோ எங்களுடைய இந்து கடவுளர்களுக்கோ அல்லது எங்களை தமிழகம் எந்த விதமான தாழ்வோ இதோ இல்லை.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ரோதஸ்தோய ஹ்ரதஸ்ரமேண பதி கச்சயம் தரோ வ்ருஷ்டிதஹ பீதஹ ஸ்வஸ்த க்ரஹம் க்ரஹஸ்தமதிஹிம் அதிதீ தீனப்ரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா குலஸ்ச சிகினம் சீதாவ்ரதஹ த்வம் ததா சேதஸ்ஸர்வ பயாபஹ.

పర్యంకే వినివేశ్య భక్తి జననీ భక్తార్భకం రక్షతి. శివానందల ప్రకరణத்துல பகவானுடைய பாதங்கள் தான் சரணம் எல்லா துன்பங்களுக்கும் அப்படிங்கிறத தெரிவித்தார். சாதாரணமாக மனுஷன் தம் வாழ்க்கையில் வரக்கூடியதான கட்டங்களை போக்குறதற்கு பல உபாயங்களை நாடுகிறான். சில உபாயங்கள் யுக்தியினால அதை அடையலாம்னு பார்க்கிறான், அனுபவத்தினால பார்க்கிறான். எல்லா அனுபவமும் நமக்கே வர்றதில்லை, மற்றவர்களுடைய அனுபவத்தை கண்டும் தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இவைகள் எதுவும் இல்லாமல் ஒரு துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு பகவானுடைய ஒரு கிருபைத்தான் காரணம் நினைச்சுண்டு அதுக்காக வேதங்கள்ல சொல்லியிருக்க கூடியதான பல செயல்களை பண்றான். யஜ்யாகாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு காமிய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்றான். இவைகள் எல்லாவற்றையோட வசத்தியா இருக்கிறது பக்தி. இந்த பக்தியானது நாலு விதமாக இருக்குன்னு சொன்னார் பகவத்கீதையில. ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. கவலை வந்த பிறகு பகவான நாடுறது ஒரு பக்தி, என்னுடைய கவலை போகணுங்கிறதுக்காக ஒரு பக்தி. அது நமக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக பகவான் அடைகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு எல்லா அறிவும் நமக்கு நன்றாக வரணுமே என பகவத் அனுகிரகத்தை நாடி அதை பெறுகிறதுங்கிறது ஜிக்யாசு. அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி, வாழ்க்கையில காசு வேணும். காசுன்னு வெறும் ரூபானா மட்டும் இல்ல, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேண்டி இருக்கு. அதுக்காக பகவான பிரார்த்தனை பண்றதுங்கிறது அர்த்தார்த்தி. இந்த மூணு பக்திகளோட வசதியா பகவான் மேலேயே ஒரு பிரீத்தியை வச்சுண்டு அதற்காகவே பகவானை நாடுவது. பகவான ஒரு சாதனமாக கொண்டு வேற இன்னொன்னு அடையிறது இல்ல, பகவான அடையறதுக்காகவே பகவான பக்தி பண்றது. முன்னால கவலை போகணுங்கிறதுக்கு பகவான் ஒரு கருவியா உபயோகித்துட்டோம், அறிவு வரணுங்கிறதுக்காக பகவானுடைய ஒரு கிருபையானது ஒரு கருவியா இருந்தது. ஐஸ்வர்யம் வரணும்னு பகவான் வழியாக ஐஸ்வர்யம் வரணும்னு நினைத்தான், இப்பொழுது அப்படி இல்லை, பகவானுக்காகவே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், பகவானுடைய அனுகிரகமே வேணும், பகவானையே பார்க்கணும், பகவான் இடத்துலயே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல பார்க்கணும் அவனுக்கு ஞானின்னு பேர். இப்படி சாத்திய பக்தி சாதன பக்தின்னு ரெண்டு விதமாக சொல்றா. அப்படி இருக்கக்கூடியதான வகைகள்ல பகவான சரணாகதி அடைகிறதுங்கிறது உத்தமமான ஒரு பக்தி. அந்த சரணாகதி எப்படி, சரணாகதிய ஆறு விதமா சொல்றா சாஸ்திரங்கள்ல, நாரத பக்தி சூத்திரங்கள் இவைகள்ல. ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி இதி விஸ்வாச, கோப்திருத்வ வரணம் ததா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படி சத்விதா சரணாகதியில முக்கியமாக பகவான் சர்வதா சர்வகாலமா அடைக்கலை, என்னத்தான் காப்பாற்றணும், உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம். அதை சொன்னார், எப்படி சரணாகதி அடைகிறேன், பிராணம் போகும்பொழுது நதி பிரவாகத்துல பிராணம் போகும்பொழுது எப்படியாவது அந்த கரை நமக்கு கிடைக்கப்படாதான்னு நினைக்கிறேன் பாருங்க, அது போல மனசானது பகவானிடத்த நாடணும் அப்படி அப்படின்னு சொல்றதுக்காக. ரோதஸ்தோயகிருதா, ஜலத்து வெள்ளத்தினால அடிச்சுண்டு போறவன் எப்படி அந்த கரைய கேட்கிறானோ, சிரமேண பதிக சாயாம் தரோஹோ, வெயில சுத்தி சுத்தி அலைஞ்சுட்டு இருக்கான், எங்கேயும் நிழல் காணல, ஒரு மரம் பார்த்ததுமே அந்த மரத்தினுடைய நிழல்ல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்கிறான் பாருங்க. உடம்புல இருக்கக்கூடியதான வேர்வையெல்லாம் கொஞ்சம் சமிக்கட்டும், கொஞ்சம் இந்த தைரியம் வரட்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல அந்த நிழல் நாடுறான் பாருங்க. அதே போல பகவான நாடுறேங்கிறார். கிரமேண பதிகா சாயம் தரோ விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், மழை கொட்ட கொட்டோன்னு கொட்ட, மழை வரும்னு எதிர்பாராமல் வந்துடுறது. கிளம்புறப்ப மழை இல்லை, பாதி வழியில மழை வந்துடுச்சு. மழையானது எப்படின்னு, முதல் மழை ஆரம்பிக்கிற காலத்துல மரத்தின் அடியில இருக்கலாம், மழை கொஞ்சம் பெருசா எடுத்தனா மரத்தின் அடியில இருந்தாலும் மரத்துல இருக்கிற மழையெல்லாம் உங்க மேலதான் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், அதற்காக ஒரு வீடை நாடணும். அங்க வீட்டுக்குள்ள போய் இருந்து கொஞ்சம் மழை கத்தானிக்கிற வரைக்கும் அங்க இருக்கணும். ஆகையால் எப்படி ஒரு வீடை தேடுகிறானோ, உருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், அதிதியா இருக்கிறவன், ஆகாரத்துக்கு ஒண்ணும் இல்லாதவன்,
இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வழி போக்கனா இருக்கான். அவன் ஒரு கிரகஸ்தனை நாடுறான். ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் தினந்தோறும் கிரகஸ்தாசிரமத்துல ஒரு நியமம் உண்டு, யாராவது அதிதி வந்தா அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை கொடுணும், அன்னமிடணும்னு. அப்படி யாராவது நமக்கு அன்னமிட மாட்டாளான்னு எப்படி தேடுறானோ அப்படி கிரகஸ்தமதிதி தீனஹா பிரபும் தார்மிகம். ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், ஒரு ஒரு பைசா வரக்கூடியதான வழி இல்லை. யாராவது ஒரு பிரபு, தார்மிகமான ஒரு பிரபு, எல்லாருக்கும் தர்மத்தை பண்ணக்கூடியதான பிரபு நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவன் பின்னால எதிர்பார்க்கிறான். பார்த்தீங்களா, அப்படி தீன தீபம் சந்தமசா குலஸ்டா. காரிருட்டில் இருக்கிறவன், ஒரு செயலும் பண்ண முடியாம நிலையில இருக்கிறவன், ஒரு தீபம் கிடைச்சா ரொம்ப சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு தீபத்தை நாடுறான் அல்லவா. தீபஸ்தமசா குலஸ்டிகினம் சீதாவிரதா. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறவன் எங்கேயாவது நெருப்பு இருந்தா நெருப்பு பக்கத்துல உட்காருவோம், குளிர் கொஞ்சம் சமிக்கும் அல்லவா அப்படின்னு எப்படி பாக்கிறானோ, துவம் ததா சேத சர்வ பயபகம். அப்படி இந்த மனசுல ஏற்பட்டதான எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியது தங்களுடைய திருவடி. இதற்கு முன்னால சொன்னதான ஒரு கரையோ அல்லது மரத்தினுடைய நிழலையோ, ஒரு வீடோ, ஒரு அதிதி, ஒரு கிரகஸ்தனோ, ஒரு பிரபுவோ அல்லது தீபமோ இவைகள்ல அப்பப்ப வரக்கூடியதான சில துன்பங்களைத்தான் போக்கும். ஆனா தங்களுடைய திருவடியானது எல்லா துன்பங்களையும் எல்லா சமயத்திலும் போக்கும். ஆகையால் அது எனக்கு வேணும். சதா தேத சர்வ பயாபகம். சர்வபயாபகம், வாழ்க்கையில அப்பப்ப எந்தெந்த பயம் வந்தாலும் அத்தனை பயத்தையும் நீக்கக்கூடியதான அந்த உங்களுடைய திருவடியை நான் சரணாகதி அடையினேன். விரஜ சுகம் சம்போ பதாம்போருகம் அப்படின்னு திருவடியினுடைய ஒரு சரணத்தை சொன்னார். ஆமா, பக்தின்னு சொல்லிட்டு இருக்கேல, பக்தியினுடைய சொரூபம் என்ன, பக்தி எப்படி இருக்கும், அது கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா, அது எப்படி அடையிறது, பக்தின்னு என்னது, அது தெரியலையே எங்களுக்கு. பக்தி செலுத்தணும்னு சொல்றேன், ஆனா பக்தின்னு என்னதுன்னு தெரியலையே அப்படிங்கும் பொழுது அந்த பக்தியை பத்தி அழகான ஒரு லட்சணம் சொல்ற. பகவானுடைய குணகணங்களுடைய சொரூபத்தை அறிந்து அவரை சரணாகதி அடையறதுக்கு பக்தியின் பேர். குணகண ஞான பூர்வகமாக அவருடைய குணகணங்கள்லாம் அறிந்து, இவ்வளவு உயர்ந்தவர் என்று அறிந்து, அவரே நமக்கு அடைக்கலம் என்று நிச்சயம் செய்து கொள்வதற்கு பக்தியின் பேர். அந்த பக்தி எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூஷிகா சாத்வீன இரவிபும் லதாட்சிதிருகம் சிந்து சரித்வல்லபம்

0: அதுக்கு தான் பக்தின்னு பேர். இதற்க மனசுல ஏற்படக்கூடியதான் ஒரு எண்ணம், இதுதான் எண்ணம்னு பேர். இந்த எண்ணத்துக்கு பக்தி. பக்திங்கிறது வேற எங்கேயோ கடையில வாங்கிட்டு வர்றது இல்ல, உம்ம விட்டையே இருக்க அந்த பக்தியை நீங்க தான் வர வச்சுக்கணும். எங்கேயோ போய் ஏதோ வாங்கிட்டு வர்றது அப்படிங்கறது இல்ல, எல்லோருக்கும் மனசு இருக்கு. அந்த மனசுல ஏற்படக்கூடியதான் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம வரவிச்சுட்டோம்னால் பக்தி வந்துடும். பக்திக்காக அலைய வேண்டியதில்லை. ஆனா எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கணும். அந்த பக்தியானது அப்பப்ப வந்தா போறோமா இல்ல, எப்பொழுதும் இருக்கணும் அந்த பக்தி. எது மாதிரி அங்கோலம் நிஜபீஜ சந்ததி. நேற்றுக்கு பார்த்தோம் பல பறவைகள், ஹம்சம், சக்கரவாக்க பட்சி, சகோர பட்சி, இப்படிப்பட்டதான பட்சிகள் எல்லாம் பார்த்து இந்த பகவத் சிருஷ்டியில பல பட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அது எப்படி வாழறது இவைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரியே இங்க மரங்களை பத்தி பேசுற, சாதாரணமாக மனுஷர்களுக்கு தெரியாத விஷயம். இந்த அங்கோலம்னு ஒரு விருட்சம் இருக்கு. இந்த அங்கோல மரம் எப்படின்னா அதனுடைய காய்கள்லாம் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுமே அதனுடைய பீஜங்கள், விதைகள் அதெல்லாம் கீழே தெரிச்சு விழுந்தாச்சு. ஆனா என்ன ஆறுதுன்னா, ஒரு மழையினுடைய இடி சத்தம் வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பீஜங்களும் வேகமா வந்து வந்து அதனுடைய அடிக்கட்டையிலேயே ஒட்டிக்கும். என்னாச்ச, அந்த பீஜங்கள் எல்லாம் தன்னுடைய பீஜங்கள் செதறி கீழே இருக்க வேண்டி இருந்துட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிமித்தம் வந்ததுமே வேற எங்கேயோ போகாமல் மறுபடியும் தான் எந்த மரத்திலிருந்து உண்டாச்சோ அந்த மரத்திலேயே வந்து ஒட்டிக்கிறது. இது ஏன் தன்னர், அந்த மரத்தை விட்டு விடணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. தான் எங்கிருந்து உண்டேனோ அங்கேயே தான் இருக்கணும், அதை விட்டு நாம் போகப்படாது. அதே மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கணும். எந்த பரமாத்மா நம்மளை உண்டு பண்ணினாரோ, ஏதோ வாயுமானி பூதா நிஜாயந்தே, நாமெல்லாம் இங்க இருந்து வரது அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா அப்பா அவ அம்மா அப்பான்ல அங்கிருந்து முதல்ல போனேலையானால் ஆதி பிரபு எல்லோருடைய பிதா சி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமஸ்ய பூஜ்ய குருர்கரியான், எல்லோரையும் படைச்சவர் அவர்தான். இப்படி சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அவரிடத்துல நம்ம மனசு செலுத்தணும், நம்ம மனசு அங்கே போகணும். இது எப்படின்னா, இந்த அங்கோல மரமானது அதனுடைய விதைகள், அதுலேருந்து உண்டான விதைகள் செதறி எல்லா பக்கத்திலையும் போயிருந்த போதிலும் ஒரு நிமித்தம் வந்தா எப்படி தானா வந்து அந்த மரத்திலேயே வந்து ஒட்டி கொள்றது லோகத்துல பார்த்துட்டு இருக்கேளோ. அங்கோல மரமானது ஒரு விசேஷமான ஒரு மரம். அது என்ன, அதனுடைய விதைகள் அங்கேயே இருக்க, அப்ப அது எப்படி இன்னொன்னு பறக்கிறது, ஏதோ ஒன்னு ரெண்டு செதறி எங்கேயோ போச்சு பார்த்தல அதுல இருந்து மறுபடியும் மறக்கிறது, அவ்வளவுதான். வஸ்துதா நிறைய பீஜங்கள் அதுலயே வந்து ஒட்டிக்கிறது. அதே போல நாமும் நம்மளை படைச்சதால நமக்கு காரணமா இருக்கக்கூடியதான் அந்த ஜெகன் மாதா பிதாள் இருக்கா பார்த்தல, அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும், நம்ம மனசு அவளை விட்டு வேற எங்கேயும் போகப்படாது. இது பக்திக்கு லட்சணம். உங்க மனசுல வேற எண்ணம் இல்லாமல் எப்படி அங்கோல பீஜமான தன்னுடைய மூல காரணமா இருக்கக்கூடியதான மரத்திலேயே ஒட்டிக்கிறதோ, அதே போல உங்க மனசும் அந்த பரமாத்மா நடத்திலேயே ஒட்டிக்கணும். இதுக்கு பக்தின்னு பேர். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி ஒண்ணு, அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா, இது வரைக்கும் பறந்து இருக்கிறத சொன்ன வாழ்நாள்ல அயஸ்காந்தோ பலம். இந்த அயஸ்காந்தம் மேக்னட்னு சொல்றேன் பார்த்தல, அந்த மேக்னட் இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடியதான குண்டூசி இவைகள்லாம் தானா ஓடி வந்து அதுல ஒட்டிக்கிறது. அந்த காந்தம் என்ன வாவான்னு கூப்பிட்டதோ, இல்ல கூப்பிட்டா மட்டும் இது வரணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டோ, காந்தத்துக்கும் இரும்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ தெரியாது. அந்த இரும்பு இந்த காந்தத்திலிருந்து வரல. ஆனா என்ன, காந்தம் அங்கிருந்தே காந்தக்கல் இருந்ததுமே இரும்பு தானா ஒரு காரணமும் இல்லாமல் தானா வந்து ஒட்டிக்கிறது. இது ஒட்டிக்கிறதுனால இதுக்கு ஒரு லாபமும் இல்லை, அது தன்னிடத்த ஒட்டின்றதுனால காந்தத்துக்கல் லாபம் இல்லை. இருந்த போதிலும் அந்த இரும்பானது எப்படி தானா வேகமா வந்து அங்கே ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா, அயஸ்காந்த உபலம், அயஸ்காந்த கல்லு, காந்த கல்லுங்கிறோம். நீங்க பார்த்ததெல்லாம் மேக்னெட், இரும்பு மேக்னெட் தான் பார்த்தீர்கள். காந்த கல்லுங்கிறார் ஆச்சாரியர். இது என்ன அர்த்தம்? எது வந்து அணுக்கள் எல்லாம் கிட்ட கிட்ட நிமிட சம்யோகம் இருக்கோ அதுக்கு கல்லுன்னு பேர். மணல்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடியதான ஆட்டம்ஸ் உதுந்து இருக்கு, ஒன்னொன்னு கட்டியா இருக்கல. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு நிபிடமான ஒரு சம்யோகம் இருக்கமே ஆனால், ரொம்ப லூஸ் ஜாயிண்ட் இல்லாம அப்படியே நன்னா டைட்டா இருக்கமே ஆனால் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு கல்லுன்னு பேர். சோ இரும்பு முதலிய எல்லாவற்றுக்கும் கல்லுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. சோ அதனுடைய ஆட்டம்ஸ் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, அதனாலதான் தொட்டா உள்ள போல. பெலூனை தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, உங்க உடம்ப தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, காரணம் என்ன? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் லூஸ்லி நிட்டு. இந்த கல்லு, டேபிள், சேர் இதெல்லாம் தொட்டெல்லாம் உள்ள போறது இல்ல. ஏன்? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் க்ளோஸ்லி நிபிடமான ஒரு சஞ்சோகம் இருக்கான். ஆகையால் தான் இரும்பு முதலிய உலோகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கல்லுன்னு தான் வழக்கம் சம்ஸ்கிருதத்துல. எல்லாமே பூகர்ப்பத்தில இருந்து உண்டானது. எல்லா பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு 144 சொல்லிட்டு இருக்கல இன்னைக்கு. இவைகள்லாம் பூமியிலிருந்து வந்ததுன்னு, தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் அல்லது செப்பாகட்டும் இத தகரமாகட்டும் எல்லாம் பூமியிலிருந்து வந்தது. வந்தது பிறகு அதை கொஞ்சம் பதன்படுத்தி உங்களுக்கு நல்லா அழகா வரும்படி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் பூமி தான். அந்த பூமியில இருக்கக்கூடியதான இந்த மேக்னெட்டுக்கே ஒரு விசேஷமாக ஒரு ஸ்வரூபம் உண்டு. அது என்ன பண்றது? அந்த இரும்பு வந்து அதை தானா இழுக்கிறது. இழுத்துட்டு தன்னிடத்துலயே பத்திரமா வச்சிருக்கு. இழுத்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னு தள்ளி விட்டுறதா? என்னைக்கு தள்ளி விடாது. அந்த காந்த கல்ல இரும்ப இழுத்துக்கிறது, தன்னிடத்துலயே பத்திரமா வச்சுக்கிறது. அதே மாதிரியே விவகார காலத்துல நீங்க உங்க மனசானது எங்கே போகணும்? பரமாத்மாவோட போய் ஒன்னாகணும். அங்க விட்டு வெளியில வரப்படாது. பக்தின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போறோம். அப்படித்தானே விச்சுட்டு இருக்க ரொம்ப பேர் பாருங்க. ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா கொஞ்ச நாளா வித்து விடுறான், ஒரு கார் வாங்கினா வித்து விடுறான், ஒரு வீடு வாங்கினா வித்து விடுறான், அதுக்கப்புறம் என்ன வேற வாங்கணும்ங்கிறான். அப்பப்ப அப்பப்ப புதுசா இருக்கணும்ங்கிற விவகாரம் தான் லோகத்துல இருக்கு. இப்ப எதையும் பர்மனண்டா வச்சுக்கணுங்கிற விவகாரமே இல்ல. அதுலயும் புதுசாக இந்த சைனா டெக்னாலஜி வந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு, எல்லாம் 2 நிமிஷம், 1 வருஷம், 2 வருஷம் தான். முன்காலம் கடிகாரம் வாங்கினா அது 100 வருஷம் எங்காவது தாத்தா காலத்துல இருந்து இருக்கும்பா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பைத்தியம்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன? யூஸ் அண்ட் த்ரோ தான். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள். ஆனா பக்திங்கிறது அப்படி இல்லை. ஒரு தரம் உங்கள்டைய பரமாத்மாவோட ஒட்டின்னா அங்கேயும் அவ்வளவுதான், மோட்சம் வர பரியந்தம். அதுக்கப்புறமும் பரமாத்மாவே உங்களை காப்பாத்தின் இருப்பார் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பக்தி இருக்கு. சோ முன்னால பிறந்த சமயத்துல சொன்னார், இப்பொழுது விவகார காலத்துல அங்கோலம் நிஜபி ஜசந்த திரயஸ்கந்தோபலம் சூச்சிகா பிற. இதுவரைக்கும் சாதாரணமாக ஒரு ஜட பொருளை போய் பக்தின்னு சொல்றீங்களே. காந்த கல்ல ஜட பொருள், அங்க இருக்கக்கூடியதான இரும்பும் ஜட பொருள், ஜட பொருள் ஜட பொருளோட ஒட்டிக்கிறது. அப்படியா? இந்த பக்திங்கிறது ஜட பொருள்ல இருக்கிறது இல்ல, அது ஒரு ஓமையாக சொன்னேன் அவ்வளவுதான். பக்திங்கிறது எங்க இருக்கணும்? சேதனமான ஒரு வஸ்துல இருக்கு. ஜட பொருளுக்கும் சைதன்யத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜட பொருளுக்கு வலியோ அல்லது டயர்சம்னஸோ கிடையாது. வீட்டில இருந்து வரேள், வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டா வந்துட்டீர்கள், லைட் ஆஃப் பண்ணல. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வழக்கமே கிடையாது. ஏன்னா அவா பாட்டுக்கு போட்டு வேணும்னு போட்டுப்ப அவ்வளவுதான், வந்துட்டே இருப்பா அவா பாட்டுக்கு. நம்ம வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணனா, எந்தெந்த சாதனங்கள் நாம் இந்நேரம் உபயோகப்படுத்தினோமோ அதெல்லாம் முடிச்சு விட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, நீங்களும் சொல்லித்தரல. ஏன்னா குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு இருக்கும் இல்லையோ, அதனால நல்ல வழக்கங்கள்லாம் சொல்லித்தரதில்லை அவளுக்கு. மறந்து போயிட்டாள், ஃபேன் ஆஃப் பண்றத மறந்து போயிட்டாள். கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வெளியில மார்க்கெட் எல்லாம் போயிட்டு 1-2 மணி நேரம் அனுப்புறம் போறேன். போன பிறகு என்ன பண்றதுன்னு, அது இன்னும் சுத்திண்டே இருக்கு. ஏன்னா ஏன் நான் தான் போயிட்டேன்னு நீர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க விடாதான்னு அதை நீங்க பண்ணுவாள். சேதன்னான ஒரு வியக்தி என்ன பண்ணுவான், அந்த கண்காணிக்கிறவன் இல்லையா சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா ஜட பொருளுக்கு அந்த சுவாவம் இல்ல, அதை யாராவது ஒருத்த வந்து நிறுத்தினாத்தான் நிறுத்தம். 2 மணி நேரம் சுத்தின்னு இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. ஆகையால் இந்த சேதனனுக்கும் ஜடனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு உலகத்துல. ஆனா இந்த சேதன் இடத்துல தான் இந்த பக்தி இருக்கான். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா. அதே போலயே உலகத்திலையும் இப்படி ஒரு பக்தி இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி? ஒரு பெண்மணி சாத்வி நைஜ விபும். சாத்வி ஒரு பெண்மணியானவள், தன்னுடைய ஆசைக்காரரிடத்துல அவ்வளவு அபிமானமா இருந்துட்டு இருக்கா. அவருக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதும் உள்ளூர நினைத்து கொண்டு அதை பண்ணி கொண்டே இருப்பா. சில சமயத்துல கோரஸா இருக்கு நமக்கு, இருந்தாலும் எப்பொழுதும் தான் யார நாடினாலோ அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் தன்னால முடிஞ்ச பரியந்தம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க பார்த்தா, இதுதான் பதி பக்திங்கிறது. இது நம்ம ஊர்ல எல்லா ஸ்திரீகளிடத்திலும் இருக்கு. சில பேர் இடத்துல தெரியாத, சில பேர் இடத்துல தெரியும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் அவரை சௌக்கியமா வைத்துக் கொள்ளணும், அவர் இடத்துல நம்ம நன்னா பழகணும், அவளுக்கு சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்க பார்த்தீங்களா, இந்த எண்ணத்துக்கு தான் பக்தின்னு பேர். சோ இத பதி பக்தி குரு பக்தி அப்படி எல்லாம் சொல்றே, இந்த பக்திங்கிறது இங்க வந்தது. சாத்வி நைஜ விபும். சாது ஒரு பெண்மணியா இருக்கிறவ அந்த அம்மா. நைஜ விபும், தன்னுடைய ஆத்தக்காரர்களிடத்துல எப்பொழுதுமே அவரோடைய இருக்கணும், அவருடைய பழகணும், அவருக்கு வேண்டி இது பண்ணி கொடுக்கணும், அவருக்கு நான் உதவி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளூர்ல இருக்க கூடிய மட்டும் பண்ணிட்டு இருக்க, இதுதான் பக்தி. பக்தின்னு என்ன கேட்டல, பக்திக்கு லட்சணம் சொல்றதோட பக்தியானது உலகத்துல எப்படி இருக்குன்னு பல திருஷ்டாந்தங்களை வச்சு காட்டுறது. சாத்வி நைஜ விபும். சரி, அது கடத்ததாக. இப்ப சேதனமான ஒரு பதார்த்தத்திலேயே நான் சொன்னேன், ஒரு சேதனமா இருக்கிற ஒரு பெண்மணி இன்னொரு சேதனமா இருக்கக்கூடியதான ஒரு வியக்திய சொன்னேன். சேதனமா இருக்கிறது சில சமயத்துல அச்சேதனத்தையும் புடிச்சுக்கும். எப்படி? லதா க்ஷிதிருஹம். லதா ஒரு கொடி. அந்த கொடியானது என்ன பண்றது, இங்கும் அங்கும் படராமல் மேல வரும் பொழுது ஒரு கட்டையோ ஒரு தூணையோ பிடிச்சுட்டு அதை சுத்திட்டு வருது. அந்த கொடிகளானது அந்த தூணையோ இல்லை ஒரு மரத்தையோ பிடிச்சோன்னா அதுல இருந்து பிரிக்க முடியாது. உங்களால பிரிச்சா அந்த கொடியானது உடஞ்சு போயிடும். அப்படி அதுக்கவே மாட்டின் இருக்கு. ஒரு மல்லி கொடி வந்ததுன்னு வச்சுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா படறி அங்கே முழுக்க வியாபிச்சு போறது. அதை விட்டு வரும், எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு பேக்காத்து அடிச்சாலும் சரி அதை பிடிச்சுட்டு இருக்கு. ஏன்? ஒரு காரணமும் தெரியாது. தன்னுடைய ஒரு பத்திரத்துக்காக இல்லை, அதை படையினாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அதை பிடிச்சுண்டு மேல வர்றது. அதே மாதிரியே ஒரு ஜீவனா இருக்கிறவன் கொடி மாதிரி இங்கே இங்கே தள்ளாடிட்டு இருக்கிறவன், காத்துக்கு இப்படி எப்படி ஆடுறதோ இல்லையா அப்படி தள்ளாடிட்டு இருக்கிறவன், தான் வேற திசையாக போகாமல் இருக்கணும் என்பதற்காக இது பகவான் எனக்கூடியதான் ஒரு அடிக்கட்டையை பிடிச்சுக்கணும். அதான் லதாட்சி திருஹம். சாத்வினை ஜவிபும் லதாட்சி திருஹம். இது லோகத்துல பார்க்கறத சொன்னேன். லோகத்துல யோஜனை பண்ணினாத்தான் தெரியக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருக்கு. எது? சிந்து சரித்வல்லபம். சிந்து, சிந்துன்னா நதினு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சிந்துன்னா சமுத்திரம்னு அர்த்தம் உண்டு, இங்க சிந்துன்னா நதினு அர்த்தம். சிந்து நதின்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதின்னு இல்ல, எல்லா நதிக்கும் சிந்துன்னு பேர். அந்த சிந்துவானது சரித்வல்லபம், சமுத்திரத்தை நாடி போற. அது புறந்தண்ணில இருந்து பார்க்கல சமுத்திரத்தை. நம்ம தான் போய் அப்பப்ப பீச்சுக்குங்கிறோம். எந்த நதியாத நான் பீச்ச பார்த்தேன்னு சொல்றதா இல்ல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஓடி நோக்கி ஓடிண்டே இருக்க சார். இதுக்கு முன்னால சொன்னதான திருஷ்டாந்தங்கள்ல சாத்வினை ஜவிபம், ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆத்தக்கார இடத்துல பக்தியா இருந்துட்டு இருக்கா, அவரை பார்த்து இருக்கா. இங்க பார்த்து சுவைத்து அனுபவித்து அவருடைய இருந்துட்டு அவருடைய அவரிடத்துல பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு கொண்டே இருக்க, புதுசா இவ ஏதோ லவ்னு சொல்லிட்டு இருக்கா. இது நிஜமா லவ் இல்ல. வஸ்துதக பார்த்தேன்ல, ஒரு 50 வருஷம் கொடுத்துன பண்ணா பார்த்தேல, அதுதான் நிஜமான ஒரு அபிப்பிராயம். இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பா, அந்தம்மா பாட்டுக்கு சமையல் கட்டுல ஏதோ காய்கறி நறுக்கின்னு அந்த காரியம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்தம்மா மனசு இவர் இடத்துல, இவர் மனசு அவர் இடத்துல. சரீரங்கள் ரெண்டு ரெண்டே தவிர மனசு ஒண்ணுதான். அந்த அம்மாவுக்கு சகாயம் பண்ணும்னு இவரும், இவருக்கு சகாயம் பண்ணும்னு அந்த அம்மாவும் சேர்ந்து இருக்கா. சோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்ய பாவனை இருக்க பார்த்தல, இது ஏதோ லவ்னு சொல்றான் காதல்னு சொல்றான் இல்ல, அந்த ரெண்டும் சேர்ந்து தீர்க்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதனாலதான் நம்ம சாதாரணமாக ஒரு பெண்மணிகளை சுவாசினி சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுவாசினி நல்ல எண்ணம் உள்ளவள், வாசனைன்னு எண்ணம். சுமங்கலி மாங்கல்யம், மாங்கல்யம் என்ன, அவர் எப்பொழுதுமே சௌக்கியமா இருக்கணும், அதுவே என்னுடைய ஒரு கருத்து எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவர். ஆகையால் சுவாசினி பூஜை சுமங்கலி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கல, யாராவது நமஸ்கார தீர்க்க சுமங்கலா பவான்னு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னா, வயசார பரியந்தம் 100 வயசு பரியந்தம் ஆத்தக்காரரோட சௌக்கியமா இருங்கோ, சண்டை போண்டா பரவாயில்ல, அது வேற. ஆனா விவகாரம்னா சௌக்கியமா ஆனந்தமா ஒரு மனதாக இருங்கோ அப்படின்னு சொல்றது. இப்படி வது என்றும் அதற்கு பிறகு சுவாசினி என்றும் சுமங்கலி என்றும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கிறவாள் சொல்லிட்டு இருக்கேள். ஆனா நதியானது பார்க்கவே இல்லை, சமுத்திரம் ஒரு நாளும் பார்க்கறது இல்ல. ஆனா பிறந்தண்ணில இருந்து அதனுடைய அபிப்பிராயம் என்ன, சமுத்திரத்தோட சேரல், அத மனசுல கொண்டு ஓடிண்டே இருக்கு. தான் ஓடுற சமயம் சரியான திசையான்னு கூட தெரியாததுக்கு அதுவாக ஓடிட்டு இருக்கு. யாராவது தடை போட்டாலும் அங்கே நிக்கிறத எதுக்காக, என்னைக்காவது தடை போகாதோ அன்னைக்கு நான் உடச்சுட்டு போக மாட்டேனோ. பாருங்க, ஒரு டேம் கட்டினா அந்த டேமை இடிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு கணமும் அது என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த டேமை இடிச்சு அந்த பக்கம் போகணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கு. இதை நம்ம கவனிக்கல, எப்பாவது ஒரு டேம் விரிசல் விட்டா உடஞ்சு அந்த பக்கம் போயிடும், எதுக்காக சார், என்னமோ ஒரு பிரவாகம் வாழ்நாள் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கு சார், ஓடி ஓடி ஓடி. சில சமயத்தில் 1000கணக்கான மைலா இருந்தாலும் சமுத்திரத்துக்கு பேரலாக ஓடிண்டே இருக்கும். கிட்ட இந்த பக்கம் போனா ஒரு 50 மைல் சமுத்திரத்தை பார்க்கலாம், ஆனால் 1000 மைல் ஓடுறது தெரியாது. என்ன நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல, மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தித்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும், ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தத்துவத்தாக உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பிரம்ம வித்திய, பிரம்ம வித்தியில வேற சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. பிரம்மம் சத்து ஜெகத் மித்யா, ஜீவ பிரம்மன் ஏகோ ஏகோ நான் அபரக அப்படின்னு ஒருத்தர். முடிஞ்சு போச்சு. ஒன்றரை ஸ்லோகத்துல பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணியாச்சு பகவான் பாஷ்யக்கார். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்மம் தான் உண்மை ஜெகத்து மித்யா. ஜீவ பிரம்ம ஏகோ நான் அபரக, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுத்தான், வேற வேற இல்ல. முடிஞ்சு போச்சு. அங்க உபதேசம் பண்றதுக்கு வேற என்ன இருக்கப்போ? அதனால தத்துவத்தக அப்படின்னா ஒவ்வொரு தத்துவங்களுடைய விசாரமும் செய்யணும். ஒவ்வொரு தத்துவத்தை விசாரம்னு சொல்லி சொல்லலாம். சந்தேகம் எந்தெந்த தத்துவத்தை குறித்து சிஷ்யனுக்கு இருக்கோ அந்த சிஷ்யனுடைய தத்துவ சந்தேகங்கள் எல்லாத்தையும் எடுத்து தத்துவ மாதிரி காமிச்சு அத உபதேசம் பண்ணணும். தத்துவ மாதிரி காண்பித்து உபதேசம் பண்ணணும். தத்துவ புத்தி அதுல இல்லவே இல்லை குருவுக்கு. ஏன்? கடைசியில கைவல் நவனத்தில் எல்லாத்தையும் உச்சாரணம் சொல்லுவார். எப்படி இந்த சிருஷ்டி உண்டாச்சு, எப்படி இதெல்லாம் நிலைப்பட்டது, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்ற கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பை எல்லாம் அப்படிம்பாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பை எல்லாம். இது எல்லாமே அழகான கற்பனை. ஏன் புத்திக்கு உண்டான கற்பனைக்கு பிரகாரம் நான் உனக்கு காட்டின சிருஷ்டி இப்படி வந்தது, இதனால இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு சாஸ்திரம் சில கற்பனைய சொல்றது. இந்த சிருஷ்டி, ஏன்னா சிருஷ்டியில தாத்பரியம் இல்ல சாஸ்திரத்துக்கு. ஸ்ருதியில சிருஷ்டிய சொல்றதுக்கு தாத்பரியம் இல்ல. ஏன் அத எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, சிருஷ்டி எப்படி உண்டாச்சு அப்படின்னா பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. ஆத்மனோ ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னி ராபி பிருத்வி பிருத்யாம் ஓஷதய ஓஷதிபியோன்னம் தஸ்மாத் புருஷ அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரமமா சொல்றது. ஆகாஷம் வந்தது, ஆகாஷம் இருந்தது, வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது அப்படின்னு ஒரு கிரமத்தை காமிக்கிறது. இன்னொருத்த சொல்றது மூணு பூதம் தான் உண்டாச்சு அப்படின்ட்டு. இப்படி இந்த மாதிரி விசாரத்துல பேதம் இருக்கு. அந்த சுத்தியில சொல்றது மூணே மூணு பூதம் தான், இந்த சுத்தியில சொல்றது பஞ்சபூதம்னு சொல்லிட்டு சிருஷ்டி உண்டான சிருஷ்டியானது பஞ்சபூதம்னு சொல்றது. சுத்தி ஒன்னொன்னுக்கும் விரோதம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் தப்பு அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் தப்புன்னா சுத்திய கேட்காதடா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்லை. சுத்தியில தாத்பரியம் அதுக்கு இல்ல அப்படிங்கறதான் நமக்கு. சுத்தி வந்து நமக்கு இந்த பிரம்ம வித்யால இந்த சிருஷ்டி வித்யாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தாத்பரியம் இல்லை அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்றது? அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றது. மாத்தி மாத்தி சொன்னாலே ஒரு தடவை இன்னைக்கு ஏண்டா வரல அப்படின்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் ஏண்டா வரல அப்படின்னா சைக்கிள் டயர் கழண்டுடுச்சு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சர் ஆச்சு அப்படின்னா, ஆமா சார் கழுண்டு பஞ்சர் ஆயிடுச்சு சார், பஞ்சர் ஆகி கழுண்டு போச்சு சார். இப்ப அவன் மாத்தி மாத்தி கதைய சேர்த்துக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொன்ன ரெண்டுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம். டயரும் பஞ்சர் ஆகல, டயரும் கழல. அப்போ அவனுக்கு அதுல தாத்பரியம் இல்லை, ஏதாவது சொல்லி தப்பிச்சிட்டு போனோம். அந்த மாதிரி இந்த கேள்வி அவனுக்கு இருக்கு சிஷ்யனுக்கு. இந்த கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில கொடுக்காம அங்கேருந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஏன்னா போக விடமாட்டான். இருந்தாலும் அப்படின்னு திருப்பி திருப்பி இழுத்து அங்கேயே வைப்பான். அதனால அவனுக்கு இருந்தாலும் அப்படின்ற அந்த சந்தேகம் போற வரைக்கும் உனக்கு சிருஷ்டியில வேற ஏதாவது தாத்பரியம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த மாதிரி ஆகாஷில வந்தது, அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் மாறி போச்சு, இந்த மாதிரி எல்லாம் மாற்றத்தினால இதெல்லாம் உண்டாச்சு, இப்ப சொல்லு உனக்கு புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சது. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகமும் இல்ல. சிருஷ்டி எப்படி உண்டாச்சு? இது கிரமம் புரிஞ்சிருச்சுல? வெரி குட், புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப சொல்ற அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லணும். அதெல்லாம் பொய் அப்படின்ட்டு அப்பதான் அவனுக்கு அதுல இருக்கிற ஃபாலசி, அதுல இருக்கிற பிரச்சனைகள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த சிருஷ்டியில இந்த மாதிரி கிரமத்திலையும் இந்த மாதிரி சிருஷ்டியிலையும் உள்ள பிரச்சனைகள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால அத்தியாரோபவாத நியாயத்தை எடுத்துட்டு என்ன பண்றாரு? அந்த அத்தியாரோபவாத அபவாத நியாயம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணத்தை கொண்டு வராரு. அசபூதாயாம் ரஜௌ சர்ப ஆரோபவத் வஸ்துனி அவஸ்து ஆரோப அத்தியாரோப. அத்தியாரோபம்னா என்ன? அபவாதம்னா என்னன்னு ஆரம்பிக்கல இன்னும். அத்தியாரோபம்னா முதல்ல என்ன? எற்றி பார்த்தல், எற்றி பார்த்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? அத்தியாசஹ அதஸ்மின் தத் புத்தி அப்படிங்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். சொல்றாரு அதஸ்மின் தத் புத்தி. எல்லாருமே ஒத்துக்கிற அதஸ்மின் தத் புத்தி தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னாடி சொன்னாரு பரத்ர பூர்வ திருஷ்டாபாச, பூர்வ பரத்ர பூர்வ திருஷ்டாபாச அப்படிங்கிறாரு. அப்படி வேற இடத்துல பார்த்த பூர்வ, வேற இடத்துல பார்த்த பூர்வத்திர பரதிஷ்டா பர பரத்திர பூர்வ திருஷ்டாவாச, வேற இடத்துல நீங்க பார்த்த பூர்வ திருஷ்ட வேற ஞானமானது பரத்திர நம்ம முன்னாடி இருக்கிற விஷயத்து மேல ஏற்றி பார்க்கறது தான் அவ வாத்தியாசம். அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாரு, அதஸ்மின் தத் புத்தி தியவோச்சாம அப்படிங்கிற அத்தியாச பாஷ்யத்துல அத்தியாசத்தை நிரூபிக்கும் போது, இந்த ஏற்றி பார்த்தல் ஒன்னு இருக்கிறத நிரூபிக்கும் போது, ஏற்றி பார்த்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா வேறு வேறு விஷயத்துல வேறு வேறு விஷயத்தை ஏத்தி பாக்குறது, பாக்குறது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற இடத்துல இருக்கிறதா பாக்குறதுங்கிறதா ஏத்தி பாக்குறது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அசர்ப பூதாயாம் ரஜ்ஜம், கயறு. கயர் என்னது? பாம்பு இல்லாதது. பாம்பு அல்லாததான கயர்ல அசர்ப பூதாயாம் ரஜ்ஜம், பாம்பு அல்லாததான கயர்ல சர்ப ஆரோபவது, அது பாம்பு அப்படிங்கிற ஏற்றி பார்த்தல், அதுக்கு பேரு அத்தியாச அத்தியாரோப. அந்த அத்தியாரோபத்தை தான் லட்சணத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உதாரணத்தை சொன்னாரு, அதுக்கப்புறம் லட்சணத்தை சொல்றாரு. என்னது? வஸ்துனி அவஸ்து ஆரோப. வஸ்துனி ஒரு விஷயத்துல, அவஸ்து அந்த விஷயம் அல்லாதத ஆரோப ஏத்தி பாக்குறது, அதுக்குதான் அத்தியாரோப அப்படின்னு பேரு. அத்தியாரோபம்னா எது எது இல்லையோ அதுல அது அப்படிங்கிற புத்தி, எது எதுவோ அதுல அது அது அல்லங்கிற புத்தி. எப்படி வேணாலும் பாக்குறாங்க. கயர்ல பழுதுல பாம்ப பாக்குறீங்க, சிப்பியில வெள்ளிய பாக்குறீங்க, இதெல்லாம் அத்தியாரோபத்துக்கு உதாரணங்கள். இந்த மாதிரி 12 வகையான உதாரணத்தை கொடுக்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். 11 வகையான உதாரணத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி சிப்பி வெள்ளி இதெல்லாம் ஒன்னொன்னுத்திலையும் ஒரு ஒரு தர்மத்தை ஒரு ஒரு விஷயத்த நிராகரிக்கிறார். பொதுவா என்னது அத்தியாரோபம் அப்படிங்கறது? கயர்ல பாம்ப பாக்குறது. பாம்பு கயர்ல என்னைக்குமே இல்ல, அது முன்னாடியும் இல்ல, இப்பவும் இல்ல, அப்பவும் இல்ல, அப்புறமும் இல்ல, எந்த காலத்தையும் உண்டாக முடியாது. அப்ப அதுல பாம்பு இருக்கிறதா இருக்கிற புத்தி என்னது? எற்றி பார்த்தலா தான் இருக்க முடியும். ஏன்னா இது பாம்பு இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சுட்டி காமிச்ச பின்னாடி அந்த பாம்பு எங்க போகும்? ஓடியா போறது. முன்னாடியும் இல்ல, இப்பவும் இல்ல. அதத்தான் திருப்பி சொல்றாரு, வஸ்து சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம அஜானாதி சகல ஜட சமூகம் அவஸ்து. வஸ்துனி அவஸ்து ஆரோப அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயத்துல விஷயம் அல்லாததை எத்தி பாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வஸ்து அப்படிங்கிற இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னது? சிப்பியோ இல்ல, கயரோ இல்ல, இங்க சொன்னது பிரம்மம். உதாரணம் உதாரிக்கப்பட்டது அப்படின்னு ரெண்டு நிலை. முதல்ல உதாரணத்தை சொல்லிட்டு உதாரிக்கப்பட்டதால் அதை ஏத்தி பாக்குறாரு. உதாரணம் உதாரிக்கப்பட்டதும் என்னைக்குமே சமானமா எல்லா தளத்திலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இருக்கவும் முடியாது. உதாரணமும் உதாரிக்கப்பட்டதும் எல்லா நிலைகள்லயும் பொருந்தாது. அந்த சில அம்சத்தை பொருந்தறத வச்சுதான் உதாரணத்தை நம்ம காமிக்கிறோம். இதுல அப்படி இல்லையே, அதுல இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா உதாரணம் சொல்றோம் பிரம்மத்தை பத்தி. ஒரு சாமி சொல்லும் போது சொன்னாரு, பிரம்மம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, பிரம்மம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஆனா உணர முடியும் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டா கரண்ட் மாதிரி அப்படின்னாரு. இன்னொருத்தன் கேட்கிறான், தொட்டா சாக்கடிக்குமோ பிரம்மம், தொட்டா சாக்கடிக்குமோ அப்படின்னு. அப்படி கேட்கிற அந்த கேள்வியே வந்து என்னது? தவறான கேள்வி. காரணம் என்ன? எல்லா நிலைகளிலும் உதாரிக்கப்பட்டது. இந்த மாதிரி அது பார்க்க முடியாது அனுபவபூர்வமானது அப்படிங்கறத சொன்னாரே தவிர தொட்டா ஷாக்கடிக்குங்கிற சமயத்தை சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப எல்லா இடத்திலையும் பொருந்தாது உதாரணம் உதாரிக்கப்பட்டதும். அதனால இங்க வஸ்து என்னது? சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம. சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லப்பட்ட சொரூப லட்சணம் உடையதான இரண்டற்றதான அத்வயம் பிரம்ம, இரண்டற்றதான பிரிவற்றதான பிரம்மம். சரி, அந்த அவஸ்துன்னு சொல்லீங்களே, விஷயம் அல்லாதுன்னு சொல்லீங்க, அது என்னது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானாதி சகல ஜட சமூக. எது அந்த ஜெகத் என்னது? அந்த அவஸ்து என்னது? அவஸ்துக்கு சொல்றாரு அஜ்ஞானாதி சகல ஜட சமூக. அவஸ்துவோட லட்சணம் அது. அவஸ்து எப்படிப்பட்டது? அஜ்ஞானம் முதலிய சகல ஜட சமூக, இந்த ஜட சமூகம் எல்லாமே அஜ்ஞானம் முதலிய ஜட சமூகம் எல்லாமே அஜ்ஞானம் இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொல்லல. அவர் அஜ்ஞானம் முதலாக உடையது, அஜ்ஞானம் ஆதி ஏஷாந்தே அஜ்ஞானாதி அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞான ஆதினு சொல்லி சொன்னா அஜ்ஞானம் முதலிய அப்படின்னு அர்த்தத்துல சொல்லல. அஜ்ஞானம் எதற்கு ஆதியாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கிறதோ அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லியிருக்காரு. அஜ்ஞானம் ஆதி சகல ஜட சமூக, இந்த காரணமானது எது இந்த ஜட சமூகத்துக்கு? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம்ங்கிற காரணத்துல, காரணத்தினால தோன்றிய காரிய வஸ்து எல்லாமே, அஜ்ஞானம்ங்கிற காரணமும் அதனுடைய காரியம் எல்லாமே அவஸ்து. அப்படி வஸ்துனா சச்சிதானந்தம் சொல்லப்பட்ட பிரிவற்றதான அந்த பிரம்மம், அங்க அத்வயம் அப்படிங்கிறதுக்கு பிரிவற்றது இரண்டற்றது அப்படின்றது, இரண்டற்றது அப்படிங்கறதுதான் பொதுவான அர்த்தம். பிரிவற்றது அப்படிங்கிற பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவஸ்து அப்படிங்கிறது என்னது? அஜ்ஞானம் காரணமாக உடைய இந்த ஜகத் முழுவதும், அஜ்ஞானமும் அதன் காரியங்களும். அஜ்ஞானாதி சகல ஜகத் ஜட சமூக அப்படின்னா அஜ்ஞானம் தத் காரியச்ச அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அஜ்ஞானமும் அதன் காரியமும். அஜ்ஞானம் தூ, அஜ்ஞானம்னா என்னது அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்துக்கு லட்சணம் சொல்றாரு. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்கு பேசணுமே. அஜ்ஞானம்னா என்னது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் தூ சர்வ்யாமணிவதனீயம் திருணாத்மகம் ஞான விரோதி பாவரூபம் எத்கிஞ்சித் இதி வதந்தி அஹமஜ்ஞஹ இத்யாதி அனுபவாத் தேகாத்ம சக்திம் ஸ்வகுணைஹி நிகூடம் இத்தியாதி சுதேஷ. அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்தோட லட்சணம் சொல்றாரு. இது அஜ்ஞானத்தோட லட்சணம். சததபியாம் அனிர்வசனீயம் திருகுணாத்மகம் ஞான விரோதி பாவரூபம், இது லட்சணம். அவித்யாவுக்கு, அஜ்ஞானத்துக்கு, மாயாவுக்கு லட்சணம் பாவரூபத்வே சதி அனிர்வசனீயத்துவம். சத் அசத்யாம் பின்னத்வே சதி சதசத் பின்னத்வே சதி பாவரூபத்வே சதி அனிர்வசனீயம் அனிர்வசனீயத்துவம். இது வந்து லட்சணம், குறிப்பு. எதுக்கு? அஜ்ஞானத்துக்கு, அவித்தைக்கு. இந்த அவித்தியுடைய குறிப்ப ஒரு ஒரு பதத்தையும் நம்ம விசாரம் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: நாலேறு இயற்கை பதினோரு மூவரோடு ஒன்பதிட்டு இரட்டிய உயர்நிலை பெரிய, அதாவது என்ன குறிச்சுக்க, 33 கோடி தேவர்கள் யாரை பிரிக்கும்னா, சூரியர்கள் 12, ருத்ரர்கள் 11, அட்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவர் 2. இதுதான் 33 கோடினா குரோர் அர்த்தம் இல்ல அந்த இடத்துல. ரொம்ப பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, 33 கோடின்ட்டு. 12, 11, 8, 2 கூட்டினா 33 வந்துருச்சா?
5: 8
4: அட்டவசுக்கள், அட்டவசுக்கள் பேர். 11 ஏகாதச ருத்ரர்கள், ருத்ரர்கள் அதாவது அது ஒரு குரூப், ஏகாதச ருத்ரர்கள் ஒரு குரூப். அது ஏகாதச, ஏகாதசனா 11, சூரியர் 12, அட்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. இவங்களுக்கு தான் 33 கோடி தேவர்கள் பேர். கீதையினா அதான், இதெல்லாம் வந்து சைவத்துக்கு வாய்ந்தவருக்கு வேறுபாடே கிடையாது. கீதையை படிச்சாலும் இதுதான் வரும். பகவத்கீதையில வருது இல்லையா, 33 கோடி தேவர்களை பத்தி பகவத்கீதையில வருதே. அப்ப அவரும் பகவானும் இதே தான் டெபினிஷன் கொடுக்கிறார். சைவத்துல என்ன கொடுக்கணும் அதே டெபினிஷன் தான் அவர் கொடுக்கிறார். அந்த 33 கோடி தேவர்களை பாரு என் அங்கத்துல அப்படின்னு விஸ்வரூப தரிசன யோகத்துல சொல்றாரு இல்லையா. நிறைய விஷயங்கள் கோயின் சைடு ஆகும், சைவத்துக்கு மைனவுக்கு ஒன்றும் பேதம் இல்லை. சில இடங்கள்ல தான் வந்து இந்த கொள்கை விளக்கங்கள்ல தான் வேறுபடுமே ஒழிய நிறைய இடத்துல ஏன்னா ரெண்டுக்கும் பேஸ் வந்து வேதம் தான், வேதம் வந்து ரெண்டு பேருக்கும் அடிப்படை தானே, அதனால அங்க வந்து சில இது கான்ட்ரவர்சி வராது.
5: பில விஷ்ணு வச்சுக்கலாம்,
4: அது வேற ஒன்னு சொல்ற அர்த்தம் வேற, நம்ம விஷ்ணுங்கிறது நம்ம சொல்ற இன்டர்பிரேஷன் வேற. எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது நாம வேற மாதிரி பண்றோம், அவங்க வேற மாதிரி பண்றாங்க, அவ்வளவுதான். அது எல்லாத்துலயும் இயற்கை தானே இல்லாத, அது வந்து எல்லாத்துலயும் இயற்கை தான். ஒரு கோயில் ஒரு கோயில் நடத்தினா நாலு ட்ரெஸ் இது நாலு ட்ரெஸ் நாலு விதமா இன்டர்பிரேட் பண்றாங்க, இது நேச்சர் தானே, இது இது வந்து பெரிய அன்யூஷுவல் திங் ஒன்றும் இல்லையே. அது போல அந்த அந்த தாற்பயம் இந்த பிராணக்கலைகளை நம்ம அணுகும் போது என்னங்கிற புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அங்க வரக்கூடிய கேரக்டர், அதாவது அங்க அந்த பிராணங்கள்ல வரக்கூடியதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த முழுமுதல் கடவுளாக சிவபெருமான குடிக்காது, அந்த 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரளயாகல வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆன்மாவை தான் அங்க நியமிக்கிறார் அவர் தான். அதுக்குதான் அந்த சித்தாந்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியாம போய் நம்ம போய் விளையாடக்கூடாது. அவர் தான் வந்து அவருக்கு தான் கல்யாணம் உண்டு, அந்த முழுமுதற் கடவுளா இருக்க சிவபெருமானுக்கு கல்யாணம் எல்லாம் கிடையாது. கல்யாணம் யாருக்கு? இவருக்கு தான். இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் கைலாய மலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அவருடைய அவரை வந்து கட்டாயமாக நாம் வணங்குகிறோம், வணங்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த நம்மை போன்ற எத்தனையோ உலகங்கள் அவருடைய ஆளுகைகளை இருக்குது, ஆனா அவரும் யாரு? நம்மை போன்ற ஒரு ஆன்மாதான். அவரும் தியானிப்பார். ஆமா, திருவிளையாடல் நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. புராணங்கள்ல திருவிளையாடல் சொல்றதெல்லாம் இவருடையதான், அந்த முழுமுதல் அல்மைட்டி காடுக்கு ஒண்ணு கிடையாது. அவர் தான் எனக்கு எந்த விதமான உடமையுமே எடுக்கிறதே இல்லையே. ஆனா அது ஒரு பெரிய, அதுக்குதான் அந்த தத்துவம் நம்ம சமயத்தை பற்றி சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அங்க வந்து நிறைய நின்று சொல்ல போனா அந்த இது வந்து நாம இருக்கக்கூடிய லோகங்கள் பிரகிருதி மாய லோகங்கள்னு சொல்லப்படும், பிரளயாகல லோகங்கள் விஞ்ஞானகல லோகங்கள்ல நடக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வரவே வராது. இதே மாதிரி ஒரு இடத்தையும் ஒரு இல்லையா, இப்ப இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தா கனடாவிலேயே ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, டிவிலேயே பேப்பர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த பூலோகத்துல உள்ளவங்களுக்கு இந்த 24 புவனங்கள்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரும் இந்த தேவர்களும் நடத்தக்கூடிய செய்தி மட்டும்தான் நமக்கு ரீச் ஆகும். இது இல்லாத செய்திகளும் நடந்துகிட்டே இருக்குது. அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல உள்ள உலகங்கள், பிரளயாகல உலகங்கள், விஞ்ஞானகல உலகங்கள், அந்த உலகங்கள்லயும் சில சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த சம்பவங்கள் இந்த பூலோகத்துக்கு வருவதில்லை, வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எதை எதை நமக்கு தெரிய வைக்கணுமோ அதை மட்டும் தான் தெரிய வைக்கிறேன். இப்படி எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு கொள்கையில. இப்ப அதே போல சில பேர் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருக்கிறானே அவனும் வந்து கழுத்துல பாம்ப போட்டிருக்கிறான், அவன் வந்து அவனும் ஜெபம் பண்றான், கையில ருத்ராட்ச மாலை வச்சிருக்கிறான், நெத்தியில விபூதி பூசிருக்கிறான், அப்ப அவன் கையிலயும் ஒரு ஜெப மாலை இருக்குது, நீங்க அவரை தானே கடவுளா வணங்குறீங்க, அப்படியானால் அவர் யார ஜபிக்கிறார்? யாருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கல, மாணிக்க வாசகர்கிட்ட புத்தர்கள் கேட்கிறாங்க இந்த கேள்வியை. மாணிக்க வாசகருக்கும் புத்தருக்கும் நடந்த விவாதத்துல புத்தர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சொல்ற பதில் என்னன்னு கேட்டா, அது கடைசியில் வாக்கு என்ன வரும்னா, சில ரகசியங்களை வந்து அந்த சிவ தீட்சை இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா, உங்களுக்கு அது வரும்போது உணர்த்துவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தீட்சை பண்ணிட்டு உணர்த்துவாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, அவரும் என்ன பண்றாருன்னா அவருக்கு மேல உள்ள தலைவன் அனந்த தேவரை ஜெபிக்கிறார். அவர் அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார், அனந்த தேவர், அவருக்கு மேல சதாசிவர் இருக்கார். இந்த ஹைரார்கின்னு சொல்றவங்க அது ஹைரார்கி. ஆகவே அப்ப அவரும் என்னன்னு கேட்டா, அந்த அவரும் என்ன கிளாஸ் ஆஃப் சோல்ஸ் வரும்போது பிரளயாகலம் தான் வருது. அவர் வந்து அவர் ஸ்ரீகண்டம் யார வந்து நம்ம உருவமூர்த்தியாக வழிபடுறோமோ அவர் யாருன்னு கேட்டா, அவரு இந்த நம்மளை விட உயர்ந்த வர்க்கத்து ஆன்மாக்கள் ஒருத்தராகிய பிரளயாகலர் என்ற வர்க்கத்தை சார்ந்தவர். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன், இப்ப எங்க இந்தியாவில வைப்பாங்க கவர்மெண்ட்ல சி கிரேடு பி கிரேடு சி கிரேடு பி கிரேடு டி கிரேடு சி கிரேடு பி கிரேடு ஏ கிரேடு வைக்கிறாங்க. இப்ப இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இது என்னன்னு கேட்டா, இப்ப சி கிரேட கண்ட்ரோல் பண்றவன் பி கிரேடா பி கிரேடா தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கு சட்டத்துல. என்னுடைய கிளாஸ் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? இப்ப பி கிரேட கண்ட்ரோல் பண்ற ஆபீசர் ஏ கிரேடா தான் இருக்க முடியும், அப்படிதான் நிர்வாகத்தை சொல்றீங்க. இதேதான் கான்செப்ட். அதே போலதான் பிரளயாகலர் தான் சகலரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பிரளயாகலரை கண்ட்ரோல் பண்றவங்க விஞ்ஞானாகலர். இந்த மூவரையும் கண்ட்ரோல் பண்றவர் தான் அந்த அல்மைட்டி லார்ட். இதெல்லாம் அந்த பாத்திரியங்கள். என்ன சில பிரிலிமினரி தெரியாம நம்ம இந்த புராணங்களை எடுத்துக்கொண்டு நாம என்னத்தையோ ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மாணிக்கவாத தெளிவா சொல்றாரு. அப்புறம் அவங்களுடைய புத்தர்களுக்கு சிவதீட்சை செய்து விட்டு அங்க என்ன எப்படி முடியுது, அருமையா முடியும். அவர்களுக்கு அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்தவுடன் அங்க அருமையான அதை ஒரு நாள் சொல்லட்டுமா, முழுமையே சொல்லிடுறேன். அது பற்றிய என்ன எல்லாரும் நூல கடைசி படிக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்பொழுதுதான் அந்த அந்த பௌத்த மன்னன் இருக்கானே, அவனுடைய மகள் பிறவி தொட்டு உண்மையாக இருந்தவள். அந்த பிறவி தொட்டு உண்மையாக இருந்தவளுக்கு அங்க நயன தீட்சை செய்து வைத்து அவளை பேசும்படியாக செய்கிறார். பேசும்படியாக செய்து விட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு உன்னுடைய மகளே பதில் சொல்லுவான்னு சொல்றார். இவருடைய தீட்சையினால அவருக்கு அந்த பெண்ணுக்கு ஞானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பௌத்தர்கள் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றா, மாணிக்க வாசற்ற கேள்விக்கு யார் பதில் சொல்றான்னா, இந்த பௌத்த மன்னனுடைய மகளே பதில் சொல்ற. அப்படி வச்சா ரொம்ப அருமையான ஒரு பதில். அது வந்து டிஸ்பியூட்டேஷன் வித் சிலான் புத்திஸ்ட் எழுதுவார் இங்கிலீஷ்ல. டிஸ்பியூட்டேஷன் வித் சிலான் புத்திஸ்ட் அப்படின்னு பௌத்தரை வாதில் வெந்த சருக்கம். அது ஒரு அருமையான ஒரு வரலாறு. அதனால நிறைய விஷயங்களை நாம அந்த கான்செப்ட் தெரியாம நாம போய் என்ன பண்றோம்னா, நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மக்கள், எப்பயுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன அர்த்தம், தன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் சட்ட விரோதமாக போகும்போது உங்களை திருத்தணும், அதோடைய கடமை இல்லையா? நல்லவர்களை ஆதரிக்கணும், அதான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இயக்கம். அதன் வழி என்ன செய்யறாருன்னா, இந்த ஏன் அதை செய்கிறார், இது நான் சொல்லக்கூடிய வரலாறு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கோயில் புராணம், அதாவது இந்த புராண கதைகளுக்கு நான் திருமுறைகள்ல வரக்கூடிய அந்த புராண வரலாறுகளுக்கெல்லாம் திருமுறைகள்ல வெறுமனா நிறைய டெவலப் பண்ண மாட்டாங்க, அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நமக்கு மூன்று புராணங்கள்ல தான் வரும், திருமுறைகள்ல வரக்கூடிய இந்த மூன்று புராணங்களையும் வராத கதைகளும் உண்டு. ஆனா பெரும்பாலும் ஒரு 90% கூட சொல்லலாம், 90% நமக்கு வந்து குறிச்சுக்கிடுங்க, கந்த புராணம், காந்தி புராணம், கோயில் புராணம். கந்த புராணம், காந்தி புராணம், கோயில் புராணம்.
1: கோயில் புராணம்
4: சிதம்பரத்தை பற்றி அதை ஆதரவு அழிக்கிடுங்க. கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியன் உங்களுக்கு தெரியும், காந்தி புராணம் சிவஞான முனிவர், கோயில் புராணம் உமாவதி சிவம். எட்டு சாஸ்திரங்களை நமக்கு அருளி செய்த உமாவதி சிவன் தான் கோயில் புராணத்தை செய்த. இது வந்து ஒரு அறிஞர் மட்டும் இல்ல, எல்லா அதாவது ஒரு திருமுறை ஆசிரியர் மட்டும் இல்ல, இந்த செய்தி வந்து திருமுறையில வரும், திருப்பல்லாண்டுல வரும், பெரிய புராணத்துல வரும், திருவாசகத்துல வரும், திருமந்திரத்துல வரும், எல்லாத்துலயும் வரும். இப்போ அதனுடைய வரலாறு என்னன்னு கேட்டா, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து அவர் அந்த மாதிரி செய்யறார் அப்படின்னு கேட்டா, சில விஷயங்களை உணர்த்துவது. எப்பொழுதுமே சில விஷயங்களை வந்து ஆன்சர் சொன்னா கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயத்த வந்து நான் சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்முடைய அனுபவத்துல சொன்ன உடனே அது கரெக்டா இருக்கலாம்னு தோணும். சில விஷயங்கள் என்ன வரும்னா, நமக்கு ஒரு அனுபவம் வரும்போதுதான் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியும். அதனால சில விஷயங்களை வந்து அப்படிதான் சொல்ல முடியும். அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி.

இல்லையா? ஏன்னா அந்த அனுபவம் அதான் சொல்ல, அன் அவுன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இஸ் வாட் எ பவுண்ட் ஆஃப் தியரினா, அன் அவுன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இஸ் வாட் எ பவுண்ட் ஆஃப் தியரி. அது போல என்ன செய்யறாருன்னா, அந்த தாரகாவனத்து முனிவர்கள் இருக்கிறாங்க. அப்ப புராணக்கதைகளுக்கு வரும்போது நீங்க என்னெல்லாம் வச்சுக்கணும், இந்த ரூடிமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புராணங்களிலே சொல்லப்படுகின்ற ஹீரோ வந்து நாட் தி அல்மைட்டி காட், முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அந்த முழுமுதற் கடவுள் யார் வழியாக அருள் செய்கிறாரோ, அவரு வந்து ஆன்மாக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக சில திருவிளையாடல்களை செய்கிறார். அந்த வகையில தாரகாவனம்னு ஒரு இடம், அந்த தாரகாவன திருஷிகள், அது தாரகாவனம் வந்து இந்த மத்திய பிரதேசம் இருக்குன்னு இப்ப எழுதுறாங்க. சொல்லக்கூடிய அந்த இந்தியாவில் எங்க இருக்குன்னா, இட் இஸ் நவ் இன் மத்திய பிரதேஷ். அங்க வந்து நிறைய ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டதே ஒரு 10,000 ரிஷிகள். அந்த 10,000 ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டா, வேதத்தை நன்றாக படித்திருக்கிறார். வேதத்துல எந்த கேள்வி எந்த மூலையை கேட்டாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வேதத்தை மாஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. வேத அத்தியனம், வேத அத்தியனம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடாது, அது நிறைய பண்ணாதான் வர முடியும். அப்படி நன்றாக வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தவறான முடிவுக்கு வர்றாங்க. அதாவது சிவபெருமான் வேதங்களின் மூலமாக உணர்த்திய கொள்கைகள் அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, எந்த வேதத்துல எந்த பகுதியை கேட்டாலும் அவனால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வேதத்தை மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை ரிஷிகளுமே. அவர்கள் 7 தவறான கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான கொள்கைகள் என்ன என்று கேட்டால், ஒன்று வந்து அதாவது வேத கொள்கையின் பிரகாரம். அப்ப வேதங்கள் எத்தனையோ சுலோகங்களை உடையது, அப்ப அது எத்தனை இன்டர்பிரேஷன் இடம் வரும். ஆகையினால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் கொண்டிருந்த தவறான கொள்கைகள் மொத்தம் 7 கொள்கைகள். அது என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து யூனிவர்ஸ் ஆஸ் இட் இஸ் எட்டர்னல், இந்த உலகம் நித்தியம், இந்த உலகத்திற்கு அழிவு என்பது வராது. ரெண்டாவது, இந்த ஆன்மாக்களுக்கு என்று ஒரு தலைவன் இல்லை. மூணாவது, சிவன் மற்ற எல்லா கடவுளர்களும் ஒரு ஆன்மாக்கள் தான். எது நித்தியம்னா, வேதம் அலோன் இஸ் நித்தியம்னா, அதான் பெரிய விஷயம். என்னன்னு கேட்டா, ஒன்லி த வேதாசார் எட்டர்னல். அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட கிரியைகள் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த வேத கொள்கையின்படி நாம் நடந்து கொண்டால் நாமே கடவுளாக ஆக முடியும். கடவுளுக்குள்ள எந்த தன்மைகள், பை ஸ்ட்ரிக்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் தி கிரியாஸ் இந்த கிரியா காண்டாதி வேதாஸ், வி கேன் ஆல்சோ பிகம் டிவைன். அது வந்து வேதத்தில் கர்மகாண்டம்னு பேர். அதுக்கு பேர் கர்மகாண்டம். கர்மகாண்டம் மீன்ஸ் த செரிமோனியல் பார்ட் ஆஃப் வேதாஸ், த செரிமோனியல் பார்ட். இன்னொன்று ஞானகாண்டம். ஞானகாண்டங்கிறது கொள்கை விளக்கத்தை செய்யாத உபனிஷத்துக்கள். இவங்களுடைய கொள்கைக்கு என்ன பேர்னு கேட்டா, இவங்க கொள்கை இருக்காங்களே இவங்களுக்கு பேரு பூர்வ மீமாம்சான்னு பேர். பூர்வ மீமாம்சா, இந்த பூர்வ மீமாசு என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைய யார் உருவாக்கினார்னா, ஜெய்மினி அப்படின்னு ஒரு முனிவர். இந்த ஜெய்மினிங்கிற ஒரு முனிவர் வந்து இதுதான் வேதனுடைய கொள்கை என்று அவர் சொன்னார். இப்ப என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு அவர்களை திருத்த வேண்டியது கடமையாகிறது. எப்பொழுதுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்களேன், இப்ப நான் ஒரு ஆசிரியர், ஒரு 40 பிள்ளைகளுடைய ஆன்சர் பேப்பரை நான் பார்க்கிறேன். பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, இவன் 40 மார்க்கு தூக்கி வச்சிருவேன், இவன் 50 மார்க்கு தூக்கி வச்சிருவேன், தூக்கி வச்சிருவேன். ஒருத்தவன் ஒரு பையன் மார்க்கு 99, உடனே எனக்கு வந்து தூக்கி வைக்க மாட்டேன், இவன் 1 மார்க் எங்க விட்டான்னு பார்ப்பேன். 40 மார்க் எடுத்து பார்ப்பேனா, நான் 99 ஸ்கோர் பண்ணிருக்கானே, அப்படியானால் அந்த ஒண்ணு என்ன தப்பு பண்ணிருக்கான்னு ஒரு ஆன்சைட்டி வாதியாருக்கு வரணும், இல்லைன்னா உண்மையான

0: அப்படித்தானே? அப்ப என்ன பண்றாரு, என் நான் அருளி செய்த வேதத்தை இந்த அளவுக்கு தளபாடமா படிச்சு வச்சிருக்கிறான், ஆனா இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், நான் என்ன முடிவு சொல்லியிருக்கேன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன சொன்னாரு, அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டா, வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகள் ஞானத்தை கொடுக்காது. அது மட்டுமல்ல, அந்த வேதத்தில் அந்த கர்ம வினை என்பது இருக்கே, அந்த வினை என்பது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை செய்வதனாலேயே வினை நீங்கிவிடும். அது வேதத்தினுடைய கருத்து இல்லை என்பதற்காக என்ன செய்யறாருன்னா, இது உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, எல்லாம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். உடனே நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான், இன்னொன்னு கோட் பண்ணுவான். இந்த திருக்குறள் எப்படி நடக்குது, அதாவது திருக்குறள் எடுத்தாச்சுன்னா அவர் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை சொன்னவரும் திருவள்ளுவர் தான். இன்னொரு குறளை என்ன சொல்றாரு, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடைய. ஒருத்தன் தன்னுடைய சாமர்த்தியத்தினால என்னென்னோ வச்சா கூட அவன் நூல்களை ஒழுங்கா படிக்கிறானா அவன் சொல்றதை கேட்காதங்கிற. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கேளுங்கிறாரா கேட்க கூடாதுங்கிறாரா, ரெண்டுமே திருக்குறள் தான் இருக்கு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னொன்னு, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும், படிக்காத ஒருத்தர் நம்ம அவனுடைய பேச்சு திறமையினால என்னவோ ஜாடமாடையா சொல்லுவான், அது கண்ணு கால மூக்கெல்லாம் வைப்பான், ஆனா அது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், பட் டோன்ட் ஹியர் இட் அப்படிங்கிறார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். ரெண்டுமே திருக்குறள் தான் இருக்கு. அப்ப என்ன, அப்ப திருவள்ளுடைய கருத்து என்ன, கேளுன்னு சொல்றாரா கேட்க கூடாதுங்கிறாரா, இன்னும் புரியல. அதான் நம்ம பார்க்கணும். அங்க என்னன்னு கேட்டா, கருத்து அங்க ஒரு நுட்பமான கருத்து இருக்கு. எல்லாருமே இந்த குரல் சில குரல் எடுத்துக்கிடுவாங்க, எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, யாரு என்ன சொன்னாலும் கேளு. அது யாருக்கு, அரசவையில எங்க, அது யாருக்கு சொல்றாருன்னு பாக்கணும். அங்க சொன்ன குரல் எதுக்குன்னு கேட்டா, ஒரு அரசனுடைய அவைக்களத்துல மந்திரிகள் இருப்பாங்க, கலை வல்லுநர் இருப்பாங்க, வைத்தியர் ஒருத்தர் இருப்பாரு, ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாரு, சேனாதிபதி இருப்பாரு, மந்திரி இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க அவைக்களத்துல. இப்ப உடனே சேனாதிபதி எந்திரிச்சு சொல்லுவார், சேனாதிபதி எந்திரிச்சு என்ன சொல்லுவாரு, இப்ப வந்து இந்த எதிரி மண்ணுன்னு சில பிரச்சனைகள் இருக்கு, பக்கத்து நாட்டு மண்ணை நம்ம அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கலாம், இந்த சமயத்துல நம்ம அவனை அட்டாக் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் பாரு. சேனாதிபதி அவருடைய எஸ்டிமேஷன். உடனே ஜோதிட எந்திரிச்சு என்ன சொல்லுவாரு, சொல்லுவாரு, மன்னா இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லை, இந்த சமயத்துல நான் ஒரு போரை தொடுப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல மன்னன் என்ன சொல்லக்கூடாது, போரை பற்றி பேச வேண்டியவன் சேனாதிபதி தான், நீ ஜோதிடன் உட்காருன்னு சொல்லக்கூடாது. அது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அரசியல்ல அரசவையில இருக்கக்கூடிய எல்லா கலையிலும் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு கலை பற்றி ஒருவன் பேசும் பொழுது இன்னொரு கலையை சார்ந்தவன் அது பற்றிய கருத்து சொன்னாலும் மன்னன் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு மன்னனுக்கு சொன்னாரே ஒழிய, ரோட்ல போன கருப்பனும் சுப்பனும் கேட்கணும் அர்த்தம் இல்லைங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில அரசியல் அமைச்சியல்ல சொல்ற. அப்ப பார்க்கணும், அப்ப திருக்குறள் அப்படி படிச்சாதான் தெரியும் எந்த அதிகாரத்துல ஏன் சொல்ற, இங்க யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, எவன் சொன்னாலும் கேளு அர்த்தமா. ஒரு சின்ன ஒரு தமிழ் நூல்ல 1330 பாட்டுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப எவ்வளவு வேதம் விரிந்தது, அதுல வந்து எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு எங்கெங்க எக்ஸம்ஷன் இருக்கு என்னங்கிறத பாக்கணும் இல்லையா. அவன் தவறான கொள்கையை சொன்னா இவனுக்கு போய் அவனுக்கு அறிவுறுத்தணும்னா அவன் கேட்க மாட்டான். அதெல்லாம் அவன் பட்டாதான் தெரியும், சில பேர் சொல்ல முடியும் நீ பட்டாதான் தெரியும். அதெல்லாம் என்ன பண்ற, ஒரு திருவிளையாடல் பண்ற. அங்கதான் என்ன பண்றாருன்னா, அந்த ரிஷி பத்தினிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த சில வினைகளை இந்த ஜென்மத்தில் வந்து கூட்டுற. அதாவது சைவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் செய்கின்ற வினை இறைவன் தான் கூட்டுகிறார், ஆனால் எப்போது கூட்ட வேண்டும் என்பது அவர் தான் முடிவு பண்றார். அது எப்படி வராது, ஸ்ட்ரிக்டா அதை செய்த ஆர்டர்ல வராது. இப்ப நான் சொல்லிடுறேன், 101வது பிறவிக்கு முன்னாடி நம்ம செய்த வினை முதல்ல பலனை கொடுத்த பிறகுதான் 99 பிறவிக்கு முன்னாடி செஞ்சது வரும்னு அப்படி கிடையாது. நம்ம ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ண வந்து பாருங்க, அந்த ஆர்டர்ல வராது. அது என்ன வரும்னா, அவரு இந்த உலகத்துல என்ன நடக்கணும் சந்தர்ப்பம் பண்றாரோ அந்த வினைகளை இந்த காலத்தை குரோனோலாஜிக்கல் ஆர்டர்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. அந்த குரோனோலாஜிக்கல் ஆர்டர்ல வினை வந்து பலனை கொடுக்காது, அது சிவபெருமான் தான் ரெகுலேட் பண்ணுவார். அதனாலதான் அதுக்கு என்ன பேரு, வினைகளை கூட்டுவிப்பவன் பேர். வினைகளை கூட்டுவிப்பவன் தான் சிவன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திங்களூர் தனிலென்றும் திருமறையோர் பின் செல்ல, பைங்கன் விடை தனிப்பாக திருப்பழ பதிபூந்து. தங்கு பெறும் காதலோடும் தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்பு உற வணங்கி முன்னின்று போற்றி செய்வார். திருப்பழ பெருமானவர் பாடப்படும். இப்போ நாவுக்கரசருடைய பெயரை அப்பூதியார் ஊர்தோறும் வீதிதோறும் பந்தல்தோறும் எழுதி வைத்தார். நாவுக்கரசர் அப்பூதியாருடைய பேரை ஒரே இடத்துல எழுத போற, ஆனா அது உலகம் உள்ள அளவு அது இருக்கு. அந்த பந்தல் இருந்த இடம் நீ தெரியாம போயிடுத்து, தெரு இருந்த இடம் தெரியாம போயிடுத்து, கொலை இருந்த இடம் தெரியாம போயிடுத்து. ஆனா திருநாவுக்கரசர் அப்பூதியாருடைய பேரை எழுதி வச்சாரு. அந்த பதியம் சைவருடைய உள்ளத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, தேவார இயற்றிலும் சரி, பாட்டிலும் சரி, இன்று நிலைவு வருது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை அப்புறம் செய்கிறார். சீக்கிரம் பெருமானார் சொல்ல போறார். அதே சந்தம் இதுவும் கச்சக கழிப்பா இந்த பதினக்கடா பண்ணிலேயே பாடத்தக்க வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. உடை மாலை மதி கண்ணீரி தடையொற்கடற்கி அடை மாலை சீல அப்பூதி அடிகள் தம்மை நடைமான சிறப்பி நடை ஒழுக்கம். அப்பூதி அவருடைய ஒழுக்கத்தை வெகுவாக சிறப்பித்தாராம். நன்மை கூறி தீர்ந்தவர் சொன்னார் பாருங்க. தமிழ் நன்மையை தருமா? நிச்சயமா நன்மையை தருகிறார். கூறி நன்மையே விளை தீம் தமிழ் தேர்கோல இனிமை இனிமையும் தரும். சொல்லும் இனிமை, பொருளும் நன்மையை தரும். துடைமாலை திருப்பதிக சொன்னாலை பாடுங்கள். இந்த கடைசி பாட்டுல குஞ்சி பூவாய்கின்ற சேவடியாய் கோழியே இல்லுவோம். அஞ்சி போய் கழிவெளிய அடல் ஓம்பு மப்பூதி குஞ்சி பூவாய் என்ற சேவடியாய் கோடியே. கோடியே என ஏற்றுக்கொள். அவன் அப்பூதி உன்னுடைய திருவடியையே தனது சிரத்திலே பூவாக சூட்டி உள்ளான், அவனை ஏற்று அருள்பாலிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார் நாவுக்கரசர். அவரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு அப்பூதியாரிடத்திலே பிரியா விடைபெற்றுக் கொண்டு பிற தலங்களுக்கு எழுந்தொழுகின்றார்.
4: எழும் பணியும் இளம் பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும் பணி மேற்கொண்டருளி திருச்சோற்று துறைமுதலா தழும்புரு கேழ்மையில் நண்ணி தானங்கள் பலபாடி செழும் பழனத்திரை கோவில் திருத்தொண்டு செய்திருந்தார். திருச்சோற்று துறை போய் பாடுற திருச்சோற்று துறையில ஒரு திருநேரிசை திருநிறுத்தம் திருக்குறள் திருத்தாண்டவன் எல்லாம் இருக்கு. பயணத்துக்கு அஞ்சு பிரியும். திருப்பயணத்துக்கு எல்லா வகையிலும் பிரியம் கிடைச்சிருக்கு. பண்முறையில ஒண்ணு, பழந்தகடா பண்ணல ஒண்ணு, திருநேரிசையில ஒண்ணு, திருவிருத்தத்துல ஒன்று, இவையெல்லாம் மூணு நான்காம் திருமுறையில் அடங்கும். அஞ்சாம் திருமுறையில திருக்குறந்தொழி ஒன்று, ஆறாம் திருமுறையில திருத்தாண்டம் ஒன்று. ஆக ஐந்து பதியங்கள் பயணத்துக்கு அருளப்பட்டுள்ளன. சோட்டுத்துறைக்கு நான்கு பதியங்கள் அருளப்பட்டுள்ளன. பயணத்திலே தங்கியிருக்கிறாராம். இப்ப நல்லூர் பெருமான நினைக்கிறார். அவர் தானே இவருக்கு அவருடைய திருமுடி மீது திருவடியை சூட்டியவர். நல்லூர் பெருமானுடைய அருள் பெற்றவரை திரும்ப நல்லூருக்கு போகிறார்.
3: சால நாள் அங்கம் வந்து ரொம்ப நாள் அமர்ந்த இடம் பயணம். ஆவடுதுறையில பல நாள் தங்கினார்னு சொல்றார். இப்ப திருப்பயணத்துல ரொம்ப நாள் தங்கினதை சொல்றாரு. போல திருநாவுக்கரசு நிறைய நாட்கள் தங்கின தலங்கள்ல பயணம் ஒண்ணு உண்டு, ஆவடுதுறை உண்டு, நல்லூர் உண்டு, பழையாறை வடதறி உண்டு. இதெல்லாம் நம்ம சரீரத்து மூலமா அறியணும். சால நாள் அங்கமர்ந்து தம் தலைமையை தாழ்வை ஆலமார் மணிமிடற்றார் அணிமலர் சேவடி நினைந்து சேலுலாம் புனற்பொன்னி தென் கரை ஏறி சென்று கோலனில் மணிமாட திருநல்லூர் குறுகினார். அந்த பெருமாள் வாங்கிட்டு இருக்கும் போது இப்ப திருவாரூர் பார்க்கணும்னு ஆசை. இந்த ஆசைப்படுறது திருநல்லூர்ல அங்கணைந்து தம் பெருமான் அடிவணங்கி ஆறாது பொங்கிய அன்போடு திளைத்து போற்றிகைத்து பணி செய்யும் நாள் தங்கு பெரும் காதலினார். இப்ப திருவாரூர் போகணும்னு நினைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும் காதல், தங்கு நிலை பெற்ற பெரும் காதல், தங்கி இருக்கிற காதல், ஓடி போயிடல அந்த காதல். அந்த அன்பு பாகேஸ்வருடைய உள்ளத்திலே நிலையா இடம் பெற்று இருந்தது. அந்த அன்பு நிலை பெற்று இருந்ததுனாலதான் திருவாரூர் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. ஏன்னா திருவாரூர் எல்லாரும் பார்க்க முடியாது. திருவாரூர் அப்பேற்பட்ட தலம், அடியவருக்கு அடியவரை ஆக்கக்கூடிய தலம். அதுவே தங்கு பெரும் காதல்னு சிறப்பித்து சொல்ற ஏழை தலங்களுக்கும் திருவாரூருக்கும் தனித்து வித்தியாசம் உண்டு. ஏழை தலங்களோட பல மடங்கு உயர்ந்ததலம் பூங்கோவில் என்று அழைக்கப்படும் திருவாரூர் திருப்பி. தாமரைமே விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவறியார் அதை சொல்றாரு பாருங்க. பிரம்ம விஷ்ணுகளுக்கும் அறிய வராதவர், அறிவருக்கு அறியவர் திருவாரூர் தொடர் இணைந்தார். இப்படி அந்த தலத்தில் போகும்போது நல்லூர் பெருமானுடைய அருள் விடை பெற்றுக் கொண்டே செல்கின்றார். நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையார் வல்லூர் தலைக்களத்தால் கையிலுமிடம் பல பணி போறவையில் பழையார் வருது. பழையாறையில வடதளி மேற்றலி மொழியூர்னு ஒரு தலம் இருக்கு. இது மூணும் சேர்த்து பழையாறையா கருதப்படும். ஆகவேதான் பல்லூர்னு சொன்னார். பழையாறை பல்லூர், பல்லூர்னா அந்த ஊருக்குள்ளே மூணு தலம் இருக்கு. சொல்லூர் ஒரு தமிழ் பாடி, சொல்லா பொருந்திய வளப்பம் இருந்த தமிழ் மாலை அத பாடினாராம். வலஞ்சுழியை துருதேற்றிய திருவலஞ்சி சிறப்புடைய ஒரு திருத்தலம். இந்திரனா தாபிக்க பெற்ற வெள்ளருக்கு விநாயகர் அங்கு வலஞ்சுழி விநாயகரா எழுந்துள்ள இந்த தலத்திலேதான் ஏரண்ட முனிவர் ஒரு துவாரத்திலே நுழைந்த காவிரி நீர் மீண்டும் வெளிவருவதற்காக தமது இன்னுயிரையும் ஈந்து தியாகம் செய்தார். ஆகவே காவிரி வலஞ்சுழித்து எழுந்தது. ஆகவே திருவலஞ்சுழி என்று இந்த தலம் அறியப்படுகிறது. இந்த தல தேவாரங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரசித்தியான தேவாரங்கள். திருநாவுக்கரசர் மூன்று பதிகங்கள் பாடியிருக்கிறார். விஞ்ஞான சம்பந்தர் மூன்று பதிகங்கள் பாடியிருக்கிறார். விஞ்ஞான சம்பந்த தேவாரத்தில் ஒரு அருமையான செய்தி ஒன்று வரும். விரதம் இருக்க வேண்டாம்னே சொல்லுவார். விரதம் இருக்கிற நேரத்துல அரியத்தை பாடுன்னு சொல்லுவார். வீடும் ஞானமும் வேண்டி விரதங்களால் பாடின் ஞானம் என்னாவது. விரதம் இருந்தா ஞானம் வந்துருமா? வராது. என்னை வலஞ்சொழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடு ஞானம் அல்லா அடி சேர்வது ஞானம். நீ அரியத்தை ஓதினியானா உன்னை உன்னை நாடி ஞானம் வரும். இது திருவலஞ்சொழிக்குரிய திருஞான சம்பந்த தேவாரம். இந்தளப்பண்ணிலே உள்ள தேவாரம். அப்படியே உடலை பருத்தி விரதங்களை மேற்கொள்வதற்கு பதிலா பரியங்களை எளிமையான முறையில் ஓதலாம். ஓதினா ஞானம் எளிதில பெற முடியும். ஒரு பரியத்துல சொல்றார். அதே திருநாள் தேவன் தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இரும் கடல் வையத்து. ஆகவே பெருமான வழிபடுறதுக்கு முன்னமும் நீ புரி நல்வினை பயனீரை முழுமணி தரளங்கள். அடுத்த பாட்டு சொல்லுவார். விண்டுவழிந்தான நம்முடைய வல்வினை, அது அடியாருடைய இருந்ததுனால. சாமிய கும்பரத்துக்கு நெஞ்சம் புண்ணிய செஞ்சது அடியாருடைய இருந்ததுனால வினை மாய்ந்ததுங்கிற ரொம்ப அரிய செய்தி. ரெண்டுமே முதல் பாட்டு அரண் பக்தியையும் அண்ணா பக்தி அடியார் பக்தியையும் சொல்லுது. கடைசி பாட்டுல சொல்லுவார். மாதோ பூரனை வலஞ்சுழி மருவிய நாதனே நாதன் வெளி ஞான சம்பந்தன் வாய் நவிக்கை தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லா சொல்ல கேட்டு வந்தவதனை வாரியாவினை மறுமைக்கும் இன்னைக்கும் வருத்தம் என்று அறையாவே. சில பேர் தேவான் பாட இயல கேட்க விரும்புறாங்க. அந்த கேட்கிறவங்களுக்கும் பிணை வந்து தாக்கா இந்த பிரிவிலே எந்த பிரிவிலே அப்போல அருமைப்பாடுடையவே தேவார திருப்பதிகள் என்பதே அவரை நம்ம திருக்காப்பு திருக்கடை காப்புல அருள் செய்யறார். ஏன் அருள் ஒண்ணுன்னா நமக்கு தெரியாது. நான் மயங்கி நிற்போம்.
5: நம்முடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான், நம்முடைய மலைவு ஐயப்பாட்டு தீர்ப்பதற்காகத்தான் அவருடைய பிள்ளையார் தமது திருப்பதிகளே திருக்கடை காப்பிலே இன்னென்ன படிவங்கள் இன்னென்ன ஆற்றலுடையவர்களே வலியுறுத்தி அருள் செய்கிறார். இதை நாம் மறக்கலாக இதை சொல்றதுக்கு அவர் என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கலாம். அவர் ஞானம் உள்ளவர்கள். அவரோட தேவாரத்திலே சொல்றார், எனதுரை தனதுரையார். அவர் வாக்கு சாமி வாக்கு ஒண்ணு. அவருடைய தேவாரங்களை படிக்க பெரிய பேரா நினைத்து ஓதலாம். ஓத முடியலையா, ஓதுறவங்க பாட கேட்கலாம்.
4: கேட்டாலே வினை போடும். இப்ப இல்ல, எப்பயுமே வினை வர.
5: இவ்வளவு அற்புதமா சொல்றார் அந்த வலஞ்சுழி.
4: அல்லூர் வென் பிறையடைந்தார் திரு குடமூக்கடைந்திருக்குடமூக்குல மூன்று பாடல் பெற்ற தலம் இருக்கு. குழந்தை காரணம், குடமூக்கு, குழந்தை கீழ்கோட்டம். அப்பமூத்திய பாடிய தலங்கள் ரெண்டுதான். குடமூக்குல பாடியிருக்கார், குழந்தை கீழ்கோட்டம் பாடியிருக்கார். கீழ்கோட்டத்துல ஒரு அரிய பாட்டு ஒண்ணு இருக்கு. குடமூக்குலயே ஒரு அருமையான செய்தி சொல்றார்.
5: சாமி கும்பிடு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கும்பிட்டாரு, வேற வழி இல்ல. அது அவர் சொல்றார் தேவாரத்துல,
4: சிரமம் செய்து சிவனுக்கு பக்தராய் பரமனை பலநாளும் பகிர்த்துமின்.
5: பல நாட்டு கும்பிடுற. அப்ப நம்ம எவ்வளவு நாள் கும்பிடணும், அதுக்கு வர்ற வரைக்கும் கும்பிடுவோம். நிச்சயமா அவர்கள் வந்துடும். அதுல ஐயப்பாடே வேண்டாம், அது நிச்சயமா வரும். மன கலக்கம் கொள்ளாம பாடி, கலக்கம் கொள்ளாம கலர்ச்சி இல்லாம பாடிட்டே இருக்கு. இன்னொரு பாட்டுல சொல்றாரு,
4: காமியம் செய்து காலம் கழியாதே.
5: காமியம்னா ஆசை.
4: உலக புள்ளிகள் மேல பற்றுடையவனா
5: காலத்தை கழிக்காத. சாமியோடு சரச்சு என்னென்ன நதிகள்லாம் வருதுன்னு ஒரு பாட்டுல சொல்றார்.
4: ஏ வீடற்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றனே, இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி புவி அமர் உலக அனைத்தும் உருவி போக.
5: இந்த உயிர் போறவனே சாமி கூப்பிடுவார்,
4: வாயிங்க
5: வாயிங்க பீர்ப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. நரகம் சொர்க்கம் எல்லாம் தாண்டி அந்த உயிர் சாமிகிட்ட போயிடுவான்.
4: தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை குக்கரணி தென்னீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் தோண்ட குடந்தை கீழ்கோட்டத்தையும் பூத்தனானே.
5: ஏழு நதிகள் பேசப்படுகின்றன. மகாபாரத்தில் கலந்துக்கூடிய நதிகள் ஏழு நதி. காவிரி, யமுனை, சரஸ்வதி, பொற்றாமரை, குக்கரணி, கோவின, கோதாவரி, குமரி, இப்படி ஏழு தீர்த்தங்கள் அது பேசப்படுகின்றன. அந்த குடமுக்கு பாடுறார். அதேபோல என்னென்ன போறார்,
4: நாலு தென் திருச்சேரை குடவாய் நரையூர் சேர் பாலூர் மின்மொழியார் வாகனார் கடற்கரடி மேலூர்ந்து விடைக்குடியார் மேலுமிடம் பலபாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார்.
5: நானூர்ல இவருடைய பதிகம் நமக்கு கிடைக்கல. நானூறு ஒட்டி இன்னொரு ஊருக்கு நானூர் மயானம்னு அந்த பதிகம் கிடைச்சிருக்கு. நானூர்ல திருநாவுக்கரசருடைய பதிகம் கிடைக்கல. இதெல்லாம் கும்போணத்திலிருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற தலங்கள். கும்போணத்திலிருந்து திருவாரூர் போறோம்னு வச்சுங்களேன், நிறைய தலங்கள் பார்க்கலாம். அரிசிக்கரைப்புத்தூர், கலையநல்லூர், கருக்குடி, பெருவேலூர், குடவாகில், தலையாலங்காடு, கரவீரம், ரொம்ப தலங்கள் குழந்தைக்கும் ஆறுக்கும் இடையில. சேரை சொல்ற சென்னரியப்பர் கோவில்னு பேரு. அதுல ஒரு திருக்குறுந்தகை இருக்கு, அருமையான பாடல். நம்ம சாமி கும்பிட்டா என்ன கிடைக்கும்,
4: ஊரியாவரும் புண்ணியம்.
5: புண்ணியம் அப்படியே பொங்கி வருமா சாமி கும்பிட்டா.
4: பொய் கெடும்
5: நிலையில்லாத அசத்து பொருள்கள் நம்ம விட்டு நீங்கும்.
4: கூறிதாய அறிவு கை கூடிடும்.
5: நல்ல அறிவு ஞானம் கிடைக்கும், நல்ல புத்தாலித்தனம் கிடைக்கும். இந்த பரீட்சைக்கு போறவங்க போதத்து ஒரு பாட்டு நம்ம முன்ன பார்த்தோம், திருநாகேஸ்வரத்துல தட்சாமூர்த்தி கூடிய பாட்டு. அதே போல இந்த பாட்டும் ஓதும். கூடிதாய அறிவு கை கூடிடும் இந்த பாட்டும். அதே போல பூந்திருத்தியில ஒரு பாட்டு இருக்கு,
4: கலைஞானம் கல்லாமே தப்பித்தானே என்று.
5: நம்ம படிக்காமே ஞானம் அனுபவம். அது இன்னும் வந்து எளிய வெளி அந்த பாட்டு பூந்திருத்தி பாட்டது. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கலாம். பரீட்சைக்கு முன்னால பரீட்சைக்கு படிக்கிறோமோ இல்லையே இந்த பாட்டை படிச்சோம். அப்ப சாமி வந்து எழுதிடுவார் பரீட்சை. காட்சியில எழுதுறோம்னா சாமி அவங்க வேலை எழுதுவார்.
4: கூறிதாய அறிவு கை கூடியும் சீரியாவை சேரையுற்ற நெறி நாரிவாகன் தன் நாமும் நவிழவே.
5: சேரை குருமா அவ்வளவு சிறப்புடையவர். அவர் குடவாய் நரையூர் இதெல்லாம் அவருடைய பதிவுகள் கிடைக்கல. குடவாயெல்லாம் சம்பந்த பெருமான் பாடியிருக்கார்.
4: சேர் பாலூரும் இம்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர்ந்து விளைக்கூடியார் மேலுமிடம் பல பாடி சேலூர் தன் பணி சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். பாலூர் மின்மொழியால் பாகனார் பால் போன்ற இனிமையான சொற்களை பேசக்கூடிய அம்மை உமையவள் அவளை பாகத்திரையுடைய பெருமா அவர் எழுந்துள்ளி உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டு விடையையே கொடியாகவும் விடையையே ஊர்தியாகவும் உடைய பெருமான் மேவி இருக்கும் இடங்களை எல்லாம் பணிந்து திருவாஞ்சியம் தளத்தை அடைந்த திருவாஞ்சியம் மூவர் பாடல் பெற்ற தலம். சோழ நாட்டு தலங்களில் மூவர் பாடல் பெற்றது திருநலக்குமி. இந்த தலத்திலே விஷ்ணு லக்குமியை மணக்க வேண்டி திருவை வாஞ்சிச்சு பெருமானை வழிபட்டதனாலே இந்த தலம் திருவாஞ்சியம் என அறியப்படுகிறது. பெருவேலூர் போறார். பெருவாக மலர்ச்சோலை பெருவேலூர் பணிந்தே திருநேரிசை பாடியிருக்கார். முருகாரும் மலர்பூன்மை முதல்வனான பதிபிரவும் திருவாரும் விளமுருடன் சென்றிறங்கி வாகீசர் மறுவார் ஊர் எரித்தவரும் திருவாரூர் வந்தடைந்தார். ஒரு சொல்லணி மறுவாரூர் எரித்தவர் திருவாரூர் பொருந்தாதவருடைய புறத்தை எரித்தவன் பொருந்தியவர்களை வாழ வைத்தவன் அவன் அண்டியவர்களுக்கு வாழும் அண்ட மறுப்பவர்களுக்கு தாழ்வு நிச்சயம் உண்டு. அதனாலதான் அப்புறம் இந்த ஊர் தேவாரத்துல சொல்லும்போது அருக்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரேங்கிற அவர் நம்ம பார்த்தன சாமி பார்த்தாதான் நம்ம நல்லவனா இருக்க முடியும். அப்படி இல்லாட்டா அல்லாதாரா மாறிடும். அதுவே நம்ம பல நாள் பணி பண்ணி திருவாரூர் பெருமாள் பெற வேண்டும். இந்த யாத்திரை மூலமா செய்கிறான் ஒரு அரிய வாய்ப்பை தர்றார். ஆரூர் போகணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த நினைப்பு கேட்ட பிறகு அதுக்கும் ஆரூர் பெருமாள் பார்க்கணும்னு ஆசை இருந்தார். அந்த ஆசையோட விலையெல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் சென்று பார்த்தார்களேனால் எல்லா பேரொழிவர்கள் பின்னமாக அடைவார். அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிசன்மை மைமலர் கண்ட தண்டர்பிரானார் மகனாரும் பொய்மலர் வாவி தென்திருவாரூர் கும்பிட்டே உங்களுடன் வந்து இங்க உடன் வருவேன். அந்த ஆரூரை கும்பிட்டேன். தென் திருவாரூர்ங்கிறது காரணம் வடாரூர் என்று ஒன்று இல்ல. தென் என்பது இங்க அழகி என்ற பொருளிலே கையாளப்படுகிறது. அழகிய திருவாரூர் மாமதில் ஆரூர் மன்னரை அன்று வணங்க சென் தாமரை ஓடை செண்பயர் நாதர் தானேக நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத்தொடு உட்கார் பூமலர் வாச தடம் பணி சூழும் புகழூரில். இவர் திருவாரூர் நோக்கி பிள்ளையார் சென்று விட்டார். புகழூர் நோக்கி அப்பர பெருமான் போறார். அத்திருமூதூர் மேவி இப்ப நாம அப்பரோட தான் போறோம். சரிதான் அப்பருடைய சரிதான் நம்முடைய யாத்திரை அப்பரோட போதும். சித்தம் நிறைந்தே அன்பு தவிட்டும் தெளிவெள்ளம் உள்ளத்துல அப்படியே அன்பு கேக்கி வைக்கப்பட்ட அணிநீர் போல பாய்தான். அப்படியே கண்கள்ல தார தாரையா தண்ணி முன்கூட்டி தெரிஞ்சிருக்கும் போல இந்த தலத்துலதான் நாங்க சாமிகிட்ட சேர போறோம். ஞானி மகா ஞானி அல்லவா அப்பெரியார் வள்ளல் வாகீசர் மாபெரும் ஞானி போது பெருமான் மதுரை பாக்குறார். உள்ளத்துல என்ன பின்னாடிதான் வந்து பாடப்போற இன்னும் ஒரு 20 வருஷம் போயிட்டு
6: என் சொல்லி
5: அந்த பதிவும் பாடுற குறித்து முன்கூட்டியே உள்ளத்துல எழுந்திருக்கும் போல
4: மொய்த்தீழி தாரை கண்பொழி நீர்மை முழுதார வைத்தறையனாக பூனணிவாரை பணிவுற்றார். அவருடைய குருபூஜை சதயம் தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாணி பறிவோடு வேவிய காதல் தோறும் வேவிய காலந்தோறும் விருப்பில் கும்பிட்டே ஓகுதல் ஓம் திருப்படி ஒரு அழகை தொடரும் நுகையாக பாருங்களேன். ஓகுதல்னா நீங்குதல்
5: நீங்காம இருந்தார்னு சொல்றார். நீங்கக்கூடிய செயலை நீங்கினாராம். என்ன பொருள் திருப்பணியிலிருந்து நீங்காம இருந்தார் அரே திருநாவுக்கரசர். இப்ப விஞ்ஞான சம்பந்தர் ஆர்வம் பெறுகிறார். இவர் குழுல தங்கியிருக்கிறார். பகதில தலங்கள்லாம் வழிபட்டு வந்துடுறார். திருச்செங்காட்டங்குடி நள்ளாறு அயவந்தி தலங்கள்லாம் வழிபடுறார். சேர்தரு செங்காட்டங்குடி வீடும் திரு நள்ளாறு ஆறுதரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி அங்க ஒரு நயனார் இருக்கார் அயவந்தி உண்மையால் ஒரு பாகன் திருமருகள் இந்த மருகளுக்கு மட்டும் ஒரு அடை தரா இருப்பாருங்களேன். அம்பாரோட இருக்கிற மருகள்னு சொல்ற ஏன்னா அருள் ஜாஸ்தி. இந்த மருகள்ல தான் ஒரு சிட்டி பெண்ணினுடைய துன்பத்தை விஞ்ஞானசம்பந்த சுவாமி தீர்த்து வச்சார். தன்னுடைய சொந்தக்காரன் பரிகனோட போறான். இந்த வரியும் செத்து போயிடறான். சடையாயினுமாலு பரிகம் பாடி விஞ்ஞானசம்பந்த சுவாமிகள் அந்த இறந்தவரோட உயிரை மீட்பிச்சு தர்றார். இந்த கருணை பெருக்கு விளைந்த
4: இடமானதனாலே வாதிகள் மின்விளையாளர் உபாசன் திருமருகள் என்று சிறப்பித்தார். ஏதனும் வந்தால் சென்று வணங்கி என்று அப்படி பின்னால் சென்றது நாரூர் நகராளும் துப்புரல் வேடி கண்ணுதனாரை தொழுதி இப்பால் மெய்ப்புற ஞானம் பெற்றார். வேணுபுரத்து எங்கள் பொற்று முன்பு மாபெரும் வந்தார் புகழ்வாமியே வந்துருவாங்க பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாங்கினர் உள்ளமகள் எதிர்கொண்ட உண்முறை மாலிங்கள் வள்ளலார் திருத்தொன்ற மற்றவர்வார் எழுந்தருள எல்லருஞ்சி நீரணக்க தாமும் எழுந்தருளினார். பிள்ளையார் அங்க இருக்கிறார், அப்பர் பெருமான் இருக்கிறார், அந்த ஊர்ல இருக்கிற முருகனார் இன்னும் மூணு நண்பர்கள் வர்றாங்க. ஒருவர் திமிழ் என்ற வாணனார், அவர் பிள்ளையாரே வர்றவர். அத்தவர் ரெண்டு அடியார்கள் அவர் திருத்தொண்டர் திருநிலையில் வள்ளலார் திருத்தொண்டர் மற்றவர்வால் எழுந்துருள செல்லாட்ட உள்ள இருக்கிறார். நம்மளால் சமகாலத்தில் வாழ்ந்த நாயமார்கள் திருத்தொண்ட பெருமான் எழுந்துருள்றார். எல்லரும் சீர் நீலனக்கர் இகழ்ச்சி இல்லாத சிறப்பு உடைய நீலனக்க நாயனார் சில இகழ்ச்சி இல்லாத சிறப்பு நடைபெறும். ஆறு நாயனார்கள் அங்க இருக்கிறாங்க. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், திருநிலண்ட பாணர், முருகனார், திருத்தொண்டர், திருநிலக்க நாயனர் ஆறு பேர். இப்போ ஒரு செய்தி சொல்ல போற செய்கிற அடியார் எல்லாம் கூடியிருக்கும் போது என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி அவங்க பொழுது கழிக்கணும். ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தனாம் ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் உடனாக தாங்கி வரும் சீரடியார் வளரமுடன் பயில் கேள்மை எல்லாம் ஒன்னா இருக்கும்போது கேள்மையா புரிந்து இருத்தல் நட்போடு இருத்தல். நீங்களே திருத்தொண்டின் நிலை உணர்ந்து தொண்டை தொண்டிலே நீங்க கூடாதான் தொண்டிலே நீங்காத நிலை உணர்ந்து அவங்க எல்லாம் நிகழ்கின்றார்களாம். என்ன செய்யறாங்க, தொண்டிலே பிரியக்கூடாதானே, என்ன தொண்டை செஞ்சாங்க, அதுதான் முக்கியமானது. தொண்டு பல வகையா இருக்கு, அந்த தொண்டுகள்லாம் அவர் அளவுபடுத்தி சேர்க்கிறார் சொல்றார். சால மிக்கு உயர் திருத்தொண்டுன்னு ஒண்ணு சொல்றார். சாதா தொண்டு இல்ல, உயர் திருத்தொண்டு, மிக்கு உயர் திருத்தொண்டு, சாலமிக்கு உயர் திருத்தொண்டுன்னு சொல்றார். அந்த சாலமிக்கு திருத்தொண்டு என்ன தெரியுமா, அது ரெண்டு, ஒன்று அரண் புகழ், மற்றது அடியார் புகழ். சொல்ல போறாங்களே,
6: திருப்பதிக செழும் தமிழின் திறம் போக்கி மகிழ்வுற்று.
4: அடியாரா ஒன்னா கூடி இருக்கும் போது திருப்பதிகங்களை ஓதி திருப்பதிகங்கள் சொல்லுகின்ற பொருளிலே திளைக்க வேண்டும். காரியம் புராணத்திலே சொல்வார், யாவர்க்கும் மனமுகக்கும் இன்பமொழி பயணி எம்பி. மனமுகக்கும் இன்பமொழி திருப்பதிக மொழிதான். சிவனாருடைய பொருளே புகழ உள்ளடக்கியதனால திருப்பதிகங்கள் தான் நம்மளே ஒன்றாயிருக்கும் போது போதத்தக்கவை என்று சொல்றார். சரி, திருப்பதியின் பெருமானுடைய புகழ் சொல்லும், அது மட்டும் ஒளினா போதுமா என்றா அடுத்தபடி சொல்ல போறார்.
6: பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக கொற்றாலை இருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தல்.
4: இந்த சுவாமிகள் எம்பெருமா அவைத்தலைவர் ஐயா அவர்கள் அதை செய்யறாங்க. காலையில திருப்பதியை செழுந்தபடி திறம் போற்றல், மாலையில பொறுப்பறை மடப்பாவை இடப்பாக கொற்றாலும் இருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை. சாலமிக்குவே திருத்தொண்டு இல்லை, இது மேல தொண்டு எதுவுமே பத்தொண்டு கீழே திருவாகிடுதல் திருமழுக்கிடுதல் நந்தவன பணி செய்தது மத்த என்ன பணியா இருந்தாலும் சரி அதாவது செய்கிற தொண்டுகள் எல்லாம் அப்படி அவையப்படுத்தி ரஷ்யை தொண்டா வச்சார். அதா தொண்டில் சாலமிக்கு திருத்தொண்டு. ஒன்று என்ன, திருப்பதியை செழுந்தபடி திறம்போட்டு. ரெண்டு என்ன, பொறுப்பறை மடப்பாக இழப்பாக போட்டாலும் திருப்பதியை திருத்தொண்டு பெருமையை விரித்துள்ளது. சுருக்கமா சொன்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா, ஆற்பாளவர் கருளும் வண்ணம் ஆதிமான்பு. இது தேவாரவாசம். ஆற்பாளவர் கருளும் வண்ணம் இன்னொன்று ஆதிமான், ஆதிமான் பெருமானுடைய மாண்பு, ஆற்பாளவர் கருளும் வண்ணம் அடியாருடைய போர். இது ரெண்டா தான் அடியார்கள் சிந்திக்கணும்.
6: பொறுப்படு சிந்தையினார்கள் இன்னொன்னு சொல்றாரு, உடனுறையின் பயன் பெற்றார்.
4: அப்ப அடியார்கள் ஒன்னா இருந்தா மட்டும் போதாது, அந்த உடன் உறைந்து இருப்பதனுடைய பயனை பெறணும்னா அடியார்கள் கூடியிருக்கும் போது வேறு பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம திருப்பதிகளை பத்தி பேசணும், அடியார் பெருமாள் நாயன்மார்களை பத்தி பேசணும். சரி, இதை நாம் இன்னைக்கு வாழ்வினுடைய ஒரு குறிக்கோளா கொள்வோமே, ஆனால் எந்த குறையும் நம்ம வந்து அடையா என்பது ஒருதலை அல்லது ஐயப்பாடு இல்லை. இதை நாம பாடமா எடுத்துக்கிட்டு இப்படி ரொம்ப நாள் இப்படி காலம் ஓடுது. முருகனாருடைய திருமணத்துல அங்கிருந்து புறப்படுறாங்க. இனிமே பெரிய யாத்திரை கையா, இதுலதான் பல அற்புதம் எல்லாம் நடக்க போகுது. இந்த யாத்திரை இப்போ புகழூர்ல தொடங்குது. இந்த யாத்திரையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கூரும் சேர்ந்தே போறான். வீடு வெளியில பஞ்சத்தை தீக்க போறாங்க.
3: மறைக்காட்டுல கதவை திறக்க போறாங்க, அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் செய்ய போறாங்க ரெண்டு பெருமக்களும். மறைக்காடு வரைக்கும் இந்த யாத்திரை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு கால யாத்திரை. 1.5 ஆண்டு காலம் அப்பறம் திஞ்ஞான சம்பந்தம் பிரியாம இருக்கிறாங்க. நாமும் தயவு பண்ணி அவங்கள விட பிரியாம இருக்க முயற்சி செய்வோம். இந்த ஜெய்யாவுடைய வாக்கை பின்பற்றி இதுல ரெண்டு புரட்சமய முதற்சி கண்களா இருக்கிற அரசரும் பிள்ளையாரும் சேர்ந்து போற யாத்திரை இது. நாம தனியா அவங்கள போவோம், அவங்க நம்ம தனியா போனா அந்த யாத்திரை சிறக்காது. அவர்களை தலைவராக கொண்டு போவோம்.
7: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org இல் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆக்கி அளித்து. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இன்று நாம் 19வது பாடலுக்கு செல்கின்றோம். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. இந்த பாடலுக்கு இன்று நாம் விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும், இந்த பகுதி இறைவனுடைய இலக்கணத்தை கூறுகின்ற பகுதி. எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு என்ன லட்சணம் இலக்கணம் என்று கூற வேண்டும். அப்படி இறைவன், கடவுள், ஈஸ்வரன் என்றெல்லாம் கூறுகின்றோம். அந்த இறைவனுக்கு என்ன இலக்கணம், இறைவனுக்கு என்ன லட்சணம், அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆக்கி என்றால் தோற்றி வைத்து, படைப்பவர், உருவாக்குபவர். உலகத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் உருவாக்குபவர். அழித்து துடைக்கும் தொழில், தொழில் என்றால் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருப்பவர். என்ன காரியத்தை? உற்பத்தி செய்தல். பிறகு காத்தல் என்பதையும் நாம் சேர்த்திக் கொள்ள வேண்டும். ஒன்றை உருவாக்கி அதை பாதுகாத்து பிறகு பிரளய காலத்தில் அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும். தொழில் அத்தனை வைத்தும் என்றால் இந்த உலகத்தை இயக்கி வருபவர், இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர். இறைவனுடைய இலக்கணம் லட்சணம் என்ன என்றால் இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர், அனைத்து செயல்களுக்கும் மூலமாக இருப்பவர். அதுதான் இங்கு சொல்லப்பட்டது. ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனையும் அத்தனை வைத்தும். பிறகு அடுத்த பகுதியில் எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், இதனுடைய விளக்கத்தை நாம் பிறகு பார்க்கலாம். இந்த காரியத்தை இறைவன் செய்யும் பொழுது அந்த காரியத்தினால் இறைவன் தாக்கப்படுவதில்லை என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய விளைவை கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். செயல் செய்யும் பொழுது செயல் செய்பவனுக்கு கர்த்தா என்று பெயர். யார் கர்த்தாவாக இருக்கின்றானோ அவன் போக்தாவாக இருந்தாக வேண்டும். போக்தா என்றால் செயலினுடைய பலனை அனுபவித்து ஆக வேண்டும். இறைவன் அனைத்தையும் படைக்கின்றார், காக்கின்றார், அழித்துக் கொள்கின்றார் என்ற பெரிய செயலை செய்தால் அந்த செயலினுடைய விளைவு அவருக்கு வரும், அதனுடைய தாக்கம் இருக்குமே என்றால் அது இல்லை என்று இங்கு சொல்லப்படுகின்றது. எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு சிறிதளவும். எல் அத்தனை ஏனும் என்றால் எல்லு என்பது மிக சிறிய பொருளுக்கு உதாரணம். இப்ப சிறிய அளவும் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும், அதனால் தாக்கப்படாமல் இருக்கும் சமர்த்தன், சக்தி வாய்ந்தவன் என்று இங்கு வந்து இறைவனுக்கு மேலும் ஒரு விளக்கம். பிறகு உள்ள இப்படிப்பட்ட தன்மையை உடைய சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி, இப்படிப்பட்ட தன்மையை உடைய அந்த ஈஸ்வரன் சாட்சியாகவும் இருந்து வருகின்றார். அவரை சிந்திக்க தக்கது என்றால் அவர்தான் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள், அதுதான் அறியப்பட வேண்டிய பொருள். இதுதான் இதனுடைய பொருள். இனி இதிலிருந்து ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இதில் நாம் முதலில் எடுத்துக்கொள்கின்ற பகுதி இறைவனுடைய லட்சணம், ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்ப யார் கடவுள் என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எவ்வளவோ காலம் எவ்வளவோ மனிதர்கள் பக்தர்களாக இருந்து இறைவனை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். நீ வழிபட்டு கொண்டு வருகின்ற இறைவனுடைய தன்மை என்ன, யார் கடவுள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நாம் என்ன பதில் புரிந்து கொண்டுள்ளோம், என்ன பதிலை உலகம் சொல்கிறார்கள் என்று பார்த்தால், பல சமயங்களில் அந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாமலேயே இருக்கின்றது. பதில் தெரியவில்லை என்றும் நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு பழக்கம், கடவுளை வழிபட வேண்டும், கற்பூரத்தை வைக்க வேண்டும், ஏதோ ஒரு பாட வேண்டும் என்று. யாரை நாம் வழிபடுகின்றோம் அல்லது வழிபடுகின்ற அந்த இறைவனுடைய தன்மை என்ன என்று தெரியாமலே வழிபட்டு வருகின்றோம். அது தவறா என்று கேட்டால் அது தவறல்ல. ஆனால் இங்கு அந்த இறைவனுடைய தன்மை விளக்கப்பட்டுள்ளது. இப்ப இறைவனுக்கு என்ன லட்சணம், ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன என்றால், சாஸ்திரத்தில்
இந்த இலக்கணம் படிப்படியாக உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக என்றால் ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு படி, பிறகு அவர்களே சற்று தத்துவத்திற்குள் சென்று மன தூய்மையை அடைந்தவர்களுக்கு சற்று அடுத்தபடி என்று இந்த இறைவனுக்கு கொடுக்கின்ற இலக்கணம் ஒரே ஒரு இலக்கணம் என்று சொல்ல முடியாது, படிப்படியாக அமைந்துள்ளது. இப்ப ஒரு குழந்தை நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆன்மீக சம்பந்தமா ஒரு பதில சொல்லுவோம், கொஞ்சம் வளர்ந்தவர்கள் கேட்டா அதே கேள்விக்கு வேறு பதில் சொல்லுவோம். காரணம் என்ன என்றால், யார் யார் மனதுல என்ன பதில் சொன்னா அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு ஏற்ற பதில் தான் சொல்ல வேண்டும். ஆனா இறுதியா என்ன பதில் இருக்கின்றது அந்த கருத்தும் இங்கு தாயுமானவர் மிக அழகாக கூறியிருக்கின்றார். அதற்கு மேல நம்ம பேச முடியாது, அந்த அளவுக்கான கருத்தும் இதில் அமைந்துள்ளது. ஆகவே இப்பொழுது அந்த இறைவனுக்கு என்ன லட்சணம் இருக்கின்றது என்பதில் மூன்று படிகளாக பார்க்கலாம். மிக மிக ஆரம்பத்தில் வருபவர்களுக்கு என்ன படி, அதைத்தான் நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆரம்பத்துல அதுதான் நமக்கு புரியும். பிறகு சற்று நமக்கு மன தூய்மை அடைந்து மனம் மிக கூர்மையை அடைந்து கிரகித்துக் கொள்ள முடியும் என்றால் அடுத்த படிக்கு செல்லலாம், இரண்டாவது நிலை. பிறகு இறுதியில் மூன்றாவது நிலை. இங்கு தாயுமானவர் மூன்றாவது கடைசி நிலையை சொல்லி இருக்கின்றார். நாம் படிப்படியாக இப்பொழுது செல்லலாம். முதல் படி என்ன? இறைவனுக்கு இறைவனுடைய தன்மை, ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன? முதல் படி என்னவென்றால், இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருப்பவர். அதான் முதல் படி, முதல் லட்சணம். முதல் லட்சணம்னா முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய லட்சணம், இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருப்பவர் இறைவன். அதாவது இந்த உலகத்தை தோற்றி வைத்தவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர், அதற்கு அவர்தான் நிமித்தம். எப்படி என்றால், ஒரு பானை உருவாக வேண்டும் என்றால் களிமண்ணே திடீரென்று பானைகளாக உருவாகி இருக்கார், பிறகு அதற்கு நிமித்தமாக குயவன் தேவைப்படுகின்றார். அப்படி அந்த குயவனை என்ன சொல்கின்றோம்? நிமித்த காரணம் என்று சொல்கின்றோம். அவன் நிமித்தமாக களிமண்ணானது பானையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த உலகம் அனைத்துக்கும் நிமித்தமாக இருப்பது, இந்த உலகத்தை உருவாக்கியது இறைவன். இப்ப இறைவனுக்கு என்ன லட்சணம் என்றால், இந்த உலகத்தை தோற்றி வைத்தவர், நிமித்தமாக இருப்பவர். இப்ப நிமித்தம் என்றால் அவர் இல்லாமல் இந்த உலகம் இருக்காது. இந்த உலகம் ஜடமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஐந்து பூதங்கள் இருக்கு, அதெல்லாம் ஜடமா இருக்கு. இந்த ஜடமாக இருக்கின்ற ஒன்று தானே செயல்பட்டு ஒன்றுக்கும் ஒன்றும் செய்து விடாது. இப்ப அறிவுடைய ஒருவன் வந்துதான் ஜடமான இந்த உலகத்தை எடுத்து உருவாக்க வேண்டும், உலகமாக உருவாக்க வேண்டும். எப்படி அறிவுள்ள குயவன் அல்லது அறிவுடைய ஆசாரியானவன் என்ன செய்கின்றார்? மரத்தை பொருள்களாக மாற்றுகின்றார், களிமண்ணை பானைகளாக மாற்றுகின்றார். அப்படி நிமித்த காரணம் என்றால் ஒரு அறிவுடைய அனைத்தையும் அறிகின்ற இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர். இப்ப பானையை செய்பவனுக்கு பானையை பற்றி அறிவு இருக்கின்றது. அனைத்தையும் செய்பவருக்கு எதை பற்றி அறிவு இருக்க வேண்டும்? அனைத்தை பற்றி அறிவும் இருக்க வேண்டும். அதனாலதான் சாஸ்திரத்துல சர்வஜ்ஞக என்று சொல்கின்றோம். சர்வஜ்ஞக என்றால் அனைத்தையும் அறிபவர். அதனாலதான் அனைத்தையும் இவர் உருவாக்கி இருக்கின்றார். அனைத்தையும் அறிபவர் என்ற சொல்லில் நாம் செய்கின்ற அனைத்து கர்மங்களையும் அவர் அறிபவர், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குரிய பலனையும் கொடுப்பவர். கர்ம பல தாதா என்று சொல்லப்படும். நம்முடைய கர்ம பலனை கொடுப்பவர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாம இதை நான் செஞ்ச, எனக்கு எப்படி பலன் வரும்னு. ஆனா பகவான் வந்து அனைத்தையும் அறிபவர். அவர் எங்கிருந்து இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார்னா, வேற எங்காவது இருந்திருந்தா நம்ம ஏதாவது மறைச்சு பண்ணிடலாம். ஆனா அந்த செய்கின்றானே அவனுடைய மனதிற்குள்ளேயே மனசாட்சியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரிடமிருந்து நாம் எப்படி தப்ப முடியும்? அவ்விதம் எல்லா ஜீவர்களினுடைய கர்ம பலனை கொடுப்பவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர், அறிவு சொரூபமாக இருப்பவர், அனைத்தையும் அறிபவர். இதுதான் முதல் படியில சாஸ்திரம் நமக்கு இறைவனை அறிமுகப்படுத்துகின்ற விதம். இதுவும் புரியல அப்படின்னா கொஞ்ச நாள் இதையும் கேட்க கூடாது, இதுக்கு மேல இறங்கி சாஸ்திரம் சொல்ல முடியாது. முதல் படி என்ன என்றால்,
ஜடமான ஒன்று ஒரு பொருளாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற வேண்டும் என்றால் அறிவை உடையவன் அங்கு கை வைக்க வேண்டும். களிமண் இருக்கு, அது பானையாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறகு என்ன புரிஞ்சுக்கிறோம்? அறிவுடைய ஒருவன் அதை உருவாக்கி இருக்கின்றான். அதிலிருந்து நம்ம பிரயோஜனத்தை அனுபவிக்கிறதிலிருந்து ஒரு அறிவு அந்த செயலுக்கு பின் இருக்கின்றது. அதுதான் முதல் படி. இதை எல்லா மதங்களிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம். காரணம் என்ன? சற்று சிந்தித்தால், இந்த காமன் சென்ஸ் சொல்வார்கள், சற்று பொதுவான அறிவு இருந்தாலும் சாதாரண அறிவு இருப்பவர்களும் கூட ஒன்று பயன்படுத்தப்படுகின்ற விதத்தில் இருக்கின்றது என்றால் அதை கண்டிப்பாக உருவாக்கியவன் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவும் திடீர் என்று உற்பத்தி ஆகி விடாது. அப்படி உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோமே, பிறகு காரணம் இல்லாம திடீர் திடீர்னு மறைஞ்சிடும். காரணம் இல்லாம ஒண்ணு தோன்றுச்சுன்னா திடீர்னு காரணம் இல்லாம மறைஞ்சிடும். இப்போ உலகத்துல எந்த வியவஸ்தையும் இருக்காது. நம்ம இங்க வந்து வீட்டுக்கு போகும்போது வீடு மறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? அது காரணம் இல்லாம வரலாம், காரணம் இல்லாம போகலான்னு ஆகிவிடும். அப்படி எல்லாம் இல்லை. இந்த ஒரு நியதியை நாம் அனுபவிக்கின்றோம், காரண காரிய நியதியை அனுபவிக்கின்றோம். ஒரு பொருளுக்கு அந்த நியதி என்றால் இந்த உலகத்துக்கும் பெரிய படைப்புக்கும் அதே நியதி தான். பானையில வந்து சோறு வெந்துடுதான்னு சொல்லி ஒரு சோத்தை பதம் பார்க்கிறோம், பிறகு என்ன முடிவு பண்றோம்? பானைக்குள்ள இருக்கிற எல்லா சோறும் இதே நிலைதான். நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு சொத்து ரத்தத்தை எடுத்துட்டு அதுல நம்ம டெஸ்ட் பண்றோம், பிறகு டாக்டர் என்ன சொல்றார்? உடல பூரா ரத்தத்துல இந்த தன்மை தான் இருக்குன்னு சொல்றார். அப்படி ஒரு பொருளுக்குள்ள காரண காரிய நியதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த அண்டத்துக்கும் அது பொருந்துகின்றது. ஆகவே இந்த உலகமானது படைக்கப்பட்டுள்ளது, ஒரு நியதியுடன் இயங்கி வருகிறது என்றால் அதை உருவாக்கியவன் அறிவு பூர்வமானவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவனுக்கு தான் நம்ம இறைவன் கடவுள் என்ற பெயரை கொடுக்கின்றோம். இது வந்து முதல் படி. இனி இரண்டாவது படிக்கு போவோம். இந்த இரண்டாவது படி என்னவென்றால், இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். அப்படி உருவாக்க அவர் எங்கிருந்து பொருள்களை எடுத்தார்? குயவன் பானையை உருவாக்கினார், அவன் எங்கிருந்து பொருளை எடுத்தான் என்றால் அவன் தலையிலிருந்தோ வயிற்றிலிருந்து எடுக்கவில்லை. களிமண் எங்கிருந்து எடுத்தான்? வெளியே இருந்து எடுத்தான். தனக்கு வேறாக ஒரு இடத்திலிருந்து களிமண்ணை எடுத்தான். அதே போல் இறைவன் இந்த உலகத்தை படைக்க எங்கிருந்து பொருளை எடுத்தார் என்ற கேள்வி வரும் பொழுது இந்த இடத்துல நமக்கு வந்து சற்று ஆழ்ந்து செல்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நமக்கு புரிந்து கொள்ள சில உதாரணங்களை கொடுத்து, சிலந்தியானது தன்னுடைய கூட்டை எங்கிருந்து எடுக்கின்றது என்று கேட்டால், எங்கிருந்து எடுக்கிறது? தன்னுள்ளிருந்தே எடுக்கின்றது, தனக்கு வேறாக அதை எடுக்கவில்லை. அப்படி இறைவன் தனக்கு வேறாக ஏதாவது ஒரு பொருள் இருந்திருந்தால் அதை எடுத்துட்டு வந்து இந்த உலகமா அமைத்து உருவாக்கி இருப்பார். அவருக்கு வேறாக புறம்பாக ஒன்றும் இல்லாத காரணத்தினால் இறைவன் தன்னிடமிருந்தே பொருள்களை எடுக்கின்றார். அவ்விதத்தில் இந்த உலகத்தை உருவாக்க பொருள்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றால் அதுவும் இறைவனிடமிருந்தே எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனுடைய எந்த அம்சம் என்று கேட்டால், மாயா அம்சத்திலிருந்து இந்த பொருள்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இரண்டாவது படியில் என்ன சொல்றோம்? இறைவன் உருவாக்கியவர் மட்டுமல்ல, இறைவன் இந்த உலகாக உருவாகியும் இருக்கின்றார். அதாவது எங்கேயோ உருவாக்கிவிட்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, இந்த உலகமாகவும் உருவாகி இருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இதத்தான் நம்ம வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் நல்லா சொல்லி வழிபடுகின்றோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் இறைவனை ஒவ்வொரு பூதமாக வழிபடுதல். சிதம்பரத்தில் ஆகாசமா வழிபடுறோம். அப்படி அந்த இறைவன் அனைத்து பூதங்களாகவும் இருக்கின்றார். தன்னிடமிருந்தே அனைத்தையும் இவர் உருவாக்கி இருக்கின்றார். இப்ப பூமி மண் இருக்கு, அதிலிருந்து மரம் செடி கொடிகள் எல்லாம் வருது. இந்த பூமி ஆதாரமா இருக்கு. மரம் செடி கொடிகள் வெளியிருந்து வரவில்லை, அதுவே நிமித்த காரணம், அதுவே உபாதான காரணம். இந்த களிமண்ணுக்கு என்ன சொல்றோம்? உபாதானம் சொல்றோம், பொருள். அந்த பொருளும் அந்த இறைவனிடத்திலிருந்தே வந்தது. அது வந்து இரண்டாவது படி. இரண்டாவது படியில யார் இறைவன் என்று சொன்னால், இறைவன் என்பவர்
இந்த உலகத்திற்கு நிமித்தமாகவும் இருக்கின்றார், இந்த உலகமாகவும் இருக்கின்றார், உபாதானமாகவும் இருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து சொன்னா நமக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தின் மீது எவ்வளவோ விருப்புக்குமல் வெறுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வெறுப்பு வெறுப்பாக நம்ம பிரிச்சு வச்ச உலகத்தை இறைவன் சொரூபம்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய சொரூபம்னு ஏற்றுக்கொள்ள நமக்கு மன தூய்மை இல்லை. அப்ப முதல்ல என்ன சொல்லிடுறோம்? இறைவன் வந்து படைச்சார், சக்தி உடையவர், அதோட நிறுத்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கிய இறைவன், உருவாக்க அவர் கையாண்ட பொருள் தன்னுடைய பொருள், தானாகவே இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றார். முதல்ல உலகத்தை படைத்தார், இரண்டாவது படியில உலகாக உருவாகினார், இந்த உலகாக காட்சி அளித்துக் கொண்டு வருகின்றார். இதைத்தான் வச்சுட்டு நம்ம சிவமயம் விஷ்ணுமயம் சொல்றோம். பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர சுரூபம். இப்ப எல்லா மனிதர்களும் எல்லா பொருள்களும் யாருன்னா இறைவனுடைய வெளிப்பாடுதான். இந்த அடிப்படையில பார்க்கும்போது அவதாரம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாருமே அவதாரம் தான், எல்லாருமே ஈஸ்வரனுடைய சொரூபம் தான். பிறகு எக்ஸ்ட்ரா அவதாரம்னு சொல்றது தர்மத்தை நிலைநாட்ட நேரடியா இறைவன் வெளிப்படுற சக்தி அவதாரம்ங்கிறோம். பிறகு இந்த கோணத்துல நின்று பார்த்தால் நம்ம வழிபடுகின்ற எல்லாமே பகவான் தான். முதல்ல என்ன சொல்லுவோம்? நான் கல்ல வழிபடல, கடவுளை வழிபடுறேன், கல்லு மூலியமான்னு சொல்லுவோம். இத புரிஞ்சிட்டம்னா ஏன் அந்த கல்லும் கடவுள் தானே, நான் கல்லை வழிபடல கடவுளை வழிபடுதுன்னு ஏன் சொல்ல முடியும்? அந்த சிலையும் கடவுள் தான், எல்லாமே இறைவன் சொரூபம் தான். அப்படி இந்த இரண்டாவது படியில் அனைத்துமே ஈஸ்வரன், இந்த காட்சி அளிக்கின்ற அனைத்தும் ஈஸ்வரனுடைய சொரூபம், பகவானுடைய சொரூபம். இப்ப வந்து தங்கத்துல விதவிதமான நகைகள் செய்யப்பட்டுள்ளது. நம்ம அந்த நகைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எதை பார்க்கிறோம்? உண்மையிலேயே தங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். விதவிதமான பானைகள் களிமண்ண செய்யப்பட்டிருக்கு, ஆனா களிமண்ணு தெரியாம விதவிதமான வர்ணங்கள் எல்லாம் அடிச்சிருக்கு. ஆனா நாம பானைகளை பார்க்கும் போது நம்முடைய கவனம் பானைன்னு இருந்தாலும் கூட நம்மை அறியாம நம்ம எதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம்? களிமண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியவில்லை, யாராவது வந்து அறிவூட்டணும் இது களிமண்ணு தான், அப்ப அந்த ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா நம்ம வந்து பானைங்கிற எண்ணத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே போல தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம இந்த உலகத்துல எதை பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம பகவானை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியவில்லை. அப்பகவானையே பார்த்துட்டு நான் கடவுளை தேடணும்னு சொன்னா அது விந்தையாகத்தான் இருக்கின்றது. எல்லா நேரத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே பகவானை தான். பகவான் கிட்டயே போய் பகவானே உன்னை பகவானை பார்க்கணும்னு அவர் என்ன சொல்லுவார்? அப்படி அவர் அறிவை தான் கொடுக்க முடியும். அவ்விதத்தில் இந்த இரண்டாவது படியில பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர சொரூபம். இதுக்கு மேல ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு தோணும். இனி மூன்றாவது படியும் இருக்கின்றது. தாய்மானவர் வந்து அந்த உச்ச நிலையிலிருந்து இந்த பாடலை எழுதி இருக்கின்றார். இந்த மூன்றாவது படி என்னவென்றால், இதுதான் நம்ம வேதாந்தத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போறோம். இறைவன் வந்து இந்த உலகமாகவே ஆனார்னு சொல்றோம். ஆனா இந்த உலகமாகவே ஆகி இருக்கின்றார்னு சொன்னா இந்த உலகத்துல அதர்மங்கள் இருக்கின்றது, இந்த உலகத்துல துயரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த துயரமும் நோயும் அதர்மமும் எல்லாம் பகவானுடைய சொரூபமா? நமக்கு வந்து ஒரு உடல் இருக்கு, ஒரு உடலுக்கு ஒரு வர்ற நோய் தான். எல்லா உடலும் பகவானுடைய உடல்னா அப்ப பகவானுக்கு எவ்வளவு பெரிய நோய் இருக்கணும், எவ்வளவு பெரிய அதர்மங்கள் இருக்கணும்? அது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் அனித்தியமாக இருக்கின்றது, இவைகளெல்லாம் நிலையற்றதாக இருக்கின்றது. அப்ப இறைவனும் அப்படிப்பட்டவர் தானா, அவரும் மாறிக்கொண்டு அழிந்து கொண்டிருப்பவர் தானா என்ற சந்தேகம் வருகிறது. அதை விட முக்கிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், இறைவன் வந்து ஒன்றை செய்தார் என்றால் அந்த செயலினுடைய பலனை அவர் அனுபவித்து தான் ஆக வேண்டும். யார் எதை ஒரு கர்மத்தை செய்தால் அந்த கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இப்ப இறைவன் வந்து இந்த உலகமாக மாறியிருக்கின்றார், இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார்னு சொன்னா, பிறகு படைக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து அந்த இறைவன் தாக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அப்பொழுதுதான் இந்த மூன்றாவது படிக்கு நாம் செல்கின்றோம். நம்ம என்ன பதில் சொல்றோம்? இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சார், இந்த உலகத்தை அவர் படைத்த போதிலும் இந்த உலகத்தை இந்த உலகத்திலிருந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் இருக்கின்றார்.
அதத்தான் நீங்க சொல்றாரு. எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு சிறிதளவும் கூட அவருடைய செயலிலிருந்து அவர் தாக்கப்படவில்லை, அவர் பாதிக்கப்படவில்லை, அப்படி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப இந்த இடத்தில் சாதாரணமாக இயங்கி வருகின்ற ஒரு நியதிக்கு முரண்பாடாக பேசப்பட்டுள்ளது. நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கினேன் என்றால் உருவாக்கப்பட்ட பொருளினால் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்து தான் ஆகணும். ஒரு கம்பெனியில ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்றோம்னா அதுல இருந்து நமக்கு பணம் கிடைக்குது இல்ல நஷ்டம் கிடைக்குது. அல்லது ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையை உருவாக்கினால் குழந்தைக்கு காரணமாக இருந்தால் அந்த குழந்தையிடமிருந்து சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகின்ற. அப்படி ஒரு வீட்டுல ஒரு பெற்றோர் ஒரு சில குழந்தைகளை உருவாக்கியே அவ்வளவு பெரிய சம்சாரத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா பகவான் இவ்வளவு பெரிய குழந்தைகளை உருவாக்கிட்டு அவருடைய துக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆகவே கண்டிப்பாக அதை பகவான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனா இந்த இடத்துல தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், இவர் இவ்வளவும் செய்தும் ஒரு எல்லளவும் கூட தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்ற. இத்தனையும் பண்ணாரா, ஆனா வந்து இதுல இருந்து அவர் பாதிக்கப்படவே இல்லையா, அது எப்படி முடியும் என்றால் இது நடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நியதியில்தான், ஒரே ஒரு சூழ்நிலையில தான் இப்படி நடக்கும். மீது எந்த சூழ்நிலையில இப்படி நடக்காது. எப்படி, ஒன்றை நம்ம உருவாக்கிறோம் அதனால நம்ம பாதிக்கப்படுவதில்லை, ஒன்றை நாம் செய்கின்றோம் அதிலிருந்து நாம் பாதிக்கப்படுவதில்லை என்றால் அது ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் நடக்கும். அது என்ன என்றால் இந்த இடத்துலதான் வேதாந்தம் நமக்கு வருகின்றது. நான் எதை உருவாக்கினேனோ எதை நான் படைக்கின்றேனோ அது என்னை காட்டிலும் குறைவான இருப்பை உடையதாக இருக்க வேண்டும். எனக்கு எவ்வளவு சத்தியம் இருக்கோ அதை விட குறைவான சத்தியமாக ஒன்றை நான் உருவாக்கினால் அது என்னை பாதிக்காது. இதுதான் ஒரு நியதி. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கினால் அந்த பொருளுக்கு எனக்கு ஒரே விதமான ரியாலிட்டி இருப்பு இருக்கு. இப்போ ஒருவர் இருக்கார், அவர் வந்து ஒரு பையனை உருவாக்குகின்றார். அப்ப அந்த பையன் வந்து அவரிடமிருந்து பிறந்திருக்காருன்னு சொன்னா அந்த பையனும் அவரும் சமசத்தா, அவரும் உண்மை அந்த பையனும் உண்மை. அவர் இருக்கார், அவரிடமிருந்து ஒரு நிழல் உருவாகி இருக்கின்றது. அவர் மேல ஒரு லைட் அடிக்கணும், அவர் என்ன ஆயிருக்கு, ஒரு நிழல் உருவாகி இருக்கின்றது. அதுக்கும் அவர் தான் காரணம், தன்னுடைய பையனை உருவாக்குறதுக்கும் அவர் தான் காரணம். நிழல் வருவது

அந்த கண்ணாடிக்குள் இருக்கின்ற முகமும் நம்ம கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் ஒரே ஒரு இருப்பை உடையதா என்றால் கிடையாது. கழுத்துக்கு மேல் இருக்கிற முகம் வந்து உண்மை, கண்ணாடிக்குள் இருக்கிற முகம் வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம பார்க்கிறோமே. அப்ப என்ன சொல்றோம், சிறிய உண்மை, இது வந்து பெரிய உண்மைன்னு சொல்றோம். ஆனா பக்கத்தில் இருக்கிற பையன் இருக்கானே, அவன் கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் இவர் கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் சமமான உண்மை. அப்போ எப்பொழுது ஒன்றை உருவாக்கி நான் ஒன்றுக்கு காரணமாக இருந்து அதனால நான் பாதிக்கப்படக்கூடாதுன்னா, அது என்னை விட அதனுடைய இருத்தல் என்ற தன்மை குறைவாக இருக்க வேண்டும். எனக்கு சமமான இருத்தல்ங்கிற தன்மை இருந்துட்டா அதனால நான் பாதிக்கப்படுவேன். இப்ப என்னை விட குறைவான இருத்தல் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ரியாலிட்டி இருந்தால் அதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன். எப்படின்னா, நிழல் வந்திருக்கு, என்னை விட குறைவான இருத்தல் தன்மை, அதனாலதான் நிழலை யாராவது முதிச்சாலோ அதுல அந்த நிழல் வந்து சாக்கடையில விழுந்தாலோ என்னை அது பாதிப்பதில்லை. கண்ணாடியில ஒரு முகம் இருக்கு, ஒருத்தர் கோபம் வந்து கண்ணாடியில் இருக்கிற முகத்தை அடிச்சாருன்னு வச்சுக்குவோமே, அதனால நான் பாதிப்பேன் என்னன்னா, கண்ணாடி உடஞ்சு போகும் அந்த முகம் தெரியாம இருக்கலாமே தவிர அதை விட மேலான இருப்பை உடைய நான் பாதிப்பதில்லை. இந்த நியதியை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இறைவன் வந்து மேலான இருப்புடன் இருந்து கொண்டு இந்த உலகத்தை தனக்கு கீழான இருப்பாக உருவாக்கி இருக்கின்றார். அப்ப கடவுளுக்கு இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் அல்ல என்ன ஒற்றுமைனா, நமக்கும் நம்முடைய கண்ணாடியில் இருக்கிற முகத்தை போல. அப்ப கடவுள் வந்து அந்த ஈஸ்வர தத்துவம் தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல், தான் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள் உள்ளாகாமல் இந்த உலகத்தை பொய்யாக மாயா விளையாட்டாக படைத்திருக்கின்றார். தன்னுடைய நாம நிழலை உருவாக்குவது போல, நம்ம வந்து கண்ணாடிக்குள்ள ஒரு முகத்தை உருவாக்குவது போல, இறைவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதனாலதான் இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் இறைவனை தாக்குவதில்லை. அதுதான் இந்த சொல்லினுடைய பொருள், எல் அத்தனையேனும் தாக்கு அற நிற்கும் சமர். ரொம்ப புத்திசாலி பகவான், தனக்கு நிகரா ஒன்ன உருவாக்கி இருந்தாருன்னு வச்சுக்குவோமே, என்ன ஆயிருக்கும், அதோடய ரகலை வந்துடும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், தனக்கு நிகராக உருவாக்கவில்லை, தன்னை விட கீழான இருப்பாக இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதனால என்னன்னா, எவ்வளவு அவர் உருவாக்கினாலும் அது அவரை தாக்காது. நம்ம ஒரு ரூம்குள்ள அமர்ந்துட்டு ஒரு 1000 கண்ணாடி வச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோமே, ஒவ்வொரு கண்ணாடியும் ஒவ்வொரு விதத்துல வச்சோம்னா நம்மளே 1000 தெரியும், ஒரே மாதிரி தெரிய மாட்டோம், கோடலா தெரியும், நீளமா தெரியும், எவ்வளவோ முகத்தை நம்ம உருவாக்கிட்டோம். ஆனா அதனால நம்ம பாதிக்கப்படுறோமான்னா, நாம் பாதிக்கப்பட மாட்டோம். காரணம், அந்த கண்ணாடியில் இருக்கின்ற முகத்தினுடைய இருப்பு வேறு, நம்முடைய இருத்தல் வேறு. நம்ம சற்று அதிகமாக மேலான இருத்தல், அது கீழான இருத்தல். அதே போல கனவு உலகம் இருக்கு, கனவு உலகத்துல நாம விதவிதமான பொருள்களை உருவாக்கி விதவிதமா பண்ணி இருக்கோம். நினைவில் இருக்கின்ற நாம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. காரணம், அவைகளெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வந்த கற்பனைகள், கீழான இருப்பு. இப்ப இதத்தான் எந்த ஒன்று, இப்ப எந்த நான் என்னை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளாமல், மாற்றிக்கொள்ளாமல்னா உண்மையிலேயே மாற்றிக்கொள்ளாமல், எனக்கு கீழான இருப்பான ஒரு முகத்தை கண்ணாடிக்குள் உருவாக்கினால் அந்த எனக்கு என்ன பெயர் என்றால் விவர்த்த காரணம் என்று சாஸ்திரத்துல சொல்லப்படும். விவர்த்த காரணம் என்றால் தான் எந்த மாறுதலையும் உண்மையில் அடையாமல் இந்த உலகத்தை எதையாவது ஒன்றை தோற்றி வைத்தல். அதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். கயிறு இருக்கு, எந்த மாறுதலையும் அடையாமல் நம்ம அறியாமையில அதுல பாம்ப பார்த்தோம்னா, அந்த கயிறை வந்து நம்ம நிமித்த காரணம்னு சொல்ல முடியாது, உபாதான காரணம்னு சொல்ல முடியாது, விவர்த்த காரணம்னு சொல்லுவோம். விவர்த்த காரணம்னு சொன்னா, கயிறு எந்த மாற்றத்தையும் அடையாமல் அதை விட கீழான இருப்பான, அதிக காலம் இல்லாத ஒரு இருப்பான பாம்புக்கு தொற்று வைத்துள்ளது. அது ஏன் வந்ததுன்னா, வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனாலதான் சமர்த்தன், எதை செய்ய முடியாதோ அதை செய்து விட்டார். அப்படிப்பட்டவர் தான் பகவான். அந்த பகவானை தான் பிரம்மன் அல்லது பரமாத்மா, இறைவன் என்றெல்லாம் நம்ம சொல்கின்றோம்.
இதை வந்து

0: ஆரம்பத்துல சொன்னா நமக்கு புரியாது. இப்ப நம்ம ஆரம்பத்துல எதை சொல்றோம், இறைவன்கிறவர் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம், பானையை செய்பவன் போல. பிறகு கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம், நம்ம மனசு தூய்மையானதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், இந்த இறைவனே இந்த உலகமா இருக்காரு, பார்க்கிற ஒவ்வொரு ஜீவனிடத்துல இறைவனை பார்க்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கு செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற பூஜை, அது அடுத்தபடி. இதற்கும் அடுத்தபடியில போய் தத்துவத்துல நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கருத்தை சொல்கின்றோம். அதைத்தான் இங்கு தாயுமானவர் கூறினார், இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து இந்த செயலை செய்து வந்த போதிலும் இவைகளினால் எல்லளவும் கூட தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு எல்லளவும் கூட இதனால் தாக்கப்படாமல் இருக்கின்றார், அவர்தான் இறைவன். அதுதான் இறை தத்துவம், அதுதான் நம்ம வந்து இதுவரை பார்த்த கருத்து. இந்த மூன்று படிங்கிறது நிமித்த காரணம், நிமித்த உபாதான காரணம், விவர்த்த காரணம். முதல் படி வந்து ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும், இரண்டாவது படியில வந்து நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். அதற்கு உதாரணம் சிலந்தி பூச்சி. சிலந்தி வந்து நிமித்தமா இருக்கு, உபாதானமாகவும் இருக்கின்றது. உபாதானம்னா அந்த வலைக்கு உபாதானம்னு சொல்றோம். பிறகு மூன்றாவது விவர்த்த காரணம். விவர்த்தம்னு சொன்னா நம்ம உதாரணம் எல்லாம் சொல்லி பார்த்தோமே, தான் மாறாமல் தனக்கு கீழாக ஒன்றை படைத்தல். அப்படி எல்லாம் படைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, நம்ம உருவாக்குறது நமக்கு சமமா இருக்கிறது தான் உருவாக்குகின்றோம். அப்படி இல்லாமல் நாம் நாம இருந்து கொண்டு நமக்கு கீழான ஒரு படைப்பை, கீழான இருத்தலை உடைய ஒன்றை படைத்தால் அந்த படைப்புக்கு நாம் விவர்த்த உபாதான காரணம் என்று சொல்கின்றோம். அப்படி வந்து நம் முகம் கண்ணாடியில் இருக்கின்ற முகம், அதுபோல அந்த ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம்தான், அவருடைய ஒரு பொய்யான தோற்றம்தான் இந்த உலகம். இப்ப இருக்கிறது யார் என்றால், உண்மையாக இருக்கிறது அந்த ஈஸ்வரன் ஒருவர் தான். இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். சூரியன் இருக்கு, சூரியன் வந்து எத்தனையோ பிரதிபிம்பத்துல அது பிம்பிக்கின்றது, அது வந்து கண்ணாடியிலையும் தண்ணீர்லயும் தூய்மையான இடத்திலையும் சூரியனை போல ஒன்று தோன்றுகிறது. அப்ப அந்த சூரியன் தன்னை போல ஒரு பொய்யான சூரியனை தோற்றி வைத்துள்ளது. அதுல என்ன அசைவு வந்தாலும் சூரியனிடம் அசைவில்லை. பானை இருக்கு, அதுல தண்ணீர் இருக்கு, அதுக்குள்ள சூரியன் தெரிகின்றது. அந்த தண்ணீர் ஆடும் பொழுது சூரியனும் ஆடுகின்றது, ஆனா மேல் இருக்கிற சூரியன் ஆடுகின்றதான்னா அது ஆடுவதில்லை. அப்படி இந்த பொய்யான சூரியன் இருக்கே, அந்த மேல இருக்கிற சூரியன் வந்து தன்னுடைய பொய்யான சூரியன் பிரதிபிம்பம் ஆடுவதனால அது ஆடுவதில்லை. அதுபோலதான் இந்த உலகமெல்லாம் அசைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அசையாமல் இருக்கின்றார். உலகம் எப்படி அசையுதுனா, அந்த அசைவை பார்த்து அசையாமல் இருக்கிற அளவு வேகமா அசையுதான். நம்ம நடராஜருடைய நடனத்தை பார்க்கிறோம், அவர் ரொம்ப வேகமா சுத்துறதுனால பம்பரம் போல அது அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அப்படி அசைந்து கொண்டிருக்கின்றார். அந்த அசைவுக்குள் அசையாமல் இருக்கின்ற தத்துவம் தான் மெய்ப்பொருள், அதுதான் பரமாத்ம தத்துவம், அதுதான் ஆத்ம தத்துவம். நீ அடுத்த கேள்வி, அந்த ஆத்மா இருக்கே இந்த அனைத்து உலகத்திற்கும் அசையாது எந்த மாற்றத்தையும் அடையாது அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இது நீங்க பெரிய விஷயமா சொல்லி இருக்கீர்கள். தாயுமானவர் பெரிய விஷயத்தை சொல்லிட்டார், அவர் எந்த இடத்துல போய் பிடிக்கிறது, எங்கதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்? அடுத்த கடைசி வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், உள்ள இப்படிப்பட்டவனை சாட்சியை சிந்திக்க தக்கது. இது வந்து இந்த தத்துவம் நம்ம புத்திக்குள்ள சாட்சியாகவே இருக்கின்றது. அந்த சாட்சி என்ற தத்துவத்தை தான் அடுத்த 20வது பாடலில் விளக்குகின்றார். ஆகவே நம்ம அந்த சாட்சிங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை அடுத்த பாடல்ல பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்.

ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே என்று ஸ்ரீஞான சம்பந்தப் பெருமானால் பரவப்பெற்ற திருவாமாத்தூர் என்ற நடுநாட்டு திருத்தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். ஸ்ரீஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பதிகம் பாடி பரவிய பெருமையுடையது இந்த திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்து இறைவனை பரவாத பொக்கமும் பொக்கமே, இப்பெருமானை ஏத்தாதார் பெயரில் பெயரே, அவனது சார்பு அல்லால் வேறு சார்பு இல்லோமே என்று அவருடைய நெறி நில்லாத வேடங்களெல்லாம் ஒரு வேடம் அல்ல என்பதை நமக்கு இப்பதிகம் மூலம் நமக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறு தேவர்க்கும் தேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கோயில் கொண்டு வீற்றருளியுள்ள இந்த திருத்தலத்தை கூறாத நாவெல்லாம் கூறாத நாட்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியதோடு அந்த பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் கேட்காத செவிகளெல்லாம் கேளா செவிகளே என்றும் பாடியுள்ளார். ஆகவே திருவாமாத்தூர் சென்று இறைவனை பரவ வேண்டும், அவன் கழாரை போற்ற வேண்டும், அதுவே உண்மையான வாழ்க்கை. அப்படி அந்த வள்ளருடைய கழல் பரவா வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த பெருமானை தினந்தோறும் நினைக்க வேண்டும், அவனை நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே என்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த திருவாமாத்தூர் என்ற திருத்தலம். இத்தலம் விழுப்புரத்திற்கு அண்மையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நகர பேருந்துகளில் செல்வதற்கு வசதிகள் உள்ளன. செஞ்சி செல்லும் மார்க்கத்தில் 3 கிலோமீட்டர் சென்றுவிட்டு பிறகு திருவாமாத்தூர் செல்லும் சாலையில் சென்றால் இந்த திருத்தலத்தை அடையலாம். இந்த தலம் மிகவும் பழமையானது என்பதை தல புராணத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிகின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது இத்தலம் என்று கூறுகிறார்கள். இறைவனுடைய பெயர் அபிராமேஸ்வரர் என்பது அம்பிகை முக்தாம்பிகை என்று வழங்கப்படுகின்றாள். இந்த தலத்தின் ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் விளங்குகின்றது. இங்குள்ள தீர்த்தம் தண்ட தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. அருகில் ஓடக்கூடிய பம்பையாறும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்தில் பல உற்சவங்கள் மாதாந்திர விழாக்கள் நடைபெறுவதோடு மகாசிவராத்திரி என்று மிகச்சிறப்பான வழிபாடு இங்கு நடைபெறுகின்றது. இறைவனுடைய சன்னதி கிழக்கு நோக்கியது, அம்பிகையினுடைய சன்னதி மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. ராமனால் வழிபடக்கூடிய சுயம்புமூர்த்தி இந்த பெருமான் அபிராமேஸ்வரர் என்று அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத பெருமானாக இங்கு காட்சியளிக்கின்றான். முக்தாம்பிகை வரப்பிரசாதியாக திகழ்கின்றாள். இந்த கோயிலில் விநாயகர், முருகன், ஆடல்வல்லான், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, பிக்ஷாடனர், சகசிரலிங்கங்கள், சட்டநாத பெருமான், காசி விஸ்வநாதர், அருணாச்சலேஸ்வரர், ராமன், சப்தமாதர்கள், நால்வர் பெருமக்கள், 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர், பைரவர், நவகிரகங்கள் ஆகிய மூர்த்திகளையும் இருக்க காண்கின்றோம். நந்தியம் பெருமான் பெரிய அளவில் அருட்காட்சி வழங்குகின்றார். பலிபீடத்தின் அருகில் பாதாள நந்தியும் ஒன்று இருக்க காண்கின்றோம். இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பாக தலபுராணம் கூறும் இடத்தில் ராமபெருமானால் வழிபட்ட புண்ணிய தீர்த்த தலமும் இது. ராமனே தோற்றுவித்த தண்ட தீர்த்தமும் இங்கு அமைந்திருக்கிறது. சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்பு முருகன் இங்கு வந்து அபிராமேஸ்வரரை வணங்கியதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அதே போன்று விநாயகராலும் பார்வதியாலும் நாரதராலும் வியாச முனிவராலும் ரோமசரிஷியினாலும் மதங்க முனிவராலும் அஷ்ட வசுக்களாலும் வழிபடப்பெற்றவர் இந்த பெருமான். அருணுவீர்நாதர் இத்தலத்து முருகப்பெருமானை திருப்புகளில் பரவியுள்ளார். சிவபெருமானை மட்டுமே வழிபடுவதாக நியமம் வைத்துக் கொண்டிருந்த பிருங்கி முனிவர் அம்பிகையை வழிபடாது போகவே அம்பிகையினுடைய சாபத்தினால் இங்கு வன்னிமரமானதாக புராணம் குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய சன்னதிக்கும் அம்பிகையினுடைய சன்னதிக்கும் இடையில் இந்த வன்னிமரம் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில்
பசுக்களுக்கு கொம்புகள் இல்லாதிருந்தன. எனவே காட்டு விலங்குகளிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாமல் போனபடியால் அவை இங்கு தஞ்சமடைந்து இறைவனை வழிபட்டு தங்களுக்கு கொம்பு வேண்டும் என்று வரம் கேட்டன. அவ்வாறே வரமளித்த பெருமான் இந்த பசுக்களுக்கு தயாகவும் ஆனார் என்று புராணத்தின் மூலம் அறிகின்றோம். ஆகவே கோ மாத்ருபுரம் என்று இந்த தலம் சிறப்பு பெயர் பெற்றது. அதுவே தமிழில் ஆமாத்தூர் என்று வழங்கப்படுகின்றது. இதை தவிரவும் ஒரு அற்புதம் இங்கு நிகழ்ந்ததாக கூறுவார்கள். ஒரு குடும்பத்தில் சொத்து பிரச்சினை காரணமாக அண்ணன் தம்பி இருவருடையே கருத்து வேறுபாடு வரும்பொழுது அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டியதை எடுத்து வைத்துக் கொண்டு என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த காசுகளை மூங்கில் ஒரு மூங்கில் மூங்கிலாக செய்யப்பட்ட ஒரு கூட்டிற்குள் அவற்றை மறைத்து வைத்தான். அப்பொழுது தம்பி கேட்கிறான், இதை முக்தாம்பிகைக்கு முன்னர் வட்டப்பாறையில் வந்து சொல்வாயா என்று சொல்லும்பொழுது அவ்வாறு பொய் சாட்சி சொல்லவும் தயங்குவில்லை அண்ணன். முக்தாம்பிகை என்ன கொத்தி விடுவாளா என்று கேட்டானான். அப்பொழுதே பூமி வெடித்து அதிலிருந்து ஒரு கருணாகம் வந்து அந்த அண்ணனை தேண்டியது. அவனிடம் இருந்த அந்த மூங்கில் ஆன மூங்கிலாலான அந்த கூடு திறக்க பெற்று அதிலிருந்த காட்சிகள் கீழே கொட்டின என்று ஒரு அற்புதத்தை கூறுவார்கள். ஆகவே அந்த வட்டப்பாறையில் பொய் சத்தியம் செய்வது என்பது இன்றளவும் யாவரும் அஞ்சக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்ச்சி அந்த இடத்தில் நிகழ்ந்தது. இப்பொழுதும் இக்கோவிலிருந்து சற்று தொலைவில் நாகவடிவில் அந்த இடம் நாகம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதனை நாககன்னி என்று ஊரார் வழிபட்டு வருகிறார்கள். இந்த தலத்திற்கு வண்ணச்சரபம் தண்டமாணி சுவாமிகள் என்பவர் ஸ்தலபுராணம் இயற்றியுள்ளார். இந்த ஸ்தலபுராணத்தின் மூலம் பல அரிய செய்திகளை நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தினுடைய பெருமையை கூறும் முகத்தில் நடுநாட்டின் பெருமைகளையும் இறைவனது பெருமையையும் தெள்ளத்தெளிவாக இவர் விளக்குகின்றார். நல்வினை செய்தவர்கள் மட்டுமே இந்த தலத்தை தரிசிக்க இயலும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலம் இது என்றெல்லாம் கூற வந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பிரபந்தத்தில் பல வகைகள் இருக்கும். அவற்றுள் ஒலி அந்த ஆதி சிறப்பிடம் பெற்றது போல திருவாமாத்தூர் சிறந்தது என்பார். சுவாமிக்கு அபிராமேஸ்வரர் என்ற பெயரோடு ஆண்டநாயகன் என்ற பெயரையும் அழகியநாதர் என்ற பெயரையும் குறிப்பிடுகின்றார். இங்கு அந்தனர் வீதியும் வேத ஒலியும் யாக புகைகளும் சிறந்து விளங்கின. நீதி தவறாமல் ஆட்சி நடைபெற்றது. அரசன் நீதிக்கே தலைவணங்கினான் என்றெல்லாம் கூறுகின்றார். அதேபோல நாட்டினுடைய நிலச்சிறப்பு வர்ணிக்கப்படுகின்றது. செல்வச் செழிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நிலச்செழிப்பு. அதை உழவர் பெருமக்கள் எவ்வாறு சிறப்பாக செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். திருவாமாத்தூர் ஆலயத்தின் மதில் உயர்ந்து இருப்பது என்பதை உதாரணம் காட்டும்பொழுது கற்புடைய மாதர்களுடைய ஒழுக்கம் எவ்வாறு உயர்ந்து உள்ளதோ அது போன்றது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் காமதேனு எவ்வாறு சிறப்புடையதோ ராமபிரான் எவ்வாறு சிறப்புடையவனாக திகழ்கிறானோ அதே போன்று இந்த தலமும் சிறந்து விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார். மதில் சுவரோ சக்கரவாளகிரி போன்று உயர்ந்து விளங்குகின்றதாம். இதை பிரமன் படைத்தானா அல்லது தேவதச்சன் உண்டாக்கினானா என்று அதிசயிக்க தக்க அளவில் உயர்ந்து விளங்குகின்றன.
நாற்புறமும் நான்கு அறங்கள் இருக்கின்றது என்பதை மாணிக்கவாசகருடைய அன்பும் திருநாவுக்கரசு நாயனாருடைய அடிமைத்தன்மையும் ஞானசம்பந்தமூர்த்தியினுடைய வீரமும் சுந்தரருடைய இன்பப்பேரும் ஆகிய நான்கும் சேர்ந்த அறன்களாக நாற்புறமும் விளங்குகின்றன என்று நயம்பட விளக்குகின்றார். இதனை ஆதிசேஷனாலும் விளக்க இயலாது என்று ஒருவாறு அமைகின்றார் ஆசிரியர். அடுத்ததாக இந்த தரத்தினுடைய சிறப்பை கூறும் இடத்தில் திருவாமாத்தூருக்கு கீழ் எல்லையாக மூன்று யோஜனை கடல் இருப்பதாகவும் தென் எல்லையாக காவிரி வரையில் 10 யோஜனை இருப்பதாகவும் மேற்கு எல்லையாக திருவண்ணாமலை வரை 4 யோஜனை தூரம் இருப்பதாகவும் வட எல்லையாக காஞ்சி மாநகரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது இந்த தலத்தினுடைய வடமொழி புராணத்திலேயே கூறப்பட்டுள்ளது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, தரிசிக்க முக்தி தருவது தில்லை, நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி அளிப்பது திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தருவது காசி. ஆனால் திருவாமாத்தூர் இந்த 4 முறைகளையும் தரவல்லது என்பார் ஆசிரியர். இந்த தலம் காசிக்கு ஒப்பது, அபிராமேஸ்வரர் விஸ்வநாதருக்கு இணை, கங்கைக்கு சமமாக இங்கு பம்பை நதி ஓடுகின்றது என்றெல்லாம் கூறுகின்றார். இவற்றையெல்லாம் பூத முனிவர் விளக்கியதாக நமக்கு இவர் விளக்கி காட்டுகின்றார். நைமிஷாரண்யத்து முனிவர்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும் இடத்தில், தீய கோள்களின் வசப்பட்டவர்கள் நலம் பெறுவதற்காக தன்னை நாடி வந்தால் அருள்வாராம் இந்த பெருமான். தன்னை ஏசுபவர்களுக்கும் நன்மையை செய்பவராம் இவர். கோடி முனிவர்கள் வணங்கிய தலம் இது என்று ஒரு சிறப்பும் இந்த தலத்திற்கு உண்டு. இத்தலத்தை தவிர பெரும்பாக்கம், மேற்கருணை, அரியலூர், அகரம் ஆகிய தலங்களிலும் அபிராமேஸ்வரர், முத்தாம்பிகை என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் விளங்குகின்றார்கள். அண்மையில் உள்ள அகரத்தில் பழைய அரச மரத்தில் ஒரு முனீஸ்வரன் தங்கி அதன் அடியில் உள்ள விநாயகரை பணிந்து வாழ்கின்றான் என்பதும் இந்த புராணத்தில் காணப்படும் ஒரு செய்தி. அந்த முனீஸ்வரன் பெருமை வாய்ந்தவன். பேய், பில்லி, சூன்யம் முதலவைகள் அகல வேண்டுபவர்கள் அங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் என்பதையும் இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. பசுக்குழுக்களெல்லாம் தாயாகிய இந்த தலத்தை மதியாதவர்கள் எவரானாலும் வேத விதிக்கு புறம்பானவர்கள் ஆவார்கள். 5 எழுத்திற்கும் திருநீற்றிற்கும் எத்துணை சிறப்பு உண்டோ அத்துணை சிறப்பு இந்த தலத்திற்கும் உண்டு என்று அது வேறு இது வேறு அல்ல என்பதை தெளிவாக விளக்குகின்றார்.

திருச்சி தம்பலம். இது ஆச்சு கதை நேரம். குழந்தைகள்லாம் கதை கேட்க வந்தாச்சா? சரி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? அறிவாட்டாய நாயனார் வரலாறு. நாயனார் பேரு என்ன? அறிவாட்டாய நாயனார். சரியா? இவர் சோழ நாட்டுல காவிரி பாயிற இடத்துல நல்ல செழிப்பான ஒரு ஊர், கணமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு. சரியா? ஊர் பேர் என்ன? கணமங்கலம். இந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். ஏன்னா அங்கதான் காவிரி நதி பாயுது இல்லையா? அதனால அங்க ரொம்ப அழகுக்கு அதிகமா நெல் விளையும். சரியா? ரொம்ப அழகான ஊர் அது. இந்த ஊர்ல உழவு தொழில் தான் ரொம்ப முக்கியமான தொழில். இந்த உழவு தொழில் செய்யற வேளாண் குடியில தலைவரா இருப்பாரு, தலைமகனா இருப்பாரு நம்ம தாயனார் அப்படிங்கிறார். சரியா? வேளாண் குடிக்கு தலைமை தாயனார். சரியா? இத்தாயனாருக்கு ஒரு துணைவியார் உண்டு. இவரும் ஒரு சிறப்பான சிவத்தொண்டர். சரியா? ரொம்ப நல்லவர். இவர் செய்த சிவத்தொண்டு என்ன தெரியுமா? அங்க கோயில்ல சாமிக்கு தினமும் தென்னெல், செங்கீரை, மாவடு இது மூணையும் கொண்டு போய் தினமும் சாமிக்கு திருவம்போது செய்விப்பார். சரியா? அதில் செங்கல் சிவப்பு கலர்ல அரிசி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் சாப்பிட்ற அரிசி வெள்ளை கலரா இருக்குல்ல, ஆனா சிவப்பு நிறத்துல ஒரு அரிசி உண்டு. சரியா? அது வர்ற நெல் தான் செந்நெல். அப்புறம் செஞ்சீரை. நம்ம பார்க்க கீரையெல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை கலரா இருக்கு இல்லையா? ஆனா கவனிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல கீரை வந்து சிவப்பு கலர் தண்டு, சிவப்பு கலர் இலையில இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, இனிமே கீரை கடைக்கு போனீங்கன்னா. சரியா? அந்த கீரைக்கு பேரு செஞ்சீரை. அப்புறம் மாவடுங்கிறது மாம் பிஞ்சு. மாமரம் முதல் முதல்ல பூ விட்டு பிஞ்சு விடும் இல்லையா? சின்ன சின்ன சின்ன சின்ன மாங்காயா வரும் இல்லையா? அது பேரு மாவடு. சரியா? இந்த மூணையும் அவர் தினமும் சாமி கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார், திருவம்பது செய்துட்டு வருவார். அதுதான் அவர் செய்த சிவத்தொண்டு. சரியா? இந்த தாயனார் வந்து நல்ல நிறைய பெரும் செல்வனவர். நிறைய செல்வம் உண்டு அவர்கிட்ட. அதை வச்சு அவர் இந்த சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருப்பார். இப்ப நம்ம சாமி என்ன நினைச்சிருவாரு? அவர் செய்யற தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சிருவாரு நம்ம சாமி. அப்ப என்ன பண்ணுவாரு? அந்த செல்வத்தை எல்லாம் மடமடமடன்னு கரையும்படி செஞ்சிருவாரு. சரியா? இந்த செல்வம் எல்லாம் போயிடும், சாப்பிட்றதுக்கு இல்லாம ஆயிடும். இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க? கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. யாரு? தாயனார். கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க ஊர்ல நிறைய நெல் விளையும் இல்லையா? அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி கொடுப்பாங்க. செந்நெல் அறுவடை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு செந்நெல் கூலியா கிடைக்கும். சாதாரண நெல் விளைஞ்சிருக்கும்ல, அதை அறுவடை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சாதாரண நெல் கூலியா கிடைக்கும். அப்போ நம்ம தாயனார் என்ன பண்ணுவாங்க? எப்போதுமே செந்நெல் கிடைச்சா அதை நம்ம சாமிக்கு திருவம்பதுக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த சாதாரண நெல் கார் நெல் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுன்னா அதை வந்து கணவன் மனைவி உணவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. சரியா? இப்படி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகும்? ஒரு நாள் அந்த சிவத்தொண்டு பத்திரம் ஆனால் குறையாம செஞ்சிட்டு இருக்காங்க. சிவத்தொண்டு பத்திரம் முட்டு படலே இல்லை, முட்டு படாம செஞ்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்ப என்னாச்சு? சாமி என்ன பண்ணாரு? என்ன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். என்னன்னா, அந்த ஊர்ல வந்து யாருமே சாதாரண நெல் விளைவிக்க மாட்டாங்க, எல்லாருமே செந்நெல்லை விதைச்சிருவாங்க. அப்ப என்னாகும்? இவருக்கு அறுவடை பண்ணும்போது செந்நெல்லே கூலியா கிடைக்கும், சாதாரண நெல் கூலி கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? அடடா, நம்ம சாப்பிட்றதுக்கான கூலி நெல்லா கிடைக்கலையே, நம்ம சாப்பிட்றதுக்கான நெல் கூலியா கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் இல்லையா? ஆனா அவர் அப்படி நினைக்கவே இல்லை. அவருக்கு கூலி முழுவதும் செந்நெல் கிடைச்ச போது, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், சாமிக்கு வேண்டிய திருவம்பதுக்கு வேண்டிய செந்நெல் எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கே, முழுவா கிடைச்சிருக்குதே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரே தவிர தன்னோட சாப்பாடை பத்தி அவர் நினைக்கவே இல்லை. சரியா? இப்ப என்னாகும்? வீட்டுல சாப்பிட்றதுக்கு நெல் இல்லை, அரிசி இல்லை. இந்த நிலைமை இப்போ அவங்க துணைவி என்ன செய்வாங்க? அரிசி இல்லை, அதனால சோறு இல்லை. சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்க? வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அந்த வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க நிலைமையில கூட அவங்க சிவத்தொண்டை மொத்தம் விடாம செஞ்சுட்டே இருப்பாங்க, மகிழ்ச்சியோட செஞ்சுட்டு இருப்பாங்க. சாமிக்கு வேண்டிய செந்நெல் கிடைக்குது, அந்த சந்தோஷம் தான் அவங்களுக்கு. சரியா? இப்போ அவங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் சோர்ந்து கலர்ந்து போயிடும். ஆனா கூட மகிழ்ச்சியோட அவங்க சிவத்தொண்டை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரும் பண்ணுவாங்க, ஒரு நாள் இதே மாதிரி தினமும் கொண்டு போறாங்க இல்லையா சாமிக்கு, அது போல ஒரு நாள் போயிட்டு இருப்பாங்க. அவங்க கூடையில செந்நெல், செங்கீரை, மாவடு இது மூணையும் வச்சு அந்த கூடைய தாயனார் தலையில வச்சுக்குவாரு. சரியா? அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு கலையத்துல ஆனைந்து எடுத்துக்கிடுவாங்க. அது என்ன ஆனைந்து? ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், கவு. சரியா? அந்த பசுவிடம் இருந்து

இருக்கிற ஐந்து பொருள்கள், அதைத்தான் ஆண் ஐந்து அப்படிம்பாங்க. அது என்ன அஞ்சு பொருள்? பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். சரியா? இதுல பால், தயிர், நெய் இதெல்லாம் நீங்க உங்க வீட்டு சமையல் அறையில பாத்திருப்பீங்க இல்லையா? அப்புறம் மிச்ச ரெண்டு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கோமயம் அப்படின்னா அது பசுவினுடைய சாணம் அப்படின்னு அர்த்தம். கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர் அப்படின்னு அர்த்தம். இந்த அஞ்சையும் கலந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணா நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சாமிக்கான அபிஷேக பொருள்ல இந்த ஆனைந்து ரொம்ப முக்கியமான இடம் கிடைக்கும் இந்த ஆனைந்துக்கு. சரியா? இதை எடுத்துட்டு அம்மா வந்து ஒரு கலையத்துல எடுத்துட்டு ரெண்டு பேரும் போறாங்க. தாயனார் முன்னாடி நடக்கிறாரு, அம்மா பின்னால அந்த ஆனைந்து கலையத்தோட நடக்கிறாங்க. போயிட்டு இருக்காங்களா? போற வழியில இவங்க தான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால காலெல்லாம் தளர்ந்து போயிருக்கோம். அப்போ ஒரு நேரம் கால் எடறி அப்படியே கீழே விழுந்துடுவார். கீழே வந்து அம்மா பிடிக்க பார்ப்பாங்க, அதுக்குள்ளே அவர் விழுந்துடுவார். தாயினா கீழே விழுந்துடுவாங்க, அவங்க தலையில் இருந்த அந்த கூடை செந்திடும், கீழே விழுந்துடும். இல்லையா? அது அதுக்கு சாமிக்காக திருவமுதல் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த திருவமுதலாம் கொட்டி போயிடும். அவங்க விழுந்த இடத்துல வந்து அப்படியே நிலத்தில் ஒரு பிளவு இருக்கும், அந்த பிளவுக்குள்ளே இதெல்லாம் செந்திடும். அந்த நெல், கீரை, மாவடு எல்லாம் அந்த பிளவுக்குள்ளே விழுந்துடும். அப்போ தாயினாயனாருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். சிவசிவா, இன்னைக்கு சாமிக்கு திருவமுது செய்ய முடியாம போச்சே, சாமி இந்த பேரு எனக்கு கிடைக்காம போச்சே, சாமிக்கு திருவமுது செய்யற பேரு எனக்கு கிடைக்கலன்னா இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பயன் அப்படின்னு அவங்களுக்கு அழுகழுகியா வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூலி வேலைக்கு போறதுக்கு எப்போதும் அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ண போறாங்க இல்லையா, அப்போ வந்து நெல் அறுக்கிறதுக்கு ஒரு அருவாள் வச்சிருப்பாங்கல்ல, நல்ல அதை வந்து அரை வட்டமா வளைஞ்சு ஒரு கைப்பிடி வச்சிருக்கோம், அதை வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, சிக்கல்னு சொல்லுவோம், அரை வட்டமாக வளைஞ்சிருக்கும். அதைத்தான் வச்சுதான், அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவாளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தன்னோட கழுத்து அறிய போவாங்க. இனிமேல் நான் உயிரோட இருந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அறிய போவாங்க, அறிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அந்த பிளவுக்குள்ளேருந்து நம்ம சாமியோட கை அப்படி வேகமாக மேலே வந்து அப்படியே அவரோட அந்த அறிவாளை பிடிச்சிருக்க கையை பிடிச்சிரும், பிடிச்சி அறிய விடாமல் நிறுத்திடும். நிறுத்திட்டு என்ன பண்ணோம், அந்த மாவடு வந்து மண்ணுக்குள்ளே விழுந்துச்சு இல்லையா, அந்த மாவடுவை கடிக்கிற பொட்டக்குன்னு கடிக்கிற ஒரு ஓசை வரும்ல, கடிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னைக்காவது மாவடு கையில் கடிச்சதுன்னா நல்ல கடவாய்ப்பல் பக்கத்தில் வச்சுட்டு கடிச்சு பாருங்கள், விட்டுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் கடிக்கும்போது இல்லையா. அந்த ஓசை வரும்படியாக சாமி என்ன பண்ணுவார், விடேல் விடேல் அப்படின்னு ஒரு ஓசை வரும்படியாக ஒரு குளி ஒரு ஒலி குறிப்பு காட்டுவார். சரியா? அதில் என்ன அர்த்தம், அவர் மண்ணில் விழுந்த தரையில் விழுந்த அந்த மாவடுவை அந்த உணவை நம்ம சாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த விடேல் விடேலுங்கிற சவுண்டு வரும்படியாக நம்ம சாமி செய்கிறார். சரியா? இப்போ தாயநாயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. சிவ சிவா, மண்ணில் விழுந்த சாமி இன்னைக்கு இந்த திருவமுதை ஏற்றுக்கிட்டாரு, மண்ணில் விழுந்த திருவமுதை ஏற்றுக்கிட்டாரு, தரையில் சிந்தி போன திருவமுதை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப அப்படியே கண் கலங்கி போயிடுவார். அப்போ அப்படியே எழுந்துருச்சு நின்று அப்படியே கையை நல்லா கூப்பி அப்படியே வணங்கி அப்படியே சாமியை போற்றி பாடுவார். என்ன பாடுவார் தெரியுமா? அப்படியே

0: பொறி பொடியணி பவளமேனி பொறிசடை புராண போற்றி அப்படின்னு பாடுவாங்க. சரியா, அப்படி போற்றி செய்ய சாமி என்ன பண்ணுவார், அப்படியே விடைமேல் அம்மையப்பரா காட்சி கொடுப்பார். விடைமேல் அம்மையப்பன்ன ரிஷப வாகனத்துல சிவபெருமானும் உமையம்மையுமா காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து உன் நீ செய்த செயல்கள், நீ செய்த சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பானது, நீயும் உன் துணைவியாரும் நம்ம சிவலோகத்துக்கு வந்து என்னாலும் இங்க நம்மளுடைய உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருள் செஞ்சிருவாங்க. சரியா, அப்போ இது எதனால அப்படின்னு சொன்னா, இந்த தொண்டு எப்படி ரொம்ப சிறப்புன்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அம்மா வந்து ஒரு கடலை மிட்டாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தை வாயில போட போற நேரத்துல தெரியாம அது தடுமாறி கீழே விட்டுடுது, கை தவறி கீழே விழுந்துருது இல்லையா. அந்த இதை எடுத்து அந்த குழந்தை சாப்பிட அம்மா விடுவாங்களா, வேண்டாம் வேண்டாம் இது தரையில விழுந்துச்சு உனக்கு இது வேண்டாம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பாங்க இல்லையா. அப்ப தரையில விழுந்த ஒரு கடலை மிட்டாய, ஒரு உணவு பொருளை ஒரு குழந்தை எடுத்து சாப்பிட தாய் பொறுக்கிறது இல்லை இல்லையா. ஆனா இங்க நம்ம சாமி அடியாருடைய அன்புக்காக தரையில விழுந்த திருவமுதை தான் ஏற்றுக்கிட்டார். அப்ப சாமி அடியாருக்காக எவ்வளவு இறங்கி வராரு இல்லையா, அதை நினைக்கும் போது கண்ணு கலங்க தானே செய்யும் இல்லையா. அப்ப அறிவாள் சாய நாயனாருடைய வரலாறுல இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இதனால சாயனாருடைய அந்த அன்பு உலகத்துக்கு தெரிய வருது சரியா. இங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு நாள் சாமிக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமை வந்தபோது கையில இருந்த அறிவாள் எடுத்து தன் கழுத்து அறியறாங்க இல்லையா. அதனால தன் உயிரை மாச்சுக்கிறாங்க அவங்க, அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க இல்லையா. அதனால அவர் அறிவாள் தாயனார் ஐ அறிவார் தாயனார் அப்படின்னு ஆனார். அறிவாள் கூட்டல் தாயனார் சேர்ந்து வரும்போது புணர்ச்சி விதிப்படி எப்படி வரும், அறிவாட்டாயனார் அப்படின்னு வரும் சரியா. அதனால அவர் அறிவாட்டாய நாயனார் ஆனார் சரிங்களா. இப்ப நம்ம அறிவாட்டாய நாயனார் திருவடிகளை வணங்கிக்குவோம், நம்மளும் சிறப்பான சிவத்தொண்டு செய்ய நமக்கு சாமி கருணை செய்யணும்னு வேண்டிக்குவோம் சரிங்களா. நாளை பாப்பா திருச்சி தம்பலம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இடம் வைகை ஆற்றங்கரை. வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மாணிக்க வாசகப் பெருமானை சுடு மணலிலே நிறுத்தி பாண்டிய மன்னன் செய்ததற்கு பெருமானுடைய சீற்றம் ஆகிய திருவருள் போல வைகை கரை புரண்டு ஓட பாண்டிய மன்னனின் ஆணைப்படி எல்லோரும் தத்தம் கரையை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ இங்கே உள்ள காவலரிடம் எல்லோரும் தம்மை பதிவு செய்து கொண்டு வைகையிலே கரையடைக்கச் செல்கின்றார்கள். வைகை கரைக்கு நாமும் செல்வோம்.
3: ஐயா, நான் வந்தியம்மையின் கூலியால் வந்திருக்கின்றேன். வந்தியம்மையின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், நான் கரையை அடைக்கச் செல்கின்றேன்.
2: கூலியாளாக வந்த சொக்கநாத பெருமான் கூடை நிரம்ப மண்ணை எடுத்து கொட்டியும் வெள்ளத்தில் கூடை விழுமாறு செய்தும் பின் அதனை குதித்து எடுத்தும் மர நிழலில் படுத்து உறங்கியும் பணி செய்பவர்களோடு சேர்ந்து பாடி ஆடியும் காவலர்களைக் கண்டால் பணிவோடு இருப்பது போல் பாவனை செய்தும் திருவிளையாடல் புரிகிறார்.
3: என்னப்பா, எப்ப பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இங்க வாருங்கள், ஆடலாம் பாடலாம் சாப்பிடலாம்.
4: எப்பா சும்மா இரு, காவலர்கள் கண்டா எங்களை தண்டித்து விடுவார்கள், எங்களை வேலை செய்ய விடு.
5: ஆமா, உன் தோதனைய பார்த்தா வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலையே, யாரப்பா நீ, உன் பேர் என்ன?
3: என் பேரா சொக்க.
4: சொக்கனா, எந்த ஊரு?
3: என் ஊரா
5: சரிதான், உன் வாய் அடைக்கவே 10 பேர் வேணும் போல. நீ எங்க கதை அடைக்க போற? அது சரி, அங்க உன் வீடு எங்க இருக்கு?
3: என் வீடா? இந்த ஊர்லயே பெரிய வீடு, கிழக்குல புகுந்தா மேற்கால வரலாம், வடக்குல புகுந்தா தெற்கால வரலாம். சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் போயிட்டு வந்தி அம்மை பாட்டிக்கிட்ட புட்டு சாப்பிட்டு வரட்டா? நீங்களும் வரீங்களா?
5: சரிதான், காவலர்கள் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வேலையும் செய்யப்பா.
6: எல்லாம் வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது போல இருக்கு. தம்பி நல்லா வேலை பாக்குற போல இருக்கு, ஒழுங்கா வேலை பாருங்க.
7: பாடுப்பா, அது தூக்கிப்பாங்க.
3: காலிலிருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு களைப்பாக இருக்கிறது.
7: என்னப்பா வேலை செய்றீங்க? அது தூக்கி இந்த பக்கம் போடுங்க, அப்படி போடுங்க, என்ன பண்றீங்க?
3: அப்பா, விட்டு சாப்பிட்டவுடன் ரொம்ப களைப்பா இருக்குது இல்ல? சரி, இவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல, இந்த நிழல்ல படுத்தா நல்லா தூங்கலாம், தூங்கி கண்டால் சிவலோகத்தையே பார்க்கலாம்.

0: ஏப்பா எந்திருப்ப, நீ இன்று காலை முதல் பல முறை பிட்டு சாப்பிட்டு சென்று விட்டாய். கரை அடத்த பாடில்லை. அது மட்டுமின்றி அடைக்கப்பட்ட கரைகள் மீது ஏறி மிதித்து விளையாடுகின்றாய். நீ யார், சித்தனா பித்தனா, இல்லை வந்தியமையை ஏமாற்றிவிட்டு விட்டு வந்து வந்த எத்தனா? அழகிய வடிவம் கொண்ட உன்னை கண்டால் கூலியாள் போலவும் தெரியவில்லை. உன்னை பற்றி பாண்டியமனிடம் அறிவிப்போம். மன்னர் வரக்கூடிய நேரம்தான் இது.
1: பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டிய,
2: என்ன இது? கரையின் ஒரு பகுதி உயரவே இல்லையே, இப்பங்கை அடைப்பவர் எங்கே?
0: மன்னா, இவர்தான். இவர் தன் பணியை செய்யாது, மற்றவரையும் பணியை செய்ய விடாது. ஆடியும் பாடியும் குதித்து விளையாடியும் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்.
2: என்ன தைரியம்! கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் இன்றி நிற்கின்றாரே.
3: பாண்டிய மன்னன் தன் கையில் உள்ள பொற்பிரம்பால் கூலியாள் வேடத்தில் இருந்த இறைவரை அடிக்க, சோதிவடிவான இறைவன் தான் கொண்டு வந்த கூடையில் உள்ள மண்ணை அவ் அடைப்பில் கொட்டி மறைந்தருளினார். அக்கணத்திலேயே அரசன் அடித்த அடி அரசன் முதுகிலும் இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தாய் வயிற்றிலுள்ள குழந்தைகள் மீதும் மால் அயன் முதலான தேவர்கள் முதுகிலும் பட்டது. இறைவர் மண்ணை கொட்டிய இடம் மலை போன்று உயர்ந்து விளங்கியது. வைகை ஆற்றின் கரை அடைபட்டு வைகை வெள்ளம் தணிந்து நின்றது. எல்லோரும் இந்த அதிசயத்தை என்னென்று சொல்வது என்று கண்டுகொண்டிருக்கின்றனர்.
4: இது என்ன அதிசயம்! அவர் மறைந்து விட்டாரே! அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்ததே. இறைவா, சொக்கநாதா, வைகைக்கரையும் அடைபட்டு விட்டதே! வந்தவர் யாரோ, அவர் சாதாரணமானவர் இல்லை. தவறு செய்து விட்டேனா? அளவா என்னலே, ஒன்றும் புரியவில்லையே. சிவசிவா,
3: அரிமருத்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தரும நீதியில் வந்தமையால் நமக்கும் நமது அடியவர்க்கும் வாதவும் உதவும்படி செய்தான். நரிகளை பரிகளாக நாமே கொண்டு வந்துவிட்டோம். நம்மருளினாலேயே அவை மீண்டும் நரிகளாக வாதவூரனின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை செய்தாக. வந்தி அம்மைக்காக கூலியாளாக உன்னிடம் திறம்படியும் கொண்டோம். நாமே மண்ணை கொட்டி வைகை கரையையும் சரி செய்து வந்தியம்மையின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வாழ்வோம். அனைத்தையும் நாம் வாதவூரன்பால் கொண்ட அன்பின் பொருட்டே செய்து இவ்வடியவனின் பெருமையை சிந்தும் தெரிந்து கொள்ள. என்னிடம் மிகவும் அன்பு கொண்டவன். உனக்கு இம்மை பயனும் மறுமை பயனையும் தேடி இம்மை தவிர எதையும் விரும்பாதான். அவன் விருப்பப்படி செல்லுமாறு விடுவிட்டு சைவ நன்னெறி காத்து செங்கோல் ஆட்சி புரிவாயாய.
4: சிவசிவா, பரம்பொருளே, தென்திரு அளவாயா, சொக்கநாதா, சங்கம் அமைத்து தமிழளித்த தேவரீரையா பிரம்பால் அடித்தேன். சிவசிவா, சிவசிவா, என்னே உனது கருணை! பேதையேன் செய்வளை பொறுத்தருளுங்கள் பெருமானே. தென்பாண்டி நாட்டானே, அடியேனுடைய குற்றத்தை நீக்கிய கோதிலா அமுதே, குணப்பெருங்கடலே, உன்னை நான் எவ்வாறு பாடுவேன் எம்பெருமானே? வாதவூரர் எங்கே? அவரை கண்டு வணங்கி என் பிழையை பொறுத்தருள வேண்டுமே.
0: மன்னா, அவர் திரு ஆளவாய் கோயிலில் உள்ளார்.
4: அப்படியா, நாம் உடனே அங்கு சென்று வாதவூரர் அடிபணிவோம்.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நம சிவாய்.

0: ശിവജ്ഞാന ദാനാദിയിൽ നിന്നും പേർ അശ്വജ്ഞാനം. അശ്വജ്ഞാനം പരജ്ഞാനമെളവ് അപരജ്ഞാനമെളവ് ഇരുപതമം. ശിവജ്ഞാനം പരജ്ഞാനം അപരജ്ഞാനം എന ഇരുപതമം. ഇതിനുള്ള പരജ്ഞാനമാവത് ശിവനോട് ഇരണ്ടറ്റ് അഭയനിർവമായി ഇരിക്കുന്നു. പരജ്ഞാനം എന്ന് ചൊല്ലാൽ പരവരകളിലേക്ക് തവത്തിനാലേ ശിവനൂറിലെ കേട്ട് വന്ന് പഠിച്ച് ഓതി വന്ന് അപരജ്ഞാനത്തിനാലേ ഇപ്പടി പല വകയാക ശിവപുണ്യങ്ങൾ ചേർന്ന് അന്ത ശിവപുണ്യത്തിനാലേ ശിവനോട് അത്യുതമാക കലർന്ന് ശിവനുടേ തിരുവുരുളെ പെറ്റു നിൽക്കുന്ന ഒരു നിലയ്ക്ക് പറഞ്ഞാണ് മുന്നിൽ. ഇപ്പൊ ഞാൻ സംബന്ധിച്ച് പറഞ്ഞാണ് പറഞ്ഞാണ് മേലാണ് ഞാൻ പറ എന്താണ് രണ്ട് എടുത്തിട്ട് മേലാണ് ഞാൻ ഉയർന്ന ഞാനും ശരി. അത ഞാനത്തെ തെരുവിക്കുന്ന നൂലുകാറ് പറഞ്ഞാനത്തെ എതൻ മൂലമാണ് തെരിഞ്ഞ് അതെ കടപിടിക്കണം എന്ന് കേട്ടാൽ ഇപ്പടി ശിവാക വേദ ശിവാക മതമുറകൾ ശാസ്ത്ര സ്തോത്ര ശിവപുരാണങ്ങൾ മൂലമാണ് കത്ത് കേട്ട് അതൻപടി ചെയ്ത് അതൻ മൂലമാകുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞ. അതിനാലേ ഇന്ന് ശിവ നൂലുകളെ കർപ്പതാലയും കേൾപ്പതാലയും വരുന്ന ഞാനത്തേക്ക് അപറഞ്ഞാണ്. അത് പറഞ്ഞാണ് ഇത് അപറഞ്ഞാണ് കീഴാണ് ഞാനും പറഞ്ഞാണെന്നും മേലാണ് ഞാൻ അപറഞ്ഞാണത്തിനെല്ലാം പറഞ്ഞാണ് കിടക്കും. പറഞ്ഞാണ് വന്നിട്ട് അപറഞ്ഞാണ് വേണ്ടിയില്ല. ഇപ്പൊ ഞാനെ സംബന്ധം പഠിച്ചിട്ടായിരുന്നു മൂന്ന് വയസ്സിലെ പുളി വന്നിച്ച് മുന്നേ പഠിച്ചത് മുന്നേ മൂന്ന് വയസ്സിലെ പുളി വന്നിച്ച് അവളെ ഞാൻ അപ്പിടിന്ന മുന്നേ പഠിച്ചു. അതിനാലേ ഇപ്പടി പറഞ്ഞാണും അപറഞ്ഞാണും എന്തെന്ത ഇറങ്ങിയേ ഇന്ന് അവറഞ്ഞാണത്തെ പറ്റി ചൊല്ലാറുകൾ. ഇതിനോട് പറഞ്ഞാനമാവത് ശിവനോട് ഇരണ്ടത്ര അഭയദ്രൂപമായി ഇരുപ്പത് അപരജ്ഞാനമാവത് കാവ്യകോതിലെ ദിവ്യാഗമങ്ങൾ എന്തറിയൽ ഇത്തരച്ചെയ്യുൾ എന്നുദരിച്ചോവനും ഈതരയർക്കെ കൂറുവാമെന്ന് ആശ്രിയർ കരുതിയവാറ് മനസ്സുകൾ ഉദരിച്ചു. ഇത് അരിയ ജ്ഞാനത്തെ അയ്യമും അയ്യതും പിരിയ വേറൊളിയായിയ പെറ്റിയെ പരുവമുറ്റവർ പാൽ ഉപദേശികൾ ഉരുകി ഓര കുറയ്പ്പതും ഒഴിവാ. അരിയ ജ്ഞാനത്തെ ജ്ഞാനം എന്നത് മിക അരിയ ജ്ഞാനം എന്നത് ശിവജ്ഞാനം എന്നത് ഇതിലെല്ലാം മിക അരിയതാക ഇരുപ്പത് ഉയർന്നതാക ഇരുപ്പത് അരിയതാക അപ്പടിപ്പെട്ട ജ്ഞാനത്തെ ും മയ്യതും അകലும்படி ஐயம் சந்தேகம் மயக்கமும் தீரும்படியாக தீரும்படியாக ஒளி பொருந்தியதாய் இருக்கின்ற தன்மையுடையதை பருவமுற்றவர் வாழ்வுபதேசிகள் அப்படிப்பட்ட ஞானத்தை நல்ல பக்குவான்மாக்களுக்கு அதை பிரியமாக கேட்பவன் அதை லட்சியமாக கொள்ளுவன் அதன்படி நடப்பவன் ஆச்சரியனை மதிப்பவனும் சிவதர்மத்தில் விருப்பமுடையவனும் சிவனுடைய அருளை பெறுவனும் என்கின்ற அக்கறையுள்ளவனும் தீய குணங்களை எல்லாம் நீக்கியவனுமாய் இருக்கிற பக்குவம் உள்ளவன் அப்படிப்பட்ட பக்குவனுக்கு உபதேசிக்கு உபதேசிக உபதேசிகனாகிய ஆச்சாரியன் உபதேசிக்கிற முறையை சொல்லுவான். உபதேசிக முழுகி ஓர உழைப்பதும் போதுவான். அதற்கு மேலே அகத்தியர அகத்தியர சுதாரிப்பா இருக்கு சொல்றாரு. சுதாரிப்பான நல்ல ஞாபகமா ஒரே கருத்தா சிந்தனை செய்துகள் அப்படின்னு குருவாச்சா முருகன் குருவாச்சாரு திரு சிசியராஜா அவரை தயார் கவனம் வேற பக்கத்துல இல்லாமல் ரொம்ப ஞாபகமா நினைப்பீர்கள். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் சிந்தை செய்க அகத்தியர் சிந்தை செய்க அகத்தியர் தீவிரை பந்தமும் பசுபாகமும் மாயை மாயையும் அந்த மாயையின் ஆக்கிய வாக்கையும் நைந்து போக நல்லாருக்கு நடக்கிறோம். அதனாலே பக்குவான்மாக்களது சஞ்சித ஆகாமியமான கண்ணுபேதமும் பசுப்பூம் என்னும் பெயரினுடைய ஆணவ பந்தமும் மாயா பந்தமும் மாயையினால் உண்டாகி தேகாதி பந்தமும் கெடும்படி நீ சிந்தை நீ நினைப்பாயாளுங்கிறார் அகத்தியர். அகத்தியர் அகத்தியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அகத்தியர் முனிவர்களே மிக முக்கியமான ஆச்சாரியர்களே நிறைய யோசிச்சிருக்கிறாரு. நேராஜர் ஒரு வாழ்க்கை உபதேசம் பெற்று முருகனுக்கு உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை நமக்கு தந்திருக்கார் தமிழாக தந்திருக்கிறாரு. அதுக்கு மற்றும் கூட ஆகும் தந்திருக்கிறார். அகத்தியர் மிகப்பெரிய விஷயங்களிலே மிகப்பெரிய விதவனப்படும் தாதுவின் வித்தையும் உதயமும் உயிராகிய மரிதன கூறுவம் அது பக்குவர் மரிதனுக்கு விளக்கன வாய்த்தது. ஞானம் என்பது விதக்கு ஞானே என்னும் வடமொழி தாதுவை தோற்றியும் ஞான பிரகாசம் அது வித்து வித்து வித விதக்கு என்கின்ற சொல்லிலிருந்து வந்தது அந்த ஞானம் என்கின்ற பாக்கியம். அந்த ஞானமானது அண்ணாக்களுக்கு உயிர் போன்றதுக்குள் சிவனுக்கு திருமேனியா இருக்கும். அந்த ஞானமானது பரிவாகத்துடைய ஆன்மாக்கள் சுத்திக்கு தீபம் போல பிரகாசிக்கும் தன்மையுடையது. ஞானம் என்பது இப்ப எல்லாருக்கும் இருக்குது ஞானம், யாருக்கும் ஞானம் இல்லாதவங்க இல்லை. ஞானம் இருக்குது, பலருக்கு ஞானம் வந்து மறைந்து இருக்கிறது. பக்குவம் உள்ளவர்கள் தவம் உடையவர்களுக்கு வெளிப்பட்டு போன்றது. அதனாலே பருவம் ஒற்றிய பாவகம் உருகி ஓதுவர் ஓதரும் உண்மை. ஆச்சாரியன் சீடனுக்கு பக்குவம் இருக்குதான்னு பார்த்து அவனுக்கு நல்ல பக்குவம் பருவான், இதை வந்து சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளுவான், அதுல பிரியப்படுவான், இதன்படி நடப்பான், இதை கடைபிடிப்பான் என்கின்ற ஒரு நிலை தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நீ உருக்கத்தோடு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார். மறைவிவாய்வது பாடையின் வல்லவருக்கு அரியவாதிய தானும் மறைவே. அதனாலே அந்த சீடனுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையிலேயே அவனுக்கு அதனால உபதேசத்துக்கு தமிழ் தெரிஞ்சுனா தமிழ்ல ஒண்ணு, வடமொழினா வடமொழியில ஒண்ணு. அதனால எந்த பாதையில அவனுக்கு பாண்டித்யம் இருக்குதோ, பழக்கம் அதிகமா இருக்கோ அதுல பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா ஆச்சாரியம் எப்படி இது பண்ணு? அவன் எல்லா மொழியும் தெரிஞ்சவனா இருக்கும். வடமொழியில வர்ற மாணவனும் இருப்பான், தென் மொழியை தெரிஞ்ச மாணவனும் இருப்பான். அதனால யாருக்கு எந்த மொழியில சொல்ல வேணுமோ அந்த மொழியில சொல்ல வேணும். உப்பிலா ஒருவன் சிவன் ஊதிய உப்பிலா உரை தன்னை. சிவன் உருவனுக்குத்தான் உப்பு கிடையாது, உப்பு கிடையாது, உப்பு சமானம் கிடையாது. அப்படிப்பட்ட சிவன் உரைத்த உரை உப்பில்லாது. உப்பில்லாத சிவன் உரைத்த உரையானது நூலானது உப்பு இல்லாது. அவன் எப்படி உப்பில்லாமல் இருக்கிறானோ அதே போல அவன் அருளிய வேத சிவாகமங்களுக்கு சமானமாக நூல் இல்லை. உரைத்தல துப்பிலா உணர்வாக்கீடும் உத்தமன் உப்பிலாரனே என ஓர்களே. அந்த வேத சிவாகமங்களாகிய நூல்களை உரைக்கின்ற ஆசிரியன் இருக்கிறான், உணர்த்துகின்ற ஆசிரியன் அவனும் உப்பில்லாதவன். சிவன் உப்பில்லாதவன், அவனுக்கு செய்த நூல் உப்பில்லாதது. அதை உணர்த்துகின்ற ஆசிரியனும் உப்பில்லாதவன். அவனை சிவனாகவே பாவனம் பண்ணும் அப்படி உப்பிலா அரணே என ஓதல். அதுக்கு மேல பக்குவனுக்கு அபக்குவனுக்கும் ஞான நூல் உணர்த்திய ஆசிரியர் அடையும் பலம் கொடுத்துருந்தார். பக்குவம் உள்ளவனுக்கும் பக்குவம் இல்லாதவனுக்கும் ஆசிரியர் உபதேசம் பக்குவம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? பக்குவம் இல்லாதவனுக்கு பக்குவம் இல்லாதவன் சொன்னால் அந்த நூலிலே நல்ல உண்மையான உள்ளன் இந்த விஷயத்திலே உள்ளன் அதை கடைபிடிக்குவன் என்கின்ற ஆவல், அதற்கு மேல திருத்தல் வீடு வீடு வரவனும் திருவுருளை அடையவன் என்கின்ற அக்கறை, தீய மனங்கள் இல்லாத, இது முக்கியமான பக்குவத்துக்கு அடையாளம். பக்குவத்துக்கு அடையாளம். ஒரு பொருளை பற்றிய அருமை தெரியாத இடத்துல அந்த பொருளை தரக்கூடாது. ஒரு பொருளுடைய அருமை தெரியாதவனுக்கு அந்த பொருளை கொடுக்கக்கூடாது. மாணிக்க வாசகர் சொல்றாரு, நீ திருவருளை எனக்கு கொடுத்த, நான் அதை புதுசாவே நினைக்கல. அது எப்படி ஆச்சுன்னா, சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தது போலாச்சு. சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு அருமை தெரியுமா? தெரியாது அல்லவா? அது போல நான் நினைச்சிட்டேன் சாமி. அதனால எந்த பொருளுடைய அருமையும் தெரிந்த இடத்துல அந்த பொருளை தரவு இல்லை, ஆனா கொடுத்தவனுக்கு விருதுவோம். அதுதான் இந்த பாட்டது. பருவன் உற்றவன் பால உபதேசிகன், ஞானத்தை விரும்புகின்றவன். ஞானத்தை ஞானத்துக்கு அந்நியமாயிருப்பதெல்லாம் விரும்பாதவன். ஞானத்தை விரும்புவன், ஞானத்துக்கு அந்நியமாக ஞானத்தை கெடுப்பதாக இருக்கின்ற குணங்கள் அத்தனையும் செயல்கள் அத்தனையும் விட்டவன் பக்குவம் உள்ளவன். இப்ப பயிருக்கு சத்து எது? கடை. நெல்லுக்கு பக புல்லு, நெல்லுக்கு பக புல்லு. அதுபோல கடைகளை நீக்கியவனாய், கடைகளை நீக்கியவனாய், தீய குணங்கள் எல்லாவற்றையும் விட்டவனாக ஞானத்திலே விருப்பம் உள்ளவனாக. அது மாதிரி ஆள் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே பார்த்தா பல பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது, வீட்டை பண்ண முடியாது. அதனாலே அந்த பக்குவம் உள்ளவனுக்கு, ஞானத்திலே விருப்பம் உள்ளவனுக்கு, ஞானத்துக்கு அந்நியமாகி ஞானத்துக்கு விரோதமாக இருக்கின்ற செயல்களை எல்லாம் விட்டவனுக்கு உபதேசத்தை அப்படி பண்ணீங்கன்னா உனக்கு சிவபெருமானுக்குள்ள எட்டு குணங்களும் உனக்கு கிடைக்கும். ஆசிரியருக்கு சொல்றாரு, சௌரமான புறணி எட்டு குடங்களையும் அது சொல்ற பருவமுற்றவர் பால் உபதேசிகள் பரமனு கூட எண்குணம் பற்றுவார். பருவ அற்றவர் பால் உபதேசம் அதே வார்த்தை உற்றவர் அற்றவர் பருவம் அற்றவர் பருவம் அற்றவர்னா பக்குவம் இல்லாதவர். என்ன கேட்டாலும் கொண்டாட்டி உள்ள வீடு அந்த பணங்காது அதை விடாம அயாரு தீய பழக்கங்களை விடாம தீய வார்த்தைகளை விடாம கஞ்சத்தனத்தையும் விடாம அப்படி இப்ப சைவ நெருக்கே வந்துட்டா என்னமா இருக்கணும்னா முன்ன என்ன என்ன தீய பழக்கம் இருந்ததோ அதெல்லாம் விட்டுற வரும். அதே விட்டுற வரும் பழக்கம் தவிர பழகு வரும். பழக்கம் தவிர உங்களுக்கு அந்த திருமணம் தெரியுமா பழக்கம் தவிர பழகு வரும். பழக்கம் தவிர பழகு கடிவிகரணங்கள் எல்லாம் முன்ன தீய செயல்களிலே பழகி கொண்டு வரும். அந்த பழக்கம் தகுறும்படியாக இப்ப நன்னறியிலே பழகு வரும். மறுபடியும் உழப்பப்படாது பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பதை உந்தியவர ஒரு பொருளாரே என்று உந்தியவர என்று திரும்ப முடியாது. அதனாலே பக்குவம் என்று சொன்னால் முன்னே இருந்த மனவாக்கு காயங்களால தீய சம்பந்தமாக இருந்த செயல்கள் அத்தனையும் விட்டுவிடுது. அத்தனையும் அப்படி விட்டு விடாதவனுக்கு உபதேசம் பண்ணினானால் ஆசிரியன் நரகத்துக்கு போவான். உபதேசம் பண்ண ஆசிரியன் நரகத்துக்கு ரெண்டுக்கும் பலன் உண்டு. பருவம் உற்றவனுக்கு உபதேசம் பண்ணாலும் பலன் இருக்குது அற்றவனுக்கு பண்ணினாலும் பலன். அதனால அற்றவனுக்கு பண்ணா கீழே போலாம் உற்றவனுக்கு பண்ணா மேலே போலாம். பருவம் உற்றவர் வாழ்வுபதேசிகம் பரமனுக்கு உணர் எண்குணம் பற்றுவார். பருவம் அற்றவர் வாழ்வுபதேசிகம் நரகிடைப்படுவார் நெடுநாடகம் என்பது. அதனால இப்படி சொல்லி அதுக்கு மேலே அபக்குவர் இலக்கணத்தை மூன்று செய்யுளாக வந்து வந்தார். அபக்குவர் என்பவர்களை பற்றி இதுல மூணு செய்யுள்ள சொல்றார். அப்படி அபக்குவர் யாராருன்னு சொல்றார். அபக்கு பக்குவம் இல்லாதவருக்கு அபக்குவர் ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார். ஓதுவார்க்கு இடையூறு ஐயா இப்போ இன்னொரு பேர் ஓதுகிறவர்களுக்கு இடையூறு சொல்லுகிறவன் இடையூறு பண்ணுகிறவன் ஓதுவார்க்கு இடையூறு கூடவே இருப்பான் இடையூறும் பண்ணுவான். அப்படியா கூடவே இருக்கிறது இடையூறும் பண்ணுவோம். ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார் அவர் வாத பாடனர் வாக்கை மறப்பவர். அதனால ஓதுகின்ற ஆசிரியனுக்கு இடையூறு செய்கிறவன் அதற்கு மேலே ஒருவன் சொன்ன வார்த்தையை சொன்னான்னு சொல்லி கோல் சொல்கிறவன் இன்னொருவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் என்று இல்லாத ஒன்றை ரெண்டாக பெருக்கி கோல் சொல்கிறவன் வாக்கை மறப்பவர் சொந்த வாக்கியத்தை மறக்கிறவர் வேதமாதிய ஓதி விடுப்பவர் அதனால வேத முதலான நூல்களை ஓதி மறுபடி விட்டு விடுவார். அது முன்னாடிதான் படிச்சிருந்ததுன்னு படிக்கிறது நேரமே விட்டுட்டேன் அப்படின்னு மறுபடுது. அந்த மாதிரி விட்டவே கட்டவே வேத ஓதி விடுப்பவர் சனியார் என சாற்றுவார். அதனாலே அந்தனுடைய நாற்குலத்து வந்து இலிகுலத்தார் என்று சொல்லப்படுவோம். அதனால அந்தனுடைய நான்கு குலத்தவர்களுக்கு தான் இதெல்லாம் ஓடும். மற்ற தாழ்ந்த வர்க்கத்தாருக்கு சொல்லப்படாது என்கின்ற ஒரு முறை. தாழ்ந்த வர்க்கத்தார் சொல்லப்படாதுன்னா அவன் சமுதாயம் இதை வந்து அடைச்சிருக்காது அவன் உட்டுருவான் அப்புறம் எல்லாம் அவனும் உடம்பிட்டு தான் இருப்பான் அதுக்குள்ளதான் உடம்பு வச்சிருப்பான். அதனால அந்த சமுதாயத்துக்கு இந்த முறைகள் உபதேசங்கள் தண்ணின் மிக்க நற்சாதியை தோன்றுவர் தத்த வருணத்துக்கு உயர்ந்த சாதியை பிறந்தவர்களும். அதனால இந்த சூத்திரன் வைசியனுக்கு வைசியன் சத்திரியனுக்கு சத்திரியன் பிராமணனுக்கு சொல்லப்படாதுன்னு உபதேசம். ஆனா ஞானோபதேசம் பண்ணலாம் ஞானோபதேசம் பண்ணலாம். தீட்சை பண்றது முறை தண்ணின் கீழ்பட்டவர் பிராமணன் மற்ற மூன்று வருணத்தார் செய்யலாம் சத்திரியன் மற்ற இரண்டு வருணத்தாருக்கும் செய்யலாம் தன்னோடு மூன்று வருணத்தார் வைசியன் தன்னோடு இரண்டு வருணத்தாருக்கு சூத்திரம் சூத்திரமும் செய்யலாம். தீக்கை முறை ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனும் செய்யலாம். ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனும் செய்யலாம் ஞானோபதேசம். இப்ப சிவாச்சாரியர் அந்தனது ஆதி செய்வது அருணதி சிவாச்சாரியர் மெய்கண்ட தேவர் சூத்திரர் அப்படி பிறக்க உள்ள வேற அது வேறு ஜாதியில சிவாச்சாரியம் அது சூத்திரன் சூத்திரம்னா வேளாளர் இது அதுக்கு உபதேசம் அதனால ஞான உபதேசத்துக்கு ஜாதி கிடையாது. இன்ன தன்மை என்று அறியப்படாதார், இன்ன சாதி என்று அறியப்படாது. பண்ணும் நூலின் பயன்முறை பற்றினார், அதனாலே அந்த நூலின் பயனை தரிக்க மாட்டாதார், அதனால் நூலினுடைய அருமையை அறியாதவர்களாயும். சொன்ன சொற்பினும் சோறு உரை சொல்லுவார், கேட்ட பொருளே மறுபடி திருப்பி குழப்பி உழப்பி அந்த குருவைய தடுமாற செய்து வாங்கிறது உழப்பி. சந்த வேதமும் தான் அறியார் என வடமொழி தமிழ் மொழியாக இருவகை சந்த வேதங்களை அறியாதாரும். விந்தவார் இசைத்தார் எதுவாயினர், அகங்காரத்தார தம்மை பெருமையாக எண்ணுவோம். மந்த புத்தியாய் உள்ளார் என இந்த முறையில் சொல்லப்படுபவர் முதலாயினார் எல்லாம் அவக்குவரன நிந்தித்து அக்கடமே தள்ளப்படுவார், அக்கணமே தள்ளப்படுவார். அவக்குவருக்கு பொருள் முதலிய ஆசையினால் ஞான நூல் கூறியும் குற்றம் என்று உணர்த்துகிறார். அவக்குவர்களுக்கு பொருள் முதலியவற்றினாலே ஆசை வந்து அவக்குவனா இருக்கிறவன், தகுதி இல்லாதவன், கடைபிடிக்காதவன், தீய பழக்க வழக்கம் உடையவன், கண்டு குடிச்சுட்டு இருக்கான் வச்சிருக்கா கல்லூரி லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சா இருந்தா நமக்கு என்னவா இருக்கும், எனக்கு நம்ம உபதேசம் பண லட்சம் அல்லவா அப்படின்னு தோணும் அல்லவா, ஆனா அப்படி செய்யக்கூடாதுங்கிற பணத்துக்காக அப்படி செய்யாதேங்கிற பணத்துக்காக அப்படி செய்ய. அதை சொல்றாரு, ஓதுவிப்பவன் ஒப்பிலி கற்பூரை பூதள பொருளை பொருள் என்று, பூதள பொருளை பொருள், உலக பொருளை பொருளாக எண்ணி. யாரவைப்படுவன் நரகத்து, இதை நீ பெருசா நினைச்சீங்கன்னா தகாதவனுக்கு உபதேசம் பண்ணினா நரகத்துல போய் வாதனை பண்ணுவிய, அங்க இவன் வந்து காப்பாத்துவானா, இந்த பணம் வந்து காப்பாத்துவான், காப்பாத்தாரு இல்ல பணம் அங்க வராது. தாதனுக்கவன் நுக்குறவாரணும், அந்த அறிவில்லாதவனுக்கு அங்க யாரு உறவுங்கிறார், இங்கே நரகத்து. பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன் பெருமையை உணர்த்துகின்றார், பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன். அறிவு உள்ளவனுக்கு, ஆச்சாரம் உள்ளவனுக்கு, அன்பு உள்ளவனுக்கு, பக்குவனுக்கு உபதேசம். அதே ஆக்கை நோயன அஞ்சினருக்கு, இது பக்குவத்தில் இது ஒரு முக்கியமான பக்குவம். அது எப்படி ஆக்கை நோய் என்று நினைக்கிறவனுக்கு, இந்த உடம்பு ஒரு நோய், பிறவிக்கு பயந்தவன், பிறவிக்கு பயந்தவன். அற்புதன் வாக்கை ஓது, அற்புதநாயகருடைய வாக்கியத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணும். ஆக்கையே நோயின்னு நினைக்கிறவனும் மரிதிகள் மாதவ நோக்கம் ஒன்றுடைய நோன்மையன் வான்பினி போக்குவாரவ நன்றி புவியுள்ளார், போக்குவாரவ நன்றி புவியுள்ளார். பிணி என்று அஞ்சியம் அதிசயனான சிவனது வாக்கியத்தை மாணாக்கருக்கு, அதிசயனான சிவனது வாக்கியத்தை ஒளி அறிவினால் விளங்கும் பிரியதவத்தினுடைய போதகாசிரியர் மூன்று கண்களையும் ஞான ஒளியினுடைய தட்சிணாமூர்த்தி அவனை என்று பூமியின் பிறவி பெரும்பினியை போக்குவோர் யார். அதனாலே இப்படி ஞானத்தை ஊதுகின்றவன் தட்சிணாமூர்த்தியே தான், ஞானத்தை ஊதுகிறவன் தட்சிணாமூர்த்தி, அவர்தான் ஞானத்தை ஊதுகிறான். அந்த ஞானாசிரியனிடத்திலே சிவபெருமான் அதிர்ஷ்டித்து உள்ளே இருக்கிறார், சிவபெருமான் அதிர்ஷ்டித்து அதிர்ஷ்டா அவனுக்கு உள்ளே தோன்றாமல் வெளியில் தோன்றாமல் உள்ளே இருந்து அவன் மூலமாக அவனுக்கு உபதேசம். அதை ஈசன் தான் இவனிடத்து எரிந்து சிவபெருமான் அந்த ஞானாசிரியன் உள்ளே இருந்து உயிர்ப்பாதன் தன்னை பதிப்பது. சிவபெருமான் ஞானாசிரியனுடைய உள்ளத்தில் இருந்து பக்குவமான மாணவனுக்கு உபதேசம் இருந்த ஆசிரியன் பண்ணும்போது அந்த பக்குவமான மாணவனிடத்தில் இருந்த பாசத்தை சிவன் பறித்துக்குவான், பாசத்தை பறிப்பவன், பாசத்தை பறிப்பவன் பறிப்பன். படுதகல் வாசகன் சொல்வன் மத்தி வந்தவர்கள் பேசுவார்கள் பேசுவதும் வெற்றியான், குற்றமில்லாத ஞானத்தை உபதேசிப்பான். இந்த ஆச்சாரியனது புகழானது யாவரால அளவுட்டு உரைத்திருக்கையும் முதன்மையுடையத்தாகால் எவர்தான் அதை சொல்லவன். அதனாலே அந்த ஆச்சாரியன் ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனுடைய புகழை பெருமையை யார் அளவுக்கு உலக பொருளை கொடுப்பதற்கு சாதாரணமானவர்களால சாதாரணமானவர்களால உலக பொருளை கொடுக்க, ஞான பொருளை கொடுப்பவன் சிவன் ஒருவன் தான். அந்த சிவன் உள்ளே இருந்து ஆசிரியன் உலகம் உணர்த்துகின்றார், ஆசிரியனுடைய பெருமையை சொல்லி முடியும். அதிலிருக்குள்ளே சிவன் இருந்து ஞானத்தை கொடுக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறு தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பார்வதி திருத்தொண்டநாயனார் புராணம். இவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்தவர். ரெண்டு பேரும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரை வீட்டு கடைசிக்கிட்டு போய் இருந்தெல்லாம் பண்ணி இவருடைய பெயரை பதிகத்தில் வச்சு திருஞான சம்பந்தரே பாடியிருக்கிறார். தேவாரத்தில் இவருடைய பெயர்

கந்தங்கள் சம்பந்தம் தமிழுரை போர் தற்போரே என்பது திருஞான தேவாரம். அதனால திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்தில் இதனுடைய பெயரை வச்சு சீராளன் பெயரை வச்சும் வாங்கிக்கிறார். அது திருஞான சம்பந்தம். அப்படிப்பட்ட இவர் செய்த ஒரு குண்டு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குண்டு. அது அவருக்கு தான் முடியும், அவரால் தான் முடியும், இதை வேற எவராலையும் முடியாது. அப்படிப்பட்ட குண்டு அவருடைய வரலாறு 88 பாட்டில் அவருடைய சரித்திரத்தை சொல்கிறார். பெரியபுராணம் கேட்கின்றவர்கள் தான் சிவகணங்கள், சிவபுராணம் கேட்கின்றவர்கள்லாம் சிவகணங்கள். இந்த நேரத்தில் சிவகணங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து பிரியமா கேட்கிறாங்க, அதை பாராட்டுவார். அவர் எத்தனையோ பேர் எங்கெங்கே அலைகிறான் பாரு, இந்த மா ஆளுக மாத்திரம் நம்ம பெருமையை வந்து கேட்கறானே அப்படின்னு சிவபெருமான் தெரியப்படுவார். உண்டா இல்லையா? இல்லையா? எங்கெங்கே சுத்துறா, என்னென்னமோ பண்றான், பண்ணாததை பண்றான், பேசாததை பேசுறான், செய்யாததை செய்கிறான். இவனுக்கு நல்ல பயம், பரவாயில்ல அப்படின்னு சுவாமி சம்பவப்படுவார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தொழுது தூமலர் தூவி துடித்து நின்று அழுது காபுத்து அறத்து என்றாரை தொழுது ஓக்கி புறக்கணிப்பாரை எழுதம் கேட்கறது என்பது. அதனால வந்து சுவாமியினுடைய பேரட்டில் அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய ஏற்ற நம்ம பேர் இருக்கிறாப்புல நம்ம நடந்து அவர் எழுதணும் நம்ம பேரை நல்ல புள்ளக அப்படின்னு சொல்லிடுறோம். நல்ல புள்ளக கெட்ட புள்ளைன்னு பேர் எடு வச்சிருப்பார், அதுல நம்ம வேறு வந்துடும். அதனால சிதுக்கொண்ட நாயனார் புராணத்தை பற்றி ஆரம்பிக்கிறாரு. இது என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்திலேயே காமனை பொடி பண்ணியவராகிய சிவபெருமான் அப்படிங்கிறார். காமனை பொடி பண்ணியவர் சாம்பலாக்கிறவர், காமனாகி மன்மதனை சாம்பலாக்கிறவர். அவன் தான் எல்லா ஆசைகளுக்கும் மூல காரணமா இருக்கிறது. காம ஆசைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து ஆசையை உண்டு கொண்டு வந்தது. விஷ்ணுவுடைய புத்திரன், மகாவிஷ்ணுடைய புத்திரன், அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு சார். பரமாவுக்கு தம்பி, விஷ்ணுவுக்கு புத்திரன். மனத்திலிருந்து உண்டு பண்ணினாரா விஷ்ணு மன்மதன், பரமாவை நாபியிலிருந்து உண்டு பண்ணினார். மன்மதனை மனத்திலிருந்து, வள்ளி தேவசேனாவை கண்ணிலிருந்து உண்டு பண்ணார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து உண்டானவள் வள்ளியும் செய்கிறார். அதையினாலே அப்படி அந்த உருவை நாட்டுகின்ற செயலை உடையவன் காமன். உருவை நாட்டுகின்ற உருவத்தை உண்டு கொள்ளுகின்ற செயலை உடையவனாகிய காமன் ஒளிய, காமன் ஒளிய. முதல்ல இந்த பாட்டு இப்ப சரித்திரத்திலே அப்படின்னா, இந்த சொல்லப்போறவர் ஆசை இல்லாதவர், இந்த சரித்திரக்காரர் ஆசை எட்டவர், ஆசையை விட்டவர், ஆசையே விட்டவர் யாரு? அவனுக்கு பானம் வந்து அம்பு மலர், மலர் புத்தகம்பகளி என்று வியத்தகு மலன் மீது பட்டலும் சிறிதே வேலை பார்த்தனன் பார்த்தனோடு கட்டாளல் புரிந்த நெற்றி கண்டது கடிதே காம சுட்டது கையிலை முற்றும் சூழ் உகை பரவித்தன்றேன் என்பது கந்தபுராணம். கண்ணை திறந்தாரு சாம்பலாஜ், கண்ணிலிருந்து ஒரு சிறு பொடி வருமா உலக சங்காரத்துக்கு, உலகம் முழுவதையும் சாம்பலாக்க சிறு பொடி வருமா, அது உலகத்திலே சாம்பலாக்கிடுமா அப்படின்னா இந்த காமன் சாம்பலாக இருந்துருக்கா? உருநாட்டும் செயல் காமன் ஒளிய ஒளி பொலி செந்தி வருநாட்ட திரு முதலார் மகிழ்ந்தரும் அப்படி நெற்றிக்கண்ணுடையவராகி சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற தலம். வயலில் கருநாட்ட கடைசியர்கள் கடிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் இல்லையாது, நல்ல ஓசையோடு பாடி இருக்கிறார். வயலிலே கருநாட்ட கடைசியர்கள், கருத்த கண்ணையுடைய கடைசியர்
பயிர் வேலை செய்கின்றவர்கள். கடைசியில் அவர்கள் கடிகாட்டுங்கிறார்கள். கடிகாட்டும்னா வேலை செய்யும் போது, வேலை முடிக்கும் போதெல்லாம் பாடுவார், மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக விளங்குதா? குறவை இடுதல் சொல்லணும், குறவை இடுதல், குறவைன்னு சொல்லணும், விளங்குதா? குலவைன்னு சொல்லுவாங்க, விளங்குதா? அந்த மாதிரியான மகிழ்ச்சியாக வயலிலே வேலை செய்கின்ற அந்த கடைசியில் இருக்கின்ற நல்ல நீர்வளம் நிலவளம் நிறைந்தபடி காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. காவேரி வாழ்ந்து குரு நாட்டின் ஜெயல்காமன் உரிய ஒளி புடிஜிந்தி வருநாட்ட திருநுதலான் மகிழ்ந்தருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர்தன் கலிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. நல்ல ஓசையில பாடியிருக்கிறார். நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நேற்றடைவார். அந்த திருப்பதியிலே, திருப்பதி என்பது சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி இருக்கு. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி இருக்கு. திருப்பதி மலையில வழியில காமாட்சி ஏகாம்பரேஸ்வரன் சிவாலயம் இருக்குதான் மலையில, திருப்பதி மலையில. மலை மேல மேல இருக்கிற சாமியும் முருகன் தான், அதுல எல்லாம் கொடாது எத்தனையோ நூல் இருக்குது. மேல இருக்கிற அந்த வெங்கடாசல நாமத்தை போட்டு மறைச்சிருக்கான் பாரு, அவன் முருகன். நிறைய நூல் சொல்லு. அண்டமண்ணுயிர் என்றவள் உடன் முனிவாயி தொண்டகங்கெடு சுவாமி தன் மால்வரை தொடர்ந்து மண்டு பாதல தேகியோர் குகை வழியே பண்டு தான் ஒரு வெங்கடகிரியையும் பார்த்தான் என்பது கந்தபுராணம். உமாதேவியோட படங்கி விட்டு பாதல வழியாக வந்து திருப்பதி மலையில் நின்றாராம். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இது திருப்பதி. நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீர்த்தடைவார். உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர்க்காவ துளிர் உண்டு. சிவபெருமானுடைய நீர்த்தடையாலே, நீர்த்தடைவுன்னா திருநீர்த்தியினுடைய பக்தியினாலே உயிர்க்கெல்லாம் காவல் துளிர் உண்டு. மலர் புகழ் மாமாத்திரரன் குலம் பெருகார். மாமாத்திரன் ஒரு வகையான ஒரு குலம் இருக்கான் சாதி, அதுல வந்தவர். பலர் புகழும் திருநாமம் பரஞ்சூரியார் என்றார். அவருடைய பெயர் பரஞ்சூரி என்று, அவருடைய பெயர் பரஞ்சோரி என்று, பாசம் பரஞ்சூரிக்கு என்பாய் என்பது திருவம்பார். பரஞ்சூரி என்பது சிவபெருமானுடைய. அவர் வந்து ஆயுர்வேத கலை, வடநூர் கலை, படைக்கலை தொழில், அந்த யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அதற்கு மேல மருத்துவ தொழில், சோதனை தொழில், சங்கீத தொழில், எல்லா கலையும் கற்றுருந்தார். ஆறு அந்த சிறுத்தொண்டர் பரஞ்சோரியார். ஆயுர்வேத கலையும் அழகில் வடநூற்கலையும் தூய படைக்கலத்துளிலும் துறை நிரம்ப பயின்று அவற்றால் பாயும் மத குஞ்சரமும் பதியும் உகைக்கும் வந்தும் நேயதுளில் விஞ்சையனும் மேதினையும் விளாடுறார். எல்லா வகையான கலைகளையும் கற்றுருந்தோம். மனுஷன்னு பிறந்தா ஏதாவது கலை தெரியணும், கலை தெரியணும். உணவுக்காக சம்பாதிக்கிறது ஒரு பெருசு இல்லை, சம்பாதிச்சா வேணும், அதோட ஒரு உபரியா ஒரு கலைன்னு கலை தான் புரியுதா? சங்கீத கலை, வைத்தியக்கலை, சூழ்நிலக்கலை, வந்து நாட்டியக்கலை, இப்படிப்பட்ட நல்ல கலைகள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இல்லை ரசிக்கவாவது தெரியணும், அதை வந்து ரசிக்கவாவது தெரியணும். அது மாதிரியெல்லாம் எங்கே எல்லாம் நம்ம கிராமங்கள்லாம் இல்லை. சாப்பாட்டை நல்லா ரசித்து சாப்பிட்றேன், வேறு இதெல்லாம் ரசிக்க தெரியலை. அதனால் அப்படி வந்து ஒரு கலை எல்லாவற்றையும் படித்தார். மனம் நிரம்பும்படியாக படிச்சிருந்தார். நெஞ்சு நிறைய கல்வி இருந்தது, நெஞ்சு நிறைய உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் நிறைய படித்தார். படிக்கிறதுங்கிறது கல்விங்கிறது அப்படி படித்தவனுக்கு தான் தெரியாது, நம்ம அருமை படித்தவனுக்கு தான் அந்த அருமை. இப்போ ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்காருன்னா அந்த தொழிலுடைய அருமை, அந்த தொழிலில் வருகின்ற ஒரு லாபம் அந்த தொழில் உடையவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது அல்லவா? அதுபோல் அந்த கல்வியை நினைச்சு பார்த்தீங்கன்னா இலக்கிய சுவை, கல்வி சுற்றுவை, பொருட்சுவை. படித்தவனுக்கு என்னமா இருக்குன்னா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சார் படிக்க வயசு பத்தலையேன்னு, படிக்க நேரம் பத்தலையே அப்படின்னு. அதனால நிறைய படித்தாரு, படிச்சு அதனுடைய முடிவு கண்டுட்டாராம். கற்றதனால் ஆய பயனென்பொல் என்று வந்துட்டார்.
வாலறிவன் நற்ற அலை தொழுதலே கட்டதனாலான பயன்னு கண்டுவிட்டார். வாலறிவனை, வாலறிவனுடைய நற்ற அலை தொழுதலே, வாலறிவன் என்று சொன்னால் உயர்ந்த மேன்மையான அறிவுடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை தொழுதலே படித்ததனுடைய பயன்னு கண்டார். எல்லாம் படிக்கிறதுல எதுக்கு படிக்கிறார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக, சம்பாதிக்கத்தான் வேணும், அதோடு இந்த பக்தியும் இருக்கணும். கல்விக்கு முக்கியமான ஒரு பயன் எது என்று கேட்டால், அதனாலதான் கற்றதனாலாய பயன் என்கும் அப்படின்னு எதிர்மறையில் கேட்டார். நீ படித்ததனால ஆன பலன் என்ன? சிவபெருமானுடைய திருவுடைய தொடவில்லையானால் அப்படின்னு கேட்டார். இப்படி கற்றதனால் ஆய பயனன் என்றால் வாலறிவன் அற்றால் தொழுதலே என்று உடன்பாட்டது இல்லாம எதிர்மறையில சொன்னார். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொடாது என்று சொல்றார். அதனாலே படிக்கணும், பரமசிவனை பற்றி பண்ணணும். அதை சொல்றாரு, உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்த அறிந்த பொருள் சிவன் கலரில் செறிவந்து. அது நல்லா ஆட்சி பண்ணி முடிவு தெள்ளி வடித்து அறிந்த பொருள் படித்து அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி கண்டு முடிவுக்கு வந்தது என்னன்னா சிவன் கடலில் செறிவு. சிவன் கடலில் கடலிலே செறிவு, செறிவுனா பத்தி, சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றின்னு விரும்புவார்கள். செறிவுனா பத்தி சிவருமானுடைய திருவடியிலே பத்தி செலுத்துதலே படித்ததுக்கான பயன் கண்டுவிட்டார். பொருளை சேர்ப்பது எதுக்கு? தர்மத்துக்காக. படிக்கிறது எதுக்கு? பத்தி பண்ணும். அது கூட மற்றது வேணும், அது வேற. ஆனா அதனுடைய முக்கியமான பயன், கொள்ளும் உணர்வீரின் முன்னே கூற்றுதைத்த கடற்கு அன்பு. அப்படிப்பட்ட உணர்வு உடையவராகிய அந்த பரஞ்சோதியார் கூற்றுதைத்த கடற்கன்பு, யமனை உதைத்த திருவடிக்கு அன்பு செலுத்துகிறாரு. அந்த அன்பு எப்படி செலுத்துகிறாருன்னா, பள்ளமடையில தண்ணி போற மாதிரி அவருடைய பத்தி இருக்கிறார். பள்ள மடையில தண்ணி போகும், தேங்கி தேங்கியா போகும் பள்ளம், இது இப்படி மழை மழை மழை மழை தாராளமா அப்ப அந்த தண்ணீர் போகுமா? அது போல மனம் சாமி நிலத்துல அந்த அளவுக்கு விடுவார். பள்ளம் அடையா என்றும் பயந்து வரும் பண்புடையார். பள்ளமடை பத்தி நமக்கெல்லாம் இருக்குதுன்னா இருக்குது, அது என்ன மாதிரி வேட்டுமடம். இந்த பள்ளமடைங்கிறது இவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு தெரியுமா? திருவாசகத்துல யாரே கேட்கிறார். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் உன்னோர் பெருமானே எனக் கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருகுணலின் கீழ் மேலாக பதைத்துரு அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணா என்ன வெள்ளம் தான் தாயாதால் நெஞ்சங்கள்லாம் கண்ணினையும் மறவால் தீவினையினேற்கே என்னால பக்தி. பள்ளமடையில தண்ணீர் போறது போல தங்கு இல்லாம தடை இல்லாம எதனாலையும் சலனப்படாம பக்தி இருக்கு. சாமானியமல்ல, அப்படிப்பட்ட பக்தியை உடையவன். ஈஸ்வர அடியாருக்கு என்ற இயல்பான பணி செய்து சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படியான தொண்டு செய்வார். சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வார். இவ்வளவு படித்தவர் எப்படி தொண்டு செய்தாருன்னா, அந்த பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்றார் அல்லவா, பணியுமாம் என்றும் பெருமை. அதனாலே பணிவு யாருக்கு இருக்கும்னா, பெருமை உடையவர்களுக்கு, பெரியவர்களுக்கு பணி இருக்கும், சிறியவர்களுக்கு பணி இருக்கார். நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு வந்து தன்னை பெருசா நினைச்சிருவான். அடியாரனுக்கு பணி செய்யும், அதனாலே வந்து பணி செய்கின்றான் என்று சொன்னால் உயர்ந்தான், பணி செய்யாதவன் தாழ்ந்த. அதனால அடியாரர்களுக்கு ரொம்ப பணி நடக்காது. என்ன பொருள், என்ன பெருக்கு பேர் வருவார், எப்படி பேர் வருவது? ஈஸ்வர் அடியாருக்கு என்று இயல்பான பணி செய்து ஆசில் புகழ் மன்னவன்பான் அணுக்கராய் அவருக்காக. மன்னரிடத்துல இவர் சேனாதிபதியாக உள்ளார்.
அப்படி ஜனாதிபதியா இருந்து ஆகில் புகழ் மன்னவன்பால் அணுக்கரா எவருக்காக பூசல் முனை கழிவு வைத்து போர் என்று கூறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் பார்த்திருந்தார். அதனாலே இப்படி அரசனுக்கு சேனாபதியாக இருந்து அதன் மூலமாக வடநாடு வரையிலும், வாதாபி என்கின்ற நகரம் வடநாட்டில் இருக்கான், அதுவரையிலும் போயிருக்கிறார். அங்கு அதுவரையிலும் சென்று அதுவரை இருக்கின்றார்கள் எல்லாம் வென்று அங்கிருந்து நிறைய திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. யானை, குதிரை, மற்ற திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்து சென்றிருக்காரு. இது அரசர்கள் மந்திரியுடைய ஒரு இயல்பான கடன். மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகச்சனமும் பறிக்குவையும் இன்னென எண்ணிலகவர்ந்து இகழரசன் முன்கொணர்ந்தார். இப்படி நிறைய பொருள்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாலே கூட்டார். அவன் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அரசன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். திறமை இவருக்கு எப்படி வந்துச்சு? இத்தனை அரசர்களை வந்து இவ்வளவு திறமையை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு திறமை இவருக்கு எப்படி வந்துச்சு? ஆற்றல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். கூட இருந்த மற்ற மந்திரிகளை கேட்டார். கதிர்முடி மன்னனும் இவர்தன் கழிச்சுரிமை ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்துரைப்பார். அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். இவருடைய தன்மையே இவருடைய பழக்கத்தை தெரிந்த அமைச்சர்கள் உரைப்பார். மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடமையினால் எதிர் இவருக்கு உலகில் இல்லை என எடுத்து வைத்தார். மதி அணிந்தவராய சிவபெருமானுடைய திருத்தொண்டினுடைய வலிமை இவருக்கு நிறைய அவரிடத்தில் பக்தி கொண்டு அந்த பக்தியினுடைய பலம் இவருக்கு அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு எதிர் உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் இருக்கிறார். அதை கேட்ட உடனே அவன் வந்து கலங்கிட்டான். ராஜா, இவர் அவ்வளவு சிவபக்தியுடையவரா? இவ்வளவு சிவபக்தியுடையவரை நான் வந்து அடிமையா வச்சிருந்தேனே, தவறல்லவா அது? சிவனடியார வந்து அடிமையா வச்சிருக்கிறது தவறல்லவா அப்படின்னு இறங்கிட்டாய்யா. திருமால் ஆதிசேரன் மேல படுத்திருந்தாரு. ஒரு நாள் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கண்ணீர் ஊற்ற கும்பிடுந்தார்.

சொல்ல முடியல. ஆதிசேடம் ஆகா நம்ம தலைவர் படுத்திருப்பாரு, தெழுந்து நின்று கண்ணீர் ஊட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒன்றும் தெரியல. அதன் பிறகு அதிசயத்து கொஞ்ச நேரம் கழித்து ஆதிசேடம் மெல்ல காட்டான், சாமி தேவர் இதை போதும் சைனித்திருப்பீர்களே, இப்பொழுது எழுந்து நின்று இப்படி கை குவித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களே என்ன காரணம்னு கேட்டான் ஆதிசேடம். அப்ப சொன்னார் ஆதிசேடா, தாருகாவனத்தில் சுவாமி சிவபெருமான் காபாலியாக சென்றார், அவருக்கு பின்னால நான் மோகினியாக சென்றேன். அப்படி சென்ற போது முயலகன் என்கின்ற அசுரனை விட்டார்கள். அந்த முயலகன் மீது நின்று கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினார் சுவாமி சிவபெருமான், தாண்டவம் ஆடினார். அந்த தாண்டவ நினைவுக்கு வந்துருச்சு, இல்லை எப்ப பார்க்க போறோம் அந்த தாண்டவத்தை வந்துருச்சுதா படுக்க உள்ளதான். தாண்டவத்தை நினைச்சேன், இனிமேல் எப்ப அந்த தாண்டவத்தை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன், கண்ணீர் வந்துருச்சுடா எனக்கு தூக்கம் இல்லடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெருப்பு வச்சு மெழுகுவல உரியிட்டா ஒரு மன தாண்டவம் ஆடினாரா அப்படியா அப்படின்னு கண்ணீர் விட்டு அவன் உருங்கிட்டான். பார்த்து ரொம்ப இவ்வளவு சிவகுச்சி உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுடா, நான் உன்னை படுக்கையா வச்சிருந்தேன், அவசாரம் அவசாரம், அதனால இனிமேல் உன்னை படுக்கையா நான் வச்சுக்க மாட்டேன், நான் வேற வேட்டை ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ போய் தவத்தை பண்ணி சிவபெருமானுடைய தாண்டவ காட்சி நீ பாருறான்னு தள்ளி விட்டேன். இன்னமேல் உன்னை அடியவ நான் வச்சிருக்க மாட்டேன், வச்சிருந்த அபச்சாரம் அபச்சாரம், அதனால நீ சென்று தவத்தை செய்ய உனக்கு சிவபெருமான் காட்சி தருவார்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அப்புறம் தான் இமயமலையில் வந்து காலம் தவம் பண்ணி சிவபெருமான் வந்து சோதிச்சு அதுக்கு ஒரு படு தில்லைக்கு போகணும் சொல்லி இங்க வந்து தவத்தை பண்ணி அதன் பிறகு தாண்டவ காட்சியை கண்டார். அவர் தான் பதஞ்சலிங்கம். தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்று. தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்றி. காவல் செய்யும் நாரணன்பால் நடனம் கேட்டு காதல் மிக பெருகி நின்ற கருணை போற்றி. ஆவலுடன் திருக்கையிலே அதனை சார்ந்து அளவில் அவன் செய்தி பிள்ளை மேவி பாவலர்கள் பரவு கண்ட பரதம் கண்ட பதஞ்சலினன் மரநடிகள் போற்றி போற்றி என்று பதஞ்சலி முனிவருடைய போகணும். அதனால இப்படி சிவனடியாரே பணிக்கு வச்சிருந்தனே அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கலங்கிட்டான். கலங்கி அதனால இனிமேல் நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம், நீ உன் மனம் போல சென்று தர்மத்தை செய்ய சிவனடியா சிவபக்தியை பண்ணு அப்படின்னு நிறைய பொருளையும் கொடுத்து விட கொடுத்து அனுப்பிட்டான். யாரு அந்த பல்லவரசன் கேர்த்தர பல்லவனு சம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தாரியன்கள் உம்பருவரான் அடியாரை உணராதே கற்றொழிந்தேன், விரும்பு ஓடும் போர் முனை விட்டு நின்றேன் என விரும்புற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறஞ்சினான். இறஞ்சுதலும் முன்னிறஞ்சி என்னுரிமை துளிர்க்கு அடுத்த தரம் புரிவேன், அதற்கு என்னோ தீங்கன்ன சொன்னாரு. யாரு பரஞ்சோதியார் சொன்னாரு, நான் படித்ததுக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வேலைக்கு தகுந்தாப்பலதானே நான் இந்த தொண்டு செய்து இந்த கடமைதானே, இதனால ஒன்றும் தவறில்லையே, நான் எந்த தொழில ஈடுபட்டிருக்கோம் தொழிலுக்கு உரிய காரியத்தை தானே செய்கிறேன் தப்பு இல்லையே அப்படின்னா ஆங்கவருக்கு அதை ஒத்துக்கல ராஜா. ஆங்கவருக்கு நிறைந்த நிதி குகைகளுடன் நீடு உருத்திகள் அடித்து அறம்புரி செங்கோலரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றார். உம்முடைய நிலைமையினை நீ அறியாமை குண்டுவித்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக தின்று உமது மைமே ஊரி செயல் விளங்க வேண்டிய வாரே தரித்து செம்மனிதி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். அதனால நீ சிவத்தொண்டை செய்யும் எனக்கு அடியவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டான். மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தனை தன்னுபோல் பரஞ்சோதியார்தானும் பனிமதி வாழ் சென்னியரை கணபதி தரத்திறங்கி திருத்தொண்டு முன்ன நிலைமையில் விழுவா முறையன்று செய்வார். அதன் பிறகு வந்தாரு கணபதீஸ்வரத்துல இருக்கிற அந்த வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த கோயில்ல சாபிதம் பண்ணியிருக்கார். வாதாபதி கணபதி, வாதாபி கணபதின்னு வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த திருச்செங்காட்டன் குடியில பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறார். வாதாபி கணபதின்னு பேர். அந்த கணபதீஸ்வரத்துல நல்ல துண்டு செய்தார், பணி செய்தார், வேதகாரணர் அடியார் வேண்டிய மீ பணி செய்ய அதற்கு மேல சிவனுக்கு பணி

சிவனடியார்களுக்கும் பணி செய்ய வேணும் என்பதற்காக. சிவனடியார்களுக்கு பணி செய்வது என்று சொன்னால், அடியார்கள் வந்த நேரத்துக்கு தீர்த்தம் கொடுக்க, காப்பி போட்டு கொடுக்க, சுவிச்சு கொடுக்க, சாப்பாடு போட, வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு மனைவி இருந்தாத்தான் முடியுமே தவிர, தான் தனியா இருந்த அந்த தர்மத்தை சரியா செய்ய முடியும், சரியா செய்ய முடியும். அதனால ஒரு மனைவி வேணும், ஒரு பெண்ணு வேணும். இந்த தர்மம் செய்வதற்காக இல்லறம் செய்வதற்காக இருந்து ஓங்கி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓங்கி வேளாண்மை செய்தல் பொறுத்து இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மோகத்துக்கு நல்லாற்றினை என்று சிவ தர்மம் செய்ய வேணும், சிவனடியாருக்கு பணி செய்ய வேணும், அதுக்கு ஆடு வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாராம். அதுக்கு ஆடு வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணாராம். வேத காரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய தீர்வுடி பிறந்த திருவெண்காட்டு நங்கை என திருவெண்காட்டு நங்கை, திருவெண்காட்டு கோவில் அல்லவா அந்த ஊர் பேரு திருவெண்காட்டு நங்கை எனும் காதல் மனை கிடத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை நீதி மனை அறம்புரியும் நீர்மையினை நிறைதளி திருமுடியார் அடியாரே நாடு. இவருடைய கொள்கை முக்கியமான கொள்கை என்னென்ன, தினந்தூரம் சிவனடியாரனை வரவழைத்து அந்த சிவனடியாரனுக்கு திருவுமுது கறி நெய் பால் தயிர் பாயசம் முதலியதோட நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, ஒன்றா நம்பர் சாப்பாடு. அப்போடைய அடியாரனுக்கு சாப்பாடு போட்டு அவரை சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடும், இதே ஒரு கொள்கையாக வச்சுருக்கார். அடியாரனுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடும். நிறை இதடி திருமுடியார் அடியாரின் ஆடோரும் முறமையினில் திருவமுது முன் ஊட்டி பின்னுண்ணு, முன் ஊட்டி பின்னுண்ணு நிறையுடைய பெரு விருப்பால் நியதியாக கொள்ளும். இது நியதி, இது செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற கொள்ளும். பொறை வலுவா வகையுடன் தூய தொழில் தலை நின்றார் தூய திரு அமுது, நல்ல ஒன்னா நம்பர் புண்ணியரிசி சாப்பாடு தூய திரு அமுது. கனி வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் முக்கனி கனி கண்ணல், கண்ணல்னா இனிப்பு பலகாரம், இனிப்பு கண்ணல்னா வெள்ளக்கத்திய இனிப்பு பலகாரம். அறுசுவை, அறுசுவை உணவு, அறுசுவை கறி பொரியல் வகைகள், பொரியல் வகைகள். நெய் பாய, நெய் பாய விடுவாரம், நெய் பாய தயிர் பாய விடுவாரம். நெய் பாய விடுதல், நெய் எப்படி கரண்டியை காட்டுறதில்ல, நெய் பாய விடுவாரா, தயிர் பாய விடுவார், தயிர் பாய விடுவார், நெய் பாய தயிர் பால் இனிய புண் பண் பண்ணிய இனிய பண்ணிய இனிய பண்ணியங்கிறது பலகாரம், இனிக்கு பலகாரம். உண்ணீர் அமுதம் தீர்த்த அமுதம் பார்த்த பாருங்களேன், நல்ல சாப்பிட்டு ருசி கண்டவரா அது சேர்க்கல. உண்ணீர் அமுதம் தீர்த்தம் அவ்வளவு அருமையானது, தீர்த்தம் நல்லா உண்ணீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க, இப்படி பொருத்தமான நல்ல சுவையான உணவுகளை அடியாருக்கு தினந்தூரும் செய்து போடுவோம். மாயிரும் ஞானம் போற்ற வரும் இவர்களால் மனநிலையார், இப்படி போடுறதுனாலே பொருள் கொடுக்கறதுனாலே அடியாரன் எல்லாம் இவர் மேல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியாருக்கு நிறைய வந்தாரு, நிறைய அவர்களுக்கு சிறப்பான முறையில பணி செய்தார், திருமுறை செய்வித்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துண்டிலே இவர் இருக்கிறாரு. சீதமதி அரவினுடன் செஞ்சடமே தெரிவித்த இவர் தளபதி ஜனாதிபதி, நிறைய படித்தவர், நிறைய படித்தவர் ஜனாதிபதி, நிறைய செல்வமும் உடையவர். இப்படிப்பட்டவர் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் இப்படி பணி செய்கிறார். சிவனடியாருக்கு முன்னாலே பணிஞ்சு நிற்பார், குனிஞ்சு நிற்பாரு, பணிஞ்சு நிற்பார், ரொம்ப பயபக்தியோடு தொண்டு செய்வார். சிவனடியாருக்கு முன்னாலே ரொம்ப சின்னவரா இருப்பாரா, ரொம்ப சின்னவர், ரொம்ப பெரியவர். அடியாருக்கு முன்னால் ரொம்ப சின்னவரா இருப்பாரா, அதனால அவருக்கு சிறு தொண்டர்கள், சிறு தொண்டர் அத சொல்ற. சீதமதி, சீதமதி குளிர்ச்சி புரிஞ்சிய சந்திரன் அரவினுடன் செஞ்சடவேர் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார். சிவருமானுடைய அடியார்களை நயந்து அவர்களை வழிபாடுகின்ற காலத்தில் நயப்பாட்டு வழிபாட்டால் மேலகையா
இவர் எப்படிப்பட்டவர்னா மேகம், எல்லாவற்றிலும் உயர்ந்தது. அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் திருக்கொண்டர் என நிகழ்ந்தார் அவர். அதனாலே அவர் மிகச் சிறியவராக இருந்தபடினால், அடியாருக்கு முன்னால் சிறியவராக இருந்தபடினாலே திருத்தொண்டர் என்று அவருக்கு பெயர் உள்ளது என்று இப்படி சொல்லுகிறாரு சேக்கலார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறாரு, எப்படி அருள் பெற்றாரு என்கின்ற நிகழ்ச்சிகள் திருவருளாலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறார்.

0: பெருமாளே கட்சி தூக்க பெருமாளே வான்முயில் வளாது வீகம் அலிவளஞ்சுரக்க வண்ணம் போன் முறை அரசு குறைவிலாது இருள் வாழ் நான் வரையறங்கணுங்க நத்தமும் எழுதி மெல்ல மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: மூணாவது கேள்வி, ஃபாதர் மதர் என இருக்கா? ஃபாதர் இல்லா மதர் இல்லா டைஸ். கேன் வி டூ த கேன் வி கோ டு த டெம்பிள்? பந்துக்கள் நெருக்கமாக இருந்தாலும் செத்து போயிட்டானா ஒரு வருஷத்துக்குள்ள கோவிலுக்கு போகலாமா? கேன் வி ஆஃபர் எனி பூஜாஸ் வித்தின் 1 இயர்? இதில் ஆற்றுல நித்தியப்படி பண்ணுற பூஜைகளோ சன்ம அனுஷ்டானங்களோ கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். இந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக வேண்டிண்டு திருமலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஐயப்பனுக்கு போகிறேன்னா ஸ்பெஷலாக உள்ள நைமித்திகமாக உள்ள ஆடிங்காக இருக்கிறதெல்லாம் அப்போ பண்ணப்படாது. இவ்வளோதான் விஷயம். பண்டிகைகள் கொண்டாடலாமா கொண்டாடப்படாதான்னா அது விசேஷமாக அவள் துக்கானுஷ்டானம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுனால படாதுங்கிறது தான் விஷயம். இதுக்காக சஞ்சாந்தனம் படாதுன்னு ஒருத்த ஆரம்பிச்சிட்டான். வருஷத்துக்கு ஒருத்தர் செத்து போயிட்டே இருப்பார், நமக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. அப்பா அம்மா செத்து போயிருக்கா 4 மணிக்கு சாயந்தரம்னா 6 மணிக்கு சஞ்சாந்தனம் முன்னிட்டு தான் பிரேதத்தை எடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும். சஞ்சாந்தனத்துக்கு மட்டும் அப்படி. ஆனால் அக்னிஹோத்திரம் கிடையாது, உபவாசனம் கிடையாது, தீட்டு வந்தா புரியுறதோ பூஜை கிடையாது. இந்த பூஜாங்கிறது கூட இந்த 10 நாளைக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். ஆனால் டெட் பாடியை வச்சுட்டே சஞ்சாந்தனம் பண்ணணும். டெட் பாடியை வச்சுட்டே காபி சாப்பிட்றான், காபி குடிக்கிறான், குடிக்கிறான் இல்லை சாப்பிட்றான், டிஃபன் தங்குறான். என்ன சார்னா அங்கே எது வெளியிலேருந்து வந்தது சரவணவை வாங்கினான். ஏன்னா ஆற்றுல அன்றைக்கி ஒரு நாள் தான் காபி போடுற வழக்கம் இல்லை. இருந்தாலும் வெளியிலேருந்து வரவழைச்சு சாப்பிட்றதுலாம் செத்த வீடுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டு ஏதோ சில சமயத்தில் எங்கள் தேது சாஸ்திரம் எங்கள் அப்பா அவனுடைய குரு அவர் மாதிரி கொஞ்சம் சருக்குன்னு வார்த்தை வந்துடுறது தப்பாக எடுத்துக்கிட்டார். அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆற்றுல அடுப்பு மூட்டி சமைக்கப்படாது. இன்றைக்கி என்ன டெட் பாடி இருக்கிற வரைக்கும் இப்போ நாங்கள் தினமே அப்படி தான் இருக்கோன்ட்டோம். சமையக்கட்டுக்கு வேலை இல்லைன்னா அப்படியோ போட்டோம். வா சௌக்கியமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். இந்த வேதாத்தியனம் பண்ணுறது முதல் வர்ணத்தாருக்குத்தான் அருகதைன்னு சொல்லப்படுகிறது, தப்பு. பிராமண க்ஷத்ரிய வைசியங்கிற 3 வர்ணத்தார்களுக்கும் வேதாத்தியனம் உண்டு, கர்மானுஷ்டானம் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு, பூணல் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால் முதல்ல அதை எடுத்து முன்னும் முதல் இந்த முதல் வர்ணத்தாருங்கிறவர் பிறப்பினாலா வளர்க்கிற முறையினாலா? வளர்க்கிற முறைங்கிறதே கிடையவே கிடையாது. பிறப்பினால ஒரு 50%, அதன் பிறகு நாம் பண்ணுறதுனால ஒரு 50%. அதுங்கிறத பற்றி நிறைய பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தபா கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவேர் குணைஹி சாதுர்வரண்யம் மயா சிருஷ்டம். இது ரொம்ப இடமடைஞ்சலான கேள்வி. நான் சொல்கிறேன், இதுக்கும் உண்டு அதுக்கும் உண்டு. குணத்தினாலையும் பிறப்பினாலையும் 2 இருக்கு. பிறப்பினால் ஏற்படுறது, குணத்தினால் மணக்கிறது. அதனால் ஒன்றை ஒன்றோட மிக்ஸ் பண்ணி நாம் பேசக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கிளிமூக்கு பழங்கிறது மாம்பழம் இருக்கும், அது ரொம்ப சைஸில் பெருசாக இருக்கும். ஆனால் அதோடு பெருசாக மாம்பழ வாசனை இருக்காது, பரங்கி பழம் மாதிரி இருக்கும். அந்த ஜாத்தியை கொண்டு போய் நீங்கள் வேறு ஜாத்தியாக, ஜாத்திங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. இது இதை சொல்லும்போது 1-2 சொல்லிவிடுறேன். ஜாத்தின்னு ஒன்று கிடையாது சார் அப்படிங்கிறான். இவன் இவன் ஏதோ ஜாத்தியன்னா கண்ணால் பார்த்த மாதிரி கிடையும் கிடையாதுங்கிறான். இப்போது மரத்தில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, மாம்பழத்தில் எவ்வளோ ஆபூஸுங்கிறான், இத்தினூன் இருக்குது, 77 ரூபாங்கிறான் ஒரு பழம். அப்புறம் இந்த கிளிமூக்கு பழம் இவ்வளோ பிரிச்சிருக்கு, 4-2 ரூபாங்கிறான். 4-2 ரூபான்னு சொல்ல மாட்டான், சொல்கிறேன். என் சார் இதுவும் மாம்பழம் தான், அதுவும் மாம்பழம் தானே, என்ன மாத்துவேனும் ஒன்று தானே, ஆமரத்துவேனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னு. அதில் எவ்வளோ வித்தியாசம், நிழலில் வித்தியாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நிழல்னா ஷேடோ. இதுதான் தேது சாஸ்திரம் சொல்லி எங்கள் அப்பா சொல்லி பரம்பரையாக வர பதில். இது இந்த பதில் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வெயிலில் நிழலில் போனோம்னா வெயில் பாதிக்காது. புளிய மரத்து நிழலில் 2 நாளைக்கு நின்று இருந்தேன்னா என்னாகும் தெரியுமா இல்லையா? கண்ணு சங்கர் நேத்திராலயா போனா கூட ரிப்பேர் ஆகாது. இதே வேப்ப மரத்துங்கிற நின்னேள்னா குழு குழு குழுன்னு நல்லா இருக்கும். இந்த மரமா இருந்தான் அந்த மரமா இருந்தான், அது சன்னுடையதான ரேச தடுக்கிறதா இல்லையா, இது ஒண்ணுதான் என்ன நீங்க தான் பாத்துக்கணும். நான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியும், அதோட முடிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, பெண்கள் வேதாத்தியனம் செய்யக்கூடாது பற்றின்னு போட்டிருக்கான். இந்த பற்றின்னா கூடுமா கூடாதான் என்ன நான் பேசணும் இப்போ, கூடாது. ஏன் சார் எங்களை அப்படி போய் ஒதுக்குறேன்னார், அது வேற விஷயம். இதுதான் சீட்சாம் யாக்கியா சமஹ. சிலதெல்லாம் குரல்ல நமக்கு சில விதமான ஆண்களுக்கு ஒரு விதமான அழுத்தமான ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்ல முடியும், பெண்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறத எக்ஸ்டர்னல் ரீசனை மட்டும் நான் சொல்றேன். இன்டர்னல் ரீசன் எவ்வளவோ இருக்கும், அதனால அவ அதெல்லாம் சொல்லப்படாது. ஆனால் யாகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கல்யாணத்தன்னைக்கே உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்ல சொல்லுவார், அந்த மாதிரி சில மந்திரம் பண்ணிக்கன்னு சொல்லணும். அது ஸ்பெஷல் பெர்மிஷன், ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கேங்கிறதுக்காக எல்லா நாளையும் வைகுண்ட ஏகாட்சின்னு இந்த வாசல் வழியா போலான்னு தனவன் வழிஞ்சா காலை உடிச்சுப்படுவோம் கோவிலில். அந்த ஒரு யாகத்துல இப்போ பாண்டிச்சேரியில் போனா குடிச்சா மின்னெல்லாம் பிடிக்க மாட்டான், ஏண்டான்னா பாண்டிச்சேரிக்கு போ மெட்ராஸில் குடிச்சா பிடிப்பான். ஏன் சார் இந்த ஊராக இருந்தானு அந்த ஊராக இருந்தானு என்ன கேட்க முடியுமோ? பாண்டிச்சேரியில் கார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா 10,000 குறைச்சல், மெட்ராஸில் ரிஜிஸ்டர் பண்ணால் 15,000 கூட, ஏண்டான்னா உதவிடும் வேணா அங்கே போய் ரிசர்வ் பண்ணி பிஒய்னு போடுவோம். அதுக்கு நீங்க பண்ற ரூல்லையே சிலதெல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்க. இதையே மாறினாக்க பிடிக்கிறான், நிஜமா பிடிக்கிறவனா இருந்தா இல்லைன்னா சம்திங் வாங்கிட்டு வேற எதுன்னு பண்றான், இதெல்லாம் வேற விஷயம். ரூல் இஸ் ரூல், லா இஸ் லா, அதோட விட்டுற வேண்டியது. அப்ப நாங்கள்லாம் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சுலபமான வழியில வேற இருக்கேன். மின்காலத்திலாம் வேஷ்டியை போட்டு அந்த ஓர்ப்பு மண்ணை போட்டு தோய் தோய் தோயின்னு தோச்சு அப்படிலாம் பண்ணணும். இவெல்லாம் ரின் அப்படி காட்டினாலே போறதுங்கிறோம் சுலபமான வழி. இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு அங்கே போய் தோச்சுருக்கீள்? அதனால சுலபமான வழியில் அவா சொன்னா அவா சுலபமான வழி. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிவிட்றேன். கிரவுண்டில் போய் கிரிக்கெட் பார்க்குறான், 500 ரூபாய்க்கு தன் டிக்கெட் வாங்கியிருக்கான், 50 ரூபாய்க்கு தன் டிக்கெட் வாங்கியிருக்கான், நாலு தினச சேப்பு மஞ்சள் பச்சை கலரில் வேறு கொடுத்துருக்கான். இன்னென்ன கலர் டிக்கெட்டுக்காரா இன்னென்ன என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள வாங்குவோங்கிறான். சொன்னதை கேட்க வேண்டியதானே, ஏன்னா மோதிக்காமல் இருக்கலாங்கிறதுக்காக. ஏன் சார் எல்லாரும் அங்கே தானே போகிறோம், நான் இந்த என்ட்ரன்ஸில் போகிறேன்னா அங்கே போனால் டேஷ் பண்ணி முட்டிங்க, ஒன்று 2-வீலர் ஒன்று 4-வீலர்னா எதுக்கு குறுக்க குறுக்க போகிறான், 2-வீலர் குறுக்க வந்ததுனால தான் ஆபத்தே ஜாஸ்தியாக இருக்குது, ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு தான் போகிறோங்கிற லாஜிக்கெல்லாம் அங்கே சரியாக வராது. நான் இன்னொன்று இன்றைக்கி ஆரம்பித்து விட்டுருக்கேன், ஆதித்ய எஷ்டியில் நாம தர்மத்தில் ஒரு யோஜனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அதை நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இதோட கனெக்ட் இப்போ பார்த்தீங்கள, இது பாருங்க ஸ்பிளிட் ஆகிடுதுங்க. ஸ்பிளிட்டிங்கிறது எல்லாருக்குமே ஸ்லிப்பில் ஸ்பிளிட்டாக இருக்கும். அநேக கோடி நமஸ்காரங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ தர்மங்கள் சிலவற்றை விவரிக்கிறோம். ஸ்ரீ தர்மங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத விவரிக்கணும்னா தனியாக விஷயம். ஸ்ரீ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகள் சேர்ந்து இருந்து தர்மம் பண்ணாதான் தர்மம் முழுமை பெறும். நீங்கள் ஹோமம் பண்ணும் பொழுது நீங்கள் ஜுஹோமின்னு சொன்னால் ஜுஹுதி, ஹோஷாமின்னா ஜுஹுதின்னு அவள் சொல்லணும். அவள் தீர்த்தம் விட்டதுக்கு அப்புறம்தான் அந்த தட்சிணையை 100 கொடுக்க முடியும். அவ வந்து யாகத்தில் இவரோட சேர்ந்து அந்த நெய்யை பார்த்து அந்த நெய்யில் வந்து ஒரு விதமான விசேஷமான ஸ்பெஷாலிட்டி ஏற்படுறதுன்னதுக்கப்புறம் தான் நெய்யை ஹோமம் பண்ணணும். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு. அவள் வேதம் சொல்லப்படாதுங்கிறதும் சொல்லியிருக்கு. அவளுக்கே ஆத்ம தத்துவ ஞானம் இருந்தால் நம்ம விட அவள் உயர்ந்தவான்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா கஷ்டம். அது எங்கே சொல்கிறேன்னா சூரிய நமஸ்காரத்தில் இருக்கு, அது நாளைக்கு சொல்கிறேன். ஸ்திரியஸ்ஸதீஹி பாவுமே புகும்ச ஆஹுஹ பஷ்ய தக்ஷன்வான் அவிசேத தந்த கவிரய புத்ரஸ்ஸ இமாசிகேதா. வேதத்தில் பேசாத விஷயமே கிடையாது. அவ பிறவியில பெண்களா இருந்தாலும் அவளுக்கு பூர்வ ஜென்ம வாசனையினால ஆன்மீக லைன்ல ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஈடுபாடும் அது சம்ஸ்காரத்தினால சீக்கிரமாக ஞானம் இருந்தாலும் அவளைத்தான் ஆண்கள்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அது வித்யாரண்யர் இதோட நிறுத்தப்படாதோ. மீசை இருந்து இவனுக்கு ஆன்மீக லயனில் ஒன்றுமே தெரியல, தூக்கம் வந்தால் இவன் தான் பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு அவர். அது வேறு அவர் மாற்றி விட்டார். அவர் என்ன பண்ணுவார், நான் சொன்னால் வித்யாரண்யர் புஸ்தத்தை எடுத்து வாங்க காட்டுறேன்னா. அதனால் ஆன்ம ஞானம் அடையிறதுங்கிறது தான் வசத்தி, அதனால் படாது. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது ஸ்மார்த்தமான ஹோமங்களும் இருக்குது. இதை இதுலேயும் பல மந்திரங்கள்லாம் சொல்லு, சச்சுதிஞ்ச கனச்சுதி.

அப்படிங்கிற மந்திரமானது கன்னியர்களுக்கு விவாகம் ஆகலைன்னா சொல்லான்னு சொல்றார். இது பிரசித்தமா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஹோமம் கண்டுபிடிச்சு யோசிச்சு எல்லாம் பண்றா. வேதங்கள்ல மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தின் சிறப்பு கேட்டிருக்கா, என் நட்சத்திரம் இது. திருவோண நட்சத்திரத்துக்கு முக்கியமான சிறப்பு மகாவிஷ்ணு தேவதை. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசு பெரும்பாலும் நல்ல காரியத்தில் ஈடுபடும், நல்ல விஷயங்களை கேட்கணும்னு எண்ணம் இருக்கும். புண்ணிய ஸ்லோகம் யஜமானாய ஸ்ரீமதீன்னு முடிச்சிருக்கு. இது ஜென்ரலா நீங்கள் 27 நட்சத்திரத்துக்கு இதை கேட்டால் தினமே இந்த டிவியில் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல மேஷராசிக்காரர்களே அதிர்ஷ்டக்காரர்களே எல்லாருமே அதிர்ஷ்டக்காரர்கள். இதில் போனேன்னா எனக்கு 10 நிமிஷம் போயிடும். ஒரு வேடிக்கை சொல்லணும் இருக்க, ஓரளவுக்கு தான் அதை நீங்கள் போய் பார்க்கணும். ரொம்ப அலசப்படாதுங்க. இப்போ உலகத்திலேயே 27 தினசு தான் இருக்கணும் எல்லாருக்கும் சுகதுக்கம். ஏன்னா நட்சத்திரம் 27 தான். ஒரு ஆம்னியா ஒரு திருவோணக்காரன் மந்திரியாக இருந்து சௌக்கியமாக இருந்துருக்கான் பிரமாதமாக நிஜமாக. இன்னொரு திருவோணக்காரன் வாசலில் சோறு கிடைக்காமல் லாட்டரி அடிச்சுருக்கான். அதனால இதில் ரொம்ப கடைஞ்சல்னா திருவ நட்சத்திரக்காரன் ஒரே மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? எல்லா கடிகாரமும் ஒரே முள்ள காட்டணும்னா காட்டுமா? நீங்க HMT-ஆ இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், டைட்டானா இருக்கட்டும், முடியவே முடியாது. 10,000 கோடி டிஃபரன்சஸ் இருக்கு. இவனுடைய பூர்வ கர்மா என்னன்னு பார்க்கணும். இன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அது. ராகு காலத்தில் புறப்பட்டவன்லாம் மண்டை உடையும், ராகு காலத்தில் புறப்பட்டவன்லாம் மண்டை உடையாம இருக்கு. இதுல பல விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நாம ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு வச்சுக்கலாம். புரியுறது இல்லை. வெந்நீரை காய்ச்சி சாப்பிட்டா உடம்புக்கு வராதுண்ணா. வெந்நீரை குடிக்கிறவனுக்கு தான் ஜுரம் வருது அடிக்கடி. பன்னி சாக்கடையை குடிக்கிறதுக்கு ஜுரமே இல்லை. எப்போ பன்னியாக பிறந்து விடுறதா என்ன? அது பன்னி ஜுரம்னு ஒன்று சொல்கிறோம், அது வேறு. அது பிக் ஃபீவரா? அப்புறம் பேர்டு ஃபீவர், அப்புறம் சிக்கன் குனியா, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமை உண்டுங்கிறத விட்டுருவோம். அதை பற்றி இல்லை. திருங்கிறது திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் தான் இருக்குது, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் தான் பெருமை. இதுக்கு ருத்ரன் தேவதை, அதுக்கு விஷ்ணு தேவதை. அதோட அது ஏற்று 102 என்ன பண்ணுறார்? இந்த சேக்ரட் த்ரெட்னா பூனல், புனிதமான நூல், புனித நூல்னு பேர். புனித மேரிங்கிற மாதிரி சென்ட் மேரின்னா புனித மேரின்னு, புனித மேரி சாலை அப்படியே சென்ட் மேரி ஸ்ரோட், புனித மேரி சாலை. நாமெல்லாம் புனிதம் இல்லையான்னு. சீக்ரெட் த்ரெட்ங்கிறது எல்லா வர்ணத்தர்களுக்கும் உபநயனத்துக்கு அப்புறம் உண்டு. இந்த ஆளுங்கிறதுல 3 போட்டுக்கணும், 4வதுக்கு கிடையாது. உபநயனமும் கிடையாது, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் ஏதோ எழுதியிருக்கா, பிராமணனுக்கு 8 சத்ரியனுக்கு 10 அதெல்லாம் இருக்குன்னு 3 தான் சொல்லிருக்கு, அங்கே சூத்திரன் சொல்லலை. சேக்ரட் த்ரெட் போட்டுக்கிறோம், டிஃபரெண்ட்டான விஷயங்களில் போடுறோம், காட்டனில் போட்டுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, அக்கார்டிங் டு லா எப்படி இருக்கணும்னா அதுக்கு நியமங்கள்லாம் சொல்லிருக்கோம். 3 நூலில் உள்ளதாக நம்ம முடிச்சு போட்டு, ஒன்று சத்துவகுணம், ஒன்று ரஜோகுணம், தமோகுணம், ஒன்று ரிக்வேதம், ஒன்று யஜுர்வேதம், சாமவேதம், எல்லாம் இருக்குது. என்னென்ன மாதிரி தயார் பண்ணி போட்டுக்கணும். இதை வந்து ரொம்ப 100 புண்ணியம் வேணும்னா நீங்களே அந்த பஞ்ச வாங்கி 100 போட்டுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோ விஷயம். அதுக்கப்புறம் திரிகால சந்தியாங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுறோம், பிராமினுக்கு மட்டும் பண்ணுறோம், அதர் வர்ணாசுக்கு உண்டா இல்லையா? பூணல் உள்ள வாழ்க்கெல்லாம் சந்தியாவந்தம் கட்டாயம் பண்ணித்தான். திரைவர்ணிக ஆளுக்கு கட்டாயமாக உண்டு. ஆனால் சதுர்த்தாள் பஞ்சமாளுக்கெல்லாம் கூட இந்த சந்தியா நேரத்தில் ஆகம ரீதியாக ஸ்மார்த்தமான இதுகளில் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு. அதனால் நம்ம மந்திரத்தை சொல்லி கிடையாதே வழி எல்லாருக்கும் அந்த நேரத்தில் பிரார்த்தனைங்கிறது உண்டு. இது ஒரு பாரதத்தில் ஜென்ரல் கேள்வி. சகுனி ஏன் கௌரவர்களை நண்பனாக இருந்து கெடுக்க உத்தேசித்தான்? மகாபாரத எனக்கு ஸ்டோரி ஞாபகம் இல்லை. இந்த சகுனியை யாரோ ரொம்ப இல்ட்ரீட் பண்ணான். இல்ட்ரீட் பண்ணோடனே என்ன பண்ணால், நான் என் தங்கையோட குழந்தையால பார்த்துக்கிறேன்ட்டான். இதுக்கு ஒரு சின்ன கதை வேணும்னா, ஒரு ஓநாய், ஓநாய்னா என்னது, இந்த ஓநாய் கொஞ்சம் பலசாலி, ஆட்டுக்குட்டிக்கு பலம் குறைச்சல். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டு, ஓநாய் கீழே ஜலம் குடிக்கிறது, மேலேந்து வர இதில் இதை போய் கலக்கி விட்டு இங்கே சௌச்சங்கள்லாம் நாப்சு மூத்திரெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அந்த ஆடு செத்து போயிடுச்சு. அப்புறம் இந்த ஓநாய் என்ன பண்ணிட்டு, அவருடைய பேரனோ இதுபோ இன்னொரு ஆடு அங்கே வந்து நின்னுது. அது பேசாமல் பள்ளத்தில் இருக்குது, இது மேட்டில் இருக்குது. இந்த ஓனாய் அது கேட்டுதான், உங்கள் அப்பா தானே என்ன இது பண்ணார், அதனால ஒன்றை கொலை பண்ணுறேன்னு நானும். அதுபோல் சில கெட்டவாளுக்கு யாரோத்தன் கெடுதல் பண்ணான்னு அதுக்காக அவனுடைய ஃபேமிலியை அழிக்கிறேன்னு சொல்லி வந்தான், அதனால் அழிச்சான்னு ஒருத்தர் சொல்கிறா. இந்த சகுனிங்கிறது நண்பனாக இருந்து கெடுக்கிறதுங்கிறதுல எப்பவுமே விரோதியாக இருந்து கெடுக்கிறவன் விட நண்பனாக இருந்து கெடுக்கிறவன் தான் ரொம்ப ஜாஸ்தி கெடுப்பாங்கிறதுக்காக நண்பனாக இருந்தான். இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் சமாச்சாரம். உத்தேசம் என்னன்னா, உத்தேசம் ஒன்றும் கிடையாது, இது வந்து நடக்க வேண்டியதாக இருந்ததுனால அவன் பண்ணான். இதுக்கப்புறம் மாதங்க கன்யா என்று ஒரு அம்பாளுக்கு பேர் வருது.
சாமலா தண்டகத்தில் இருக்கு. இன்னைக்கு தான் அதை எங்கள் ஆத்தில் டிஸ்கஸ் பண்ணி சொன்னோம். மதங்க மகர்ஷின்னு ஒத்தி இருந்தார். அவருக்கு பெண்ணாக அம்பாள் அவதாரம் பண்ணதுனால மாதங்க கன்யா, மதங்கருடைய பெண்ணாக இருக்கிறதுனால மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி அப்படிங்கிறதாக வந்திருக்கு. அது அது முடிஞ்சு போச்சு. 105 நிமிஷம். இதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன், ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. அதனால் நீங்கள் நாளைக்கும் கட்டாயம் வரணும். இந்த பேப்பர் கொடுத்தவர் என்கிட்ட சேர்த்து சொல்லுங்க, நான் சொல்லுவேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கிடை, என்ன டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி இல்லை, டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் ஏதோ ஜெயிச்சுன்னு வரதா நினச்சின்றேங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆகலாகாமல் இருக்கலாம். மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது மாதிருவர்க்கம் பிதிருவர்க்கம் ரெண்டு தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பத்னி இத்னி மச்சினி இச்சினி, இப்படி மச்சினின்னு சொல்லலை வேறு. இந்த பத்னிக்கு சேர்ந்து தர்ப்பணம் பண்ணலாமே கேட்குறாரு. ஒரு ஒய்ஃபிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காருங்கிறத பற்றி சந்தோஷம். அதுக்காக மாலையபக்ஷம் வரட்டும், அப்புறம் வரேன். அதில் சொல்கிறார்கள் சிலர் வேண்டாம் அங்கே. என்ன ஆகும், மாலையபக்ஷத்தில் ஃப்ரெண்டுகள்லாம் கூட உண்டு, வாத்தியார் எத்தியார் எல்லாருக்கும் உண்டு. இவர் பண்ணும்போது யாரெல்லாம் போயிருக்காளோ அவளுக்கெல்லாம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், பத்னி போயிருக்கான்னு இவர் மட்டும் பண்ணுறதா இருந்தால் அவருக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கணும். பத்னிக்குன்னு தனியாக சொல்கிறது இல்லை. மாலைய பட்சத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா, அதில் சொல்கிறேன். அதில் வந்து ஞாத்தா ஜாத பித்தர்கள்னு பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்கிறோம். இருந்தாலும் பத்னிக்குங்கிறதாக அப்படி தனியாக கிடையாது. ஒவ்வொரு தர்ப்பணத்துலையும் மாதம் மாதம் உண்டான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோதான் விஷயம். கார்த்தால பரிசேஜனம் பண்ணும்போது சத்தியம் துரத்தேனன்னு சொல்கிறோம். சாயந்தரம் ரித்தந்தா சத்தியேன மாற்றி எழுதியிருக்கா, ரித்தந்தா சத்தியேன பரிசஞ்சாமின்னு சொல்கிறார். இதுக்கு என்னன்னு கேட்டால் அக்னிஹோத்திரத்தில் பரிசேச்சனம் பண்ண சொல்லிருக்காரு அந்த ஹவிச ரித்தன்.

இது ஏன்னு கேட்கப்படாது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ரித்தம் சத்தியத்தை ரித்தம் வதிஷாமி சத்தியம் வதிஷாமி இதுக்காக தான் ஆரம்பித்தேன். வாட் இஸ் ரித்தம், வாட் இஸ் சத்தியம்ங்கிறது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரித்தம்னா இருக்கிற விஷயங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறது ரித்தம். தெரிஞ்சின்றத்தை தெரிஞ்சின்றபதி பொறுத்தியாருக்கு சொல்லி அனுஷ்டானம் பண்ணுறது சத்தியம். அதனால் நமக்கு சத்தியமும் வேணும் ரித்தமும் வேணும். சத்தியத்தினால ரிதத்தை சேர்த்து நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த சாப்பாட்டு மூலமாக, ரிதத்தினோடு சத்தியத்தை சேர்ந்து எடுத்துக்கொள்கிறேன்னு மாற்றி சொல்கிறதுனால இது ரெண்டும் இப்படி தான் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு தான் சொல்லணும். ராமனும் கிருஷ்ணனும் வந்தான்னு ஒருத்தர் சொல்லுவார், கிருஷ்ணனும் ராமனும் வந்தான்னு ஒருத்தர் சொல்லுவார். ஏன் சார் மாற்றி சொன்னார்னா பெருசாக இருக்காது. ராமனும் கிருஷ்ணனுமா சேர்ந்து ராமனுக்கு வேண்டிய வாழத்தில் வந்தால் முதல்ல ராமன் சொல்லணும், கிருஷ்ணனுக்கு வேண்டிய வாழத்துக்கு வந்தால் கிருஷ்ணனும் ராமனும் சொல்லணும். முதல்ல ராமனும்னே ஒரு கதையை சாத்தி விடுவார். இது மாதிரிலாம் சாயங்காலத்தில் ரித்தந்தா சத்தியனு சொல்லணும், கார்த்தா வேண்ட சத்தியம் துர்த்தேனு சொல்லணும். நல்லவேளை இந்த அம்மா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சது, அம்மாவோ அப்பாவோ தெரியாது எனக்கு. ரெண்டு விதத்தில் ரெண்டு பரிசோஜனம் இருக்குங்கிறத கார்த்தால சாயந்தரம் இதில் ரெண்டும் தெரிஞ்சின்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா பரிசோஜனமே ஓம் தச்சதாயிருப்போம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பரிசோஜனம்னா ஒருத்தன் சொன்னால் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக தான். இவன் சொன்னால் டேபிள் கீழே நாங்கள் கிண்ணம் வச்சுருக்கோம், அதே மாதிரி டேபிளில் தான் சாப்பிட்றோம், பரிசோஜனமும் கிடையாது பரிவேஷனமும் கிடையாது, நானே தான் போட்டு தொங்குறோம், நானும் அதுக்காரி சேர்ந்து தான் டிஃபன் சாப்பிட்ற வழக்கம்னா இது முதல்ல தப்பான விஷயம். ஸ்ரீ தர்மத்தில் ஆத்துக்காரரோடு சேர்ந்து சாப்பிடவே கூடாது, முன்னாடி சாப்பிட்டுணுமான்னு கேட்கக்கூடாதுங்கிட்ட. அது ஒரு கதை இருக்குது, அது ஒரு பெரிய கதை இருக்குது. ஒரு ஏழை பிராமணன் என்ன பண்ணாராம், அவர் பிராரப்தம் ரொம்ப ஏழை, பல அஞ்சு பைசாவாக சேர்த்து ஒரு நாளைக்கு அரை லிட்டர் உளுத்தம் பருப்பு ஒரு லிட்டர் எண்ணெய் வாழ்ந்து கொடுத்தார். அப்படியே இன்னைக்கு இந்த வடை பண்ணி வை, நான் போய் சந்தியாந்தன சமயத்தெல்லாம் நன்னா பண்ணிவிட்டு துர்கா சப்தசி சொல்லிவிட்டு காவேரிக்கரிலேருந்து வரேன்னார். இந்த அம்மா கொஞ்சம் தம்பயிரு தண்டின்னு பேர். இவன் என்ன பண்ணா 100 வடை தட்டினான். இவளுக்கும் ரொம்ப நாள பசி தானே, என்ன ஒன்று ஒன்றா திண்டே வந்தா 99 காலி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒரு கதை தான் அது, நீங்கள் கொச்சிக்கூடாது எங்கிட்ட. அவர் அங்கேருந்து வந்தார். என்னடி இது என்ன, அது வடை என்ன, இனி அரை கிலோ வாங்கி கொடுத்தேன் என்னாச்சுன்னார், 100 வடை வந்ததுன்னார், பாக்கிலாம் என்னாச்சுன்னார், 99 தின்னு விட்டேன்னு ஆகும். எப்படி தின்னேன்னு கேட்டார், இப்படி தான் வாயில் போட்டு விட்டான். நாங்கள் அமாவாசை விஷு புண்ணியகாலம் கிரகண தர்ப்பணங்கள் செய்து வருகிறோம், மகாலயபக்ஷ சிராத்தம் செய்வதில்லை. கண்டிப்பாக செஞ்சாகணும், இவ்வளோ செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரே வரி, திருநெல்வேலி கேரளாக்காரர்கள் பழக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். எங்காத்தில் நெத்திக்கிட்டுக்கிறதே பழக்கம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த பழக்கம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த பழக்கம்ங்கிறதுல தான் நாம் ரொம்ப ஏமாறுறோம். ட்ரெடிஷனலாக என்ன வந்ததோ வேணும்னே மாற்றி இவன் மாற்றிவிட்டு இவன் ஒரு பழக்கம்ங்கிறது. ஏன் கேட்டால் பழக்கம் என்னிலேருந்து ஆரம்பித்தோம் உனக்கு என்ன தெரியும். அவர் ஏன் அந்த பழக்கம் பண்ணாருன்னா அவருக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி, சில்லறை செலவழிமேன்னு பார்த்தார். இப்போ இதுலேருந்து ஒன்று சொல்லிவிட்றேன், இந்த கேள்வி யாரும் கேட்கல. 4 குழந்தைகள் இருக்கா, 3 குழந்தைகள் இருக்கா, பிள்ளைகள்னா அப்பா ஸ்ராத்தம் பண்ணும்போது இதில் மட்டும் ரொம்ப ஒத்துமையாக இல்லை, அவர் சேர்ந்து பண்ணுறாளாம். ரொம்ப தப்பான விஷயம். எக்கனாமிக்கெல்லாம் இங்கேயே இருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை, அவன் லண்டன்லேருந்து ஏரோப்ளைனில் வந்து அண்ணாவத்து ஸ்ராத்தம் வரான், 2 லட்சம் ரூபா டிக்கெட்டு, அவன் அசடுன்னு பேர். இதுக்காகவும் இல்லை, இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கா அண்ணன் தம்பிகள்லாம் பிரியப்படாதுன்னு. அப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இது பண்ணிட்டு கேளுங்க. நிறைய குழந்தை பிறந்தா நிறைய பேர் பண்ணி நிறைய போய் சேரணுங்கிறதுக்காக அவர் பிள்ளை பெற்றார். எஷ்டவியா பவ புத்திராக எத்தியே கோபி கயாமரிஜேத். முதல் ஆப்திக ஸ்ராத்திலேருந்து அண்ணன் தம்பி தனித்தனியாக பிராமணாவை வச்சு பண்ணணும். ஒரே ஆற்றுல பண்ணால் 4-2 8 பேர் வைக்கணும். 8 பேருக்கும் முதல் ஆப்திகத்தில் தங்க மோதிரம் வாங்கி கொடுக்கணும். ஏன் மற்றதுக்கெல்லாம் செய்யலை? சில்லற பாயின்லாம் இந்த இடத்துல மட்டும்தான். இதுலேருந்து அது தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக தனித்தனியாக தான் பண்ணணும், தனித்தனியாக தான் ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அம்மா சொன்னாலும் கேட்காங்க, வாத்தியார் சொன்னாலும் கேட்காங்க. எல்லாம் இந்த சில்றையில் வந்த விஷயம். இதை பற்றி மீமாம்சா சாஸ்திரத்திலே சண்டை இருக்கு. மீமாம்சா சாஸ்திரத்திலே சில வேத வாக்கியம் இருக்கு. ஔதும் பரி சர்வா வேஷ்டை தவ்யான்னு ஒரு ஸ்மிருதி இருக்கு. இதையே எடுத்து ஆராய்ச்சி நாள் பண்ணதான அந்த தூண் போற வேஷ்டினால் சுத்துன்னா அதுக்கு ஒரு 15-20 பீஸ் வேணும். எதுக்கடா சொன்னால் இதை சுத்தணுமா வேண்டாமான்னார். சுத்தம் வேண்டான்னார். ஏன்னா அந்த பைய பேராசையினாலும் சொல்லியிருக்கான் பண்ணாதேன்னு. தர்மசாஸ்திரத்தில் போகும்போது எவ்வளோ நம்முடைய பேராசையினாலும் ஒன்று வந்ததுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறது நன்னா ஞாபகம் வச்சுக்கணும்.
இஸ் தேர் எனி ரூல்ஸ் டு பி ஃபாலோடு வைல் வேரிங் பஞ்சகச்சம்? பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கணுங்கிறதுக்கே ஒரு ரூல் இருக்கு. பஞ்சகச்சம் பஞ்சகச்சம்னா என்னன்னா பஞ்சங்கள்லாம் கட்டிக்கிற கச்சம்னு விட்டான். பஞ்சம்னா ரெண்டு கட்டான்னு அர்த்தம் இல்லை, அப்படி இல்லை, அஞ்சுன்னு அர்த்தம் இல்லை, விஸ்திருத்தமான கச்சம். அது ஒரு யூனிஃபார்மாக சொல்லிருக்கிறதுனால கட்டாயம் கட்டிட்டு பண்ணணும். மார்னிங் அதை பண்ணும்போது இஸ் தேர் எனி ரூல்ஸ் டு பி ஃபாலோடுனா இதெல்லாம் வைதிகமான காரியங்கள் பண்ணும்போது பஞ்சகச்சம் தான் கட்டிக்கணும். லேடிஸ் வந்து மடிச்சாறு போட்டு அவாவா தெலுங்கு சம்பிரதாயப்படி தான் கட்டிக்கணும். இதை கட்டிக்கலன்னா நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு 50% பலம் கிடையாது, முழுக்க கிடையாதுன்னு சொன்னேன்னா என்ன எல்லாரும் அடிக்க வந்துடுவேன் அகாஷோட. ஏன்னா இப்போது இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் இல்லை. ஒரு வக்கீல் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறாருன்னா கருப்பு கோட்டை போட்டுக்க இஷ்டம் இருக்கோ இல்லையோ கையில் வச்சுட்டு தான் வாதாடுங்கிறேன். ஏன் கையில் பிடிச்சிருக்கான்? பிஏ எம்ஏ நானும் எல்லா டிகிரியும் வாங்கி வச்சு ஒன்றும் கால்னா பிரயோஜனம் இல்லை. அகாஷோட அந்த கான்வகேஷனுக்கு போனால் அவன் ஒரு துணிசாக கோட்டு கொடுக்குறான், இதுக்கு வேற கலை. அந்த கோட்டு நாம பண்ணால் ஒரு நாள் போட்டுக்க முடியாது. இதை வாடகைக்கு வாங்கி அது ஒரு ஸ்மெல் அடிக்கிறது, பிராணாயாமம் பண்ணிகிட்டே போட்டுக்கோன்ருக்கு. இதை போட்டு போனால் தான் டிகிரி கொடுப்பேங்கிறான். நான் கேட்டேன், ஏண்டா இந்த கோட்டுக்கு சர்டிஃபிகேட்டா, நான் படிச்சதுக்கு சர்டிஃபிகேட்டானு. இல்லை சார், இங்கே வந்து இப்படி தான் ரூல். சில ஆஃபீஸில் டை கட்டிக்கணுங்கிறாங்க, பிடிச்சி இழுத்து விடலாம் இல்லையா? மரியாதையை ஷர்ட்டை போடணும், ஏதோ பண்ணிட்டு போட்ட வேண்டியதானே, பேண்ட்டு போட்டுக்கணும், ஷர்ட்டை போட்டுக்கணும், அது இன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று கட்டிக்கணும். ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒரு பழக்கம். என்ன பழக்கம் இதில்? அதனால் இதை கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அதனுடைய பலன்கள் ரொம்ப குறையும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பேப்பர் தான் பாக்கி இருக்கு, மணியும் ரொம்ப ஆயிட்ட அப்படின்னால இதில் அநேகமாக இதில் வந்ததே ஒன்று ரெண்டு. என்ன சொல்லு, அவரே ஏழு ஸ்லிப்பாக கொடுத்துருக்கலாமேன்னு தப்பாக நினச்சிக்காங்க. அப்படின்னா நான் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் எல்லா மந்திரத்திற்கும் முதலில் கணபதி தியானம் செய்துவிட்டு பிறகு மற்ற மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன எங்கன்னு கேட்குறேன். நான் இப்போ அப்படியெல்லாம் சொல்லப்படுற இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. மந்திரங்கள் அது தனித்தனியாக சொல்லியிருக்கு. சப்தகோடி மகாமந்திரங்கள் இருக்கு. இடையூரை விளக்கக்கூடிய பிள்ளையாரை முதல்ல குடைக்கணும். சுக்லாம்பிரதனம் விஷ்ணு போகணும். அது என்ன, அது ஒரு பல கதைகள் இருக்கு புராணங்களில். அதனால எல்லா மந்திரங்களுக்கும் முதல்ல அது சொல்லலை. ஆனால் நாம் ஆரம்பிக்கிறச்சே கணானா கணபதிக்கும் ஹவாமேன்னு வேதம் சொல்றச்சு சொல்கிறோம். ஏன்னா விநாயகரை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பேரை பண்ணா தான் இவர் பூஜையில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். உடனே ஒருத்தன் கேட்டான், இந்த பூஜையும் போதும் மஞ்சளில் பிள்ளையார் பண்ணுறோமோ இல்லையோ? ஒருத்தங்கிட்ட கேட்டான், இந்த பிள்ளையார் பூஜைக்கு ஒரு 3 நிமிஷம் ஆறுதோ இல்லையோ, இந்த 3 நிமிஷத்தில் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்கு 100 பிள்ளையார் பூஜை உண்டான்னு கேட்டான். இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி தானே. நான் மெட்ராஸில் மாட்டின்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டுனு நல்ல வேலையை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வருது, கோச்சிக்கிறது இல்லை. இப்போது சரஸ்வதி பூஜை 6 மணி பண்ணி முடியணுமேங்கிறதுக்கு பிள்ளையார் பூஜை பண்ணான். என்ன பிள்ளையார் பூஜை பண்ணால்? மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணான். கரிஷமான சகர்மணஹா சொல்லுங்களே, அபிக்னேன நிர்விக்னேன பரிசமாப்தர்த்தம் ஆதோ க்னேஸ்வர பூஜாங்கரிஷே. இதில் 2-3 நிமிஷம் அர்த்தம் இல்லையா? இவன் என்ன பண்ணா, ஏதாடிச விக்னேஸ்வர பூஜாயாக நிர்விக்ன பூஜா சித்தர்த்தம் விக்னேஸ்வர பூஜாங்கரிஷே. அப்புறம் என்னஹம், அது நிர்விக்னமா அப்படின்றதுக்காக இது ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கணுங்க. இவன் என்ன பண்ணா, பரீட்சைக்கு போகிறவன் ஒரு பேனை எடுத்துட்டான், கேட்டால் ஸ்டெப்னியா ஸ்டெப்னின்னு அதை சொல்கிற வழக்கம் இல்லை. இது இதில் இங்கு தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு பேனா வச்சுக்கோன்னா, அதில் தீர்ந்து போச்சா என்ன பண்ணுறதுன்னா, சரி 3 வச்சுக்கோன்னா, பேப்பர் பேனா கடையே எடுத்துன்னு போய்டுறதாங்க. ஸ்கூட்டரில் இல்லாமோ கார்லையாவோ ஏதோ ஸ்டெப்னி ஒரு டயர் வச்சுருக்கான் சார், அதுவும் சேர்ந்து பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 100 டயரை ஏற்றுங்க, டயர் வண்டியா இது ஆள் வண்டியா? ஐயா ஒரு தான். இதை வந்து மீமாம்சையில் 4 அதிகரணத்தில் தீர்மானம். மீமாம்சாங்கிறது இருக்கே உலகத்தில் உள்ளதான கோர்ட்டுக்கு உள்ள லாவெல்லாம் சொல்லியிருக்கு, 1000 லா சொல்லியிருக்கேங்க. அந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படி படிக்கணும். இது முடிஞ்சு போச்சு. சந்தியாவந்தனம் பண்ணுறச்சே மட்டும் நீங்கள் ஏன் சார் அச்சுதாயன் மகன் ஆரம்பிக்கிறேன்னு, அங்கே தான் தப்பு. சந்தியாவந்தனத்தில் விநாயகருக்கு முன்னாடி அச்சுதாயன் மகன் இருக்குது. விநாயகர் பூஜை பண்ணுறச்சு உங்களுக்கு ஒரு பரிசுத்தி வேண்டாமோ? அவரை போய் பூஜை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கீங்க? அதனால் அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகா கோவிந்தாயன் மகான்னு முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போகிறோம். இல்லைன்னா அவர் கோபம் வந்துடும், கண்ணை குத்திவிடுவார் விநாயகர். அதுதான் இது இந்த கேள்வி முடிஞ்சு போச்சு. இதில் 7 இதில் சொன்னதெல்லாம் அநேகமாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கலாம். நாளைக்கு இன்னும் நிறைய வரட்டும். நாளைக்கு முதல்ல இதில் இருக்கிற 8 கேள்வி அஷ்ட பிரச்சனங்கள், இதில் பலது இப்போ சொன்னதுலேருந்தே சரியாக போயிடும். இருந்தாலும் நாளைக்கு இந்த டீட்டெயிலாக உள்ளதை பற்றி நாளைய தினம் இதே மாதிரி சாயந்தரமே வச்சுக்கிறேன். ஏன்னா சாயந்தரம் வேளை சொன்னோம், ராத்திரி வச்சுக்கிறேன் செகண்ட் செஷனில்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும், சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலிற்கும், அந்நிறுவனத்தாருக்கும், ஏனையோர்க்கும் ஆதரவு தெரிவித்தருளும் நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது சிந்தனையாக வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற அந்த எளிய உரையினுடைய பகுதியினாக இன்றைய பகுதியை நிறைவாக செய்யலாம் என்று இருக்கிறேன். அன்பர்களுடைய ஆதரவிற்கும் துணை நிற்கும் இறையுருளையும் வணங்கி துதிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் எந்தா போற்றி, சட இடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நம சிவாய. சிவாஜனமக. வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்தீண்டி, பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த, திருந்திய நான் மறையோர் சீராள் ஏத்த, இடை மருதினில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரேன். சிவாய நம என சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும். எம்பெருமானுடைய திருவருள் துணையாக கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். ஆதரிக்கின்ற நல்லுள்ளங்களுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரை சில தினங்களாக நிகழ்த்தப்பட்டு இன்று வரையாக சொல்லி வருகிறேன். இன்றைய தினத்திலே வேதங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். சிவாகமத்தினுடைய செய்திகளையும் தொடர்ந்து அதனுடைய ஒரு அங்கமாக பார்த்து வந்தோம். இவ்வாறு உள்ள சிவாகமங்களுடைய நான்கு பாதங்களையும், அந்த நான்கு பாதங்கள் பற்றிய விஷயங்கள் நம்முடைய சமய ஆச்சாரியர்களாலே தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிக்கப்பட்டு நமக்கு அருளி செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். சைவ நல்லுலகம் நன்றாக அறியும். அத்தகைய நான்கு வகையான நெறிகள் சர்யா கிரியா யோக ஞானம் ஆகிய நான்கு பாதங்களாக, சரியாது சாதுர்மர்கானா சிவாகமத்தினுடைய பாதங்கள் தான் நான்கு மார்க்கங்கள். சைவத்தினுடைய நான்கு மார்க்கங்களும் சிவாகமங்களுடைய நான்கு பாதங்கள் தான் என்பதை நாம் பார்த்தோம். அப்படியாக அதில் இருக்கக்கூடிய நெறிகளாக நமது நாயன்மார்களாலே கடைபிடிக்கப்பட்டு வந்தமை புத்திர மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அதன் பிறகு சக மார்க்கம், இறுதியாக சன்மார்க்கம் ஆகிய நான்கு நெறிகள். இந்த நான்கு நெறிகளால் பெறப்படுகின்ற முடிவான முக்தியானது சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் ஆகியனவாகும் என்பதை கண்டோம். இப்படிப்பட்ட இந்த முக்தி நிலைகளை நமக்கு அருளக்கூடிய இந்த நான்கு வழிகளை கடைபிடித்து ஒழுகுவதே மனித வாழ்வினுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. இதிலே சரியை என்பதுதான் அறமாகும். தர்மத்தை தான் அதிகமாக போதிக்கிறது சரியை. உலகத்தில் எப்படிலாம் நாம் இருக்கணும், நமக்கு என்னென்ன விரதங்கள், சீலங்கள், ஒழுக்கங்கள், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகள், விரதானுஷ்டானங்கள், இவைகளையெல்லாம் மனிதன் காலையிலேருந்து தன்னுடைய வாழ்நாளில் தினமும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்கிறது. இப்படியாக சொல்வதனாலே அது தர்மம் அல்லவா. கிரியை என்பது நாம் அவற்றை உபயோகப்படுத்துகின்ற கிரியாமுறைகளை சடங்கு அருள் செய்கிறது. அதுவே நமக்கு உரிய பொருளாகும். பொருள் என்பது காசு பணம் என்பது மட்டுமல்ல, வேதம் சொல்லும் தனம் அக்னர் தனம் ஆயு தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ பிருகஸ்பதிர் வருணம் தனமஸ்துதே. இப்படி வைணதேயம் முதலானதுலாம் வரிசையாக சொல்லிட்டு போகும் இந்த வேத பகுதி. இப்படியாக இந்த தனம்ங்கிறது வந்து எல்லாமும் தனம், பெறத்தக்கன கொல்லத்தக்கன அடையத்தக்கன அடைந்து இருப்பைய எய்ப்பு எய்யத்தக்க மகிழத்தக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு தனங்களாகும். ஆகவே அத்தகைய பொருள்களை கிரியாபாதம் நமக்கு கூறுகிறது. அந்த பொருள்களை கூறும் பொழுது நமக்கு வாழ்க்கையினுடைய பொருள் என்பது இறை தேடுவது தான். அதனாலே தான் நமது பெருந்தகையார் மறைந்த அருட்செல்வர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் இறையோடு இறையன் தேடு என்று கூறுவார். இறை தேடுவதே வாழ்க்கையில், இறையோடு இறைவனை தேடுவதும் வாழ்க்கை, இறையாகிய ஆகாரத்தை தேடுவது மட்டுமே வாழ்க்கையில், அதோடு இறைவனையும் ஆதாரத்தையும் தேட வேண்டுவது தான் வாழ்க்கை என்பதை அவர் நமக்கு அருளி செய்கிறார். அது மாதிரி அப்படி அது பொருளாகும். இவற்றால் நாம் இன்புற்று இறைவனோடு சேர முயல்வது யோகம் என்பதற்கு இணைதல் என்று பொருள். யோக என்ற பொருளுக்கு ஒன்றோடு ஒன்று இணைதல் அல்லது ஒன்றை அனுசரித்தல் ஒன்றை சேருதல் என்ற பொருள். அவ்வாறு நாம் சேருவதனாலே அது நமக்கு சேருவது இன்பம் இல்லையா. இறுதி பேராக கடைசி பாதமாக இருக்கக்கூடிய ஞானத்தின் தெளிந்த தேரலே மோட்சமாகும். ஆகவே இத்தகைய இந்த தர்மாதி விஷயங்களே அவற்றுள்ளே அடங்கி, இந்த அறம் முதலாகிய விஷயங்களே அவற்றுள்ளும் அடங்கியுள்ளன. எல்லாவற்றிலும் அதுதான் அடங்கியிருக்கு. இந்த சரியாதி மார்க்கங்கள்லேயும் அதுதான் அடங்கி இருக்கிறது. ஆகவே இவைகள்தான் வேதங்கள் என்று சொல்லுவோர் உள்ளர். இவற்றை வேதத்துக்கு சமமாக சொல்பவர் உள்ளர். ஏனெனில் இப்பொழுது ஒரு பொருளை சொல்லும் பொழுது ஒரு பொருளினுடைய பயன் என்னவோ அதை கருதி தான் சொல்கிறோம். நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நலன்களை நமக்கு தருவதனாலே இவைகள் வேதத்தினுடைய பயனாக இருப்பதனாலே இவைகள் வேதங்கள் என்று சொல்லப்படும். அப்படி தான் கொள்ள வேண்டுமே தவிர இவை தான் வேதம் ரிக்கேஜர் சாம் அதனோட வேதமே இல்லை கொள்ளக்கூடாது நாம். அப்புறம் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லும் பொழுது நம்ம இந்த இப்போ பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் சரியா கிரியா யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கங்களெல்லாம் தமிழில் சொல்லும் பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படும் இல்லையா. ஆகவே அந்த யா அந்த ஆகாரம் தொக்கி வருகின்ற வடமொழி சொற்கள்லாம் தமிழில் பெயர்ந்து வரும் பொழுது அது தன்னுடைய ஐகாரமாக ஐகார முடிவாக மாறுகிறது வழக்கில். இதை நாம் பல இடங்களில் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி தான் பூஜா என்கின்ற விஷயம் வந்து பூஜை என்று தமிழிலே வருகிறது. அதை சில பேர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூ ப்ளஸ் செய் பூ கூட்டல் செய் என்பது தான் பூசை என்று இருந்தது. அதை வடமொழிப்படுத்தி பூஜா என்று கொன்றார்கள்னு எந்த இலக்கிய நூலில் அது மாதிரி சொல்லியிருக்கு? ஏதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்திலேயோ பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்கா, இல்லை பின்னாடி வந்த இலக்கண நூல்களில் எதிரையாக சொல்லியிருக்கா, பூவினால் செய்யப்படுவதால் அல்லது பூசைன்னு சொல்லியிருக்கா? அப்படின்னா அதற்கு விடை இல்லை. ஆனால் ஆகமம் சொல்கிறது பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞான மாப்னியாது பூரிய கர்ம சமாப்தியந்தம் பூஜா சப்தம் மிகோச்சதே என்று சொல்கிறது. அதனால் பூஜாங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா நம்ம வாழ்க்கையினுடைய பயனை பூர்ணமாக தருவதால் பூரியந்தே சர்வ கர்மாணி. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா கர்மாக்களும் வாழ்க்கைங்கிறதே நம்ம ஆன்மீகம்னு நம்ம சொல்லுவோம். இந்து சமயத்தில் ஆன்மீக வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்வியலே ஆன்மீகமாக கொண்டவர்கள் தான் இந்து சமயத்தினர், நம்ம சமய சைவ சமயத்தினரும். ஆகையினால வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் சொல்லும் பொழுது வாழ்வியினுடைய பூர்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதுனா வழிபாட்டினாலே தான் ஏற்படுகிறது. கல்வியினுடைய பயன் என்னென்னா அதனுடைய பயணம் இறைவனை அறிதல் தான். அது மாதிரி எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இறுதியாக நாம் போய் எங்கே சேர்றோம்னா இறைவன்கிட்ட போய் சேர்றோம். அதனால தான் நமக்கு வந்து சின்ன விஷயங்கள்லேருந்து சடங்குகள் துவங்கி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமயமாகவே நமக்கு செல்கிறது. ஆகவே அந்த கர்மாக்கள் பூரிதமாக பூர்ணமாக வேண்டுமென்றால், பூரியந்தே சர்வகர்மான், எல்லா கர்மாக்களும் பூர்ணமாகணும் அப்படின்னாலும் பூர்ணமான பலன் கிடைக்கணும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமானது ஜனிக்க வேண்டும் என்பதற்காக, ஞானமானது பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமாக்கணும், ஞானம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யப்படுவது எதுவோ அதற்கு பூஜை என்று காரணம் கருளி செய்கிறது. இதை மாதிரி நான் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை, இருக்கிற சில ஆகமங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்து இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ நான் முழுமையாக ஒரு ஆராய்ச்சின்னு இறங்கி யாரோ ஒருத்தர் வந்து நல்ல தன்னுடைய குழாமோடு இறங்கி ஒரு நூல் வெளியிடணும்னு முடிவு செய்து அழகாக முயற்சி செய்தார்னா எவ்வளவோ விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடியும். அன்பர்கள் தாங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு தங்களுக்கான எளிய சந்தேகங்களை தாங்களே தெளிவித்து கொள்ளலாம். தெளிவாத சந்தேகங்கள் வரும்பொழுது நம்ம அடுத்தவங்களை நாடினா போதும். எப்பொழுதும் அடுத்தவங்க சொல்கிறது தான் வாக்குன்னு சொல்லி அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எந்த சந்தேகமும் தீராது. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கப்படாது. இந்த சிறு குழந்தைகள்லாம் என்ன செய்யும்னா, ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் பார்த்துட்டு கையில் வில்லியும் கத்தியும் எடுத்துகிட்டு ரெண்டு நாளைக்கு அலைஞ்சுருக்கோம், நம்ம பார்த்துட்டுருப்போம். கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் தன்னை பீமனாகவும் தன்னை பாவித்து கொண்டு தெரிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அது மாதிரி நாம் பேசுகின்ற விஷயங்கள் பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அப்பப்போ மைண்ட் செட்டை மாற்றிக்க கூடாது. நாம் தெரிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கதாபாத்திரங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பாத்திரமாக நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கதாபாத்திரங்களிலிருந்து நாம் அந்த தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் இந்த பூஜா அப்படிங்கிற சப்தம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே பூஜைங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் கிடையாது, வெறும் வேள்வி தான், அதில் குரு வழிபாடே கிடையாது வேதத்தில், இப்படிலாம் நமக்கு மறுங்க செய்கிறார்கள் நம்ம இல்லையா. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது இதில். ஏன்னா இப்போ பூஜைகள் அர்ச்சனைகள் இருக்குதுல வேதத்தில், இப்போ அர்ச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சனைகளுக்கு வந்து தெய்வம் இல்லாமல் எதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க? அக்னிக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, அர்ச்சனை ஹோமம் தான் பண்ணலாம் அக்னியில் இல்லையா. அக்னியில் அர்ச்சனை பண்ணி திருப்பி நம்ம அதை படைத்தல் நைவேத்தியம் பண்ணி திருப்பி எடுத்துக்க முடியாது, ஹோமம் போட்டுற வேண்டிதான் அதுலையே இல்லையா. அதனால் இருக்குது. ஆகையினால் இப்போ கும்பங்கள் இல்லாமல் வெறும் யாகம் செய்ய முடியாது. இந்த சினிமாவெலாம் காட்டுறது மாதிரி ஒரு குண்டத்தை சுற்றி நாலு பேர் உட்காந்துட்டு, ஒரு கலசம் இருக்காது, வேதியும் இருக்காது, யோக சம்பவம் இருக்காது, ஒரு பெரிய குண்டம் மாதிரி ஒன்றை கட்டி வச்சுக்கிட்டு நாலு பேரும் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே இப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்க வேத வேள்விகள் அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி, அதுக்கு தகுந்த அப்போ உள்ள பொருள், அவங்களுக்கு உள்ள பொருட்சக்திக்கு தகுந்தது மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி அவர்கள் செய்யும் பொழுது அப்படி தான் செய்ய முடியும் அதை இல்லையா. அதனால் அங்கே கலசம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பூஜை வேணும், அதில் தியானிக்கும் பொருள் வேணும். இந்த கலசத்தில் தியானிக்கப்படுகின்ற பொருள் எது, அதனுடைய ரூபம் எது, அப்போ உருவம் வந்துடுதுங்க இல்லையா. இருக்கட்டும். ஆக இதை தவிர அவர்கள் வந்து விண்ணையும் மண்ணையும் வானையும் ஏனைய நதிகளையும் மலைகளையும் எல்லா உலகத்திலே உள்ள எல்லா நாகரிகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அது மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த அறிஞர்களுக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் இல்லை. எல்லாரும் ஆதியில் வழிபட்ட வழிபாடுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இருக்கையை வழிபட்டார்கள், முன்னோர்களை வழிபட்டார்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எல்லா வழிபாட்டு முறைகளும் அவ்வாறு தான் அமைந்திருந்தன. அதற்கு உள்ளே ஒரு பொருளை காண்பவனாக இருப்பது நமது சமயத்தினுடைய நோக்கம் உள்ளதான். ஓ ஏக இறைவனை, ஒரே இறைவன் அப்படிங்கிற விஷயம்தான். அந்த இறைவனை அவரவர்கள் தமது மனதில் தோன்றியபடி அல்லது தான் எண்ணியபடி தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய குருமார்கள் தனக்கு உணர்த்தியபடி அதற்கு பொருள் கொண்டார்கள், அவ்வாறு அதனை வழிபட்டார்கள். இருந்தாலும் அந்த ஒரே இறை தான் அவர் அனைவருக்குமே அருள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரூபத்தில் எப்படி வழிபட்டாலும் நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய புண்டரீகமாக இருக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதற்கு, தென்னாடுடைய சிவனாகிய எம்பெருமான் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவாளதும் இறைவன், எல்லா சமயத்தில் இருக்கிறவாளுக்கும். இந்த பூமி பந்தினுடைய எல்லா கண்டங்கள்லையும் இறைவன்னு யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அந்த ரூபமாகமெல்லாம் நம்ம சிவன் தான் இருக்காருன்னு நம்மளுடைய கொள்கை. எப்படி நம்ம யாதும் ஊரை யாவரும் கேள்வி சொல்கிறோமோ அது மாதிரி எல்லா இறையும் நம் எம்மிறையே. எம்மிறையை தான் அவர் வேறு பேரில் கும்பிட்றாங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து அங்கே நாகரிக வளர்ச்சிக்கும் அங்கே உள்ள மக்களுடைய இவைகளுக்கும் ஏற்க அந்த பொருளை நோக்கி செல்லும் பொழுது சில மாறுபாடுகளை அடையும். அவ்வளோதான். ஒரு ஒரு சமூகத்திற்கு ஒரு ஒரு சடங்குகள் இருக்குது இல்லையா. திருமணம் என்று கொண்டாலும் எந்த வழக்கமாக எதாக எடுத்தாலும் ஒரு ஒரு சமூகத்திற்கும் தனித்தனியே பிரிவுகள் வழக்கங்கள் இருக்கின்றன. அதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா. செல்லும் வழி எதுவாக இருந்தாலும் அடைய வேண்டிய இடம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மனித மேன்மை, ஆன்மீக மேன்மை, ஆன்மாவினுடைய உயர்வு, இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நோக்கி தான் எல்லா சடங்குகளுமே செல்கின்றன. ஆகவே எது உயர்ந்தது எழுது தாழ்ந்ததுன்னு நாம் பார்த்துட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், விடையே தெரியாது. அதுதான் உண்மை. ஆகவே இப்படியாக இந்த நான்கு விதமான பாதங்களை கொண்ட ஆகமங்கள் நமக்காக அருளி செய்யப்பட்டன. இந்த ஆகம வழி நின்று நாம் வழிபாடு செய்து விடுவோம். நாம் சைவர் இல்லையா. நாம் எல்லோரும் தன்னுடைய முழுமுதற் கடவுளாக சிவபெருமானையே கொண்டவர்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதரத்தை தான் ஆர்வம் கொற்றால் எம் உயிர்த்துணையே என்று தமிழுலகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அதுதான் இன்றும் இன்னமும் இனியும் அப்படித்தான் சொல்ல போகிறோம். தமிழ் உலகத்தில் சைவர்கள் எல்லோரும் இவ்வாறு தான் இருக்க போகிறோம். இதில் எந்த விதமான இல்லை. அந்த நால்வர் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறதுல தான் இப்போ பிரச்சனை. நால்வர் சொன்னவைகள் வேதங்கள், அதற்கு முன்னோர் சொன்ன வேதங்கள், அவைகள் இப்போ இருக்கிற வேதங்களா இவைகள் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஆகமங்களா அவைகள் இல்லையா, இதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஆகமங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேதங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ அதை பற்றிய விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் நம்மளுடைய இந்த ஒளியை இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் முதல் கொண்டு முதல் நாள் முதலாக தொடர்ந்து நாம் ஒரு ஒரு காணொலியிலையும் இந்த நாயன்மார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்க எப்படி வேத விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்கங்கிறத சொன்னோம். நாயன்மார்களுக்கு முன்னால் இருந்த தொல்குடியாக இருந்த சங்ககால மக்களும் இந்த வேத வழிபாட்டை தான் செய்தார்கள். அவர்கள் இந்த வேத வழிபாட்டில் உள்ள செங்கடங்களை செய்தார்கள்ங்கிறதையும் பார்த்தோம். ஆக இதுதான் இந்த வேதம்ங்கிறது. இப்போ நாம் கடைசியான முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ என்னதான் விஷயம், இதை தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ வேதம், வேதத்தினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும். திருக்குறள் தான் தமிழனுடைய எளிதான வேத பொருளை கூறுகின்ற நேரடியான நூல் என்பது தான் இதனுடைய கருத்து. உடனே திருக்குறள் வந்து வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு நீ சொல்கிறியா, அப்போ வந்து வேதம் சொல்கிறதற்கும் ஏன்னா வேதங்கிறது மனிதன் சொன்னதில்லை. திருக்குறள்ங்கிறது நான் ஒரு உயர்ந்த தவ வலிமையுடைய ஒரு உன்னதமான ஆன்மா ஆகிய ஒரு திருவள்ளுவர் என்கின்ற ஒரு பெருந்தகை. ஆனால் வேதம் சொன்னது மனுஷன் இல்லை. வேதம்ங்கிறது அபௌருஷேயம், புருஷர்களாலே செய்யப்பட்டது அல்ல. ஆகவே அதை நமக்கு சம்ஸ்கிருதத்தில் தான் கிடச்சிருக்கு, நமக்கு மட்டும் கிடைக்கல. அது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஷை பேசுகின்ற எல்லாருக்கும் அவ்வாறு தான் கிடச்சிருக்கு. அங்கே அருளாளர்கள்லாம் அதை தான் அவங்கவுங்க மொழியில் பாடியிருக்காங்க. இப்போ காரணாகமத்தினுடைய அதே காரணாகமம் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. காரணாகமத்தினுடைய சைத்யோபச்சார படலம் அப்படின்னு ஒரு படலம், அதில் வந்து திருவிழாவின் பொழுது இறைவன் உபசாரங்களை செய்து வழிபாடு செய்வது நோக்கம். வாகனங்கள் முதலான எழுந்தருளை செய்யும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு தீப ஆராதனையை செய்வார்கள், ஒளி வழிபாடை செய்வார்கள். அப்படி தீபாராதனை செய்கின்ற விஷயத்திலே அந்த யாகசாலைகளிலே கும்பாபிஷேகங்களிலே நீங்கள் கண்டிருக்கலாம். அந்த அந்த அற்புதமான வழிபாடுகளில் இந்த வேதங்கள் ஓதுதல், திருமுறைகள், சிவாகமங்களுடைய உட்பொருளை விளக்குகின்ற ஓரிரு நல்ல பாடல்களை ஸ்லோகங்களை சொல்லுதல், அப்புறம் திருமுறையிலிருந்து தேர்ந்தெடுத்த நன்மொழிகள் போல அழகமான ரத்தனம் போன்ற பஞ்சபுராணம் முதலவற்றையோ பன்னிரு திருமுறையோ ஓதுதல், முற்றோதல் செய்கிறது இல்லைங்க. அந்த சூழ்நிலைக்கும் தகுதிக்கும் அங்கே இருப்பவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் ஏற்றவாறு ஒரு நல்ல திருமுறையை உயர்ந்த ஒரு பாடலை அங்கே பாடுவார்கள். எல்லா பாடலும் உயர்ந்த பாடல் தான், இருந்தாலும் அங்கே நமக்கு என்ன தேவையோ அதை கருதி அந்த பாடல் அங்கே பாடப்படுகிறது. இது மாதிரி இல்லதுன்னா உலக பயன் கருதி, இல்லது இறைவனை போற்றிய ஒரு விஷயம், இல்லை அந்த திருத்தலத்தினுடைய அமைந்த பாடல், இவ்வாறு ஒரு பாடலை பாடுறது வழக்கம். இது மாதிரி யாகசாலையில் பண்ணுறது மாதிரியே திருவிழாக்களில், கோவில்களில் திருவிழாக்களுக்கு இறைவனை இந்த வாகனங்களிலே எழுந்தருள பண்ணுவதற்கு முன்பாக அங்கே சிறப்பான ஒரு தீபாராதனை நிகழும். அவ்வாறு நிகழ்கின்ற அந்த ஆராதனையினுடைய அங்கமாக இவ்வாறு வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் அங்கே ஓதப்பெறும். அவ்வாறு ஓதப்படுகின்ற விஷயங்களை பற்றி இந்த சைத்திய உபச்சார படலம் என்கின்ற படலமானது மகோத்சவ விதியிலே காணப்படுகிறது. இது காரணாகமத்தினுடைய வாக்கியமாக அகோர சிவாச்சாரியார் கூறுகிறார். அந்த காரணாகமத்திலே இவ்வாக்கியமானது மூல ஆகமத்திலே நாம் சென்று எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்குது, மகோத்சவ விதி படலத்தில் இருக்குது. ஆகவே அத்தகைய காரணாகமத்திலே சொல்லப்பட்ட அகோர சிவாச்சாரியாருடைய மகோத்சவ விதியினுடைய விதி நூலிலே, பத்ததியிலே, வழிநூலிலே நமக்கு அருளி செய்யப்பட்ட அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே உயர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் பாடுறோம் இல்லையா, இதையெல்லாம் ஆகமங்களில் எப்படி சொல்லியிருக்கும், ஆகமங்கள் ரொம்ப முன்னாடியே வந்துருத்தேன், தேவார திருவாசகங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தது, அதனால் எப்படி இது போய் அதில் சொல்லியிருக்கோம் ஆகம காலத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் சிலக்கு இருக்குது. ஆனால் அது வந்து அவர்களுக்கு இறைவன் பேல இருக்கிற நம்பிக்கை குறைவு தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவங்க எப்போ பின்னை பழமைக்கும் பழம்பொருள், புன்னை புதுமைக்கும் புதிய பெற்றியன், அவருக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அனைத்து மறிந்தவர் எண்ணிறந்து எல்லை இல்லாதான், எல்லை நம்பரே முடிஞ்சு போயிடுமா, நம்பருங்கிறது முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை சைபர் போட்டுட்டே போயிட்டே இருக்கலாம், அதுக்கு

அந்த விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது எண்ணிலிருந்து எல்லை இல்லாதாகிய அந்த இறைவனை அவரால் சொல்ல முடியும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அதை எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பாருங்க. தேவாரம்னு குறிப்பிட்டு சொன்னது எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் பெரும்பாலும் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கார் அதான் நமக்கு முக்கியம். இப்போ நான் குறிப்பிட்ற இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காருங்கிறத முக்கியம். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தத்தத் தேசோத்பவை கீதைஹி. அண்ணா கவனிங்க, தேசம்னா நமக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். நான் ஏதோ இந்த தமிழ் உலகுக்கே புரியாத வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லலை. எந்த சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் நம்ம தமிழ் உலகுக்கு புரிது இல்லை, எல்லா வார்த்தையுமே நமக்கு புரியும். அதை சொல்கின்ற அந்த ப்ரொனோசியேஷன் இருக்குல்ல, விளம்புகின்ற மொழி பேதத்தில் நம்ம இப்போ இங்கிலீஷ் இருக்குன்னா சைனர்கள் இங்கிலீஷ் பேசுகிறதையும் கேட்கலாம், அது ஒரு விதமாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது, பிரெஞ்சுக்காரர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி இருக்கும், தமிழர்கள் நாம் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம், நம்ம இதுலேயே தெலுங்கர் கன்னடர் மலையாளி இந்தி பேசுபவர் இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது அவங்க அவங்களுடைய மொழியினுடைய சாயல் அந்த உச்சரிப்பு துவனி அதில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இது மாதிரி இந்த துவனி மாறுபாடுறதுனால தான் நம்ம பொருள் கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோமே தவிர மற்றபடி எல்லாம் நமக்கு ஈஸியாக புரியும். தத்தது தேசோத்பவை, அந்தந்த தேச உத்பவைஹி, தேசத்தில் தோன்றிய தத்தத் தேசோத்பவை கீதைஹி, பாடல்கள். கீதம்னா பாடல், இதுதான் கீதைனா பகவத்கீதைன்னு நினச்சிக்கிட்டு பாடல்னு அர்த்தம். தத்தத் தேசோத்பவை கீதைஹி, அந்தந்த தேசத்தில் உட்பட்ட பாடல்கள். பிரபந்தைகி, இறைவனு பிரபந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, பிரபந்தம்ங்கிறது இறைவனுடைய பெருமையை சொல்கின்ற நூல்களுக்கு பேர். கிரந்தம் அப்படின்னா ஒரு மொழின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம், ஒரு எழுத்து முறை, கிரந்த எழுத்து அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் கிரந்தம்ங்கிற சொல்லுக்கு எப்படி பழைய நூல்கள் பொருள் கொண்டுள்ளன அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரந்தம்ங்கிறதுக்கு மிக பழமையான நூல் அப்படின்னு அர்த்தம். சீக்கியர்களுடைய இப்போ கிரந்தம் புனித கிரந்தம்னு தான் சொல்லுவாங்க புனித நூல் இல்லையா. ஆக கிரந்தம்னா நூல்னு அர்த்தம். பழைய நூல்கள்லாம் எந்த எழுத்துல எழுதி வச்சிருக்கோ அதுக்கு கிரந்தம் லிபின்னு வச்சுட்டாங்க அவங்க பேர். நம்ம தமிழர்கள் வச்சது தான் கிரந்தலிபி அப்படின்னு. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுறது கிரந்தலிபி, வேற எங்கேயும் பயன்படுத்தப்படுறதில்லை. இது சம்ஸ்கிருதத்துக்கு ரெண்டு லிபி இருக்குது, ரெண்டு எழுத்து முறை இருக்குது. ஒன்று வந்து தமிழுக்கு பல எழுத்துறைகள் இருந்தது மாதிரி, அந்த காலத்தில் வட்டெழுத்து முதலானதெல்லாம் இருந்தது மாதிரி, தமிழுக்கு வந்து இப்போ ரெண்டு எழுத்துக்கள் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஒன்று கிரந்த சமஸ்கிருதத்துக்கு, ஒன்று வந்து கிரந்த எழுத்து முறை, இன்னொன்று நாகரலிபின்னா நாகர எழுத்து முறை. நாகரங்கிறது வட இந்திய ஹிந்தியை ஒத்துருக்கும், இந்த எழுத்து தான் ஹிந்திக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அவர்கள். அது மாதிரி இந்த கிரந்த எழுத்துக்கள்லேருந்து தான் நம்ம தமிழ் இந்த திராவிட மொழிகளுடைய எழுத்துக்கள்லாம் இதை சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் துணை கொண்டதாக தான் இருக்குது. மலையாளத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரந்த எழுத்தாகவே இருக்கும். நீங்கள் போய் தனியாக அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் இப்போ அந்த லிபியெல்லாம் எடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் வெப்சைட்லேயும் இருக்குது. லிபிகளை எல்லாம் போட்டிங்கன்னா வருது, எல்லா இதுலேயும் இருக்குது. இதுலேயே மொழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எல்லா மொழி எழுத்துக்களும் இருக்கேன் செல்ஃபோன்லேயே. ஆக ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஆராய்ச்சி தமிழ் இந்த மாதிரி நூல் ஆராய்ச்சிகளையெல்லாம் எடுத்து படிங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த நூல் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, சமய ஆராய்ச்சி செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, உடனே ஆரியம் ஆரியம்னு பேச வேண்டிய விஷயமாக நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் முன்னோர்கள் ஆரியம்ங்கிறதெல்லாம் எங்கே உபயோகப்படுத்தியிருக்குனாங்கன்னு நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருவாசகத்தில் கூட சிவபுராணத்தில் அழகாக சொல்லுவார் அவர், பாரிக்கும் ஆரியனேம்பர் இறைவன் இல்லையா. ஏக்கா இறைவன் ஆரியன் திராவிடன் இல்லைன்னு அர்த்தமா, இங்கே ஆரியன்னா என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். ஆரியன்கிற அர்த்தம் எங்கே எதனால் அங்கே பயன்பட்டது அப்படின்னு பார்க்கணும். இதை நான் சொன்னேன்னா எங்கள் உங்கள்கிட்டருந்து ரொம்ப விலகிப்படுவோம் எட்டி, உங்களுக்கு படார்னு உங்களுக்குள்ள ஒரு எனக்கும் உங்களுக்கும் இவ்வளோ நெருங்கி வந்த ஒரு தொடர்பு டபார்னு அப்படி எட்டிக்கிடும், ஒரு பெரிய விலகல் ஏற்பட்டு நமக்குள்ளே இருக்கட்டும். நான் எதையும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் போய் தனியாக ஆராய்ச்சி பண்ணுங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறதுக்காக எதையுமே எங்கேயுமே கேட்க வேணும்னு நான் யாரையும் சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்கிறதும் முறை இல்லை. எல்லாரும் எல்லாரையும் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அதை சொல்லுகின்ற விஷயங்கள் ஒன்று உண்மையாகவே அவர் அவ்வாறு நம்பி இருக்க வேண்டும், அல்லது அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும், அதுக்காக அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் அது எல்லாத்தையும் நாம் நம்பிக்கொள்ள வேண்டும்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே நாம் தனியாக நமக்கென்று ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும், நமக்கென்று சிலரை சென்று நாம் நமக்கு அவர் கேட்கணும். அவங்க நம்ம கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னால் ஏற்றுக்கிறோங்கிறது தவறான விஷயம். என்ன பண்ணணும்னா எதிர்கருத்துக்களையும் கேட்கணும், நம்ம கருத்துக்களையும் கேட்கணும். இது இரண்டும் இல்லாமல் புதிய கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நமக்கு என்னென்னு முற்றுவர முடியும். நம்ம அதனுடைய உண்மையான நுண்மான் நுழை முன் நுழை புலல்ங்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த புலன் நமக்கு புறப்படும். இப்போ தான் புலப்படும், இல்லைனா புலப்படாது.
ஆகவே ஒரு சார்பாக நம்ம மனசை வச்சு

0: கிட்ட நாம் எதை பிடிச்சாலும் நமக்கு ஒரு பக்கமாக தான் தெரியும். அது அதை பச்சை கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கின்ற பொருள்லாம் பச்சையாக தெரியும்பாங்க. அது மாதிரி நாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு பொருளை நம்ம மனசில் எச்சுட்டு அதை பார்த்தோம்னா அப்படி தான் அது தெரியும். அதனால் அது வேண்டாம் நமக்கு. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களில் இந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற விஷயங்களை புறநானூற்றில் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறதுனா, அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமதின் செல்வம் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த பெருமதியின் செல்வமாக எது இருக்கும், அந்த அறம்பொருள் இன்பம் மூலமாக விளைகின்ற ஒரு பொருளாக இருக்கும். ஆக அது மோட்சமாக வேண்டும் இல்லையா, இறுதி பேராக இருக்கணும். அப்புறம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவோம் அப்படிங்கிற, அது அறத்தின் வழியாக அறம்பொருள் இன்பம் வீடு இல்லையா, அதனால் அறத்தின் வழியாக இது மூணும் இருக்குது அப்படின்னா அப்படின்னு அது சொல்கிறது. அப்போ அறம்பொருள் இன்பம்ங்கிறது வேதம்னு அங்கே சொல்லப்படலை, நூல்னு சொல்லப்படலை, இது நூலினுடைய பயன் சொல்லப்படுகிறது. இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு உணர்ந்த ஐந்தினை மருங்கின, இது சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தினுடைய கலவியல் சூத்திரம் 1வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கலவியல்ல வேதத்தை பற்றி சொல்லியிருக்கா, தெரிஞ்சுங்க அதை போய் பாருங்க. அடுத்தது அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நன்னூல் பயனே, நன்னூல்ங்கிற நூலினுடைய இதில் சொல்லியிருக்குது. நன்னூலினுடைய பயன் என்ன, அறம்பொருள் இன்பம் அடைய வீடு அடைதல், அதான் அதோட பயன். இது அதுதான் வேதத்தை, இந்த நான் வேதம் இருந்தது, இதை நான் நூலாக இருந்தது, அந்த நூல்களுக்கு நான் இப்போ பொருளாக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அப்புறம் இது எப்படி இந்த மாதிரி நம்ம பொருள் கொண்டோம்னா எப்படி அதுக்கு தவறான பொருளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஆண்டாள் வாய்மொழி திருவாய்மொழியில் நான் விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய மாட்டேங்கிறத சொல்லும் பொழுது தீங்குருளை சென்றோதோம்னு சொன்னாங்க. பூ முடியும் அந்த மயிலிடம் கண்ணுக்கு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நெய் உண்ணோம் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்படி சொல்லும் பொழுது தீங்குருளை சென்றோதோம்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் குரலை ஓத மாட்டோம் அப்படின்னு விரதமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது தீங்குரல்னு சொல்லலாமா, தீமை செய்யக்கூடிய குரல்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா, அப்படி அர்த்தம் எடுத்துனா எப்படி நமக்கு பொருந்தாததாக இருக்கிறதோ அது மாதிரி இது பொருந்தாததாக இருக்கிறது. அதே மாதிரி குமரகுருபரவர் வந்து வல்லவாறு நற்சொல்லை பற்றி சொல்ல வரும்பொழுது பொய் குரலை வன் சொல் பயனில வென்று இன்னாங்கும் எய்தாமை சொல்லிய வழக்காத்து என்று சொல்கிறார். ஆகவே குமரகுருபர் வந்து நல்ல விஷயம்ல வந்து இவ்வாறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்ல வரும்பொழுது இப்படி சொல்கிறார் அவர். அப்போ இந்த பொய்க்குறளுங்கிறது அங்கே என்ன பொருளில் வருகிறது அப்படின்னு பொருள் உரைத்தோர் ஆன்றோர் சான்றோர் கூறுவது இந்த போல் சொல்லுவதுன்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க. இங்கே ஒன்று மனதில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது, நேராக ஒன்று மொழிந்து புறம் ஒன்று மொழிவது இருக்கு இல்லையா, இப்படி புறமொழி புறங்கூறாமைங்கிற அதிகாரம் இருக்கிறது பாருங்க. அது மாதிரி இந்த புறன் சொல்லுதல் அப்படிங்கிறதான் தீங்குறள் ஓகேவா, பொய்க்குறள்னு அதுதான் அவர் சொல்கிறார். தீங்குறள்னு ஆண்டாளால் இங்கே அதை தான் சொல்லப்படுகிறது, தவிர திருக்குறளை சொல்லப்படலை. ஆனால் திருக்குறளை பொருள் காட்டலாம், ஒத்துக்கொள்ள முடியுமா, ஏற்போமா, அது மாதிரி தான் அறம்பொருள் இன்பம் விடுங்கிறது வேதம்ங்கிறத பொருள் கொண்டால் தவறான பொருளாக முடியும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சுவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: முதல் சூத்திரம் நிறைவடைந்த நிலையில இரண்டாவது சூத்திரத்தை தொடங்க இருக்கிறோம். நாம இப்போ சைவ சித்தாந்தம் தலை நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்திலே முதல் பகுதியை பார்த்து, முதல் இயல், முதல் இயல் பிரமாண இயல், அதாவது நாம் ஐந்து பொருள்களை பற்றி பேசுகிறோம். பதி, பத்து, பாசம், பாசத்துல ஆணவம், கண்மம், மாயை, இந்த ஐந்து பொருள்கள். அந்த ஐந்து பொருள்களும் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா, நம்ம பாட்டு இல்லாத பொருளை பத்தி பேசிட்டு நீங்க பாட்டு கதவுறீங்களா சார், எல்லாவற்றையும் இல்லாத பொருளை பத்தி நீங்க பாட்டு கற்பனையில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கக்கூடாது இல்லையா. அந்த பொருள் இருக்கு, உண்மையாகவே இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேணும். அந்த அந்த முப்பொருள் உண்மையை நிலைநிறுத்துவது இந்த மூன்று சூத்திரங்கள். அதுல முதல் சூத்திரம் இறைவனுடைய உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து, யார் இதான் இறைவன், அவர்தான் முழுமுதற் காரணன் என்பதை காரணகாரியங்களோடு தர்க்க சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இனிமேல் இதுக்கு மேல சிந்தனையே பண்ண முடியாது என்று சிந்தனையின் நிறைவாக அமைந்த அற்புதமான சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்த்த உடனேயே அதுல இறைவன் நிமித்த காரணன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனுக்குள்ளே ஒடுங்குகிறது, அவன்தான் இந்த உலகத்தை மீண்டும் உயிர்களுக்கு இருக்கின்ற மரத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அவையும் படைக்கிறான், அவனுக்கு என்ன அவசியம்? அந்த நிமித்த காரணம் எந்த தன்மை உடையவன்? இங்கு வந்து இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறது, ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயி இருக்கிறது என்ற மூன்று உப்பொரு உண்மையை தான் சொல்ல வருகிறது. இந்த இடத்துல மூன்று பாசத்தினுடைய தன்மையை தான் சொல்ல வருகிறது. அப்படி சொல்லும் பொழுது எந்த பொருளையும் நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பொருள்களை எதையும் தனித்து நம்மளால பேச முடியாது. ஏனென்றால் எல்லா பொருள்களும் ஒன்றோடொன்று மிக நெருங்கிய தொடர்புடையவைகள். அதனால மற்றவற்றை பற்றிய செய்திகளும் துணையாக நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ சென்ற பாடலில் இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்த முதல்வன் இருக்கிறானே, அந்த முதல்வன் நிமித்த காரணன். அந்த நிமித்த காரணன் எந்த தன்மை உடையவன், அவனுடைய தன்மை என்ன, ஏன் அந்த உலகத்தை படைக்கணும்? நாம் சென்ற இதில் சொன்ன பார்த்தீங்களா, தனக்காக படைக்கிறானா, பிறர்க்காக படைக்கிறானா, அல்லது வீணாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானா, எதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான், படைப்பதற்குரிய காரணம் என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியாச்சு. முதல் சுதிரத்திலே மலத்து உலகம், இந்த உயிர்களிடம் ஆணவ பலமாகிய அறியாமையாகிய ஆணவ பலம் இருப்பதனாலே இந்த உலகத்தை அது முழுசோ போகல, அதனால மீண்டும் அதை தோற்றுவிக்கிறான். சரி, இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறானே, இந்த உலகம் என்பது உயிரும் அடங்கியது, அதனால உலகத்தை அவன் தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம், என்ன அவனுக்கு தொடர்பு, ஏன் இல்லாத வேலை செய்யறானா, உயிர்களோடும் உலகத்தோடும் அவனுக்கு என்ன தொடர்பு, அது தெரியணும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உலகத்தை படைக்கிறானா, தேவையில்லாத வேலை செய்யறானா, அவன் எதுக்காக படிக்கிறான், அதுக்கு என்ன நோக்கம்? அப்படி படுக்கான், வேலை இல்லாம இருக்கிறவன் ஏதோ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்களே, வேலையில தர உங்க கூட கதவு திறந்தது உங்கள்ட்ட பேசிட்டு அப்படிமா, அவங்களுக்கு வேலை இல்லாம போய் நம்ம வேலையை கெடுத்துருவாங்க. அப்ப அவன் வேலை இல்லாதனா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானா? அப்ப உலகத்திற்கும் உலகத்திற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, உலகத்துக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு தானே நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். ஒரு மருத்துவமனையில நம்மளுக்கு உறவினர் உடம்பு சரியில்லாம இருக்கிற உறவினர் ரத்தம் சம்பந்தம் உடையவன், அப்ப போய் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கா, தினசாந்திரம் போய் மருத்துவமனையில் இருக்கங்களா, ஒரு அன்பின் காரணமா எல்லாரையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு விபூதியை கொடுத்துட்டு இல்லாட்டி ஒரு படத்தை கொடுத்துட்டு வரோம், நம்ம செய்யறது இல்ல. அப்போ நம்முடைய உறவினர்கள் போது நம்ம போயிடும் இல்லையா? அப்ப காரியம் நடப்பது என்பது நமக்கு எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தால் தானே நடக்கும். அப்ப இந்த உலகத்தை அவன் படைக்கிறான், உலகம் என்பது உயிர் தொகுதி அடங்கிய இந்த உலகம், அப்படி படைப்பதற்கு அப்படி உலகத்தோடு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? இந்த பாடல படித்த உடனே நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். அந்த சந்தேகத்திற்கு இந்த பாடல் விடை தருகிறது. உலகத்துக்கும் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, உலகிற்கு எது முதல் காரணம், எது துணை காரணமாக இருக்கிறது, உலக படைப்புக்கு எது துணை காரணம், முதல் காரணம் ஒன்று இருக்கு, துணை காரணம். நம்ம சென்ற வகுப்புல சென்ற சூத்திரத்திலே பார்த்திருக்கிறோம், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் மூன்று காரணங்கள் அவசியம், முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இந்த மூன்றும் வேணும். எஃபிஷியன் காப், நிமித்த காரணம், எஃபிஷியன் காப், திறமை, அந்த டெக்னீஷியன் சொல்றாங்களே அவன் வேணும். எந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் இந்த மூணு வேணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்போ அதுதான், நம்ம குயவர் எடுத்துக்கிறோம். குயவர் மண்ணில் இருந்து மண்பாண்டம் செய்கிறார். மண்ணு வந்து அந்த பாண்டம் வருவதற்கு முதல் காரணம், அதுக்கு துணை காரணம் தண்டு சக்கரம், அவர் வச்சிருக்கிற தண்டு சக்கரம். இதை எஃபிஷியன் காப், அதை நிமித்த காரணம், அதை செய்யக்கூடியவன், திறமைசாலி, டெக்னீஷியன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அறிவார்ந்த, அறிவு பூர்வமானவன், அவன் யாரு, குயவன். இப்போ ஒரு காரியம் வெளிவர வேண்டும், அதே மாதிரி இந்த மைக் எடுத்துக்கிட்டு மூணு காரணம் அவசியம். இது மூணு காரணம் இல்லைன்னா இது நடக்காது. இரும்பு தான், இது இரும்பு தான் மூலப்பொருள். அந்த இரும்பில் இருந்து இன்னும் சில பொருள்கள் இருக்கு, மூலப்பொருள்கள் இருக்கு. துணை காரணம் மிஷின்லாம் வைத்துக்கொண்டு, துணை காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு அறிவார்ந்தவன் அதை செஞ்சு முடிக்கிறான். இந்த மைக்கை இந்த ஒலி வாங்கி செய்கிறான். அதே போல இங்க இருக்கின்ற பொருட்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டாலும் செய்யக்கூடியவன் அவனுக்கு துணையான சாதனம் மூலப்பொருள் வேணும். இது இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே சென்ற வகுப்புல ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை. எப்படி ஒரு குயவனுக்கு மண் முதல் காரணமோ, அதுபோல உலக தோற்றத்துக்கு முதல் காரணம் மாயை. அது ஒரு ஆற்றல் சுரூபமானது, சூற்றமானது, கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்துதான் கடவுள் இந்த பருப்பொருள்களை எல்லாம் உண்டாக்குகிறான். பார்த்தமா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஆமா. அப்போ முதல் காரணம் மாயை, துணை காரணம் அவனது கருணை, அவனது அருளாற்றல், அவனுடைய அருளை கொண்டுதான் சங்கல்ப மாத்திரத்திலே அவனுடைய அருளை கொண்டுதான் செய்கிறான். துணை காரணம், நிமித்த காரணம், அதை செய்யக்கூடியவன் யாரு? சிவபெருமான். இப்படி எல்லாம் செய்யறான், இந்த காரியத்தை செஞ்சிருக்கான. உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலை நிறுத்தி ஒடுக்கி மறைத்து அருளல் அஞ்சு காரியங்களையும் செய்யறானே, அப்ப உலகத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சமயம் வந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு வரல, வரணும். அது வந்து சுயான சமயங்கள் அவாய நிலை என்று சொல்றாரு. அந்த அவாய நிலை வரணும் நமக்கு. அப்போ அந்த முதற்காரணம் மாயை, ஒடுங்கி மலத்து உலகாம் மாயை. அந்த மாயை அது முதற்காரணம். துணை காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த துணை காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதெல்லாம் சந்தேகம் நமக்கு வரணும். அதுக்கு அடுத்தது, ஒடுங்கிய உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறு தோன்றும், எதற்காக தோன்றும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இந்த வினாக்கள் எல்லாம் முதல் சூத்திரம் படித்த உடனேயே நமக்கு வரணும். இல்லாத கேள்வியை நான் உருவாக்கி உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லல, நம்முடைய பெரியவர்கள் இதற்கு விரிவாக உரை எழுதியிருக்கிறார்கள். மாபாடியம், மாபாடிய கர்த்தராகிய எல்லாருக்கும் அவரு தான் ஒரு குலதெய்வம்னு சொல்லணும். அவர் இல்லைன்னா சரியான போதும் இவ்வளவு சிறப்பாகவும் விரிவாகவும் நம்மளாலே சொல்ல முடியாது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்த உலகத்திலே, அவர் சிவனே, அவர் அவருக்கு இருக்கிற நிகர் அவருடைய விரிவுரைகளை படிச்சீங்கன்னா மனிதனால இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு அறிவு இருக்க முடியுமா அப்படின்னு பிரமிச்சு போடுவி. எந்த விஞ்ஞானத்துக்கும் கலைத்த விஞ்ஞானம் இல்லை, நம்முடைய செய்த சித்தாந்த விஞ்ஞானம். அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறந்த, அந்த காலத்தின் அடிப்படை மணிப்பிரபலமாக அவர் எழுதியிருப்பார். அதை எளிமைப்படுத்தி தமிழ்படுத்தி நம்ம சொல்லணும், அதான் உங்களுக்கு புரிகிறாப்புல. ஆகவே அவர் இந்த அவாய் நிலை, அந்த அவாய் நிலை தோன்ற வேண்டும் முதல் சொன்னே இந்த கேள்வி எல்லாம் மனசுல தோணணும். அந்த தோன்றியதென்றால் அதற்கு பதில் வேண்டும் இல்லையா? அதற்குத்தான் இந்த சூத்திரத்தை நம்முடைய மெய்கண்டார் இயற்றி இருக்கிறார். இந்த சூத்திரம் மிக உன்னதமானது. இந்த பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 4000 கொஞ்சம் பாடல்கள்ல ஒரு 1000 கிட்டத்தட்ட 2000 நெருங்கி வந்துடும். அவ்வளவு பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறு மட்டும் இருக்கும் பெரிய புராணத்துல. அதனால பிள்ளை பாதி புராணம் பாதிம்பாங்க. பெரிய புராணத்தில் பாதி எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறு. அது போல முற்றிலும் 12 சூத்திரங்கள் எடுத்துக்கொண்டா அந்த 12 சூத்திரத்திலேயே 2வது சூத்திரம் தான் விரிவுரை ஜாஸ்தியா இருக்கும். மாபாடியத்துல மிக விரிவான விரிவுரை. அதை நுட்பமா நாம தெரிந்து கொண்டால், நுட்பம் வேண்டும், ரொம்ப நுட்பம் வேண்டும். அந்த நுட்பம் வந்து தத்துவ குணம் மிக்கவர்களாக நாம் இருக்கணும். அந்த நுட்பத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலும் நம்மிடம் இருக்கணும். சொல்றவங்களும் தெளிவாக சொல்லணும், வாங்குறவங்களும் அதை தெளிவாக வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு நுட்ப திட்பம், திட்பமுடையது. திட்பம் ஒரு கருத்தை சொன்னா அதுல எந்த விதமான ஐயமோ விபரீதமான எண்ணங்களோ இல்லாமல் தெளிவாக வரையறுத்து செய்யப்பட்டாலும் சொல்லும். அப்ப அதை வாங்கிக் கொள்ளும் பொழுதும் தெளிவாக அந்த மாதிரி வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அது சிறப்பான ஒரு சாத்திரம். சாதாரணமா எதையும் படிச்சா கேள்வி கேட்காதுன்னு விடுவாங்க. மற்ற சமயங்கள்ல போய் கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்டா புலம் பண்ணிடுவாங்க. சந்தேகம் வந்ததுன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடும் நமக்கு. அப்படிலாம் இல்லை, நீ கேள்வி கேளு. ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு முதலில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்முடைய சிவஞான சித்தியார்ல 7வது பாடல்ல இருந்து 20வது பாடல் வரலாம் எடுத்துக்கிட்டா தர்க்க சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தது. நம்ம கையில கருவிய கையில கொடுத்து இந்த தர்க்க சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே இதுல சொல்லக்கூடிய உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். தர்க்க சாஸ்திரம் உனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். 14 பாடல்களை சொல்லி இதனுடைய உறுதி, யுக்தி, அனுபவம் என்ற 3 கருவிகளையும் நம்ம கையில் கொடுத்து இன்னும் சில அளவைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி இதனால வச்சு இதை பரிசோதித்து பார்த்து இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னா அது உலகத்திலேயே நம்முடைய தயவுதான். யாராவது சொல்லுவாங்க, யுக்திக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முன்னோர்கள் சொன்ன நூலுக்கும் பொருந்துவதாக இருந்தால் இதை எடுத்துக்கொள் இல்லாது. அதை விட உமாபதிசிவம் ஒன்று சொல்லுகிறார். சிவபிரகாசத்துல பாத்தீங்கன்னா பழத்தெல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்காத, புதுசெல்லாம் கெட்டதுன்னு ஒதுக்கிறாரு. பழத்தில் உள்ள நல்லதையும் எடுக்கோ, புதுசில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நவீனமான கருத்து பாருங்க. சிவபிரகாசத்துல சொல்லி அருள்கிறார். அதே இந்த நூல்களில் அவ்வளவு அறிவுன்னா அறிவு பிரமிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா அப்படி பிரமிப்பா இருக்கும். இறைவன் அப்படிப்பட்டவர்கள்லாம் இறைவனுடைய இறைவனை அதிர்ஷ்டித்து நின்று வருகிறான். அப்படி வந்தவர்கள் தான் தமிழ்லேயே மாபாடியம் என்பது கிடையவே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் எழுதுகிறார். திராவிட மாபாடியம் பிரஸ்தான திரையம்னு வடமொழியில சமஸ்கிருதத்துல 3 நூல்கள் இருக்கின்றன. பிரம்மசூத்திரம், தசோ உபனிஷத்துக்கள், பகவத்கீதை. இந்த 3 சேர்த்துதான் சங்கரர், மத்துவர், ராமானுஜாச்சாரியார் இவர்கள் எல்லாம் அவருடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பாடியங்கள் எழுதியிருக்கிறார். பாஷ்யம்னு சொல்லுவாங்க, சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்துவ பாஷ்யம் பாஷ்யம். தமிழ்ல அப்படி எவ்வளவோ நம்முடைய மொழி செம்மொழி தான். 2000 ஆண்டுகளாக இருக்கின்ற மொழி தான், ரொம்ப பழமையானது நம்முடைய தமிழ் மொழி. சமஸ்கிருதத்தோட பழமையானது இருந்தாலும் இதுல மாபாடியம்னு ஒண்ணு கிடையாது. நம்முடைய சிவஞான முனிவர் தான் அதுவும் எதுக்கு எழுதியிருக்காருன்னா நம்முடைய சிவஞான போதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த நூலினுடைய கருத்து, அந்த அந்த நூலை வச்சுதான் நம்ம இந்த சிவஞான போதத்தை நம்ம படிக்க முடிகிறது. இல்லைன்னா அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு முழுமையா யாராலையும் கொண்டுட்டு வெளியில கொண்டு வர முடியாது. அதுவும் சிவஞான சித்தியார் என்ற நூல் ரெண்டு நூலையும் கருவி நூலாக பயன்படுத்தி தான் சிவஞான போகுது. ஏன்னா மலத்து உலகம் அப்படிங்கிற ரெண்டு சொல்லு ஏன் இந்த உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு விரிவான செய்திகள் இந்த மலத்து உலகாங்கிறது தான். அந்த நோக்கம் படைத்ததனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை, மலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, மலம் அந்த உயிர்கிட்ட கட்டி இருக்கிறது, மலம் மலத்தோடு உயிர்கள் இருப்பதை இறைவன் பொறுக்காமல் மீண்டும் உலகத்தை அவன் தோற்றுவிக்கின்றான். அவன் தோற்றுவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் தோற்றுவிக்கிறான், அப்ப தோற்றுவிப்பதற்கு என்ன காரணம், உலகத்தோடு உயிர்களோடு என்னென்ன தொடர்புகள், அவனுக்கு துணை காரணம் எது, அவனுடைய சங்கல்பம் தான் அவனுடைய துணை காரணம், பராசக்தி அவனுடைய கருணை தான் அவனுக்கு துணை காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் உலகம் தோன்றும் பொழுது எவ்வாறெல்லாம் தோன்றுகிறது, உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மாதிரி தான் கடவுள் படிச்சிருக்காரு. அவரு அவரு அவருடைய நோக்கத்துக்கு படைக்கும் பொழுதும் அவர் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால் எப்படியெல்லாம் படைச்சா உயிர்களுக்கு பயன்படும். நம்ம வீட்டுல மதிய உணவு நமக்கு ஒரே அல்சர் இருக்கு, ஒரே காரமா படைச்சு வச்சுட்டா சாப்பாட்டை சாப்பிடுவோமா, ஒரு உப்பு காரம் புளி மூணையும் தூக்கலா போட்டு அருமையா மணக்க சாப்பாடு போட்டா சாப்பிட முடியுமா நம்மளால, முடியாது. அதே போல உயிர்களுக்கு பொருந்தாமல் இந்த உலகத்தை படைத்தா, அதனாலதான் உயிர்களுடைய நோக்கம், உயிர்கள் வாழ வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கு பொருத்தமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. இதுல முக்கியம் நம்ம முதல்ல ஒண்ணு ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திற்கும் கடவுள் படைக்கிறான், உலகத்திற்கும், உலகம் என்பது உயிர்கள் உள்ளடங்கியது, உலகத்திற்கும் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, என்ன நெருக்கம், எதனால் இந்த உயிர்கள் மேல் அவர் கருணையோடு இருக்கிறான் என்பதை இந்த சூத்திரம் நமக்கு முதல் முதலே அது சொல்லுகிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்துக்கே உரிய ஒரு உயர் உன்னதமான ஒரு கொள்கை இந்த முதல்ல அவரு சொல்றார். அதுக்கு பேர் அத்விதம், சுத்தாத்விதம் என்று பேர், சுத்த அத்விதம். அதாவது அத்விதம் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, அத்திவிதம் என்றால் சொல்லால் ரெண்டுக்கு உள்ள தொடர்பு தான். அதை சங்கரர் ஒரு மாதிரியாக விளக்கம் செய்கிறார், அது நமக்கு நமக்கு முற்றிலும் மாறுபாடானது சொல்றேன். ராமானுஜாச்சாரியார் அத்வைதத்துக்கு ஒரு மாதிரி விரிவிரி சொல்கிறார், மத்துவர் ஒரு மாதிரி சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல நான் வந்து இந்த அத்வைதம் என்பதை நான் வந்து விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இப்ப நம்ம இந்த சொல்லுகின்ற சாத்திரம் ஒரு முழுமையா அவங்கள்ட்ட செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக, அந்த அளவுக்கு நான் இதுவரையிலும் பாடம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை மெதுவா இதை கேட்கிற அளவுக்கு நம்ம பேசிருக்கிறோம், அதனால சொல்றேன். இல்லைன்னா எல்லாத்தையும் அதை இந்த விஷயத்தை கொஞ்சம் நுட்பமான விஷயம் சொல்ல முடியாது, இது தெரியாமலும் கூட இதை அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி நான் போயிடலாம், இருந்தாலும் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோன்றுகிறது. அதனால உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை அத்வைதம் என்று சொல்லால் நம்முடைய பேரறிஞர்கள் குறிப்பிடுகிறார். சங்கரும் அத்வைதம் தான் சொல்கிறார், அவருக்கு அந்த அத்வைதம் சொல்லும் பொழுது அதற்கு வந்து கேவலாத்விதம் என்றதுக்கு பேர், அத்வைதம்னு சொல்லி முடிச்சிடறது இல்ல, கேவலாத்விதம் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம்னு சொல்லும் பொழுது அது ஐமொழி கேவலாத்விதம் என்றால் சங்கரருடைய அத்வைதம் என்பது நமக்கு, ராமானுஜர் ஒரு அத்வைதம் சொல்கிறார் அதுக்கு விசிஷ்டாத்வைதம் என்று பெயர், அவர் அத்வைதம் சொல்லுவதும் அதுக்கும் ஒரு முன்னோட்டு போடணும், முன்னோட்டு போடலன்னா அவருடைய சித்தாந்தம் என்பது நமக்கு தெரியாது அத்வைதத்தோட. மத்துவரும் அத்வைதம் தான் சொல்லுகின்றார், அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அதுக்கு துவைதம் என்று பெயர், துவைதம் சொன்னா மத்துவர் சொல்கிறார், ஆனால் வெறும் அத்விதம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்விதம், அதனால அது சுத்தாத்விதம். அத்விதத்துடைய உண்மையான பொருளை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கார், அந்த உண்மையா எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு பது இலக்கணம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தோல் இன்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து விடற்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாராவலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள், விதவிதமான இந்த பொம்மைகளை வச்சு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அப்பா அப்பா. அதனாலே இப்படி காணப்படுகிற உலகமும் காணப்படுகிற உடம்பும் பலவிதமாக இருக்கிறது, ஒரு விதமாக இல்லை, பலவிதமாக இருக்கிறது. இத்தனை வகையாக பண்றவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பா, அதை நினைச்சு பாருங்க. இத்தனை வகையாக பண்ணுகிறவன் அவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருக்க முடியும். பல வகை பலகாரம் பண்ணுகிறவனையே, நல்ல பலகாரங்களை பல வகையும் பண்ண தெரிஞ்சவனே கெட்டிக்காரன். இடவன் சபையில் கெட்டிக்காரப்பா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல சங்கீதம் பல வகையான சங்கீத ராகங்களை தெரிஞ்சு பாடுறவனை பார்த்து அவன் பாட்டில் கெட்டிக்காரன்னு சொல்லுவோம். அதே போல இத்தனை வகையான உலகங்களையும் இத்தனை வகையான சரீரங்களையும் விதவிதமாக தனித்தனியாக பண்ணியிருக்கிறான் பாரு, இவ்வளவு கெட்டிக்கார், இவ்வளவு கெட்டிக்கார். அதனாலே இந்த உலகம் மூன்று வகையாக இருக்குதுங்கிறார். அந்த மூன்று வகை தான் ஒருவன் ஒருத்தி ஒன்று, ஒருவன் ஒருத்தி ஒன்று, அவன் அவள் அது, மூன்று வகையா. அந்த முதல் நூலாசிரியராகிய மெய்கண்ட தேவனாயனார் அவன் அவள் அது எனும் அவன் அவள் அது உலகத்தை மூணா ஆக்கி விட்டாங்கப்பா, உலகத்தை மூணா ஆக்கி விட்டாங்க, மூணே பொருள் அடக்கி விட்டாங்கிற அவன் அவள் அது, அவன் அவள் அது உயர்தன அது அகிரன், உயர்தன அகிரன படிச்சு உயர்தன அகிரன், அகிரன உயர்ந்தது அல்லாதது. யானையும் அதுதான், பூனையும் அதுதான், குதிரையும் அதுதான், பசு அதுதான், எல்லாமே அது, எல்லாமே அது. இதுதான் அவன் அவள் என்று சொல்லணும். உயர்தன அகிரன் அவன் அவள் அது எனும் அவை மூவியனவை, இப்படி அவை என்கின்ற இந்த பிரபஞ்ச தொகுதி, இதை பிரபஞ்சம் என்று சொல்லுவது, உலகத்தை பிரபஞ்சம் என்று சொல்வது வடமொழியில். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை மூவினமையன், மூவினமையன்கிறதா இந்த உலகத்தை மூன்று வகையான தொழில்களை கொள்ளுகிறான். மூவினமையனா தோன்றுதலும் நிற்றலும் ஒடுங்குதலும் ஆகிய மூன்று, தோன்றுதல் நிற்றல் ஒடுங்குதல் மூவினமையன். இப்படி மூன்று வகையான தொழிலையே எப்படி செய்கிறான் என்பதை தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதான். தோற்றிய திதி என்ன? உண்டாகுதல் நிலைத்தல் ஒடுங்குதல், ஒடுங்குதல். இந்த உலகத்துக்கு மூலப்பொருள் உண்டு இருக்கிறது, உலகத்துக்கு மூலப்பொருள் உண்டு இருக்கிறது. அந்த மூலப்பொருள் எப்பொழுதும் உள்ளது, அந்த மூலப்பொருள் தான் மாயாமரம், அந்த மூலப்பொருள் தான் மாலா மாயாமரம். அந்த மூலப்பொருளிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது, மாயாமலத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது. மாயாமலத்திலே உலகம் தோன்றதுனால இது என்ன சொல்லுது, மாயேயம் என்று சொல்லுது. இந்த உலகத்தை என்ன சொல்றது, மாயேயம் காரியம், மாயை காரணம், மாயேயம் காரியம், மாயை காரணம், புரியுது, மாயேய காரியம். அரிசி இட்டிலியானார் போல, அரிசி இட்டிலியானார் போல, அரிசி மாயே இட்டிலி மாயேயம் மாயே. கேட்டீங்க மலை அஞ்சுன்னு கேட்டீங்களா, ஆனவன் கண்மா மாயை மாயேயம் திரோதாய் என்று அஞ்சு மலங்கள், மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தைரி பொறு மத்துறவே நீத்தல் உணவம், மலங்கள் ஐந்தார் சுழல்வன், அது சித்தியார்லையும் சொல்றாரு, மலம் மாயை கண்மா மாயேயம் திரோதாய் மன்னி சித்தியார். எத்தனை மலம், அஞ்சு மலம், அஞ்சு மலமும் ஆகினாலே நமக்கு அஞ்சு கயிறுன்னு, அஞ்சு மலமும் அஞ்சு கயிறு, அஞ்சு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கானோ, அஞ்சு கயிறு நாட்டுக்கு ஒரு கயிறுப்பா, நமக்கு அஞ்சு கயிறு அப்படின்னா இது முரட்டு மடமை, அந்த மாட்டை விட இது முரட்டு மடமை. அஞ்சு கயிறு ஓட்டு கட்டி ஓட்டி மேய்ச்சு கட்டி அப்பா நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், புரியுதா? அஞ்சு கயிறு போட்டு கட்டிருக்கும் போதே குருப்பு ஒன்று. அதனாலே இப்படி மலம் மாயை கண்ணம் மாயை என்கின்ற அஞ்சு மலங்களும் நமக்கு நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது, நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது. இந்த மாயாமலத்தில் தான் இந்த உலகம் இருக்கிறது, மாயாமலம் தான் உலகமே. இந்த மாயாமலம் வந்து அழிவது கிடையாது, உடுங்குதல் உடுங்குது, உலகம் உடுங்கு, உலகம் அழியிறது கிடையாது. இப்போ உலகம் அழுகிறதுன்னு சொல்கிறோமில்லப்பா, அழியறதில்லை, உடுங்குதல். ஊழிக்காரன். அந்த ஊழியம் அதே பரம கர்ப்பம், விஷ்ணு கர்ப்பம், உருத்தர கர்ப்பம், மகேஸ்வர கர்ப்பம், சதாசிவ கர்ப்பம்னு இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் உலக அடியும், அவங்க அவங்க எல்லாம் குட்டப்பட்டது அடியும், எல்லா உலகங்களையும் சேர்த்து அழிக்கிறவன் தான் ஜௌரவன். சர்வசங்காரன், சர்வ சங்கார் அவனைத்தான் மகாகாரணர் உத்தரன் சொல்றது. மகாருத்தரன் யாரு? சிவருமான் மகாருத்தரன். இப்ப நமக்கு உத்தரன் தான் மீது திருநீர் ஊசியிருக்கமா, உத்தராட்சி மூட்டிருக்கமா, சிவசிவன் ஒரு உத்தரன் நமக்கு உருத்தரன். உருத்தரவல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதிய வழங்குதா? அதனாலே இப்படி சர்வ சங்காரம் பண்ணுகிறவன் சிவருமான் மகாருத்தரன். மகா சங்காரத்தை பண்ணுகிற அந்த மகாசங்காரம், அது என்ன தமிழ்ல பேரூடின்னு சொல்றோம். மகாசங்காரங்கிறது வடமொழி. அந்த மகாசங்காரத்தை செய்கிறவன் சிவருமான். அப்போது பரமா விஷ்ணு சர்வகாலம் ஆயிடுவான். அதனாலே தோற்றிய திதியை, தோற்றிய திதியே என்று சொன்னால், தோற்றிய திதி என்றால் திதி என்பது உள்பொருள், உள்பொருள் எப்போதும் உள்ள பொருள். தோற்றிய என்றால் ஒருவனாலே உண்டு பண்ணப்பட்ட, தோன்றிய என்று சொன்னால் தன்வென, தோற்றிய என்றால் பரவன. தோற்றிய என்றால் பரவன, தோற்றிய இவரால் தோற்றப்பட்டது, இவரால் படைக்கப்பட்டது, படைத்தது என்று வரும். தானே படைத்ததுன்னு சொன்னால் தோன்றியன்னு வரும். தோன்றியன்னா தன்வென, தோற்றிய ஒருவனால் தோற்றப்பட்டது. தோற்றிய என்றால் ஒருவனால் தோன்றும். அது உள்பொருளை தோற்று வைக்கிறார், உள்ள பொருளை. அது உள்ளது போகாது, இல்லது வராது. சர்க்காரியம் அந்த படம் கேட்டீங்கள, உள்ளது பதி பசுவாசமும் உள்ளது போகாது. நல்லா கேட்கணும், உள்ளது போகாது, இல்லது வாராது. அதனாலே உள்ளதாயிருக்கிற பதி போகாது, பசு போகாது, பாசம் போகாது. அந்த பாசத்திலே மாயாபலமாயிருக்கிற மலை இருக்கே பாசம், அது எப்போதும் உள்ளது. அந்த உள்பொருளிலிருந்து தான் அதை உண்டு பண்ணுகிறான். எதை உண்டு பண்ண? உலகத்தை. தோற்றிய திதியே உள்பொருளாயிருக்கிற மாயாமல தோற்றிய திதியே உள்பொருளே. இது வந்து ஒடுங்கி மலத்துள்ளதான். ஒடுங்கி என்று சொன்னால் ஒடுங்கியா, ஒடுங்கி என்பது சிவருமானுக்குரிய பெயர். ஒடுக்குவதனால அவனுக்கு ஒடுங்கி, எல்லாவற்றையும் ஒடுக்குவதனால சிவருமானுக்கு ஒடுங்கின்னு உயரான். ஒடுங்கி மலத்துள்ளதான். ஐயாலே இந்த உலகத்தை உண்டு பண்ணினான், அப்புறம் நிறுத்தினான், அப்புறம் என்ன பண்ணுறான்? உடுக்குகிறான். அப்படி உடுக்கி மறுபடி உண்டு பண்ணுகிறான். உடுக்கிறான், மறுபடி என்ன பண்ணுறான்? உண்டு பண்ணுகிறான். அது ஏன் உண்டு பண்ணுகிறான் என்றால், ஆணவமல பரிவாகம் ஆகும் பொருட்டு, உயிர்களுக்கு ஆணவமலம் பரிவாகமாகும் பொருட்டு உண்டு பண்ணுகிறான். தோற்றமும் மறைப்பும் எதுக்கு பண்ணுறான்னா, கண்மமலம் பரிவாகமாகும்படியாக பண்ணுகிறான். இந்த நிலைத்தல் தொழில் இருக்குது பாரு, இது மாயாமலம் பரிவாகம் ஆகும்படி பண்ணுகிறோம். மாயாமலை, இப்ப நம்ம வாழ்வது மாயாமலம். இந்த மாயாமலத்தினுடைய சக்தி குறைவதற்காக இது காத்தலும், காத்தலும். தோற்றம் வந்து ஆணவமல பரிவாகம், மறைத்தாக சங்காரம் கண்ணமல பரிவாகம். மூன்று தொழிலுமே மூன்று மலம் பரிவாகம். பரிவாகம்னா அதனுடைய வலிமை குறைதல், அதனுடைய வலிமை குறைதல், வலிமை குறைஞ்சிருக்கும். ஆணவ மலம் போகாது, உள்ளது போகாது, சர்க்காரியவாதம் சொல்லுங்க. அதனாலே இப்படி தோற்றியதையும் ஒடுங்கி மலத்துளதாம். மலத்துளதாம் என்பது மலம் உண்மையினாலே, மலத்திலே இந்த உயிர்கள் இருப்பதினாலே, மலத்திலே இந்த உயிர்கள் இருப்பதினாலே அந்த மல பரிவாகம் ஆகும் பொருட்டு மறுபடியும் உண்டு பண்ணுகிறார், படைக்கிறார். ஒடுங்கி மலத்துளதாம். இதையெல்லாம் செய்கிறவையாருன்னா, யாரு அந்தத்தை செய்கிறானோ, அந்தம் என்றால் முடிவை செய்கிறானோ, உலகத்துக்கு முடிவு, முடிவு அந்தம்னு பேர். முடிவுக்கு அந்தம்னு பேர், வடமொழி. அந்தம் என்றால் வடமொழி, ஆதி என்றால் வடமொழி. ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெருஞ்சோதி தான் ஆதியை செய்கிறது, அந்தத்தையும் செய்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியாக இருக்கிற சுவாமி தான் நல்ல ஞாபகம். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் உலகத்துக்கு ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். இது ஞானசம்பந்தர் அந்த

0: வெந்த வெண்போடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதானனை என்று ஒழுங்குலோரினால் என்பது திருவாரூர் தேவாரம். எதனாலே எவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லையோ அவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான், அப்புறம் அவன் தான் உலகத்தை நிறுத்துகிறான், அவன் தான் உலகத்தை முடிக்கிறான். அதே அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அந்த முதல் சூத்தம். அந்தம் அந்தம்னா செவருமனுக்கு அந்தம்னு வரும், அந்தத்தை செய்வதனால அந்தம். அந்தம் ஆதி என்மனார், ஆதி என்ன முதல் கடவுள். யாரு உலகத்தை முடிக்கிறார் சங்காரம் பண்ணுகிறானோ அவனே முதற் கடவுள். எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டா யார் இருப்பா? அவன் இந்த சங்காரம் பண்ண வந்தா இருப்பான். எல்லாரும் சங்காரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, சங்கார யார் பண்ணுகிறானோ அவன் தான் இருப்பான். அப்புறம் உலகம் தோன்றும் போது உலகத்துக்கு மூத்து இருக்கிறானா? இவன் தான் உண்டு பண்றான், இவனுக்கு பின்னாடி மூத்தவனை வானவருக்கு பூவாமேரி முதலவனை கற்குடி தேவாரம். அதனாலே இப்படி உலகத்துக்கு மூத்து இருக்கிறான். அப்புறம் கடைசியிலே என்னமா இருக்கிறான், கடைசியா இருக்கிறானா? எல்லாம் போன ஒரு பாடு உலகத்துக்கு கடைசியாகவும் இருக்கிறான். ஆதியாயும் இருக்கிற அந்தமாவும் இருக்கிற ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, இது நம்முடைய திருமுறைகளில் நிறைய வருகிறது. ஆதியும் அந்தம் இல்ல அரும்பெருஞ்சோதி, ஆதி தரம்பாடி அந்தமா மாபாடி, போற்றி அருளுகணும் ஆதியாம்பாதமலர், போற்றி அருளுகணும் அந்தமான் செந்தடிகள் என்று மூன்று இடங்கள்லயே இது மூன்று வகையா மாணிக்க வாசகர் காட்டுகிறார். ஆதியனே அந்த நடுவாகி அல்லாரே என்றெல்லாம் இந்த ஆதி அந்தத்தை நன்றாக சொல்லுகிறார். அதனாலே இப்படி இந்த அந்த முதற் சூத்திரத்தை இவர் வந்து விளக்கம் பண்ணுகிறார். அந்த அவன் அவளா அது என அவைமுவனைங்கிற முதற் சூத்திரத்தை இந்த சிவஞான சித்தியாருடைய ஆசிரியராகிய அருந்தி சிவாசுவாமிகள் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம். அதில் எப்படி சொன்னார், அவன் அவள் அதுன்னு சொன்னாரா? இவர் என்ன சொல்றாரு, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலா. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆகலாம். அதனால வறுமுறை வந்து நிற்கு முறையில நின்று போகிற முறையில போறது, அந்த முறைங்கிறத ஏற்றுக்கொள்ளவர். வறுமுறை வந்து, வறுமுறை வந்து என்று சொன்னால் அது எங்கே இருந்தது அங்கே இருந்து வந்தது, எங்கே இருந்ததோ அங்கே இருந்து வந்தது. எங்கே இருந்தது? மாயாமலத்துல இருந்தது. மாயாமலம்னு ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கிறாரு சாமி. மாயாமலம்னு ஒரு பெரிய பெட்டி, நல்ல வலுவான பெட்டி, குண்டெல்லாம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெட்டிக்குள்ள அந்த உலகத்தை அடைச்சி வச்சு விடுறாரு. அப்புறம் குறிப்பிட்ட கால வரையிலும் அடைச்சி வச்சிருந்து அப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பெட்டியை திறக்கிறார். உலகமாக விரிகிறது, உலகமாக விரிகிறது, உலகமாக அது விரிகிறது. அந்த பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாரு, அதான் உடுக்குது. இல்லாம போறதில்ல, உலகம் இல்லாமல் போறதில்ல. நல்ல யாபு வச்சு, உலகம் உடுங்குதல் தான் தவிர காரியமாக இருக்கிறது காரணத்திலே ஒடுங்கும். காரியமாக இருக்கிறது காரணத்திலே, காரணம் ஒடுங்காது, காரணம் ஒடுங்காது, காரியம் காரணத்திலே ஒடுங்கும். குறிப்பிட்ட காலம் வரும்போது காரணம் காரியமாக வரும். காரணமாக ஆக வந்து புவி மீதே என்பது கூட திருப்பொழு. ஆகையினாலே இப்படி ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து. அதே இந்த உலகத்தை சிவபெருமான் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? மாயாமலத்தில் ஒடுக்கி வச்சிருக்கானா? அதே மாதிரி மாயாமலத்திலிருந்து இந்த சடப்பொருள் எல்லாம் சித்து பொருள் இருந்து வராது. அது ஞாபகம், சித்து பொருளாய் இருக்கிற சிவத்திலிருந்து சடப்பொருளாகி உலகம் தோன்றாது. சித்து பொருளாய் இருக்கிற சிவத்திலிருந்து அந்த சித்து பொருளே உலகமாக சடப்பொருளாக எல்லாமாக இருக்கிறதுங்கிறதா அந்த ஏகநோர். சித்து பொருளாகிய பிரமத்திலிருந்து உலகம் உண்டாயிருக்கிறது என்பது ஏகநோவாதம். நமக்கு அது உடன்பாடு இல்லை. செய்வ சித்தாந்தம் எப்படின்னா சித்திலிருந்து சடம் தோன்றாது, சடத்திலிருந்து சித்து தோன்றாது, இல்லாதவர்களிருந்து அறிவுள்ள பொருள் தோன்றாது, அறிவு உள்ள அறிவு இல்லாதவர்களிருந்து அறிவு உள்ள பொருள் வராது. அதனாலே அவங்க வந்து பிரமமே உலகமாக இருக்கிறது, எல்லாமே எல்லாமே பிரமம் என்று அவங்க சொல்லுவாங்க. நானே பிரமம் என்று ஞாலம் பேய்த்தேரனே எண்ணி, ஞாலம் பேய்த்தேரனே, பேய்த்தேர்னா காணல் நீர், பேய்த்தேர்னா காணல், பூத்தாரும் பொய்யை புனலிதுவே என கருதி, பேய்த்தேர் முகக்குணம் பேதகுணம் ஆகாது, தீர்த்தாய் திகழ்தல்ல அம்பலத்தேர் திருநடஞ்சை, பூத்தாவும் சேவடி கூடுவண்ணு. எவ்வளவு இருக்குது திருவாசகத்துலப்பா, தேனுன்னா அதுதான் அதுதான் தேனும். அதனாலே இப்படி உலகத்தை வந்து மாயாமலத்திலிருந்து உண்டு கொள்ளுகிறான், மாயாமலத்திலிருந்து படைக்கிறான். அப்படி மாயாமலத்தில் படைச்சு மாயாமலத்திலேயே வாழ வச்சு மாயாமலத்திலேயே ஒடுக்குகிறான். மாயாமலத்தில் படைக்கிறானா, அப்புறம் மாயாமலத்திலேயே வாழ வைக்கிறான். வாழ்வாவது இது நல்லா தெரியுது, இது நல்லாவே தெரியுது. பணக்காரன் இல்லாமல் போயிடுறான், ஜரீரம் இல்லாமல் போகுது, இளமை இல்லாமல் போகுது. இதில் புரியுதா, எல்லாம் மாயம். எங்கே இங்கே வச்சுருந்தே மாயமாக காணாமல் போச்சு, இங்கே தானே இருந்துச்சு. அதுக்கு என்ன, சும்மா சாதாரண மக்கள் கூட நினைச்சு மாயமாக காணாமல் போச்சு சொல்கிறார்கள் இல்லையோ. அந்த மாயாமலம் அவ்வளோ பிரசத்தமாக இருக்கும், புரியுதா? அதே மாதிரி ஆணவ மலமும் பிரசித்தம், ஆணவ மலமும் பிரசித்தமாக இருக்கும். சரியான ஆணவம் சுவையமே, சரியான ஆணவக்காரர் சொல்கிறார்கள். இந்த அக்கரம் மண்டபம் வந்து சரியான ஆணவம் பிடிச்ச வயாமே சொல்கிறார்கள். மண்டபம் செய்யல, நமக்கெல்லாம் பேர் வராமல் இருக்கணும், நல்ல விளங்குதா? அதனாலே இப்படி இந்த மலங்கள் சாதாரண மக்களுடைய வாக்கிலிருந்து கூட வழங்கி கொண்டிருக்கணும். ஆமாம், அதனாலே இப்படி மாயாமலத்திலிருந்து தோற்று, அதான் வறுமுறை வந்து வந்து வந்துன்னா புரியுது இல்லை, வந்து எங்கிருந்து வந்தது, மாயாமலத்து. மாயை சிவருவானுக்கு அதை பரிக்கரக சக்தின்னு சொல்றது. பரிக்கரக சக்தி என்று சொன்னால் வேண்டும் போது அந்த சக்தியை இயக்குவது. அந்த சக்தியும் ஜடம், மாயையும் சடப்பொருள், மாயையும் சடப்பொருள். அந்த சக்தியை சிற்சக்தி இயக்கம், அந்த சக்தியை சிற்சக்தி இயக்கம், சிற்சக்தியை சிவன இயக்கம். நேராக இயக்கிறது இல்லை. சிவருமான் அவளுக்கு உத்தரவு விடுவார், யாருக்கு, ஓமாதேவிக்கு உத்தரவு விடுவார். அந்த அந்த வேலைக்காரி எழுப்பிவிடும் அப்படின்னு, அந்த வேலைக்காரி இன்னும் பாரு தூங்கிக்கிட்டு இருக்கா, எழுப்பிவிடுவோம். இவ எப்போதும் தூங்குறதே இல்லை, இந்த இந்த அம்மா தூங்குறதே இல்லை, ஏறு அகிலாண்ட சரி தூங்குறதே இல்லை. தூங்கினா போச்சுப்பா, அது இவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் தூங்குறதே கிடையாது. உண்ணாது உறங்காது தூங்குறதே கிடையாது. தூங்கினா என்ன கிரியா ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ தெரியாது, தெரியுமா? தூங்குறதே கிடையாது. ஆகினாலே அப்படி வீட்டுக்காரி வேலைக்காரியை தூண்டுவது போல, வீட்டுக்காரி வேலைக்காரியை தூண்டுவது போல சிற்சக்தியானது அந்த மாயாசக்தியாகிய பர அந்த பரிக்கரக சக்தியை தூண்டி விடுவது. அதன் மூலமாக உலகப் பொருளை விட்டு கொடுக்கும், அதன் மூலமாக உலகப் பொருளும், அதான் வறுமுறை வந்து நின்று. அது இந்த உலகம் தோன்றுவதற்கு எப்படி நம்முடைய சித்தாந்தத்தை சொல்லுதுன்னா, முதல்ல ஆகாயம் தோன்றுவான், ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று வருவான், காற்றிலிருந்து நெருப்பான், நெருப்பிலிருந்து நீரா, நீர்லிருந்து மண்ணாம். உடுங்கும் போது மண்ணு தண்ணீரில் விடுங்க, தண்ணீர் நெருப்பில் விடுங்க, நெருப்பு காற்றில், காற்று ஆகாயத்தில் விடுங்க, புரியுதா? எப்படி தோன்றியதோ அப்படி உடுங்குதல், இப்படி தோன்றியது அப்படி உடுங்குதல். ஆகவே இப்படி உலகம் தோற்றப்பட்டதாகினாரே வறுமுறை வந்து நின்று, வருகிறது நிற்கிறது போகிறது. இப்ப இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டாலே வருகிறது நிற்கிறது, சரீரம் வருகிறது இது நல்லா தெரியுது, நிற்கிறது போகிறது. அதே போல உலகமாகிய சரீரமும் வருகிறது நிற்கிறது போகும், வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே அது இஷ்டத்துக்கு வராது, அது இஷ்டத்துக்கு நிற்காது, அது இஷ்டத்துக்கு போகாது. ஏனென்றால், ஏனென்றால் சடப்பொருளாகினாரு. அதே சிவபிரகாசத்தில் சொல்கிறாரு, இந்த இந்த இந்த இந்த அதிகாரத்தை முதல் சுற்றுறது சிவபிரகாசத்தில் உமாவிஷம் எப்படி பாடுறாரு தெரியுமா? உலகமேலாம் உருவ உருவனோடு உறுத்தி ஒன்று என்று, உலகமேலாம் உருவனோடு உறுத்தி ஒன்று என்று, உலகாகி நின்ற அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உலதாகும். அது அந்த அந்த சூத்திரத்தை அப்படியே விரிவாக்கு சொல்கிறாரு. அவ்வளோதான், உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலாம், அளவில் அசேதனம் மாயை ஆதலாம். மாயாமலத்திலே இதெல்லாம் உண்டாகிறது நிற்கிறது போறது, மாயை இதை உண்டு பண்ணாதா நிறுத்தாதா போக்காதா என்றால் அது அசேதனம். அசேதனம்னா அறிவில்லாதது, அசேதனம் என்றால் சேதனம் என்றால் அறிவுடையது, அசேதனம் என்றால் அறிவில்லாதது. இதெல்லாம் விளக்குதா? அது சொல்றாரு விளக்கம். அளவில் அசேதனம் மாயையாதலானும் அணுக்கள் ஏன் உயிர் செய்யாதா இந்த உலகத்தை உண்டு பண்ணி நிறுத்தாதா போக்காதா என்றால் அணுக்கள், அணுக்கள்னா உயிர், உருவடைய அறிவு இல்லாமையாலும். இதுக்கு அறிவு இவ்வளவெல்லாம் பண்றதுக்கு அறிவு கிடையாது. எல்லாம் பண்ணி வச்சதே அனுபவிக்க அறிவு இல்லை. இத்தனை இது பண்ணுது நல்லா புரியுதா? உயிர் அறிவுடையது தானே தவிர தானே அறிகின்ற அறிவு கிடையாது. தானே அறிகின்ற அறிவு கிடையாது. புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கும், அதில் ஆனாவண்ணாவும் எழுதியிருக்கும். நமக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்குற வரையிலும் ஒருத்தர் கொல்லி கொடுக்குற வரையிலும் அது ஆனான்னு தெரியாது. தெரியுமா? இப்போ நமக்கு ஆனா ஒருத்தர் சொல்லி காட்டித்தானே அப்புறம் ஆனா தெரியுது. இல்லை சொல்லி கொடுக்க முன் தெரியுமா? உணர்த்த உணர்ந்தாலும் தானே உணர்வது சிவம், உணர்த்த உணர்வது உயிர், உணர்த்தினால் உணராதது வாசம். புரியுதா? தானே உணர்வது சிவம், ஒருவர் உணர்த்தினால் உணர்வது உயிர், உணர்த்தினால் உணராதது வாசம். மாயை சடப்பொருளாகையினாலே இத்தனையும் உண்டு பண்ண அதுக்கு அறிவு கிடையாது. அறிவில்லாத பொருள் அது. இது அறிவுன்னா சிற்றறிவு உடையதாகையினால இதுவும் இந்த அளவுக்கெல்லாம் பண்ண தெரியாது. அதை சொல்றாரு, மலைவு அலைவையில் அசையதன மாயை ஆதலால் அணுக்கள் உரு அடைய அறிவு இயலாமையாலும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலாலும். இப்படி நிலவுகின்ற தொழில் மருவி, தொழில் மருவின்னா இந்த மாதிரி படைத்தலும் காத்தலும் அடித்தலும் முதலாகிய தொழில்களை பொருந்தி இந்த உலகமும் உயிர்களும், உலகமும் உயிர்களும் இந்த தொழில்களை பொருந்தி படைத்தலுக்கு காத்தலுக்கு அழித்தலுக்கு இந்த உடம்பும் உலகமும் பொருந்தி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலந்தானே. இவைகளையெல்லாம் பேரறிவுடையவனாகிய பரமேஸ்வரன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். அதை சொல்றாரு, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தருபவன் இது லோகாயத மதம் முதலாக கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளாதவனுக்கு சொல்லுகின்ற இந்த தருபவன் மாயையை தானே உண்ட பண்ணி கொள்ளாது, உயிர்கள் உண்டு பண்ணி கொள்ள அறிவு கிடையாது. ஆனால் இத்தனை பகுப்புடையதாயிருக்கிற இத்தனை உலகம் பொருள்களுத்தனையும் ஒருவன் பண்ணாமல் வந்திருக்காது. குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, அப்புறம் அழிகிறது. அப்படி ஒரு சேர எல்லாம் அழிக்கின்றவன் யார் என்று கேட்டால் சிவனே. அதனாலே இந்த உலகத்தை இந்த தொழிலே செய்பவன் ஒருவன், தருபவன் ஒருவன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படி அந்த தரு எப்படிப்பட்ட கலக்கரை சொல்றாரு, தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாயி, தான் முதல் ஈருமாயி. தருபவன் எப்படிப்பட்டவனா, அவன் தான் முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறான். அவன் தான் முதலாகவும் உலகத்துக்கு முதலாகவும் உலகத்துக்கு முடிவாகும். உலகத்தை தோற்றுவிக்கும் போது முதலாக இருக்கிறானா, முடிக்கும் போது முடிவாக இருக்கிறான். அந்தமாகவும் இருக்கிறான், ஆதியாகவும் இருக்கிறான், முதலாகவும் இருக்கிற முந்திய முதல் நடு இறுதியும் முந்திய முதல் முதல் அதான் மூத்தவனே வானவர் முந்திய முதல். அவனுக்கு முந்தி யாரும் இல்லை. சிவருமான் இருக்கிறானே அவனுக்கு மூத்தவன் இல்லை, அவனுக்கு இளையவனும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை. சுருக்கமா சொன்னான், சுருக்கமா சொன்னா அண்ணன் தம்பி. அது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். எதுக்கு உலகத்துக்கு முதலாக இருக்கிறாய், உலகத்துக்கு நடுவாக இருக்கிறாய், உலகத்தை முடிக்கும் போது முடிவாக இருக்கிறாய். அதே தான் முதல் தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈரும் ஆகி, ஈருன்னா கடைசி, ஈருன்னா ஈர் இல்லாதவன் ஈராக இருக்கிறான், முடிவு இல்லாதவன் முடிவாக. எல்லாத்துக்கும் டீ கொடுக்கணும். எல்லா சில பேருக்கு தூக்கம் வருது, ஏன்னா சித்தாந்த பாடம் கேட்கும்போது தூக்கம் வரும். சித்தாந்த பாடம் கேட்கும்போது தூக்கம் வருந்தேன். அதுக்கு என்ன பண்ணோம்னா சுறுசுறுப்பாக டீ கொடுக்கணும் இடையில, புரியுதா? அதனால தான் முதல் ஈரும் ஆகி, முதலும் ஆகி முடிவும் ஆகி மறுவிடும் பொருந்தி இருக்கும். பொருந்திருக்கிற அவன் தான் நிமித்தகாரன், சங்காரகாரன் சொல்றான். அநிமித்தகாரன் என்றால் தோற்றுவிப்பவன், சங்காரகாரன் முடிச்சு வைக்கிறேன். இந்த சித்தாந்த படத்தில் இந்த சொற்கள் எல்லாம் நீ கேட்க கேட்க புதுசு புதுசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிமித்தகாரன், நிமித்தகாரன் என்றால் காரியத்தை ஆரம்பிச்சு விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. அவர் இல்லை, அவர் வந்ததாகி அதை ஆரம்பிச்சுக்கணும். அவர் இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது என்கிற பாரு. தண்டபாணி வந்து தான் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நிமித்த காரணம், நிமித்த காரணம். சகாரகாரன் முதல் தூண்டி விடுகிறவனுக்கு பெயர் நிமித்தகாரன், அவனுக்கே முடிச்சு வைக்கிறானா அவனுக்கே சங்காரகாரன். தான் முதல் ஈரும் ஆகி மறுபடும். அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அனாதி முத்த சித்துரு மண்ணி நின்று, இந்த ஒரு பாட்டு போதும் சைவிஸ் தாங்கிறது. அவன் எப்படி இருக்கு தெரியுமா? அனாதி. அனாதி என்பது தனி ஒரு வாக்கியம். அனாதி, அனாதி என்றால் எந்த காலத்திலும் உள்ளவன் என்பது, எப்போதும் உள்ளவன், ஒரு காலத்திலே தோன்றாதவன், அது அனாதி. ஆதி என்றால் ஒரு காலத்திலே தோன்றினவன், ஆதி காலத்திலே, ஆதி என்றால் ஒரு காலத்தை குறிக்கும், அனாதி என்றால் காலம் இல்லை. இப்ப நம்மளை அனாதின்னு சொன்னா ஒருத்தர் இல்லாதவன் அர்த்தம். இப்ப நம்மளை அனாதின்னு சொல்லும் வச்சுக்கோ, ஒருத்தர் மதிக்க மாட்டாரு. அனாதி சிவபெருமான அனாதின்னா பெருமை, நம்மளை அனாதின்னா சிறுமை. புரியுதா? நம்ம நாமளும் அனாதிதான். உயிரை பத்தி பார்க்கும்போது பதியினை போர் பசுபாச அனாதி, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றின், பதியினை போர் பசு பாசம் அனாதி, பசுவும் அனாதி பாசம் அனாதி பதியும் அனாதி. ஆனா அந்த பதி எப்படி இருக்கான் தெரியுமா? மடிவுனா அனாதி முத்தன். ஐயாலே சிவருமான அனாதி முத்தன்னு வேறு, அனாதி முத்தன். முத்தன் என்று சொன்னால் விடுபட்டவன், முத்தன் என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? பாசம் இல்லா, இயல்பாகவே பாசம் இல்லாதவன். இப்ப முத்தி அடைஞ்சிட்டாருன்னா என்ன? முத்தின்னா பாசம் இல்லா, பாசம் போயிடுச்சு. என்னை கூட சொன்னேன், முத்தி என்று சொன்னால், முத்தி என்று சொன்னால் பழுத்துருச்சு, முத்தின்னா முத்திருச்சு. புரியுச்சா? முத்தனது மரத்துல ஒட்டாது, முத்தனது முத்தனது உலகத்துல ஒட்டாது. இது முத்துச்சுனா உலகத்துல ஒட்டாது, அது முத்துச்சுன்னா மரத்துல ஒட்டாது, கீழே விழுந்துடும். சரியா? முத்துச்சுனா அதுல ஒட்டாது. அதனாலே முத்தி என்பது பிறவி தொலைந்தது, முற்றிற்று, முற்றிற்று. புரியுதா? முத்திங்க சொல்ல அவ்வளவு விஷயம் இருக்கும், மூணே எழுத்துட்டேன். முத்தி என்றால் முற்றிற்று, முற்றிற்று. இந்த படலம் முற்றிற்று. புரியுதா? இந்த அதிகாரம் முற்றிற்று. இப்படி இருக்கா? இல்லை நூல்கள் வந்து கீழே முற்றிற்று, தீர்ந்துச்சு, பிறவி தீர்ந்து போச்சு, முற்றிற்று. அதான் முத்தி. புரியுதா? ஆகையினாலே சிவபெருமான அனாதி முத்தன், இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன், இயல்பாகவே பாசம் இல்லாதவன். இது எப்படின்னா இயல்பாகவே பாசம் உள்ளது. இது சிவம் அனாதி முத்தன், இது அனாதி பத்தன். சிவத்தை முத்தன் சொல்றது ஆன்மாவே, அது அனாதி முத்தன், இது அனாதி பெத்தன். பெத்தன்னா கட்டுப்பட்டவன், பெத்தன் என்றால் கட்டுப்பட்டவன், பாசங்களிலே கட்டுப்பட்டவன். இது அனாதி பத்தன். எப்போ ஆன்மாவோ அப்பவே ஆன்மா மலம் உண்டு, எப்போ ஆன்மாவோ ஆன்மாவோட மலம், சகச மலம்னே வரும், சகச மலம். உணவு உப்ப வரும், உப்ப சகசமா இருக்கா ஐயா? கேட்டுக்கல, ரெண்டு பேரும் ரொம்ப குளோசா, ரொம்ப சகசமா இருக்கான்னு கேள்விப்பட்டீங்களா? நம்மள ஆணவ மலகு ரொம்ப காலமா சகசம், சொல்லி முடியாது. சினேகம்னா அது இல்ல, சினேகம் முக்கே போறது இல்ல, அங்க போனாலும் கூட வருது இல்ல, அது இல்ல சினேகம். எது ஆணவம்? ஆணவம். அதனால சகசம் சகசம் கூடவே இருக்கிறது. அதை பின்னாடி சொல்றாரு, ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் உடானாய், உடானாய் ஆதி அன்றாதாய், ஆதினா ஆதி அல்ல அனாதி, அது ஆதி அன்றாதாய் ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினீர் களிம்பு ஏய்ந்து என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவம் ஏய்ந்து உண்டு. ஆணவ மலத்தின் இலக்கணம். அதனாலே ஆணவ மலை எப்போதும் உள்ளது. அதனாலே இது அனாதி பெத்தன் வேறு, சிவருமான அனாதி முத்து, அது இயல்பாகவே பாசம் இல்லாதது, இது இயல்பாகவே பாசம். அதனாலே சிவருமான அனாதி முத்தன், முத்தனே முதல்வா முக்கணா முனிவா, வருதா? அனாதி முத்த சித்துரு மண்ணி நின்று. சாமிக்கு இதில் முதல் ஈறு என்று சொல்லி அதுக்கு மேலே அனாதி முத்த சித்துருன்னு மூணு வாக்கியத்தை வைக்கிறார். அனாதி முத்த சித்துருன்னு மூணு வாக்கியம். அனாதியாக இருக்கிறான் ஒன்று, முத்தனாக இருக்கிறான் இரண்டு, சித்துருவாக இருக்கிறான். சித்துருன்னா அறிவு, சித்துன்னா அறிவு, சடம்னா அறிவு இல்லாதது, சித்தன்னா அறிவுடையது. அனாதியே பாசம் இல்லாதவன் முத்தனாக இருக்கிறான், அதுக்கு மேல எப்படி இருக்கிறார்? சித்துருவாக இருக்கிறான். சித்துருன்னா பேரறிவுடைய அறிவே சிவம், அறிவே சிவம், அறிவு சிவம், அன்பு அன்பு அறிவு, அது என்னன்னு கேட்ட சிவம். அறிவே அறிவால் அறிவது பொருளான அருளிய பெருமாள் என்பதோடு திருப்போம். சிவம் அறிவு, சிவம் அறிவு, சிவம் அறிவு, சிவம் அன்பு, சிவம் அன்பு. அந்த அறிவு எப்படிப்பட்டது? பேரறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது? இதுவும் அறிவுடையதா? இதுக்கு பேரு சிற்றறிவு. சிற்றறிவு, சிற்றறிவு. சிற்றறிவுடைய உயிருக்கு பேரறிவுடைய உயிர் உதவி செய்யறது இயல்புதானே. இப்போ அவருக்கு செய்யறது கடமை இருக்குதா இல்லையா? சும்மாவா செய்யறாரு. இப்போ தாய் பிள்ளைக்கு தானே செஞ்சாகணும். பச்சை பிள்ளைக்கு யார் செய்வா? அம்மா தானே செஞ்சோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அவருக்கு கடமை இருக்குது. யாருக்கு? சம்புகேஸ்வரருக்கு செய்யறதுக்கு கடமை. இத்தனை பிள்ளையும் பெத்து போட்டு சும்மா இருக்கவ, பெத்தா தாய் சும்மா இருப்பாளா? பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்வாள். அதே இல்லை, பிள்ளைய பக்காம இருந்தால் ஒன்றும் இல்லை. இத்தனை பிள்ளைய பெத்து போட்டு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? வேண்டியதெல்லாம் பிள்ளைக்கு செய்யலாம். அதே போல பேரறிவுடைய பரம்பொருள் சிற்றறிவுடையதாக இருக்கிற உயிர்களுக்கு இப்படி தனுகரண போகிற போகங்களை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். இதையெல்லாம் செய்கிறவன் யார் என்றால் ஒருவன். அவன் எப்படி இருக்கிறான்? அதான் காண முடியாமல் இருக்கிறான். சரி, காண முடியவில்லை என்றால் இத்தனை எப்படி வந்தது? அதான் அவனால் வந்து. எவன் காண முடியாமல் இருக்கிறானா, அவனால் இது செய்யப்படுது. அவனால் செய்ய, எவன் காண முடியாமல் இருக்கிறானோ அவனால் செய்யப்படுது. இவ்வளவும் பேசுதே, இந்த சரீரம் பேசுது. எது பேசுது? ஏதோ காண முடியாத உயிரோ அதுதான் பேசுது. உடம்பு பேசல, உயிர் பேசுது. உடம்பு பேசல, எது பேசுது? இங்க காண உசுர. அதான் பேசுறதுல தெரிஞ்சுக்கிட்டா உசுறு இருக்குது. உடம்பு பேசுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் உசுறு. உசுறு இல்லைன்னா பேசுமா? பேசுவதிலிருந்தே உயிர் இருப்பது தெரிவது போல இந்த உலக நிகழ்விலே இருந்து கடவுள் இருப்பதை உடம்பு சொல்ற அறிவு இல்லாதவனே உலோகாயன்னு சொல்றோம். லோகாயன்னு சொல்றோம். இத்தனை உலகங்களும் இத்தனை பகுப்பு வகையாக, இத்தனை பிரிவு வகையாக, இத்தனை விதமாக படைத்திருக்கிற விதமும், அது நிற்கிறதும், நீ இருக்கும் போதே அது அழிகிறதும், உலகங்கள் அழிகிறது, எவ்வளவு எப்படி எப்படி எல்லாம் அழிகிறது, எல்லாம் அழிகிறதும், எல்லாவற்றையும் நீ பார்த்தாயானால் இத்தனையும் செய்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். அதில் சந்தேகம். பொம்மை கூத்த பார்த்துருக்கீங்களா? பொம்மை கூத்து, பொம்மை கூத்து வெளியில் நெல் குத்தும், தாளாட்டும், பிள்ளைக்கு பால் கொடுக்கும், மிளகா அரைக்கும். அந்த காலத்து நீ பார்த்துருக்கீங்களா? அதில் நாட்டியம் ஆடு எல்லாமே பண்ணும். எது? பொம்மைகள். ஆனால் அந்த பொம்மை ஆட்டுறவன் தெரிய மாட்டான். எங்கே இருப்பான்? அவன் தரைக்குள்ளே இருப்பான். அவன் கையிலையும் காலிலையும் கைத்தை கட்டிக்கிட்டு அந்த பொம்மை ஆட்டும். புரியுதா? அவன் அந்த கைத்தில் ஆட்டி இந்த பொம்மை ஆடுறான். இவன் இந்த மலமாகிய கைத்தில் ஆட்டி நம்மளை ஆடுறான். அறம்பாவன்னு நல்ல சித்தான். அறம்பாவன்னு அருங்கையிட்டால் கட்டிய ஆட்டுறான், கட்டிய ஆட்டுறான். ஐயோ, இத்தனை உயிரோடையும் ஒருத்தன் கட்டி ஆடுறான், அதான் பெரிய. இத்தனை கோடி உயிரோடையோடையா, புரியுதா? இத்தனை கோடி உயிர்களையும், இத்தனை கோடி அண்டங்களையும் ஒருவரை ஆட்டுகின்றான், ஆட்டுகின்றான் என்று சொன்னார் அறிஞர்களும் உண்மைதான் என்று சொன்னார். ஆட்டுகின்ற தன்மையினை காட்டவில்லை. செயல் இல்லை, பார்க்கறதான சரி, செயல் இல்லை. ஆட வைத்து இருவருமே காட்டி நின்றார். அவங்க தான் பதஞ்சலி. பாட்டுக்கு பெருமை சொல்ல எல்லை உண்டு. பதஞ்சலியும் புலிமுனியும் பட்டபாடு ஏட்டுக்கு அடங்காது. அதனால் நாம் இருவரையும் போற்றாமல் இருக்கலாம் என்பது பதஞ்சலி வியாகரவாத மகத்து. ஆகையினாலே இந்த முதற் சூத்திரத்திலே இந்த பாடலில் ஒருவனோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். உலகம் ஜடப்பொருள் அதா வராது. இந்த பெட்டி இருக்குவாரு, இந்த பெட்டி இங்கே நார் வச்சா இன்னொரு 1000 வருஷத்துக்கு இந்த பக்கம் வராமல் இருங்க, அங்கனே தான் இருக்கும், இங்கனே தான் இருக்கும், இங்கனே இருக்குமா வேறு ஒரு போகும், அதான் போகும். அப்புறம் வந்து சடப்பொருளை சித்துப்பொருள் இயக்கும். அந்த சித்துப்பொருள் தான் சிவம். இவ்வளவு பெரிய தொழிலை செய்யறது யார் செய்ய முடியும்? அப்பப்பா அது பின்னாடி சொல்கிறாரு. இன்னொன்று விளக்க நிறையா சொல்கிறார். புக்கு செஞ்சிருக்கிற உபகாரமெல்லாம் சந்தானாச்சாரியோ பாப்பா பாப்பா. ஆகையினாலே இந்த பாட்டு ஒருவனுள் உறுத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்றி என்பது இந்த சிவஞானத்தியாரில் இந்த பாடல். ஆகையினாலே இப்படியெல்லாம் இந்த சித்தியாரில் முதல் சூத்திரத்தில் இந்த பாட்டு பதி உண்மையும் பதி இலக்கணமும் தொகுத்து கூறுதல், அதுக்கு மேலே வகுத்து கூறுதல்லாம் வருகிறது. இந்த அளவில் இந்த உரையை
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே,
1: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அமர்நீதியார் திருவாசகம் படித்தவர் ஆதலினாலே அதனால அந்த கோவணத்தின் பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம். நாடு அன்போடு நாயன்மார் கழிக்க எங்க கொடுத்தார். கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலான்பர் கடுப்பில் இங்கெழுந்தருளும் நீர் குளித்தன. கங்கையும் அடுத்ததும்பிய வளர்தடையும் மறைத்த மறையோர் அடுத்த தந்திரை பொன்னி நீராட வென்றகன்றார். கொடுத்தார். சரி நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இவர் வாங்கினார். வாங்கிக்கொள்ள உடனே உடனே குளிக்கத்துக்கு போயிட்டுதான். குளிக்கத்துக்கு போ குளிக்க போனவர் தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்த மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்து ஒரு சேமத்தின் வைத்தார். ரொம்ப அருமை. இது ஒளிய ஒளியில காட்டணும்னா காட்ட மாட்டான், நான் காட்டுறேன். அதனால வந்து என்னன்னு கேட்டா வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போனா ஏகப்பட்ட கோவணம், கந்தை கீழுடை கோவணம்,

சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதினே ஒன்று இருக்கு. நீ அடைக்கலம் கொடுக்கப்பட்ட பொருள் மிக சின்னதா இருந்தாலும் சரி பெரிதா இருந்தாலும் சரி, அந்த அடைக்கலம்னு தந்து விட்டால் அதை பாதுகாக்கணும்பா. அது அறம், அது அறம். அது பெருசு சொன்னதை பத்தி பேச்சல், இதை பாதுகாத்து தருகன்னு கேட்டுக்கொண்டார். எடுத்துட்டு போனார். எப்படி வச்சுக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப அருமையா சேமிப்பு. அது யாரும் திறக்க மாட்டாங்க, தப்பி தவிர திறக்க திறந்துருவாங்களோன்னு கட்டி அந்த சாவியும் பூட்டி எடுத்து சாவியை கொண்டு எக்கில் வச்சுட்டு வந்தால், போன கோவேதியர் வைத்த கோபனத்தினை போய்

அருமை. இது ஒளி மூலையில காட்டினா ரொம்ப அருமையாவே இருக்கும். இந்த மனுஷன் கொண்டு போய் வச்சாரு பாருங்க, வைத்து இழுத்து நல்லா பூட்டி ரெண்டு தரம் அந்த சாவியை பிடிச்சி இழுத்து பார்த்து நல்லா பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்கில் வச்சுட்டு வந்தது இல்ல. இது இப்படி இங்க எரிச்சல் வந்துட்டு இருக்கு. இவர் இங்க குடிக்க போனவர் என்ன பண்ணார், மனதால் அப்படி நினைத்தார், என்ன அந்த கோவணம் அங்கிருந்து போகுக என்று. நீங்க ஒளி மொழி காட்டணும், என்ன பண்ணும், இதை பூட்டிட்டு வந்து சாவிங்க தொங்குறதையும் காட்டணும். இது போகும்போது என்ன பண்ணும், அந்த மாதிரி மனசுல நினைக்கிறார் நினைச்ச உடனே என்ன பண்ணும், பீரோ தானா திறக்கணும் கோவணம் அப்படி அப்படியே போயிடணும். மீண்டும் எல்லாம் பூட்டிக்கிட்டே தான். சரி, மனுஷன் எவ்வளவு நேரம் ஆச்சு குளிக்கிறதுக்குனாரு, நீ ஒண்ணப்பா ஒரு 5 செகண்ட்ல வந்துட்டு இனி எங்கதான் குளிச்சாரோன்னாரு. சேர்க்கலாரு, எனக்கும் தெரியல சுவாமின்ட்டு, போய் காவிரில தான் குளிச்சாரோ இல்லையோ ரெடிமேட விட்ட மேல கங்கை இருக்குது அதே திறந்து குளிச்சுட்டு வந்து தெரியல. ஆமா, ரெடிமேடல கங்கை, நாம எல்லாம் போய் குளிக்கணும், அவர் எங்க தலையில வச்சிருக்க கங்கை, அவரே சொல்றாரு வேடிக்கையா. பொன்னி நீர் தோய்ந்து வந்தாரோ, காவிரிக்கு தான் போய் குளிச்சுட்டு வந்தாரோ, அல்லது தலையிலே தான் இருக்கு, தூண் அரும்ஜாடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, மேல இருக்கிற கங்கையில அப்படியே எடுத்து திறந்து விட்டா தானா வருது, தானா நிறுத்தி போறது, சிந்து போயிச்சு குளிச்சாச்சு வந்தாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாருப்பான்னு வந்து, சரி கோவணம் வந்துதான் ரெண்டு வச்சிருக்காருல, ஒண்ணுதானே கொடுத்தாரு, அது தண்டுல ரெண்டு வச்சிருக்காருல, ஏன் ஒண்ணு கொடுத்தாருனாரு, இன்னொன்னு மழை நனைஞ்சு போச்சு, நனைஞ்சதுனால அது நனைஞ்சு போனதாச்சு, இவர்கிட்ட கொடுத்தது ஒண்ணுதான் இப்ப காஞ்சிருக்கு, எது பாதுகாப்பா வச்சது, வரும்போது மழையும் கொண்டு வந்துட்டாரு, சும்மா வருதான்னு பாருங்க அல்லமா, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு மழையும் கொண்டு வந்துட்டார். உடம்பு சுத்தில போனா நம்ம உள்ள வந்தோம்னு மழை வந்துட்டு வச்சுங்க, என்ன ஐயா வந்து மழையை வந்து அழைச்சிட்டு வந்திருக்க வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மழையை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரு வரும்போது மழையை நினைஞ்சு அது பாட்டுக்கு மேல இருக்கிற கோணம் எல்லாம் நினைஞ்சு அப்படியே அங்கிருந்து வருது, ஏன் வச்சிட்டு போன கோணத்தை விரைவில் கேட்கணுங்கிறதுக்கா வந்தார். வந்தா இங்க என்ன நடக்கும், தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி. உடனே நீ என்ன நினைப்பீங்க கேட்டா, இந்த இடத்துல என்ன நினைப்போம், இதே வேலை சார் உங்க சிவபெருமானுக்கு, இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் நம்பி கொடுத்தார்ல, நம்பிதானே வாங்கி வச்சார் அந்த மனுஷன், அதை காணாமல் போய்கிட்டு அவரை சந்தியில் நிறுத்தி அவரை படாத பாடுபடுத்தி வச்சு ஏயா இந்த மாதிரி உங்க சிவபெருமான் செய்யறார், அப்படி கேளுடா கேடு அப்படின்னா என்ன தெரியுமா, இப்ப அவரு குளிச்சுட்டாரு, எதுல கங்கையில குளிச்சாரோ காவேரியில குளிச்சாரோ, இன்னும் குளிக்கணும், எதுன்னாரு, தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி. இவர் கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் வருந்த, இவர் ஒன்னே சொல்ல, இப்படி அந்த தொண்டராக தன்பால் இருந்தவருக்கு அவருடைய அன்புங்கிற தண்ணியில குளிக்கிறாரா, வேறொருத்தும் இல்லை. என்ன அர்த்தம், சோதிக்க அன்று, சோதிக்க அன்று, அவருடைய அன்பை பல்லாற்றானும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கருணையை தவிர சோதிக்கிறதுக்கு அல்ல. தொண்டர் அன்பேனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அது கங்கையில குளிச்சதோ காவியல குளிச்சதோ தெரியல, இங்க குளிக்க போகுது, எதுல குளிக்க போகுது, இந்த அமர்நீதியார் என்பருடைய அன்பாகிய தண்ணீர் அப்படியே முழுகி எழுந்திருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறார் என்று சொன்ன. ரெண்டு மூணு இடத்துல வற்புறுத்திட்டு வந்ததுல இல்லைங்களா, சோதனைங்கிற வரப்படாது. அதனால இப்படி வந்து என்ன சொல்றார், இப்ப தம்பி இங்க வந்தியா அப்படின்னு கேட்டார் அமர்நீதியார். வந்தார், மேல தண்டுல 100 கோணம் வச்சிருக்கேன், அது ஈரமா போச்சு நினைஞ்சிட்டு, நான் அடியில கட்டினதும் நான் கோவம் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஈரமா இருக்குது, கொடுத்த அடியன் கொடுத்த அந்த கோவணத்தை எடுத்துட்டு வரும் அப்படின்னு, இங்க எடுத்துட்டு வந்தா எங்க வர்றது, என்ன பண்ணுச்சு. உடனே அடாடா இதுக்கு என்ன கவலையே இல்லை, ஏன்னா சாவி ஆத்தி ஒண்ணும் போகல, ஏன்னா அங்க திருநீலகண்டர்ல ஆகுது என்னன்னு கேட்டா, சால நாள் கழித்த பின்புனர், அந்த ஓட்டை கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாருங்க, இங்க உடனே வந்துட்டு அங்க காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது, இங்க வாய்ப்பு இல்லை, இப்பதான் கொடுத்துருப்பா உடனே வந்துட்டு, அதனால நேரம் உள்ள போறாரு. ஐயர் கைதாவம் மாறி ஊராதவர் கடிதணிகி எய்தி நோக்குற

இப்ப என்ன பண்ணும், ஒளிய ஒளியில காட்டினா நேரம் விறுவிறுனு போனா கதவ திறந்தா திறந்தா காணும். என்ன பண்றது, சாவி தங்கிட்டே இருந்து வேற நீ எப்பா அவன் பாப்பா எடுத்தியா அல்லது எடுத்தியா நீ என்ன எங்கேயாவது புஷம் உண்டி வச்சியாடா இதெல்லாம் கேட்கறது இதே இல்லை. ஏன்னா சாவி வேணும் விட்டுல ரொம்ப ரெண்டு மூணு நிமிஷம் தான், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்திருக்காரு, எப்படி முடியும் கேட்க வேண்டிய வேலையை பார்த்துட்டா. மயில் சிந்தையர் கண்டிலர் வைத்த கோவனமுன் செய்தது என்று திகைத்தன தேடுவாரான. பார்த்தார் என்ன பீரோல இவர் தான் வைத்தது, வேற யாருக்கு கூட தெரியாது, சாவி ஒட்டி இருக்குது, எப்படி போயிடும், ஆனா காணும்.

0: சரக்குங்கிறது ரொம்ப அருமையா வாணிக சொல்ல கொண்டு போட்டிருக்கு. சரக்கெல்லாம் வந்திருக்குது என்ன சொல்றோம் இல்ல, அதையே சொல்லி இடம்பெற்று என்ன சரக்கு இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு பொண்ணு, ஒண்ணு பவழம், ஒண்ணு முத்து, ஒண்ணு நவரத்தனம், எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் ஒண்ணு நெல், ஒண்ணு அரிசி, இன்னொன்னு அல்லவா கம்பு, இன்னொன்னு கேழ்வரகு, அப்படி இப்படி ஏகப்பட்ட சரக்கு இருக்குது. அந்த சரக்கை ஒரு கால் நம்ம வச்சது தவறி போய் ஒரு சரக்குல வச்சுட்டோம்னா அதுல எல்லாம் பாவம் மூட்டை மூட்டையா பாத்துட்டு வர்ற ஒன்னு எப்படி இருக்கும்? என் செய்வார் என்றார் எங்கு நாடியும் கண்டிலர். இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம். எங்கு நாடியும் கண்டிலர் என் செய்வார் நின்றார். இது சேர்க்கலார். அவருடைய வெறும் கூட போனதுனால பாவம் பா என்ன பண்ணுவார் மனுஷன் காணான, அது ரொம்ப பத்திரமா வேற வச்சிருக்கு சொல்லியிருக்காரு. நனைஞ்சு போயிடுவேன்னு சொன்னா நனைஞ்சே போய் வந்திருக்காரு. அவரையாவது யாரு சரதான் சார் கொஞ்ச நேரம் வச்சுக்கன்னு சொன்னார். வேற ஒன்னும் இது இல்ல, என்ன பண்றது என்று இவரும் கூடவே இருந்து என் செய்வார் என்றார். அங்கன் வேதியர் பொருண் பெருந்தொடக்கீனில் அகப்பட்டார். அதுக்குதான் அந்த வந்தவர் சொன்னார் பாருங்க, அவருடைய சிக்கல்ல அவர் மாட்டிக்கிட்டார். சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். ஏன்னாரு, இது கோவணத்தை வாங்கினதுலாம் தானே இந்த வம்பு, இதை வேணான்னு சொல்லி சுவாமி அவ்விடத்திலேயே இருக்கட்டும், மழை வந்து நனைஞ்சு போச்சு, அடியேன் 1000 கோவணம் தர்றேன், அதுக்காக இது எதுக்கு வாங்கி தரணும் என்று வாங்காம இருந்தா வம்பு இல்லையா? வம்பு இல்லையா? அவர் தொடக்கீனில் அகப்பட்டாரு, அதான் வாங்கப்படாதுங்கிறது. எந்த ஒன்னையும் வாங்க இப்படி சொல்லிருக்கலாம்ல. இவர் எதனால குங்கி கொடுத்தாருன்னா, நனைஞ்சு போன மழை வந்தாருனாரு, ஐயா ஒண்ணும் மழைகளை வராது, நான் பாத்துட்டேன், நல்லா தான் இருக்குது. அப்படி தவிர மழை வந்து வச்சுக்க 1000 இல்ல 1,00,000 கோணம் தர்றேன், சென்று வரட்டும் என்று தள்ளி இருந்தோம்னா வம்பே கிடையாது. அமரநிதியார் வரலாறே கிடையாது. இப்படி தள்ளி இருந்தா அமரநிதியார் வரலாறு கிடையாது. அதனால எப்படியோ அவர் அந்த சிக்கல்ல மாட்டிக்கொண்டார். கொடுத்தான இப்பனை எப்ப கொடுத்தேன்றோம், அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல. இப்ப இது ஏன் பத்தி எல்லாம் பேச்சு அல்லவே, நீ ஒரு கோணம். அதனால அங்கன் வேதியர் பெருந்தொடக்கீனில் அகப்பட்டார். மனைவி யாரோடு மன்னிய கிளைஞரும் தாமும் இணையதொன்று வந்தெய்தியதென இடர் கூர்ந்து நினைவதொன்றிலர் வருந்தினர். அருமை அருமை. உடனே மனைவி பார்த்தாங்க, எனங்க நீங்க தானே வச்சுக்க, நான் தான் வச்சேன். என் தம்பி சாவி எடுத்தானா? இல்ல, நான் பாரு எக்கில வச்சிருக்கேன். பின்ன எப்படிக்கு போச்சுங்க? அதுதானே தெரியல. ஏன்டா தம்பி, நீ எதை விளையாட்டுக்கு வேற சாவி போட்டியாடா? அப்படி வேற சாவி போடுற பிள்ளை எல்லாம் இல்ல, நல்ல பிள்ளைகள் வேற, அது வேற. புள்ள பிள்ளையா இல்லாம தென்னம் புள்ள கிரி பிள்ளையா இருந்ததுன்னா என்ன பண்றது? அப்படி இல்ல, தங்கமான பிள்ளைகள். அதெல்லாம் பிள்ளைகள ஒண்ணுங்கள ஏங்க, மற்ற யாராவது வேலைக்காரங்க எடுத்தாங்களா? அதெல்லாம் இந்த பக்கமே திரும்பி நம்ம இந்த அறைக்கு யாரும் வரமாட்டாங்களே நம்ம தவிர, நான் அதனால இங்கதானே கொண்டாந்து வச்சேன் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு தான் கைய பேசுகிறார். மனைவி கைய பேசியுது, பிள்ளைகள் கைய பேசியுது. பாவம், என்ன பண்ணுவார்? நிற்கவும் மாட்டார் புனைய வேறொரு கோவனம் கொடு புறப்பட்டு. அது வைக்க இடம் இல்லாமே தடுமாறினார் கிடையாது, ஓட்ட கூட தான் கேட்டார். இங்க அப்படி இல்ல, மனுஷன் நனைஞ்சிட்டு இருக்காரு, நனைஞ்சு வந்திருக்காரு, ஈரம் ரெண்டு தும்மல் போட்டு அவருக்கு வந்துட்டுன்னா ஜுரம் வந்துட்டா என்ன பண்றது? அதனால எனவே சரி, வேற ஒரு கோணத்தை எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு போவோம்னு போகுது. வேற என்ன பண்ணும்? அத்தர் முன்பு சென்று இப்பொழுது வெளியில அது நனைஞ்சிட்டு நிக்குது. இப்பவும் மழை பெய்யுது, பெய்யணுமல்ல, என்ன பண்றது, பெய்யுது. அடிகள் நீர் தந்த கோவனத்தை வைத்து எடுத்து நான் கண்டீலன். இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம். வைத்த இடத்து நான் கண்டீலன், மற்ற மோரிடத்தில் உய்த்து ஒழித்தனர் இல்லை. சரியப்பா, நீ வச்சிருப்ப, வேற யாராவது எடுத்து பையனோமா மனைவி எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு சொல்லிட்டார், அது மாதிரி சுவாமி எப்படி எல்லாம் தொற்று எடுக்கிற பழக்கமே கிடையாது எங்க வீட்டுல, எடுத்து ஒழிக்கவும் இல்லை. அகுது ஒடிந்தவார் அறியேன். பின்ன எப்படி போச்சுன்னாரு? அதுதான் சுவாமி எனக்கும் தெரியுது. நீங்க என்ன வினா கேக்குறீங்களோ அந்த வினாதான் நானும் கேக்குறேன், என் மனதுக்கு தெரியவே இல்லை. இத்தகைத்த வேற அதிசயம் கண்டீலன் என்று எனக்கும் ஒரு 50-55 வயசு ஆச்சு சுவாமி, இது மாதிரி யாரும் மீண்டும் நான் கோவணம் கொடுத்தது வரைக்குமே தவிர வாங்கி வச்சதும் இல்லை, இதுதான் முதல் அனுபவம். ஆனா இப்படி காணாமல் போனது எங்கேயும் நான் பார்த்தது இல்லை என்று இவரும் கையப்பற்றுகிறார். வேறு நல்லதோர் கோவனம் விரும்பி முன் கொணந்தேன் கீறு கோவனம் அன்று. பத்தீங்களா, கீறு கோவனம் அன்று. ஒரு துணியை கிழிச்சு அதை கோவனமாக்குனது அல்ல, இந்த கோவனம் எப்படி விட்டது, நெய்து அமைத்தது, கோவனமாகவே நெய்தது. அருமை அந்த விளக்கம். தந்தையோ கோவனமோ கேட்டீங்கன்னா அடியவர்களுக்கு கொடுக்கறது துணியில கழிச்சு கொடுக்க கூடாது. நாம கட்ட வேஷம் எட்டு மலை வேஷத்துல கிழிச்சு கொடுக்கறது சிவ சிவ கோவனமாகவே தைத்து வைத்திருக்கணும், அதை கொடுக்கணும். கீறு கோவனம் அன்று நெய்து அமைத்தது, நம்ம நெசவுலயே இது மாதிரி போய் அமைச்சது. கீழர்கொள் நீர் சாத்திய நெத்தியீர் மற்றது கழிந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணும், இந்த ஏழையை மன்னிக்கணும். ரொம்ப ஈரத்தில் வேற இருக்கு, அதெல்லாம் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு இந்த கோணத்தை கட்டிட்டு எழுந்தருளும் சாப்பிடணும் என்று சொல்லி உபசரணம் பண்றேன். நின்ற வேதியர் வெகுண்டு, அது சாப்பிட வந்தா உடனே சாப்பிட வந்திருக்கும். இவரை தூய அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டினார். நான் இப்பதானப்பா இனிமேதானப்பா குளிக்கணும் உங்ககிட்ட, நீ என்ன இவனுக்கு ஈரமா போச்சுங்கிற, இனிமேதான் குளிக்கவே ஆரம்பிக்க போறேன்னாரு. ஏறு இவர்கிட்ட அன்பு அன்பனால் குளிக்க போறான். அதனால அமர் நீதி யானிலமை நன்று சாலவும் நாளிடை கடிந்தது என்றால் சொன்னாரு. நான் ஏற்கனவே கொடுத்தேன், ஓடு ஓடு கொடுத்தேன், அங்க வந்ததுன்னா நாள் கழித்து வந்தேன். அது மாதிரி உங்ககிட்ட வரலையாப்பா, உங்ககிட்ட வந்து உடனே வந்திருக்கிறேன். நாலா நாளாவது ஏதோ கொஞ்சம் காணாம போயிருக்கலாம் சொல்லலாம். இன்று நான் வைத்த கோபனம் கொண்டதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்கன உரைப்பதே நீர். ஐயா அதற்குள்ள ஒரு ஐந்து ஆறு மணித்தொழிகளுக்குள்ள கோவணத்தையும் விட்டுட்டு அடுத்தது தரேங்கிறியப்பா, இது அடுக்குமா? நான் அந்த கோவணத்தோட பெருமை வேற சொல்லிட்டு போயிருக்கிறேன். நல்ல கோவனம் கொடுப்பன் என்று உலையின் மேல் நாளும் சொல்லுவித்தது என் கோவனம் கொள்வது துணிந்தோ. கடுமையான சொல்லு, நல்ல ஆளப்பாணி சரியான அது, நீ வாணியர்ல நல்ல வாணியர். இது வரைக்கும் ஊருக்கெல்லாம் கோவனம் தரேன்னு சொல்லிவிட்டு யாராவது எம் மாதிரி ஒரு அடியவர் வருவார், அவர் கோவணத்தை வச்சு பாதுகாக்கலாம் நினைக்கிற அல்லவா? ஏமாத்துற நீ, என் கோவனம் காணா போயிருக்காது, என்ன பண்ணு பாவம். அது விட்டது மட்டும் இல்லாம இவர் சொல்ற சொல்லு கடுமையான சொல்லா இருக்கு பாவம். ஒல்ல இங்குரு வாணிபம் அழகிது உமக்கு, நல்ல அருமையா நீங்க வாணிகையா, அருமையா பல கோவணத்தை எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் கொடுத்த, நல்ல அடியவரா வருவார், அந்த கோவணத்தை மட்டும் வச்சு நம்ம வீட்டை வைத்திருந்தோம்னா அந்த வீடு ரொம்ப வளமா இருக்கும், எல்லாம் செல்லுமா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, அதுக்காக இப்படி செஞ்சிருக்கிற அல்ல என்று சொன்ன உடனே அப்படி இவருக்கு கடினமா போச்சு. எல்ல இல்லவன் ஏறி துள்ளினால் என வெகுண்டான்ப்பா, நெருப்பு அப்படியே கக்கற மாதிரி கோவம். எரி துள்ளினால் என, அந்த எரி நல்ல எரிபோதாக தானே எரிபோது, அந்த சுடர் விட்டு அப்படியே வருது பாருங்க, சில பக்க பக்கம் மேல கொண்டு வந்து போடும் அந்த மாதிரி, அந்த நெருப்பு பொறி மேல கக்கிற மாதிரி சொன்னாலும். இந்த தொடர் எதனால் வந்தது? திருக்குறள் இந்த துன்பத்துல நெருப்பு துள்ளி பொறி தெரிச்ச மாதிரி அந்த துன்பம் வந்தாலும் சொன்னது திருவள்ளுவர். இணர் எரி தோய்வன்ன இன்னாசையினும் உணரின் வெகுளாமி நன்று. இணர் எரி, இணர்னா பறந்து நெருகிற எருப்பு நெருப்பு, அது அப்படியே எரியும் போது அந்த பொறியானது என்ன பண்ணும்னா அந்த பக்கத்து அக்கம் பக்கத்தெல்லாம் படும். அப்படிப்பட்ட இணர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யணும், நெருப்பு பறந்து மேல அப்படியே சுட்டா எப்படியோ அது போல இருக்கிற துன்பத்தை ஒருத்தன் செய்தாலும் கூட வெகுளாமை நன்று. கோவிக்கப்படாதரா ராஜா, கோவிக்கப்படாதுப்பா, திரும்ப கோவிக்கப்படாதுப்பா. என்ன வெகுளாமை என்ற அதிகாரத்து வெகுளாமை, ஏறி துள்ளினால் என வெகுண்டான். அந்த இடத்துல ஆனா ஒண்ணு படிமையில இருந்த இடத்துல கொஞ்சம் சப்புன்னு போட்டுருக்கு. இனரெறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமி நன்று. அது மாதிரி நெருப்பு பொறி கரப்பாது மேல படுறா எப்படி இருக்குமோ அது போல இன்னாதவற்றை செய்தால் கூட புனரின் முடியுமானா வெகுளாமி நன்று கோவிச்சுக்காம இருந்தார். முடியுமானா கோவிச்சுக்காம இருப்பினர், அது எப்படி முடியும்? இவன் அதுக்கு மேல ஆயிரம் நெருப்பா வெள்ள விழுவான், அது ஒரே ஆகுமா? திருவள்ளுவர் கருத்து ஆகுமா? புனரின் இயலுமானா அது கோவிச்சுக்காம என்ன சுவாமி? அதான் பெரிய அறிஞர் தான், பேரறிஞர் தான் பரிமேலகர், என்ன பண்ணி தொலைக்கிறது? புனரின் இயலுமானால் யாரே நெருப்பு உள்ள மாதிரி விழுது கோவிச்சுக்கிறான். அந்த சமயத்தில் உனக்கு முடிஞ்சா கோவிச்சுக்காம எனக்கு முடியாது சுவாமி, நான் கோவிச்சுக்கிட்டேன் அப்படின்னால அர்த்தம் வந்து திருவள்ளுவர் அனுமதிச்சால போடும். திருவள்ளுவர் வெகுளாமை என்ற அதிகாரத்தில் வெகுளுக என்று அனுமதிப்பாரா? இப்படியும் ஒரு சிறு குரல் எழுதியிருக்காரு. என்ன பண்றது? இங்கெல்லாம் நாங்க அப்படியே பரிமையில தூக்கி தலை வச்சுட்டு இருக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். மணியாமி நன்று என்றால் கோவிக்காமல் இருப்பது நல்லதுன்னு திருவள்ளுவர் கருத்தாகாது. என்ன அர்த்தம்? ரொம்ப அருமையான குரல். இனரெறி தோய்வென்ன இன்னாசையினும் நெருப்பு பொறி அப்படியே மேலே படும்படியான அளவுக்கு கொடும் துன்பத்தை ஒருவன் செய்துவிட்டாலும் புனரின் அப்படி செய்தவன் எவனோ அவன் தன்னை அறைந்தால் தன்னிடத்து வந்தால் வெகுளாமி நன்று. கோபம் எவன் செய்தானோ அவன் வர்றான் நம்ம வீட்டுக்கு, வந்தா நீ அன்னைக்கு பண்ண படுத்த பாடு வீட்டை தேடி வர்றல்ல, எல்லா கம்ப கம்பேனாலயாமே வாங்க வாங்க
1: வாங்க
0: என்று அதை மறந்தே நடிக்கப்படாது. சிவசிவ திருக்குறள் படிச்சு செய்யணும்னு சொன்னா அந்த எண்ணத்தையே ஏன் நன்றல்லது அன்றே மறப்பதுன்னு. அதனால அவனானுவான் யாரே அவனானுவான். இந்த இப்படி துன்பம் செஞ்சோம் இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போகணும் ராஜபிரச்சாரம் பண்றா என்று அவனானுவான் இல்லவா நானுவான். ஆனா இவர் ரொம்ப அருமையா வாங்குவாங்க. எனவே புனரின் என்றால் மீண்டும் தன்னை அடைந்தால் வெகுளாவின் அன்று வெகுளாமல் இருப்பது நல்லது. அப்ப என்றால்ங்கிற உரை அவ்வளவு தூரம். பருதியார் ஒரு உரை எழுதினார் இணரறி தொய்வு இணர்ந்த நெருப்பு நெருப்பினுடைய அந்த பொறிப்பட்டால் ஒரு எழுதினார்ல இவர் பரிமையில் எழுதினாரு. அவர் பார்த்தாரு இணர் இணர்னா பூங்கொத்து பூங்கொத்து அந்த எரி தோய்ந்தால் என ஒரு பூங்கொத்து அப்படியே நெருப்புல போட்டா எப்படியோ அது போல இன்னாதவற்றை செய்யணும்னு ஒரு எழுதினார். இணர் ஊழ்த்தும் நாரா மலர் நேயர் நாம் கற்றது ஒண்ணு அங்க இணர் பூங்கொத்துள்ளவா. அதனால அந்த உறவை இப்படியே போனா விளையாடுறாங்க ஆனா அந்த உரை கூட வந்து ஒன்றும் தப்பு இல்ல. ஒரு பூங்கத்தை நெருப்பில் வைத்தா என்னவோ அது போல இன்னாதவற்றை செய்தாயினும் ஆனா புனரின் அவன் தன் வீட்டை வந்து அடைந்தால் வெகுளாவின் என்று கோவிச்சுக்காதப்பா என்றுதான் முடி முடிந்தால் போடக்கூடாது. நீ எதுவுமே உனக்கு முடியாது என்ன போய் முடிஞ்சாலும் இதான் ஜாக்குன்ற மாட்டான் பரிமையில்லகர் தான் என்ன பண்றது அப்படி சில இடங்கள் அதான் அத்திர உடனே அவரை போய் உடனே முட்டாளும் கூடாது. அறிதோறும் அறியாமை கண்டிருக்கலாம் படிக்க படிக்க தெரியா ஒன்னும் தெரியாம தானே தெரியறேன். அதனால அர்த்தம் அதனால அதெல்லாம் ஒரு பெருசா நூத்துக்கு 98 இடம் அவன் தான் பரிமையில இருந்தான். இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்கு அதுக்காக போய் 98 இழக்க முடியாது 90 இழக்க முடியாது போட்டோம். ஈனரேரி தோ இந்த ஏரி எல்லை இல்லவன் ஏரி துள்ளினால் என வெகுண்டான் அந்த இனர் ஏரி. இது ரொம்ப பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் இனர் ஏரிங்கிறது இவர் ஏரி துள்ளினால் என 10th ஸ்டாண்டர்ட். ஆனா அந்த பூமி அப்படிதான் காட்டுறாரு ஏரி துள்ளினால் என வெகுண்டான் ரொம்ப வெறுந்த வருத்தப்பட்டாராம் கோபித்தாராம். மாரிகரத்த தண்டேந்திய மறையவர் வெகுள பொறி கரங்கிய உணர்வினராய் முகம் புலந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அடியேன் அறிய வந்ததொன்று அன்றென அடி பணிந்தயர்வார். பார்த்தார் ரொம்ப கோச்சுக்கிறார் அவர்கிட்ட போய் உண்மையெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது என்னமோ அடியேன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சுக்கணும். ஆனா ஒன்று மட்டும் அந்த கோவணத்தை பற்றி அடியேன் எங்க போயிட்டுங்கிறது எனக்கு இன்னும் தெரியாமல் தான் அடியேன் அறிய வந்தது வந்து தெரிஞ்சு நான் எதை மறைக்கல உண்மையிலேயே காணும் அதுதான் நான் மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாராம். சொன்ன உடனே செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நயத்தகும் தனம் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடும் அப்படியே கீழே வந்து வணங்குறாராம். சுவாமி காணாமல் போனது போய்விட்டது தெரியல எனக்கு நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்க அதை நான் செய்யறேன். இன்னையிலிருந்து எனக்கு பியூனா வரணுங்கிறீங்களா வர்றேன் கூட வந்து அது அந்த வீட்டை கிட்ட எல்லாத்தையும் வித்து உங்ககிட்ட கொடுத்துருக்கீங்களா கொடுத்து விட்றேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு தெரியல சுவாமி என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார்.
1: பணியும் அன்பாரை நோக்கி அப்பாரம் பொருள் ஆனா தனியும் உள்ளத்தராயினார் போன்று
0: இங்கே ஒரு அருமை கோபம் பார்த்தா முகத்தில் இருக்கு ஆனால் வாயில மட்டும் கோபம் தனிஞ்சது மாதிரி பேசினாராம். இங்க எல்லாம் ஒலியும் ஒலியும் காட்டுறதுக்கு யோகியது இல்லை. இந்த வெள்ளம் அதனால ஒலியும் ஒலியும் காட்டவும் வேணாம். முகத்தை காட்டும் போது கோபமா இருக்கணும் சொல்லு மட்டும் சரி சரி நீ சொல்ற சரி அப்படின்னு கொஞ்சம் கோபம் தனிஞ்ச மாதிரி சொல் தனிந்தது போல் இருக்கிறது முகம் தனியாதான் இருக்கும் அப்படி காட்டின அந்த மெய்ப்பாடெல்லாம் இப்படி காட்டணும் அப்படி காட்டினாதான் இதெல்லாம் அமிர்த யார ஒலியும் ஒலியில கொண்டு வரலாம். எனவே
1: தனியும் உள்ளத்தராயினார் போன்று நீ தந்த மணியும் பொண்ணும் நல்லாடையும் மற்றும் என் செய்ய
0: உடனே சொன்னார் ஐயா உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு மணி வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னார். என்னமோ என் கோவணத்துக்கு இணையா ஏதேனும் கொடுத்தீர்னா நான் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான்.
1: எது எடைக்கு எடை அதுதான் அதை மறைவோமா கோவணத்துக்கு நிகராக ஏதேன்னு இருந்தா வாங்கலாமே தவிர உன் பொண்ணு மணியை நான் என்ன பண்றேன் போங்க
0: சிவசிவ சிவசிவ சிவசிவன்ட்டு சரி என்ன செய்யலாம்னர்.
1: மலந்த சிந்தையராகிய வணிகர் ஏரணையார்
0: பெரிய பெரிய எனக்கு உதவி சுவாமி உங்க கோவணத்துக்கு நிகராக கொடுக்கணும் அடியேன் அவ்வளவுதானே எடா தராசு என்ன எடுத்து கட்டினார். இந்த தராசு சின்ன தராசு இந்த விறகு வைக்கிற மாதிரி தராசு பெரிய தராசு எடுத்து ஏன்னா அது எதனா குடம் குடம் ஏதாவது வைக்க விற்கிறதா இருக்கு பத்த பாத்திர கடை தராசா இருக்கு பாத்திர கடை தராசு பெருசா இருக்கும் ஆமா இல்லைங்களா பவுன் இருக்கிறதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் பாத்திர கடை தராசு மாதிரி இருந்தது அடுத்து வச்ச உடனே சுவாமி இதுல வந்து அந்த கோவணம் உங்ககிட்ட இருக்கிற கோவணத்தை ஒண்ணு இங்க போடும் அதுக்கு நிகரா இருக்கிறத நான் அடியேன் தரேன்னு சொன்ன. இப்போ
1: அளந்த வெந்நீர கோவனம் அதற்கு நேராக இலங்கு பூந்துயில் கொள்வதற்கு இசைந்த அருள் செய்வீர். நலங்கள் கோவனம் தரும் பரிசு யாதன நம்பர். உடுத்த கோவனம் ஒடிய நாம் உங்கையில் தர நீர் எடுத்து கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழித்த கோவனம் நீர் அடுத்த கோவனம் இது.
0: அதுதான் ரெண்டு கோவனம் கட்டி வந்தது தண்டுல.
1: தண்டுல கொடுத்தது நான் உம்மிடத்துல ஒண்ணு கொடுத்தனா, இன்னொன்னு தண்டிலேயே கட்டி வச்சிருக்கனா, உம்மிடத்துல கொடுத்த கோவனம் எதுவோ அதே மாதிரிதான் இது என்று அதை அவிழ்த்து கொடுத்தாராம்.
0: இங்க ஒரு சந்தேகம், அது நனைஞ்சல்ல இருக்கு, நனைஞ்சா எடை அதிகமாகும்.
1: ஆமா சாமி, நனைஞ்சா எடை அதிகமாகும் இல்ல, அதான் நனைஞ்சிருக்கு எப்படியோ அதுக்குள்ள காஞ்சிருக்கு.
0: ஆமா
1: காஞ்சிருக்கு, ஏன்னா இவர் சரியான வந்தவர். நாளைக்கு ஒருத்தன் ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம், நீர் தந்தது காய்ந்த கோவனம் அப்படித்தானே சுவாமி? ஆமா. என்னப்போ நடுப்புற கோவணத்தை சும்மா இருப்பானா, அவன் ஏதாவது விஷம் பண்ணுவான்ல அதனால. ஆனால் இப்பொழுது தருகிற கோவனமும் மடியில் நனைந்தது, எடை அதிகமாகுமே என்று கேட்டான்னா. அதனால இவர் என்ன பண்ணாரு, இது சொல்லாமல் சொல்லியிருப்பார், நினையாமல் நினைந்து போக தொடக்க வெல்லாம். மூணாம் மனுஷன் இருப்பான்ல சும்மா இருப்பானா, நல்லது செய்யாட்டியும் நல்லது செய்தல் ஆற்றீராயின் அல்லது செய்தல் ஓம்பு பாவம். தங்கப்புலவன் பாண்டானே எங்கெங்கெல்லாம் அனுபவிச்சானோ, நல்லதே செய்ய வேணாம் பாரி,
0: தீமை செய்யாம என்று சொல்லி பார்த்தான் பாவம்.
1: எங்கெங்கெல்லாம் அனுபவிச்சான் அறவடை சொல்லுவார் அது மாதிரி இருப்பான். எனவே மற்ற இதன் எடையீடும் கோவனம் என்றார். அதனால தன் கையில தண்டல் இருந்த கோவனத்தை எடுத்து உன்னபடி வச்சு வச்சாராம். இதுதான்ப்பா, இதுக்கு நேரா கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான், இனிமே வலது பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதுல எடுத்து கொடுத்தாராம். என்ன செய்தார், ஒரு தட்டில் இட்டார் நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவனம் தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாதொழிந்தமை கண்டார். இவரு என்ன செய்தார் கேட்டா, எடுத்த உடனே போய் அண்டா குண்டாலாம் வைப்பாரா, இது கோவனம். அது போல தங்கட்டு இருந்த கோவணத்துல ஒன்னு வைச்சார், ரெண்டு வைச்சார், நூறு வைத்தார், ஆயிரம் வைத்தார், ஒரு அஞ்சாறு மூட்டை கோவனம் அதையும் வைச்சார். வச்சா இது அப்படியே தங்கறது தங்கறபடியே இருக்கு, இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்றுங்கிற மாதிரி இருந்ததனே இருந்தபடி இப்படி இருந்து. என்ன இவ்வளவு கோவணம் வச்சு ஒன்னும் அந்த கோவணம் ஒன்னும் எடை சரியாவில்லையே. நாடு மண்போடு நாயன்மார் கழிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றாக கோடு தட்டில் மீதிட இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடி கடியர் அற்புதம் எய்தி உலகில் இல்லதோர் மாயை இக்கோவனம் ஒன்றுக்கு அலைகள் கோவனம் ஒத்தில. ஒரு கோவனம் நமக்கு எடை சரியாவல்ல, அதிசயத்து பலவு மென்துயில் பற்றுடன் இடையிட உயர இலகு பூந்தியில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். அப்புறம் பார்த்தார் ஆடை எடுனர் பணியன் திருப்பூர் பணியன் அது வச்சிருந்தார் ஒரு அஞ்சாறு, இது அதுக்கு வையினர் பட்டுப்படையா வச்சார் ஒன்னு அசங்க. இது வைக்க வைக்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் நூஞ்சு இன்னும் முன்ன இருந்தது நூஞ்சு நூஞ்சு வேணா உயருது
0: உயருது, என்ன பண்றது ஒன்றும் இல்லை.
1: உடனே அங்கே நம்முடைய இது வந்து யாரு பக்தர்கள் பார்த்த உடனே அடாராடா அப்படிமோ, பகுத்தறிவாதி அங்கேருந்து வந்த உடனே ஐயா இது வந்து வைத்தது இடதுபுறத்தில் வைத்தது என்னது?
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 2, வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இவ்வாறு மூப்பொருள்களே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி 2 அதிகாரத்திலே எதனை எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த பரிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு இரண்டாம் அதிகாரத்தில் இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்ளும். ஆகையினாலே இன்றைய அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்த அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கிறார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்பலகை தேசிகர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அதாவது பலவாய உயிர்களது முறைமை இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் பதி ஒன்றே என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிரவை என்று சொன்னதனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகையினாலே போன பாடலே சொன்ன பதி ஒருவன் பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிச்சு ஆகலான் மேல அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே ஆகமங்களிலே அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒரு பொருட்கிழவி. முதற் குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசமெங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் 10 குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிதும் மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்தது. முதல் குரட்பா என்ன சொல்கிறது என்றால் உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை பதிப்பொருள் ஒன்றுதான், ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை. துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள், அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தியினை பெறுவதற்கு உரியவர்கள். அப்ப இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதா. முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்கிறார். துறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை, முத்தி பெற்ற உயிர்கள், முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால் பிறந்த நாள் மேலும் பிறக்க நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே, இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும் அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி வேணா எண்ணி சொல்ல முடியாதோ அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும் வள்ளுவரும் கூறுவார். துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அது மாதிரி அதே போல இங்கே சொன்னார், நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடர் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது, அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்றான். அதுபோல எடுத்த பிறவிகளையும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி நடங்காததா இருக்கின்றனவோ அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவியே எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிற பாங்கு மிக சிறப்பானது. நான் கவிநயம் கவிநயம் கூட தத்துவ கருத்திலே கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும்னு எதிரெல்லாமோ காலத்தை போக்கிட வேண்டாம். எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே, இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமலத்தார் ஒன்றதனி சென்றார்கள் அன்றி ஒரு மனத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமலத்தார் அதாவது மும்மலம் உடையவர்கள், ஒன்று அதனை சென்றார்கள், இந்த மும்மலத்தில் ஒரு மலம் நீங்கியவர்கள், அப்ப இருமலம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மனத்தாராயும் உலர், அவை மட்டுமே இல்லாமல் ஒரு மனம் உடையோர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கி விடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமலமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒருமலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினர். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மலமுடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மலமுமே உள்ளது. இருமலமுடையவர்களுக்கு எந்த மலம் நீங்கி இருக்கின்றது? ஒருமலமுடையவர்களுக்கு எந்த இரண்டு மலங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலே சொல்கிறார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். அது ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமலமுடையார், இருமலமுடையார், மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலமாகிய ஆணவமலச்சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவமலச்சார்பு நீங்கி இருக்கல. யாருக்கு? பெத்தான்மாக்கள். நீங்கி இருந்தா அது முக்கிய முக்கிய நிலையில் இருக்கிறதுல பொருள். ஆணவமலம் இல்லைன்னா வேற எந்த மலமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்கி இருப்பதில்லை, ஆணவமலம் நிச்சயமா உண்டு. அப்ப இருமலமுடையோருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மலம் தான். ஒருமலமுடையோருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவமல சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர், அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்கு மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர் ஒருமலமுடையோர் எல்லாம் சிறந்த பக்குவிகள். தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலாத்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மூலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடியே, நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர், துணை என்பது மாயாமலம், மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர், தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பினை தோன்றலர் உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர், தாம் ஆணவமாகிய மூலமலம் உடையவர்கள் என்று இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கின்றார்கள் என்று கூறினார். வேறு மாதிரியாக கூட்டி சொல்வார்களும் இருக்கின்றார்கள். இனி அடுத்த பாடலே சொல்கின்றார்கள். சரி, இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள். ஆணவம் கண்மம் மாயை மும்மலம் உடையவர்கள் இவர்கள் சகலர், ஆணவம் கண்மம் என்ற இருமலம் மட்டுமே உடையவர்கள் இவர்கள் பிரளயாகலர், ஆணவமலம் என்ற ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞானகலர். சரி, எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி, இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது? இவை தாமே செயல்படக்கூடியவையா என்ன சிவபெருமான பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கிய அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்துல. சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது? மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நாம சொல்றோம், என்னெல்லாம் சாதிச்சாங்க மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது? எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன? இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு வரணும். ஆனா நம்முடைய பரம சிவஞானி ஆகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 14வது குறட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல் ஒன்று இருக்கின்றதா? உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, திண்திரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர். திண்திரல்னா உறுதியான வெற்றி. இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த நன்மொழி தொகையா வரும். தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேன்மொழிங்கிறது தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது? தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அந்த குரல் வந்துருது. அத மாதிரி திண்டிரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர்பொருள். ஆனா இங்க பாட்டை வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. ஏன்னா நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறது சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்ற உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையது சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும். நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு இன்று இகழ்ச்சியாக சொல்கின்றார். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்ப இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்கா இருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கல்லதான் அந்த சிறப்பு. ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன? ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல் இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா? நாம பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து வருகின்றோம், இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழித்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் நம்ம அனுமதிச்சதுனால வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். நாமளும் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன், யாருடைய துணையும் எனக்கு இல்லை, இறைவன் அதெல்லாம் நான் ஏத்துக்கிட தேவையில்லை, எல்லாம் நான் செய்ததுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால் நனவுல பார்த்ததே கனவுல வேற மாதிரி பார்த்துச்சு. கருவிகள் இன்னும் பழுதுபட்டால் நனவு நிலையிலே என்னாம பைத்தியம் முடித்த நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாம இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால் தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா? தானாக அறியக்கூடிய அறிவாது இருக்கா? அதுவும் இல்லைன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும்? கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும், அப்பதான் காட்சி அறிவு உயிருக்கு ஒழுங்காக நடக்கும். காது செம்மையாக இருந்தால்தான் கேள்வி அறிவு.
5: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கு இணங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். இந்த சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல, எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதற்குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுகாரும் எத்தனை நாட்கள், எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாச பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாது? இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள். மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனை சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயும் உலர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒருமலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று தினத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலன் கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கிணங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்துள்ளார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூலமலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒரு மலம் உடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் இல்லாமல் கண்மமலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழியில்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆணவம் தான் மூலமலம். அதுதான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமலமாகிய ஆணவ மலம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மலம் உடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மலங்கள் கொண்டு மும்மலம் உடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது, மாயாமலச் சார்புடைய சகலான்மாக்கள் என்ன மாயாமலம் உடையவர்கள் தானே, மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணர மாட்டார்களாம், தொத்து உள்ளார் போன்றனர், தொத்து தோன்றனர். தொத்து என்பது இந்த தொத்து இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். மாதிரி உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு இரவி கலந்து உயிரறிவை அடியோடு இளவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஒருமலமுடைய விஞ்ஞானகலரும் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மலச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே அந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையே சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பழக தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வென்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு. நம்மிடம் கேள்வி கேட்டு உன் விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், அதான் திருக்குறளுக்கு, உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால், அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட அந்த ஆன்மாக்களுக்கு. நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது. ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். திண்திரல், அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியுடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன்மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வருவதான் அன்மொழி தொகைமாக. இப்ப கண்ணுதல் சொல்றாங்க சாமியர் திருமுறைகள், கண்ணுதல், அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்தது. இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்றை கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை, எப்படி எப்படியாமோ கண்டு குழப்பம் அடைகின்றன. முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்கு தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவில வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள். பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல கருவிகள் விதமான தொழிற்படாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கருவிகளுடைய சார்பு குறைஞ்ச உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்துவிடும். இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக சேரும்டா, அறிவுகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குரட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்படத்தான் முடியாத, தானாக அறியுமா, எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த உயிர்களுக்கு உள்ளதா? ஆனால் அதையும் இகழ்ச்சி குறிப்போடு மிக அருமையாக கேட்டார்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்றார்கள். அதாவது நாம் உலகியலிலே பார்க்கின்ற பார்வைக்கும் சைவ சித்தாந்த பார்வைக்கும் எத்தனை வேறுபாடு என்று பார்க்க. வேறுபாடு என்பது என்ன? சைவ சித்தாந்த பார்வை மெய்யானது, உலகியல் பார்வை போலியானது. அதுதான் வேறுபாடுன்னா, அது அந்த எப்படிப்பட்ட வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நோக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், உலகியல் நோக்கு போலியான நோக்கு தான். என்ன, மனிதன் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை, எல்லா காலத்திலும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன. அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதைவென்றார்கள், இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள் அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல ஓமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருளெல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதுக்குத்தான் அருமையாக சொன்னார்கள், அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால் இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்கு. உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய இந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்றார் ஆசிரியர். அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது, நன்று அற, அதாவது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாவா அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்துங்கிற பெயர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா? ஏன்னா பொறிகளை சார்ந்த அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது, உலக அறிவு. வெளியில இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறியிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களின் துணை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருக்கோம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல, அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால், சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதுதான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன. இப்ப அறிவுடையனன்னு கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்து பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. சித்து பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளா இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால் தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் அருளிந்துணை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் வர என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்ற, அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்குவம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம ஒத்துக்கலாம். ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோமா? இல்ல, அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது.
6: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
1: எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் தத்துவ நூலோடாக நமக்கு தத்துவ ஞானத்தை புகட்டி கொண்டிருக்கின்ற திருவடிகை மனவாசகம் கடந்த தேவருடைய பாதாதரவிந்தங்களை அதிருத்தி பணிகின்றேன்.

0: காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகமனூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
1: பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள்.
2: ஆறாறு தத்துவம்
3: ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் கைந்தெழுத்து நானேது தேசிகனே சாற்று.
2: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
4: நாற்கோணம் பூமி புனல் நன்மதியின் பாதி இயற்கு மணல் முக்கோணம் எப்போது மார்க்கும் மறுகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
5: பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமாம் என்பார் எழுத்து லா வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது.
6: குறிகுலிசம் கோகணதம் கொல் சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து திரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் போதும்.
7: ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவரவர்க்கு சொல்லுங்கால் தோற்று முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவார்கள் பார்.
8: படைப்பன் அயன் அழிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லின் திடம்பெறவே என்றும் துரோபிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகர ஆம்.
9: மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
6: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனுக்கு கல்லமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்.
2: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா இனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி.
0: வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை ஈனமிகம் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே.
10: ஒன்றாக நீரிடமா நா இரதம் தான் அறியும் ஒன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
9: அண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தமா கருதும் நாளும் அது.
4: வாக்கு ஆகாயம் இடம் இடமா வந்து வசனிக்கும் கால் பொக்காரும் காற்று இடமாய் உள்கிணல் உள்கி அனல் ஏற்குமிடம் கை உதம் நீரிடமா மலாதிவிடும் மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து.
7: அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர்.
0: இதுலதாங்க இந்த பாட்டோட முடிச்சிட்டோங்கயா. இதுல சில பத்திகள் படிச்சோம் அப்படியே நிக்கிடுங்க. பொழிப்புரை தாண்டி
11: தத்துவார்த்தமாக தனக்கு ஏற்படுகிற வினாக்களை மாணவன் தொடுக்கிறார். அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் விடையளிக்கிறார். நம்முடைய நாம் வாழ்வதாகிய தனு கரண புவன போகம்

0: என்று சொல்லப்படுகிற மாயைக்குள்ளே நிலைகளின்றதாகிய ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த நூலாசிரியர் தோற்ற முறைமையில் இல்லாமல் ஒடுக்க முறையிலே தத்துவங்களை விளக்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். தோற்ற முறை என்பது மேலே இருந்து கீழே வருகிறது, ஒடுக்க முறை என்பது கீழே இருந்து மேலே போவது. கீழே இருந்து மேலே போகிற அந்த ஒழுங்கிலே பூதங்களை சொல்லி, பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரை சொல்லி, பிறகு அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய மூன்று கூறுகளையும் பிரித்து ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரை முதலியவை சொல்லி, அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களை சொல்கிறார் என்ற அளவிலே இந்த நூல் விரிகிறது. இப்பொழுது நான் செய்ததும் ஒரு சின்ன தொகுப்புரைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி விட்ட இடத்திலே இருந்து வாசிப்போம்.
1: உற்றதை மீள மீள சிந்தித்தல், அதுல இருந்து படிக்கிறீங்க. இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை, முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும். நாம் முன்பு நிகழ்ந்தவற்றை எல்லாம் இப்பொழுது நினைந்து நினைந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம். முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது. முன்னரே உணர்ந்தவற்றை சித்தமானது மீள சிந்திக்கும் என்பதற்கு ஒரு சான்று தருவோம். பழங்காலத்தில் ஒரு புரவர் இருந்தார். முதுமையே அவரை கண்டு வெறுக்கும் அளவுக்கு நரையும் திரையுமாய் மூப்புற்று விளங்கினார். நடக்கும் வலிமையின் கால்கள் இழந்துவிட்டன. கோல் ஊன்றியே நடக்க வேண்டும். உடலில் நடுக்கம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரால் பேச முடியாது. இடையிடையே இருமல் வந்து தொல்லை கொடுத்தது. அந்நிலையில் அவர் கடந்து போன வாழ்க்கையை திரும்ப நினைத்து பார்த்தார். இளமையிலே நான் எப்படி இருந்தேன்? கவலை என்பதை அறியாத அப்பருவத்தில், ஒளிவு மறைவு என்பதை அறியாத இளம்பிள்ளைகளுடன் நான் எப்படியெல்லாம் ஆடித்திரிந்தேன்? ஒரு சமயம் நான் துணிச்சலான ஒரு செயலை செய்தேன். என் இளைய நண்பர்களுடன் ஒரு நீர்நிலைக்கு சென்றேன். அது ஆழமான நீரை உடைய கேணி. அதன் கரையிலே ஒரு மரம். அதன் ஒரு கிளை வளைந்து தாழ்ந்து கேணியின் நீர்ப்பரப்பின் மேலாக சென்றது. அதை பார்த்ததும் நண்பர்களுக்கு என்னுடைய திறமையை காட்ட இது ஒரு வாய்ப்பு என்று கருதினேன். நான் அந்த மரத்தின் மீது ஏறி நீர்ப்பரப்புக்கு மேலாக இருந்த கொம்பினை அடைந்தேன். அங்கிருந்து துடும் என அந்த ஆழமான மடுவில் குதித்தேன். கீழே மூழ்கிச் சென்றேன். தரையை தொட்டேன். அது மட்டுமா, தரையில் உள்ள மணலில் ஒரு கைப்பிடியை எடுத்துக்கொண்டு மேலே நீர்ப்பரப்பிற்கு வந்தேன். கரையில் நின்றவரெல்லாம் வியந்து கைத்தட்டும்படியாக அம்மணலை அவர்களுக்கு காட்டினேன். அவர்களிடையே அப்பொழுது ஒரு வீரனாக காட்சியளித்தேன். அந்த இளமை எங்கே போயிற்று? இப்பொழுது பொல்லாத முதுமை வந்து வாட்டுகிறதே. தண்டினை ஊன்றி தளர்ந்து இருவரிடையே சில சொற்களே பேசும் நிலைக்கு ஆளானேனே. அந்த பழைய காலம் மீண்டும் வருமா? இப்படி கழிந்து போனவற்றை மீள எண்ணி எண்ணி இறங்குகிறார் அப்புலவர். அவர் மட்டுமா, நாமும் கூட அதைத்தான் செய்கிறோம். உற்றது சிந்திக்கும் உணர் என்ற ஆசிரியரின் வாக்கு எவ்வளவு உண்மையாக உள்ளது?
0: அதாவது உரையாசிரியர் நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப விரித்து சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த பந்தியை எடுக்க வேண்டியிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அதாவது சித்தம் என்றால் என்ன? நீங்கள் படித்து விட்டீர்கள், மனம் ஆராய்கிற கருவி. அதாவது மெய்வாய்கண் மூக்கு செவி என்கின்ற அறிவுக்கருவிகளோடு ஊடாக உள்வருகிற செய்தியை மனம் ஆராயும். ஆராய்ந்தவற்றை வைத்து புத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கும். அப்படி புத்தி நிச்சயிக்கவும் மனம் ஆராயவும் தூண்டுதலை அகங்காரம் செய்யும். நான் சொல்வது, சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக விளங்க ஆரம்பித்தாலும் நாம் அந்த அடிப்படையை விட்டு விடுவோம் என்பதற்காக நூலாசிரியர் சொன்னதை நாம் சுருக்கி சொல்லுகிறேன். புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிப்பதற்கும் மனம் ஆராய்வதற்குமான சக்தியை அகங்காரம் கொடுக்கும். பொழுது புத்திக்கூழாக வந்த செய்திகளை எல்லாம் சித்தம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். சித்தம் பற்றி பல நூல்கள் இன்னும் மேலே மேலே படிக்கிற பொழுது வேறு வேறு விதமாக விளக்கம் செய்ய போகிறது. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனம் புத்தி அகங்காரத்தை போல சித்தத்தை திடீரென நாம் நிர்ணயிக்க முடியவில்லை, நிர்ணயிக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நிர்ணயிக்க முடியவில்லை, அது பற்றி மேலும் மேலும் மேலும் விளக்கங்கள் வருகின்றன. நூலாசிரியர் உரையாசிரியர் இப்ப இதிலே ஒரு விளக்கம் செய்திருக்கிறார். பழைய நினைவுகளை மீட்டெடுப்பது சித்தத்தில்தான் என்கிறார். நான் நினைக்கிறேன், ஒரு எண்ணம் மீட்டெடுக்கிறது என்பது சித்தத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிற ஒன்றை வெளியிலே எடுக்கலாம். அந்த வெளியிலே எடுத்து இவர் சொன்னது போல இப்படி இப்படி இப்படி என்றெல்லாம் நினைப்பதெல்லாம் புத்தியினுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு படுகிறது. சித்தம் என்னவென்றால் இதை மொத்தத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பாசையிலே அதை இன்னும் தெளிவாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், உங்களுக்கு தான் தெரியும். என்ன மொத்த செய்தியையும் உள்ளே வைத்திருக்க, ஹார்ட் டிஸ்கோ என்னமோ சொல்கிறீர்களே, எல்லா செய்தியையும் உள்ளே தேக்கி வைத்திருக்கும். பிறகு அதிலே இருந்து தேவையானதை எடுத்து அனுபவிக்கலாம். அப்படித்தான் நாங்கள் சித்தத்தை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இப்ப ஒவ்வொன்றாக சொல்லி மரம் ஏறி குதித்தேன் பார்த்தேன் மண் தொட்டேன் இதெல்லாம் ஒரு எண்ண விரிவை நாங்கள் எப்படி செய்து கொள்கிறோம் என்பதற்காக அவர் சொன்ன விளக்கம்தான் என்ற அளவிலே நாம் அதை நிறுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வாசி.
1: இனி அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் 7. பூதங்கள் தொடங்கி அந்த கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இது ஏன் என்ற கேள்வி எழலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம்.
0: ஒன்றை நாங்கள் என்னும் அறிவுரொலி சந்திக்கவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பூதங்கள் படித்தோம், அது சடங்கள். பூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரை படித்தோம், அதுவும் அறிபொருள் அல்ல. அறிபொருள் என்றால் தானாக அறிகிற பொருள் அல்ல. பூதங்களுக்கும் தானாக அறிகிற அறிவில்லை, அது சடம். தன்மாத்திரைகளும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் போன்றவையும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய நாங்கள் இப்போ கடைசியாக படித்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவையும் சடம். ஆகவே இந்த அறிபொருள் அறிபொருள் என்று பேசுகிற ஒன்று இதற்கு மேலே எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரண நிலையிலே கண்காணுகிறது என்று நினைக்கிறோமே, அது தவறு என்பது இப்போ நமக்கு விளங்கிவிட்டது. கண்காண்பதில்லை. அப்படியானால் மனம் காண்கிறதா என்றால் பிறகு மனமும் காண்பதில்லை, புத்தி காண்பதில்லை, அகங்காரம் காண்பதில்லை, கடைசியாக பார்த்தால் சித்தமும் காண்பதில்லை. சித்தமும் கருவிதான். அந்த கரணங்கள் கரணம் என்றாலே கருவி என்றுதான் அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம். கருவிகள் ஒரு நாளும் காணாது. ஒரு தூரநோக்கு கண்ணாடியை வைத்து நீங்கள் ஒரு வெளிக்கிரகத்தை பார்த்தால் காண்பது முதல் நிலையிலே நாங்கள் விளங்குகிற நிலையிலே காண்பது கண்ணே தவிர கருவி அல்ல. அதை வைத்து உள்ளே யோசிக்கிற பொழுது கண் முதலியவையும் நமக்கு கருவியாகத்தான், ஏதோ ஒன்றுக்கு கருவியாக இருந்து காட்ட முற்படுகிறதே தவிர அவை அறிபொருள் அல்ல. ஆகவே இதற்கு மேலே நாம் தேடத் தொடங்குவோம். நாங்கள் ஆத்ம தத்துவங்கள் 24 என்பதிலே கீழே பூதம் 5, தன்மாத்திரை 5 10, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5 15, அதோடு ஞானேந்திரியம் 6 மனதோடை சேர்த்து ஞானேந்திரியம் 6 அல்லது ஞானேந்திரியத்தை 5வது மனதோடு மறுபக்கம் எண்ணலாம், 5 என்றால் 20. அதற்கு பிறகு ஞானேந்திரியம் 4 24, இந்த அந்த கரணங்கள் 24 தத்துவங்கள் படித்து விட்டோம். கீழே இருந்து மேலே படிப்படியாக ஏறுகிறோம். இன்னும் அறிகிறவரை காணவில்லை. இவர்களெல்லாம் கருவியாக துணை செய்கிறவர்களை தவிர அறிகிறவர்களை காணவில்லை என்றபடி இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. தத்துவ வரிசையிலே இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. இது மாயை என்கின்ற பகுதியை கடக்கிறது. பிரகிருதி மாயை என்ற பகுதி இவ்வளவுதான், நாங்கள் படித்த இவ்வளவுதான். இனி வித்யா தத்துவங்களுக்குள்ளே நுழைய போகிறோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஒன்றே சொல்லுது, நானும் தேர்தலை மாறி சொல்லலாம், நீங்கள் அப்படி என்பது எனக்கு சொல்லலாம். திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னவென்றால், இந்த தத்துவ படம் மனதுக்குள்ளே நிற்க வேண்டும், அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியிலே நின்றுவிடும். இதை நான் திரும்ப திரும்ப இதை சொல்வதற்கு கூட அந்த படம் நிற்க வேணும் என்றுதான் முயற்சி. கீழே இருந்து போகிறோம் படத்திலே. இப்பொழுது பிரகிருதி மாயைக்குள்ளே வரக்கூடியதாகிய 24 தத்துவங்கள் படித்து முடித்து விட்டோம். இன்னும் காணுகிறவரை தேட வேண்டும் என்றபடியால் அதுக்கு மேலே இனி வித்யா தத்துவம் அசுத்தமாயிலே தோன்றுகின்ற அந்த 7 தத்துவத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். அந்த இடத்திலே தான் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் அதுதான். இப்போ படியுங்கள் திருப்பி.
1: பூதங்கள் தொடங்கி அந்த கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இஃது ஏன் என்று வினவலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம். ஒன்றினை அறிதல், அதனை விரும்புதல், அதற்காக முயலுதல் என்னும் முத்திரனும் உயிருக்கு இயல்பாக உள்ளது. உயிருக்கு அமைந்த இம்மூன்றனுள் அறியும் திறன் ஞானசக்தி எனப்படும், விழையும் திறன் இச்சாசக்தி எனப்படும், செயல்திறன் கிரியாசக்தி எனப்படும். இந்த ஞானம் இச்சை கிரியை என்னும் மூன்றும் செயற்படும் போதே உயிருக்கு உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்களிடத்தில் நாட்டம் உண்டாகும், அவற்றை அனுபவிக்க புகும் முயற்சி உண்டாகும். ஆயின் இவை செயற்பட முடியாதபடி ஆணவ மலமாகிய தலை உயிரை பிடித்திருக்கின்றது. அம்மலப்பிழிப்பிலிருந்து விடுபட்டால் அன்றி உயிரின் ஞானம் இச்சை கிரியைகள் செயல்பட இயலாது. அவை செயற்படாத போது உலக போகத்தில் நாட்டமும் நோக்கமும் ஆன்மாவுக்கு எப்படி உண்டாகும்? அந்த நாட்டமும் நோக்கமும் உண்டாகாவிடில் உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்கள் இருந்து என்ன பயன்? இந்திரியங்கள் அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் எல்லாம் இருந்து என்ன பயன்? சுருங்கக் கூறினால் ஆன்ம தத்துவங்களால் என்ன பயன்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கி உயிரின் அறிவு, விழைவு, செயல்கள் நன்கு செயற்படும் நிலை வரும்பொழுதுதான் உயிரானது மேற்கூறிய ஆன்ம தத்துவங்களாகிய அகக்கருவிகள் புறக்கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிக்க முடியும். ஆகவே உயிரினது அறிவு, இச்சை, செயல்களை ஆணவ மலப்பிணியிலிருந்து விடுவித்து உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்துவதாகிய உதவியை செய்வதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. மேலும் உயிர் பெறும் இன்ப துன்ப உயிர் உயிர் பெறும் இன்ப துன்ப நுகர்ச்சி காலத்தில் மேலும் உயிர் பெறும் இன்ப துன்ப நுகர்ச்சி காலத்திற்கு உட்பட்டது என்பதை அறிவோம். உரிய கால அளவிற்கு மேல் நாம் நுகரும் இன்பத்தை நீட்டித்துக் கொள்ளவும் முடியாது. உரிய கால அளவு முடிவதற்குள்ளே நாம் வெறுக்கும் துன்பத்தை விலக்கிக் கொள்ளவும் முடியாது என்பது அனுபவ உண்மை. ஆகவே காலம் என்ற கருவியும் வேண்டும் என்பது புலனாகும். இதுகாரும் கூறியவற்றால் ஆன்ம தத்துவங்கள் மட்டும் போதாது, அவற்றிற்கு அப்பாற்பட்டனவாய் வேறு கருவிகளும் தேவைப்படுகின்றன என்பது தெளிவாகும். முன்பு கூறிய 24 தத்துவங்களுக்கு மேல் உயிருக்கு உதவும் கருவிகளாக 7 தத்துவங்கள் கொள்ளப்படுகின்றன. அவை பிரகிருதியிலிருந்து தோன்றுவன அல்ல, பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்தமாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம்.
0: இந்த இடத்திலே புத்தகத்துக்கு அப்பால் நாங்கள் பழையபடி நம் மனதையோ புத்தியையோ தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: நேற்றைய தினம் இந்த மாபாடியத்தினுடைய எட்டாவது நூற்பாவில் முதல் அதிகரணத்தை சிந்தித்தோம். இந்த நூற்பா எதை பற்றி சொல்வது? இந்த நூற்பா எதை பற்றி சொல்வது? சாதனம். சாதனம் வருமாற்றை கூறுவது. சாதனம் வருமாற்றை, எப்படி சாதனம் நமக்கு கிடைக்கிறது? ஞானத்தை உணர்த்தும் முறைமை உணர்த்துவது. ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துவது இந்த நூற்பா. அதனால ஏழாவது நூற்பாவில் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம் கூறிய வழி, சிறப்பிலக்கணம் கூறிய வழி, அது இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அதாய் அழுந்தி அனுபவிக்கும் என்ற வழி. இந்த ஆன்மா உலகத்தை, அசத்தாகிய உலகத்தை கருவிகளின் துணை கொண்டு அதுக்கு அடங்கி நின்று அனுபவித்ததை நாம் இதுவரைக்கும் ஆறு அனுற்பா வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே சத்தின் துணை கொண்டு அந்த சிவத்தை அறி அனுபவித்து சத்தாத நிற்க போகிறத சொல்வது என்று சொன்னார். எனவே இந்த நூற்பாவில் எழுவாய் எது? ஆன்மா. மன்னவகுமாரனாகிய நீ தவத்தால், தவத்தால் அது செய்த பதவிகளில் செய்த தவத்தால், தம்முதல் இந்த உயிர்களினுடைய தலைவனாகிய இறைவன் தம்முதல் குருவுமாய், என்ன ஞானாசிரியன் தான் குருவுமாய், அந்த உம்மை உள்நின்று உணர்த்தோடு கூட வெளியையும் வந்து அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு என்றார். அப்போ உள்நின்று புறப்பொருளை உணர்த்தியது என்பது திரோதான சக்தி அதானே. பொருளை பொருளை உணர்த்துவது எது? அது எங்க சொன்னாங்க? ரெண்டாம் நூற்பாவில் சொன்னாங்க, அஞ்சாம் நூற்பாவில் சொன்னாங்க இல்லையா. ரெண்டாம் நூற்பாவில் இறுதி அதிகரணத்தில் இவ்வாக்களுக்கு புறப்பொருளை உணர்த்துவதாகிய திராதோன சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பன் என்று இறுதி அதிகரணத்தில் நீக்கமின்றி நிற்பன் என்பதற்கு சொன்னார். அப்படிதானே சொன்னாரே, எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அவ்வாறு சொன்னதுனால அது மாதிரி இந்த ஐந்தாம் நூற்பாவில் இந்த கருவிகளும் இந்த ஆன்மாவும் அரசனும் மந்திரிகளும் போல கூடி நின்று இந்த உலகை அறிந்து அனுபவிப்பரோ என்ற கேள்வி எழுந்தபடி என்ன சொன்னாருங்க சொல்லுங்க சார், என்ன சொன்னாரு? இரண்டு பேரும் சுதந்திரமாக அப்படி செய்ய முடியாது, அதற்கு திருவான சக்தியினுடைய உதவியும் வேண்டும், அது காட்டினாலன்றி இவர் காண மாட்டார் என்று சொன்னாரா இல்லையா? காட்டு உபகாரம் தானே அது. எனவே சொன்னார், விலங்கலைனா கேளுங்க சார், நானும் இங்க உட்காந்து அப்படியே சொல்லிட்டு நீங்களும் அங்க சும்மா உட்காந்து வந்த மாதிரியே திரும்பி போய் சத்தாவே போய் பிரயோஜனம் இல்லை. இங்க வந்து என்ன செய்யணும்? கொஞ்சமாவது கெயின் பண்ணணும் இல்லையா? அப்பதானே நாங்க சொன்னதுக்கும் பிரயோஜனம், நீங்க வந்ததுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அதனால நீங்க கேட்கறதுக்கு தயங்கவே வேண்டாம். விளங்குதா? என்னத்த போட்டு பெற்ற கேட்டா சொல்லுதாரா அவர் ஒரு பத்தி கேள்வியை கேட்காருன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. விளங்குதா? அதனால இங்கே திரோதான சக்தியாக இருந்து அவர் புறப்பொருளை உணர்த்தினார் இல்லையா. இப்போ திருவருள் பை 41 என்னது சார் சொல்லுங்க சார், 41 என்னது? அது அவர் எழுதினவர் தான் சொல்லணும். அறியாமை உள்நின்று அழித்த தே காணும் குறியாகி நீங்காத கோ. அப்படிதானே. புஸ்தகங்கள்லாம் பெருசு பெருசாக தான் வச்சிருக்கீங்க, உள்ள வச்சுட்டு என்ன செய்ய? புஸ்தகங்களெல்லாம் வாசிக்க. அதனால அறியாமே நம்மால் அறியப்படாதவாறு உள் நின்று அழித்த தே, அழித்ததே இல்லை அழித்த தே. தேன ஓரெழுத்து ஒரு மொழி, தெய்வத்தை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த தே அறியாமே உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி குருவாகி. அப்படிதானே சொல்றாரு. முன் நின்ற கோ நம்முடைய தலைவன் வந்தவன் யாரு? நம்முடைய தலைவன் அதே சரக்கு தானே, அரைச்ச மாவு அரைகி, புது மாவு இல்லை, ஏற்கனவே பல தடவை அரைச்ச மாவு, பிட்ட பேடன நியாயம் அதானே? அதானே சார், அரைச்ச மாவு இன்னும் அரைபட மாட்டேங்கு. அதனால இப்போ இந்த திரோதான சக்தி உள் நிற்பதோடு கூட வெளியையும் சொல்றோம், இறைவன் உள் நிற்பதோடு கூட வெளியேயும் வந்துன்னு சொல்றோம். அப்போ நீங்க இந்த பாடத்தை ஒழுங்கா கேட்டு வந்தா, இப்ப நம்ம ராஜா மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சு சடார்னு நிப்பாட்டுங்க, என்ன சொல்றீங்க? இப்பந்தான் குரு வந்து ஞானத்தை உணர்த்த போறாரு, அப்போ திரோதான சக்தி எதுக்கு, உள்ள எதுக்கு, வெளியில இருந்து உள்ளதானே சொல்ல போறாரு, அப்புறம் உள்ள என்ன ஜோலி அவருக்கு, கேட்கணுமா இல்லையா, கேட்கணுமா வேண்டாமா, ஏன் கேட்க மாட்டேங்கிய? அந்த சிந்தனை வரணும், வளர்க்கணும், அப்போதான் தெளிவு வரும். எங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்க போறீங்க நீங்க, விளங்குதா? அப்போ இங்க எந்த நூலில் சொல்லட்டாலும் வழிநூல் ஆசிரியர் சொல்றாரு, வழிநூல் ஆசிரியர் சொல்கிறார். அப்போ இறைவன் குருவாய் முன்னின்று ஆன்மாவையும் அவனுடைய தலைவனையும் உணர்த்துகிறான் என்று சொன்னால், உள்ள எதுக்கு, இவன் வேடன், இதுவரைக்கும் உன் துன்பத்துக்கு காரணமெல்லாம் இவன் தான் என்று கருவியை சொல்லி, நீ என்னுடைய மகன், என்னோடு இருக்க வேண்டியவன் சொல்றாரு. அப்போ அந்த அப்படி சொல்றது என்ன சொன்னோம், உபதேசம். அப்படி சொல்றது உபதேசம், கேட்டல் ஞானம். அது என்னது? கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானத்தை அவர் வழங்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேண்டாமா? அப்ப உள்ள அவன் இருந்தா தானே, இல்லன்னா டம் இல்ல, இது பேட்டரி எடுத்தாச்சுன்னா அவர் பேட்டரி மாதிரி நம்ம அறிவில் இருக்கிறவர் யாரு? சிவபெருமான். அவரை எடுத்தா இங்க அறிவு இல்ல, படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப அவர் உள்ள இருக்கணுமா வேண்டாமா? அதுதான் உள்ளயும் இருக்காரு, அதான் அந்த உண்மை வைக்கிறாரு, விளங்குதா? எனவே அவன் உள்ளயும் இருக்கணும், ஏன்னா வெளியே இருந்து உணர்த்ததும் அவன் தான், உள்ள இருந்து உங்களுக்கு அதை விளக்குதும் அவன் தான். என்ன கருணை, விளங்குதா ஐயா? அவன் கருணை விளங்குதா, பாட விளங்கட்டா பரவாயில்ல, பெருமானுடைய கருணை விளங்குதா? என்ன நமக்கு இப்படிலாம் செய்யணுமா அவன், ஆனா அப்படி செய்கிறான், விளங்குதா? எனவே அவன் வெளியிருந்து நம்ம துன்பத்துக்கு காரணமான பொருள் யாரு, நீ யாரு என்பதை உணர்த்துவும் போது அவன் நாம சொன்ன அவனுக்கு விளங்கணுமே அப்படின்னு உள்ளயும் இருக்காரு, உள்ள இருந்து நமக்கு அறிவையும் விளக்கி கொண்டிருக்கிறார். அதனால உள்ள இருக்க வேண்டியது அவசியமே இல்லையா? அதனாலதான் இந்த சிவப்பிரகாசத்துல ஆன்மாவை பற்றி அந்த 29வது பாட்டு சொல்றாரா இல்லையா? எண்ணறிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழிந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான ஆக்கை அன்னரருளால் நன்னி அவையவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவங்கள் புரிந்து போக்கு வரவு உடைத்தாய் இல்லையா? இப்படிதானே சொல்றாரு. அதனால புலரும் புணரும் இரும் மலபாகம் பொருந்திய கால், இப்படி புணர்ந்த அந்த ஆணவம் என்ற இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் இல்லையா, உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி. இருளை எப்படி அகற்றினாரு? உள் ஒளியதனால், உள்ள இறைவன் அங்க அருள் சக்தியா இருந்து உங்க இருளை நீக்குகிறார், விளங்குதா? அப்போ சிவபிரா 29 அந்த ஆணவ மலத்துக்கு முன்னால 30வது பாட்டு ஆணவ மலம் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின பாட்டு. சரி, அதனால இங்க அந்த இறைவன் அவனுடைய சக்தி என்ன இருக்கணும், உள்ளையும் இருந்தே ஆக வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, அந்த உண்மை வைக்கிறார், இறந்ததுடைய உள்ளிருந்து மட்டுமில்ல வெளியையும் வந்து. எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் தம்முதல் குருவுமாய் உணர்த்த, குருவுமாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த என்பது முதல் பகுதி. குருவுமாய் உணர்த்து என்பது இரண்டாவது பகுதி. அப்போ எதை உணர்த்தினார், எதை உணர்த்தினார், பகை எது உறவு எதுங்கிறத உணர்த்தினாரு. துன்பத்துக்கு காரணம் எது இன்பத்துக்கு காரணம் எதுன்னு உணர்த்துறாரு இல்லையா. அதானே இப்போ திருவருள் பயனில் 21வது பாட்டு என்ன, துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல், அப்படிதானே. துன்றும் பவத்துயர் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிறவி, அதற்கு அதற்கு துணைப்பொருள் அது எது, ஆணவ அறியாமை. இன்பும் துணைப்பொருள் அதுக்கு என்னது, திருவருள் சொல்றாரா இல்லையா, சொல்றாரா இல்லையா சார். எனவே இந்த இரண்டையும் சொல்வதுதான் அங்கே ஞானம் இல்லையா. அதனால இங்கே என்ன சொல்றார், உணர்த்த எதை உணர்த்தினார், இந்த கருவிகள், கருவிகள் தான், இந்த கருவியினுடைய சார்பு தான் உன்னுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஐம்போல வேடர், இந்த கருவிகள் எல்லாம் வேடர், அவர்களோடு நீ பலகாலம் வளர்ந்ததினால அயர்ந்தனை, நீ யார் என்பதையே மறந்தாய், நீ மன்னவகுமாரன் என்பதை மறந்தாய். சேரியிலே சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு, சேரியிலே சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு நல்ல இடத்தை மிதிச்சா எப்படி தெரியும், அது செயற்கையாக நினைப்பான், விளங்குதா, அது அவனுக்கு எப்படி தெரியும். அப்போ நிலத்தினுடைய இயல்பு திண்மை, அது அப்படித்தான் இருக்கும், அதான் இயல்பு. ஆனால் இந்த நீரோடு சகதியாக இருப்பது செயற்கை, அந்த செயற்கையை இவனுக்கு எப்படி தெரியுது, இயற்கையாக, விளங்குதா. அதனால இந்த ஆன்மாவுக்கு இந்த வேடரோடு கூடி பிறப்பிறப்பில் பட்டு வருவதே இயற்கை என்று எண்ணுகிறது. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்போ பிறந்து பிறந்து இறந்து வருவதுதான் நம்ம தொழில்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தொழில் என்ன, பிறவாமையா இருக்கிறது தொழிலா, நான் தொழிலெல்லாம் கேட்கேன், இறைவனை பூசிப்பது அதான் தொழில். நம்ம தொழில் என்னது, பூசிப்பது அதான் தொழில், அதை மறந்து. அதனால இப்போ ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் நீ அயர்ந்தனை, உன்னை மறந்தனே என்று உணர்த்த, என்று உணர்த்த, அதன் பக்குவம் நோக்கி உணர்த்த. அது விட்டு, எந்த சார்பை விட்டு, அந்த வேடர் சார்பை விட்டு, வேடர் சார்பை, கருவி சார்பை விட்டு, அந்நியமின்மையின், அந்நியமின்மைன்னு என்ன, ஏன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா எதோடு இருக்கிறது, சிவத்தோடு தான் எப்போதும் இருக்கிறது. எப்போது எதுவோட இருக்கு, சிவத்தோடு தான். இந்த மலத்தின் சார்பு அதை விளங்க ஓட்டாமல் மறைச்சிருக்கு அவ்வளவுதான். அந்த மறைப்பு நீங்கவே, அந்த மறைப்பு நீங்கவே, அதற்கு தன்னுடைய இயல்பு விளங்குகிறது, விளங்குதா. அதனால இந்த ஆன்மா சிவத்தோடு தான் எப்போது இருக்கு. எது போல, எது போல அப்படின்னா, சூரிய வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு குருடன், ஒரு சூரிய வெளிச்சத்துக்குள்ளே இருக்க ஒரு குருடன், அதை கண்ணில் படலம் பறைந்தவன், அந்த படலம் தீர்ந்த விடத்து நாம் சூரிய ஒளியில் இருப்பதாகவும், படலம் உள்ள காலத்தில் சூரிய ஒளியிலே இருந்தாலும் இருட்டிலே இருப்பதாகவும் உணர்வது போல, அவன் எப்போதும் அந்த திருவள்ளுவர் ஒளிக்குள்ள தான் இருக்கான். தன் அருள் வெளிக்குளே சொல்றாரா இல்லையா, அப்படிதான் எப்போதும் இருக்கான். ஆனா அந்த நிலையில அது உணரல. அப்போ அந்த குற்றம் நீங்கவே என்னாகிறது, தன்னுடைய நிலையை உணர்கிறது, விளங்குதா. இங்கே இந்த நூற்பாவில் இதை உணர்த்த உடனே அதுக்கு பக்குவம் நோக்கி தானே உணர்த்துறாரு, உணர்த்தின உடனே அது உணர்ந்து அந்த சார்பை விடுகிறது. விட்டா அவனுடைய பெருமானுடைய திருவடியை சேருகிறது. அந்நியமின்மையின் அந்நியம், ஏன்னா அவன் எப்போதும் அனன்யமா நம்ம கூட தான் இருக்கான். நம்ம கூடயே இருக்கிறதுனால அவனை என்ன செய்யுது, உணர்கிறது. அரண்கடல் செல்லும்னா என்ன, அதை உணர்கிறது. பெருமானுடைய திருவடியில தான் நான் இருக்கோங்கிறத உணர்கிறது. போறான் வாராம்னு சொல்லப்படாது இல்லையா, இங்கே உணர்கிறான். அப்போ விளங்குதா? ஏன்னா இந்த சூத்திரத்தில் சொல்கிறாரு. இதில் முதல் பகுதியில் என்ன சொன்னோம், முதல் பகுதி நாலு பகுதியாக பிரித்தோமா இல்லையா? முதல் பகுதி என்ன, தவத்தினில் உணர்த்த ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது என்றார். அதான மேற்கோடு. எனவே இவ்வான்மாக்களுக்கு, எவ்வான்மாக்களுக்கு தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு முற்சை தவத்தான். முற்சை தவத்தானா முன் செய்த தவத்தான? அதனால என்ன உணர்த்து, இந்த ஒரு விரைவில் செய்த தவத்தான் அமையாது. அதை சொல்லணும், இந்த ஒரு விரைவில் செய்த தவத்தான் அமையாது, பல பிறவிகளிலே செய்த அந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக. இதான் நாம சொல்லணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டா வண்டி போகிற மாதிரி கடகடான்னு போகணும். என்னைக்கு அப்படி சொல்ல போறீங்களோ தெரியல. சொல்ல மாட்டேடா, கேட்டுக்கிட்டத சரிதான். அது வந்து உங்களையே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் ரேட்டிங்கே ரொம்ப தப்பாக இருக்கு. உங்களை விட பல வகையிலையும் நான் தாழ்ந்தவன் தான். விளங்குதா? இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது. இல்லை சார், நான்லாம் வந்து எங்களுடைய துறையே வேற இல்லையா, டெக்ஸ்டைல் இன்ஜினியரு, இரும்பு கடினமான பொருள்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். விளங்குதா? நாங்களே படிக்க முடியுதுன்னா உங்களால் நல்லா படிக்கலாம். விளங்குதா? உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். இது யாருக்கும் யாரும் சுதந்திரமாய் பெறுவதில்லை. பெருமான் கொடுக்குற கொடை இல்லையா, அவன் இதை கொடுப்பதற்கு தான் வச்சிருக்கிறான். அந்த செல்வம் வந்து அவன் அனுபவிப்பதில்லை, நமக்கு கொடுக்கத்தான். அப்போது தந்தையினுடைய செல்வமெல்லாம் யாருக்கு? அவன் பிறந்த உடனே எழுதி வச்சிருவாரா? அப்போ அவனுக்கு அது அதை ஆளுவதற்கான தகுதி வந்தால் கொடுப்பார். விளங்குதா? அப்போ நீங்கள் தான் தகுதியை வளர்க்கணும். விளங்குதா? அப்போது நீங்கள் அந்த பூசணியை செய்து பூ வந்தா நீங்கள் என்ன படி பாடம் விளங்குச்சோ விளங்கலையோ இங்கே வந்தாச்சா? வந்ததில் ஒரு 50 பேர் வந்தாச்சுன்னா ஒரு 30 பேர் 35 பேர் தீச்சி எடுத்தாச்சு சார். பூசையை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் இந்த பயிற்சியினுடைய வெற்றி. எல்லாரும் பெரிய புலவர் ஆயிரணும்னு ஒருத்தரும் நாங்கள் நினைக்கலை. சிவ ஒழுக்கம் வந்தால் போதும் முதல்ல, மற்றதெல்லாம் அவர் தருவார். சிவ ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு முயன்றாலும் அவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றமே வரவே வராது. எனவே நம்ம பார்த்த உடனேயே எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட இல்லையா. நம்மை பார்த்து ஒருவன் இகழ்ந்தால் அது நம்மை இகழ்வதில்லை, நம்முடைய சமயத்தை இகழ்வது. நம்முடைய சமயத்துக்கு எழுக்குன்னு நினைக்கணும். அது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் நம்ம செய்வோம் நல்லா வளரும். விளங்குதா? எனவே இங்க முதல் பகுதியில் இந்த ஆன்மாக்களுக்கு பல செய்த தவத்தால் ஞானம் நிகழும். ஞானம் நிகழும்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப நான் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரே இதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஞானம் பெறுவதற்கான தகுதி கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு. அங்கே ஞானம் ஞானம்னு சொன்னாலும் நீ எப்படி சொல்லணும்? தகுதி கிடைக்கும். ஞானம் நிகழும்னு சொன்னாலும் ஞானத்துக்கான தகுதி நிகழும்னு சொல்லணும். விளங்குதா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ மாது பதியா அப்படின்னு தான் இல்லையா. அப்போ ஞானம் தானாக நிகழ்ந்தால் குரு தேவையில்லை இல்லையா, அதனால் அது நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு ஏது என்ன சொல்கிறாரு? மேற்சரியா கிரியா யோகத்தை செய்தொழி. சரியா கிரியா யோகம், சரியை கிரியா யோகத்தை செய்தொழி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்றார் இல்லையா. எனவே இங்க மேற்சரியா கிரியா யோகம். எனவே அந்த மேல் என்ற அடையாளே, மேல் என்ற அடையாளே, இது அந்த அடை வந்து மற்றதிலிருந்து வேறுபடுத்துகிறது. எதை? சரியை கிரியை யோகத்துல மேல் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அல்லாதது ஒன்று இருக்கா இல்லையா? எனவே அதை நாம உபாயம் என்று பார்த்தோம், உபாயம் இல்லையா? எனவே இந்த உண்மை சரியை கிரியை யோகம் அதான் மேல் என்று சொல்லப்பட்டது. உண்மை என்பது என்ன? உண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அது பக்குவம். அது பக்குவத்துக்கு மெய்னா என்ன? எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் வருது, பொய்யும் உள்ளத்திலிருந்து தான் வருது, வேற எங்கிருந்து வருது? வேற எங்கிருந்தோ வருது, எல்லாம் அங்கிருந்து தான் வருது. வேற எங்க இருந்தா ஏன் வருது பொய்யெல்லாம்? மெய் என்றாலும் உண்மைனாலும் ஒண்ணுதான் இல்லையா? உண்மையாவது உள்ளதன் தன்மை, உள்ளதன் தன்மை. எனவே இங்க இந்த இதுல இங்க உண்மைங்கிறதுக்கு உண்மை சரிகை என்ப மெய்ப்பொருளிடையே வைத்த அன்பின் காரணமாக செய்வது, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுதான் மேலான சரிகை, அதான் உண்மை சரிகை. மெய்ப்பொருளிடத்துல அன்பு கொண்டு செய்வது. எதுல அன்பு இருக்கணும்? ஏன்னா நாம செய்யும் போது பாசத்துல பற்று கொண்டு செய்கிறோம். எனக்கு வீடு கிடைக்கட்டும், ஒரு கார் வாங்கிடணும், அப்படி செய்யறமில்ல. இதெல்லாம் பாசத்தின் மீது பற்று காரணமாக செய்கிற வழிபாடு. விளங்குதா? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும், என் மனைவி நோய் தீரட்டும் அப்படின்னா அது பசுவின் மீது வைத்த பற்று காரணமாக செய்வது. விளங்குதா? இப்படியும் அப்படியும் இருக்கு, செய்யறோமா இல்லையா? செய்யறோம் இல்லையா? அந்த ரெண்டும் உபாயம். அதெல்லாம் என்னது? உபாயம். அப்ப என்ன இருக்கணும்? சிவத்தின் மீது அன்பு காரணமாக. அப்ப சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி எப்படி செய்யறதுயா? நவகோடி நாராயணய்யா சொல்லுங்க, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி செய்யறது? பூசை செய்யறதுன்னு வந்துட்டேன். அந்த பெட்டியை, பூசை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க மெய்ச்சரியை செய்யுங்க, மெய்க்கிரியங்காங்களே, அது எதியா மெய்? அவன்கிட்ட அன்போடு செய்யுங்க, கொடுங்க அன்பை நான் செய்தேன்னா நானா மாட்டோங்க? கொடுங்க செய்தேன். அது நிஷ்காமிகம், அது நிஷ்காமிகம். உணர்வே இல்லாமல் செய்கிறது அப்படின்னா அது உண்மை வழிபாடு ஆயிருமா? பறக்க பார்த்துட்டு எதையும் சிந்திக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இங்கே, வேற எதையோ நினச்சிக்கிட்டு, அது ஆயிருமா? ஆகாது. அப்போது இறைவன் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னு சொல்கிறோம்ல, அது என்னது சார் விளங்க மாட்டுக்கு சொல்லுங்கன்னு யாராவது கேட்கலாம். ஒன்று செய்வதெல்லாம் சரிதாமா? இந்த இறைவன் மீது அன்பு அப்படின்னா என்ன? இறைவன் மீது அன்பு அதாவது இறைவன் நமக்கு செய்ய உபகாரத்தை உணர்ந்து செய்வது. எத்தனையோ நமக்கு செஞ்சிருக்காமல, அதை நினைச்சுக்கிட்டே செய்யா, பூஜையை சும்மா செய்யாத. பெருமானே எனக்கு நல்ல தாய் தந்தையர கொடுத்தேற, நல்ல காய்கால கொடுத்தேற, இப்படி பெருமானுடைய கருணையை உணர்ந்து உணர்ந்து செய், அதுதான் உனக்கு, அதான் அன்பு, அதான் மெய் வழிபாடு. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காத, அவன் கொடுத்ததுக்கு முதல்ல அன்பு செய். விளங்குதா உங்களுக்கு? அதான் எது எதிர்பார்ப்பா? இது எனக்கு ஏற்கனவே செஞ்சிட்டியேன்னு சொல்றோம். விளங்குதா? உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கைகால கொடுத்துருக்கிறாரு, இப்படியெல்லாம் எனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் எனக்கு இப்படிலாம் கொடுத்துருக்கே கொடுத்துருக்கேன்னு நினைங்க, அதுதான் அன்பு. விளங்குதா? இப்போ உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு கல்யாணம் நடக்கு அப்படின்னா ஒரு பூஜை நடை முத நாள் வைக்கிறீங்க. அப்போ நம்ம தாய் தந்தையர் போட்டாவெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறீங்களா இல்லையா? அந்த நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு தாத்தாவை நினைச்சிக்கோ அப்படிங்கிங்க. நினைச்சுக்கன்னா அவர் வீசியும் வீசியும் வச்சிருக்கதா பார்க்கவா? எதை நினைக்கிறது? அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறதான் அவரை நினைக்கிறது. விளங்குதா? இப்போ கடவுள் மீது அன்பு அவரை நினைச்சுக்கிட்டு செய்யறதுன்னு என்னது? அவர் செய்கிற உபகாரத்தை உணர்ந்து உணர்ந்து செய்தல். விளங்குதா? அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு என்ன ஆயிரும்? அவன் மீது அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அன்பு என்பது எப்போ வரும்? ஒரு உபகாரம் நிகழாத வழி அன்பு நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு. ஒரு உபகாரம் நிகழலன்னா என்ன நிகழாது? அன்பு நிகழாது. காரணமில்லாமல் காரியமில்லை, காரணமில்லாம காரியமில்லை. அப்போ நமக்கு ஒரே ஒருவன்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மை ஒன்றையே செய்யக்கூடியவன், நன்றுடையான் தீயதே இல்லான் என்றார். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. எனவே அதை நிறை நினைச்சு வழிபாடு செஞ்சா அது என்னது? உண்மை வழிபாடு. விளங்குதா? செய்வீங்களா? வெறுமான வார்த்தைகள் நமக்கு பயன் தராது. என்னன்னு விளங்காத வரைக்கும் உண்மை வழிபாடு பொய் வழிபாடுனா என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனவே அந்த வழிபாடு செஞ்சா என்ன வரும்? தகுதி வரும், ஞானத்துக்கான தகுதி வரும். அப்போ நமக்கு குரு வந்து ஞானத்தை கொடுப்பார். அப்போ இங்கே இதில் எழுந்த தடை என்ன? இப்போ இந்த முதல் இதில் இவ்வான்மாக்களுக்கு முற்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்பது தான் நாம் சொல்ல வந்த கருத்து. இதன் மேலே ஏற்பட்ட தடை என்ன? இதெல்லாம் ரிவிஷன், இதே பீரியடே முடிஞ்சு போகும் போல இருக்கு. சடச்சடன்னு சொன்னாலும் மேலே மேலே போகலாம். நான் உங்களுக்கு புரியாமல் மேலே மேலே அடுக்கிட்டு போனாலும் சடார்னு சாஞ்சிருமுனு தான் புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு பார்த்தா வேக்காடே ஆக மாட்டேக்கு, கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அப்போ தான் உற்சாகமாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் சொல்லணும் இன்னும் சொல்லணும்னு இல்லையாயா? முடியாத காரியம் இல்லை, செய்ய மாட்டேங்க. நாள் நெருங்கி கடைசி ஆகிட்டு போகுது. இந்த ஒரு சூத்திரத்தையாவது நல்லா படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இப்போது இந்த தவத்தை முற்றுப்பீச்சா இறைவன் வருவான்னு சொன்னோம், அது மேலே எழுந்த தடை என்ன? வகுப்பில் குறிப்பு எடுக்கீங்களா இல்லையா? அதை வீட்டில் போய் பார்க்கீங்களா இல்லையா? வீட்டுக்கு போனாலாம் சார் பார்க்க, இங்கே எங்கே பார்க்க? என்ன தடை சொல்லுங்க. ஏதாவது ஒன்றை செய்தால் போதும் என்பது ஒன்று, மூணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மேலும் நம்முடைய பிரமாண நூல்களிலே திருக்கோயிலில் பாடுனா போதும், தரிசிச்சா போதும், இறந்தா போதும் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? தீட்சை வாங்கினா முக்தி. இப்போ திருவுந்தியார் வேற படிச்சிட்டியோ? படிச்சடா, படிச்சாச்சு முடிச்சாச்சு. அது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற, உந்தி உந்தி பறக்க வேண்டிதான். இப்படி படிச்சீங்களா இல்லையா? ஆதாரத்தாலே ஆதார யோகத்தை செஞ்சு நிராதாரத்தை சென்று, நிராதாரம் எது? ஆதாரம் எது வரைக்கும் இருக்கு? இந்த உடம்பு, 36 தத்துவம். நிராதாரம் எது? அதுக்கு மேலே. அது என்னது? அறிவு வழி. அது என்னது? அறிவு வழி. என்ன அறிவு? பசு அறிவு. இது என்ன அறிவு? பாச அறிவு. பாச அறிவு உடம்பு, 36 தத்துவம். அதுக்கு மேலே பசு அறிவு இல்லையா? அது என்னது? நிராதாரம். மீதானம் எது? சிவ அறிவு, சிவஞானம். அதுக்கு செல்க அப்படித்தானே சொல்றாரு. ஆனா இப்போ இந்த யோகத்தை செஞ்சா போயிடலாம். எங்க போயிடலாம்? மீதானம். மீதானம்னா பெருமாள் சிவஞானம் திருவடின்னு சொல்லியாச்சு, அங்க போயிடலாம். சொல்றதா இல்லையா? அப்போ அதை செஞ்சா போதுமா? எல்லாமே என்ன சொல்கிறது என்றா, இப்படி நூல்களில் வேறு வேறாக கூறுவது போல் காணப்பட்டாலும், வேறு வேறாக கூறுவது போல காணப்பட்டாலும் அவையெல்லாம் ஒரே பொருளையே சொல்கின்றன, ஒரே பொருளையே சொல்கின்றன. ஒன்று நேராக சொல்கிறது, இன்னொன்று பரம்பரையாக சொல்கிறது. பரம்பரைன்னு என்ன? இதிலிருந்து அதுக்கு அதுக்கு அப்படின்னு விளங்குத, படிமுறையில் சொல்கிறது. விளங்குதா? எனவே எல்லாமே எந்த வழியில் சென்றாலும் கடைசியில் என்ன வேணும்? ஞானம் என்பதின்றி வீடு வேறு கிடையாது.
5: ஓம் நமசிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஆகவே இந்த இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினிவாதம், அதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடல், சுத்தாவத்தையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இணைய பல பிறவிகளின் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம் அகலா முணமருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்த முற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே. இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து, இணைய பல பிறவிகள்னா இணையன இப்படிப்பட்ட பிறவிகளிலே, இப்படிப்பட்ட பல பிறவிகள்னு ஏன் ஆசிரியர் சொல்றாரு? ஏன்னா முந்தைய பாடல்ல தான் நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறவிகள் சொன்னார். ஆகவே அடுத்த பாடல இப்படிப்பட்ட பிறவிகளிலே என்று தொடங்குகின்றார். இப்படிப்பட்ட பிறவிகளிலே இறந்து பிறந்து, உயிர்களானவை பிறந்தும் இறந்தும் அருளால் இருவினைகளை புரிந்து, ஒவ்வொரு பிறவியிலும் இரு நல்வினை தீவினைகளை புரியுது. எப்படி புரியுது? அருளின் துணை கொண்டுதான் புரியுது. அருளால் இருவினைகள் புரிந்து நல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் ஆசிரியர். அருளால் நல்வினை புரிந்து மட்டும் சொல்லல, அருளால் இருவினைகள் புரிந்துட்டார். அப்ப தீவினை செய்வதற்குமா அருள் துணை அப்படின்னு நம்ம கேட்போம். நாம துணைன்னு நினைச்சுடுவோம், உடந்தைன்னு நினைச்சுடுவோம். உலகையில் அப்படித்தான், ஒருத்தர் ஒரு தீவினை செய்தார், இன்னொருத்தர் கெடுதல் செய்தார், அதுக்கு அவர் நண்பர் ஒருத்தர் துணை செய்தார்னா அவரையும் உடந்தைன்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க, கூட்டுச்சதியாளர் சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனா சிவபெருமான் வந்து இருவினைகள் செய்வதற்கும் துணையா இருக்கு, அவர் தன்னுடைய அருளால இருவினைகள் செய்வதற்கும் துணையா இருக்காருன்னு சொல்றாங்களே, அது எப்படின்னா துணைன்னா இங்க உடந்தைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவன் செலுத்தாம ஆன்மாவால எதையும் செய்ய முடியாத. ஆகவே எல்லாம் அவன் செயல் தானே சொல்றோம். எல்லாம்ங்கும் போது நல்வினை தீவினை எல்லாமே அதுல அடக்கம் தானே. அப்ப நமக்கு ஐயம் வரும், நல்வினைக்கு சுவாமி துணையா இருக்க வேண்டிதான், தீவினைக்கும் துணையா இருக்காரா? என்கிட்டேருந்து ஒருத்தன் பணத்தை திருடிட்டு போனான்னா அவன் திருடுனது தீவினை, அதுக்கும் சுவாமி துணையா இருக்குனார்னா அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் அதங்கப்படுறேன். என்ன அப்படின்னா சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலா அப்படிங்கிறேன். என் நண்பன் ஒருத்தட்ட உரிமையா பேசுற மாதிரி பேசுறேன். என்னண்ணா நீ நினைச்சிருந்தா என்ன இதுல இருந்து அந்த பிரச்சனை வராம நீ தடுத்திருக்கலாம் அப்படின்னு நண்பர்கிட்ட உரிமையா சொல்ற மாதிரி சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுக்கலாம், அவர் நினைக்கல அவர் விட்டுட்டார். அவர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு முன்வினை எனக்கு இருக்க போய் அதன் பலனாகத்தான் என்ன செய்கின்றார், எனக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். அது நேரையா வந்து ஏற்படுத்துவார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக எழுந்தொழி வருவார். சிவ புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக வருவார். பசு நல்வினையும் பசு தீவினையும் உலகியல் நல்வினை தீவினை செய்வதற்கு பலன் தருவதற்கு நேரில் வரமாட்டார் இல்லைங்களா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் மூணு வழியில சொன்ன மாதிரி பிற ஆன்மாக்கள் மூலமாகவோ பஞ்சபூதங்கள் மூலமாகவோ அல்லது இயற்கை நிகழ்வுகள் மூலமாகவோ தான் என்ன செய்வார் வந்து, அதாவது ஆதி தெய்வீகம்னா என்ன, வயதாகி மூப்பு வந்து அதனால வர்ற தளர்ச்சி அந்த மாதிரி அனுபவங்கள்லாம். தீவினைகள் மட்டும் இல்ல நல்வினைகளுக்குன்னு பார்த்தோம், நல்ல இளமையில பெறக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் வந்து தெய்வத்தினால வருவது. வேற அந்த காரணம் நமக்கு வெளிப்படையா தெரியலன்னா தெய்வத்தால வருவதுன்னு சொல்றோம். தெய்வத்தால வருவதும் அவங்க பின்னணியில இருந்து தான் தெய்வம் அவங்க துணை செய்யுது. முன்னாள் எழுந்தொருளி வந்து எப்ப வருவார், சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் குருவாக வருவார். இருவினை ஒப்பு வந்து மடவரிவாக வந்தா குருவாக எழுந்தொருளி வருவார். மற்றபடி ஒருவர் செய்த வினைக்கு பலனை ஊட்டுகிறார் அவ்வளவுதான். அதனால ஆணவ மல சக்தி கெடுகிறது. அந்த நோக்கம் இருந்துவிட்டால் நமக்கு வேற குழப்பத்துக்கே வழி இல்லை. ஆக எப்படி இருந்தாலும் தீவினை செய்பவனுக்கும் சுவாமியினுடைய அருள் துணையா இருக்குன்னு இங்க வருதே, அருளால் இருவினைகள் புரிந்திருந்தோம்னே அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்கு ஏதாவது அறிவுரைகள் மூலமாகவோ நல்லோர்களுடைய சார்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அறிவுரை ஏற்படுத்தி தீவினைக்கு போகாமல் அந்த ஆன்மாவை தடுக்க முடியும்னா நிச்சயமா அவர் வந்து அந்த மாதிரி செய்து அந்த ஆன்மாவை தீவினையிலிருந்து காப்பாற்றி விட்டுருவார் இல்லையா. அந்த அறிவுரைகள் எதுக்கும் அந்த ஆன்மா கட்டுப்படாது. தீவினை செய்வதில் அவ்வளவு தீவிரமான ஒரு உறுதியோடு இருக்கிறது அப்படின்னா அதை செய்ய விட்டு அதற்குரிய பலனை ஊட்டி இல்லையா, அத அந்த பலனை அனுபவித்ததுனாலே அந்த ஆன்மாவானது திருந்தி மேற்கொண்டு அந்த தீவினையை செய்யாமல் இருக்கும்படிதான் செய்ய முடியும். அதான் முடிவான வழி அதுதான் இல்லைங்களா. ஆகவே அதன் குணவழி விட்டு திருத்துகின்றார். அதான் பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே என்பது முத்தி பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி ஆதீனத்தில காலை பூஜையிலே பாடப்படுகின்ற பாடல். ஆகவே அவரவர் குணவழி விட்டு செய்ய வேண்டும் அப்படி தீவிரமா இருக்கிறவனை அப்படி செய்ய விட்டு இது பண்றார். அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு வருதேன்னா மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு அது கஷ்ட காலமாக இருக்கலாம். முன்னை தீவினை பலனை அனுபவிப்பதுக்குரிய காலமாக இருப்பதனாலே அதனோடு இணைத்து விடுகின்றார். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் தான் இப்படி தெளிவா அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றது. அல்லது வேற எப்படி பார்த்தாலும் அதுக்கு தீர்வே கிடைக்காது இல்லையா. ஆனா உலகியல் ரீதியிலே சட்டத்துறையிலே காவல்துறையிலே நீதித்துறையிலே உள்ளவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து வர வேண்டும். அதுவும் எம்பெருமான ஆணைதான் இல்லையா. ஏன்னா நான் கைப்பணத்தை இழக்கணும்னு எனக்கு ஒரு ஊழல் இருக்குது, அந்த ஊழல் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு போறான், அவனுக்கு ஏதோ அவசர தேவை அதனாலதான் திருடுறான். எனக்கு பணத்தை இழக்கணும்னு ஊழல் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும், அவன் ஊழல் என்னன்னே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எப்படி ஏன் ஊழல் தெரியும், யாருடைய ஊழும் யாருக்கும் தெரியாது இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சா நாம இங்க இருக்க மாட்டோம், கைலாயத்துல தான் இருப்போம் இல்லையா. எப்ப என்ன அனுபவம் வரும்னு யாருக்கும் தெரியாது. என்ன அனுபவம் வந்தாலும் நம்ம திருவருளையே வணங்கி கொண்டிருந்தால் அது நமக்கு உய்வை தந்துவிடும் என்றுதான் நம்ம நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆகையினாலே அருள் வந்து துணையா இருக்குன்னா உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இது நல்வினையும் தீவினையும் உயிர்கள் செய்து அந்த பலனை அனுபவித்து தான் இது பண்பட்டு முன்னேறணும். ஆகவே அதுக்கு துணையாக இருக்கிறது அவ்வளவுதான். உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. துணையாக இருந்த தீவினைக்கு துணையா இருக்கிற அருள் தான் பின்னால அந்த தீவினைக்கு உரிய தண்டனையும் கொடுக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா. அப்ப என்ன நீ தானே செய்ய வச்ச அப்படிமா, தீவினை செய்யும் போது இறைவன் செய்ய வச்சான்னு நினைச்சா இறைவனை பத்தி ஏதாவது நினைச்சிடனா தீவினை செய்யும் போது இல்லையா. தீவினை செய்யும் போது எந்த வழியை பத்தி நமக்கு அந்த கவலை இல்லை, நமக்கு அது வேணும்னா வேணும், அடுத்தவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் செய்யறான். செஞ்சு முடிச்சு மாட்டிக்கிட்ட பிறகு எனக்கு என்ன இறைவன் தானே செய்ய வச்சான்னு பேசினா அது என்ன முறை இல்லையா. செய்யும் போதே அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைச்சலையே, செய்யும் போதே இறைவனை பத்தி சிந்தனை வந்தா அப்பவுமே தடுத்திருப்பான், அதை வேண்டாம்னு கைவிட்டிருப்பான். ஆகவே அருள் வந்து துணையாக இருக்குதுன்னா அது அதை செய்ய வைத்து அதற்கேற்ற பலன்களை கொடுக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அருள் துணையாக இருக்கிறது. அதுதான் அதுக்கு காரணம். பண்டார சாஸ்திரங்களில நமச்சிவாய மாலையிலே இந்த விஷயம் ரொம்ப விரிவாக விவாதிக்கப்படுகின்றது. நமச்சிவாய மாலையில் அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும், அருந்தும்னா இருவினைக்கேற்ற பயன்களை அருந்தும்னு அர்த்தம். அருந்தும்னா அதன் பயன்களே அருந்தும், ஆனா அருந்தும் அதான் அனுபவிக்கும். இது சகலம், இதுதான் சகல நிலை. இது வரைக்கும் சொன்னது இதுதான் சகல நிலை. என்னன்னா திருவருள் திரோதான சக்தியாக அது நிற்க, இது திருவருள் பற்றிய உணர்ச்சி இல்லாமல், ஆனால் உணர்ச்சி இல்லாவிட்டாலும் திருவருள் அந்த உயிர்களுக்கு துணை செய்கிறது. திருவருளின் உதவியினாலே உயிர்கள் நல்வினை செய்கின்றன, தீவினை செய்கின்றன. திருவருளாலே அந்த வினைகளின் பயன்களையும் அனுபவிக்கின்றன. இதுதான் உயிர்களுடைய சகல நிலை. இது சகலம். அகலா உணம் அருவும் இருபயனும். அகலானா அந்த இடத்துல அகலாது என்று ஒரு தூணா சேர்த்துக்கணும், அதாவது அகலாமல் என்று அர்த்தம். அகலாமல் உணம் அருவும் இருபயனும் என்று சொன்னது சஞ்சித வினையை. முன்னாடி ஒரு பாட்டை சொல்லியிருப்பார், இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்வினையை செய்தால் அது கண்டிப்பா புண்ணியம்னு ஆகும், தீவினை செய்தால் அது கண்டிப்பா பாவம்னு ஆகும். நல்வினை தானே புண்ணியம், தீவினை தானே பாவம், நல்வினை புண்ணியம் ஆகும்னு சொல்றீங்களேண்ணா. இப்ப தூளமா அது செய்யப்படும் போது நல்வினை செய்து முடிக்கப்பட்ட பிறகு செய்தவன் இருக்கின்ற புத்தி தத்துவத்திலே அது புண்ணியம் என்று அது பதிகின்றது, ஆற்றலாக பதிகின்றது. அது மாதிரி தீவினை அது செய்து முடிக்கப்பட்ட பிறகு அது பாவம் என்று ஆற்றல் ரூபமாக மனதிலே புத்தியிலே பதிந்திருக்கின்றது. புத்தியில சூக்கு உடம்புல உள்ள புத்தியில அப்படி புத்தி தத்துவத்தில் இருக்கிற புண்ணிய பாவம் தான் உரிய காலம் கூடி வரும்போது இல்லையா, அங்கு நியதி தத்துவம் இந்த புண்ணியம் உனக்கு இருப்பதனாலே நீ இன்ன பலனை அனுபவிக்க வேண்டும் என்று

இதைத்தான் சிந்திக்கணும்னு அந்த நியதி தத்துவம் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகின்றது. இல்லையா, கலையானது நம்முடைய செயல்திறனை ஊக்குவித்து இதை நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம செயல்திறனை ஊக்குவிக்கிறது. வித்தையானது இதுல நம்ம அறிவை செலுத்துகிறது, நல்லா சிந்திச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. அராகமானது இதன் மீது நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் துணை தத்துவங்கள் வாயிலாக திருவருள் நமக்கு எல்லாவற்றையும் ஊட்டி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி வேறு வேறு அனுபவங்கள் உள்ளவர்களுக்கும் இதே தான். எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய அனுபவத்தை சொன்னேன். இதே மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊர்ல இன்ன வேலையை செய்யணும்னா அது அந்த காலம் வரும்போது அந்த நியதி கூட்டி வைத்து அந்த வேலையை செய்வதற்கு ஏற்ற அறிவு செயல் திறன்களை எல்லாம் அந்த கலை வித்து அராகம்லாம் ஏற்படுத்தி அப்படித்தான் உலக அனுபவமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் ஆன்மாக்களாகிய நாம காலத்தோடு சேர்ந்திருக்கிறோம், நியதியோடு சேர்ந்திருக்கிறோம், கலை வித்தை அரகத்தோடு சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்து ஒவ்வொரு செயல்பாட்டில் ஈடுபடுறோம், அனுபவத்தை பெறுறோம். இந்த அஞ்சு கூடையும் நம்ம சேர்ந்திருப்பதனால கால நியதி கலை வித்தை அராகம் அஞ்சு கூடையும் சேர்ந்திருப்பதனால நம்ம புருடன் விளங்குகின்றோம் என்று நாம இதுவரைக்கும் படித்த படிப்பையே ஒரு ஒரு திருப்புதல் பண்ற மாதிரி இந்த இடம். ஆகவே நல்வினை தீவினை செய்தால் அது புண்ணியம் பாவம் என்று புத்தி தத்துவத்தில் பதிவாகும். அதான் அகலாம் உணம் அருவும் இருபயனும் என்றார். அகலாமல் நீங்காமல் முன்னர் பொருந்தி இருக்கக்கூடிய இருபயனும், முந்தைய பிறவிகளிலே நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாம் அந்த முந்தைய பிறவிகளிலேயே புண்ணிய பாவமாக நம்ம புத்தியில பதிஞ்சிருக்குது. அடுத்த பிறவின்னா தூள உடல் தான் நீங்குது, சூக்கும் உடல் நீங்கல. அந்த சூக்கும் உடல்ல தான் புத்தி தத்துவம் இருக்கு, அந்த புத்தியில தான் புண்ணிய பாவம் இருக்கு. ஆகவே அது நீங்கல, தூள உடல் தான் நீங்குது, புண்ணிய பாவங்கள் புத்தியில அப்படியே இருக்குது இல்லையா. ஆகையினாலே அந்த புத்தி தத்துவத்திலே புண்ணிய பாவங்கள் இருக்கின்றன. அந்த புண்ணிய பாவங்களை நம் அறிவிலே ஒத்து நாம் காண வேண்டும். எனக்கு புண்ணியங்கள் நிறைய இருக்க வேண்டும், அதுக்கு இன்னும் இன்னும் எனக்கு நிறைய இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் இருந்தாதான் இன்பம் கிடைக்கும் இல்லையா. பேங்க்ல டெபாசிட் போட்டிருந்தாதான் நாம ஏடிஎம்ல எடுக்க முடியும் இல்லையா. அத மாதிரி புண்ணியம் இருந்தாதான் நம்ம பலன் பெற முடியும் இல்லையா. அப்போ எனக்கு இன்னும் நிறைய புண்ணியங்கள் இருக்கணும் என்று அதன் மீது ஒரு விருப்பம் வைத்தால் அது இருவினை ஒப்பும் ஆகாது. புண்ணியம் இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அவற்றின் பயன்களாக என்ன வந்தாலும் சரி, அவற்றில் எனக்கு கருத்து இல்லை. என்னுடைய கருத்தெல்லாம் சிவபுண்ணியங்கள் செய்வதில் தான். அந்த சிவபுண்ணியங்கள் செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லையா, அதிலே எனக்கு மகிழ்ச்சி திருப்தி. வேற ஏதாவது எனக்கு உலகியலாக ஏதாவது எனக்கு வெற்றி கிடைத்தாலும், தோல்வி கிடைத்தாலும், லாபம் கிடைத்தாலும், நஷ்டம் கிடைத்தாலும், அதுல நான் கவலை வைக்கல. இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ண முடிந்ததா, ஒரு சிவபுண்ணியத்தை வந்து ஒரு இதை செய்ய வேண்டும் விரும்பி ஒரு சிவபுண்ணியத்தை பணியாக மேற்கொண்டிருந்தால் அந்த பணியை செய்வதற்கு முட்டுப்பாடு வராமல் இருக்கிறதா, அந்த அளவிலே மகிழ்ச்சி காணுதல். அதைத்தான் நாயன்மார் வரலாறு பார்க்கிறோம், பெரிய புராணத்துல பார்க்கின்றோம். எவ்வளவு குடும்பத்துக்கு அத்துணை வறுமை, அப்பமும் அதற்காக அந்த வறுமையை போக்க பொண்ணை கொண்டு சென்றவர் வழியிலே குங்குளியத்தை பார்த்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த திருப்பணி தான் அவருக்கு அங்க மேலாக தெரிகிறது. அதன் முன்னால் என்ன பொறுப்பில்லாத கணவர் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்ப வறுமையை தீர்ப்பதற்காக தான் அவர் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு தான் செல்கிறார். எதன் பொருட்டு அதை மறக்கின்றார் என்றால் சிவபணியின் பொருட்டு மறக்கின்றார். அப்போ அந்த ஆன்மாவை தாங்க வேண்டியது சிவபெருமானுக்கு கடப்பாடாகின்றது இல்லையா. அவரை திருக்கோயிலே இருக்க வச்சுட்டு அங்க வீடை அருமையாக குபேர புரியாக ஆக்கிவிட்டு வீட்டுக்கு போவான்னு அனுப்புறார். ஆகவே ஆனா அதை அப்படிலாம் சுவாமி செய்வார்னு நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இவரது செய்யவில்லை. அவர் தன்னையே இழந்து அந்த சிவபணியிலே தன்னை இழந்து விட்டார். ஆக அந்த மாதிரி புண்ணிய பாவங்களில் வந்து கருத்து செலுத்தாமல், புண்ணிய பாவங்களின் பயனாக விளையும் இன்ப துன்பங்களிலும் ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்பும் வைக்காமல் இல்லைங்களா, நல்வினை தீவினைகளிலும் விருப்பு வெறுப்பு வைக்காமல், நல்வினை தீவினைகள் செய்யும் போது, செய்து முடித்த பிறகு புத்தியில இருக்கும் போது புண்ணிய பாவம், பலன்களாக விளையும் போது இன்ப துன்பம். ஆகவே செய்யப்படுபவை ஆகாமியம், புத்தியில இருப்பது சஞ்சிதம், பலனாக வருவது பிராரத்தம். மூவகை வினைகள் ஏற்கனவே படித்தோம். மூன்று வகை வினைகளிலும் அந்த ஆன்ம அறிவு ஒத்து நிகழ வேண்டும். ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ வைக்காமல் ஒத்து நிகழ வேண்டும் இல்லையா. அதான் என்ன அப்படின்னு சொன்னால், பகல் நேரம், மூன்று நண்பர்கள், அதுல ஒருத்தன் வந்து டிவியில ஒரு புரோகிராம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறான், இன்னொரு நண்பன் வேற ஒரு புரோகிராம் பார்க்கணுங்கிறான், அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம், மூணாவது நண்பன் என்ன பண்றான், அவன் எனக்கு படிக்கின்ற வேலை இருக்கிறது, நான் அதை

0: படிச்சுக்கிட்டு இருந்தா போதும், நீங்க என்னன்னாலும் பாத்துக்கோங்க, அதனால நான் தலையிடலன்றதான் இல்லையா. முதல்ல நண்பன், நான் கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பாப்பேன்னு அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மகிழ்ச்சி, அடுத்தவனுக்கு வருத்தம், இது எப்பண்டா முடியும் தெரியலையே இல்லையா. உனக்கு அரை மணி நேரம் தான் டைம், அப்புறம் நான் என்கிட்ட கொடுத்துறனும் ரிமோட்டேங்கிறான். இவன் எப்பண்டா அரை மணி நேரம் முடியும்னு இவன் அதே வெறுப்புல இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியில இருக்கிறான், ஆகா நம்ம ப்ரோக்ராம பாக்குறோம்னு இல்லையா. முடிஞ்சது உடனே அவன் ரிமோட்டை கொடுங்கிறான், அவன் அவனுடைய அவனுக்கு பிடிச்ச சேனலை வச்சு அவன் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறான், இவனுக்கு வருத்தமாகுது. இந்த ரெண்டும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மூணாவது நண்பனுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அந்த நிகழ்ச்சி ஒரு நாள் தெரியும், இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் தெரியும், ஏன்னா ரெண்டு நிகழ்ச்சியுமே அவனுக்கு கருத்து இல்லை, அவனுடைய கருத்து மூன்றாவது விஷயத்துல இருக்குது, அவனுடைய படிப்புல இருக்குது. இப்ப உங்க என்ன, கரண்ட் போயிருது பகல் நேரம், கரண்ட் போயிட்டது, டிவி ஓடல, டிவிக்கு இன்வெர்டர் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கவும் இல்லை வச்சுக்கோங்க, டிவியும் ஓடல, ரெண்டு பேருக்குமே டிவி பார்த்தா ரெண்டு பேருக்குமே வருத்தம் வந்துருது. ஆனா அப்பவும் அந்த மூணாவது நண்பனுக்கு எந்த வருத்தமும் இல்ல, ஏன்னா அவனுடைய பணி தடைபடுவதற்கு அங்க எந்த ஒரு இடையூறும் ஏற்படல. அவனுடைய கருத்து பூரா நம்ம படிச்சிட வேண்டிய நூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் இல்லைங்களா. அத மாதிரி உலகியலாக வரக்கூடிய இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ கருத்தை வைத்து இது இப்படிதான் நடக்கணும், அது அப்படி நடக்கக்கூடாது, அப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலேயே தீவிரமாக இருப்பவர்களுக்கு தான் நினைத்தபடி நடந்தால் அளவில்லாத மகிழ்ச்சியும், நினைத்ததற்கு கொஞ்சம் குறைவாக நடந்தால் ஓரளவு வருத்தமும், நினைத்ததற்கு மாறாக நடந்தால் ரொம்பவும் வருத்தமும் உண்டாகி, இந்த மகிழ்ச்சியிலும் வருத்தத்திலுமே இந்த ஆன்மாவானது தோய்ந்து தோய்ந்து, அது திருக்கோயில் வழிபாடுன்னு போனாலும் அங்கேயும் இது குறித்த சிந்தனை தான் வரும். எதனாவது ஒன்றிலே தீவிரமான ஒரு உலகியனாக ஒரு இச்சை வச்சிருந்தால் அந்த சிந்தனை தான் வரும். ஒரு ஒரு ஒரு விஷயத்தின் மீது தீவிரமான வெறுப்போ அல்லது தீவிரமான வெறுப்போ இல்லையா, வெறுக்கத்தக்க அளவு கூட ஒருவர் நம்மிடம் நடந்திருக்கலாம். ஆனால் நானாலும் நாம அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்முடைய வழிபாட்டையே வந்து பாதிக்கின்ற அளவுக்கு நம்மை ஆதிக்கம் செய்துவிடும். எப்படியோ நமக்கு அருள் செய்கின்ற இறைவனை விட நமக்கு துன்பம் செய்த ஒரு ஆளை பத்தியே நம்ம பேசி பேசி நம்ம நேரம் பூரா அதிலே கழிந்து போய்விடும் இல்லையா. அது அனுஷ்டானம் உட்கார்ந்தாலும் சரி, பூஜைன்னு போனாலும் சரி, அதனால எந்த அனுபவம் வந்தாலும் அது வினைக்கீடாக வந்தது என்று நாம் கருத வேண்டும் என்று இதை யாரு சொல்றது? இது சொல்றதுக்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உமாவதி சிவன் சொல்றார், அவரே என்று ஞானிகள் சொல்வார்கள், ஆகமங்கள் சொல்லுன்னு சொல்லும் போது இங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பேச முடியுமா? உமா விஷயம் அத்துணை அருமையா சொல்றாங்க. அப்ப என்னன்னா நம்முடைய கவனத்தை கான்சன்ட்ரேஷனை மூணாவது விஷயத்துல வைத்து விட்டால் இந்த ரெண்டுல எது வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற நிலை ஏற்படும். ஆகையினாலே அந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான் என்ன, சிவபுண்ணியங்கள்ல மட்டும் கருத்து, சிவபுண்ணியங்களுக்கு முட்டுப்பாடு இல்லாம இருக்குதா, அதுல ஒரு மன நிறைவு. உலகில் அனுபவங்கள் அது வினைக்கீடாக வரும், முன்வினையை பத்தி எனக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும், அந்த முன்வினைகள்லாம் கழிவதற்கு அவர் ஏதோ எனக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார், அதனால அவர் எது செஞ்சாலும் அது சரியா தான் செய்வார், நான் செய்ய வேண்டிய கடமை அவருடைய வழிபாடு, அதை எனக்கு செய்யறதுக்கு அவர் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தல, இடையூறும் ஏற்படுத்தல, அதுக்கு நல்ல அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று அந்த அந்த வழியில போவானா, அதான் முடிவினை உதவு பயன் என்பது. அதுதான் வினைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடியவை சிவபுண்ணியங்கள். எழுகடல் மணலே அளவிடு அதிகம் சொன்னார் இல்லையா, அவ்வளவு கடற்கரை மணல் அளவுக்கு எண்ண முடியாத வினைகளை செஞ்சிருந்தாலும் அத்தனைக்கும் பிறவி எடுத்து அனுபவிச்சு கழிக்கணும்னா முத்தி என்பதே முடியாமல் போயிரும், ஏன்னா அந்த பிறவியில இன்னும் புது வினைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் முடிஞ்சு போவதற்கு உரிய வினைகள் சிவபுண்ணியங்கள் தான். சிவபுண்ணியங்களை செய்ய தொடங்கி விட்டது ஒரு ஆன்மானா மற்ற வினைகள் எல்லாம் சுவாமி ஒதுக்கி வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் பிறவி கொடுப்பதே கிடையாது, ஒதுக்கி ஒதுக்கி வச்சு இவன் சிவபுண்ணியதே மேலும் மேலும் சரியை செய்தவன கிரியைக்கும் கிரியை செய்தவன யோகத்துக்கும் உயர்த்தி உயர்த்தி முடிவில் ஞான நெறிக்கு உயர்த்தி குருநாதனாக எழுந்தருளி வந்து தான் செய்கின்ற தீட்சையிலே உள்ள அத்துவ சுத்தி என்ற அற்புதமான கிரியையினாலே முன்வினைகள் எஞ்சி இருக்கின்ற முன்வினைகள் இன்னும் எத்தனையோ பிறவிகளை தரக்கூடிய முன்வினைகளை எல்லாம் வறுத்த விதை போல பிறவிகளை தராத வண்ணம் ஆக்கி விடுகின்றார். அதை பின்னால ஆசிரியரே அற்புதமா சொல்ல இருக்கின்றார். அதனால அத முடிவினை உதவு பயன் சிவபுண்ணியத்தை சொன்னார். அதுக்காக இங்க நான் அடியன் குறிப்பிட வேண்டியது வினைகளுக்கெல்லாம் முடிவும் அந்த வினைகளின் காரணமாக விளைய இருக்கின்ற பிறவிகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் தந்து ஆன்மா முத்தி பெறுவதற்கு வழி செய்யக்கூடிய சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு ஏற்படும். இன்பம் துன்பத்தை சமமாக கருதுதல் இருவினை ஒப்பு. இது கேட்பதற்கு நல்லா இருக்கும், கடைபிடிப்பதற்கு அரிது. எப்படி வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம்? சிவபுண்ணியங்களை செய்து வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம். அந்த மூணாவது பையனும் டிவி மேலேயே கருத்து வச்சான்னா அவனாலையும் அப்ப வந்து அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையும் அவனால சமமா ஏத்திருக்க முடியாது. அவன் கவனம் புத்தகத்து மேல இருந்ததுனால எந்த ப்ரோக்ராம் ஓடனா எனக்கு என்னன்னு அதனாலதான் இருக்க முடிஞ்சது. அவங்க மனமும் டிவியில இருந்தா அவனுக்கும் அந்த ரெண்டு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மேலேயோ அல்லது வேற ஒரு நிகழ்ச்சி மேலேயோ தான் ஆர்வம் போயிருக்கும். அதனால சிவபுண்ணியங்களின் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் என்ன இரு வினைகளும் அவற்றின் பயன்களும் சமமாக கருதப்படும் நிலை உருவாகிறது. அதான் முணமருவும் இரு பயனும்னு சொன்னது சஞ்சீதத்தை. ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினையும் சொன்னது பிராரத்தம். எதிர்வினைன்னு சொன்னது ஆகாமியம். ஒரு பிராரத்தம் என்னது ஒரு பிறவியில அனுபவிப்பதற்குரியது பிராரத்தம். அதான் ஒரு காலத்து அருந்தன்னாரு. அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறோம்? நான் என்ற உணர்வோடு முற்பட்டு அனுபவிக்கிறோம். அதனால முந்து நுகரும் பயன் என்று சொன்னார். அந்த பிராரத்தத்தை அந்த முறை வந்த வினைனாரு. பிராரத்தத்தை சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊட்டுறார்? ஒரு இன்பத்தை ஊட்டுறாரு, ஒரு துன்பத்தை ஊட்டுற எந்த நோக்கத்தோட இன்பத்தை ஊட்டுறாருன்னா அந்த அந்த இன்பத்துக்கு காரணம் ஒரு முன்னை நல்வினை, அந்த நல்வினை கழிஞ்சு போகட்டும் அப்படிங்கறதான் ஊட்டுறாரு. ஆனா அந்த இன்பத்து மேல நான் விருப்பத்தை ரொம்ப அதிகப்படுத்தி இல்லையா புது வினையா ஆக்கிடுதேன். துன்பத்தை ஏன் ஊட்டுறாரு? அதனால முன்னை தீவினை ஒண்ணு அழிஞ்சு போகட்டும் தான் ஊட்டுறாரு. ஆனா அந்த துன்பத்தை தடுக்கிறதுக்கு நான் தவறான வழிமுறைகளை கையாண்டு புதிய தீவினையை உருவாக்கிடுறேன். ஆனா நான் எப்படி நடக்கிறேங்கிறது அங்க முக்கியம் இல்ல. சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊட்டுறாரு? இந்த பிராரத்தத்தை ஊட்டுவதன் மூலம் அவனுடைய முன்னை வினை கழியட்டும் ஊட்டுறாரு. ஆகவே சுவாமியின் நோக்கோடு பார்த்தால் பிராரத்தம் நம்ம முன்வினைகள்லாம் அந்த முறை வந்த வினை, முடிந்து போகுவதற்காக வந்த வினை. அதனாலதான் பிராரத்தத்தை அவ்வளவு நீட்டி விளக்கமா சொன்னார். பிராரத்தம் வந்து ஒரு காலத்து அருந்த ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்குரியது. முந்து நுகரும் பயன் ஆன்மா நான் என்ற உணர்வோடு முற்பட்டு நுகரக்கூடிய பயனாக இருப்பது. அந்த முறை வந்த முன்னை வினையானது முடிந்து போவதற்காக கழிந்து போவதற்காக வந்த வினை. முந்து நுகரும் என்று சொன்னால் போதும், முந்து நுகர் உந்து பயன் என்று அருமையா அங்க ஓசை நயம் பெருக பாடியிருக்கின்றார். நுகருந்து என்று சொன்னால் நுகரும் என்றுதான் அதுக்கு அர்த்தம். என்று சொல்ல வேண்டிய இடத்துல உந்துன்னு போட்டு சொல்லலாம். உந்தாகும் இடனுமார் உண்டே, தொல்காப்பிய விதி. மாபாடியத்துல இந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் சுவாமி. ஏன்னா பொருள் விளங்குவதற்கு அரிதான பாடல்கள் எல்லாம் எடுத்து எடுத்து மாபாடியத்தில் விளக்குகின்றார்கள் சிவபிரகாச பாடல்களை குறிப்பா. அதுல இந்த பாடலுக்கு விரிவான விளக்கம் இருக்கிறது மாபாடியத்துல. நுகருந்துன்னா நுகரும்னு அர்த்தம். நுகரும் சொல்றதுக்கு பதிலாக உந்துன்னு போட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் அப்படி போடலான்னு விதி இருக்கு. சங்க இலக்கியத்துல அதுக்கு இலக்கியமும் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. நுகரும்னு போட வேண்டிய இடத்துல நுகருந்து என்று போட்டு இருக்குது. நுகரும்னு இல்ல, வேற எந்த இதுலையும் போடலாம். பெயர்க்கும்னா அந்த இடத்துல பெயர்க்குந்து என்று வருகின்றது. ஆகவே முணமருவும் இரு பயன்கள் சஞ்சிதம். ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை. முந்து நுகர் உந்து பயனாய் ஒரு ஆக்கச்சொல் ஆய் சேர்த்துக்கணும். பாட்டுல கிடையாது, நம்ம பொருள் பண்ணும் போது சேர்த்துக்கணும். முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை பிராரத்தம். எதிர் வினைங்கிறது ஆகாமியம். மூணு வினையுமே ஒத்து போகணும் ஆன்ம அறிவுல. சிலர் சொல்லுவாங்க இருவினை ஒப்புன்னா என்ன அப்படின்னா, புண்ணியமும் பாவமும் சம அளவு வந்துட்டா எத்தனை புண்ணியம் செஞ்சோம் அதே அளவு பாவம், அப்படி ஒத்து போயிட்டா அது இருவினை ஒப்பு. அப்ப ரெண்டு வினையும் பயன் தராது, அப்படியே கெட்டு போயிருங்கிறாங்க. இது ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. அப்படியே ஒத்து போனா அதுல என்ன நம்ம நன்மை விளைய போகுது இல்லையா? ஆகவே இது ஒரு நல்ல விளக்கம் கிடையாது. இன்னும் சிலர் சொல்லும்போது என்னன்னா, இருவினை ஒப்புன்னா ஒரு பெரிய நல்வினை பயணம், ஒரு பெரிய தீவினை பயணம், ஒன்ன ஒண்ணு அடித்து ரெண்டு பயனுமே நமக்கு கிடைக்காம போயிடுறது. ஒன்னா இன்னொன்னால கேன்சர் ஆயிரு இல்லையா? அது ஒன்றொன்றால் அழியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னா அது ஒரு கதை சொல்லுவாங்க, சுந்தன் உபசுந்தன் ரெண்டு அசுரர்கள். ரெண்டு பேரையும் வேற யாராலையும் அழிக்க முடியாதான். ரெண்டு பேரும் திரோத்தமை என்ற ஒரே பெண்ணிடத்திலே ஆசைப்பட்டார்களா? அப்ப எனக்குதான் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துட்டு சண்டை வந்துடுது. அப்ப சுந்தன் உபசுந்தனை அடிக்கிறான், உபசுந்தன் சுந்தனை தாக்குறான். ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி ரெண்டு பேருமே அழிந்து போகின்றார்கள். அதான் சுந்தோபசுந்த நியாயம் என்று சொல்வார்கள். சுந்த உபசுந்த நியாயம் சேர்த்து சொன்னா சுந்தோபசுந்த நியாயம். அத மாதிரி பெரிய நல்வினையும் பெரிய தீவினையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுதல். நல்வினையால அந்த தீவினை கட்டுது, தீவினையால நல்வினையும் கட்டுது. அதுதான் இருவினை ஒப்பு. இதெல்லாம் சரியான விளக்கம் அல்ல என்று மாவாடியத்துல மறுத்திருக்கிறார். என்னன்னா மலபரிபாகம் எங்க நடக்கணும்? ஆன்ம அறிவுல நடக்கணும். சத்தினிபாதம் எங்க நடக்கணும்? ஆன்ம அறிவுல நடக்கணும். அதே மாதிரிதான் இருவினை ஒப்பும் ஆன்ம அறிவுல நடக்கணும். நல்வினை தேவினைகளாகிய இருவினைகள் மீதும் அவற்றின் பலன்களாகிய இன்ப துன்பங்கள் மீதும் ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ இல்லாமல் இரண்டையும் எல்லாம் என் முன்வினைக்கு ஈடா வருது என்ற நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டையும் ஒப்ப நோக்குதல். ஒப்பனா எப்படி, ரெண்டும் வினைக்கீடாக வருவதுதான். எனவே ஒன்றில் விருப்பமோ ஒன்றில் விருப்பமோ வைக்காமல் ரெண்டுமே முன்வினைக்கீடாக வருகின்றன என்று ஒப்ப நோக்குதல், அதுதான் இருவினை ஒப்பு என்று மாபாடித்தில் விளக்கம் தருகின்றார்கள். அதான் நேராக நேராதல் மேவுங்கால், இரண்டையும் ஒப்ப நோக்குங்கால். அப்படி ஒரு இருவினைகளையும் சமமாக நோக்கிட்டான்னா அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தியானது கருணை சக்தியாக மாறுகிறது. திரோதன சக்தியா இருக்கும் போது அந்த சிவசக்தி சினத்தோடு இருந்துதான், ஒரு உபச்சாரமா சொல்வதுதான். என்ன சினம், சுவாமிக்கு சினம்லாம் கொள்ளவே தெரியாது. என்ன சினம்னா, என்ன வினையோ அதன் பலனை அனுபவிக்கணும் என்பதுல கண்டிப்பாக இருத்தல், அந்த அளவுதான் சினம். அந்த கண்டிப்பும் எதுக்கு, அந்த முன்வினைகள்லாம் தொலையணும், இந்த ஆன்மா பண்படணும் என்பதற்காகத்தான் இல்லையா. அதனால அந்த சினம்னு ஒரு உபச்சாரமா சொன்னார், முற்சினமருவு திரோதாயி. முன்னர் சினத்தை பொருந்தி இருந்த அந்த திரோதாயி, அந்த திரோதான சக்தி கருணையாகி கருணை சக்தியாக மாறி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றேன். நல்ல திருந்திய சிறப்பான ஒரு சத்தினிபாதம் உருவாகும். சத்தினிபாதம்னா திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தி அருட்சக்தியாக மாறிவிடுதல். அப்படின்னா என்ன, திரோதான சக்தினா உனக்கு வினைப்போகங்களைத்தான் ஊட்டுவேன் என்ற கருத்தோடு இருந்த சிவசக்தி அந்த கருத்திலிருந்து மாறி இனி உனக்கு சிவபோகத்தை ஊட்டுவேன் என்று திருவுள்ளம் பற்றுதல், அதுதான் திரோதன சக்தி அருட்சக்தியாக மாறுதல் இல்லையா. உனக்கு மருந்தை தான் கொடுப்பேன், இன்னத உணவு தான் கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பா இருந்த அம்மா இல்லையா, நோய் குணமான பிறகு அவனுக்கு விருப்பமான உணவெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கறாங்க. இப்ப அம்மா தன்னுடைய கருத்தை மாத்திட்டாங்க, மருந்து கொடுத்ததெல்லாம் போதும் இல்லையா, அவனை பத்தியத்தில் போட்டது போதும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எதனால அந்த கருத்தை மாத்தினாங்க, இவன் ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனாலயா, இல்ல நோய் குணமானதுனால. இப்ப பத்தியத்தில் அவனை கண்ணு இருக்கணும்னு கண்டிப்பா இருந்ததும் என்ன நோக்கம் அப்படிங்கிறது இப்ப விளங்கி போச்சு. என்னன்னா அவனுக்கு நோய் தீர வேண்டும், சிறந்த உணவை உண்ணும் தகுதியை அவன் பெறணும், அந்த தகுதியில் அவன் இல்ல, அந்த தகுதியை பெறணும் என்பதற்காகத்தான் அந்த கண்டிப்பு. அது மாதிரி இவனுக்கு மலமறைப்பு என்ன நீங்களே இல்லையா, அந்த மலமறைப்புக்குள்ளேயே அழிஞ்சு கிடக்கிறான், அதுல இருந்து அவன் விடுபடணும்னா இருவினை பயன்களை அவன் நுகர்ந்தாதான் முடியும் அப்படிங்கறனால அந்த கண்டிப்போடு இருவினை பயன்களையே ஊட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா. அவனுக்கு எப்போ வந்து சிவபுண்ணியத்துல அவன் கருத்தை முழுமையாக திரும்பி இருவினைகளுக்கு ஏற்ப என்ன பயனும் வரட்டும் அதுல எனக்கு அக்கறை இல்லை, ரெண்டு பயனும் ஒன்றுதான், ஒன்று இரும்பு விலங்குன்னா இன்னொன்று பொன் விலங்கு, நல்வினையும் பிறப்பத்தான் தரும், எனவே இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒன்றாக கருதி அவற்றில் கருத்தை செலுத்தாமல் இவன் சிவபுண்ணியத்தில் கருத்தை செலுத்திட்டானா, அப்ப தன்னை நோக்கி அவன் வர ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு இவனை பொது நோக்கு நோக்கணும் நாம மற்ற உயிர்கள் மாதிரி இல்லையா, இவனை அருட்சக்தியாக மாறி ஏற்றுக்கொள்வோம், கருணை சக்தியாக மாறுவோம்னு சொல்லி திரோதான சக்தி அதுவரை உள்ள மறைஞ்சிருந்த உயிர்க்குயிரா நீர்நிழல் போல் மறைந்திருந்த திரோதான சக்தி ஆச்சாரிய திருவுருவமாக கொண்டு அங்கே எழுந்தருளி வருகின்றான். மானுட சட்டை தாங்கி உருவாக எழுந்தொழி வந்தது. ஆகவே அந்த நிலைதான் சத்தினிபாத நிலை, திருந்திய சத்தினிபாதம் திகழும் என்றே. அடுத்தார சொல்றார், இந்த சத்தினிபாதம் நாலு வகை, நாடிய சத்தினிபாதம் நாலு பாதம், நன்னும் வகை எண்ணறிய ஞானபாதம், கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி, மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் இது நிலையார் சுத்தம், கேடில் புகழ் தரும் சரியை கிரியா யோக கேண்மையரேல் இவை உணர்த்த கிழக்கும் நூலே என்றார். நாடிய சத்தினிபாதம் நாலு பாதம், முன்னே ஆராயப்பட்ட சத்தினிபாதமானது நான்கு வகையாக உள்ளது, அல்லது பக்குவான்மாக்களாலே விரும்பப்படுகின்ற சத்தினிபாதம் என்று சொன்னாலும் சரி அது நான்கு பாதங்களாக உள்ளது. என்ன சத்தினிபாதத்தில் என்ன நான்கு வகை, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம், இதுதான் நாலு வகை சத்தினிபாதம். மந்ததரம் என்பது என்ன என்று சொன்னால் அது வாழைத்தண்டிலே நெருப்பு பற்றுதல் போல பதிஞான செய்திகள் மெதுவாக பதியும், சிவநெறி சார்ந்த செய்திகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஈடுபடும் அந்த ஆன்மா வாழைத்தண்டில நெருப்பு பற்றுறது மாதிரி. மந்த சத்தினிபாதம்னா ஈர விறகில் நெருப்பு பற்றுவது மாதிரி என்று சொல்வார்கள். தீவிர சத்தினிபாதம்னா காய்ந்த விறகில் நெருப்பு பற்றுதல் மாதிரி. தீவிரதர சத்தினிபாதம்னா பஞ்சில் நெருப்பு பற்றுதல் போல என்று சொல்வார்கள். அது மாதிரி தீவிரதர சத்தினி வாதம்னா சிவகுருநாதன் சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து ஐம்பொறிகளாகிய வேடரோடு நீ கூடி உன் தன்மையையும் இல்லையா உனக்கு தலைவராக இருக்க நம்முடைய தன்மையையும் அறியாமல் இதுவரை நீ பிறவிகளிலே துயருற்று வந்தாய் என்று சொல்லி உயிர் இயல்பையும் சிவமாகிய தம் இயல்பையும் விளக்கி உபதேசித்த மாத்திரத்திலேயே பாசச்சார்பை விடுத்து திருவடி கூடிவிடும் உடனடியாக. அதான் தீவிரதர சத்தினிவாதம். திருவடி தீட்சை செய்த உடனேயே அத்தனை பற்றுகளையும் விற்றொழிக்கும். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். வைத்தலுமே வைத்த உடனேயே வைத்தலுமேங்கிறது அந்த மணிவாசக பெருமானுடைய தீவிரதர சத்தினிவாதம் அங்கே கூறப்படுகின்றது. இல்லையா நான்காம் சத்தினிவாதம் என்று சொல்வார். ஆகையினாலே இந்த சத்தினிபாதங்களும் ஏதேனும் ஒரு சத்தினிபாதம் ஏற்பட்டு விட்டாலும் போதும் சுவாமி குருவாக எழுந்தொழி வந்து விடுவார். அதான் சொன்னார் நன்னுவகை எண்ணறிய ஞானபாதம் கூடுமவர் தமக்கு சத்தினிபாதம் உற்றவர்கள் யோகபாதம் வரைக்கும் முடிச்சவர்களுக்கு சத்தினிபாதம் இளையும் அவர்கள் ஞானபாதத்தை சேர்வார்கள் அப்போ அவர்களை ஆட்கொள்ள தமக்கு உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன் அதுகாரும் அறிவுக்கு அறிவாய் திரோதன சக்தியாய் புலப்படாமல் நின்ற அந்த கூத்த பெருமான் என்ன செய்வார் ஒரு மூர்த்தி கூட குறுகி ஒரு குருமூர்த்தியின் உடைய சார்பை சார்ந்து ஒரு குருமூர்த்தியை சார்ந்து அதனால சாதாரம்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான கடற்படையாளர்களுக்கு நிராதாரம் நேரடியாகவே வர்றான். நமக்கு ஒரு ஞான குருவை மூலமாக வருகின்ற குறுகினா அடைந்துன்னு அர்த்தம். குறுகி ஒரு குருமூர்த்தி வடிவம் கொண்டு எழுந்தொருளி வந்து அந்த ஆன்மாவை கேவல சகல அவத்தைகளில் இருந்து உயர்த்தி சுத்த அவத்தைக்கு உயர்த்தி முத்தி கொடுத்து விடுவான். மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாதவாறு நிறுத்தி மலம் அறுக்கும். இந்த ஆணவ மலம் இருக்க வரைக்கும் இந்த ஆன்மா சகலாபத்தை கேவலாபத்தையும் மாறி மாறி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஆகவே அந்த மலச்சக்தியை முற்றிலுமாக கெடுத்து கேவல சகல அவத்தையிலிருந்து மீட்டு சுத்த நிலைக்கு உயர்த்திவிடும். கேவலாபத்தையும் அறியாமைதான் சகலாபத்தையும் அறியாமைதான். அதான் மோகம் நீடிய கேவல சகலம்னார். மோகம் என்பது ஆணவ மலத்தின் ஒரு செயல்பாடு. அது கேவல நிலையில் முழு மறைப்பாக இருக்கும். சகல நிலையில அனித்தத்தை நித்தம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் விபரீதமாக உணரும்படியான ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும். அதான் மோகம் என்பது. கேவலத்துல முழு அறியாமையா இருக்கும் அந்த மோகம். அதனால கேவலத்திலையும் ஆணவ மலத்தின் மோகம் செயல்படுது, சகலத்திலையும் செயல்படுது. எனவே மோகம் நிறைந்த கேவல சகல அவத்தைகள் நிகழாதவாறு அந்த ஆணவ மல சக்தியை வேறறுத்து அந்த ஆன்மாவுக்கு சுத்த நிலையை விளைவிக்கிறது. இது திருவருள். இதுதான் ஆணவ மலம் நீங்கிய குருவருளை சார்ந்த அந்த ஆன்மா விளங்கும் நிலைதான் சுத்த நிலை. இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்தி தோய குருவருள் பெற்று நான் ஞான யோகத்தை குறுகி முன்னை திருமலம் அறுத்து பண்டை சிற்றறி ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று சித்தியார்ல கேவலத்தை பற்றி ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி ஒரு பாடல், சுத்தாவத்தை பற்றி ஒரு பாடல். தனித்தனியாக பாடல்கள் வழங்குவது அந்த ஆசிரியருடைய ஒரு அருள் இயல்பு. காலையிலேயே சொன்னேன் அது மாதிரி தனித்தனி பாடல் சுத்தாவத்தேன்னு ஒரு பாடல் அப்படி அருமையா சொல்லியிருக்காரு. இங்கேயும் சொன்னார் சத்தினிவாதம் உற்ற உயிருக்கு அந்த கேவல சகல அவத்தைகள் சாராமல் சுத்தாவத்த அந்த மலம் நீங்கும் பொருட்டு சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து மலத்தை போக்கி அந்த ஆன்மாவை திருவருளோடு ஒன்றாக்கி விடுவார். அதுதான் சுத்த நிலை. இது நிலையார் சுத்தம். இதுதான் நிலைவேறு பொருந்திய சுத்த நிலையாகும். யாருக்கு இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் கிடைக்கும் என்று சொன்னால் சரியை கிரிய யோகங்களை இயற்றியவர்களுக்கு. கேடில் புகழ் தரும் கேடில்லாத புகழை தரக்கூடிய சரியை கிரியா யோக கேண்மையரேல் சரியை கிரிய யோகங்களோடு பழகியவர்களாக இருந்தால் இவை உணர்த்த கிழக்கும் நூலே. இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் உணர்த்துவதற்கு நூல்கள் துணை செய்யும் என்று இங்கே சொல்லியிருக்கின்றார். ஆக சத்தினிவாதத்தினுடைய வகைகளையும் அதனுடைய பயனையும் பார்த்தோம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: தொடர்ந்து செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. நமது ஆதீன அருளாளர்கள் அருளி செய்துள்ள பண்டார சாத்திரங்களிலே மூன்று சாத்திரங்கள் தசகாரியம் என்னும் பெயர் பெற்று விளங்குகின்றன. அவற்றுள் முதலாவது மூன்றாவது பட்டத்து ஞானாசிரிய பெருந்தகையும் குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தியருடைய நேரடி மாணாக்கரும் ஆகிய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள தசகாரியம். அதிலே 49வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. 49வது பாடலே ஒரு அருமையான ஐயப்பாட்டினை எழுப்பி அதற்கு விடையருளி செய்கின்றோம் என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார். இப்படிப்பட்டது ஒரு ஐயப்பாட்டினையும் அதற்கு இதை அடுத்து வரும் பாடல்களில் தரக்கூடிய விளக்கத்தையும் நாம் வேறு எந்த சாஸ்திரங்களிலும் பார்த்தல் மிக அரிது. மிகச்சிறப்பான முறையிலே ஒரு ஐயத்தை எழுப்பியுள்ளார். தசகாரியம் என்பது இந்நூல். அந்த நூலின் தலைப்பு தெரிவிப்பது போல அந்த தசகாரியங்கள் பத்தையும் விளக்கியாகிவிட்டது. அதிலே 10வது தசகாரியமானது சிவபோகம், சிவத்தை ஆன்மா அனுபவித்து நிற்கும் முத்தி நிலை, அதையும் விளக்கியாயிற்று. அதன் மேல் சீவன் முத்தன் ஏன் குரு லிங்க சங்கமம் மூன்றையும் வழிபட வேண்டும் என்ற வினாவிற்கும் விடை கூறி விளக்கியாச்சு. ஏனென்றால் சீவன் முத்தனுடைய நிலை சிவபெருமானுக்கு அங்கமாக விளங்குகின்ற நிலை. சீவன்முத்தை அடைந்த ஆன்மா சிவத்திற்கு அங்கம், சிவம் அதற்கு அங்கி, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும். அங்கமாகிய ஆன்மாவோ அவன் உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் உருகி அவனை வழிபடும். தன்னுடைய எவ்வளவு உருக்குகின்றான், தன்னுடைய கருணை திறத்தினை அந்த ஆன்மாவிற்கு புலப்படுத்துகின்றான். நம்மீதும் எம்பெருமான் ஒரே மாதிரியான கருணையைத்தான் காட்டுகின்றார். ஆனால் அந்த கருணையை நாம் உணர்வதில்லை. காரணம், மலச்சார்பினை இன்னும் விடாமல் அதிலிருந்து விடுவதற்கான, அந்த மலச்சார்பிலிருந்து நீங்குவதற்கான முயற்சிகளிலே முழுமனதோடு ஈடுபடாமல் இருப்பதனாலே எம்பெருமான் நமக்கு நம்மிடம் பொழிகின்ற கருணையினை உணரமாட்டாமல் இருக்கின்றோம். ஆனால் சீவன் முத்தர்கள் அந்த மலத்தடையிலிருந்து அவர்கள் நீங்குவதற்குரிய சிவபுண்ணிய முயற்சிகளை எல்லாம் பல பிறவிகளிலே படிமுறையாக செய்து இப்பொழுது இந்த முத்தி நிலையிலே அந்த மனத்தடையிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் நீங்கிவிட்டமையினாலே சிவபரஞ்சுடனுடைய பெருங்கருணையினை அவர்கள் உணரக்கூடிய ஒரு பேச்சினை பெற்றுவிட்டார்கள். அவன் தன் கருணைத்திறத்தை புலப்படுத்துவதன் மூலம் அந்த ஆன்மாவை உருக்குகின்றான். அந்த கருணைத்திறத்தை உணர்வதன் மூலம் ஆன்மா உருகுகின்றது. இதுதான் சீவன் முத்தி அடைந்த ஆன்மா. இவ்வாறு அங்கமாக இருந்து அங்கியாகிய சிவத்தை தொழுது வழிபட்டு உருகுகின்றது. எனவே அங்கமானது அங்கியை வழிபட வேண்டும். வழிபட்டால்தான் அந்த அங்கத்திற்கு அது இன்பம் கொடுக்கும். இன்பம் வழிபாட அங்கத்திற்கு இன்பம் கொடுக்கும். எப்படி சீவன் முத்தி அடைந்த ஆன்மா அங்கமும் சிவபெருமான் அங்கியுமாக இருக்கின்றார்களோ அதுபோலவே அந்த சீவன் முத்தி அடைந்த அந்த சீலனுடைய திருமேனி அங்கம், அவனுக்கு சீவன் முத்தி அருளிய அந்த சிவ குருநாதரின் திருமேனி அங்கி. அங்கம் என்பது அங்கியை வழிபட வேண்டும் என்ற முறைமைப்படி இந்த சீவனுத்தனாகிய சீடன் தன்னுடைய திருமேனியை கொண்டு புற வழிபாட்டினை செய்ய வேண்டும். ஏன்னா அவனுடைய திருமேனி அங்கம், குருநாதருடைய திருமேனி அங்கி. எனவே அங்கமாகிய சீடன் உடல் அங்கியாகிய குருவின் உடலை வணங்க வேண்டும். எனவே அது புற வழிபாடு அவசியம் வேண்டும். குருவை வழிபடவே குருவின் ஆணை வழி நின்று லிங்க சங்கமங்களையும் வழிபட வேண்டும். எனவே குரு லிங்க சங்கமம் என்னும் முறைமை வந்தது என்று மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு கூறி அருளி செய்தார்கள். இப்பொழுது இரண்டு முத்திகள் சைவன் நூல்களிலே பேசப்படுகின்றனவே, சீவன் முத்தி பரமுத்தி என இரண்டு முத்திகள். சீவனாகிய ஆன்மா சிவத்தோடு ஒத்து, சிவத்தை போலவே மலச்சார்பற்று, சிவத்தினுடைய என் குணங்களும் அந்த சிவத்தை சார்ந்தபடியினாலே, சார்ந்ததன் வண்ணமாம் இயல்பு ஆன்மாவிற்கு இருக்கின்றபடியினாலே, மரத்தை நீத்து சிவத்தை சார்ந்த ஆன்மா அந்த சிவத்தினுடைய என் குணங்களும் தன்மாட்டு விளங்க பெற்று சிவமயமாக அந்த ஆன்மா விளங்கக்கூடிய அந்த முத்தியினையும் இரண்டு வகையாக சொல்கின்றார்களே, சீவன் முத்தி பரமுத்தி என்று. அந்த முத்தி தான் முடிவான ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகு அந்த முத்தியிலும் ஏன் இரண்டு வகைகள், சீவன் முத்தி பரமுத்தி? நூல்கள் எல்லாம் சீவன் முத்தி என்று சொல்கின்றன. பின்பு அந்த ஆன்மா, இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா அந்த சீவன் முத்தியையும் கடந்து பரமுத்தி அடைவான் என்றும் ஞான நூல்கள் சொல்கின்றனவே. ஆகையினாலே இந்த சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் என்ன வேறுபாடு? பொதுவாக சைவ நூல்கள் ஓரளவு கேட்டவர்கள் அறிந்திருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், சீவன்முக்தி அடைந்த பிறகும் உடல் நீங்காமல் இருக்கும். அப்ப சிலர் கேட்கலாம், உடல் நீங்கவில்லை என்றால் அது பிறவியிலே உழல்கின்ற நிலைதானே, உடல் இன்னும் இருக்கின்றது என்றால் அது எப்படி முத்தி நிலையாகும், அது பிறவியிலே வாழ்கின்ற நிலைதானே என்று கேட்கலாம். உடல் இருக்கின்றதே ஒழிய முத்தி அடைந்துவிட்ட அந்த உயிரானது அந்த உடலை சார்ந்து இருக்கவில்லை, அது சிவத்தை சார்ந்து சிவத்திலே ஒன்றி கலந்துதான் அந்த முத்தான்மா இருக்கின்றது. உடல் இருக்கின்றதென்றால் அந்த உடல் இன்னும் நீங்கவில்லை, பேரளவிற்கு அந்த உடல் இருக்கின்றது. மேலும் மிக முக்கியமான கருத்து இந்த தசகாரியத்திலே சொன்னார்கள், அந்த சீவனூத்தனுடைய உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த உடலை இயக்குவது சிவபெருமான் தான் என்று அருமையாக ஒரு பாடலிலே இதற்கு முன்பே நம்முடைய அருளாசானாகிய அம்பலவான தேசிக மூர்த்திகள் இதற்கு முன்பே ஒரு பாடலிலே அருளி செய்தார்கள். அதிலே அந்த பாடலை எல்லாம் ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். 38வது பாடலிலே இந்த ஐயா பாட்டை எழுப்பி முத்தியடைந்துவிட்ட ஆன்மா சிவத்தோடுதானே ஒன்றி கலந்திருக்கும், அது முத்தி நிலையில் நீங்கி மறுபடியும் உடலை சாராது, சிவபெருமான் அந்த உடலை சார்வானா என்றால் மாயாகாரியமாக உடலை சிவபெருமானும் சாரமாட்டான். சரி, உயிரும் சார வேண்டாம், சிவபெருமானும் அந்த உடலை சார வேண்டாம், அந்த உடல் தனித்து நிற்குமா என்றால் தனித்தும் நில்லாதே. அப்படி என்றால் அந்த உடலின் கதி என்ன, அந்த உடல் எவ்வாறு இருக்க முடியும் என்று ஒரு ஐயப்பாட்டினை மாணாக்கன் கேட்பது போல கேட்டு அதற்கு விளக்கமும் தந்தார்கள். அந்த உடலை சிவபெருமான் தான் சார்ந்திருக்கின்றான், ஆனால் அந்த உடலுக்கு வருகின்ற அனுபவங்களை சிவபெருமான் தான் அனுபவிப்பதில்லை, ஆனால் அந்த உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு எப்படி சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனியினை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவலிங்க திருமேனியை வழிபடுபவர்களுக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலே இருந்து கொண்டு சிவபெருமான் எப்படி வரங்களை அருள்கின்றாரோ அதுபோலவே சீவன்முத்தனுடைய யாக்கையிலே சிவபெருமான் அந்த யாக்கையை தனக்கு இடமாக கொண்டு அந்த யாக்கையில் இருந்து கொண்டு அந்த உடலில் இருந்து கொண்டு அந்த திருமேனியை வழிபடுவர்களுக்கெல்லாம் முத்தான் மாக்களின் அந்த திருமேனி வழிபடுவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் அந்த திருமேனியின் வாயிலாக அருள் புரிகின்றார். அதனால்தான் முத்தான் மாக்களை அந்த சிவஞானிகளை சிவமாகவே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்றெல்லாம் அரிய விளக்கங்களை ஏற்கனவே 38, 39 பாடல்களிலே மிகச்சிறப்பாக விளக்கி அருளினார்கள். ஆகவே அந்த விஷயத்திலும் நமக்கு ஐயமில்லை. சீவனூத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்குவது, அந்த முத்தான்மாவோ அவ்வுடலை சாராமல் சிவத்தையே சார்ந்து விளங்குவது என்றெல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். ஆகவே சீவன்முத்தி முடிவான முத்தி என்பதிலே ஐயமில்லை. சீவன்முத்தி அடைந்த பிறகும் அதற்கு மேலும் அடைவதற்கு ஒரு பெயர் உள்ளதோ என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏன் வருகின்றது என்றால், சீவன்முத்தி என்ற அதனோடு நிறுத்திக் கொள்ளாமல் மேலும் பரமுத்தி என்றும் இன்னொன்று சொல்கின்றார்களே. எனவே சீவன்முத்தி முடிவான நிலை இல்லையோ, பரமுத்தி தான் முடிவான இல்லையோ, அல்லது சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயரளவில் தான் ரெண்டு பெயர்களோ, மற்றபடி ரெண்டும் ஒன்றுதானோ என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே நமக்கு ஐயப்பாடுகள் எழுகின்றன. ஆகவே இந்த ஐயப்பாட்டிலும் தீர்ந்தால்தான் நமக்கு சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்பதிலே ஒரு தெளிவு ஏற்படும். ஆகவே இந்த அருமையான கேள்வியை ஆசிரியர் எடுத்துக்கொண்டு அதற்கு சில பாடல்களிலே மிகச்சிறப்பாக நமக்கு விளக்கம் தந்து அருகின்றார்கள். இது நம்முடைய ஆதீன பண்டார சாஸ்திரமாகிய இந்த தசகாரியத்தில் மட்டும்தான் இவ்வளவு நுணுக்கமான ஒரு சிந்தனையானது எழுப்பப்பட்டுள்ளது. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை பாவினில் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். முத்தி நிலை என்பது என்ன? சீவன் அதாவது உயிர் சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி என்றார். உயிரானது சிவத்தோடு ஒத்து சிவத்தைப் போலவே மலச்சார்பில் நீங்கப்பெற்று சிவத்தினுடைய எண்குணங்களும் தன்மாட்டு விளங்கப்பெற்று அந்த சிவத்தோடு ஒத்து சிவமயமாய் அந்த ஆன்மா விளங்குகின்றது என்றால் அதுவே முத்தி. இந்த முத்தியை ஞான பாசுரங்களிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? சீவன் முத்தி என்று சொல்லியிருக்கின்றார்கள். சீவன் முத்தி என்று சொல்வார்கள் என்றால், சீவன் முத்தி பகருமேல் சொல்வார்கள் என்றால், பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். சீவன் முத்தி மேவுவன் என்று சொல்வதோடு இல்லாமல் ஞான நூல்கள் என்ன சொல்கின்றன? பரமமுத்தி மேவுவன், பரமுத்தியினை அந்த ஆன்மா அடைவன் என்றும் சொல்கின்றனவே. எனவே இந்த சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு முத்திகள் பேசப்படுவதனாலே இந்த இரண்டிற்கும் வேற்றுமை உண்டோ என்றால், வேற்றுமை உண்டு என்று தெளிவாக சொல்கின்றார்கள். விகற்பம் கேள்வி, விகற்பம் என்பது வேற்றுமை, விகற்பம் கேள்வி, வேற்றுமை உண்டு. இரண்டு முத்திகளுக்கும் சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை உண்டு. அந்த வேற்றுமையை சொல்கின்றேன் கேட்பாயாக. அடுத்தடியில் என்ன சொல்கின்றார்கள்? யாவதும் இரண்டும் ஒன்றே வேற்றுமையின் உடனே பெரிய வேற்றுமையை நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லா வகையாலும் சீவன் முத்தையும் பரமுத்தையும் ஒன்றுதான். ஆயினும் விகற்பம் சொல்வான், ஆனாலும் ஒரு சின்ன வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன். ஆகவே சீவன் முத்தி பரமுத்தி என்று நூல்கள் இரண்டு முத்திகள் பேசுகின்றனவே, அந்த இரண்டு முத்திகளும் வேறு வேறு முத்திகளா என்றால் வேற்றுமை உள்ளது சொல்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த வேற்றுமையை கூட சொல்லாமல், வேற்றுமை உள்ளது என்பதற்காக மாணாக்கன் அந்த வேற்றுமை பெரிய வேற்றுமை போலும் என்று நினைத்துவிடக் கூடாதே. ஆகையினாலே உறுதியாக ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், சிவன்முத்தியும் பரமுத்தியும் எல்லா வகையிலும் தம்மோடு ஒத்தவைதான் என்று ஒரு கருத்தையும் அழுத்தமாக சொல்லிவிட்டு, ஆயினும் ஒரு சிறு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகையினாலே இங்கே ஆசிரியர் சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையினை சொல்ல வரும்போது, அந்த வேற்றுமை மிகச்சிறிய வேற்றுமைதான் என்பதை மாணாக்கன் முதலிலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருத்திலே மாணாக்கன் தெளிவாக இருக்க வேண்டும். பெருமளவு இந்த இரண்டு முத்திகளும் வேறுபடுபவை என்ற நோக்கிலே மாணாக்கன் அந்த வேற்றுமையை நோக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்த வருகின்றார்கள். ஆகவே யாவதும் இரண்டும் ஒன்றே, எல்லா வகையாலும் இரண்டு முத்திகளும் ஒன்றே. நாங்கள் அடுத்த பாடலையும் அதைத்தான் முதல்ல வலியுறுத்துதாங்க, வேற்றுமையை சொல்ல போறாங்க, சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையை சொல்ல போகின்றார்கள். ஆனால் அது சொல்வதற்கு முன்பு பலமுறை என்ன சொல்கின்றார்கள், ரெண்டு முத்தியும் ஒன்றுதான், ஒற்றுமைதான் மிக மிக அதிகம், 99% ரெண்டும் ஒன்றுதான். அதை மறந்துட்டு அந்த கருத்துல தெளிவா இருக்காம வேற்றுமையை மட்டும் ஒருவன் பார்க்க வந்தான்னா, அவன் சீவன் முத்திய சாதாரணமா நினைச்சு சீவன் முத்தர்களையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஆகவே அதை மிக மிக வலியுறுத்துகின்றார், ரெண்டும் ஒன்றுதான் இன்னொரு பாடலை வலியுறுத்திட்டு அப்புறம்தான் வேற்றுமையை சொல்ல வருகின்றார்கள். பாருங்க அடுத்த பாடல் அந்த 50வது பாடல்ல ரெண்டும் முற்றிலும் ஒத்தவை என்பதை விளக்கமாக சொல்கின்றார்கள். அது சீவன்முத்தியினுடைய சிறப்பை சொல்லியே சொல்கின்றார்கள். ஏதோ சிறிய வேற்றுமை இருக்கின்றது என்பதற்காக, பரமுத்தியே முடிவான முத்தி, சீவன்முத்தி ஒரு இடைப்பட்ட நிலைதான். சாலோகம், சாமீபம், சாரூபம் இப்படி எல்லாம் பதமுத்திகள் இருக்கின்றன. அத மாதிரி சீவன்முத்தியும் ஒரு இடைப்பட்ட பதமுத்தி தான் என்று மாணாக்கன் கருதிவிடவே கூடாது என்பதற்காக வேண்டி, இதுகாரும் சீவன்முத்திக்கு மேலே ஒன்றுமில்லை என்று மாணாக்கன் நினைத்து வந்தான். இப்ப பரமுத்தி ஒன்று சொன்ன உடனே சீவன்முத்தியை கொஞ்சம் அதனும் தாழ்ந்ததை எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சீவன்முத்தியுடைய பெருமையினை இந்த 50வது பாடலை மிகச்சிறப்பாக சொல்லி, இது ஈடு இணையற்ற முத்தி தான் இந்த சீவன்முத்தி என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அந்த சிறிய வேற்றுமையை சொல்கின்றார். இந்த 50வது பாடல்ல சீவன்முத்தியினுடைய சிறப்பைத்தான் சொல்கின்றார். முத்தியும் இதுவே ஆகும். முத்தி அப்படின்னு சீவன் பரன் அடைமொழி கொடுக்காம முத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது முத்தி முடிவானது, முத்தி அடைந்து விட்டால் அதற்கு மேல் அடைய ஒன்றும் இல்லை, முத்தியே முடிவானதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முத்தி சீவன் முத்தி தான், அதுல எந்த சந்தேகமும் கூடாது என்று சொல்கின்றார். அப்ப முத்தின்னு தனியா சொன்னால் அது சீவன் முத்தியை குறிக்காது போலும், சீவன் முத்தியும் வந்து கடக்கக்கூடிய நிலைதான், அதை கடந்து பரமுத்தியும் அடைகிறார்கள் போலும் என்று மாணாக்கன் அப்படிலாம் நினைச்சிடக் கூடாது. அதனால முத்தின்னு சொல்றமே முடிவான முத்தின்னு, அது இந்த சீவன் முத்தி தான் சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லை ஆகும், சீவன் முத்திக்கு மேல இன்னொரு அடையக்கூடிய முடிவுன்னு எதுவும் இல்லையப்பா என்று சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லையாகும், சித்தமும் இதுவேயாகும், அதாவது தெளிந்த சிந்தையும் இதுதான். சீவன்முத்திக்கு மேல முத்தி இல்லை என்று கருதுகின்ற சிந்தனை இருக்கின்றதே, சீவன்முத்திக்கு மேல் முத்தி இல்லை என்ற சிந்தனையே தெளிவான சிந்தனை, அதான் சித்தமும் இதுவே ஆகும், தெளிவும் மேல் இல்லையாகும். இதற்கு மேலையும் இன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை. சீவன்முத்திக்கு மேல ஒரு முத்தி இருக்கான்னு நீ ஒன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை, ஆராய்ந்தா குழப்பம் தான் வரும். பித்தும் இன்று ஒளிவேயாமேல் பேரிதற்கு இல்லையாகும், பித்தாகி ஆணவமலம் இந்த சீவன்முத்தி காலத்தில் ஒளிந்தே போகும் என்றால் இந்த சீவன்முத்திக்கும் மேல ஒரு பேர் இருக்குமோ இல்லையா? மலத்தடை முற்றிலும் நீங்கிருது சீவன்முத்தியில, அப்ப சீவன்முத்தியை விட சிறப்பான நிலை என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒத்த இவ்வுடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே, அதாவது உடல் இருக்கின்றதே சீவன்முத்தி நிலையிலேன்னு அதை பற்றி நினைக்கிறேன் இல்லையா? அந்த உயிர், அந்த உடலும் எப்படி இருக்கின்றது, உயிர் எப்படி சிவமயமாய் விளங்குகின்றதோ அதுபோல் முத்தர்களுடைய உடலும் சிவமயமாய் தானே விளங்குகிறது இல்லையா? அந்த உடலானது வினைப்போகங்களை போய் உயிரிடம் சேர்த்துக் கொண்டிருப்பதில்லையே, ஆகையினால் உடல் உள்ளது என்பதனாலே சீவன்முத்தியினை தாழ்ந்ததாக கருதி விடாதே என்றெல்லாம் சீவன்முத்தியினுடைய ஈடு இணையற்ற சிறப்பினை நன்கு உணர்த்தி விட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த சின்ன வேற்றுமையை சொல்லியிருக்கின்றார்கள். அதான் விளக்கம் பார்த்தோம். சென்ற பாடலில் சீவன்முத்திக்கும் பரமத்திக்கும் உள்ள சிறு வேற்றுமையினை சொல்வோம் என்று கூறிய அளவிலே மாணாக்கனுக்கு ஐயம் தோன்றலாம். எப்படி பரமுத்தி முடிவான முத்தி என்பதில் ஐயம் தோன்றாது, சீவன்முத்தி விஷயத்துலதான் ஐயம் தோன்ற வாய்ப்புள்ளது. சீவன்முத்தி முடிவான முத்தி அன்றோ, இது ஒரு இடைப்பட்ட பயன்தானோ, அதை அவாந்தர பயன் சொல்வார்கள், அவாந்தர பயன் இடைப்பட்ட பயன்தானோ என்று ஐயம் கொள்ளல் ஆகாது. சீவன் முத்தி முடிவான முத்தியே ஆகும் என்று இப்பாடலில் தெரிவித்திருக்கிறார். சிவப்பேர் எதை கொடுக்கும்? பாச நீக்கம் தானே கொடுக்கும். அற்றதன் பாசம் உற்றதுன் கலலே இருபாறுவதை சொல்லியிருக்கார். என் பாசம் அற்றது, உன் திருவடியும் கிடைத்தது என்று இருபாறுவதை சொல்கின்றார். ஆகவே பாசம் நீங்கினால் சிவபெருமான் திருவடியே பெறப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பாசமும் நீங்கி திருவடி பேரும் கிடைக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஊசல் கயிறற்றால் தாய்த்தரையான் துணையா என்று சொல்லும் சுமையான போதம். இந்த மாதிரி சீவன் முத்தியில் பாச நீக்கம் நிகழ்ந்தே விடுகின்றது. எனவே சிவப்பேரு அந்த சீவன் முத்தியில் கிட்டுகிறது என்பதிலே ஐயமே இல்லை. எனவே சீவன் முத்திக்கு மேலாக இன்னொரு முடிவான முத்தி என்பது ஒன்றும் இல்லை என்று விளக்குவார். பித்தும் இன்று ஒளிவேயாமல் பேரு இதற்கு மேல் இல்லை என்று அருளினார். பித்து என்பது ஆணவ பாசம். சீவன்முத்தி நிலையிலே பிராரத்த எல்லை வரை நிலைவரத்தக்கதாக உடல் இருப்பதால் உடல் வாயிலாக ஆன்மாவுக்கு வினை போகம் விளையுமோ சிறிதளவேனும் என்ற ஐயமும் இயலாதிருக்க உடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே என்று அருளினார். இந்நாள் என்றால் இந்த சீவன்முத்தி காலத்திலே உருவது என்பதில் விவ்விகுதி தொக்கதாக கொள்ள வேண்டும். உருவிப்பது உயிருக்கு இந்த உடலானது வினைகளை உருவிப்பது இல்லை, சேர்ப்பது இல்லை. ஏனென்றால் ஆன்மா எப்படி அருள்மயமாய் விளங்குகிறதோ முத்தான்மா, அது மாதிரி அந்த உடலும் வந்து அருள்மயமா விளங்கும். ஏன்னா சுவாமி அந்த உடலை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்றார் என்பதை ஏற்கனவே 38 மலரிலே அருளியுள்ளார். அதனால வந்து இந்நாள் உருவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு சீவன் முத்தி முடிவான முத்தியே என்று வலியுறுத்தி சொன்னதனால் பரமுத்திக்கும் சீவன் முத்திக்கும் வேற்றுமை இல்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிறு வேற்றுமையினை சொல்வோம் என்று போன பாடலே சொல்லியிருக்கின்றாரே, அந்த சின்ன வேற்றுமை தான் என்ன என்றால், அதற்கு விடை கூறும் வகையிலே சீவன்முத்தியினுடைய தனித்தன்மையினை, எந்த ஒரு தன்மையினால் சீவன்முத்தி வந்து பரமுத்தியிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றது என்ற அந்த தனித்தன்மையினை, அந்த சிறிய வேறுபாட்டை வருகின்ற பாடலே, இது 50 பாடல், அடுத்த பாடல் 51, அந்த 51 பாடலை அருள் செய்ய இருக்கின்றார். 50 பாடலே சீவன்முத்தியே முடிவான முத்தி, அதற்கு மேல் முத்தி இல்லை, இதனினும் நாம் தெளிவதற்கு ஒன்றும் இல்லை. பாசம் நீங்கி விடுகிறது ஐயா சிவமுத்தியில, அப்ப சிவப்பேரு கிட்டு விடுகின்றது அல்லவா. உடல் இருந்தாலும் அந்த உடல் அருள்மயமாய் விளங்குவதால் அந்த உடலும் வினைப்போகங்களை உயிருக்கு உருவிப்பதில்லை. ஆகினால் சீவன்முத்தி முடிவான முத்தியே ஆகும். அப்ப பரமுத்தியும் முடிவான முத்தி தான். அப்போ சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை இல்லை, இரண்டுமே முடிவானவைதான், இரண்டும் ஒன்றுதானா? ரெண்டுமே முடிவானவைனா ரெண்டும் ரெண்டு தனித்தனி முடிவில்லை, ரெண்டு முத்தியும் ஒரே முடிவு தானா? அப்ப ரெண்டு முத்தியும் ஒரே முத்தி தான் என்றே நாம் சொல்லிவிடலாம். 99% அப்படி சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு சிறிய வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றார் இந்த பாடல்ல. ஆதலால் இரண்டும் ஒன்றே ஆயினும், ஆதலால் என்றால் போன பாடல சொன்னார் இல்லையா சீவன் முத்தியே முடிவான முத்தி. அப்ப ஏற்கனவே மாணாக்கனுக்கு தெரியும் பரமுத்தி முடிவான முத்தின்னு தெரியும். இப்ப சீவன் முத்தி முடிவான முத்தின்னு சொல்லியாச்சு. ஆதலால் சீவன் முத்தியும் முடிவான முத்தியாக இருக்கின்றது. ஆதலால் இரண்டும் ஒன்றே, சீவன் முத்தியும் பரமுத்தியும் ஒன்றே. ஆயினும் ஆனாலும் எதனால ஒரு சின்ன வேற்றுமை இருக்கு சிவன் முத்தியில? சிவர்க்கு உளத்தை ஈதலான் மேனியாகி இசையினும், அதாவது ஆன்மாவானது தன்னை சிவபெருமானுக்கே வழங்கி விடுகின்றது அர்ப்பணமாக. உடல் பொருள் ஆவி மூன்றையும் வழங்குறது இல்லையா? அப்ப அந்த ஆவிங்கிறது ஆன்மா. ஆன்மா தன்னையே சிவபெருமானுக்கு, சரியை கிரியை யோகம்லாம் செய்யும் போது வந்து உலகத்து பொருள்களை சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொல்லி பூசை செய்தது. இந்த ஞான நிலையிலே முத்தி நிலையிலே ஆன்மாவாகிய தன்னையே சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக, தன்னையே ஒரு புஷ்பமாக அவனுக்கு சமர்ப்பிச்சாச்சு இல்லையா? ஆகவே அப்படி சமர்ப்பிச்சு தான் தன்னையே அவனுக்கு சமர்ப்பிச்சு அவனுக்கு தான் வந்து உடல் மாதிரி இந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக, சிவத்துக்கு திருமேனியாக பொருந்தி விட்டது. பொருந்திய பிறகும் இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது? கருணை மேனி நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும். கருணை மேனி என்பது குருவின் திருமேனி, சிவாலயத்துக்குள்ள இருக்கின்ற அந்த சிவலிங்க திருமேனி, அப்புறம் சிவன் அடியார் திருமேனி, இதைத்தான் கருணை மேனின் குருலிங்க சங்கமங்களை தான் சொன்னாங்க. சீவன் முத்தி அடைந்த ஆன்மா சிவபெருமானுக்கு தன்னையே அர்ப்பணித்து சிவபெருமானுக்கு அங்கமாகவே இதை விளங்கிவிட்டாலும் இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது என்றால், கருணை மேனிகளாகிய குரு லிங்க சங்கம திருமேனிகளை நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும். சிவாகம முறைமைப்படி வழிபாடு செய்து நிற்கிறது. எது எந்த நிலையிலே உண்மை தீதிரா சீவன் முத்தி செயலன செப்பும் நூலே, இதுதான் உண்மையிலே குற்றமற்ற சீவன் முத்தியிலே நடக்கக்கூடிய செயலாகும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. ஆக சிவாகமங்கள் என்ன சொல்கின்றன? சீவன் முத்தனாகிய ஆன்மா சிவத்துக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டவன், அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாகவே விளங்குகின்றது. இருப்பினும் அது குரு, லிங்க, சங்கமம் ஆகிய மூன்று இடங்களிலே புற வழிபாடு செய்கின்றது. ஆமா, குருலிங்க சங்கமங்களை வழிபடுகிறது. இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் பல பாடல்கள் அதை சொன்னார், ஏன் வழிபட வேண்டும்? இது சீடனுடைய உடல் அங்கம், குருவின் உடல் அங்கி, எனவே அங்கம் அங்கே வழிபட வேண்டும்னா விளக்கி சொன்னார். இந்த இடத்துல நமக்கு தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை விளக்கி சொன்னார்கள். அங்க சீவன்முத்தி பரமுத்தி வேற்றுமை சொல்லும் போது சீவன்முத்தி வந்து குருலிங்க சங்கங்களை வழிபடுவான்னு சொன்னா, அப்படியா வழிபடுவானா, அது ஏன்னு இப்ப வந்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால இந்த சந்தேகங்களை முதல்ல தீர்த்து விட்டார். ஏன் புற வழிபாடு செய்யணும்? இவன் உடல் அங்கமாகவும் குருவின் உடல் அங்கேயாகவும் இருப்பதனால அங்கம் அங்கேயே வழிபட்டுதான் இருக்க வேண்டும். அங்கம் அங்கேயே வழிபடாமல் சும்மா இருந்தா முத்தி பலன் கிடைக்காது, ஆகவே வழிபட வேண்டும்னு அருமையா சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த சீவன் முத்தன் வந்து இவன் சிவபெருமானுக்கே அங்கமாக விளங்கினாலும் இவன் புறத்தே குருலிங்க சங்கமங்களை வழிபட வேண்டும். சரி, வழிபடுதான். இதனால ஒரு வேற்றுமை வந்துருதா? இதனால வரக்கூடிய சின்ன மிகச்சிறிய வேற்றுமை என்னவென்றால், இப்படி வந்து அவன் புற வழிபாடு செய்வதனாலே என்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகின்றது, விளைவு என்ன விளைவு ஏற்படுகின்றது தெரியுமா? அதை எவ்வளவு அருமையா சொல்றாங்க சிவஞான சீடர் நம்முடைய குருமா சன்னிதான் அவர்கள். நமச்சிவாய மூர்த்திகள் நூல் அருள் செய்து நாம் படிக்கக்கூடிய பேரு நமக்கு இல்லை என்ற ஒரு குறையே தோன்றாமல் இவர்கள் சொன்னால் அது அவர்கள் திருவாக்குதான். நமச்சிவாய மூர்த்திகளே நமக்கு சொல்வது மாதிரி மிக அருமையாக அந்த கருத்தை சொல்கின்றார்கள். சீவன்முத்தன் குரு, லிங்க, சங்கமம் மூன்றையும் வழிபடுகின்றான். பரமுத்தி அடைஞ்ச ஆன்மா வழிபடாது இல்லையா, அது உடலே நீங்கிட்டது. அதனால அது வந்து உடலை நீங்கிட்டு முற்றிலுமாக அந்த உடலே வந்து அதை விட்டு நீங்கி போய்விட்டதுனால அது இந்த புற வழிபாடு என்பது இருக்காது. ஆனால் இந்த சீவன்முத்தி ஆன்மா புற வழிபாடு பண்ணுவதனால என்ன ஒரு விளைவு ஏற்படுகின்றது என்றால் அதை சொல்கின்றார்கள் பாருங்க. பருவரல் மலத்தினாலே படுமுயிர் அனைத்தும் தன்பால் மறுவிட கொடர்ந்த ஈசன் வடிவு அனைத்தினுக்கும். ஈசனுடைய வடிவம், அதாவது ஈசனுடைய திருமேனி. ஈசனுடைய திருமேனி என்பது மூன்று. சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனி ஒன்று, குருவின் திருமேனி இன்னொன்று, இன்னொன்று அடியாரின் திருமேனி, அடியார்களின் திருமேனி. இந்த மூன்று தான் ஈசன் வடிவம். ஈசன் வடிவு அனைத்தினுக்கும் அப்படின்னா குரு வடிவம், லிங்க வடிவம், சங்கம வடிவம், இந்த அனைத்து வடிவங்களுக்கும் ஈசன் வடிவத்தை தான் அப்படி வர்ணிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மலத்தினாலே துன்பப்படும் உயிர்கள் அனைத்தையும் தன்பால் பொருந்திட செய்து அந்த துன்பத்திலிருந்து நீங்கி அந்த உயிர்கள் எல்லாம் இன்பம் பெறுவதற்காக இந்த உலகத்திலே ஏற்பட்ட வடிவம். இதனால இந்த உலகத்தில் வந்து குரு, லிங்க, சங்கம திருமேனிகள்லாம் தோன்றுகின்றன. மல துன்பத்தினாலே உயிர்கள் வாடுவதை அறிந்து அந்த உயிர்கள் தன்னை சொரூப நிலையிலே இருந்தால் இந்த உயிர்கள் தம்மை வழிபட்டு உய்ய முடியாதே என்ற கருணையோடு சுவாமி இறங்கி வந்து இப்படி குருவாகவும் ஆலயத்தில் லிங்கமாகவும் சங்கம அடியார்களாகவும் இருக்கின்றான். அல்லது உயிர்கள் உய்வது எப்படி? அதனாலதான் பருவரல், பருவரல் என்றால் துன்பம். பருவரல் அந்த துன்பம் எதனால படுது? மலத்தினாலே படுகின்றது. மலத்தினாலே பருவரல் படும் உயிர் அனைத்தும் தன்பால் மறுவிடக் கொணர்ந்த ஈசனாகிய தன்பால் இந்த உயிர்கள் எல்லாம் சேரணும், சேர்ந்து துன்பம் நீக்கம் பெறணும், பேரின்பம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் இந்த ஈசனுடைய வடிவங்கள்லாம், குருலிங்க சங்கம வடிவங்கள்லாம். அந்த வடிவங்களுக்கெல்லாம் பூசை வந்து வந்து நியமமா நிகழணும் அப்படின்னு இந்த சீவன் முத்தர்கள் நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பூசை தப்பிச்சதுன்னா துயரப்படுவாங்க. யாரு? இந்த சீவன் முத்தர்கள். அதான் ஈசன் வடிவு அனைத்து அனைத்தினுக்கும் பூசை ஒருவிடில். ஒருவிடில் என்னது? நீங்கிடில். ஒருவிதல்னா நீங்குதல். பூசை நீங்கிட்டதுன்னா, தப்பிட்டதுன்னா, பூசை நடக்காம போயிட்டதுன்னா துயரமாதல். இந்த சீவன் முத்தர்கள் துயரப்படுவார்கள், வேற எதுக்கும் துயரப்பட மாட்டார்கள். குரு பூசை, சிவாலய பூசை, அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூசை இவற்றை நியமமாக வைத்திருப்பார்கள். இந்த நியமம் தப்பிது என்றால் மிகவும் துயரப்படுவார்கள். உற்றிடின் மகிழ்ச்சியாதல், இந்த பூசை நியமமாக நடந்ததென்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். யாரு? இது சீவன் முத்தர்கள். ஆகவே சீவன் முத்தர்களுக்கும் இன்ப துன்பம் நிகழ்கின்றன. எப்ப நிகழ்கின்றன? நம்ம மாதிரி இல்ல, நாம வந்து புறப்பொருள்களை பற்று வைத்து அந்த பொருள் நமக்கு கிடைப்பது தகுந்தபடி காரியங்கள்லாம் நடந்ததுன்னா மகிழ்ச்சி அடைவோம். அது காரியங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக முடிந்து நமக்கு அந்த பொருள் கிடைக்க வரைக்கும் நமக்கு ஒரே பதற்றமும் பரபரப்பும் இருக்கும். அப்படி பரபரப்போட இருந்து கிடைக்கிற அந்த பொருள் கிடைச்சாட்டா பெரிதும் வருதுவோம், கிடைத்து விட்டால் பெரிதும் மகிழ்வோம். இப்படிதான் நம்முடைய இன்ப துன்பங்கள். ஆனால் சீவன்முத்தருடைய இன்ப துன்பங்கள் எப்படின்னா, ஈசனுடைய வடிவு எல்லாத்துக்கும் பூசை முறையா நடக்கும். குரு பூசை, சிவா ஆலய பூசை, மாகேஸ்வர பூசை இதெல்லாம் அவர்கள் நியமமாக வைத்திருப்பார்கள். எங்க குரு லிங்க சங்கமங்களை கண்டாலும் பூசை செய்வார்கள். அதுக்கு வழி இல்லாம ஒரு பொழுது கழிந்தாலும் அவர்களால் தாங்க முடியாது, வருந்துவார்கள். அப்படி இல்லாம நியமமா அந்த வழிபாடு அவர்களால் பண்ணி கொண்டிருக்க முடிந்தது என்றால் மகிழ்வார்கள். பரமூர்த்தி நிலையிலே இந்த மகிழ்ச்சியும் வருத்தமும் கூட இருக்காது. ஏன்னா அது உடம்பே நீங்கி விட்டதே, அவ புறத்துல வந்து எதையும் நோக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அந்த சொரூப சிவத்தோடு ஒன்றி திளைத்து அந்த முத்தியிலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சீவன்முத்தர்களுக்கு இந்த ஒரு நிலை உள்ளது. நம்முடைய நாயன்மார்கள் சீவன்முத்தர்கள் அவர்கள் நிலையை நாம் பார்க்கின்றோம். நியமம் ஒரு நாள் ஒருபோது தப்பியதென்றால் அவர்கள் தப்ப விடமாட்டார்கள். தப்புவதற்காக தப்பிவிடும் போல தெரிந்தாலே அவர்கள் எவ்வளவு வருந்தி அவர்கள் அதனை விடாமல் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அது தப்பாமல் அந்த வழிபாடு நடந்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் நாயன்மார்கள் என்பதை பார்க்கின்றோம் இல்லையா. அப்ப நமக்கு ஒரு ஐயம் வருகின்றது, மானாக்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான். எப்படியோ எந்த வழியிலோ இன்ப துன்பங்கள் வரத்தானே செய்கின்றது சீவன்முத்தியில. பரமுத்தியில அந்த இன்ப துன்பங்களும் கிடையாது. அப்போ சீவன்முத்தி என்னதான் இருந்தாலும் ஒரு படி பரமுத்திக்கு வந்து தாழ்ந்தது தானே. மற்ற பரமுத்திகளையெல்லாம் விட சீவன்முத்தி மேலானது தான். சாலோகம், சாமீபம், சாரூபம், இந்த பரமுத்திகளை விட சீவன்முத்தி மேலானதுதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பரமுத்தியில வந்து எந்த இன்ப துன்ப அனுபவம் இல்லை, சிவ பேரின்ப அனுபவம் ஒன்றே விடுகிறது. ஆனா சீவன்முத்தியில வந்து இந்த வழிபாடு குருலிங்க சங்கம் வழிபாட்டுல ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் சீவன்முத்தி நிலையில ஒரு வருத்தம் வரத்தான செய்யுது. இவன் புற வழிபாடு செய்யாம இருக்க முடியாது. மலவாசனை தாக்காம இருக்கணும்னா இவன் ஞானத்தின் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தின் ஞானம் இவன் வழிபாட்டை வச்சிருக்கணும். இந்த மூன்று திருமேனி இடத்தையும் வச்சிருக்கணும் அவன் குருலிங்க சங்கம் வந்துட்ட. அப்ப கொஞ்சம் அந்த பூசையில முட்டுப்பாடு தோண்டினால் ஏற்பட்டு விடுமோ என்று தோண்டினாலும் கூட இந்த சீவன்முத்தனுக்கு வருத்தம் வருகின்றது. அந்த வழிபாடுகள் செம்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் வருகின்றது. எப்படியோ பாருங்கள், இன்ப துன்ப அனுபவம் இந்த சிவன்முத்தனுக்கு வரத்தானே செய்கின்றது. சிவபெருமான் மாதிரியே அந்த அடிய சிவஞானிகளாகிய அடியார்களும் அவர்களும் சிவபெருமான் மாதிரியே நமக்கு அருள் செய்வார்கள். அதில்தான் சித்தாந்த சிகாமணியிலையும் சொன்னார்கள், எவ்வளவு அரிய கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எவ்வளவு எளிய தமிழிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் உணர வேண்டியது சைவ உலகத்தினுடைய கடனாகும். சித்தாந்த சிகாமணியில பாருங்க எவ்வளவு அருமையாக எளிமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆதலினால் சங்கமத்தை ஆன்மாக்கள் போலே நீ பேதமன எண்ணி பிரியாதே சொன்னார். இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த நெருப்போடு சேர்ந்த இரும்பு போல கரை நீங்கி இந்த ஆன்மாவானது நெருப்போடு சேர்ந்த இரும்பு கரை நீங்கி நெருப்பின் தன்மை பெற்று விளங்குவது போல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மாவானது தன் ஆணவ கரை நீங்கி சிவமாகவே விளங்கும். அப்படிப்பட்ட சிவஞானிகளாகிய அடியார்களை நீ என்ன நினைக்காத, மற்ற பெத்தான்மாக்கள் போல எண்ணி பிரியாதே. ஆதலினால் அதாவது நெருப்பை சேர்ந்த இரும்பு போல பாசக்கரை நீங்கப்பெற்று சிவஞானிகள் விளங்குவதனால் ஆதலினால் சங்கமத்தை சிவஞானிகளை ஆன்மாக்கள் போல நீ பேதமனை எண்ணி பிரியாதே. யாரோ ஒரு ஆன்மா இவர் என்று சிவபெருமானுக்கு பேதமாக நீ நினைத்து அந்த அடியார்களை விட்டு பிரியாதேன். அதான் உலகியல்லே வள்ளுவ பெருமான் சொல்வார்கள், பல்லாறு பகைகுழலில் பத்தெடுத்த தீ வைத்தே நல்லார் தொடர் கைவிடல் என்று சொல்வார்கள். அதாவது நல்ல சான்றோர் ஒருவருடைய துணையை விட்டு விடுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருவனை பகைச்சாலே வந்து பல தொந்தரவுகள் வரும். யாரையும் வந்து பகைக்காமல் வாழ்வது அது ஒரு கலை. யாரையாவது ஒருவரை பகைச்சாலுமே அவன் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது பலரையும் பகைத்தால் அது எவ்வளவு பெரிய துன்பம், எப்போ யார்கிட்டேருந்து எந்த துன்பம் வரும் தெரியாது இல்லையா? அப்ப பலரையும் பகைச்சா ரொம்ப சங்கடம் தான், அது சந்தேகம் இல்லை. அப்படி பலரையும் பகைப்பதை விட பத்து மடங்கு தீமையானது எது தெரியுமான்னு சொன்னார். எதுன்னா சான்றோர் ஒருவருடைய துணையை நட்பை விட்டு விடுதல், அவ்வளவுதான். சான்றோரை பகைத்தல் கூட சொல்லலை பாருங்க, சான்றோர் அவருடைய தொடர்பை கைவிட்டு விடுவது, அவருடைய நட்பை கைவிட்டு விடுவது. அதனால அவர்களோடு பேசாமல் தொடர்பு கொள்ளாமல் இருந்துட்டாலே போதும். அது எப்படிப்பட்ட செயல்? பலரையும் பகைத்ததை போல பத்து மடங்கு தீமையான செயல் என்று சொல்கின்றார்கள் சான்றோருக்கே. இப்படி சொல்லியிருக்கின்றார்களே. அப்ப சிவஞானிகளாகிய அடியார்களுடைய தொடர்பை கைவிட்டால் அது எவ்வளவு தீமையான செயல் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே அடியார் வணக்கம் மிக மிக இன்றியமையாதது என்று இங்கே அருளி செய்கின்றார்கள். அடுத்த வாழ்விலே அருமையான ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார்கள். சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. முத்தினா என்ன? சீவன் சிவனோடு ஒத்து விளங்க வேண்டும், அதுதான் முத்தி. எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார் பாருங்க. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. பாவினில் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். சீவனும் சிவனும் ஒத்து விளங்குகின்ற முத்தி நிலையினை நூல்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன? சீவன் முத்தி என்று சொல்கின்றன. சீவன் முத்தின்னு சொல்கின்ற அதே நூல்கள், அந்த விஞ்ஞான நூல்கள்,
3: அந்த சீவன் முத்தன் பரமுத்தி அடைவான் என்றும் சொல்கின்றன. அப்போ அந்த என்ன ரெண்டு முத்தி சொல்கின்றார்கள், சீவன் முத்தி பரமுத்தின்னு. அப்ப இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை உள்ளதோ? ஏன்னா சீவன் முத்தினாலே அது முத்தி தான் சிறப்பா சொல்றாங்க, சிவன் முத்தர்களை சிவமாகவே போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை விட பெரிய நிலை இல்லைன்னு தான் இருக்கணும். அப்போ அந்த சீவன் முத்தன் பரமுத்தி அடைவான் அப்படின்னா, அப்போ சீவன் முத்தி என்பது முடிந்த பெருநிலை அல்லவோ? அது வந்து ஒரு பரமுத்திக்கு கீழான நிலை தானோ? இந்த ரெண்டுக்கும் அப்படி என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடும் இதற்கு விளக்கமும் மிகச்சிறப்பாக இந்த ஒரு நூலில் தான் உள்ளது. இவற்றையெல்லாம் நம் மிகுண்ட சாத்திரங்களிலே பார்க்க முடியாது என்று தெளிவாக கூறலாம். மிக அருமையாக கேட்கின்றார்கள் ஐயப்பாட்டை பாருங்க. தசகாரியம்னா பத்து காரியத்தையும் சொல்லிட்டு நிறுத்திருக்கலாமே, எவ்வளவு கருணையோடு நமக்கு இத்தனை செய்திகளை வாரி வழங்குகின்றார்கள். இவற்றையெல்லாம் அறிந்தாருடைய ஆன்மாவுக்கு வந்து லாபம் கிடையாது. வேற எதெல்லாமோ ஆன்மாக்கள் அறியலாம், ஆனா அவையெல்லாம் ஆன்மாவுக்கு இழப்பு தான். பேதமை என்பது யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல், வள்ளுவர் பெருமான் சொன்னார். குற்றத்தை போய் வழிய போய் ஈட்டிக்கொண்டு என்ன தனக்கு எது ஊதியமோ அந்த ஊதியத்தை இழந்து நின்னா அதுக்கு பேர் தான் ஐயா பேதமை அப்படின்னாரு. ஊதியம் பெற வழி இருக்கு, ஒரு இடத்துக்கு போனா ஊதியம் கிடைக்கும். அங்க போகாம ஊர்வம்ப எடுத்துக்கிட்டு குற்றத்தை பெருக்கிக்கிட்டு இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல், அந்த செயலுக்கு தான் பேதமைன்னு பேர்னார். அப்ப நமக்கு உயிர்க்கு ஊதியமாக எத்தனை செய்திகளை சொல்கின்றார்கள், எங்கும் கிடைக்காத செய்திகளை சொல்கின்றார். சீவன் முத்தியே முடிவான முத்தி என்றால் அதற்கு மேலும் பரமுத்தி என்று ஒன்று ஏன் சொல்கின்றார்கள்? அப்ப ரெண்டுக்கும் ஒரு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் அப்படின்னு சொன்ன ஆசிரியர், நீ நூல்கள் எல்லாம் படித்து பார்த்திருக்கும் போது உனக்கு ஒரு ஐயம் வரும், ரெண்டு முத்தியும் ஒன்றுதான் நீ நினைப்ப, ரெண்டும் ஒன்றுதான், ஒற்றுமையும் உள்ளது, அதே சமயத்தில் ஒரு வேற்றுமையும் உள்ளது, அதை சொல்கின்றேன் கேட்பாயாக என்று இந்த 49 பாடலிலே நிறுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வேற்றுமையை வருகின்ற பாடல்கள் அனைத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேற்றுமையினை அருமையாக சொல்லி நமக்கு அந்த வேற்றுமையை கூட அவர்கள் செறிவாக ஒரு பாடலிலே சொல்லியிருக்கலாம். அது நமக்கு அப்படியே பழத்தை அந்த பலாப்பழத்தை வந்து அதை வந்து பிளந்து அதில் உள்ள ஒவ்வொரு சுளையும் எடுத்து எடுத்து கொட்டையை நீக்கி அதை தேனில் நனைத்து நமக்கு வழங்குவது போல அருள்கின்றார்கள். சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமை, அதே சமயத்தில் ரொம்ப வேற்றுமை நினைச்சிடக்கூடாது, அவை ஒற்றுமை உடையனதான், ஒரே ஒரு வேற்றுமை என்பதை மிக அருமையாக நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அந்த அருமையான ஞான செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த தசகாரியங்கள் என்ற அருள் திரு அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள இந்த தசகாரிய சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கு அடியன் மனமுனிமைகளாலே வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு,
4: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: நெஞ்சத்துல நிறைவு வந்துட்டதுன்னா எல்லாரும் இன்புட்டு இருக்க நினைப்பது இல்லாமல் வேற ஒன்றும் தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், வர வர கண்டு ஆய்மை கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கூட வருதான்னு பாக்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ இந்தியாவில என்ன பெரிய தொல்லைன்னு சொன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ பயந்துகிட்டு இருக்கோம். மற்ற நாட்டுல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவர் என்ன சொல்வாரு அவர் என்ன சொல்வாரு, இப்படியும் நினைச்சு நினைச்சு நினைச்சு நாம் செயல் செய்யாமே போயிட்டோம். நாம் செயல் செய்யற போது செயல்ல ஒண்டிட்டா வருகிற நிலைகள்ல நமக்கு அந்த விமர்சனங்களை பத்தி கவலைப்பட மாட்டோம். அமெரிக்கா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் அவங்க அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. வரலாறு கூட படிச்சேன். இந்த வரலாறு எதுனா இந்த மாதிரி உண்மையெல்லாம் எனக்கு அதை படிக்கிற போது ஆமா ஆமா ஆமா உட்காந்துட்டு பேசுறது வேண்டியவங்க உறவு உள்ள உள்ளவங்களே பேசுவாங்க. கேட்டுட்டா இதுதான் வந்திருக்கான் அப்படி அப்பா. இந்த புறங்கூறி பொய்த்தீர் வாயிலும் காதல் அறங்கூறு மாக்கம் தந்தார். சாமி மாணிக்கவாசகர் வந்து குதிரை கொடுத்து கயிறு மாறின போது சாமி சொல்றாரு, அப்பா குதிரை வியாபாரத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சாமி தான் முத முதல்ல இந்த ரசீது பாட்டுமா நீங்க வாங்கினீங்கன்னா தரக்க வித்த பொருள் வாபஸ் இல்லைன்னு போட்டுப்பாங்க கீழே அடிக்கோடு. அது ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னா மதுரை சொக்கநாத பெருமான்.

நிறைய பயிற்சி பண்ணி இங்க பார்த்திருக்கீங்கன்னா சொன்னா நான் அது நிறைய வந்து ஒரு இடத்துல நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நரியவே ஆக்கணும், நரி பறியாமல் எங்கும் ஓடி போடாமல் பிடிச்சு வச்சிருக்காங்க மாதிரி சாமி. அதுக்காக தான் ஈர்க்கமா உட்காந்துக்கிட்டாங்க வீரர்கள் எல்லாம். இந்த வர்ணனை சொல்லாரு, அங்க இருந்து வந்து சாமி கயிறு மாறி கொடுத்தார். தான் மன்னன் மகிழ்ந்து மாணிக்க சொன்ன, மாணிக்க வாசகர் பொருட்டாக உன் மந்திரி பொருட்டாக தனியும் கொண்டு வந்திருக்கோம், உனக்காக கொண்டு வரல. அங்க ஒரு வார்த்தை வைக்கிறார், அந்த ஆளு கூட்ட பணத்துக்காகவோ உனக்காக நான் கொண்டாடல, அவருக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இவர் உடனே இவர் மரியாதை பண்ணும்ல, ஒரு வெண்மையான ஒரு பட்டை எடுத்து போட்டார். பரஞ்சோதி மணியோருடைய வரலாறுல இல்ல, குதிரை சவுக்கினார வாங்கினாராம். சிவ லீலாரமன் இருக்கு, இது பார்த்தோன்னு கொஞ்சம் முகம் துடிச்சாலும் யார் பாண்டியன் மந்திரி பக்கத்துல இருந்து ஒரு மாணிக்க சொன்னாரு, அவங்க நாட்டு பழக்கம் இந்த மரியாதைய அவங்க உயர்ந்த முறையில வாங்குற அடையாளம் என்னன்னா இந்த குதிரை சவுக்கினார வாங்குறது. அதை வாங்கி தலையில சுத்திக்கிட்டாராம். இந்த சிவகணங்களா வந்தவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்களாம், என்ன இந்த சாமிக்கு கொஞ்சம் கூட இவ்வளவு தூரம் இறங்கி வாங்கணுமா, இவரு குதிரையை விட்டு கீழே இறங்கணுமா, வேத பறி கீழே இறங்கி வாங்குறாரு, வாங்கினவர் கை நீட்டி வாங்குறாமன் சேர்ந்தறியா கையானை எங்கும் தெரிந்தானை அன்பருக்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. அப்படிப்பட்ட கடவுள் கீழே இறங்கி கை நீட்டி ஒன் வாங்கலாமா, இவரு இவர் என்ன எட்டு தோல் உடையவர், எட்டு திசைகள்லயும் எட்டு தோல் இருக்கு, இந்த தோல் கொண்டு வாங்கலாமா. திகம்பரன் எல்லா திசைகளையும் ஆடையாக உடையவன் பெருமா, திக்கையே ஆடையாக உடையவன், இவருக்கு என்ன குறை வந்து இந்த கிழிஞ்ச துணியை வாங்கி தலையில வேற சுத்திக்கிட்டாரு. என்னென்ன பொருள் தலைமையில வச்சிருக்கிறாரு அவங்க பேசிக்கிறாங்க யாரு கணநாதர்கள்லாம், இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அடியார் பொருட்டு படுவது இதுவே ஆகி அமையும் என்று சாமி எங்கிறது உடனே மறைஞ்சிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியோட போய் அரசன் இருந்தா இப்படி பரிகளை நதிகளை பரியாக்கி வந்தார். இப்போ வந்த பரிகள் எல்லாம் நரிகளாக போகும், மகிழ்ச்சியோட போனார். சொக்கலிங்க பெருமானை போய் வணங்குகிறார், சொன்னா இப்படி எல்லாம் காரியம் செஞ்சதியில உறவினர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, புத்தி இல்லையே உனக்கு பாதுகாத்துக்கு தெரிஞ்ச பதவிய எங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு சொன்னார். அப்பா இனிமேல் எங்கெல்லாம் உறவு இல்லை, எனக்கு நல்ல தாய் தந்தை குறவன் எல்லாம் சிவபெருமான் தான், எனக்கு உறவெல்லாம் யாரும் சிவனடியார்கள் தான், எனக்கு பெண் மனைவி யார் தெரியுமா நிராசை, மக்கள் யார் தெரியுமா உலகத்து உயிர்கள் அத்தனை பேர், ஊரெல்லாம் அட்டசோறு எம்மதே, இந்த உலகத்துல எங்க வேணாலும் படுத்துக்கலாம், அதெல்லாம் பாயல், இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த தத்துவங்களை சொல்லி நீங்க எல்லாம் போங்க. நீங்க எல்லாம் சொல்ற கற்றாரை இனி ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து உரைகின்ற பெருமானே உன் குறைகளுக்கு கர்த்தாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும், அந்த நிலையில போய் சுக்கநாத பெருமான வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். சோதனை வந்தது, இரவு வந்தது, சூரியன் ஏன் வேகமா போனான்னா மறுநாள் கலைவரமாக போய் மண்ணு சுமக்க போறார். இன்னைக்கு குதிரை வீரராக பெருமான் வந்ததை பார்த்தோம், நாளைக்கு வந்து புட்டு தின்று மண் சுமக்கிற காட்சியை பார்க்கணும்னு ரொம்ப வேகமா போய் சூரியன் மறைஞ்சானான். அந்த நேரத்தில் இந்த நரிகள் எல்லாம் குதிரை லாயத்துல கட்டிருந்தது பாருங்க, கொண்டு கொண்டு என்னது கொண்டு வைக்கிறான், ஐய நான் நல்ல நண்டு கிடைக்கல சங்கு கிடைக்கல, அதனுக்கு அதாவது ருசி அவியல் என்ன இப்படி திருநெல்வேலி அவையல் மேல அமையுமா, கேரளத்து அவையல் ஒருச்சு, தஞ்சாவூருக்கான அது ஒருச்சு, பத்த குழம்பு பொறி குழம்பு அவங்க நாக்குக்கு இதெல்லாம் பயிற்சி பெற்றதோ அது அல்லாத பிறம் எல்லாம் மட்டம்னு நினைப்பான். இந்த நரிகளுக்கு நண்டு நத்த என்னென்ன பிராணி எல்லாம் அதுக்கும் பிடிச்சு சாப்பிட்டது, அது இப்ப கொள்ளு வச்சு அதுக்கு நல்ல உடம்புக்கு வெந்நீர் விட்டு உடம்பெல்லாம் பிடிச்சு விடுறான். இதெல்லாம் என்ன இப்படி செய்யறாங்க, நாம இண்டி இடுக்கெல்லாம் பாஞ்சு போறோம், கட்டி போட்டிருக்கானே சங்கிலியினாலே பட்டு கயிறுனாலே ஆபரணங்களால போட்டிருக்கானே, சரி சரி இனிமேல் இங்க இருந்தா நாளைக்கு நம்மள விடமாட்டான், காட்டையினால அடிச்சு கொண்டுடுவான் என்று சொல்லி எல்லாம் நரியா மாறி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு எல்லாம் தத்தி போச்சான். தத்து நெறியான் தத்த நெறி, எல்லாம் தத்தி போற இடம் தத்து நெறி தத்த நெறி, இந்த உடம்ப விட்டு தத்தி ஓடுறாங்க பாருங்க, தத்தன் ஏறியது சொல்லுவாங்க, மதித்த இடம் மதிச்சவன். இந்த உலக வழக்கிலையும் சில சொற்களை வச்சு மகிழ்ந்த வழக்கம் உண்டு, இப்படியும் மக்களுடைய உணர்வுல பேச்சுல உலகில இறை கதைகள் எல்லாம் வந்துடும், அதுதான் நம்ம நாட்டு பழக்கம். அங்க போன உடனே அதிகாலையில கூக்குறது இருந்த குதிரைகளையும் கடிச்சிட்டு போயிட்டு அரசன் போய் முறையிட்டார்கள், இவன் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது போட்டு பொருள் எல்லாம் வாங்கன்னு வைகை ஆட்டங்கரையில் நிறுத்துகிறார்கள். இப்படி

0: அந்த வரிகள் எல்லாம் நதிகளாக போய் மதுரை மாநகரத்தை அல்லவல்ல பட்டுட்டு அங்க வைகை ஆற்று மணல்ல சுடுமணல்ல நிறுத்தி நெற்றி மேலே பாலாங்கல் ஏற்றி சூரியனை பார்க்க வைத்து அடிக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் சாமி ரொம்ப புலம்பி, பெருமானே இப்படி எல்லாம் நீ ஆட்கொள்ளலும் என்று நினைக்கிறே என்று நினைந்து வருந்துகிறார். அந்த நேரத்தை தாங்க முடியல சாமிக்கு. அடியார் படுகிற துன்பத்தை கண்டு பரமன் விரைந்து வருகிறான். எப்படின்னா வெள்ளமா பெருக்கட்டும், அந்த குண்டோதனுடைய தாகம் நீக்குவதற்கு வைகை அழைத்தான். இப்ப மாணிக்கவாசகருக்கு அடுகாரணமாக பெருவெள்ளம் வரும்படியா சின்ன எல்லாம் விட்டுட்டு ஓடுறான். மாணிக்கவாசகர்கள் வரைக்கும் பிடிச்சு தண்டனை பண்ணிக்கிறவன்லாம் விட்டுட்டு அவன் பொருளை காப்பாற்ற போகிறான். நேர கோயில்களை வந்துட்டாரு. சாமியை நினைக்கிற எல்லாரும் அரசன் போடுறான் உத்தரவு, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரை அடைக்கணும். அப்படி கரை அடைக்கும் என்று நினைக்கிற ஒரு வந்திக்கிழவி 80 வயது 1000 முறை கண்டவள். அந்த 1000 முறை கண்டவள் அனாதையா இருக்கிறாள். அற்புதமாகிய தெய்வத்தை வேண்டுகிறாள். செவி உணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து செந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் நண்பரில். செவிக்கு உணவாயிருக்கிற வேதங்களை சொல்லி உயர்ந்த அவி உணவுகளை நெருப்பில ஈட்டு பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிற வேதியரை காட்டிலும் ஆத்த நோத்த அதை விட அதிகமாக தவம் செய்தவள் யாரு? இந்த வந்தி. தவ நிறை பேரு துய்ப்பாள், தவ நிறை பேரு துய்ப்பாள். தவத்தினுடைய பயனை நன்றாக அனுபவிக்கக்கூடியவளாக ஒரு ஏழை கிழவியாக மதுரையில இந்த தென்கீழ்த்து செயலிருந்து புட்டு விற்று சாமி அகத்திலே புட்டு சுட்ட உடனே சாமியை உள்ளத்துக்குள்ள வரவழைச்சு அமுதடுத்து வரான். கூட பெருமானுடைய கோயிலை பார்த்து சாமி இங்க எழுந்துள்ள பண்ணுங்க, உனக்கு ஆசனம், உன்னுடைய வடிமா, உன்னுடைய மந்திரம் என்று சொல்லி நைவேத்தியமாக தான் சுட்ட பிட்டை கொடுத்தார். அன்பினாலே தான், அதனால்தான் குமரசாமிகள் வந்தி தந்த பிட்டுண்டு அவருடைய தலை அன்பிலே கட்டுண்டு மதுரையிலே மண் சுமந்தான் பெருமான். அந்த தலை அன்பிலே கட்டுப்படுகிறது பாருங்க சாமி, அதான் பக்தி வலையில் படுவோன் காண்க. அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை. அந்த அண்ணாமலை அன்பன் என்ற வலைக்குள்ள அகப்பட்டுக் கொள்வான், கை பிடிக்குள்ள அகப்பட்டுக் கொள்வான். சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தழுவதையே கேட்கிற. அப்படி சொல்லுகிற போது எனக்கு ஆள் இல்ல, இதுவரைக்கும் சூரியன் கிழக்க உரிச்சா என்ன மேற்க உரிச்சா என்ன, பிட்டு விட்டு நான் வாழ்கிற வாழ்க்கை விளைவன், எந்த தேவையும் எனக்கு இல்ல. இதுவே நிறைவா இருக்குது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. கிடைக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், இப்ப வந்து விட்டது ஒரு ஆபத்து வந்து விட்டது எனக்கு. ஏன்னா இப்ப அரசனுடைய ஏவலினால என் பங்குக்கு கரை அடைக்கணும், கரை அளந்து விட்டாச்சு, என்னால முடியாது. என்னக்காக வேலை செய்யறதுக்கு ஆளும் இல்ல, கூலி ஆளுது ரொம்ப கிராக்கி. எப்படி பாருங்க, ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டாரு பாருங்க, எல்லாருக்கும் கூலி கிடைக்க முடியாது. சாமி பண்ணிவிட்டாரு கூலி ஆளுக்கெல்லாம் நிறைய பேர், ஏன்னா கரை அவங்கவுங்க பங்கடைக்கணும்னா கூலி கொடுத்துட்டாங்க. இப்ப கூலி ஆளே கிடையாது. இப்போ கூலி ஆள் கிடைக்காம நான் கவலைப்படுற நிலையிலே சாமி, தேவருக்கும் அரியவனாக இருக்கிற தேவன் அன்பர்களுக்கு எளிமையாக வருவான் என்பது போல இந்த வைகையை பார்க்கணுங்கிற ஆசையில வேகமா வந்தாரான். அன்றைக்கு இந்த குண்டோதனுக்காக தலையில இருக்கக்கூடிய கங்கைய நீர் நிலம் மருவி நீர் ஓட கண்டான் வைகையாக. ரொம்ப நாள் பிரிஞ்சு போச்சு, அவனை பார்க்கணும் வைகையை பார்க்கணுங்கிறதுக்காக, வையை என்னும் பொய்யா கொலக்கொடியை பார்க்கணுங்கிறதுக்காக வர்றானா? அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்டான். அங்கே இருக்க நாயகிக்கு தெரியுமா? அதுக்காக ஒரு வேடம் போட்டுக்கிட்டு வர்றாரான். தலையில சும்மாடு, அன்பர்கள் வைத்த இண்டை மாலை போல. இண்டை மாலைன்னா தலைக்கு, தலைக்கு தலை மாலை அணிவது அது இண்டை. அன்பர்கள் சுட்டி இண்டை மாலை மாதிரி சும்மாடு வச்சு அது மாத ஒரு கூடையை கவுத்துக்கிட்டு தோல் மேல ஒரு மண்வெட்டியை பெற்றுக் கொண்டு கிழிந்த ஆடையை கட்டி கொண்டு அங்கிருந்து கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோன்னு வருகிறார். வருகிற போது நேர விறகு விட்ட போது ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப நேர வந்தி கிழவி இருக்கிற தெருவுக்கு வந்துட்டார். வந்து கூலி நான் காதல விழுந்த உடனே ரொம்ப அமுதமாற்றது போல இருந்து கும்பிட்டு, ஆளுமறை சிறமுடையார் அடிக்கமலம் நிலஞ்சூட கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று என்று. ஒரு தர சொல்லல, பல தர சொல்றார். என்று என்று ஓலமறை திருமொழி போல் வேதம் சொல்ற மாதிரி உரை பரப்பி, எங்க பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே வர்றார். உரை பரப்பி கள்ளும் கண்ணீர் வேலை இடை படிந்து அயர்வாள் வீதி இடத்து அழைகின்றார். கண்ணில இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. என்னை காப்பாற்றுல பெருமானே, கூலியாள் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறா. ஏன்னா அரசனுடைய ஆணைய யாரா இருந்தாலும் பின்பற்றணும். அரசு ஆணையை எளியவர் பெரியவர் வித்தியாசமாக கூடாது. அரசனுடைய ஆணை எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. நான் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அரச குற்றத்துக்கு ஆளாவே என்று கண்ணீர் விடுகிறாள். அந்த நேரத்தில் பெருமான் வருகிறான். அப்ப சொன்ன என் வேலையை செய்யணும், என்ன கூலி தருவேன்னு கேட்டார். இந்த கூலி பேசுகிற முறையை பாருங்க, விட்டுடுவேன் இவன் சொல்ற விட்டுடுவேன். அப்படியா அட்வான்ஸ் பேமெண்ட் எப்பவும் சாமி கிட்ட வந்து முதல்ல வாங்கிட்டார். ஏன்னா பின்னாடி கொடுக்கறாங்களோ கொடுக்கலையே சரியில்லை, அதனால இனி என்ன பண்ணு, இப்போ உதிர்ந்த பிட்ட குடு அப்படின்னு முந்தானையினால வாங்கினார். பாருங்க தேவர்கள் அயன் அரிமான் முதலாகிய தேவர்கள் எல்லாம் வந்து அவனிடத்துல முந்தானை விரித்து, அந்த முந்தானை விரிக்கிறதுக்கு பதில் தான் அந்த துணியை வீசி அதுல வணங்குறது. இன்றைக்கு கூட பட்டாபிஷேகம் தீபாவளி அன்னைக்கு இங்க ஒரு கோலம் காட்சி மதுரை கோயில்ல துண்டை போட்டுட்டு கீழே விழுந்து வணங்குவார்கள். யாரும் பெரியவங்க யாராவது கொடுத்தா இதனால வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள் என்று காட்டுவது மட்டுமல்ல, நான் பெறுகிறவன் தாண்டவன். பெறுகிறவன் யாரு? நான் தாண்டவன். கொடுக்கிறவன் உயர்ந்தவன், பெறுகிறவன் தாண்டவன். சாமி தன்னை தாண்டவனாக இந்த அன்புக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். அப்படி கனவுல கூட காண முடியாத பெருமான் எளிமையாக நனவுல வந்து நிறந்தோய வந்து நின்று இந்த புட்டை உதிர்ந்த புட்டுனர் கண்டிஷன் பண்ணார். நல்ல புட்டெல்லாம் விட்டுடு, உதிர்ந்த பிட்டை எனக்கு கூடுதுனர். அது அந்த பழைய ஆடைகளை வச்சிருந்த எடுத்து போட்டா வாயில போட்டு சாப்பிட்டு, எங்க அம்மாவோட நீ சிறந்தவர். எங்க அம்மா பசி அறிந்து எனக்கு சாப்பாடு போட்ட, உன் பங்குக்கு போய் நான் வேலை செய்யறேன்னு சொல்லி வேகமா போனார். முதல்ல போன உடனே அந்த அட்டண்டன்ஸ் செஞ்சுட்டு கை போட்டார். சில பேர் முதல்ல போட்டுட்டு வெளியே போயிடுவான். இதெல்லாம் சாமி செஞ்சு வச்ச காரியம். அப்புறம் சம்பள தண்ணிக்கு வந்து நிற்பான். என்னடா என்ன ஒருத்தவா வேலைக்கு போனா என்னடா வேலை? ஒண்ணுமில்லை, எனக்கு கூலிகள் ஒண்ணு வேணாம் சார், பசிக்கு சோறு போடுங்க. சரி போட்டுருவோம், நான் வேலை செய்யறேன், ஆனா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், உண்ட களைப்பு தொண்டருக்கு உண்டு. சரி இவன் போன நேர அன்பங்கடைக்கு போனா ஒரு கட்டி சோறு தின்னா வந்து திண்ணையில படுத்துக்கிட்டான். இப்படி ரெண்டு மூணு நாள் பார்த்தாங்க. என்னடா என்ன, நான் தான் உங்கள்ட்ட கண்டிஷன் என்ன சொன்னேன், பசிச்சா சோறு போடணும், சாப்பிட்டா என்ன பண்ணணும், தூக்கம் வந்துடும். இதை தவிர வேற என்ன வேலை? அதான் சொன்னாரு தாய்மானவர், யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் தூங்குறோம், வேற என்ன செஞ்சோம் கண்ட பலன்? இது சாதாரண இளைஞர் வழக்கத்தில் சொன்னார், ஞானிகளோட வழக்கத்தில் இருந்தார். இங்க பிட்ட வாங்கி போய் பதிந்து கொண்டு ஒரு மபட்டை வச்சு எடுத்துக்கொண்டார். அப்படி ஒரு போட்டார். வேலை செஞ்சு பழகினர்கள் ஏவித்தான் பழகுமே தவிர, சாமி வந்து உட்காந்துக்கிட்டாரு, எல்லாரும் வேலை செய்யறதையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஒரு பத்து நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு, உடனே நேரம் வந்தார். ரொம்ப பங்கு உருவிரும் நடந்துட்டு இருக்கு, வேலை உருவிரும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் குட்டு பசிக்கு இருக்கு, சுட சுட எடுத்து கொடுத்தாரு. வேலை செய்யுதுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி பாருங்க, குட்டை எடுத்து கொடுத்தான். அது கையில வாங்கணும்னு சூடு வாயில போட்டாரு. இந்த பக்கம் வச்சுக்க முடியல, இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி சூடா வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா துப்பவும் முடியாது விழுங்கவும் முடியாது. இதெல்லாம் சாமி அப்படி நடிச்சு காமிச்சாரா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க அம்மா கொடுத்த பாலை காட்டில் இவருக்கு அம்மா எடுத்து பாரு சாப்பிடுது, எங்க அம்மா கொடுத்த தாய்ப்பாலை காட்டிலும் உன் புட்டு அமிர்தமா இருக்கு, தேவாமிரமா இருக்கு. நீ வாழ்க்கை போ, இந்த வேலை பார்க்க போறேன். போய் கூடைய போட்டுக்கிட்டு மேறு மத தாழ்ந்த மாதிரி படுத்தார். இந்த வேலைக்காரர் ஏவுகிற கண்காணிகள் எல்லாம் வந்தாங்க. யார் இவன் பார்த்தா தேவஸ்வரூபமா இருக்கு, இவன் என்ன செய்யறது? கூப்பிட்டாங்க. இவன் பித்தனோ எட்டனோ சித்தனோ மத்தனோ வைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான். சில பேர் மத்தன் வைத்தியக்கார மாதிரி நடிப்பான், ஆனா காதங்காரியமா இருப்பான், மதமத்தம் உடையவனா இருக்கிறான். இவன் யாரு? எத்தனை ஏமாத்துக்காக வந்தான்? அந்த வந்தி கழுவிய பேர் சொல்லிட்டு கூலி வாங்கிட்டு ஏமாத்துற பேரா எத்தனா? இல்ல இல்ல, சித்தனத்தான் இருப்பான். அப்படி அதை பார்த்து பழகினவங்க மதுரையில சித்த காட்சிகளை கண்டு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, ஆனா சித்தனோன்னு நினைஞ்சாங்க. இப்ப இவனை அடிக்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம், குத்தவும் முடியல. பார்த்தா பெரிய மனுஷன் மட்டும் பிள்ளை மாதிரி இருக்கு, இவன் சொல்லி குத்தம் இல்ல, வந்த வளர்ந்த வளர்ப்பு, வேலை செய்யறதுக்கு வணங்க மாட்டான், இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கூலியாலாம் வச்சுக்கலாமா அப்படிலாம் இல்ல. பார்த்தா என்னமோ இருக்கு, ரொம்ப வாழ்ந்து கெட்டுவான் போல் இருக்கு, ரொம்ப பெருநிலையில கொடை கொடுத்தவன் போல் இருக்கு. இப்படிதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பேச்சுக் கொடுத்தாங்க. நேர போய் அரசன் சொன்னவன அரசன் பகுந்து வர்றான். ஒவ்வொரு கரையும் அடைச்சிருக்கு, இந்த ஆள் கரை மட்டும் அடமிடல். வந்தியனுடைய யாருன்னா அந்த பட்டுக்கார் சௌரியமா பண்ணிருக்காரு, கரம்ப வாங்கினார், ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் பாருங்க, துள்ளி குதிச்சார், ஒரு கூட மண்ணை வெட்டினார், அங்க கொட்டினார், ஆள் மறைஞ்சு போனார். ஆனா அடி எல்லாருக்கும் வந்துருச்சு, விட்டு சாப்பிடுற போது மற்றவங்களுக்கு தான் கிடைக்கல ருசி. அடி வாங்கினா மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னு. இறைவனுடைய நலந்தீங்கிலும் அவன் எல்லாரோட இருக்கிறான், ஆனா நலத்தை யாரும் கவனிக்கிறது இல்ல. நலம் வருமானால் இறை அருள் நினைக்கிறது கிடையாது, தீங்கு வந்தா மட்டும் இறை அருள் நினைக்கிறது. இந்த கடவுளுக்கு கண்ணில் பாருங்க, கடவுள் என்ன படா படுத்து பாருங்க. உலகத்துல நன்மை வருமானால் அது இறைவனுடைய அருளிப்பாடு என்று யாரும் நினைக்கிறது கிடையாது. என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல் சொல்லுவாங்க. ஆனால் பிட்டு சாப்பிடுற போது யாருக்கு அந்த சுவை தெரியல, பிட்டு சுவை தெரியல. ஆனா சாமி தவறு செய்து அடி வாங்கினா எல்லாரும் கிடைக்கும். அப்ப என்ன, தக்கவர் வாழ்கிற போது நலம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, தக்கவர்கள் தவறுவார்களானால் அந்த தவத்தினாலே உலகம் போடாவும் துன்பம். தக்கவர்கள் வாழ்ந்து அது தக்கான் ஒரு வாழ இந்த உலகம் எல்லாம் வாழும், ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் ரொம்ப குறைபாடு. ஆனா தகுதி உடையவர்கள் ஒருவர் தவறு செய்து விட்டான் மிகப்பெரிய, இப்ப கரையில் நடந்த போது தவறு செய்தா தடிக்கு விட்டுட்டா எழுந்து தூக்கி விட்டுருவாங்க. வண்டியில கொஞ்சம் நேரம் பண்ண முட்டி மோதி கால் பொஞ்சுவிடும். ஆகாயத்துல மேல போவதற்கு ஆகாயமான இதாயிடுச்சுன்னா என்ன கதி? ஆனால் தகுதி உடையவர்கள் மேலாளர்கள் மேலவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு மட்டும் அந்த துன்பம் வராது. ஆனா தான் விழித்திரு பசித்திரு தனித்திரு ஞானிகளுக்கு சொன்னாங்க, எச்சரிக்கையா இருக்கணும். பிறருக்கு வழிகாட்டுகிற நிலையில இருக்கிறவர்கள் எந்தும் தவறக்கூடாத நியமம் உடையவர்களா இருக்கணும். சாமி எல்லாருக்கும் வழித்துணை, வானநாடனே வழித்துணை வந்தே மாசிதாமணியே, அந்த வார்த்தைகளை நினைச்சீங்கனாலே சாமியுடைய இயல்பு தெரியும். சாமியுடைய அனுகிரகம் பெறணும்னா அந்த நிலையில் இருக்கணும். சாமி அடி வாங்கினால் முதுகம் பட்டது, எல்லாரு மேலையும் பட்டது. அங்க பார்த்தா சாமி வந்தவன் யாருனால, அப்ப அசரிதா சொன்னார், மாணிக்கவாசர் பொருட்டாக நான் மனுஷம் வந்தேன். மாணிக்கவாசருடைய மாண்பு தெரியாம நீ அவரை வச்சுட்டு இருக்க, நீ அவர் யாரு? உன் பொருள் எல்லாம் உலகம் நன்மை பெற வேண்டும் என்று கற்று உனக்குத்தான் புண்ணியம் அவ்வளவு. அவர் அறியாமல் நீ இப்படி தண்டனை கொடுத்துட்ட, அதன் பொருட்டாக நாம இங்க பரிகள் நரிகளை எல்லாம் பரியாக்கி வந்தோம், பரிகளை எல்லாம் நரியாக்கணும். இப்போ கூலிக்கு வைகை அடைப்பதற்கு மனுஷம் வந்து இங்க மாண்புடைய செயல் அவருக்கு, அவருடைய மாண்புக்காக இந்த மனுஷம் வந்திருக்கிறோம். நம்முடைய மாண்பை காட்டுவதற்காக அல்ல. பல பேர் சொல்றாங்க மனுஷம் வந்த மாண்பு சிவபெருமானுக்காக சிவபெருமானுடைய மாண்பை காட்டுவதாக என்று கருவார்கள். இல்லை, அடியாருக்கு கிடைக்கிற அந்த சிறப்பு இருக்கே அது ஆண்டவன் தனக்கு உரிய சிறப்பாக கருது. அதனால்தான் இவரை நீ அடைதி என்றார். இவங்க பாடுனர் என்ன பாடுறத காட்டுறோம், அடியாரோட பாடுன்னு திருவாரூர் பெருமான் சொன்னானே. இப்ப மண் சுமந்தது யாருக்காக? மாணிக்கவாசருடைய மாண்பை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு. அவர் மாண்பு இந்த உலகம்தான் நிலக்க வேண்டும். ஆனால்தான் நடராஜா பக்கத்துல மாணிக்கவாசர் இருக்கார். அம்மா அவர் பக்கம்னா மாணிக்கவாசரோட பக்கம், காரைக்காலம் யார் ஒரு பக்கம். அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட மாண்புடையவர்கள். அது மன்னரை மண்ணிலே இருந்து மண்ணினால் விளைந்த மாண்பு, மண்ணை சுமந்ததனால் வாழ்ந்த மாண்பு. அந்த மண்ணிலே நாம் வாழ்வதனால நமக்கு மாண்பு, அதை கேட்பதனால நமக்கு மாண்பு, சிந்திப்பதனால மாண்பு. அந்த மாண்புடைய கடவுள் களிமதுரை மண் சுமந்து சும்மா கொள்கல, கூலி கொண்டு முதல்ல அட்வான்ஸா வாங்கிட்டு கூலி கொண்டு மண் சுமந்து அது வேலை செய்யாதனால அக்கோவால் மொத்துண்டு அதனாலே புன் சுமந்த பொன்னேணி பாடுங்கான் அம்மா நாய். மதுரையில சதுர்பட நடாத்தி வந்தான் குதிரைய மண் சுமந்தான். இப்படி எல்லாம் அவன் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எனக்கு கரும்பு தரு கழுக்க காட்டினான். அப்ப பாண்டியன் வந்து வணங்கி நீ மந்திரியா இருந்து எனக்கு வழிகாட்டினாரு. அப்ப சாமியே சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் இஷ்டத்துக்கு விட்டுடு, அவனை கட்டுப்பாடு வைக்காத. ஏன்னா நீ தில்லைக்கு வான்னு ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லை இல்லாத நிலையில தில்லைக்கு வாழ்ந்தார் விடைபட்டார். இப்ப மந்திரியா இருந்தவர் மதுரைக்கு வந்தவர் மந்திரி பதவி இழந்து அந்த அடியார் கோலத்துல தில்லையை நோக்கி போகிறார். பல யாத்திரைகளை தான் செய்து அங்க தில்லையினுடைய எல்லையிலே போய் நடராஜாவை பார்த்து வணங்கி ஒரு நந்தவனத்துல இருக்கிறார். அப்போ அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இந்த முத்தர்கள் வந்து வாதுக்கு வருகிறார்கள். ஊமை பெண்ணை பேச வைக்கிறார். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஞான நூலாகிய இதனை எழுத வேண்டும் என்று பெருமானே அடியவர் நிலையிலே வந்து சாமி தாங்கள் சொன்ன திருவாசகத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி படி எழுதலாகாத மங்களோடு இருக்கக்கூடிய பரமனுடைய புகழ்பாடுகிற இந்த நூலுக்கு படி எடுக்கிறார். யார்? பரமனே படி எடுக்கிறார். எழுதின பிறகு சாமி இந்த திருவாசகத்துல அற்புதமான திருவம்பாவை என்று ஒரு பகுதி பாடியிருக்கிறீர், உயிர்ப்பான இருக்கிறது. அந்த திருவம்பாவை பாடின வாயினாலே ஒரு திருக்கோவையாரும் பாடுக என்று சொல்லி ஒரு 400 பாடல்களையும் சேர்த்து இந்த 1000 பாடல்களையும் அழகாக எழுதி இது பாடியவர் மாணிக்கவாசகர், எழுதியவர் அழகிய திச்சித்தம்பரம் உடையான் என்று கைச்சாட்டிட்டு அந்த திருக்கழித்து படி மருங்களை கொண்டு வைக்க வீட்டர்கள் பார்த்து இதுக்கு பொருள் என்ன என்று மாணிக்கவாசகர் கேட்கிற போது, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிலியை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆள் பெறுவாரச்சோ என்று அந்த உயர்ந்த நிலையிலே சிவமாக அறிவால் சிவமே அண்ண பெருமான் இன்றும் இந்த நூல்கள் வாயிலாக நிலைத்து நின்று நம்முடைய நெஞ்சத்தை உருக்கி பணிகொள்கிறான் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு ஒரு 5 திருவிளையாடல பார்த்தோம். வலைவீசன திருவிளையாடல் பாதவுரடிகளுக்கு உபதேசித்தது, அவர் பொருட்டாக நரிகளை எல்லாம் பரியாக்கியது, மீண்டும் பரிகளை நரியாக்கியது, அப்புறம் மண் சுமந்தது ஆகிய இத்தனை திருவிளையாடலும் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த மதுரை பெருமான் குதிரை சேவகனாக வந்து மண் சுமந்த அந்த மாண்பையெல்லாம் கேட்கிற ஒரு வாய்ப்பு பெற்றோம். இருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவிடிகிட்டு மாதிரியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி அம்மையாளர்களுக்கு நன்றியை சொல்லி வான்மிகழாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறையர் செய்ய குறைவிலாடு உயிரில் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நத்தமும் வழி மல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீபதே என்னாடுடைய சிவனே போற்றி நாடகமதுரை அரசே போற்றி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: கை தீ அல்ல, ஆனால் இது காமம் தீ. அது மட்டுமல்ல, நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்துளோர் தமை மிஞ்சிய துயர் அடைய ஈண்டை உய்த்துமே உய்த்து மேல் மிஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமமே. இந்த காமத்தை பற்றி சொல்லும் பொழுது நெஞ்சிலேயும் இதை நினைக்கலாமா, நினைக்க தகாது என்று சொல்லும்படியாக இதை கச்சியப்பர் பாடுகிறார். அருணகிரிநாதருடைய பல பாடல்களிலே இதை நிறுத்ததாக வரும். நிறைத்தனைத்தல நீர்மடி மாலைகள் பொறுத்த வெற்புணைமார் முலை மேல் அணி நெறித்தனை குழல் வாழ்வெளி மாமுதி மதிமுகமானார் வெளித்த சிற்றுடை மேல் கலை ஆடையை உடுத்து அத்தமுழோர் தமையே மயில் நிரப்பி நித்தமும் வீதியில் நேருரு நெறியாதே கரைத்திதக்குயல் போல் மொழி மாதர்கள் வலை குளிர் சுழலாவகையே உனகளற் சுதித்திடு வாழ்வுனதான் மனதுரமேவி கதித்த பத்திமைசால் அடியார் சபை மிகுத்துளி குண பாதகனே உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையாதோ என்று பாடுவார். இது மட்டுமல்ல, பல இடத்துல எத்தனையோ பாடல் கரு

அப்படியே இவர் சொல்லும்படியாக இவர் காசியப்பூமி என்ன செய்தார், அது மாதிரி கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகமாடிம்பர். அறிவழிய மயல் பெருக உரையுமர விழி சுழல அனல் அவிய மல முழுக அகலாதே அணையும் மனை அருகிலுற வெறி வியாழ உறவும் அழல் நிகர் அழலில் நிகர் மரவிய மரலியனை அழையாதே. செரியுமிரி வினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாயே என்று சொல்லும்படியாக இதையெல்லாம் மறந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இப்ப நம்ம செய்யக்கூடியது எப்படின்னா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகள் உண்டு. கலக வாழ்வில் வேலோ சேலோ மதுரம்

இது அப்படியே நமக்கு பொருந்தும். என்ன இதிலே மாட்டிக்கொள்ள கூடாது, மாதர்கிரு கண் மாயையிலே மூழ்காதே. இப்படி மூழ்காமல் இருக்க உனது காவிய நூல் ஆராய்வேன். ஸ்காந்தம் கந்தபுராணத்தை ஆராய்ந்து கொண்டிருப்போம் நாம். இடர்படாத வாழ்வே, இந்த மோகத்தினாலே இடர்படாத வாழ்வே, நீயே முருகா நீயே தரமானம் என்று சொல்லும்படியாக மதுரை

0: இந்த மாதர் இருக்கண் மாயையிலே மூழ்காமல் இருக்க வேண்டும் என்று பரமகிருநாதர் பல திருப்புகளிலே அழுவார். ஏன், என்ன அது? யோசித்து பாருங்கள். இறைவன் ஒரு இயற்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மனம் என்பதும் திருமணம், மனம் என்பதும் காமம் என்பதும் ஒரு இயற்கையினுடைய சக்தியாக இருக்கலாமே தவிர, இது நம்மை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடக் கூடாது. ஆனால் எதுவுமே அப்படித்தான், அளவுக்கு மிஞ்சும் பொழுது எல்லாமே மாறிவிடுகின்றது, நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலிலேயே நம்ம ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். இந்திரன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய வனதேவத்தை இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது காமத்தினாலே வருந்திக் கொண்டிருந்தான் என்று நம்ம பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை முதல்ல பார்த்திருக்கிறோம். அதனாலே முருகப்பெருமான் அவனை தன்னுடைய சிவபூஜையிலே, குமாரபுரி என்று சொல்லும்படியாக அந்த சிவபூஜையிலே சேஞ்ஞலூர், எப்படி நம்ம மிகச்சிறந்ததான திருத்தொண்டர் புராணத்திலே அவருக்கு சண்டிகேஸ்வர நாயனாக, சண்டேஸ்வர நாயனாக, நாயனாராக யார் இருந்தாரோ அவர் அவதரித்த தலம் அந்த சேஞ்ஞலூர் என்று சொல்லக்கூடிய குமாரபுரியிலே முருகப்பெருமான் இந்திரனை ஈடுபடுத்தினார் என்கின்ற சரித்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில கருத்துக்கள் மட்டும் யோசித்து பார்க்கலாம். இந்த காமம் என்பது என்ன, எதுக்காக காமம்? காமம் என்பதற்கு வடமொழி சொல்லுக்கு அப்படியே சொன்னால் ஆசைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். காமம்னா வேற எதுவுமே கிடையாது. காமம் என்பது ஆசை என்கின்ற பொருள், அவ்வளவுதான். இந்த உடலிலே ஏற்படக்கூடிய இந்த உடற்காமம் என்று சொல்லக்கூடிய காமம், உடற்காமம் இறைவனாலே வம்ச விருத்திக்காக இந்த உலகத்திலே உயிர்கள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் இந்த காமத்திலே முழுகி, இந்த காமம் தீ என்று சொன்னோம் இல்லையா, உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் என்று சொல்லும்படியாக ஒரு தீயானது அங்கே தீபமாக விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிலேயே நாம் நம்மை பற்ற வைத்துக் கொண்டு நாம் அழுகிறோம் அந்த காமத்தீயிலே என்று சொன்னால் அது அதனுடைய குற்றமா நம்முடைய குற்றமா? ஏன் அழுகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அழுகிறோம், இது எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி வருகிறது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காமம் என்பது என்ன? காமம் என்பது ஒரு மனத்தினுடைய செயல். காமம் அல்லது ஆசை, இந்த உடற்காமம் நன்றாக கவனிக்க உண்டு, உடற்காமம் சந்ததி விருத்திக்காக உடலிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, இதை பற்றி வெறுத்து ஒதுக்க வேண்டாம், தயவு செய்து புராணம்னா இது அவசியமே இல்லைன்னு வெறுத்து ஒதுக்காதீர்கள். என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த காசியப முனிவரை பற்றி நம்ம பார்த்தது சரியாக இருக்கும். இந்த உடலிலே வரக்கூடிய இந்த தீயானது சந்ததிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இறைவனுடைய அம்சம், நினைத்து பார்க்க வேண்டும், இது இறைவனுடைய அம்சம். ஏன்னா இரண்டு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், இந்த உயிர்களெல்லாம் ஏதோ ஒரு உடலை எடுத்து தன்னுடைய கர்மங்களை கழிக்க வேண்டும், அதற்கு இந்த உலகத்திலே வம்ச விருத்தியானது, அத சந்ததியானது ஏற்படுத்தப்பட வேண்டும். இது மனிதருக்கு மட்டுமே இல்லை, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். அது மரமாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தங்களுடைய வம்ச விருத்திக்காக, மனிதர்களுடைய விருத்திக்காக மனிதர்களுக்கு, மிருகங்களினுடைய விருத்திக்காக வளர்ச்சிக்காக மிருகங்களுக்கு, மரங்களுக்கும் கூட, மரங்களும் கூட இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்லுகின்றோமே, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதனால்தான் அதற்கு உடற்காமம் என்று பெயரிட்டார்கள். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இது இயற்கை. ஆனால் அது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை, நன்றாக கவனிக்க வேண்டும். இது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை. ஆனால் உடலை தாண்டி அது மனத்தை தீண்டுகின்ற பொழுது, மனமானது அதிலே ஈடுபடுகின்ற பொழுது, அது இயற்கையை விஞ்சியதாக மாறுகின்றது, நம்மை அழிக்க முற்படுகின்றது. எப்படி? மனம் வந்து பஞ்ச இந்திரியங்களோடு மட்டுமே செயல்பட முடியும், நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது, மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. இப்போ சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லுவார், எருமைகளுக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எருமைக்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு 1000 கொம்புகள் இருக்கலாம். ஏன்னா எருமை தலை எப்படி இருக்குமோ அதை வைத்துத்தான் எருமைகளுடைய கடவுள் இருக்க முடியும். எருமைகளினுடைய கடவுள் எருமையை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். மனிதனுடைய கடவுள் மனிதனை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். அதனால்தான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது அழகியவனாக வினோ என்றும் இளையாய் அழகியாய் ஏறுண்டான் ஏரே என்று சொல்லும்படியாக, நமக்கு உள்ளே எதெல்லாம் சிறப்பு என்று நினைக்கிறோமோ அத்தனை சிறப்புகளையும் இறைவன் கொண்டிருக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆறுமுகம் கொண்டவனாக இறைவன் வருகின்றான். அந்த குணங்களை பகவான் என்று, ஆறு குணங்களை பகன்னா ஷண்ணு அர்த்தம், ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும்படியாக, ஆறு குணங்களை உடையவனாக, எந்த குணங்கள் நமக்கு வேண்டும் என்று மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். ஆக நம்முடைய கல்பினமா அந்த மனது இருக்கிறதே, மனது நினைப்பதற்கு பஞ்சேந்திரியங்களும் அவசியம், பஞ்சேந்திரியங்களும் அவசியம், நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இந்த பஞ்சேந்திரியங்கள் இல்லாமல் மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. கேட்டதையோ அல்லது பார்த்ததையோ நுகர்ந்ததையோ சுவைத்ததையோ தொட்டதையோ வைத்துத்தான் மனத்தினாலே ஈடுபட முடியுமே தவிர ஒன்றுமே இல்லை. உணர்ச்சியே இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நாவினாலே சுவைக்க முடியாது, மூக்கு நகர முடியாது, உடலினாலே தொட முடியாது என்று சொன்னால் அவனுடைய மனம் கற்பனை சக்தியை இழந்து விடுகின்றது. அந்த மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது என்று கேட்ட ஒரு அடிப்படை அந்த மனத்துக்கு கிடையாது. மனத்தினாலே நினைத்த பொழுது மனமானது தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போலவே, ஒரு அணையிலே தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போல, அது வடிகால்கள் மூலமாகத்தான் வர முடியும். இந்த வடிகால்கள் எல்லாம் நமக்கு நாக்கு மூக்கு கண்ணு காது உடல் என்று சொல்லும்படியாக இந்த 5 பொறிகள் வழியாகத்தான் மனது செயல்பட முடியும். அது மனமானது செயல்பட்டு இந்த உடலை இயக்குகின்றது. இந்த 5 பொறிகள் வழியாக வருகின்றது. இது அடிப்படையான விஷயம். இரண்டாவது, இப்ப வரும் பொழுது இந்த உடற்காமத்திலே 5 பொறிகளும் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே மனமானது மிக வேகமாக இந்த 5 பொறிகளிலே இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்றது. அதனால தான் இதுக்கு சிற்றின்பம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஒரு காஃபி என்கின்ற ஒன்றை சுவைக்கின்றோம், நாக்கும் மூக்குக்கு மட்டும்தான் இங்க வேலை. உடனே சில சமயங்கள்ல கண்ணுக்கு இருக்கலாம், ஏன்னா பார்த்தாலே பயமா இருக்கும் காஃபி. சில பேருக்கு காஃபி குடிக்கலன்னு சொன்னா பைத்தியமே பிடிக்கும் காலையில. அவங்க பல் விளைக்கிறாங்களோ சாமி கும்பிடுறாங்களோ அதெல்லாம் கிடையாது, முதல்ல காஃபி கொடுக்கணும், குடிக்கலன்னு சொன்னா அடுத்தவன் செத்தான். இது ஒரு காஃபி. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அதே போலத்தான் சாப்பிடுகின்றோம், ஏதோ எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொருள் ஒரு லட்டுன்னு இருக்கிறது, அது பார்க்கப்படுகிறது குஞ்சாலாடு அப்படின்னு சொல்லணும். அப்படி கலர் கலராகவோ இல்ல சின்ன சின்ன இதாக பூந்தியாக இருக்கிறது, கண்ணாலே பார்க்கிறோம், மனம் இருந்தால் அதை முகருகிறோம், நாக்கினாலே சுவைக்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், காதால கேட்க முடியுமோ? முடியாது. இப்போ ஒவ்வொரு புலன்களினாலே ஒன்றை மட்டும்தான் படிக்கிறோம். படிக்கும் பொழுது கண் மட்டும் ஈடுபடுகின்றது, வாய் ஈடுபடலாம், அவ்வளவுதான். நல்ல புஷ்பம் இருக்கிறது, புஷ்பத்தை சுவைக்க முடியாது, அதை நுகருகின்றோம். அங்கிருந்து ஒரு நல்ல தாமரை புஷ்பம் இருக்கிறது, அதை என்ன செய்கின்றோம், மூக்கினாலே நுகருகிறோம், காதினால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. நல்ல வீணா கானம் இருக்கிறது, இல்ல கத்திரி கோபிநாத் சாக்ஸோபோன் வாசிக்கிறார் அப்படியே நகமும், இல்ல ஏதாவது ஒரு நல்ல பாடலானது வந்து கொண்டிருக்கிறது கேட்கிறோம், காது அங்கே ஈடுபடுகிறது, நம்ம வேற என்ன பண்ண முடியும், காது மட்டும்தான் ஈடுபடும். இப்போ 5 பொறிகளும் ஒரு ஆட்டத்தை நாட்டியத்தை பார்க்கிறோம், இல்ல தாமரைப்பூவை ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளலாம், தாமரைப்பூவையோ ஒரு லட்டையோ இல்லது அவருடைய சாக்ஸோபோனையோ கேட்கிறோம் என்று சொன்னால் காதுக்கு மட்டும்தான் சங்கீதத்தை கேட்கும் பொழுது வேலை. தாமரைப்பூவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கும் மூக்குக்கும் நம்முடைய உடலுக்கும் மட்டும்தான் வேலை. லட்டை பார்க்கும் பொழுது நாக்குக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான் வேலை. எல்லா பொருளுக்கும் என்ன, அங்கே எல்லா பொறிகளுக்கும் அங்கே வேலை கொடுக்க இயலவில்லை. ஆனால் இந்த உடற்காமம் என்கின்ற தன்மை வரும் பொழுது 5 பொறிகளும் அங்கே ஈடுபடுகின்றன. ஆன காரணத்தினாலே அதை சிற்றின்பம் என்று மனம் முழு வேகத்தோடு அங்கே ஈடுபடுகின்றது. இதுதான் அடிப்படை. காமம் ஏன் பெரியதாக ஆனதுன்னா இந்த மனமானது முழுமையாக ஈடுபடுகிறது. இங்கே ஒரு சின்ன நுணுக்கம் கவனிக்க வேண்டும். மனிதன் மிருகங்கள் மரம் முதலிய செடி கொடிகள், அதாவது தாவர ஜங்கம்கள் என்று தாவரங்கள் மிருகங்கள் மனிதன் இந்த மூன்றிலே மனிதன் மட்டும்தான் தடுமாறுகின்றான். எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா, இந்த நாயோ பூனையோ அல்லது எருமையோ அப்படி ஒரு தூக்கு போட்டு செத்தது, தற்கொலை செய்து கொண்டது, ஏண்டானோ அது காதலித்த ஒரு ஆண் பூனை பெண் பூனை கிடைக்கல, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இத்தர்ணா பண்ணது இல்ல, இந்த பழைய காலத்துல எல்லாம் மடல் ஏறுதல் சொல்லி சங்ககால தமிழர்களுடைய வழக்கம் உண்டு. இது மாதிரி ஒரு பூனை மடல் ஏறியது, ஒரு எருமை மடல் ஏறியது, ஒரு நாய் மறைய மடல் ஏறியது, அட இதெல்லாம் இது வேண்டாம், ஒரு சிங்கம் மடல் ஏறியது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? இல்ல சிங்கம் வந்து தூக்கு போட்டு செத்தது, இல்ல ஒரு பெரிய மேல இருந்து மலை மீது இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது. இப்பொழுது ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கிறது நம்முடைய நாடு போகக்கூடிய வேகத்திலே பாருங்கள். 1.5 மாசமா இன்டர்நெட்ல ஒரு பையனோடு சேட்டிங் பண்ணி கொண்டிருந்தாராம், ஒரு சின்ன பெண், 14 வயது பெண். 1.5 மாசமாயி அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 நாள் அவன் வந்து சேட் பண்ணல. அது என்ன காரணமோ தெரியாது, அவன் சேட்டே பண்ணல, அவன் வந்து அவனை இவன் வந்து சேட்டிங் மூலமாவே காதலிச்சிருக்கலாம். இது வந்து இப்ப போக போக என்னன்னே தெரியல, இந்த மனசு இந்த காமம் எப்படி இருக்கிறதுன்னா, இப்ப சேட்டிங் மூலமா அவை காதலித்தாள், காதலிலே தோல்வியுற்றாள், 2வது மாதம் 14 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் யோசிக்க யாரும் மறுக்கிறார்கள். மனிதன், மிருகம், மரங்கள். மரங்களுக்கெல்லாம் காமம் என்கின்ற ஒன்று கிடையாது, அதனுடைய இயற்கை, அது மகரந்த சேர்க்கை இயற்கை, அது மற்றதை நாடி நிற்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டாம். மிருகங்கள் கொஞ்சம் அறிவுள்ளவை, 5 அறிவு வரை அதற்கு இருக்கின்றன, 6வது அறிவு உடையவன் மனிதன். ஆனால் மிருகங்கள் எங்கேயும் தற்கொலை செய்து கொண்டதாவோ, தர்ணா பண்ணதாலோ, இல்ல மடலேறியதாகவோ, இல்ல இன்னொருத்தனை அழித்து அடைந்ததாகவோ எந்த விதமும் நாம பார்க்கல. நீங்களே எத்தனையோ சேனல் பார்த்திருப்பீர்கள், எங்கேயாவது இது மாதிரி வந்து கொண்டிருக்கிறதா, ஒரு சிங்கம் இப்படி பண்ணது, புலி இப்படி பண்ணது, இல்ல யானை இப்படி செய்தது என்று எங்கேயாவது சரித்திரம் நாம படிக்கிறோமா? ஆனால் மனிதன் மட்டும் இப்படி செய்கின்றான், மனிதன் மட்டும் பல தவறுகளை செய்கின்றான். காரணம் என்ன? மனிதன் மனத்தை உடையவன், மனமானது நினைக்கும். இந்த மனமானது என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு அணை மாதிரி. மனமானது எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொள்ளும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லி இதற்கு 4 பகுதிகள் சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனித்திருக்கலாம், கதையே கேட்டுருக்கோம், கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 இந்த அகங்காரம் என்பது ஸ்டாம்பிங், அத மனம் என்பது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது, ரிசீவிங் ஆண்டனா மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரிசிப்டிவ், எடுத்து எல்லாவற்றையும் உள்ள தள்ளும், எல்லாத்தையும் சேர்க்கும் மனம். அடுத்தது வந்து புத்தி, அதை அலசும், அதை பகுத்து பார்க்கும், இதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இந்த மனசு. மனம் என்பது 5 புலன்களின் மூலமாக மனம் என்கின்ற ஒரு தன்மை எல்லாவற்றையும் கிரகிக்கும். புத்தி என்பது அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் இதுதான் ஒரு முத்திரை குத்தும், இது நமக்கு பிடிச்சது, இது பிடிக்காதது, இது தேவையற்றது, இது தேவையானது என்று பலவிதமான முத்திரைகள் குத்தும். அடுத்தது சித்தம் என்று சொல்லக்கூடியது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். அகங்காரது இந்த 3 பண்ணக்கூடியது, நான் தான் பண்றேன்னு சொல்லி ஒரு முத்திரை, நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதை எப்படி குவாலிட்டி சர்டிஃபைடு கேரண்டீடு கொடுக்கற மாதிரி, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு தன்னுடைய தன்மை, தானான தன்மையை அங்கே முத்திரை குத்தும். இந்த 4 விஷயங்களை கொண்டது மனம் என்று சொல்லுவார்கள். இந்த மனமானது 5 புலன்களின் மூலமாக செல்லும் பொழுது இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகிறது என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது நான் தான் அங்கிருக்கிறேன், நான் தான் அங்கிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் தன்னை இழக்கிறது அந்த இடத்துல. நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னை இழக்கிறது. தன்னை இழந்த காரணத்தினாலே இந்த 3 மனம், சித்தம், புத்தி 3 அதை கிரகித்துக் கொண்டு உள்ளே வைத்துக் கொண்டு தன்னை இழந்த அகங்காரத்தை மீண்டும் சேர்த்துக் கொண்ட பொழுது, அந்த உடற்காம முடிவடைந்த பொழுது அதை பற்றி யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் இதனை சுற்றி வருகிறது. ஏன்னா இந்த அகங்காரம் மறைகின்றது, சில கணங்கள் தன்னை மறைகின்றது, தன்னை மறந்து விடுகிறது. மறக்கும் பொழுது காரணம் என்ன, அதுதான் சொன்னேன், இறைவன் உயிர்களை அவர்களுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப இங்கே உலகத்திலே படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடற்காமத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அப்பொழுது இறைவனுடைய திருவிளையாடலாக இது நடக்கின்றது. இறை நிலை ஒரு க்ஷணத்திலே பார்க்க முடிகிறது, ஆனா இதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் இது இறை நிலை அல்ல, நினைக்க வேண்டும். ஏன்னா இவை கீழ் நோக்கி சொல்லுகின்றது. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நாமம் உண்டு, என்னன்னா ஊர்த்வரேதசே நமஹா என்று சொல்லி ஒரு நாமம் வரும். ஊர்த்வமுகமான அதை மேல் நோக்கி சொல்லக்கூடிய ரேதசை உடையவன் என்று சொல்லும்படியாக, தன்னுடைய வீத்தியத்தை தேஜசை உடையவன் என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு நாம சகஸ்நாமத்தில் வரும். இப்ப யோசித்து பாருங்கள், கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆனா செல்ல வேண்டிய நிலை மேல் நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இந்த உடற்காமத்திலே ஐம்பொறிகளும் ஈடுபட்ட காரணத்தினாலே மனமானது முழுமையாக அங்கே ஈடுபடுகின்றது. அதனிடத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதனுடைய ஆனந்தம் என்கின்ற தன்மையை அது தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இதுதான் உயர்ந்தது என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் மீண்டும் இதை நினைக்கும் பொழுது மனத்தினுடைய வேலையே அவ்வளவுதானே, மீண்டும் மீண்டும் இதை கொண்டு வரும். அப்படியே அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தோம், திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அப்படியே போய்கொண்டே இருக்கும், ஒரு சர்க்கிள்ல சுத்துற மாதிரி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். இந்த காமமானது மீண்டும் மீண்டும் அந்த டைனமோ பார்த்திருப்பீங்களே அந்த பழைய காலத்துல சைக்கிள்லாம் இருக்கும் தெரியுமா, அது போலவே நினைக்க நினைக்க நினைக்க இந்த தீயானது பற்றி கொள்ளுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, காமத்தினுடைய செயல்பாடு இதுதான். சரி, இதுல என்ன குற்றம் இருக்கிறதுன்னா, அத்தோடு அது நின்று விட்டால் குற்றம் அல்ல. உடற்காமம் இந்த விருத்தியாக உடற்காமமாக நின்று அந்த க்ஷணத்திலே முடிந்து விட்டால் அவ்வளவுதான். இன்னும் நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா, ஒரு மிருகங்களின் இடத்திலே அந்த உடற்காமம் நிகழ்ந்த பிறகு அந்த மிருகங்களுக்கு தாய் என்கின்ற வித்தியாசம் தனையன் என்கின்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. கொஞ்ச காலத்து பிறகு தாயும் தனையனும், அதாவது அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய எந்த மிருகமும் வளர்ந்து விட்ட பிறகு அதுக்கு ஒரு தாய் நாய், தாய் சிங்கம், தாய் புலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பெண் ஆண் என்கின்ற ரெண்டு தன்மை மட்டும்தான் அதுக்கு உண்டு. அதுக்கு வந்து தாய் குழந்தை என்கின்ற தன்மை எல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அவை இருக்கின்றனதான் முக்கியமான விஷயம். மனிதனுக்கு உறவுகள் இருக்கின்றன, அவனுக்கு அறிவு இருக்கின்றது, அவன் செல்லக்கூடிய அவன் வாழ வேண்டிய ஒரு நெறி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறி இருக்கின்றது. மிருகங்களுக்கு அது கிடையாது, மனம் கிடையாது. மனத்தை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு விஷயத்தை, ஐம்பொறிகளினிடத்திலே மனம் ஈடுபடக்கூடிய, முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை இறைநிலைக்கு ஒரு க்ஷணத்திலே கொடுக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை மீண்டும் மீண்டும் மனமானது அசை போடுகிறது. ஆக இது உடலினாலே வரக்கூடிய விஷயம் காமம் அல்ல, இது உள்ளத்தினாலே வரக்கூடிய விஷயம். முதல்ல நினைக்க ஒரு கருத்து, மனத்தினாலே வளரக்கூடியது காமம், அதுதான் முக்கியம். மனத்தினாலே வளரக்கூடியது, இப்போ இந்திரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம், காசியபரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம். இந்திரன் ஏன் அவ்வளவு நேரம் இல்லாமல் அவ்வளவு காலமும் முருகப்பெருமானோடு போரிட்டு வரும் பொழுது, போரிட்டு தாரகாசுரனை அழித்து அங்கிருந்து பல ஸ்தலங்கள் கேதார் எல்லாத்தையும் நம்ம காசி எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே சேங்கலூரிலே வந்த பொழுதுதான் அவனுக்கு காமம் வந்தது. எப்பொழுது காமம் வந்தது, அந்த வனதேவதை இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்த பொழுது. நகைகளை கொடுத்த பொழுது என்னாடுது, இந்திராணியினுடைய நினைவு வந்தது. அதாவது ரீகலெக்டிங், ரீகலெக்ஷன் என்று சொல்லுகின்றோமே, அது போல நடந்த விஷயங்களை மீண்டும் அசை போடுகின்றான். இந்த காமமானது உடற்காமம் அல்ல, மனத்தினாலே ஏற்பட்ட விகாரம், மாறுபாடு. விகாரம்னா மாறுபாடுன்னு அர்த்தம். இந்த மனவிகாரம் இது, காமம் என்பது மனவிகாரம். என்ன விஷயம் இது, எல்லாவற்றிற்கும் இருக்கும். பெண் ஆண் என்கின்ற காமம் மட்டுமே அல்ல, இது பல விஷயமான விஷயங்களுக்கு பொருந்தும். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பொருள் ஒரு சாப்பாடு, இதை யோசிக்கலாமே. திருப்பி ஒரு லட்டு இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாதுஷா இருக்கு, அல்வா இருக்கு, எல்லாருக்கும் ஸ்வீட்டு பிடி, ஸ்வீட்டுங்கிற ஒண்ணு தானே. இதே உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன், பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது, பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது. இப்பொழுது இனிப்பு என்று சொன்னால், ஜாங்கிரியும் இனிப்பு தான், அல்வாவும் இனிப்பு தான், லட்டும் இனிப்பு தான், எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு லட்டு பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு அல்வா பிடிக்கும். அதை விடுங்க, அல்வாங்கிற ஒரே பொருளை எடுத்துக்கலாம், பல பேருக்கு அல்வா கொடுக்க பிடிக்கும். இவன் அல்வா என்கின்ற ஒரு இனிப்பு இருக்கிறதே, அந்த இனிப்பு ஒரு நல்ல பொருள் என்று இருந்தால் எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா, எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா. ஆனா அதை பிடிக்கல, காரணம் என்ன, பொருள் ஒன்று, ஆனால் அதனுடைய தன்மையை மனிதன் அனுபவிக்க கூடியது வேறு விதம். மனிதன் தன்னுடைய மனத்தினாலே, அதாவது இந்த உடல் நாக்கானது அல்வாவை சாப்பிடுகிறது. சாப்பிடும் பொழுது ஒருத்தனுக்கு இந்த, அதான் முதலே சொன்ன, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லும் பொழுது, இந்த புத்தியும் சரி சித்தமும் சரி, சில பேருக்கு அல்வா ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ன எப்பேற்பட்ட அல்வா, திருநெல்வேலி அல்வா, அதுவும் நெல்லையப்பர் சன்னிதானத்துக்கு எதிர்த்து எதிர்த்து இருக்கக்கூடிய அல்வா, அங்கே போய் இந்த காத்து கடந்து கியூல நின்று அந்த அல்வா வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி மதுரை மேலவாசி வீதியில அதுக்குன்னு ஒரு கடை உண்டு இல்லையா, இதுக்காக அங்கே போய் அதுக்காக அதையே நின்று பார்த்துட்டு இருக்க வேண்டாம். போனா நெல்லையாற்பரை கும்பிடுறதோ அல்லது மீனாட்சி அம்பாளையும் சொக்கநாதரை கும்பிடக்கூடிய வெளியே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இல்ல திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறோம் இல்லையோ, லட்டு வாங்கலேன்னு எல்லாரும் தொலைச்சிடுவோம். பெருமாளை பாத்தியான்னு ஒருத்தருமே கேட்க மாட்டோம், லட்டு வாங்கிட்டு வந்தியான் கேட்பாங்க. அதே போல பழனினா பஞ்சாமிரதம் ஒண்ணுக்கு இப்ப பிரசாதத்தை வச்சுதானே இருக்கிறோம். இப்போ லட்டு அல்லது இங்க அல்வாங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது ஒருத்தருடைய மனது ரொம்ப நல்லா இருக்கு சார், இது அப்படியே வாய்க்குள்ளே சென்று விடுகிறது, இனிப்பா இருக்கிறது, எனக்கு இது பிடித்திருக்கிறதுன்னு சொல்றார். இன்னொருத்தர் என்ன சார் இது தொட்டாலே ஜவ ஜவ ஜவ ஜவ என்னமோ மூக்குச்சளி மாதிரி, வேண்டாம் எனக்கு அல்வா பிடிக்காது, எனக்கு இது லட்டு தான் பிடிக்குதுங்கிறார். பொருளிலே எந்த விதமான உயர்வோ தாழ்வோ கிடையாது, இவர்களுடைய மனம் அதை எப்படி நுகருகிறதோ எப்படி அதனை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஐடென்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்திலே தான் நல்லதும் கெட்டதும் வருகிறது. நல்லதும் கெட்டதும் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மையிலே தான் வருகிறது. இந்த அல்வா என்பதோ லட்டு என்பதோ ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்றான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இன்னொருத்தன் அது பிடிக்கலன்னு சொல்றான். ஆக இதே தான் காமத்துக்கும் வருகின்றது. இந்த காமத்தை என்ன செய்கின்றார்கள், இது பிடிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை அசை போடும் பொழுது பிடித்த பொருளை நாடக்கூடியது மனிதனுடைய இயல்பு. எனக்கு இது பிடித்திருக்கிறது, எனக்கு இது வேணும், இது வேணும். சில பேருக்கு பாகக்கா பிடிக்கும், பெரும்பாலான பேருக்கு பாகக்கா பிடிக்காது. பாகக்கா நல்லதா கெட்டதா, பாகக்கா நல்லது, ஆனா எல்லாருக்கும் அது பிடிக்குதா, நல்லதுங்கிறதுனால மட்டுமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையின் காரணத்தினாலே பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். சுவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பாகக்காய் பிடித்தவர்களும் உண்டு, பாகக்காய் பிடிக்காதவர்களும் உண்டு, இதை பத்தி நம்ம பேச வரவில்லை. ஆனால் இந்த மனத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இது எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது என்று சொல்லி பாகுபாடு செய்து கொள்ளுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன் பின் மேனையும் இவமானும் தேவர்களது வேண்டுகோள் நிறைவேறுவதற்காக தங்களுக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டுமென அகில உலகத்தாயான உமை அம்பிகையே சிந்தித்து வந்தித்திருந்தார்கள். வேண்டுமாறு வேண்டுவதை அளித்திடும் தேவி தன்னுடைய முழு கலைகளுடன் மலையரசனான இமயமனின் மனத்தாமரையில் அமர்ந்தாள். இதனால் அவனது உடல் ஒரு தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்தது. ஆனந்தத்தில் மூழ்கி அவனது ஒளி ஓங்கி வளர்ந்தது. இவ்வாறு ஒளிவடைத்த பெரு மனத்தனனான இமமான் தீப்பிழம்பென நெருங்குதற்கு அரியவனானான். நல்லதொரு உயர்ந்த நேரத்தில் மலை அரசனான இமமான் உமை அம்பிகையின் முழு கலைகளையும் ஒன்றாக்கி தன் மனைவி மேனையின் திரு உதரத்தில் வைத்தான். இவ்வாறு மலை அரசனான இமவானின் மனைவி மேனை தன் கணவரது இதே கமலத்தில் விளங்கும் கருணையே வடிவான தேவியின் திருவருளால் இன்பம் அளிக்கும் கருவை பெற்றாள். அகில உலகங்களிலும் நீக்கமர நிறைந்து விளங்கும் தேவி திரு உதரத்தில் வந்தது முதல் மலையரசன் காதலியான மேனை ஒளிவண்டல மத்தியில் விளங்கும் பெரு ஒளி போல் விளங்கினாள். இதைக் கண்டு இமவான் மகிழ்ச்சியில் திளைத்தான். உலக நாயகியான தேவி திரு உதரத்திற்கு வந்தது முதல் மேனை மேல் மேலும் ஒளிரலானாள். முனிவரே, அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் அங்கு வந்து கர்ப்பத்தில் இருக்கும் சிவையான இறைவியை துதிக்கலாகினர். துர்க்கே ஜெய ஜெய, பிராக்ஞே ஜெகதம்ப மகேஸ்வரி, சத்யவிரதே சத்யபரே, திரிசத்யே சத்யரூபிணி, சத்யஸ்தே சத்யசுப்ரீதே, சத்யயோனேச சத்யதா, சத்யசத்யே சத்யநேத்ரே, பிரபன்னாஹா சரணம் சதே. கடத்தற்கு அரியதான உலகியல் கடலையே கடத்தி வைப்பவளே, நீங்கள் நன்கு விளங்க வேண்டும், உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாயே, உனது அன்பாகிய அறிவிற்கும் அணைதான் உண்டோ? உலக நாயகியே, ஆளுமைக்கும் ஆளுமை கொண்டவளே, அடியார்களை காப்பதே தன் கொள்கையாக உடையவளே, சத்தியம் ஒன்றினாலேயே பெறப்படுபவளே, உலகின் தோற்றத்திற்கு முன்பும் இப்போது உலகு உள்ள நிலையிலும் இனி அவ்வுலகு அழியப் போகும் காலம் ஆகிய மூன்று நிலையிலும் தான் அழியாதிருப்பவளே, உலகங்களெல்லாம் அழியினும் தான் அழியாது இருப்பவளே, பிரகிருதி புருஷன் காலம் இம்மூன்றையும் தன் உடலாக கொண்டவளே, அனைத்து உலகங்களையும் தாங்கி நிற்கும் சத்தியரூபியானவளே, இப்படி ஸ்துதிக்கிறார்கள். ரிக்வேதத்திலே சத்தியே நோத்த பிதா பூமிகி என்று வருகிறது. அடுத்ததாக சத்தியத்திலேயே நிலை கொண்டுள்ளவளே, நிலை கொண்டு உள்ளவளே, ஏற்ப தேவர்கள் பிராணனோடு கூடிய அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்திலும் உறைபவளே, சத்தியமானையின் சொற்களால் மகிழ்ச்சி கொள்பவளே, சித்து அதாவது உயிருள்ளவை, அசித்து உயிரற்றவை, சுரூபமாக உள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமானவளே, அல்லது சத்தியம் என்றழைக்கப்படும் நிலம், நீர், காற்று, ஒளி, ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களுக்கும் காரணமானவளே, சத்தியயோனி என்பதால் திருவிளையாளர்கள் புரியும் விபூதி எனப்படும் செல்வம் கூறப்பட்டது. சத்தியஸ்தே என்பதால் என்றென்றும் அழியாத மணித்வீபத்தில் இருக்கும் நித்திய விபூதி என்னும் உயரிய செல்வம் உடையவள் என்பது கூறப்பட்டது. பரபிரம்ம ரூபிணியாக விளங்குபவளே, நகி ஏதஸ்மாத் இதி நேதி நேதி அந்யத் பரமஸ்தி அதஹா நாமதேயம் சத்திய சத்தியஸ்ய சத்தியம் என்னும் வேத வாக்கியத்தின்படி பிரம்மமான தேவியை காட்டிலும் சுரூபத்திலோ இயற்கையான இயல்பிலோ குணங்களிலோ உயர்ந்தவர் இல்லை என்னும் பெருமை உடையவளே, சத்தியம் என்று அழைக்கப்படும் சூரிய சந்திரர்களை கண்ணாக கொண்டவளே, சக்ருஜி சந்திர சூரியோ என்பது வேதம், அசாவாதித்ய சத்யா இந்த சூரியனே சத்தியம் என்பது வேதம், உங்களுடைய திருவடியையே சரணம் பற்றினோம் என்று சரணம் சதே என்று சொல்லும்படியாக துதிக்கிறார்கள். இவ்வாறு துதித்துவிட்டு தேவர்கள் மன மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். 9 மாதங்கள் கழிந்து 10வது மாதமும் நிறைவேற்றபின் உலக நாயகியான காளிகா தேவி சாதாரண ஒரு மானிட குழந்தை போல் திரு அவதாரம் செய்தார். அப்பொழுது நட்சத்திரங்களும் கிரகங்களும் நல்லதொரு இடத்தில் சாந்தமாக அமைந்திருந்தன. ஆகாயம் மேகமின்றி நன்கு வெளுத்திருந்தது. என் திசைகளும் நன்கு ஒளிர்ந்தன. உலகமெங்கும் நன் மங்களம் நிரம்பியது. நதிகளும் நதங்களும், நதங்கள் என்றால் மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளும் அமைதியாக ஓடின. ஓடைகளில் தாமரைகள் மலர்ந்திருந்தன. எங்கும் மெல்லிய நறுமண காற்று வீசியது. சான்றோர்களின் மனம் மகிழ்ந்தது. தீயோர்களுக்கு துன்பம் சூழ்ந்தது. தேவ துந்தவிகள் முழங்கின. மலர் மாறி பெய்தது. வித்யாதரர்களும் அப்சரப் பெண்டிரும் நர்த்தனம் ஆடினர். அப்பொழுது பெருமகிழ்ச்சி கொண்ட ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. ஆதிசக்தியான இறைவி முதலில் தன் உண்மையான தெய்வ வடிவுடன் மேனைக்கு காட்சி அளித்தாள். நல்லதொரு வசந்த ருதுவில் அதாவது இளவேநீர் காலத்தில், சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதியில், மிருகசீருஷ நட்சத்திரத்தில், நடுநிசியில், சந்திரன் நிலவொளியில் நீந்தி வரும் ஆகாக ஆகாய கங்கையோ என மேனையின் திரு உதரத்தினின்றும் இறைவியான சிவா தேவி தன் உண்மை திருமேனியோடு திரு அவதாரம் செய்தாள். அப்பொழுது உலகெங்கும் அமைதி நிலவியது. நறுமணம் கொள்ளும் அழகிய பூங்காற்று மெல்லியதாக வீசியது. நன்னீரும் நறுமணப் பூக்களும் மாறியனப் பெய்தது. ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு அங்கு வந்து இறைவியை தரிசித்து வணங்கி துதித்தனர். சிவலோகமான திருக்கைலியில் நித்தியவாசம் செய்யும் மகாமாயையான இறைவி அல்லவா அவள். சிவபெருமானுக்கும் மங்களம் அருள்பவள், மங்களமே வடிவெடுத்தவள், அகில உலகங்களுக்கும் தாயென்றோ அந்த மகா காளிகாம்பாள். நாரதா, தேவர்கள் அனைவரும் இறைவியை துதித்து தங்கள் இருப்பிடம் திரும்பியதும் மேனை அங்கு வந்து நீலத்தாமரையின் இதழ் போல் ஒளிரும் நீலமண்ண இறைவியை தரிசித்து ஆனந்தத்தின் எல்லையை கடந்து நின்றாள். தேவியின் தெய்வ திருமேனியை தரிசித்த இமவான் மடந்தை மேனைக்கு ஞானம் பிறந்தது. தனக்கு பிறந்தவள் பரமேஸ்வரியான இறைவியே என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் உடல் கூறிக்க துதிக்கனானாள். மேனை துதிக்கிறாள், உலகநாயகியே, மகேஸ்வரியே, என்னெதிரில் காட்சியளித்து எனக்கும் கருணை புரிந்தாயே. அம்பிகே, உன் அழகே அழகு. இறைவியே, உலகின் அனைத்து சக்தி தத்துவங்களுக்கும் ஆதாரமான முதன்மை சக்தி தாங்களே. மூ உலகங்களுக்கும் ஒரே தாய் சிவபெருமானின் காதலியான தாங்கள் தேவர்கள் எல்லோரும் கொண்டாடும் பராசக்தி. மகேஸ்வரியே, கருணை கொண்டு இதே திருமேனியோடு என் தியானத்தில் நிலைத்து நிற்க வேண்டுகிறேன். மேலும் என் மகள் போன்ற திருமேனியோடு இனி காட்சி தர வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் மனைவியான மேனை கூறியதை கேட்டு மகிழ்ந்த சிவையான இறைவி அவளிடம் இவ்வாறு கூறலானாள். தேவி கூறுகிறாள், மேனையே, நீ முன்பு மிகுந்த ஈடுபாடுடன் என்னை பூஜித்தாய். அதற்கு மகிழ்ந்த நான் உனக்கு வரமருள உன் எதிரில் தோன்றினேன். நான் வேண்டும் வரம் கேள் என்றதும் நீ என்ன வரம் கேட்டாய் தெரியுமா? இறைவியே, தாங்கள் என் மகளாக திரு அவதாரம் செய்து தேவர்களுக்கு நன்றி புரிய வேண்டும் என்று நானும் நீ கோரியபடியே ஆகட்டும் என்று வரமளித்து விட்டு என் இருப்பிடம் சென்றேன். மலையரசன் காதலியே, நான் அளித்த வரத்தின்படி உரிய வேளையில் உன் மகளாக தோன்றியுள்ளேன். இன்று உனக்கு எனது தெய்வீக திருமேனியை காட்டியருளியது உனக்கு நல்ல ஆன்மீக ஞானம் வர வேண்டும் என்பதற்காகவும் எனது நினைவு என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே, இல்லையேல் சாதாரண மானிட குழந்தை போல் தோன்றியிருப்பேன். என் தெய்வீகத்தன்மையை அறியாது அஜ்ஞானியாக இருந்திருப்பாய். தம்பதிகளான நீங்கள் இருவரும் சில வேளைகளில் என்னை உங்கள் செல்வ மகளாகவும் சில வேளைகளில் தெய்வமாகவும் எண்ணிய வண்ணமாகவே இருந்து முடிவில் என் உயர்ந்த கதியை அந்த கைலையை பெறுவீர்களாக. நான் இந்நில நில உலகில் பல பல திருவிளையாடல்கள் புரிந்து தேவர்களின் காரியங்களை நிறைவுறச் செய்வியனாக. இறைவனான சிவபெருமானை மணந்து சான்றோர்களை துன்பங்களில் இருந்து காத்தருள்வேனாக. இவ்வாறு கூறிய இறைவி தன் தாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பொழுது பிறந்த திருக்குழந்தையாக தன்னை மாற்றிக்கொண்டு காட்சியளித்தாள். அத்தியாயம் 7-8. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மேனையின் எதிரில் பச்சிளங்குழந்தையாக திருமேனி தாங்கிய இறைவி உலகியலுக்கு ஏற்ப அழத் தொடங்கினாள். அவ்வினிய அழுகையொளி கேட்டு அரண்மனையில் உள்ள பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பூரித்து வெகு வேகமாக அங்கு ஓடி வந்தனர். நீலத்தாமரையின் இதழ்கள் போன்று நீல நிற ஒளியுடன் திகழும் அழகிய குழந்தையைக் கண்ட மலையரசன் இமவான் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான். முனிவர்களைக் கொண்டு நன் முகூர்த்தத்தில் தன் மகளுக்கு காளி முதலிய திருநாமங்களை இட்டான். அத்திருநாமங்கள் அனைத்து நலன்களையும் பயப்பதன்றோ? சிவையான இறைவி இமவானின் திருமாளிகையில் நாளொரு போதும் பொழுதொரு வண்ணமுமாக வளரலானாள். மாரிக்காலத்தில் கங்கையின் நீர் சிறிது சிறிதாக பெருகி வளர்வது போலும் ஷரத் ருத்துவின் அதாவது குளிர்காலத்தின் வளர்விரையில் சந்திரன் வளர்வது போலும் இருந்தது அக்காட்சி. நல்லொழுக்கமும் நற்குணங்களும் கொண்டு சுற்றத்தார் மகிழ வளரும் அக்குழந்தைக்கு குடும்பத்தார் குல மரபிற்கேற்ப பார்வதி அதாவது மலையரசன் திருமகள் இன்னும் திருப்பெயர் சுட்டி அழைக்கலாயினர். காளியான இவளை தவம் செய்ய வேண்டாம் என்று அவள் தாய் தடுத்ததால் உமையன்னும் திருநாமத்தால் பிற்காலத்தில் புகழ பெற்றார். நாரதா, பின் கல்வி கற்கும் வயது தொடங்கியதும் பார்வதி தேவி மகிழ்ச்சியோடு மனம் ஒருமித்து சிறந்ததொரு குருவினிடம் கல்வி கற்கலானாள். சரக்காலம் வந்ததும் அன்னப்பறவைகள் தாங்களாகவே தேவர் உலக கங்கையை வந்து அடைவது போலவும் இரவு தோன்றியதும் தெய்வத்தன்னை பொருந்திய மூலிகைகளின் ஒளி நாற்புறமும் பரவுவது போலவும் முற்பிறவியில் கற்ற கல்வி அனைத்தும்

கூறலானான். இமவான் கூறுகிறான், நாரத முனிவரே, பிரம்மாவின் புதல்வர்களில் சிறந்த அறிஞரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர். கருணையோடு பிறருக்கு உதவி செய்வதிலேயே முனைந்து நிற்பவர். எனது மகளின் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள நன்மை தீமைகளை கூற வேண்டுகிறேன். என் மகள் யாருடைய தர்மபர்த்தினியாக அனைத்து செல்வங்களும் நிறைந்து வாழ்வாள்? பிரம்மதேவர் கூறுகிறார், முனிஸ்ரேஷ்டரே, நீயோ உரையாடுவதில் வெகு சமர்த்தன், இடத்திற்கேற்ப பேசுபவன், அவ்வாறு உரையாடுவதில் குதூகலம் உடையவனும் கூட. ஆகவே மலையரசன் இமமானிப்பாறு வேண்டவே, நீ காணியான உமை அம்மையின் திருக்கரத்தையும் அவருடைய திருமேனியையும் கூர்ந்து நோக்கியவின் அவரிடம் இவ்வாறு கூற முற்பட்டாய். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, மேனையே, உமது பெண் அமுதம் பொழியின் சந்திரனின் முதல் நாள் கலையைப் போல வளர்ந்து சகல லட்சணங்களும் உள்ளவளாக திகழ்கிறாள். தனது கணவருக்கு மிகவும் உகந்தவளாகவும் பெற்றோர்களது புகழை வளர்ப்பவளாகவும் இருப்பாள். பெண்மைக்கும் பெண்டிர் இனத்திற்கும் புகழ் சேர்க்கும் இவள் மாதர்குல மாணிக்கம், சுற்றத்தார் மகிழும்படி நடப்பவள். மலையரசனே, உன் மகளது திருக்கரத்தில் நன்மங்கல லட்சணங்களே நிரம்பியுள்ளன. அதிலும் ஒரே ஒரு தேகை தனித்தன்மை வாய்ந்தது. அதன் உண்மையான பெருமை தெரியுமா? இதோ கேள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவன் ஒரு பெரிய யோகி, திகம்பரன், முக்குணங்களையும் கடந்தவன், ஆகவே நிர்குணன், பற்றற்றவன், தண்டதாய் இல்லாதவன், அதாவது பிறத்திலி, மானம் அவமானம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன், வேடமோ மங்களமற்றது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட இமவானம் அவன் மனைவி மேனையும் அதையே மெய்யனை எண்ணி கவலையுற்றனர். ஆனால் ஜெகன் நாயகியான சிவை, நீ கூறியதை கேட்டு அவ்விலக்கணங்கள் உள்ள சிவனே தனக்கு வரப்போகும் கணவர் என்பதை நினைத்து மனம் மகிழ்ந்தாள். நாரதருடைய செல் என்றும் பொய்த்ததில்லை என்று நினைத்த உமை சிவபெருமானது திருவடி தாமரைகளில் முழு மனதோடு மேலும் காதல் கொண்டாள். நாரதரே, மனதளவில் துக்கித்த இமவான் உன்னிடம், முனிவரே, அந்த தனித்தன்மை வாய்ந்த ரேகையின் பலனை கேட்டு என் மனம் மிகவும் கவலை கொண்டது. இதிலிருந்து என் மகளை காக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெரும் உற்சாகத்தை தரும் நீ இமவான் கூறியதை கேட்டு அவனுக்கு நன்மங்கலங்கள் தரும் நன்மொழிகளால் மகிழ்ச்சியை ஊட்டிய வண்ணம் கூறத் தொடங்கினான். நாரதர் கூறுகிறார், மலையரசனே, நான் கூறப்போகும் உண்மையை அன்போடு கேள், அது என்றுமே பொய்க்காது. கையில் உள்ள ரேகை என்பது பிரம்மதேவர் எழுதிய எழுத்து, அது பொய்யாகுமா? ஆகவே மலையரசனே, நிச்சயமாக உன் மகளுக்கு நான் கூறியது போன்ற கணவர் தான் வருவார், இதில் ஐயமே இல்லை. ஆனால் இந்த ரேகையினால் விளையும் தீய பயனிலிருந்து தப்ப ஒரு உபாயம் உள்ளது. அதை நான் கூறுவது போல் செய்தால் உனக்கு நன்மையே விளையும். நான் கூறியதை போன்ற வரன் சிவபெருமான் ஒருவரே. சர்வ வல்லமை படைத்த அவர் திருவிளையாடல்கள் புரிவதற்காக பல பல திருமேனிகளை தாங்குகிறார். நம் கண்களுக்கு அவலட்சணம் போல் தெரியும் அவரது லட்சணங்கள் அனைத்தும் உயரிய திருக்குணங்களின் லட்சணங்களே ஆகும். சர்வ வல்லமை படைத்தவன் பக்கலில் இருக்கும் ஒரே ஒரு குற்றமும் அவனுக்கு குற்றமாகாது, அற்பனுக்குத்தான் அது குற்றமாகும். இதில் சூரியன், அக்னி, கங்கை ஆகிய மூவரையும் முன் உதாரணமாக பார். சூரியனிடம் வெம்மை என்னும் குறை உள்ளது, ஆனால் அது இல்லையேல் உலகிற்கு வெம்மை ஏது? ஆகவே அதுவே அதற்கு நற்குணம். அக்னி எதையும் எரிக்கும், ஆனால் அப்படி எரிக்கவில்லை எனில் உலகம் குப்பை மூலங்கள் தான் நிறைந்திருக்கும். கங்கையில் அனைத்து நீரும் தான் கலக்கிறது, ஆனால் அதன் புனிதத்தன்மைக்கு மாசில்லையே. அதுபோலத்தான் சிவபெருமானிடம் உள்ள அவலட்சணங்கள் அனைத்தும் உலகின் நன்மைக்கே ஆகும். ஆகவே நீ உண்மையை உணர்ந்து உன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்துவை. சிவபெருமான் என்றோ அனைத்திற்கும் ஒரே தலைவர், அனைவரும் தொழுது ஏற்றப்படுபவர், வேண்டுதல் வேண்டாமையற்றவர், பெரும் திரள் உடையவர், அழிவற்றவர், விரைவிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். அதனால் என்றோ அவரை ஆசுதோஷி என்கிறது வேதங்கள். உன் மகளை அவர்தான் மணப்பார், அவரோ தவத்திற்கு இறங்குபவர். உமை தவம் செய்வாளே யாகில் அனைத்தும் எளிதில் முடியும். சர்வ வல்லமை படைத்த அவர் இந்திரனது வஜ்ரப்படையையும் தகர்ப்பவர். பிரம்மாதி தேவர்கள் அவரது அடிமைகள், அவர் அனைவருக்கும் இன்பம் அளிப்பவர். பார்வதி பிராட்டி சிவபெருமானுக்கு மனைவியாக போகிறார். ஸ்ரீருத்ரருக்கு உகந்தவள், ஏனெனில் அவள் பெரும் கற்பரசி, உயர்ந்த விரதங்களை ஏற்றிருக்கிறாள். தாய் தந்தையருக்கு பேரின்பம் அளிப்பவள். இவள் தவம் செய்து சிவபெருமானது உள்ளத்தை தன் வயமாக்குவாள். அச்சிவபெருமானம் இவளைத் தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டார். இவர்கள் இருவரது அன்பு காதலும் ஒன்று போன்றதே. இவ்வளவு உயர்ந்த பிரேமை, அதாவது அன்பு காதல், இதுவரை இவரிடம் தோன்றியதும் இல்லை, இப்போதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. மலையரசனே, இவர்கள் தேவர்களது காரியங்களை நிறைவேற்றி வைப்பவர்கள். அவர்களுக்கு நேர்ந்த இழப்புகளை இவர்கள்தான் திரும்பவும் சரி செய்து அளிக்கப் போகிறார்கள். தங்களது மகளை மணந்தபின்பே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ஆகப் போகிறார். முன்பு சதீதேவியை இழந்து பிரிந்து வாடும் சிவபெருமானும் உன் மகளும் முன்பு பிரிந்தவர்கள்,
இப்பொழுது இணையப்போ

0: விட்டார்கள். உன் மகள் தபத்தினால் சர்வேஸ்வரான சிவனை தன் பயமாக்கி அதனால் அவரது உடலில் பாதியை தன்மயமாக்கிக் கொண்டு அவரது மனைவியாகப் போகிறாள். மலையரசனே, உன் மகளை சிவபெருமானைத் தவிர வேறு எவருக்கும் மனம் செய்விக்காதே. இது தேவரகசியம். ஆகவே இதை எப்பொழுதும் வெளிப்படுத்தவே கூடாது. இவமான் கூறுகிறான், நாரதமுனிவரே, தாங்கள் பரமஞானி. நான் இப்பொழுது கூறப்போவதை கேட்க நீங்கள் மனம் மகிழ்வீர்கள். தேவர்களுக்கும் உவருக்கும் எட்டாத பரமசிவன் பற்றறுத்து மனத்தை இடக்கி தவம் செய்கிறார். தேவரிஷியே, தியான யோகத்தில் அமர்ந்து பரபிரம்மத்திலேயே மனதை நிறுத்தியுள்ள சிவபெருமான் எவ்வாறு தன் மனதை அதிலிருந்து நீக்குவார்? தியானத்தை விடுத்து திருமணத்தில் எவ்வாறு மனம் கொள்வார் என்பதே எனது பெரும் சந்தேகம். நன்கு சுடர் விட்டறியும் விளக்கு போன்ற ஒளி, அழிவற்ற தன்மை, உலகியல் மாயையான பிரகிருதியை கடந்த நிலை, வேறுபாடற்ற நிலை, குணங்களற்ற நிலை, சில சமயங்களில் குணக்குன்றாக விளங்குதல், ஒப்புமையற்ற தன்மை, பற்றற்ற நிலை ஆகிய அனைத்தும் கொண்ட எந்த ஒரு பரபிரம்மம் உண்டோ அந்த பரபிரம்மேதான் இந்த சதாசிவன் என்னும் திருப்பெயரையும் திருமேனியையும் தாங்கி நிற்பவர். ஆகவேதான் எங்கும் நீக்கமர நிறைந்து காண்கிறார். வெளிப்புற உணர்வோ ஆன்மா அற்ற பொய்ப்பொருள்களில் நோக்குதலோ இல்லை. முனிவரே, இங்கு வரும் கிண்ணறர்கள் அவரை பற்றி இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பது எவரும் எங்கும் கேட்கிறதே. இது என்ன பொய்யா? மேலும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியிடம், தட்சன் மகளே, என் அன்பே, உன்னை தவிர நான் வேறு எந்த ஒரு பெண்ணையும் எனது மனைவியாக ஏற்று கைப்பிடிக்க மாட்டேன், இது முற்றிலும் சத்தியம் என சைத்தியம் செய்துள்ளதாக காதிற்கு எட்டியுள்ளது. இது முன்பு சதீதேவிக்கு செய்து கொடுத்துள்ள அருளானை இப்பொழுது சதீதேவி இறந்த பிறகு அவர் வேறொரு பெண்ணை இவ்வாறு கைப்பிடிப்பார்? பிரம்மதேவர் கூறுகிறார், இதை கேட்ட நீ இவ்வாறிடம் கூறப்புகுந்தாய். நல்லறிஞனான மலையரசனே, இது பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். இது உன் மகளான காளிதேவி தான் முன்பு தட்சன் பெண்ணான சதீதேவி. அப்பொழுது அனைத்து நலன்களையும் அருளும் சதீதேவி என்பதே இவரது திருநாமம். அந்த சதீதேவி தான் தட்சனது மகளும் சிவனது அன்பு மனைவியும். தன் தந்தை செய்யும் வேள்வியில் தனக்கும் தன் கணவர் சிவபெருமானுக்கும் நேர்ந்த அவமானம் கண்டு சினந்து தன் உடலை வேள்வித்து இன்னித்தாள். அந்த சதீதேவி தான் உன் திருமாளிகையில் திரு அவதாரம் செய்துள்ள உனது அன்பு மகள் ஜெகதாம்பிகையான இறைவி. இந்த பார்வதி தேவி பகவான் சிவனை மணப்பாள் என்பதில் ஐயமே இல்லை. நாரதா, இவை அனைத்தையும் நீ இமமானிடம் விரிவாக கூறினாய். அன்பையும் பக்தியையும் வளர்க்கக்கூடியதே பார்வதி தேவியின் முற்பிறவி சரித்திரம். காளியான பார்வதி தேவியின் முற்பிறவி முதலியன பற்றி நீ கூறக் கேட்ட இமவான், அவன் மனைவி மற்றும் மகன் ஐயன் தீர்ந்தவர்கள் ஆகினர். காளியான இறைவியும் தன் முற்பிறவி சரிதத்தை கேட்டு வெட்கத்தால் தனிகுனிய முகமலர்ச்சி கொண்டாள். மலையரசனான இமவான் பார்வதியின் சரித்திரத்தை கேட்டு மகிழ்ந்து அவளை உச்சி முகர்ந்து தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டான். நாரதா, பின்பு நீயும் மகிழ்ச்சியோடு சுவர்க்கம் சென்றாய். இமமானம் மனதில் ஆனந்தம் பொங்க செல்வச் செழுமை மிகுந்த தன் அரண்மனை சென்றான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ரிபுகீதை 3வது அத்தியாயம். சர்வமும் மித்தை, அதாவது பொய் என்றும், சர்வமும் சின்மாத்திரம் என்றும் கூறி நிர்குண பூஜையும் உரைக்கும் அத்தியாயம். பரமசிவன் அருளியவா பின்னும் சொல்வேன் பலவிதமாம் பூதம் பொய் புவனம் பொய்யே. உரை தருபாவா பாவம் யாவும் பொய்யே, உற்பத்தி சிதி நாசம் அனைத்தும் பொய்யே. விருவிரு போகம் பொய் பந்தம் பொய்யே, விஷய முதல் யாவும் பொய் விதியும் பொய்யே. ஸ்ருதியொரு நூலும் பொய் சொல்லும் பொய்யே, சுககணமாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். வெகுவிதமாம் ஆபத்தும் சம்பத்தும் பொய், விசித்திரமாம் வீடும் பொய் வித்தம் பொய்யே. தகுகுழவன் சீடம் பொய் உலதோஷம் பொய், தடையற்ற போக்கும் பொய் வரவும் பொய்யே. மிக மறையும் வெடியும் பொய் கணிதம் பொய்யே, மேடிய வசனமும் எப்பொருளும் பொய்யே. இக பரமாம் கதியும் பொய் பயமும் பொய்யே, இக உபெரா பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். கருதியிடும் புராணம் பொய் இதிகாசம் பொய், காரிய காரணமும் பொய் ஈசன் பொய்யே. பரமியிடும் உலகம் பொய் உயிர்களும் பொய், பந்தமுழு மோட்ச சுகம் துக்கம் பொய்யே. சுரரசுர எவரும் பொய் தியானம் பொய்யே, சுத்தமதம் மனதும் பொய் வாக்கும் பொய்யே. உரமருவா கவுனம் பொய் முக்கியம் பொய்யே, உணர்வுருவாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். புத்தியினால் உறுதியிடும் பொருளும் பொய்யே, புகழ் மனத்தால் மனநமிடும் பொருளும் பொய்யே. சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் பொய்யே, செறிவாக்கால் வச்சனிக்கும் பொருளும் பொய்யே. இந்திரிய விஷயமதாம் பொருளும் பொய்யே, இதுவெனவே காண்பிக்கும் பொருளும் பொய்யே. தொந்தமதாய் விரிவுருமெப் பொருளும் பொய்யே, துகளற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். ஸ்தோத்திரமும் மத்துணம் சப்தம் பொய்யே, சுழலுக்கும் மத்துணரும் ஸ்பர்சம் பொய்யே. நேத்திரமும் மத்துணரும் உருவம் பொய்யே, நிகழ்நாக்கும் மத்துணரும் ரசதம் பொய்யே. காத்திரனா மூக்கும் அதன் விஷயம் பொய்யே, கரணமும் அவ்வதிஷ்டான தெய்வம் பொய்யே. கோத்திரமும் சூத்திரமும் குலமும் பொய்யே, குறைவற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். விரிவு பெறும் இதுவதுவும் எதுவும் பொய்யே, விளங்கிய நான் நீ அந்நர் யாரும் பொய்யே. பரம் இகம் என்று எண்ணியவை யாரும் பொய்யே, பலவிதமாம் பழக்கமுடன் கூஷ்யம் பொய்யே. சர்வமெனும் ஜகத்திலுடையவையும் பொய்யே, சர்வ ஜக காரணமும் சுத்த பொய்யே. திருஷ்யமாய் தோற்றியவை யாவும் பொய்யே, திருக்கான பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். சகல சராச்சரம் என்னும் சொல்லும் பொய்யே, சகலத்தின் பேதமெனும் சொல்லும் பொய்யே. நிகிலமெனும் சங்கல்பமயலும் பொய்யே, நிகிலத்தின் தோஷமெனும் மயலும் பொய்யே. அகில ஜக காரணமாம் விதியும் பொய்யே, அகிலத்தின் பாலகனாம் ஹரியும் பொய்யே. பகர ஜெகநாசகனாம் ஹரனும் பொய்யே, பங்கமிலா பரபிரம்மம் ஒன்றே மெய்யா. தவமோடு ஜபமும் பொய் தீர்த்தமும் பொய், தன் வேதாத்தியனம் பொய் ஹோமம் பொய்யே. சிவநாதி பூஜனை பொய் மந்திரம் பொய், செரி வர்ணாசிரமங்கள் முற்றும் பொய்யே. சுவமான சத்சங்கம் ஆதியும் பொய், சுழ்பூத முதலான காலம் பொய்யே. அவமான ஜெகத்தோற்றம் அனைத்தும் பொய்யே, அழிவற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். தூயவனே விதமிதமாய் தோற்றப்பட்ட, தோற்றமெல்லாம் உண்மையினில் இதவே இல்லை. மாயினால் தோற்றிய தோற்றம் தானும் மயக்கமுறும் பொய்யனவே நிச்சயிப்பாய். நீ அறியும்படி மற்றும் குஹ்யமான நிர்ணயமே பரமசிவன் சொனவாச் சொல்வேன். ஆய ஜக ஜீவ பரம் அனைத்தும் என்றும் அறிவுருவாம் பரபிரம்ம மாத்திரம் தான். இருவடிவாம் அவித்யதன் வேதம் யாவும் இருமை தரும் சித்தத்தின் வேதம் யாவும் பரவீடும் ஜெகத்துடைய வேதம் யாவும் பல கோடி பிரம்மாண்ட வேதம் யாவும் திரிவிதமாம் உலக முதல் வேதம் யாவும் திருளொற்ற குணதோஷ வேதம் யாவும் அருள்வடிவாம் ஆசிரியன் வச்சனம் யாவும் அறிவுருவாம் பிரம்மென நிச்சயிப்பாய். உத்தமமோ மத்தியமும் மதமும் யாவும் ஓங்காரம் அகார முதல் வர்ணம் யாவும் விஸ்தரமாம் சுபாசுபமாம் கர்மம் யாவும் விதவிதமா செயலுற்ற செய்கை யாவும் அஸ்திரமாய் காண்கின்ற பதார்த்தம் யாவும் அங்கங்கே கேட்கின்ற பதார்த்தம் யாவும் சித்திரமாய் ஜெகத்தில் உள்ள பதார்த்தம் யாவும் சின்மயமாம் பிரம்மென நிச்சயிப்பாய். வகை வகையாய் சாரலுறும் பொருட்கள் யாவும் வச்சனத்தால் வச்சனிக்கும் பொருள்கள் யாவும் இகழ்வுறவே தள்ளியிடும் பொருள்கள் யாவும் இனிமையுடன் கூட்டியிடும் பொருள்கள் யாவும் மிக மிகவும் நல்கியிடும் பொருள்கள் யாவும் மேன்மேலாய் செய்துரு காரியங்கள் யாவும் நிகழ்வுறவே நீராடன் முதலாம் யாவும் நிர்மலமாம் பிரம்மென நிச்சயிப்பாய். இதுவெனவே வெகுவிதமாய் தோட்டான் என்ற எவைகளுமே பிரம்மென நிச்சயிப்பாய். நிதமுமகம் அகமெனவே நிகழான் என்ற நிகிலமுமே பிரம்மென நிச்சயிப்பாய். எது எதுதான் திருஷ்யமாய் எங்கே எங்கே எவ்விதமாய் தோற்றினும் அத்தோற்றமெல்லாம் ஸ்திதமருவம் திருக்கான பிரம்மென்றே திருடமாக எப்போதும் நிச்சயிப்பாய். பின்னு மகாரகசியமாய் நிகழியப்பாய் இறங்கிய நற்கைலை மலை தன் கிரீசன் என்னிடம் முன்னொழியதாம் நிர்ணயத்தை யாவர்க்கும் ஹிதமாக இயம்பக் கேளாய். பின்னமென தோற்றியவை யாவும் என்றும் வேதமிதா சின்மாத்திர சொரூபமாகும் பன்னியப சின்மாத்திர சொரூபம் தானே பகுப்புற்ற பரபிரம்ம சொரூபமாமே. இங்கமென்றெண்ணுவதும் சின்மாத்திரம்தான் இதுவெனவே காண்பதுவும் சின்மாத்திரம் தான். துங்கசிதா பாசனுமே சின்மாத்திரம் தான் தோற்றிய இவ்வுலகமுமே சின்மாத்திரம் தான். அங்கவன் நானும் சின்மாத்திரம் தான் ஆகாயும் காற்றனலும் சின்மாத்திரம் தான் பொங்கு புனல் பிருத்திவியும் சின்மாத்திரம் தான் புகழ் பஞ்ச மூர்த்திகளும் சின்மாத்திரம் தான். பூதமுடு மனுஷ்யமும் சின்மாத்திரம் தான் புகழ் பக்த மானமுமே சின்மாத்திரம் தான். வேதமுறும் திரவியமும் சின்மாத்திரம் தான் பேசியிடும் குணமுதலும் சின்மாத்திரம் தான். ஞாதுருவோ ஞானமுமே சின்மாத்திரம் தான் ஞானமுரு ஞேயமுமே சின்மாத்திரம் தான். ஆதியுடன் அந்தமுமே சின்மாத்திரம் தான் அகிஞ்சிலொடு கிஞ்சிலுமே சின்மாத்திரம் தான். வகைவகையாம் வச்சனங்கள் சின்மாத்திரம் தான் வச்சனிக்கும் வாக்குகளும் சின்மாத்திரம் தான். தொகை தொகையாய் தோற்றுவதும் சின்மாத்திரம் தான் தோற்றியதை தொடருவதும் சின்மாத்திரம் தான். மிக மிகவும் வேண்டுவதும் சின்மாத்திரம் தான் மேலியதை வெறுப்பதுவும் சின்மாத்திரம் தான். இக பரமாய் உளையவையும் சின்மாத்திரம் தான் இன்மையும் மற்றுமையுமே சின்மாத்திரம் தான். பலவிதமாற்றின் அயம் சின்மாத்திரம் தான் பாலகனாம் மாதவனும் சின்மாத்திரம் தான். நெருமையான செய்யும் ஹரமும் சின்மாத்திரம் தான் நிகில சுரா சுர சுரநரும் சின்மாத்திரம் தான். அழிவு பெறும் திரியக்கும் சின்மாத்திரம் தான் அகில சரா சர ஜகமும் சின்மாத்திரம் தான். தலைமையுறும் குருசேடர் சின்மாத்திரம் தான் தந்தை சுதராதியரும் சின்மாத்திரம் தான். திருஷ்யமும் திருக்குருவும் சின்மாத்திரம் தான் திகஞான நியாயமுமே சின்மாத்திரம் தான். துருவமுட துருவமுமே சின்மாத்திரம் தான் ஸ்தூலமுடு சூக்மவுடல் சின்மாத்திரம் தான். மருவியக்கா ரணவுடலும் சின்மாத்திரம் தான் மாயை மகதாதிகளும் சின்மாத்திரம் தான். கருதிய மூர்த்தா மூர்த்தம் சின்மாத்திரம் தான் காரிய காரணமகையும் சின்மாத்திரம் தான். தொடர்வேத வேதாந்தம் சின்மாத்திரம் தான் துவைதமுடத்வைத்தமுமே சின்மாத்திரம் தான். பரதிக்கு விதிக்குகளும் சின்மாத்திரம் தான் பகர் திக் பாலகரூச்சின் மாத்திரம் தான், கடபலமே முதலியோவின் சின் மாத்திரம் தான், கண்டபல விவகாரம் சின் மாத்திரம் தான், அடநாம உர்வையூச்சின் மாத்திரம் தான், அகில பதார்த்தங்களுமே சின் மாத்திரம் தான்.

அலைகின்ற கரணங்கள் சின் மாத்திரம் தான், நலமருவ கோஷங்கள் சின் மாத்திரம் தான், நல்வினைகள் தீவினைகள் சின் மாத்திரம் தான், சதரமுறும் ஜீவர்களும் சின் மாத்திரம் தான், சந்ததமும் சகலமுமே சின் மாத்திரம் தான், நிலைமயூரும் நித்யமும் சின் மாத்திரம் தான், நிலைமருவ அனித்யமும் சின் மாத்திரம் தான், தலைமையூரும் சத்தியமும் சின் மாத்திரம் தான், தவிர்கின்ற அசத்தியமும் சின் மாத்திரம் தான், சதனமுறா ஆதாரம் சின் மாத்திரம் தான், சஞ்சலமாம் ஆதேயம் சின் மாத்திரம் தான், பலவிதமாம் சுகதுக்கம் சின் மாத்திரம் தான், பகுப்புற்ற பதார்த்தமெல்லாம் சின் மாத்திரம் தான், சதுவிதமாம் சாதனமும் சின் மாத்திரம் தான், சதனமிதா முக்தியுமே சின் மாத்திரம் தான், விதம் விதமாய் மருவியதும் சின் மாத்திரம் தான், வேதங்கள் விளம்புவதும் சின் மாத்திரம் தான், அதிசயமும் அறிவதும் சின் மாத்திரம் தான், அணுகியதும் அணுகாதும் சின் மாத்திரம் தான், எது எது தான் எவ்விதமா எங்கே எங்கே இறங்கினுமே.

இல்லை சின்மாத்திரமன்றி இதோ ஜீவன் இல்லை சின்மாத்திரமன்றி இதோ ஈசன் இல்லை சின்மாத்திரமன்றி இதோ ஜெகமும் இல்லை சின்மாத்திரமன்றி இதோ அணுவும் இல்லை சின்மாத்திரம் எதுவதுவே சிதையாதெங்கும் செரிகின்ற பரபிரம்ம ஸ்வரூபமாமே சங்கரனா சாத்திரியதாம் இந்த அர்த்தம் சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை துங்கமதா பரமசிவன் துணை பாதத்தை தொட்டிதனை சத்தியம சொல்லலுற்றேன் அங்கமுறும் வேதமெலா மறையா நின்ற அர்த்தமிதே அர்த்தமிதே ஐயம் இல்லை இங்கிதனை அன்புடனே ஒரு கால் கேட்டோன் ஏகமதாம் பரபிரம்மம் ஆர்வனன்றே பரிவுடனே உபனிஷத பாடத்தாலும் பரமசிவ பக்தக்கே தானத்தாலும் புறையளவே திவ்யாமாம் லிங்கத்தின்கள் பூரணமாம் பரமசிவ பூஜையாலும் பரமசிவ ஸ்தலங்களிலே வாசத்தாலும் பலவிதமாம் மற்றும் ஒரு நியமத்தாலும் பிரம்ம மதாம் பரமசிவன் அருளுண்டாகி பின்னமிலா அகண்டான்மை போதம் உண்டாம். பாடல் 27 நிர்குண பூஜை. பூர்ணமதாம் பரசிவனுக்கு ஆவகித்தல் பொருந்தியிடும் வகையங்கள் அகிலாதார பரசிவனுக்கு ஆசனம் இங்கு அளிப்பதெங்கள் பரிசுத்தன் தனக்குரிய பாத்யாரி தருவதெங்கண் ஒன்றாலும் நினைக்க ஒண்ண தத்பரனுக்கு அபிஷேகம் செய்வதெங்கண் பர்வதிகம் பரனாகி விபுவாய் நின்ற பரனுக்கு துகிதொன்றை சாத்தலெங்கள் ஓதியவன் ஆசிரமம் ஒன்றுமில்ல உருவோனுக்கு உபவீதம் சாத்தலெங்கள் வேதமிதா நிராகார சொருபனுக்கு பிறகிய ஆபரணங்கள் அணிவதெங்கண் ஏதும் உருவற்றுமிலா அசங்கனுக்கு இங்கு இனிதான கந்தத்தை பூசலெங்கண் வாசனை ஏதொன்றுமிலா வடிவோனுக்கு வரமலரால் அச்சிக்கும் வகைதான் எங்கண் நாசிகையே முதலின்றி சுத்தமாக நன்னுவின் ஜோதிக்கு தூபதீபம் நேசமுடன் காண்பிக்கும் வகைதானெங்கள் நிஜமான ஆனந்த நிறுத்தனுக்கு போஜனமாம் நைவேத்தியம் செய்வதெங்கள் புவனமெல்லாம் ஆனந்தம் செய்வோனுக்கு மாசரவே தாம்போலம் அடிப்பதெங்கள் மற்றும் உள உபசாரம் செய்வதெங்கள் கன முதலில் விளக்கீடும் சிஜோதிக்கு கற்பூர ஹாரத்தி செய்வதெங்கள் பருமுரு பரிச்சேதம் இல்லாதோனை பங்கமர வலமாக வருவதெங்கள் அனவரதம் அத்வைத்தம் மானோ தன்னை அஷ்டாங்க பூர்வமாய் வணங்கலெங்கள் மனவாக்கு முதலியவை கெட்டாதான மாதேவன் தனை வாக்கால் வழுத்தல் எங்கள் புத்திர உள்வெளி எங்கும் பூன்றனாக புரிந்தியுள்ள பரனுக்கு விசர்க்கமெங்கள் இத்திரமாய் பாஹ்யமாம் உபசாரத்தால் ஈசற்கு பூஜனையும் ஒவ்வாதேனும் சத்திய ஞான ஆனந்த சம்புவுக்கு சலனமிதா பாவனையாம் பூஜை தன்னை விஸ்தரமாம் வேதாந்த நூலில் சொன்ன விதமாக விளம்பியிட விரும்பி கேளாய் மாயை முதல் கல்பித்தமாம் பொருளே இல்லை மாய்வற்ற பரசிவனான் நானே சேஷன் ஆய்வுளவென்றெண்ணுவதே ஆவகித்தல் அசைவரவே தன்னிடையே தானாயின்றேன் தூயவனாம் பரசிவனே நான் என்றெண்ணல் துகளற்ற ஆசனமாம் மனத்தின் சங்கம் ஏயமதாம் தீவினைகள் நல்வினைகள் ஒன்றும் எனக்கிலை என்றெண்ணுவதே பாத்தியம் வெகுகாலம் ஆகியுள்ள அவித்தியின் விரிவான சலாஞ்சலியை விடுதத்தானே தகுமானிங்கத்து கர்க்கியம் கண் தடையற்ற பரமசிவானந்தம் என்னும் நிகழான வாரிதியின் லேசலேசம் நிகிலருமே பருகுவர் பருகுவர் என்றெண்ணல் தானே வகையான ஆச்சமனம் ஆகும் மைந்தா வரமருவும் அபிஷேக விதியும் கேளாய் பூரணமாம் சுகவாரியான என்னால் புவனமெல்லாம் நனிப்புற்றதென்றும் நானே காரியமாம் உதகத்தால் நனிக்க ஒண்ணா கலக்கமிலா பிரம்மம் எனும் தியானம் தானே சாரமதாம் அபிஷேகம் மற்றொன்றாலும் சற்றேனும் புனைய உணா பூன்றுனான் என்று ஒருவதே பரமான்ம லிங்கத்திற்கெங்கு உரித்தான வஸ்திரம் என்று உணர்ந்த
திருகுணமாம் உலகமென் சூத்திரத்தை திரள் திரளாய் தரிக்கும் அதிஷ்டானமான பரசிவனே நான் என்னும் தியானம் தானே பரமாத்மா லிங்கத்துக்கு உபவீதம் அர்வமதாம் அகில விசேஷமுமே என்ற ஆன்மாவே அகமென்னல் பணிகளாகும் விரிபலபாம் வாசனை சேர்ஜகம் தரிக்கும் விபுநான் என்றெண்ணுவதே கந்தமாகும் முக்குணமாம் விருத்திகளை விடுதல் தானே மூலலிங்கத்து கட்சதைகளாகும் மிக்குருணான் ஈசனும் வேதமூன்றை இகவிடலே வில்லுவ பத்திரங்களாகும் துர்குணமாம் வாசனையை தவிழ்தல் தானே தூபமதாம் சுயஜோதியாகிலங்கும் நிர்குணமாம் பரசிவனே நான் என்றெண்ணும் நிரந்தரமாம் பாவனையே தீபமாகும் பல கோடி பிரம்மாண்டமானே என்னல் பரமசிவலிங்கத்தின் நைவேத்தியம் காண் அலையாத பிரம்ம சுகம் அனுபவிக்கும் அகண்டமதாம் விருத்தியதே எஞ்சனங்கான் சலியாத ஞானம் எனும் உதகத்தாலே சஞ்சல மூலா ஞானம் என்னப்பட்ட தொலையாத உச்சிஷ்ட சேஷம் தன்னை துடைத்திடலே அச்சங்கள் துலக்கலாகும் வெகுவிதமாய் ராகமுறும் விஷயம் தன்னை விடுத்திடலே தாம்பூலம் அளிப்பதாகும் நிகழ்வு பெற அஜான இவளை போக்கும் நிர்மலமாம் பிரம்மாண்ம ஞானம் தானே திகழ்வும் நீர் அஞ்சனமாம் விவிதமாக தெரிவதலாம் பிரம்மம் எனும் திருஷ்டி தானே சுககனமா பரமசிவ லிங்கத்துக்கு சுத்தமுறும் மலமாலை ஆகும் தூயோய் பூரண ஆனந்தாண்மா அகமென்றெண்ணல் புகழ் புஷ்பாஞ்சலியாகும் அனந்த கோடி காரியமாம் பிரம்மாண்டம் என்னிடத்தே கல்பித்தமாய் சுழடும் எனும் தியானம் தானே நேரதுவாய் வலம் வரலாம் என்றும் என்னை நிகிலருமே வந்திப்பா நான் எப்போதும் ஆரையுமே வந்திக்கேன் என்னும் தியானம் ஆன்ம மகாலிங்கத்தில் வணங்கலாமே அகண்டமதாம் என்னிடையில் நாம ரூபம் அணுமிலை என்று செய்யும் சிந்தை தானே புகன்ற பர பூஜனையில் உரியதாக புகழ் என்ற வரநாம கீர்த்தனம் கான் ஜெகந்தனிலே கர்த்தவியமானதொன்றும் சற்றுமெனக்கில்லையென செய்யும் தியானம் தகுந்த மனோபாவனையால் செய்யும் பூஜை தனி மற்றும் உள்ள உபசாரமாமே சகல மனோமயக்கங்கள் விக்ஷேபங்கள் சற்றுமிலா அசைவற்ற சமாதி தானே விகிதமிலா பரமசிவலிங்கத்துக்கு விசர்ஜனமாம் இவ்வண்ணம் வேதாந்தத்தில் புகழமல்ல பூஜனையை ஒருகாலேனும் புந்திடுவோன் வாசனைகள் எவையும் தள்ளி அகிலமதாம் அஜானம் மறந்தையாவும் அகற்றி மகாமோட்ச சுகம் அடைவனன்றே ஓதியை பூஜனையை செய்வதற்கிங்கு உரித்தான உணர்வில்லோர் மூர்த்தியாதி மீது பர சிவந்தனை நல் அன்பினோடே மேலீடும் பாஷ்யமாம் உபசாரத்தால் நீதியதாய் பூஜனை செய்திடனும் ஈசன் நிகரில்லா கருணையினால் அன்னோருக்கும் போதமுடன் மோட்சத்தை மெல்ல மெல்ல பொருந்திட செய்திடுவன் புறையற்றோனேன் இந்த விதம் பரமசிவன் அருளி செய்த இயல்பாக அறிவு முனிவன் இதகமுக்கு பந்தமரும் பரமாத்தா நிர்ணயத்தை பாங்காக கருணையினால் பகந்தான் என்றேன் அந்தமிலா அருளுடனே ஜெய்ஷவ்ய கருமுகவன் அடைவாக அறிந்தான் என்றேன் சந்ததமும் சர்வமுமே உணர்ந்த சூதன் சகல மகா முனிவர்க்கும் சாற்றினானால் மிக விசித்திரமாம் பல தோற்றமும் மித்தையேயன இங்கு விளம்பலும் அர்ஜுமாயில் அதற்கதிஷ்டானமாம் அறிவு மாத்திரம் என்று செய்தலும்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: பராசரன் என்ற மனிதர் அவதாரம் ஆறார். மானம் ஆறு அன்பு வைத்தவனே நாசன் ராக்கதலும் ஊடதோறும் ஒய்த்தொழுந்து உறுதிமழை பொழிந்தனவ. அவர்களுக்குதான் அபசகனமா போச்சு. ராட்சசர்கள் தான் அவ ஏரியாவில் அவங்களும் ரத்தமா போட்ட ஆரம்பிச்சான். உங்களுக்கு அழிவு வந்தாச்சு, எங்க இருக்க அடையாளம். முனி தலைவன் மகவை நோக்கி மைத்தமன் கழிகொண்டு ஜாதமுத கடங்கனை தும்பிரியார் செய்தான். அந்த குலத்துக்கு ஜாதகர்மம் முதலிய சடங்குகளை தான் செய்தான். அது என்ன ஜாதகர்மம்? குழந்தை பிறந்தவுடனே செய்யக்கூடிய கர்மாவது ஜாத கர்மம் என்ற பெயர். ஆனா இப்ப அப்படி செய்யறதில்ல. 10-11 நாள் தான் நாங்க செய்யறோம். அப்ப நாமகரணம் பெயர் சுற்றுதல், அது அந்த 10 நாள் கழிந்து 11 புண்ணியாவதன தண்ணி தான் இந்த பெயர் சுற்றுதல் நடக்குது. இப்ப அப்படி இல்லை. அவ இஷ்டம் போல என்னைக்காவது ஒரு 30 நாளோ 40 நாளோ கழிந்து என்னைக்காவது ஒரு நாளை செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடாது. 11 நாள் அல்லது தீட்டு 10 நாள் கழிஞ்சவொடனே மறுநாள் செய்யணும். அப்படி நாமகரணம், அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம், குழந்தைக்கு சோறுவிட்டுதல், நல்ல தினம் பார்த்து தான் சோறு விட்டணும். அடுத்த சௌரம், குடுங்கி வைத்தல், அது ஒரு பெரிய இடி. அடுத்து உபநயனம், பூணுக்கிலே உபநயனம். அடுத்து வேதங்களை எல்லாம் படிக்கிறதுக்காக நான் அனுப்புறது, அது ஒரு பெரிய கர்மா. அடுத்து வேதம் படிச்சு வந்தாச்சுன்னா படிச்செல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அங்கக்கப்புறம் வரும். அடுத்து சமாவர்த்தனங்கிற வரம், அந்த சமாவர்த்தனம் முடிஞ்சாச்சுன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரம்மச்சரியம் ஸ்டாப். அதுக்கப்புறம் விவாகம். இப்படி பல கிரியைகள் இருக்கு. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன செய்தாருன்னா ஜாதமுத சடங்கனைத்தும் விதியால் செய்தான். ஜாதகனுடையான சடங்குகளை எல்லாம் விதிப்படி அந்த குழந்தைக்கு செய்தார். தகப்பான இல்லையே, தாத்தா தான் இருக்கார், அவர் தான் செய்யணும். அதாவது நாமகரணம் பெயர் சூட்டுதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நாம அதற்கு ஏதோ நம்ம பரம லௌகிகமான நிகழ்ச்சியாக அதை வைத்துக் கொண்டிருக்கோம். தாத்தா பெயர் தான் இடணும். நீ கூப்பிட என்னத்தவனா கும்பிட்டு பார்த்து கவலை இல்லை. ஆமா, சுரேஷன் நரேஷி கரேஷி புருஷ எந்த விஷ்வனாலும் போட்டு போட்டுக்கணும். ஆனா பெயர் தாத்தா பெயர் தான் வைக்கணும். நீ வேற பள்ளிவிட்டு வேற பெயர்னா உனக்கு பிடிச்ச பெயர்லாம் வச்சுக்க தேவையில்லை. நாமகரணம் எங்க தாத்தா பெயர் தான் சொல்ல. அதனால என்னன்னா பெரியவாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறோடு மாத்திரம் இல்லை, அந்த பிதற்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாளாம். நம்ம பெயர வச்சிருக்கான் சொல்லி சந்தோஷம். எதிர்களுடைய திருப்திக்காக வேண்டியாவது தாத்தார பெயரும் சூட்டணும். இதுல இன்னொரு கர்மம் என்னன்னா தர்ப்பணம் பண்ண புதுசா ஆரம்பிக்கிறான்னு சொன்னா ஏ எங்க தாத்தா பெயர் என்ன மொழிப்பான், எங்க பூட்டா பெயர் என்ன தெரியலையே. உன் பையன் பேர் தான் தாத்தா பெயர் சொல்லு டக்குன்னு. உன் பேர் தான் உங்க பூட்டா பெயர் சொல்லிருக்கும் ஒரு பொருத்தையும் போய் கேட்க வேண்டாம். இப்படி அந்த நாமகரணம் தான் சூட்டினார். அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தை இளம் பிறை போல் வளர் மைந்தன், சந்திரன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றானோ அப்படி போல அவன் மலர்ந்து வருகிறான். அப்படி வளர்ந்து வருகின்ற நேரத்துல ஒரு ஞான்று ஒரு சமயம் மடிப்பிளன் நீதிரண்டு நோக்கி அம்மாவுடைய மடியில் உட்காந்து மடியில் உட்காந்து வளம் பயிலம் மந்திரம் இந்து

தனையால் யான்பயன் மற்றன் தந்தையன் அவள் அமங்கலமா இருக்கா. அம்மா பாத்து ஏமா நீ மாத்திரம் இப்படி இருக்க, அந்த மயத்தை விட்டோமா குங்குமம் வச்சிருக்காளு, இந்த விட்டோமா பூ கச்சலே பூ வச்சிருக்காளு, நீ மாத்திரம் இப்படி ஏமா இருக்க, என்ன நடந்தது? இங்க அப்பா ஆறு கேட்கறேன். அது ஆறு உபநிஷத்துல இருக்கிறேன். ஒரு பெண் பேர் அவள் ஒரு வீட்டில் வேலை செய்திருக்க, அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய வயசு வந்தாச்சு, பாடசாலை சேர்க்க வேண்டிய. உடனே பக்கத்தில் கௌதமர் ஆசிரமம் இருக்கு, நீ போய் அங்க போய் கேள் சேர்த்து பாரு. போய் நிற்கிறான். நான் உன் பெயர் என்ன? ஆண்கள் ஒரு பெயர். உங்க அப்பா ஆறு தெரியாது, கோத்திரம் தெரியாது, பெயர் கோத்திரம் அப்பா பேச்சுக்காரு, நீ போய் கேட்டு வேணாம், அம்மாட்ட போய் கேட்டுன்னு ஆனால் அம்மா அழுகுண்டே அம்மாட்ட வரான். அம்மா இந்த மாதிரி கேட்டார், எனக்கு போய் சொல்ல தெரியலையே, நம்ம என் அப்பா ஆறுப்பான். அப்பா கண்ணீர் வடிக்கிறான். நான் தாதி, தாதி வேற தாசி வேற ரெண்டையும் மட்டும் உழப்பின்னு இருக்கேன். அனைவரும் தாசி வேற தாதி, தாதினா வேலை கேரி, நான் இஸ் நாட் ப்ராஸ்டியூட். அப்படி தச்சு எழுதிட்டான். அந்த உணர்ச்சிக்கு பொருள் ரொம்பவே இன்விஷன்ஸை பார்க்கும்போது இஸ் ப்ராஸ் இஸ் ப்ராஸ்டியூட்னு அடிக்கான். ஏய் தாதிக்கும் தாசிக்குச்சா தெரியுமா? தாதினா வேலைக்கார், வீட்டு வேலை செய். அவன் சொன்னா நான் பல இடத்துல வேலை செய்தேன், தாதியாக இருந்தேன். அது சில பேர் என்ன பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, பாலியல் தொல்லை கொடுத்தனால வந்தவன். அதனால் அது யாரு யார் விடான்னு அந்த அவன் பேர் யாரு எனக்கு சரியா இருப்பான். அப்படியும் போறான், போய் இருக்கிறது என்னாச்சு? இந்த மாதிரி எங்க அம்மா சொன்னா என் அப்பா யாரும் தெரியாது, எனக்கு கோத்திரம் செய்யாது. உடனே அவர் சொந்தம், நீ சத்தியத்தை சொன்னாய், உண்மையை சொன்ன, இது யாரும் சொல்லுவாரா? எனக்கு அப்பா யாரும் எனக்கு தெரியாதுன்னு யாராவது உண்மையை சொன்னார், யாராவது உதவம் பேர் ஏதாவது சொல்லிட்டு கோத்திர சொல்லலுக்கு பரலாம் சொல்லல, உண்மையை சொன்ன. உன் பெயர் சத்தியகாமன், உட்கார், நீ உண்மையான பிராமணன், நான் போய் வேலை சொல்லிவிடுவேன், மற்றெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி இவனும் அம்மா மடியில போனே அப்பா ஆறுமா ஆண்டும் உழப்பரிய பதந்தாளை வினாவுதலன் அவள் கேட்டு அங்கு உள்ளம் வாங்கி விளம்புவார்கள். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டவள், தாய் கஷ்டமா இருக்காதா? எப்படி சொல்றது? அப்பா அவர் நடந்து கரையலாம் சொல்றார். பிள்ளாய் உன் தந்தை தமை வெகுண்ட அரக்கன் இசைந்தான் என்று. ஒரு அரக்கன் வந்து அப்பா சாப்பிட்டான். இப்படி அவன் தம்பி 100 பேர் 99 பேரையும் சாப்பிட்டான். அழுது இறங்கி கண்ணீரான் இளமைந்தன் இளமந்தனை ஆட்ட அருகு சூழ்ந்த வழிவகந்த முனிமலவார் முனிவளரும் அருந்தடியும் வசிட்டந்தானும் தொழுதியன கிடந்த அறற்றி அழக்கண்டு. அருந்ததி வைஷன் தாயுமா பாக்கியிருந்தா தான் வாழ அழறா. இந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அவ்வளவு தூரம் போயிட்டான். நீ தான் இப்ப வந்திருக்க. உடனே அவனுக்கு போன அப்படியா சூதி திருவருளால் ஜின்மே முழுதுதகம் மாயுமழுப்பன் என வெகுண்டான். அம்மாவுடைய சக்தினா இந்த உலகத்துல படிக்கிற பார். ஆன உடனே எழுந்தான். முனிவர் இழையேறு போல்வான் சிங்கம் போல எழுந்த கட்சித்தான். நீ பாரு இந்த உலகத்தை படிக்கிறேன். அம்மொழி கேட்டு உயர் வசிட்டன் உலகலான் என் செய்யும் அப்பா. ஏ நமக்கு வாய்ச்ச நிலைமைக்கு உலகம் என்ன செய்யும்? வெண்மை நிலை அரக்கர்குலம் வேறொரு பேர் நம்மை கொன்ற அந்த அரக்கர் குலத்தை வேற இருக்கணும். அதுதான் இப்ப லட்சியம் நமக்கு. சிவபூஷை விழையாய் என்ன? சிவபூஜை செய், சோ செய்தா அந்த அரக்கரை வந்து விடலாம்.
அதை செய்வ அதை விட்டுட்டு ஊரத்தை அடிக்க போறேன் ஒன்று ஆருக்கு என்ன லாபம் அதனால என் இம்முறையே விடையூறி என் பூசை கொண்டருளி இன்னே நல்கம் செம்மை நூல் துணிகான சிறந்ததனம் யாற்றனை செப்புகை என்ற சொன்ன. அப்படியானா சரி, எந்த இடத்துல சூஜை பண்ணா நல்லா இருக்கும், எந்த ஸ்தலம் சிறந்தது என்று கேட்கிறான் தன்னுடைய தாத்தாட்ட. என்றதும் நன்று மீறினாயது இந்நலன் துண்டிய பெரும்பரி தூயவானவர் முந்திலும் அரங்கமும் முகில் உறிஞ்ச நீள் மன்றமும் உழைவரா காஞ்சி மாநகர். முகில் உறிஞ்ச நீள் மன்றம், மேகன் சூழ்ந்த முளபோசை முழங்குகின்றான ஊர். அதாவது சொல்லுவாங்க அந்த ஊர்ல போனாங்க கனிவட் ஜோரா இருந்தது, வெயிலே தெரியல, வெயிலே இல்லை, ஜில்லுன்னு இருந்தது, மேகம் அப்படியே சூழ்நிலை ஜில்லுன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஊர் இருக்கணும். இப்ப அடிக்க 103 டிகிரி வெயில் அடிச்சுட்டு எப்போதும் அப்படி மேகன் சூழ்ந்த மாதிரி அப்படி குளிர்ச்சியா ஊர் இருந்தாச்சா அது ஊர். ஆமா, அப்படி இருக்கின்றதான் காஞ்சி நகரம். அப்படி அந்த காஞ்சிமா நகரத்துல போய் மறுவர் வானவர் மனிதர் மற்றோர் குரு பிறந்தவர் என உள்ளிட்டோர்கள் பெறலரும் கேருவை செய்தும் பெற்ற மாணவர்கள் மனிதர்கள் மற்றுமுள்ளோர் எல்லாரும் அங்கு போய் தவம் செய்து பெரிய நலங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள்ப்பா. காஞ்சிபுரத்துல இறங்கு இரு வழி நினைப்பினும் முத்தி ஈவரு, காஞ்சி மாநகர் நினைச்சாலே முத்தி. அதாவது இரு வழி நினைச்சாலும் முத்தி, அங்க வாழ்ந்தாலும் முத்தி, அப்படிப்பட்டது காஞ்சி மாநகரம். ஆனால் அங்கு போய் நீ சோதை செய் சொல்ற. பன்னரும் கொடியவன் பாதகர்க்கும் அப்பொன்மகர் வரைப்பின்னோர் இனத்துள் போர்விடை மன்னவன் திருவள் வாய்க்குமே உன்னை உப்போர்க்கு இனி ஓதல் வேண்டுமோ. எப்பேற்பட்ட பாதகர்களும் போய் அங்கு வழங்கினா அவனுக்கு நல்ல கிரி கிடைக்கிறது, அப்படி உனக்கு கிளி கிடைக்காதா, நீ போய் காஞ்சியில போய் சூஜை பண்ணு. ஆயிடை செல்கணம் வசிட்டன் அம்புய தூயவன் மலர்படம் தொழுது எழுந்து தன் தாயினை விடைகொடு தடங்கள் காஞ்சியில் காய்கொறி பராசரம் கடுகையினான். உடனே வசிஷ்டர் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணான். ஒரு ஊருக்கு புறப்படுவதுதான் தாயிடங்களை வணங்கி பிரிவாளர் வணங்கிட்டு போறது சமுதாயம். ஒரு காட்சி வரும் ஊருக்கு மழை தாப்பா வணங்கிட்டா மாலா கிழமை ஆச்சரியா வேண்டும். இப்ப அங்க இவர் இப்ப அங்க வாசல்ல போனக்கவன் டாட்டா சொல்லிட்டு போவான், இங்க இல்ல இங்க போறேன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன கொட்டி எடுப்பான், ஏப்பான் இருப்பான் எட்டி வைப்பான். இவர் பாப்பா என்ன கூட்டு மூட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்கான், என்ன கேட்பான், எங்க ஓப்பான், கேட்கவும் முடியல, முக்கியனவே அங்குவான், நான் எங்க போறான் முக்கியனவே அங்க கேட்கும். அதனால் கேட்கவும் முடியல, உட்காந்துட்டு இருப்பார். அவரும் ஒட்டியிட வீட்டு அங்கே போய் நினைக்கணும், டாட்டா ஆண்காட்டிட்டு போயிடும். முன்னாலே நான் ஊருக்கு போகப்போறேன் நாளைக்கு, இந்த மாதிரி எனக்கு மதுரையில் ஒரு வேலை இருக்கு போக போகிறேன் சொல்லணும். மறுநாள் புறப்படும் போது நமஸ்காரம் பண்ணிட்டு ஆச்சாரம் வாங்கி ஊதி பூசிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி அடையும். பெருவாருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா காரியம் வெற்றி அடையும். இப்போ அதெல்லாம் இல்லை போட்டோம். உடனே அவரை தொழுந்து வழங்கி தாயை விழுந்து வணங்கி வெடுகொட்டு வெடுகொடு தலங்கள் காஞ்சியில் காய்கொறி பராசரன் கடுகை எழுதினான். இந்திரியங்களெல்லாம் அடக்கிய பராசரன் அவன் என்ன, காய் எப்பொறி ஐம்புலங்களையும் காய் உயர்த்து செய்தவன் அவன் தான் வென்றவன், இந்திரியங்களை வென்றவன் பராசரன். அவன் அங்க போய் சேர்ந்தான். கம்பை நீராடி ஏரம்ப நாயகர் தம் பணி மலர்ப்பதம் தாழ்ந்து, அங்கே கம்பை நதியில நீராடி ஏகாம்பரநாதரை வணங்கி மஞ்சள் நீர் வம்பவள் கரமிசை, அந்த மஞ்சள் நீர் அந்த
கம்பை நதி கரையிலே விட்டாங்க மணிகண்டேஸ்வரரை. நம்பரம் மடகுடான் ஞாங்கருண் நன்னினா. மணிகண்டேஸ்வரன் ஒரு பதியை பார்த்தோம் பதம். அந்த தலத்துக்கு பக்கத்துல மணிகண்டேஸ்வரன் பக்கத்துல வடகுல ஞாங்கர். இப்போ நல்ல தமிழ் வேணும்னா இப்ப புராணத்துக்கிட்ட தான் வந்து முடியும். வடகுல ஞாங்கர் வடமேற்கு திசை. வடமேற்கு திசையில அவர் ஒரு லிங்க ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணார். தன் பெயர் லிங்கம் வந்திருச்சி. தன்னுடைய பெயராலே ஒரு லிங்க ஸ்தாபனம் பண்ணார். தாவிரா அன்பினின் மலர் எடுத்து அரிச்சிட்டு ஏற்றுமி. அப்படி அன்பினாலே மலர் எடுத்து அர்ச்சனை பண்ணி பூஜை செய்யுங்கான். பொன்புரி வேணியோன் பொன்புரி என்ன ஜடாபாரத்தை உடையவன் என்ன பெயர். அந்த ஜடாபாரத்துடைய வேணியோன்கான கருணை கூற்று எதிர்வன் பழவிடை இசை வந்து தோன்றியே. ரிஷபாரூடராக அந்த காட்சி கொடுத்தான். இந்த புராணத்தை வழ குமிட்ட உடனே அவளுக்கு நமக்கு தான் வருமா இல்லைங்க. புராணத்துல இல்ல சூஜம்னாலும் உடனே அந்த காட்சி விட்டாங்க. தபஸ்னாலும் உடனே அந்த காட்சி விட்டாங்க. நாமளும் முக்கியமைக்கு இல்லாருமாட்டோம். 60 வருஷமா நானும் ஜெபம் பண்றேன் வரமாட்டேங்காரு. எம்எல்ஏ பாரபட்சம் இருக்க அந்த காலத்துல அப்படி அந்த அந்த யுக தர்மம் அங்க அப்படி. வேட்டன கூறுகின்றருள வேதனூர் பாட்டினால் பலமுறை பழிச்சி தாண்டி முன் மாட்கதிர் ஐம்பழை மார்பில் கிங்கினி தாட்டுணை பழமுனி சாற்றல் மேயினா. என்ன வேணும்பா கேட்கிறார் சுவாமிங்க இருந்தி. அவரே என்ன பண்ணா வேதங்களினாலே சோற்ற வேதங்களினாலே ஸ்தோத்திரங்களை செய்து வாழ்கடல் ஐம்படை மார்பில் கண்ணினி. அதாவது திருமாலுக்கு 5 அடையாளங்கள் சங்கு சக்கரம் இந்த மாதிரிதான். அதனால அந்த காலத்தில் சில பேர் குழந்தைக்கு அதில் ஏதாவது ஒரு சின்னத்தை பொறிப்பார் சங்க பொறிக்கிறது எல்லாம் வச்சிருந்து ஒரு காலத்து இருந்து அந்த மாதிரி கெங்கினி தாழ் துணை மலமுனி சாற்றமேயினா. அந்த இளமை வாய்ந்த மகிமாரம் அவனை பார்த்து கேட்டான் உனக்கு என்னப்பா வேணும். ஏர் உடல் விடை பரிமிசை எந்தை எந்தை ஓர் குருவனை அறக்கனால் போட்பட்டான் அவன் உருகுல மொழிவதம் மரணி ஊர்வுகள் பெருவரம் எனக்கள் செய்ய வேண்டுமா. இந்த மாதிரி ஒரு அறக்க எங்கள் குலத்தையெல்லாம் அழிச்சிட்டான். எந்தை எந்தை எந்தை ஓர் குருவனை அறக்கனால் போட்பட்டான் அவ்வளவு போயிட்டான். ஆயினாலு குலம் முழுவதும் மழலி ஊர்வக. ஆனால் அவன் குலம் முழுவதும் யமனுக்கு இடையாகனாவன். அதனால யமனுடைய உலகத்திற்கு அவன் அனுப்பணும். அப்படி அனுப்புவதற்குண்டான வரம் எனக்கு செய்யணும். ஈண்டு நீ இனிகமர்ந்து எவர்க்கண் என்னொருள் மாண்டது சிறப்பினின் வழங்க வேண்டுமால் ஆண்டகை என்றிறந்த அன்பு மேலக வேண்டதம் எம்பிரான் விளம்பமேயினா. அவன் சுவாமிக்கு அது மாத்திரம் கொடுக்கல, வேணும் வேற என்ன எல்லாம் கொடுக்கணும் ஒரு காசு வேற என்ன வேணும் கேட்க. அவன் கேட்க அவன் தபஸ் பண்ணது குலத்தை அறக்கணும் மட்டும் அழிக்கணும் தான் கேட்டாச்சு. சரி போண்டியனே அது போற அதான் சொன்ன முதலே சொன்னேன். மற்ற தெய்வங்கள் கேட்டதை கேட்டதை மாத்திரம் கொடுக்கும். சூரமான அப்படி இல்லை. அவனுக்கு கேட்க தெரியாததையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் கொடுக்கும். வேற என்ன வேணுமாப்பா நான் கேட்கிறார். மைந்த நின் பூசையில் தம்பிமாரொடு நுங்கள் மச்சமை அடைந்துட்டு நோன்மைசால் அந்த நான் உனைக்கான ஆசையின் முன்புற நின்றவா காண்டி மொயம்பி நோய். அப்ப இறந்தாமலா எங்கும் போதப்பா எங்கிட்டதான் இருக்காங்க நான் தான் வச்சிருக்கேன். ஆனாலும் அவனை எல்லாரும் நீ பார்ப்ப அவளை நீ பார்ப்பாய் ஆன்னு சொல்லிட்டு அவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டார். உடனே என்ன செய்தாரோ அதுக்கு ஒரு வேள்வி செய்தார்.
யாரோ அரசன் பாம்பெல்லாம் போகணும் இருக்காது செய்தான் இல்லையா சர்ப்பயாகம். அது மாதிரி இப்ப கொசு ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு யாரும் செஞ்சா தெரியல. நானும் ஏதாவது மந்திரம் இருக்குமாக்கும் நானும் பாக்குறேன். அப்படி ஒரு யாரும் செய்தா கொசு பூரா உள்ள வந்து அவன் பாம்பு பூரா வந்து விழுந்து இல்லையா ஒரு அரசன் காமன்னான்னு சொல்லு. அதே மாதிரி இவன் ஒரு யாகம் செய்திருக்கான். அது மாதிரி நமக்கு ஒரு கொசு ஒழிக்கிறதுக்கு ஒரு யாகம் சுகரமான சொல்லி கொடுத்தா தேவையில்ல. ஏனமா பராமுகமா இருக்கார். நாம பாசம் அனுபவிச்சு தண்டா ஆகணும். அது மாதிரி இவர் என்ன அறக்கரை கொலை செய்யும் வேதியாற்றி அறக்கரை எல்லாம் கொள்றதுக்கு ஒரு யாகம் செய்தாராம். அந்நெருப்பினில் அபசமை நீரு செய்தி இவ்வரைப்பினில் எந்த நாம் மகிழ்ந்து வாழும் என்று உரைத்தனன் மறைந்தனன் வேதத்துச்சியில். அவ ஒரு யாகம் செய்தாலும் அறக்கிறாலாம் ஒழிக்கிறதுக்காக அந்த யாகம்லாம் செய்து உடைத்த உடனே என்ன சொன்னான், அவெல்லாம் நெருப்பினை விழுந்து எல்லாம் இறந்துவான். பராபரம் திருவருள் பெற்று பாய் புகழ் பராசர நெடுந்தகை பனைத்த வேள்வியில் பராய மன தரக்கரை நீட்டி பாற்றினான் பராய சீர் உருவதம் பதச்சியார்த்ததன். இந்த பராசரன் செய்த அந்த வேள்விக்க பராய மன தரக்கரை நீட்டிப்பார். எல்லாரும் அதை உடனே நேற்றி நேற்றி நீடி போனார். அப்படி செய்த யாகத்தை அவன் செய்த அந்த அரக்கரெல்லாம் அழிச்சான். விரிகுணன் படிந்தோர் பருகினோர் தீண்ட பெற்றுள்ளோர் தமக்கும் வீடழிக்கும் முறிகிறை முகட்டு வராயினம் உகழம் முழங்கொதி மஞ்சநீராற்றுங்கு கரமிசை தகைசாதி மணிமரர் வழுத்தம் கண்கள் வளாகமிழ் இன்னும். அதனால அந்த கம்பாநதிக்கரையில் அமர்ந்து மஞ்சள் நீரினாலே ஆட்டி இந்த எம்பிரமான சூரிய செந்தனாலே மகிமையினாலே அந்த அறக்கரையெல்லாம் அழித்து தன்னுடைய சகோதரெல்லாம் மீண்டு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்பேற்பட்டது இந்த காஞ்சிபுரம் மகிமை காஞ்சி சரத்துடைய மகிமை என்று சொல்லி முடிக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஆனால் முன்னாலே சொன்னேன், பகைவரை வழிவதற்கு சூரமானை வழிபட்டாரன்றி விமோசனம் இல்லை. இதுக்கு சிவபெருமான் சொன்னா அப்ப சத்ரு சம்ஹாரத்துக்காக இப்ப புதுசு புதுசா நல்லாம பண்றாங்கல்ல, இவ்வளவு பண்றான்ல என்ன சத்ருவா சத்ருக்கானா கேட்டேன். இவ்வளவு யாக நடக்கு சூழனியோவம் பிரச்சங்கராக கடகடா குடுகுடு இதெல்லாமா ஏற்பட்ட ஹோமங்கள் நடக்கு ஊர் புறா நடக்கு. அந்த சண்டாடி இந்த சண்டாடி எல்லாம் சண்டாளம் தான். ஒன்னும் பரிந்துக்காங்க ஒரு ஒரு பயவரும் ஒத்துரும் ஒரு அசுரனும் யாரு அசுரம் முளைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆமா காரணம் என்னன்னா யாரை வணங்க வேண்டுமோ அவனை வணங்கவில்லை, யாரை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கவில்லை. அதனால தான் பலன்களுக்கு எவ்வளவு ஏவாணு உலக நன்மைக்காக உலக நன்மைக்காக போட்டு ஏற்படுங்க ஹோமங்கள் நடக்கும் எல்லாம் 1008 திருக்குறள் பூஜை உலக நன்மைக்காக உலக நன்மை 1008 திருவிழக்கு பூஜை பூஜைண்டா உலக நன்மைகள் எந்த வகையில் கிடைக்கும் சொல்லு. நான் விளக்கு பூஜை பண்ணா பணம் அது வேற இருக்கட்டும், 1008 விளக்கு உலக நன்மைக்காக போடு பெருசா எழுதிட்டு இங்கே ஊரில் உலக நன்மை என்னது, உலக நன்மைனா என்ன, அது என்ன கிடைக்கும், அதுக்கு என்ன பிரமாணம் சொல்லுனா சொல்லு. அவனுக்கு ஏதோ அவன் செய்யறது உலக நன்மை. இப்படித்தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் அயூரமும் தீரான்னு எழுதிட்டாரு. தீரா இடமை தேரான் தெளிவு விஷயம் தெரியாதவன்ட்ட ஒரு நம்பிக்கை, தெளிந்தான் அயூரவு விஷயம் தெரியாதவன்ட்ட சந்தேகம். இப்படி இருந்தா என்னைக்கு தீருவோம், தீரா இடமை ஒரு நாள் மனைவி மோசனம் கிடையாது. இப்ப அதுதான் நடந்துட்டு தக்க வருடத்திலே கேட்டு தக்க முறையிலே கேள்விகள் நடக்காமல் அவரவர்களுக்கு தோன்றின வழி என்னதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயணம் மழை வருவதற்காக யாங்க என்ன மழையே காண உண்டான மழையும் போச்சு, மேக கருத்துட்டு பயம் கூட போச்சு. ஒருத்தர் சொன்னாரு, நான் பரமஜெயம் பண்ண போறோம் நாங்க என்னாரு, நீங்க பண்ண வேண்டாம்னு சும்மா பேசாம உட்காந்துட்டு இருக்க
பண்ண வேண்டாம். ஏன் மழை வேண்டாமா? நிச்சயம் வராது. இதுதான் பாருங்க, முன்னா வரப்போற

இதுதான் உட்காரு நான் ஆறாம் விளையாது பன்னெண்டாம் பண்ணாரு பண்ண ஜபம் பண்ணியாச்சு பவன் ஆற்றுல போய் ஒரு பலரையும் காணாது. ஏன் என்ன முறைப்படி நடக்க மாட்டேன், முறைப்படி செய்வாரும் இல்லை செய்து கொடுப்பாரும் இல்லை நடக்க மாட்டேன், அதுதான் காரணம். அதனால இதுக்கு ஒரே வழி ருத்ரத்தில் ஒரு சுபெருமான பற்றி சொல்லும் போது நமோ வர்ஷாய அவர்ஷாய மழை பெய்து கெடுப்பவன் பெய்யாமல் கெடுப்பவன் ரெண்டும் தான் அவங்க தான் இருக்கு, அந்த அந்த போர்ட்போலியோ அவங்க தான் இருக்கு. ஆமா அதை தெரியாம யாற்றியோ போய் கேட்டுட்டு மழையை கொடுப்பவனும் அதிகமா மழை பொழுஞ்சு ஊர் அழிக்கிறவனும் அவன் தான். அதனால அவன்ட்டான் போய் கேட்கணும், அவனை வணங்குற மாதிரி விட்டுட்டு மாத்த எல்லா வேலையும் நடக்கும். அப்படி எப்படி மழை பெய்யும், சுவாமிக்கு தார வைக்கணும்னு அந்த காலத்தில் வைப்பான், மழை வரலன்னு உடனே சுவாமி கோயில தார வைப்பான். இப்போ தார வச்சா தண்ணி விட மாட்டாங்க, ஓச்சன் ஐயா தார வைங்கோ தண்ணி விடணும்னா அவர் பார்க்க ரெண்டு உரம் தண்ணி விடுவான், அவர் அந்த உரம் போனவன் ஜாமட்டால ரெண்டு போயிடுவான். ஆமாம் ஏன்னா ஒரு குளத்துக்கு இப்போ தரியா ஆண்டா சரி ஒரு இடத்துக்கு ஒரு ரூபாயா தரேன், ஒரு பத்து குளம் விடுவான். ஆனாலும் இவர் இவர் உட்காந்துட்டே இருப்பாரா இவர் போனோன்னா அவனும் போயிடுவான், அப்புறம் பார்த்தா தாரியும் விட ஒன்று இப்படிதான் நடக்கு. அதனால யுவ தர்மம் தாரம் என்னவோ தெரியல, நம்ம பாவம் தாரம் அவனுடைய ரூபத்தில் வந்து நிற்கு. அதனால மழை வேண்டும் என்றால் அவனைத்தான் வழிபடணும். அதனால நாம் சூரியமானத்தை கதறி அழிவது தவிர வேற வழியே இல்லை, நம்ம அவற்றை சண்டைக்கு போக முடியுமா? வானவிட அவற்ற வானவிட ஏழை மழையை தாஜா இல்லையா, ஆம் சாட்டி வானவன் நிரம்பிட முடியுமா? ராமபானம் அங்கே செல்லுமா? செல்ல ஒன்றும் அழுதால் பெறலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அதனால் அழணும், நம்ம கண்ணில் கண்ணீர் வந்தால் நீ தண்ணீர் விடும் இல்லை விடாது. ஆனால் இப்போ ஏன் மிதப்பில் இருக்காருன்னா இந்த கேன் வாட்டர் வந்துகிட்டு இது எதுக்கு இது ஆபத்து வரும், அன்றைக்கு தான் இந்த பேருக்கு வெற்றி வரும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்க, இது தண்ணீர் இந்த கேன் வாட்டர் கிடைச்சிட்டு தொண்டை குழி நனைஞ்சிட்டு இந்த தொண்டை குழி நனையாவுக்கு வேறு வரணும் வழி வரணும், அப்போ தான் ஐயோ குய்யோ முறையான அது தான் வரும். அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், அதுதான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. பெரியவனும் அப்படித்தான் இருக்கான், சின்னவனும் அப்படித்தான் இருக்கேன், நானும் அப்படித்தான் இருக்கேன். அதனால் உலகம் எந்த வகை வரை வல்ல வேண்டும் என்றால் சூரமான ஒன்றையே வழிபட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் பெருமைக்காக சொல்றது நடக்கு பக்க வச்சுட்டுக்காரன் அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தார், நைபர் நியூசன்ஸ் கேள்விப்பட்டது. பக்க வச்சுட்டுக்காரன் சரியா அமையலேன்னா அதை விட நமக்கு நிம்மதி குறைவு வேற கிடையாது. என்ன சேஸ் சொல்லிட்டே மடையில தண்ணி போது, மழை தண்ணி போது, அவன் தேங்கி நிக்கி அவன் தேங்கி நிக்கல, என்ன சேஸ் சொன்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சரியா அமையான், அவனுக்கு அமையல இளைஞ பண்ணிக்கிட்டே இருந்தான். அவர் வந்துக்கிட்டாங்களே அந்த மாதிரி இருக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒரு மந்திரம் சுபமான பற்றி ஒரு மந்திரம் அது உங்கள்ட்ட பப்ளிக்காக சொல்ல மாட்டேன். அதை சொல்லி நீ ஜபம் பண்ணும் பண்ணணும். அவன் மூட்டையை கட்டிட்டு போயிட்டான், இடத்த காலி வீட்டு போயிட்டான், சுவாமி கேட்டு விட்டான் நீ என்ன இங்கே இருக்கக்கூடாது உனக்கு நீ இருக்கிற விலை வேற சொல்லி அவனை கிடைக்கும். அப்பா நான் அப்ப என்ன சொல்ற சுபெருமானை நோக்கி செய்த அந்த ஜபந்தான் வென்றது, மாற்றம்னா நல்லத. அதனால எல்லாவற்றுக்கும் ஸ்ரீபஞ்சாட்சரம் தான் ஐந்தெழுத்து தான் துணை. அந்த ஐந்தெழுத்தை நாம் ஜபித்தால் நமக்கு வேண்டுமனவும் கிடைக்கும், வேண்டாதனவும் விலகி செல்லும். அதனால சிவபூஜை ஒன்றுதான் இதற்கு வழி, இல்லை என்றால் எத்தனை பேர் கீழே அனுஷ்டானத்தில் பஞ்சாட்சரம் 108 அவசி நான் பண்றேங்கிறாங்க ஆர்ஜிதம் தினசரி 108 எண்ணிக்கை பஞ்சாட்சரம் இல்லை, ஏன்னா மொத்தம் 7 நிமிஷம்தான், 108 7 நிமிஷம்தான், அதை பஞ்சாட்சரம் 6 ஒரு மணி நேரத்தில் 600 ஆவர்த்தி ஆயிடும், ஒரு மணி நேரம் பண்ணா 600 ஆவர்த்தி, தினம் 1000 ஆவர்த்தி பண்ணுறது. இன்னொரு சங்கல்பம் பண்ணி தீட்சை வாங்கினா 8 பேரும் பண்ண ஆரம்பிச்சு 1,00,000 ஆவர்த்தி என்ன ஆறாம் 100 3 மாதம் 3 மாதத்தில் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஆனால் ஊருக்கு போகிறேன் அங்கே போனேன் இங்கே போனேன்

அது மொத்த ரேகம் ஓடணும், எனக்கு தெரியும். ஓடலை சும்மா கப்சாவிட அதையும் போயிட்டாருக்கும் என்னடா. அதனால இறைவனை வழிபட்டால் மகைவரை வெல்லலாம். அடுத்து அந்த சூரியமானை வழிபட்டால் வேண்டும் நாம் கேட்கும் வரங்களோடு நமக்கு தேவையான மற்ற வரங்களை அவனையே கொடுப்பான், நேரம் அறிந்து கொடுப்பான். அதனால அதுதான் கால பரிவாகம் சொல்லி, காலதற்றம் பரிவாக அடையணும்னா அதுதான். என்னதான் அதாவது சிலவே என்ன சாரி, நான் பண்ணாத ஜபமா, பண்ணா போகாத கோயிலா, வழிபடாத சுமியா, ஒன்றும் பலன் இல்லை. ஆனா பலன் இல்லை சொல்ல முடியாது, இருக்கு புத்தி தத்துவத்தில் போய் கிடக்கு. அது காலம் பரிவாக இல்லை, இந்த காலகத்துவம் பரிவாக ஆயிட்டா டக்குன்னு சுட்டாள். அது ஆகாதனால அது இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால அதுக்கும் அவன் தான் பரிவாகப்படுத்தணும், வேற யார் பண்ண முடியும். அதனால எம்பெருமானத்தை வழிபட்டு நம்முடைய க்ஷேமங்களை எல்லாம் அவற்றை பெற வேண்டும் என்று கூறி இந்த அளவு இந்த புராண சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

0: கொக்குடம் வாழ்க செல்வே, மண்ணே வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க, மாதிராவல்லி வாழ்க, வாழ்க சீரடியாரல்ல வான்மிகை வளாது பெய்க, மறுவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசூசெய்க, குறைவிதா உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஒங்க நச்சவம் நல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நல்ல. நம பார்வதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் சபாபதி பெருமான் துதி வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.

பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்கு வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமாமறு பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் அருமையொடு மண்டில் நத்த நஞ்சியும் நாடகம் அதனை நலம்பெற மனத்தினில் என்னும் அத்தலத்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தகவியாக்கிரபாத நன்முனிவன் மேன்மையை சொல்லிடில்.

பெருந்துறையில் பெருந்துறைவன் இருந்தான். நல்ல பிரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாம் ஐந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பில் அச்சிவஞானம் வடிந்து பொங்கி திருந்த நலவாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனுடைய சிரத்தில் வைப்பா. திருச்சிற்றம்பலம்.

பரணியே பரணியே பாதுவள் வெண்ணியே தாய் பங்கயத்தயன் உமான் அரியா.

0: அறந்து என்று அருளாயே. பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க, வாழ்க வாழ்கவே. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞானபூஷையிலே, ஆயிரம் என்கின்ற பகுதியிலே, சபாபதி தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களாலே சிவத்தை சென்று சேர முடியாது. உயிர்களுக்கு அறிவு குறைவு. அதோடு மலத்தோடு கூடி அந்த குறைந்த அறிவும் குறைந்து விட்டது. குறைந்த அறிவு மலத்தோடு கூடி அந்த குறைந்த அறிவும் அதுவும் குறைந்து போய்விட்டது. இது கடவுளை போய் பார்க்கறதுன்னா நான் சாதாரணவே. அதனாலே உயிர்களாலே கடவுளை காண முடியாது. கடவுள் தான் உயிர்களை காணுகிறான். அதனாலே அவன் எல்லையில்லாத அருளுடையவன், எல்லையில்லாத பெருமையுடையவன், எல்லையில்லாத ஆற்றலுடையவன். அப்படி எல்லையில்லாத ஆற்றலும் பெருமையுடையவன், எல்லையில்லாத அருளுடையவனாகினாரே, அவன் சோதியா இருக்கிறவன் உயிர்களுக்கு நம்மை அறிவித்து, நம்மை அறிவித்து அதன் மூலமாக அதை பத்தி பண்ண வச்சு அதன் மூலமாக அதை உயர்த்தவள் என்கின்ற கவனம் சரிஸ்தானதுல அடிப்படை. நம்மை அறிவித்து, அது சிவனையே வந்து அறிவித்து, நான் இப்படிப்பட்டவன், என்னை நீ பத்தி பண்ணினாயானால் உனக்கு இப்படியெல்லாம் நான் செய்வேன் என்று அறிவித்து, அதன் பிறகு அந்த உயிர்களுக்கு அறிவை தந்து பத்திய தந்து அவனுடைய அருளை பெறுவதற்கான வழியை காட்டு. உயிர்கள் எங்கே இருக்கிறது? வினையிலே கிடக்கிறது. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கோடன் அன்பாய்வோம். இப்ப புரியுதா? இப்ப நம்ம சொன்னதுக்கு இப்ப புரியுதா? இந்த வரி, வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கோடன் அன்பாய் போல, இணையனான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின்பார். அதான் முதல்ல சொன்ன மாதிரி உயிர்களால காண முடியாது. அவனே வந்து நமக்கு அறிவு தந்து அவன் திருமேனியை காட்டி பத்தி பண்ண வச்சு முக்கிய கொள்றான். உயிர்களுக்கு தகுதியே கிடையாது. எதே சிவத்தை அறியவோ அடையவோ தகுதியே கிடையாது. அவனே தகுதியை கொடுத்து அவனே பாசு போட்டு மேலே ஏற்றான். இதான் கடவுள் கருணை. வினையிலே கிடந்தேனை புகுந்து, நான் கிடந்தது வினையிலே, அவனுக்கும் வினைக்கும் ஏராளமான தூரம். அவன் வினை கேடன், வினை இல்லாதவன், வினையை நீங்கி விளங்கி அறிவன். நான் வினையிலே கிடந்தேன், என்னை ஆண்டு கொள்வதற்காக எனக்கு அருள் செய்வதாக வினையிலே அவன் வந்து புகுந்தான். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் நம்பாய் போல, இணையனான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின்பாவை. அரையனான் பாடையன் என்று ஆடையன் என்று அறதிடியன் உலரடியன் அவிசோரன் முறைவனே முறையோனான் ஆனவாறு முடிவறியன் முதலந்தான் ஆயினானே என்பது திருச்சரம். அதனாலே சோதியா இருக்கிறவன், யானாலும் அறிய முடியாதவன், பூமியிலே திருமேனி கொண்டு வந்து அந்த திருமேனியை உயிர்களுக்கு காட்டி அதன் மூலமாக உயிருக்கு பத்தி பண்ண வைக்கும். அது அவனுடைய எளிமை, அவனுடைய கருணை. அந்த கருணை அவனிடத்துல இல்லை. ஆனால் உயிர்களால எதுவும் செய்ய முடியாது. அதுதான் கற்பனை கடந்த சோதி. கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வயோமமாக திருச்சிற்றம்பலத்து நொண்டு பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கடல் போற்றி. திருமேனி கொண்டு வந்து அருள் பண்றது ஒரு வகை, அரு உருவமாய் இருக்கிறவன் உருவமாக வருகிறது ஒரு வகை, சுகமாஸ்கந்தராக, அர்த்தநாரியாக, காலாரியாக, திரிபுராரியாக, கஜமுகானுக்கிரகர், இப்படி பல வகையான திருவேணி. இப்படி எல்லா திருவேணிகளுக்கும் மேலாக கூத்தாடும் திருவேணி, எல்லா திருவேணிகளுக்கும் மேலாக கூத்தாடும் மகா தாண்டவேஸ்வரம் என்று பெயர். மகா தாண்டவேஸ்வரம் என்று அப்படி மகா தாண்டவேஸ்வரனாகிய பரமேஸ்வரன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக திருமேனி கொண்டதிலே இந்த தாண்டவ திருக்கோலம் மிக்க உயர்ந்தது. அதற்கு மேல உயர்ந்த இது கிடையாது. சுவாமி ஆடுகிறார் பார்ப்பா, அந்த கூத்துக்கு மேல உயர்ந்தது கிடையாது, அந்த திருமேனிக்கு மேல உயர்ந்தது கிடையாது. அதனாலதான் மகா தாண்டவேஸ்வரர் என்று சுவாமிக்கு பேர். தேசனாக இருந்தவன், சிவலோகத்தில் இருந்தவன், தில்லை சிற்றம்பலத்தில் வந்து கூத்தனாக ஆடுதல் இருக்குது பாரு, அதுதான் பெரிய கௌரவம். ஆடுதல் இருக்குது பாரு, அதனாலதான் அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் ஒல்லி கொய்யா. அந்த ஆடுகின்ற குணத்தை மிகுதியாக கூறன்னா மிகுதியாக, ஆடுகின்ற குணத்தை மிகுதியாக பாடி பூவல்லி கொய்யோம். அதனாலே அப்படி அவன் ஆடவில்லை, ஆனால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, சராசரங்கள் அத்தனையும் அசையாது. அதனாலே தில்லை மூதூரிலே ஆடுகிறான், உயிர்கள் தோறும் ஆடுகிறான். பெரிய ஆச்சரியம், உயிர்கள் தோறும் ஆடுகிறான், தில்லையிலும் ஆடுகிறான். வெளியிலே ஆடவில்லையானால் அண்டம் ஆடாது, உள்ளே ஆடவில்லையானால் பிண்டம் ஆடாது. அண்டம் ஆடுவதற்கு அசைவதற்காக வெளியிலே ஆடுறான், இது சாதாரணமான அறிவினாலே சாதாரணமான ஒரு தெரியாது. தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய், அதனாலே இப்படி எல்லையில்லாதவருடையனாலே ஆடுகிறார். அந்த ஆட்டத்தை துவக்கி வச்சவங்க தான் பதஞ்சலியும் யாரும். நீ இப்படியே உள்ளேயே இருந்து கொண்டிருந்தீனா சாமி, ஒருத்தருக்கும் தெரியாது, உன்னுடைய பெருமையும் தெரியாது, உன் மேல அன்பு வராது, உள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்த ஆறு தெரியும், வெளியில வந்து ஆடு சாமி அப்படின்னு ரகசியமா ஆடினவரை அம்பலத்தில் ஆட வச்சுட்டான். ரகசியமா ஆடினவரை உள்ள ரகசியம், உள்ள ஆடுற நமக்கு தெரியுதா? இப்ப நமக்குள்ளதான் ஆடுற நமக்கு தெரியுதோ? எங்கேயே ஆடுறாரு? நமக்குள்ளதா? நமக்குள்ளான நமக்கு தெரியக்கூடாது, தெரியாதது இல்லையா? தெரியாது. அதனாலே உள்ளே ரகசியமா ஆடிக்கொண்டிருந்த சாமியே வெளியே ஆட, அது உத்தமன் மாயாடோடு உயிர் தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார். இந்த வாக்கியம் நல்லா இருக்கு, ரகசியம் அம்பலம், ரகசியம் அம்பலம், ரெண்டு சிதம்பரத்தில் இருக்கு, ரகசியம் இருக்குது அம்பலம். உத்தமன் மாயாடோடு உயிர் தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார். வித்தக வியாக்கிரவாதன் மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேறு. அவன் அட வைக்க முடியுமா? சாமி அட வைக்க முடியுமா? அதனாலே அப்படி ஆடுகின்றானா? அப்படி ஆடுகின்றது ஆடுகின்றது அந்த கூத்தை சரிப்பில்லாமல் பார்ப்பது குமாரி. அவன் ஆடும்போது எப்படி இருக்கிறது என்றால், சிவகணங்கள், முனிவர்கள், அந்தனர்கள் 3000 பேர், அதுக்கு மேல வந்து பதஞ்சலி வியாக்கிரவாதனுடைய தலைமையில பெரிய கூட்டம், பெரிய. இப்ப பாடினா கூட கூட்டம் அதிகம் வராது, ஆடினா கூட்டம் அதிகம் இல்லையா? ஆடினால் பாடினால் கூட அப்படி வராது. நல்ல கர்நாடகத்தில் அருமையா பாடு, ஏதாவது வேஷம் போட்டுக்கிட்டு ஆடினு வச்சு கூட்டம். இந்த ஒரு தந்திரம் தெரிஞ்சுதான் அவர் ஆடுறார். ஆடும்போது வானாசுரன் மத்தள முழக்க, பானுகம்பன் சங்கத்தை முழக்க, 1000 வாயிலும் 1000 சங்கங்களை வச்சு பானுகம்பன் உங்க வானாசுரன் அசுரன் ஆயிரம் கைகளால் மத்தளத்தை அடிக்க, இரண்டாயிரம் கை, ஆயிரம் தலை இரண்டாயிரம் கை, அதுக்கு மேல தாளம் போடுறேன் தாளம், மேளம் போடுறேன் மேளம், அந்த நடனத்துக்கு வேண்டிய அத்தனை பெரிய சாதாரணம் பண்றது உங்களுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க. பெரிய கூத்து அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க தான் பதஞ்சலி வியாக்கரவாதம். அதனால பதஞ்சலி வியாக்கரவாதரை மறப்பது பெரும்பாலும் யாரும் சொல்லவில்லை. அந்தனர்கள் உறும் வாயிரவரோடும் அருள் பெற்ற சிவகணங்கள் அயன்மாலோடும் செந்தளல் போல் திருவேணி ஒளியும் காட்டி சிவகாமி அம்மையுடன் நடனங்காட்டி வந்தருளி இருமுனிவர் தவத்திற்காக மாநடன காட்சியினை வையத்தார்க்கு சந்தனம் காணாரும் கருணை செய்த தவம் முனிவர் மெய்யருளை சாற்றோனாதே என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம். அதனாலே பெரிய சபை, பெரிய பெரிய சபையா, அதுல யாரும் தலைவன் சிவபெருமான் அந்த சபைக்கு தலைவராகையினாலே அவருக்கு சபாபதி என்று சிவபெருமானுக்கு பல நாமங்கள். இந்த கூத்தாளர் சாமிக்கு நடராஜான்னு பேரு. அந்த கூத்து தனியா மாறா இல்ல, அதான் கூத்து சிவகணங்களும் பூதகணங்களும் இவர்களும் இப்படி அளவில்லாத கூட்டம் பார்க்கும்படியாக ஆடுகிறார். இப்படி அளவில்லாத கூட்டம் பார்க்க ஆடுகிறதுனாலே அவ்வளவு பெரிய சபையிலே இவன் ஆடுகின்றபடியினாலே அந்த சபைக்கு இவன் தலைவர். அதனால சபாபதி, சபாபதினா தலைவர், சபைக்கு தலைவர். அது தில்லை புராணத்துல பாடி இருக்கிறே, தில்லை புராணம்னு பாடி இருக்கிறேன். அதுல சபைக்கு முதல்வன் சபாபதி தானே, உமைக்கு முதல்வன், உயிர்க்கு முதல்வன், எமக்கு முதல்வன், எவர்க்கு முதல்வன், தமக்கு முதல்வன், இல்லா தலைவன், எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கிறார், அவனுக்கு முதல்வன், தமக்கு முதல்வன் இல்லா தலைவன், சபைக்கு முதல்வன் சபாபதி தான், உமைக்கு முதல்வன், உயிர்க்கு முதல்வன், எமக்கு முதல்வன், எவர்க்கு முதல்வன், தமக்கு முதல்வன், இல்லா தலைவன். அதனாலே தனக்கு மேலே யாரும் இல்லாத தனிப்பெருந்தலைவராகிய அம்பரவர்மர் பூமி தேவனுடைய இதயஸ்தானமாகிய பொதுவிலே விநாயகர் பைரவர் வீரபத்திர சுப்பிரமணியர் பதஞ்சலி வியாக்கிரவாதர் உபமன்யர் திருநந்தி தேவர் மார்க்கண்டையர் அகத்தியர் பரமவிஷ்ணுவாதி தேவர்கள் வானாசுரன் பானுகம்பன் தில்லை மூவாயிரவர் இரண்யவர்மன் வேதவியாசர் சுகர் பருத்துவாதர் கௌசிகர் காசிகர் மாணிக்கவாதர் காலக்காரமே இன்னும் பரமாமுனிவர் நிறைந்த சபைக்கு முதல்வராக உள்ளவர் அவர். இதனால் சபாபதி என்று திருநாமமுடையவரானார். அவரே உமாதேவிக்கு முதல்வர், சகல உயிருக்கும் முதல்வர், அடியனுக்கும் முதல்வர், பரமேந்திராதி தேவர்களுக்கும் முதல்வர். உமாதேவி முதலாக மெஞ்ஞானிகள் வரை நிறைந்த சபையில் சிற்சபையில் பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் செய்கிறபடியால் அது சிற்சபை, ஞானசபை, பொன்மன்றம், சிற்றம்பலம், பொது, இரண்யம் ஒன்று, பொன்னம்பலம் ஆகிய அநேக திருநாமங்களால் போற்றப்படுவது. சிதம்பரம் என்னும் கோயிலாக சித்து அம்பலம் ஞானவெளி ஞானாகாசம், அதனால் தகராகாசம் என்கின்ற சிதம்பரத்தை தரிசனிக்க சகல சிவாலயங்களையும் தரிசன பலம் கிடைக்கும். மாணிக்கவாசகர் அருள் பெற்றது திருப்பெருந்துறை, உபதேசம் பெற்றது திருப்பெருந்துறை, நிரந்தரமா போய் இருக்கிற இடம் சிதம்பரம். அதை நான் கூட பாடியிருக்கேன். ஞானசம்பந்தர் புள்ள அப்பசாமி தொண்டர், சுந்தரமுரு சுவாமி தோழர், மாணிக்கவாசகர் காதலி, சிவபெருமானுக்கு காதலி. அந்த தாசமார்க்கம் அப்பர், சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர், சகமார்க்கம் சுந்தர், சன்மார்க்கம் மாணிக்கவாசகர். அதனாலே நாயக நாயகி பாவம் சொல்றாங்க. திருப்பெருந்துறையிலே மணிவாசகி என்கின்ற பெண்ணுக்கு திருப்பெருந்துறையில ஆணி மாசத்திலே உத்தர நட்சத்திரத்திலே நிச்சயம் பண்ணுச்சு. சிவபெருமானுக்கு மணிவாசகி என்கின்ற பொண்ணு. அப்புறம் கல்யாணம் எங்க என்ன, சிதம்பரத்துல கல்யாணம், ஆணி மாசம் மக நட்சத்திரத்துல கல்யாணம், ஆணி மாசம் மக நட்சத்திரத்துல சிதம்பரத்துல கல்யாணம். ஆகையினாலே இப்படி திருப்பெருந்துறையில அருள் பல தலங்களையும் வணங்கி கடைசியா நீ தில்லைக்கு வருக என்று சுவாமி அருளினார். நாயினேனே நலமலிதில்லை கோலமாறுதல் உதவி நின்று வருகிறன் என்பது கீர்த்தி திருவருள். அப்படி தில்லைக்கு சென்று திருவாசகம் எழுதி புத்தனை வென்று பிறகு திருவாசகத்துக்கு பொருள் சொல்லி சுவாமியோடு கலந்து விட்டான். பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி பார்த்தவர்கள் காணாமல் பரணோடு சேர்ந்தார். நாட்டுக்கும் தமிழுக்கும் நன்மை செய்தான். நம்மவர்க்கு அளவிலா பெருமை தந்தார். வீட்டுக்குள் புகுந்திருந்தான் விமல நூல் என்று மாணிக்க வாசகர் தோத்திரத்திலே பாடி. அதனாலே இப்படி மாணிக்க வாசகருக்கு நிரந்தர ஸ்தானமாக இருப்பது தில்லை. அதனால இந்த ஆசிரியர் விநாயகர் தோத்திரம் பாடணும்னு சபாபதி தோத்திரம்னு பாடுறார். அடுத்தாப்புல சிவகாமசுந்தரி, அப்புறம் சுப்பிரமணிய தோத்திரம், இதோடு முடிச்சுக்கிறார் தோத்திரத்தை. அதனால மாணிக்க வாசகர் அருள் பெற்றது பெற்ற தலங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருந்தாலும் ஆக மிக சிறப்பாக இருக்கின்ற தில்லை தலத்திலே அவர் தங்கி இருக்கிறார். அது தில்லைக்கு வருகன்னு சொன்னது மாணிக்க வாசகர், தில்லைக்கு வருகன்னு சுவாமியே சொன்னார். அதனாலே தில்லையிலே தங்கி திருவாசகத்தை இந்த நாட்டுக்கு இலவசமாக கொடுத்து சிதம்பரத்தில் இருக்கிறார். எழுதினவர் சிவபெருமான், பாடினது மாணிக்க வாசகர், அவருக்கு உள்ள இருந்து சிவபெருமான் பாடணும். அதனாலே இந்த திருவாத உருளி புராணத்திலே விநாயகர் தோத்திரம் பண்ணாமல் சபாபதி தோத்திரமும் பண்றார். சபாபதி சபைக்கு தலைவனாகினாலும் சபாபதி, அதனால சட்டசபையில இருக்கிற ஆளுக்கு முத ஆளுக்கு என்ன பேரு சபாநாயகர். மந்திரி எம்எல்ஏ அல்ல சபாநாயகருக்குள்ள அடக்கம், சபாநாயகர் உத்தரவுதான் அப்படிதானே. சபாநாயகர், சபாநாயகர் தான் இந்த பேர் தான் அங்க வச்சிருக்காங்க. சபாநாயகர் சபாபதி ரெண்டும் ஒண்ணுதான், நாயகர்னாலும் தலைவர், பதினாலும் தலைவர். அதே எப்படி பாடுறாருன்னா, இதந்தரு மடந்தையோடு இயந்து, இதந்தரு மடந்தையோடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களின் விரிந்தொளி விளங்குவார். மதங்கமுடு துந்திவி வளங்கள முழங்கவே சிதம்பர நடம்புயிர் செடுங்கடல் இறஞ்சுவான். பாட்டே அப்படி தாளத்தோட வருது, பாட்டே நடனமா இருக்கும். இந்த பாட்டே தனந்தனம் தனந்தனம் தனந்தனம்னு வருது. இதந்தரு மடந்தை அந்த அந்த ஒளி வருது பத்தியா, இதந்தரு மடந்த இதம்னா நன்மை, நன்மையை தருகின்றவளாகிய சிவகாம சுந்தரியோடு இதந்தரு மடந்தையோடு இயந்து குமாரியோடு இயந்து உயிர் உடம்பு போல் எப்படி இருக்கிறான் என்றால், இப்ப உயிர் என்று உடம்பு என்று வேறு பிரிக்க முடியல. உயிரானது உடம்பு முழுவதும் கலந்து இருக்கிறது, அதுபோல உலகம் முழுவதும் கலந்து இருக்கிறான். அவன் வேறு உலகம் வேறு என்று சொல்ல முடியாது, அவன் வேறு அவள் வேறு என்று சொல்ல முடியாது, அவன் வேறு அவள் வேறு என்று சொல்ல முடியாது. அவளும் தான் உடனே காண்கள் திருவாசகம். குமாரியோடு ஒன்றாகி இருக்கிறான், உலகத்தோடு ஒன்றாகி இருக்கிறான். அதனாலே இதந்தரும் அடைந்த இதந்தரும் அடைந்தன உயிர்களுக்கு நன்மை ஏற்றியும். அவள் அந்த திருக்கூத்தை கண்டு உயிர்களுக்கு அந்த கூத்தினுடைய பயனை வாங்கி தருகிறாள். குமாரிவி அந்த கூத்தை பார்த்து அந்த கூத்தினாலே ஆகிய நன்மையை உயிர்களுக்கு, உயிர்களால் அந்த கூத்தை பார்க்க முடியாது. உயிர்களால் அந்த கூத்தை பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது. இப்பவும் சென்று தரிசனம் பண்ணுகிறவங்களுக்கு அந்த அருமை தெரியுமா, சாதாரணமானவர்களும் ஒன்றும் தெரியாது. ஏதோ சாமி இப்படியாளுன்னு போவான், அவங்க கொஞ்சம் படிச்சு கேட்டுக்கிறதுனால இந்த அருமை ஓரளவு தெரியும். ஆனால் ஞானிகள் பரம ஞானிகள் போனாங்கன்னா கூத்துல லயமாயிடுறாங்க, கூத்துல லயமாயிடுறாங்க. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் தருணங்கள் நான்கும் சிந்தையாக குணவுரும் ஒன்றும் திருந்து சாத்தியமாக இந்து வாழ்றையான் ஆடு ஆனந்த எல்லையும் தனிப்பெரும் கூத்தில் வந்த வேறு என்ப வெள்ளத்தில் மூழ்கியும் ஆதிலா மகிழ்ச்சியும். சுந்தரம் சுவாமி போய் கூத்த பார்த்தாரு, பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, காது கேட்கலையாம், வாய் பேசலையாம், மூக்கு மூச்சு விடவில்லையாம், மொய் அசையவில்லையாம். அந்த காதறிவு மூக்கறிவு வாயறிவு மெய்யறிவுன்ற நாலு அறிவும் சேர்ந்து கண்ணுக்கு வந்துட்டான். ஐந்து பேர் அறிவும் கண்களே உள்ள இந்த அறிவு இந்த அறிவு இந்த அறிவு எல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு வந்துட்டான். அளப்பரம் கரணங்கள் நான்கும் சிந்தையா இந்தியாலே அந்த கூத்த தரிசித்த பரமஞானிகளுடைய நிலையை சொல்கிறார். மாணிக்க வாசகர் போனாராம், பார்த்தாரா கூத்து, ஓவியம் ஆயிட்டாரோ. கூத்து வேறு, அவர்கள் வேறு இல்லாம கலந்து தன்னை மறந்து விடுவார்கள், கலந்து விடுவார்கள். அதனாலே இந்த உபகாரம் எல்லாம் ஈர்வையாருமா உமாதேவி. உமாதேவிக்கு எல்லாம் புள்ளகளான அப்படின்னாலே அவளுக்கு இறக்கம், எல்லாம் புள்ளகளான அப்படின்னாலே இந்த புள்ளகளுக்கெல்லாம் இந்த கூத்தை பார்க்க முடியாது, இந்த கூத்தை பார்க்க. அதனாலே அந்த கூத்தினுடைய பயனை வாங்கி கொடுக்கிறவ உமாதேவி. அதனாலதான் செஞ்சென்ற நீலம் அழகின்ற தில்லை சிற்றமலவன், மஞ்சென்ற உண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்திருக்க, நெஞ்சென்றியும் வழக்கொத்த நீல மணிமடத்தான், கை நின்ற அடல் கண்டார் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே என்பது அபரதேவன். ஆகையினாலே இதம்படு இதந்தரு மடந்தையோடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களில் உயிர் தொழில். உலகம் எப்படி இருக்கிறதுனா பல வகையான உலகங்கள், 224 கோணங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான, அதான் விதம்படு உலகங்களில் விரிந்து வியாபித்து ஒளி வழங்குவார். மதங்கம் ஒரு துந்திவி வளங்களம் உலங்கவே, அந்த கூத்துக்கு வாத்தியங்கள் இருக்குது பாரு, அதை சொல்றார். மதங்கிறது மிருத்தங்கம், மிருத்தங்கம். அப்படி வாத்தியங்களுக்கு குறைவே இல்லை. அதான் அந்த முழவு என்கிற வாத்தியத்தை முழக்கிறவே வானாசுரே, அதான் 2000 கையினா பாரு. வானுகம்பம் அதே மாதிரி 1000 வாயிலை வச்சு சங்கு விடுவான், 1000 வாயில் கோயில் புராணத்துல அதெல்லாம் வரும், தில்ல புராணத்திலேயே. அப்படி மதங்கமுடு துந்திவி வளங்களம் முழங்கவே சிதம்பர நடம்பொயில் சுடுங்கொழுது, சிதம்பரத்திலே ஆடுகின்ற அந்த செடுமையான திருப்பாதத்தை வணங்குவான் செடுக்கமல திரளனன் சேவன். அதனாலே இப்படி அந்த சபையிலே ஆடுகின்றபடியினாலே சிவபெருமானுக்கு சபாபதி. அதைத்தான் மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் அந்த கூட்டத்தை காட்ட வேணும்னாரு. இப்ப அந்த கூட்டம் அங்க இருக்குதுப்பா, நமக்கு தெரியல, சாமி தான் தெரியும், அந்த கூட்டம் எல்லாம் தெரியல. அந்த பதஞ்சலி வியாக்கரவாதர் வானாசுரம் பானுகம்பே அந்த ககத்தியர் மருத்துவாசர் முதலான ரிஷிகள் இரண்யவன்மை எல்லா கூட்டமும் அங்க இருக்குது, சுக்குவமாக இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அந்த கூட்டத்தை எனக்கு காட்டு சாமி. அப்படி காட்டலைன்னா நான் அதே நினைச்சுக்கிட்டு இறந்து போவேன், அப்புறம் எல்லாம் சிரிப்பாங்க சாமி. திருவிழாறு கூட்டம் காட்டாயில் சித்தே போன ஆச்சரியார் நெருங்க அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் அருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வார். அதான் மத்த சாமி எல்லாம் தனியா இருக்கும், நடராசா கூட்டத்துல ஆடும், ஆடுனா கூட்டம் வேணும் இல்லவா. அதனாலே அந்த கூட்டத்துக்கு சபைன்னு சபை, அந்த சபைக்கு முதல்வனாக இருக்கிறதுனாலே சபாபதி என்று சொல்லி மதங்கம் ஒரு துந்திடி வளங்களம் முடங்கவே சிதம்பர நடம்பை சிடுங்கடல்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நிகழ்ச்சியில் வழக்கம் போல துறையூரான் கலந்து கொள்வதற்கு பதிலாக அவரது பணியை நான் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. துறையூரான் அவர்கள் இன்று வேறு ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியவில்லை. இங்கே என்னோடு டாக்டர் லம்போதரன் அவர்கள் இருக்கிறார்கள்.
3: சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரணேசோ.
2: நேர்கள் நிறைய கேள்விகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் நிறையவே கேள்விகள் இருக்கின்றன, வந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த கேள்விகள் பல்வேறு சமயம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த மக்களால் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகுந்த சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கு வணக்கம். டாக்டருக்கு வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: டாக்டர், இன்றைக்கு நிறைய கேள்விகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளை பார்க்கின்ற போது முக்கியமாக எங்களுக்கு வந்திருக்கின்ற கேள்விகளின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக, கடந்த வாரம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிராம்டனிலே ஒரு அருங்காட்சியகம் என்று சொல்வதை விட ஒரு ஆர்ட்ஸ் சென்டருக்கு பக்கத்திலே அந்த பார்க்கிங் லோட்டிலே விநாயகருடைய சிலை கை உடைந்த நிலையிலே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று ஒரு பரபரப்பான செய்தி எல்லா இடமும் எல்லா மீடியாவிலும், அதை கொண்டு வந்து வைத்தவர்கள் தயவு செய்து எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி கெனடிய அத்தாரிட்டி கேட்கக்கூடியதாக இருந்தது. பலருடைய கேள்வி என்னவென்றால், இப்படி சுவாமி சிலையை கொண்டு வந்து ரோட்டில் எறியலாமா என்ற கேள்வி இருக்கிறது. இன்னொரு விடயம், தனிப்பட்ட முறையிலே நான் உணர்ந்த ஒரு விடயத்தை இதில் சேர்த்துக் கொள்கின்றேன். அதிகப்படியாக இந்த கோயில் விளம்பரங்கள் இல்லை என்றால் கோயிலே ஒரு பூசையை பற்றி அந்த விவரங்களை அவர்கள் பிரிண்ட் பண்ணுகிற போது அதிலே அந்த ஆலயத்தினுடைய சுவாமி உருவங்களை நல்ல அழகாக அச்சிட்டு அது அதிலே தான் அவர்கள் அந்த விவரங்கள் எழுதுகிறார்கள். இந்த ஃப்ளயர்ஸ் வந்து பார்த்தால் எல்லா இடங்களிலும், சில இடங்களில் வந்து கால்களுக்கு கூட மிதிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது அதை எடுத்து கொஞ்சம் மேலே வைத்து போட்டு போகிற சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. அதுபோல பார்த்தால் அநேகமாக பத்திரிகைகளில் இந்த விளம்பரங்களை கொடுக்கிற போது பத்திரிகைகளில் இந்த படங்கள் பெரிய அளவிலே பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த பத்திரிகைகள் சில பலசரக்கு கடைகளிலே பொருட்களை சுற்றி கொடுக்கிற போது கொஞ்சம் அசுஸ்தி என்று நாங்கள் நினைக்கின்ற பொருட்களை கூட சுற்றி கொடுக்கின்ற, உதாரணமாக சொல்ல போனால், நான் சொல்றது எவ்வளவு அந்த லாங்குவேஜ் சரியானு தெரியவில்லை,
4: மாமிச உணவுகள்
2: கூட, அதாவது முருகன் படத்தை முருகன் மேலோட நிற்கும் போது அதுக்குள்ள மீனை வச்சு சுற்றி கொடுக்குற இதெல்லாம் பார்க்குற போது அந்த பக்குவம் உள்ளவர்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் எங்களை போன்ற சாதாரண மக்களால் வந்து அதை பார்ப்பது மிகுந்த ஒரு கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இந்த சிலை வணக்கம் என்பது கேள்விக்குரியதா என்றது என்னுடைய பர்சனலான ஒரு கேள்வியாக வந்தது. அது வந்து நாங்கள் இப்படி ஒரு சிலை மூலமாக வணங்குற போது தானே இந்த பிரச்சனை வருது, சிலை இல்லை என்று ஒரு நிலவரம் வருகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இறைவன் என்பவன் முக்கியமாக எங்கும் நிறைந்தவன் என்ற தோரணையிலே நாங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனை இருக்காது என்று சொல்லி நான் கொஞ்சம் இஸ்லாமிய ரீதியாக சிந்தித்து கூட பார்த்தேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் என்ன என்ன ஃபீல் பண்ணுறேன் என்று. எனக்கு சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது, வை வி ஆர் டூயிங் திஸ், ஏன் இப்படி கொண்டே காப்பிச்சிடு. சில வேளை இங்கே ஒரு படம் இருந்தது, நிறைய படங்கள் வந்து சேர்ந்துட்டு, நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பார்கள், ஒரு சுவாமியிலே பத்து படம் வந்துட்டேன்னா சரி பத்தையும் இடத்துல வச்சிருக்க முடியாது, இடப்பற்றா கூட, அப்போ கொண்டே காபிஜில் போடலாமா, இல்லை. அப்போ சில பேர் வந்து சில ஃப்ளயர்ஸை கொண்டு வந்தாங்க, அளவாக எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் திருப்பி கொடுத்து விடுவேன். இன்னும் சிலருக்கு சில பக்தர்கள் தாங்கள் வணங்குகின்ற அந்த சுவாமியையோ இல்லை என்றால் ஒரு ஞானியையோ அவர் சந்திக்கிற போது அதில் ஒரு படத்தை கொடுத்து அதுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி நிறைய சில வேலை சேர்ந்து விடும். அப்படி இதுக்கெல்லாம் என்ன வழி என்கிறது
4: ரெண்டு விடயமாக இதை எடுப்போம். முதலாவதாக, இந்த பிரிண்டிங் மீடியா, மாஸ் பிரிண்டிங் எல்லாம் வந்து கடைசி ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்த விஷயம், அதுக்கு முந்தி இந்த வளமை கிடையாது. அதை வைத்துக் கொண்டு முதலாவதாக இந்த சிலையை பற்றி பார்ப்போம். இந்த சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாடு, இப்ப இந்து மதத்திலே பலர் இந்து மதத்துக்கு குறை கூறுகின்றவர்கள், விமர்சிக்கின்றவர்கள் சொல்லுவார்கள், தே ஆர் ஐடோல் வர்ஷிப்பர்ஸ். அதாவது நீங்கள் தமிழிலேயே சொல்லுவார்கள், குற்றம் சொல்லுவார்கள், நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா, அவி ஐடோல் வர்ஷிப்பர்ஸ் என்று கேட்டால், எங்களுக்கு விக்கிரகங்களை நாங்கள் கடவுள் என்று வணங்குவதில்லை. அதாவது இந்த விக்கிரகங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் செம்பினாலும் பித்தளையினாலும் உலோகங்களினாலும் மனிதனால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கின்றன, அது மேன்மேட். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் அழிவுண்டுதான். இவை உடையும் சிதையும் வளையும் உருகும் அழியும். இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாம் உண்டு என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக சில விக்கிரகங்கள், உதாரணமாக பானலிங்கம், ஸ்தால கிரகம், அது இயற்கையிலேயே கிடைக்கின்றது, நாட் மேன் மேட். ஆனால் அவற்றுக்கும் கூட வெடிப்புகள், பிளவுகள், அழிவுகள், சிதைவுகள் உண்டு. ஆகவே அந்த இந்து மக்களாகிய நாங்கள் எதற்காக இந்த அழியக்கூடிய விக்கிரகங்களை, அழியக்கூடிய பொருள்களில் அழிந்து சிதைந்து போகின்ற இந்த மானிடர் செய்கின்ற உருவங்களை கடவுள் என்று வழிபடுகின்றோம்? ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருவது இயற்கை தானே. இது பொதுவாக மற்ற மதத்தவர்கள் கேட்கிறார்கள், அது நல்லது கேட்பது, இரண்டவர்கள் சிந்திக்கிறார்கள், நம்மவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லைன்னு நினைக்கிறேன்.
2: கேட்கறது மட்டுமில்ல, அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையான கேள்வியாகவே,
4: அதாவது விமர்சனத்துக்குரியதாக, குற்றம் சாட்டப்படுவதாக கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் இந்த பொம்மையை வச்சு வணங்குறீர்கள்,
2: பொம்மையை வச்சு வணங்குறீங்க,
4: இந்த கல்லை வச்சு வணங்குறீங்கள், இது கடவுளாகுமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த சிலையிலே என்ன செய்கின்றோம் என்றால், முதலாவது ஒவ்வொன்றாக வருவோம். நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த சிலை கடவுள் அல்ல, அந்த சிலையிலே நாங்கள் கடவுளை ஆவாகனம் பண்ணுகின்றோம் என்றால், we are invoking the presence of God, we are inviting the presence of God in that deity. அதான் வேதங்கள் அதர்வ வேதத்திலே இருக்கி, ஏஹி அச்மானம் ஆதிஷ்ட அச்மாபவது தே தனு. தனு என்றால் இந்த உடம்பு, அந்த விக்கிரகத்தை சொல்லுவார். சுவாமி வேறும் இந்த விக்கிரகத்திலே நில்லும், இந்த விக்கிரகம் இந்த சிலை உமக்கு சரீரமாவதாக. இது வேதத்தில் இருக்கு.
2: டாக்டர் நீங்கள் சொல்கிறத நான் கொஞ்சம் அகிரி பண்ண வேண்டியிருக்கேன். என்னென்னா, அண்மையில் வந்து லக்ஷ்மி பூஜை பார்த்தேன். அந்த லக்ஷ்மி பூஜையை செய்த ஒரு நம்பூதிரி அந்த இடத்துல சுவாமி படமோ சிலைகளுக்கு பதிலாக அவர் அந்த இடத்துலே சந்தனத்தாலே ஒரு ஒரு ஒரு உருவத்தை வைத்து அதிலே அந்த லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி அந்த பூஜையை துவங்குறத நான் பார்த்தேன். நான் கேட்டேன், அப்ப என்ன, இல்லை இல்லை இதுல வந்து நாங்கள் லட்சுமியை ஆவாகனம் பண்ணுகிறோம், ஆவாகனம் பண்றத
4: இல்லை. இது சிவலிங்க வழிபாட்டிலேயே நீங்கள் சென்ற முறை ஒரு குறை கேள்வி கேட்டிருந்தீர்கள், எத்தனை விதமான லிங்கங்கள்
2: இருக்கின்றன.
4: அந்த லிங்கங்களே சனிகலிங்கம், கனிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பிடித்து வழிபட்டு பின்னர் விடப்படுகின்ற லிங்கம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கனிகலிங்கம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லிங்கங்களிலே அந்தந்த நேரம் அந்தந்த வழிபாட்டுக்காக நாங்கள் செய்யப்படுகின்ற லிங்கம், பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமாம். ஆர்வனோட சைவமினாவளியிலே கேட்கின்றார், ஸ்கனிகலிங்கமாவது யாது, கணத்திலே தோன்றி மறவது மாதிரி கணம். கனிகலிங்கம் என்றால் பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமா, நீங்க பூசித்து போட்டு கைவிடுவீங்க, அது பிறகு பாவிக்கிறது இல்லை. அப்ப கனிகலிங்கம் எத்தனை வகைப்படும், எப்படி எப்படி செய்யலாம்? மண், அரிசி, அன்னம், சூத்தினாலிங்கம், அன்னலிங்கம் என்று சொல்லுவார்கள், ஆத்து மணல், கோமயம் சாணியினாலே, இந்த பிள்ளையார் பிடிப்பித்து வைக்கிறோமே அது மாதிரி, ஒண்ணெய், உருத்ராட்சம், சந்தனம், கூர்ச்சம், கூர்ச்சம் வந்தது தர்ப்ப புல்லு வச்சு, புஷ்ப மாலை, மாலையை கூட சுத்தி அதை லிங்கம் மாதிரி வச்சு கும்பிட்டு விட்டுட்டு போகலாம், சர்க்கரை, மா என பன்னிரண்டு வகைப்படும். பன்னிரண்டு விதமான பொருள்கள் நீங்கள் அந்த நேர பூஜைக்கு இறைவனை ஆவாகன பண்ணி வழிபடுகிறீர்கள். பூஜை முடிந்தவுடன் ஜதாஸ்தான பிரதிஷ்டானம், அஸ்மின் பின் பே ஆவாகிதம்,
2: அது கூட
4: அஸ்வின் இந்த பிம்பத்திலே ஆவாகனம் பண்ணி வந்த அவரை என்ன என்ன பார்வதி சமேத பரமேஸ்வரர் ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி, நீங்கள் உங்களுடைய உண்மையான இருப்பிடத்துக்கு திருப்பி போம்.
2: அது செய்த பாத்துக்க,
4: அது கடைசியாக
2: அதே பூஜையில வந்து அந்த நம்பூதிரி வந்து லட்சுமியை திருப்பி அனுப்புகிறார்
4: சென்று வழி அனுப்பு விருந்தினரை வரவே
2: அனுப்புகிறார்.
4: இதுதான் பூஜை. பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுக்குற உபச்சாரம், ஒரு அவசரமா வந்து வந்தா நாங்க வீட்டை வந்தோடனே செய்யறோம், வாருங்கோ இருங்க கொண்டு ஒரு டீ கொடுத்து அனுப்புகிறோம், இன்னொரு விருந்தினர் வந்தாருன்னு சொன்னால் வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு அனுப்புகிறோம். எங்களுக்கு லண்டன்ல இருந்தோட மிஞ்சினர் வந்து அப்படியா, வாங்கோ போங்கோ, உடுப்பை மாத்துங்கோ, மாத்தெடுப்பு கொடுக்குறோம், பாத்ரூம்ல கொண்டு வர்றோம், சோப் எடுத்து வைக்கிறோம், டவல் எடுத்து கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து வந்த பிறகு சாப்பாடு கொடுத்து இது கொடுத்து கொண்டே படக்கைய காட்டி இதுல தூங்குங்கள் என்று சொல்லுகிறோம், அப்படித்தானே அனுப்பி வைக்கிறோம். அதுதான் ஷோடசோபசார பூஷை, பதினாறு உபசார இறைவனுக்கு, இறைவனுக்கு ஸ்நானம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அந்த ஒவ்வொரு முறையாக வரும். அவருக்கு முதல் வந்தவுடன் வந்து அவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கிறது. பாஜ்யம் சமர்ப்பஜாமி, அர்கியம் சமர்ப்பஜாமி கை கழுவ தண்ணி, ஆசமணியம் சமர்ப்பஜாமி வாயலம்ப தண்ணி, பிறகு அங்காள கொண்டு அவரை ஆசனத்துல இருத்தி, அதுக்கு அப்புறமாகத்தான் அவருக்கு மதுபக்கம் சமர்ப்பஜாமி என்றால் அவருக்கு ரிஃப்ரெஷிங் ஃப்ரூட் ஜூஸ். அந்த மது வந்தது வைனுக்கும் வரும், ஃப்ரூட் ஜூஸுக்கும் வரும், அப்ப ரிஃப்ரெஷிங் கொண்டு கொடுக்கிறோம். அதுக்கு அப்புறம் சொல்றோம் சுவாமி வந்து குளியுங்க, ஸ்நானம் சமர்ப்பஜாமி, உருப்படுத்தி வைக்கிறோம், வஸ்திரம் சமர்ப்பஜாமி, பிறகு உபவீதம் சமர்ப்பஜாமி பூணூல், பிறகு ஆபரணம் சமர்ப்பஜாமி, பிறகு சென்ட் கந்தாந்தாரஜாமி அப்படி வருது, பிறகு குங்குமம் கந்தஸ்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி, இப்படி அந்த ஒவ்வொன்று ஒன்றா சொல்லிக் கொண்டு போறது இறைவனுக்கு கொடுக்கறது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்யறோம், புஷ்பானி பூஜை ஜாமி புஷ்பமாலைகளால அலங்கரிச்சு அவருக்கு அலங்காரம் செய்யறது, அதை கொடுக்கறது, ஆபரணம் அலங்காரங்கள் கொடுக்கறது. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யறோம், நாங்க கீதம் சமர்ப்பிக்கலாம், இசை அந்த நாட்டியமா அதை கொடுக்கறது. அதுக்கு அப்புறத்தான் மறந்திருந்து என்ன இருந்து போட்டு, அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன சொல்றோம், நாங்கள் அவருக்கு நாங்கள் இது நைவேத்தியம் கொடுப்போம். தூபம் காட்டி தூபமாக்ராபஜாமி தீபம் சந்தர்ஷயாமி தீபத்தை காட்டி தூப தீபத்தை காட்டி போட்டு அதற்கு அப்புறமாக அவருக்கு இந்த நைவேத்தியம் வைப்போம். நைவேத்தியம் வச்சவுடன் நைவேத்தியத்துக்கு பிறகு தாம்பூலம், அது இம்பார்ட்டன்ட் தாம்பூலம் போட மாட்டார்கள் இல்லையா, அது ஒன்று. இரண்டாவதாக சுவிங்கம் மட்டும் வாயில சப்பி கொண்டிருப்பார்கள், அதுக்கு பல்லுக்கு வர செலவழிக்க ஒன்று. தாம்பூலம் எங்களுடைய மங்கள பொருள்களிலே உண்டு.
5: ஆனால் டாக்டர், தாம்பூலத்தால் வந்து சில நோய்கள் ஏற்படும்,
4: புற்றுநோய் வருவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தாம்பூலத்தால் புற்றுநோய் வருவதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தாம்பூலத்துடன் சேர்த்து சாப்பிடுகின்ற புகையிலை போன்ற பொருட்கள் அது இருக்கின்றன. புகையில எல்லாம் புதுக்க வந்தது, கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தவரைதான் புகையில மிளகாய் எல்லாம் எங்களோட நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்து அங்கே இருந்தது, பிறகுதான் அங்கால வந்தது. எங்களுடைய பாரம்பரியத்திலே புகையில கிடையாது, எங்களுடைய பாரம்பரியத்திலே மிளகாய் கூட கிடையாது. அன்றைக்கு மிளகாய் கரையில மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி அந்த தாம்பூலத்துல வந்து அவர்கள் அதுக்கு ஆகமங்கள்ல சொல்லப்படுற பெயர் முகவாசம், அதாவது வாய் மணக்காமல் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக. அதுக்கு முக்கியமாக தாம்பூலத்துக்கு போடப்படுகின்ற பொருள்கள்ல இன்றைக்கு வெத்திலவாகத்தை நாங்க வாக்குறோம். அதுல பச்சைக்கற்பூரம், வெத்திலை, பாக்கு, குங்குமப்பூ, இப்படி நிறைய வாசி, கராம்பு, ஏலம் என்று அதுக்கு ஏராளமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. தாம்பூலம் மடிப்பது 64 கலைகள்ல ஒரு கலை. அதீதமாக பாவித்தால் கூடாது, பால் ஆரோக்கியமானது, பாலை அதிகமாக பாவித்தால் கொழுப்பு வருகிறது. அதே மாதிரிதான் தாம்பூலம், தாம்பூலத்தை வாயிலே அடக்கி வைத்திருத்தல் தான் கூடாது. ஆகாரத்துக்கு பின்னர் தாம்பூலம் சாப்பிடுவது ஜீரணத்துக்கு நல்லம், சமிபாட்டுக்கு நல்லம். மற்றது தாம்பூலத்திலே சிறிதளவு சுண்ணாம்பு சாப்பிடுறது, அதனுடைய கல்சிய சத்து கிடைக்கிறது. வெத்திலையிலே விட்டமின் சி இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது, வாய்நாட்டம் போகணும். ஆகவே சாம்பாலம் ஒரு முறை இருமுறை வாயிலே போட்டு அதை முடிந்தபிற அலசி துப்பி விடுவதனால இந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா அதே அடக்கி வச்சிருந்து அதனுடைய நித்திரை உண்டு, அதனோடையே சீவிக்கிறாக்களுக்கு அதனால பாதிப்புகள் வரக்கூடிய இதுகள் இருக்கின்றது. மற்ற துறவிகள், பிரம்மச்சரிகளுக்கு தாம்பூலம் கிடையாது, துறவிகளுக்கு தாம்பூலம் கிடையாது. பிரம்மச்சரிகள் துறவிகளுக்கு கராம்பு ஏலம் போன்ற பொருட்களை முகவாசத்துக்கு பாவிக்க வேண்டும். கராம்பு ஏலம் துறவிகள் சன்னியாசிகள் வந்தால் சாப்பாட்டுக்கு பிறகு கராம்பு அல்லது ஏலக்காய் சப்ப கொடுப்பார்கள். ஏனென்றால் வாய் நாட்டு மிகவும் மற்றவர்களை தூர தள்ளுகின்ற ஒன்று. ஆகவே துறவியும் அதிலே கவனம் எடுக்க வேண்டும். இஸ் எ பர்சனல் ஹைஜீன். மற்றது திருமணமான ஆக்களுக்கு அதை ஒரு கட்டாயமாக வைத்தார்கள். திருமணமானவர்கள் தான் தாம்பூலம் போடலாம் என்று வைத்தார்கள். ஏன்னா பர்சனல் ஹைஜீன் ஒன்லி மட்டுமல்ல, இது செக்ஷுவல் ஹைஜீன். அதான் அங்க இருக்கிற தாம்பூலம்.
5: கராம்பு அதிகம் பாவிக்க கூடாது அப்படின்னு இருக்க,
4: கராம்பு தைலம் வந்து பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லம். இன்றைக்கும் டென்டிஸ்ட் வந்து கராம்பு தைலம் பாவிக்கிறார்கள், ஃபில்லிங்ல எல்லாம் பாவிக்கிறார்கள், அவனுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு அந்த இது இருக்கின்றது. மறுபடியும் அடுத்ததாக பாரோக்கியத்துக்கு பல்லு தந்த சுத்தி என்று ஆரம்பனாவுடைய சைவ வினாவிலே இருக்கின்றது. எப்படி பல்லு மினுக்க வேண்டும், கையால மினுக்கப்படாது, பிரஷால தான் மினுக்க வேணும். அந்த காலத்துல பிரஷ் வந்து குச்சி,
5: குச்சி, குச்சி, ஆலங்குச்சி.
4: அது மட்டுமல்ல, பல்லை கழுவி விடல் 16 முறை இடப்புறமாக கொப்புளிக்க வேண்டும் என்றும் போட்டிருக்கிறேன்.
5: இடப்புறமாக
4: இது நித்திய கருமவியல்ல, வரும் 16 முறை கொம்பொழித்தால் அதில் இருக்கிற சிறு சிறு துணிக்கைகள் எல்லாம் போய்விடும். போய்விட்டால் அங்கே வந்து உங்களுக்கு பல்லிலே இடுக்குகளிலே சேர்ந்து இந்த பல்நோய் வருகின்ற தன்மைகள் எல்லாம் இல்லைத்தானே. அதான் அந்த அதன்படி செய்து வந்தால் அந்தந்த காரியங்களை அந்தந்த முறைப்படி செய்து வந்தால் இந்த விதமான
6: உபச்சாரத்துக்கு போறோம்.
4: தந்த சுத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உபச்சாரத்துல இவ்வளவும் செய்து தாம்பூலம் கொடுத்து அதை முடித்து கற்பூர ஆராதனை செய்து கடைசியாக கற்பூர நீராஞ்சனம் செய்து கடைசியாக திருப்பி அனுப்புகிறோம் ஒரு கெஸ்டை. இன்றைக்கு உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து உதாரணமாக குயின் அங்கிருந்து வந்தால் அல்லது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தால் எப்படி நாங்கள் வரவேற்று எப்படி அவர்களுக்கு எல்லாத்தையும் இருப்பிடம் படுக்கை மற்றது வஸ்திரம் எல்லாம் கொடுத்து உபச்சரித்து திருப்பி எப்படி அனுப்புகின்றோமோ அதே மாதிரி இறைவனை அந்த விக்கிரகத்திலே ஆவாகனம் பண்ணி இன்வோக்கிங் அண்ட் இன்வைட்டிங் த பிரசன்ஸ் ஆல்மைட்டி காட் இன் தட் ஸ்டாச்சு. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும்
6: இருக்குதல்லும்
4: இதுதான் அவன் திருவுது இதுதான் அவன் என்றுதான் அதை வழிபடுவன். இது மாணிக்க வாசகர் சொல்றார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படியான அந்த வழிபாடு இருக்கின்றது. உங்களுக்கு சொன்னேன் முந்தி இந்த வீடுகளில் நாங்கள் தேவாரம் இது முதலாவது ஆவாகனத்தில் தேவாரங்கள் திருமுறைகள் பாடும் பொழுது தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்க வேண்டும் முடியும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அது பார்த்தோம்
6: நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கிறது. துவங்கும் போது சொன்னா காணுமா அல்லது
4: முடிக்கிற பொழுதும் திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அழகர நம பார்வதிப்பதையே தொடக்கத்திலையும் சொல்லலாம் முடிவும் பொழுது நிச்சயமாக சொல்ல வேண்டும். இது எங்களுடைய கோஷம் என்னென்று கேட்டால் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணத்திலே மகாவிஷ்ணு இந்த அழகர நம பார்வதிப்பதையே சொல்லுகின்றார். அப்ப தேவர்கள் அதற்கு அழகர மகாதேவாண்டு பதில் கோஷம் போடுகின்றார்கள். இது ஸ்காந்த புராணத்திலே இருக்கின்றது. ஆனபடியினாலே எங்களுக்கு அது பாரம்பரியமா வந்ததுண்டு. இன்னைக்கு சில பேர் போட்டியோ நமச்சிவாய புதுக்க புதுக்க இன்பமேஷு எல்லாரும் வாழ்கின்றெல்லாம் புது புது வாக்கியங்கள் வந்தாலும் எங்களுக்கு பாரம்பரியமாக வந்த கோஷம் அழகர நம பார்வதிபதி. நாங்கள் பொதுவாக கூட்டத்தில் கனநாள் கனப்பேர் பேசினால் அரவாசி பேர் தூங்கி வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எழுப்புவதற்காக அழகர நம பார்வதிபதியே சொன்னால் முடியும் பொழுது சொல்லுவது. அதே மாதிரி கோவிலேயும் கூட என்ன நடக்கணும் என்றால் கட உள் என்ற தமிழ் சொல்லிலே கட சக உள்
6: கடந்து
4: கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் ஓல் பெவேசி அண்ட் பியோண்ட் அதுதான் விண்ணுறைந்து மண்ணுறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்ணுறந்து எல்லை இலாதானே என்று சொல்லுகின்றார். அதான் ஆல் பர்வர்சிவ் லார்ட். இது சொல்றது காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி காட். தி காட் இஸ் ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். இதைத்தான் புருஷ சூத்தம் சொல்லுது. சகஸ்ட சீர்ஷ சகஸ்ட்ராட்ச சகஸ்ட பாத் சீர்ஷண்டா சிரசு அர்ச்சமெண்டா கண் பாத்தண்டால் பாதம் ஆயிரக்கணக்கான தலைகள் ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் இறைவனுக்கு காஸ்மிக் லோட பார்க்கிறோம். எல்லா இறைவனுடைய வடிவமா பார்க்கிறோம். இதைத்தான் ஸ்ரீருத்ரமும் சொல்லுது. கொல்லக்காரர்களின் தலைவருக்கு நமஸ்காரம் வழிப்பறை திருவிழர்களின் தலைவராக உள்ள நமஸ்காரம் எஜமானின் வயரிலேயே தானியங்களை திருவோடும் தலைவராக உள்ளவருக்கு நமஸ்காரம் எல்லாரும் அவர்தான். தி காஸ்மிக் ஃபார்ம் தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன். இதுதான் இந்த ஆல் பர்பஸ் இந்த கட. அடுத்தது என்னதுக்கு உள் எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருப்பவர் அவர் வித்தின் ஆல். அதுலேயும் மிக முன்மை எல்லா சடப்பொருட்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் எல்லா ஆன்மாக்கள் உயிர்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார். உயிருக்கு உயிராக ஹி இஸ் த லார்ட் ஆஃப் திஸ் ஆல். இஜமானன் இஜமான நாம் விமலா என்றால் இஜமானன் என்றால் உயிருக்கு இசமான். அவர் உயிருக்குள்ளே இருக்கின்றார். அதைத்தான் அவர் ஒருவரையும் பிரிய மாட்டார். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும். பிரிந்தால் இந்த உடம்பு சவம் பிறகு இன்னொரு உடம்பு எடுக்கும். ஆனால் உயிரை விட்டு இறை பிரியவதே இல்லை. அதான் அவருக்கு பெயர் பிரான். பிரியான் என்பதால் அவருக்கு பெயர் பிரான். இதைத்தான் மாணிக்கவாசகர் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமை பொழுது கூட என் நெஞ்சு நெஞ்சு என்பது இங்கே அந்த உயிரை குறிக்கின்றது. நீங்காதான் தாழ்வாழ்க அவர் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார். இதுதான் இறைவன். இறைவனுக்கு இதுதான் டெபினிஷன். யார் கடவுள் என்று கன பேர் கேட்கிறார்கள். இந்த கடவுள் உள்ளண்ட தமிழ் சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த பாஷையிலேயும் இல்லை என்று பல மொழிகளில் வித்தகராயிருந்த தனிநாயக மடிகள், தனிநாயக மடிகளாக இருந்தார் இல்லையா, அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் நெடுந்தி வந்து நினைக்கிறேன், அவர் முதலாவது தமிழராட்சி மகாநாட்டை மலேசியாவில் நடத்துகிறார். பெரிய தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. அவர் சொல்லுகின்றார், கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான தனி தமிழ் சொல், அந்த சொல்லுக்கு இணையான சொல்லு எந்த மொழியிலையும் இல்லை, சமஸ்கிருதத்திலே வேறு ஒன்றிலையும் இல்லை. அந்த கடவுள் என்ற சொல்லு இந்த டெபினிஷன், டெபினிஷன் ஆஃப் கடவுள் யார் ஃபில் பண்ணுகிறாரோ அவர் கடவுள். ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் அண்ட் விதின் த ஆல் அண்ட் அஸ் அ லார்ட் ஆஃப் தி சால்ஸ். அப்போ இதுதான் கடவுள். எங்களுடைய கோயில் பூசையில் என்ன செய்கிறோம் என்றால், இந்த கொஸ்மிக் லார்ட் என்று சொன்னே, ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விலங்கொழியா எண்ணிறந்து எல்லையிலாதானே நின்பெறிஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்ல முடியாது. யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருமை ஒன்றதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. ஐ டோன்ட் நோ த ரூட்ஸ், ஐ டோன்ட் நோ த நேம், ஐ டோன்ட் நோ த ஹிஸ் க்ளோ எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். இது திருமந்திரத்தில் சொல்றார் திருமுடர். அந்த கொஸ்மிக்லோட இன்வைட் பண்றது தான் கோயில் பூசை ஆவாகனம். கோயில் அதான் நடக்குது.
6: இது இப்ப நான் டாக்டர் நான் நினைக்கிறேன், பல்வேறு மதங்களாலும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களாலும் இந்து மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாலும் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்படுற இந்த இந்த சிலை தான் கடவுள்.
4: அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த சிலை அந்த கோயிலில் என்ன செய்கின்றோம், அந்த கொஸ்மிக் லோடு அங்கே இன்வைட் பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணோம், இன்வோக் பண்ணுகிறோம், இன்வைட் பண்ணுகிறோம் ஃபார் தட் டைம், ஃபார் தட் பூஜா டைம். அதற்கு பிறகு பூஜை உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை திருப்பி வழி அனுப்பி வைக்கின்றோம். அது கோயில் பூஜை. வீட்டிலே பூஜை செய்கின்ற பொழுது அங்கே மட்டும் மாறி அதை சொல்றது ஆன்மார்த்த பூசை. வீட்டு பூசைக்கு சரியான தம இந்து மத சொல்லு ஆன்மார்த்த பூசை என்றால் ஆன்மாவுக்குள்ள இருக்கிற கடவுளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது. கொஸ்மிக் லோடே அல்ல, வீட்டு பூசைக்கு பெயர் ஆன்மார்த்த பூசை. ஆன்மாவில் இருக்கிறார் தானே லோட் ஆஃப் தி சோல். அவர் உள்ளுக்கு இருக்கிறவரை முன்னால் இருக்கிற விக்கிரகத்தில் சிலையிலே ஆவாகனம் பண்ணி திருப்பி அவரை உள்ளுக்கு எழுந்தருள பண்ணுவதுதான் வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை. பார்த்தீர்களா, கோயில் பூஜையிலிருந்து வீட்டு பூசை எடுக்கக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெளியிலே கடவுளை தேடுவதிலிருந்து உள்ளுக்கே கடவுளை காட்டுவதாக அப்படி ஒரு எவல்யூஷனுக்கு கொண்டு போகுது. புரிந்ததா? இப்ப அதான் அந்த ஆவாகனம் வீட்டில்.
6: இதுதான் அந்த திரு விளக்கு காட்டுகிற போது முதலில் அந்த இதயத்தை தங்களுக்கு தாங்களே காட்டிக்கொள்ற முறை நான் சில இடங்கள்.
4: ஓ, அது சிவோகம் பாவனை, அது இருக்கிறது. தனக்கு சிரசிலையை வைத்து, அது எங்களுடைய எங்களுடைய தன்னுடைய சிரசிலையை பூ வைத்து, தன்னை தன்னிலே இதாக வைத்து, தன்னை ஆலயமாக பாவித்து, தன்னை சிவனாக பாவித்து செய்கின்ற பூஜை அது இருக்கின்றது. அது எல்லா ஆகம மரபிலையும் அது இருக்கிறது. நீங்க கோயில்களில் பார்த்தா தெரியும், ஐயர்மார் எல்லாம் பூஜை பண்ணுகிற பொழுது நேரத்தில் அவர்கள்லாம் தங்களுக்கு தாங்களே அந்த பூ வைத்து செய்கின்ற பூஜை இருக்கின்றது. மற்றது அந்த இதிலே இருந்தால் அக்னி சிவாக்னியை மூட்டுகின்ற பொழுது கூட அந்த பிராணன் வந்து எங்களுடைய பிராணன் மூச்சு கூடாத அந்த இடத்துல கடவுள் எங்களுக்கு வருகிறார், நாங்கள் நினைத்த உருவத்திலே அந்த இடத்திலே வருகின்றார், அதுதான் அங்கே இருக்கிறது. உதாரணமாக சொல்லுவார்கள், இது இந்த பக்தனுடைய பக்தி இறைவனை அதை உருவமாக்குகிறது, அந்த உருவத்திலே அவர் இறைவனை அவனுக்கு காட்சி செய்ய வைக்கிறது. பிரமண மகரிஷியில் வேறு உன்னுடைய மனத்தினுடைய இதாலே அங்கே அந்த இது தோன்றுகின்றது, அந்த விருப்பம் வருகின்றது என்று சொல்லுகின்றார். உதாரணம் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு முறை துர்வாச முனிவர் அங்கால இருக்கின்றார். ஜமுனை ஆறு பெருகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் துவரை சொல்கிறார், அங்கே துர்வாசர் பசியோடு இருக்கிறார், சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு வான்னு. அனுப்ப துர்வாசனர், ஆறு பெருகுது என்னென்ன போகிறது, சாப்பாட்டை கொண்டு போய்க்க சொல்லு, நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணர் இருந்து வருகிறேன், வழிவிடு என்று சொல்லி அது வழிவிடுமெண்டு. இவரும் சரி என்று போய் ஆத்தங்கரையில் கிருஷ்ணரா 16108 ராணிகளை வைத்திருந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இவர் போய் நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் இருந்து வருகின்றேன், ஜமனையே வழிவிடு கண்ட வழிவிட்டு தான் அங்கால போட்டார். திருவாச முனிவருக்கு சாப்பாடு வைக்க அவர் பெரிய பாரம்பா தூக்கி கொண்டு போனவர் நின்று அவ்வளவும் சாப்பிட்டு ஊப்பம் போட்டுட்டு அப்படி சரிகிறார். சுவாமி நான் போக வேண்டும், விடதாருங்கள், சென்று வா. ஆறு ஓடுது சுவாமி, ஜமனை ஆறு பெருகைய ஓடுது, எப்படி அந்த பக்கம் போவது கேட்டேன். நித்திய விரதனான துர்வாசரிடமிருந்து வருகின்றேன் வழியிடும் என்று சொல்லு, ஆறு வழிவிடும் என்று சொன்னார். இவர் நித்திய விரதன், இப்பதான் சாப்பிட்டு ஓப்பம் பண்றார், நித்திய விரதனானிருந்து வருகிறேன் வழிவிடண்ட ஜமுனு ஆறு வழிவிட்டது. உத்தவர் இஞ்சால வந்து சேர்ந்துட்டார். கிருஷ்ணரிடம் வந்து எல்லாம் முடிஞ்சதா என்று இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கிருஷ்ணரிடம் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார். அந்த ஆறு நீங்கள் நித்திய விரத நித்திய பிரம்மச்சாரி என்று உங்களை சொல்லுவீர்கள், ஆறு வழிவிடுகுது, 16108 மனைவி மாதிரி அங்க பார்த்தா சாப்பிட்டு வேப்பம் போட்டுட்டு நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்றார், நித்திய தீரதர் என்று சொல்றார். இது என்ன கிருஷ்ணர் சொன்னாரா, இந்த முன்னுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இல்ல, உன்னுடைய நம்பிக்கை இருக்குதானே, உன்னுடைய பக்தி, உன்னுடைய நம்பிக்கை ஆர்டே வழிவிடுகின்ற அந்த வார்த்தைக்கு தான் ஆறு வழிவிட்டதை தவிர, நீ முன்னால சொன்ன நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் என்ற வார்த்தைக்கோ, பின் அதற்கு வரும்பொழுது சொன்ன நித்திய விரதரான துர்வாசர் என்ற வார்த்தைக்கோ அல்ல, உன்னுடைய வார்த்தைக்கு ஆறு வழிவிட்டது. That's a personifying the God. You invite the presence of the God. You invoke the presence of out of your faith and your devotion. It's you give the life to the stone. You give the life to the God. அதான் சொல்றான், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். கொண்டாடும் என்றால் என்ன? You have to entertain. Then they will come. If you don't entertain, they won't come to your side. இதுதான் அதுண்ட சீக்ரெட்.
7: பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்.
4: அப்ப இந்த நிலையில இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், இந்த சிலைகள் சனிகலிங்கத்தை விடுற மாதிரி ஆவண சதுர்த்திக்கு இந்தியாவில பார்த்தா பெரிய பிள்ளையார் சிலை எல்லாம் செய்து போட்டு கொண்டே கடலுக்கு குளத்துக்கு கரைஞ்சி விடுவார்கள், கரைச்சி விடுவார்கள். தசரா ஆண்டு வட இந்தியாவில 10 நவராத்திரி கொண்டாடத்தை கொண்டாடி 10 பெரிய அம்பாள் சிலை செய்து வழிபட்டு ஒவ்வொரு ஊராக கொண்டே கடலுக்கு கரைச்சி விடுவார்கள். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரீசன் இதுக்கு அப்பால இறைவனை காண்பதற்கு. கோவில்களிலே பின்னப்பட்ட விக்கிரகங்கள் வழிபடுவதில்லை.
7: அதாவது உடைந்த, பழுதடைந்த,
4: எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இருக்கட்டும், அந்த விக்கிரகத்துக்கு சேதம் வந்தால் வழிபடுவதில்லை.
7: திருத்தி போவீங்களா? திருத்தி
4: இல்லை, ஆகம விதிகளிலே இல்லை.
7: உச்சவமூர்த்தி திருத்தலாம்,
4: விதி உற்சவமூர்த்திக்கு திருத்தலாம், ஆனா மூலஸ்தான மூர்த்திக்கு இல்லை. உற்சவமூர்த்திக்கு திருத்தலாம் அதில் இருக்கின்றது, ஆனால் மூலஸ்தான மூர்த்திக்கு கிடையாது. அப்போ ஒரு இதில் வந்து திருக்கேதீஸ்வரம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் உள்ள பாடல் பெற்ற சம்பந்தர் சுந்தர பாடின திருதலங்கள் உண்டு, மன்னாரில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இந்த திருக்கேதீஸ்வரம் போத்துக்கேஷர்கள் வந்து மதம் ஆடுறதுனால அழித்து காடேறி போயிருந்ததை ஆறுமுக நாவலர் அங்கே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது, மாந்தையிலே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது என்று சொல்லி, அதுக்கு பிறகு சேர் வை கந்தையா வைத்தியனான் முயற்சியால 40 நிலத்தை அரசாங்கத்திலிருந்து வேண்டி, பிறகு அதை காட்ட கிளிய பண்ணி எல்லாம் பார்த்தா பழைய கோயில் இருந்த இடமெல்லாம் எடுத்து பழைய சிவலிங்கமும் கண்டெடுத்தார்கள். அந்த பழைய சிவலிங்கம் சிதைப்பட்டிருந்தது, பின்னப்பட்டிருந்தது, வெட்டுப்பட்டு இருந்தது. அதை இன்றைக்கும் அங்கே சில கோயிலில் வைத்திருக்கிறார்கள், மூலமூர்த்தியாக அல்ல, வெளியிலே வைத்திருக்கிறார்கள்.

0: வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் விக்கிரகங்கள் இப்படி வெளியில் போடுவதனால இந்து மதத்துக்கோ எங்களுடைய இந்து கடவுளர்களுக்கோ அல்லது எங்களை தமிழ் இந்த விதமான தாழ்வோ இதுவோ இல்லை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ரோதஸ்தோய ஹ்ருதஸ்ரமேண பதி கச்சயம் தரோ வ்ருஷ்டிதஹ பீதஹ ஸ்வஸ்வக்ரஹம் க்ருஹஸ்தமதிஹிம் அதிதீதின பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா குலஸ்ச சிகினம் சீதாவ்ரதஹ த்வம் ததா சேதஸ்ஸர்வ பயாபஹம்.

ವೃತ್ತಿರುಭೇದ್ಯತಿಷ್ಠತಿ ಸದಾ ಸಾ ಭಕ್ತಿರಿತ್ಯುಚ್ಯತೆ ಆನಂದಸ್ತುಭಿರಾತನೋತಿ ಪುಲಕಂ ನೈರ್ಮಲ್ಯತಃ ಛಾದನಂ ವಾಚಃ ಶಂಖಮುಖೇ ಸ್ಥಿತೈಶ್ಚ ಜಠರಾ ಪೂರ್ತಿರ್ಚರಿತ್ರಾಮೃತೈಃ ರುದ್ರಾಕ್ಷೈರ್ಭಸಿತೇನ ದೇವ ವಪುಷೋ ರಕ್ಷಾಂ ಭವದ್ಭಾವನಾ ಪರ್ಯಂಕೇ ವಿನಿವೇಶ್ಯ ಭಕ್ತಿ ಜನನೀ ಭಕ್ತಾರ್ಭಕಂ ರಕ್ಷತಿ. ಶಿವಾನಂದರೇ ಪ್ರಕರಣತ್ತಲ ಭಗವಾನುಡಿಯ ಪಾದಂಗಳ தான் சரணம் எல்லா துன்பங்களுக்கும் அப்படிங்கறத தெரிவித்தார். சாதாரணமாக மனுஷன் தம் வாழ்க்கையில் வரக்கூடியதான கட்டங்களை போக்குறதற்கு பல உபாயங்களை நாடுகிறான். சில உபாயங்கள் யுக்தியினால அதை அடையலாம்னு பார்க்கிறான், அனுபவத்தினால பார்க்கிறான். எல்லா அனுபவமும் நமக்கே வர்றதில்லை, மற்றவர்களுடைய அனுபவத்தை கண்டும் தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இவைகள் எதுவும் இல்லாமல் ஒரு துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு பகவானுடைய ஒரு கிருபை தான் காரணம் நினைச்சோண்டா, அதுக்காக வேதங்கள்ல சொல்லியிருக்க கூடியதான பல செயல்களை பண்றான். யஜ்யாகாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு காமிய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்றான். இவைகள் எல்லாவற்றையோட வசத்தியா இருக்கிறது பக்தி. இந்த பக்தியானது நாலு விதமாக இருக்குன்னு சொன்னார் பகவத்கீதையில. ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஞானீட்ட பரதர்ஷபா. கவலை வந்த பிறகு பகவான் நாடுறது ஒரு பக்தி, என்னுடைய கவலை போகணுங்கிறதுக்காக ஒரு பக்தி. அது நமக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக பகவான் அடையிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு எல்லா அறிவும் நமக்கு நன்றாக வருணமே என பகவத் அனுகிரகத்தை நாடி அதை பெறுகிறதுங்கிறது ஜிக்யாசு. அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி, வாழ்க்கையில காசு வேணும். காசுன்னு வெறும் ரூபாயா மட்டும் இல்லை, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேண்டி இருக்கு. அதுக்காக பகவான பிரார்த்தனை பண்றதுங்கிறது அர்த்தார்த்தி. இந்த மூணு பக்திகளோட வசதியா பகவான் மேலேயே ஒரு பிரீத்தியை வச்சுண்டு அதற்காகவே பகவான நாடுவது. பகவானை ஒரு சாதனமாக கொண்டு வேற இன்னொன்று அடையிறது இல்லை, பகவான அடையறதுக்காகவே பகவான பக்தி பண்றது. முன்னால கவலை போகணுங்கிறதுக்கு பகவான் ஒரு கருவியா உபயோகித்துண்டோம், அறிவு வரணுங்கிறதுக்காக பகவானுடைய ஒரு கிருபையானது ஒரு கருவியா இருந்தது. ஐஸ்வர்யம் வரணும்னு பகவான் வழியாக ஐஸ்வர்யம் வரணும்னு நினைத்தான், இப்பொழுது அப்படி இல்லை, பகவானுக்காகவே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், பகவானுடைய அனுகிரகமே வேணும், பகவானையே பார்க்கணும், பகவான் இடத்துலயே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல பார்க்கணும், அவனுக்கு ஞானின்னு பேர். இப்படி சாத்திய பக்தி சாதன பக்தின்னு ரெண்டு விதமாக சொல்றா. அப்படி இருக்கக்கூடியதானவைகள்ல பகவான சரணாகதி அடைகிறதுங்கிறது உத்தமமான ஒரு பக்தி. அந்த சரணாகதி எப்படி, சரணாகதிய ஆறு விதமா சொல்றா சாஸ்திரங்கள்ல. நாரத பக்தி சூத்திரங்கள் இவைகள்ல ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி விஸ்வாச, கோப்திருத்வ வரணம் ததா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படி சத்விதா சரணாகதியில முக்கியமாக பகவான் சர்வதா சர்வகாலமா அடைக்கலை, என்னத்தான் காப்பாற்றணும், உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படி

அவரை தியானம் பண்ணக்கூடியதான் ஒரு ஸ்வரூபம். அதை சொன்னார், எப்படி சரணாக தேடுகிறேன், பிராணம் போகும் பொழுது நதி பிரவாகத்துல பிராணம் போகும்பொழுது எப்படியாவது அந்த கரை நமக்கு கிடைக்கப்படாதான்னு நினைக்கிற பாருங்க. அது போல மனசானது பகவானிட நாடணும் அப்படி அப்படின்னு சொல்றதுக்காக ரோதஸ்தோய ஹிருதா, ஜலத்து வெள்ளத்தினால அழிச்சுண்டு போறவன் எப்படி அந்த கரைய கேட்கிறானோ. ஸ்ரமேண பதி கச்சாயாம் தரோஹோ, வெயில சுத்தி சுத்தி அலைஞ்சுட்டு இருக்கான், எங்கேயும் நிழல் காணல. ஒரு மரம் பார்த்ததுமே அந்த மரத்தினுடைய நிழல்ல போய் ஒரு 5 நிமிஷம் நிக்கிறான் பாருங்க. உடம்புல இருக்கா கொடுக்கதான வேர்வையெல்லாம் கொஞ்சம் சமிக்கட்டும், கொஞ்சம் இந்த தைரியம் வரட்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல அந்த நிழல நாடுறான் பாருங்க. அதே போல பகவான நாடுறேங்கிறார். கிரமேண பதிகா சாயம் தரோ விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், மழை கொட்ட கொட்டோன்னு கொட்ட, மழை வரும்னு எதிர்பாராமல் வந்துடுறது. கிளம்புறப்ப மழை இல்லை, பாதி வழியில மழை வந்துடுச்சு. மழையானது எப்படின்னா, முதல் மழை ஆரம்பிக்கிற காலத்துல மரத்தின் அடியில இருக்கலாம், மழை கொஞ்சம் பெரிதாயிடுச்சுன்னா மரத்தின் அடியில இருந்தாலும் மரத்துல இருக்கிற மழையெல்லாம் உங்க மேலதான் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், அதற்காக ஒரு வீடை தாடணும். அங்க வீட்டுக்குள்ள போய் இருந்து கொஞ்சம் மழை கத்தானிக்கிற வரைக்கும் அங்க இருக்கணும். ஆகையால் எப்படி ஒரு வீடை தேடுகிறானோ, உருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், அதிதியா இருக்கிறவன், ஆகாரத்துக்கு ஒண்ணும் இல்லாதவன், இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வழி போக்கனா இருக்கான், அவன் ஒரு கிரகஸ்தன நாடுறான். ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் தினந்தோறும் கிரகஸ்தாசிரமத்துல ஒரு நியமம் உண்டு, யாராவது அதிதி வந்தா அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை கொடுணும், அன்னம் இடணும்னு. அப்படி யாராவது நமக்கு அன்னம் விட மாட்டாளான்னு எப்படி தேடுறானோ அப்படி கிரகஸ்தம் அதிதிஹி தீனஹா பிரபும் தார்மிகம். ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், ஒரு பைசா வரக்கூடியதான வழி இல்லை. யாராவது ஒரு பிரபு, தார்மிகமான ஒரு பிரபு, எல்லாருக்கும் தர்மத்தை பண்ணக்கூடியதான பிரபு நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவன் பின்னால எதிர்பார்க்கிறான் பார்த்தீங்களா. அப்படி தீன தீபம் சந்தமசா குலஸ்டா, காரிருட்டுல இருக்கிறவன், ஒரு செயலும் பண்ண முடியாம நிலையில இருக்கிறவன், ஒரு தீபம் கிடைச்சா ரொம்ப சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு தீபத்தை நாடுறான் அல்லவா. தீபஸ்தன் தமசா குலஸ்ச சிக்கினம் சீதாவிரதா, குளிர்ல நடுங்கிண்டு இருக்கிறவன் எங்கேயாவது நெருப்பு இருந்தா நெருப்பு பக்கத்துல உட்காருவோம், குளிர் கொஞ்சம் சமிக்கும் அல்லவா அப்படின்னு எப்படி பாக்குறானோ. துவம் ததா சேத சர்வ பயபகம், அப்படி இந்த மனசுல ஏற்பட்டதான எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியது தங்களுடைய திருவடி. இதற்கு முன்னால சொன்னதான ஒரு கரையோ அல்லது மரத்தினுடைய நிழலையோ, ஒரு வீடோ, ஒரு அதிதி, ஒரு கிரகஸ்தனோ, ஒரு பிரபுவோ அல்லது தீபமோ, இவைகள்ல அப்பப்ப வரக்கூடியதான சில துன்பங்களை தான் போக்கும். ஆனா தங்களுடைய திருவடியானது எல்லா துன்பங்களையும் எல்லா சமயத்திலும் போக்கும். ஆகையால் அது எனக்கு வேணும் சதா தேத சர்வ பயாபகம். சர்வ பயாபகம், வாழ்க்கையில அப்பப்ப எந்தெந்த பயம் வந்தாலும் அத்தனை பயத்தையும் நீக்கக்கூடியதான அந்த உங்களுடைய திருவடியை நான் சரணாகதி அடைகிறேன். விரஜ சுகம் சம்போப்பதாம்போருகம் அப்படின்னு திருவடியினுடைய ஒரு சரணத்தை சொன்னார். ஆமா, பக்தின்னு சொல்லிட்டு இருக்கேல, பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன, பக்தி எப்படி இருக்கும், அது கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா, அது எப்படி அடையிறது, பக்தின்னு என்னது, அது தெரியலையே எங்களுக்கு. பக்தி செலுத்தணும்னு சொல்றேன், ஆனா பக்தின்னு என்னதுன்னு தெரியலையே அப்படிங்கும் பொழுது அந்த பக்தியை பத்தி அழகான ஒரு லட்சணம் சொல்ற. பகவானுடைய குணகணங்களுடைய ஸ்வரூபத்தை அறிந்து அவரை சரணாகதி அடையறதுக்கு பக்தியின் பேர். குணகண ஞான பூர்வகமாக அவருடைய குணகணங்கள்லாம் அறிந்து, இவ்வளவு உயர்ந்தவர் என்று அறிந்து அவரே நமக்கு அடைக்கலம் என்று நிச்சயம் செய்து கொள்வதற்கு பக்தியின் பேர். அந்த பக்தி எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்

0: அதுக்குதான் பக்தின்னு பேர். இதற்க மனசுல ஏற்படக்கூடியதான் ஒரு எண்ணம், விருத்திஹி, இதுதான் எண்ணம்னு பேர். இந்த எண்ணத்துக்கு பக்தி. பக்திங்கிறது வேற எங்கயோ கடையில வாங்கிட்டு வர்றது இல்ல, உம்மவிட்டையே இருக்க அந்த பக்தியை நீங்க தான் வர வச்சுக்கணும். எங்கேயோ போய் ஏதோ வாங்கிட்டு வர்றது அப்படிங்கறது இல்ல, எல்லோருக்கும் மனசு இருக்கு. அந்த மனசுல ஏற்படக்கூடியதான் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம வரவிச்சுட்டோம்னால் பக்தி வந்துடும். பக்திக்காக அலைய வேண்டியதில்லை. ஆனா எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கணும். அந்த பக்தியானது அப்பப்ப வந்தா போருமா? இல்ல, எப்பொழுதும் இருக்கணும் அந்த பக்தி. எது மாதிரி? அங்கோலம் நிஜபீஜ சந்ததி. நேற்றுக்கு பார்த்தோம் பல பறவைகள், ஹம்சம், சக்கரவாக்க பட்சி, சகோர பட்சி, இப்படிப்பட்டதான பட்சிகள் எல்லாம் பார்த்து இந்த பகவத் சிருஷ்டியில பல பட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அது எப்படி வாழறது, இவைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரியே இங்க மரங்களை பத்தி பேசுற, சாதாரணமாக மனுஷர்களுக்கு தெரியாத விஷயம். இந்த அங்கோலம்னு ஒரு விருட்சம் இருக்கு. இந்த அங்கோல மரம் எப்படின்னா அதனுடைய காய்கள்லாம் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுமே அதனுடைய பீஜங்கள், விதைகள் அதெல்லாம் கீழே தெரிச்சு விழுந்தாச்சு. ஆனா என்ன ஆறுதுன்னா, ஒரு மழையினுடைய இடி சத்தம் வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பீஜங்களும் வேகமா வந்து வந்து அதனுடைய அடிக்கட்டையிலேயே ஒட்டிக்கும். என்னாச்ச, அந்த பீஜங்கள் எல்லாம் தன்னுடைய பீஜங்கள் செதறி கீழே இருக்க வேண்டி இருந்துட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிமித்தம் வந்ததுமே வேற எங்கேயோ போகாமல் மறுபடியும் தான் எந்த மரத்திலிருந்து உண்டாச்சோ அந்த மரத்திலேயே வந்து ஒட்டிக்கிறது. இது ஏன்னர், அந்த மரத்தை விட்டு விடணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. தான் எங்கிருந்து உண்டேனோ அங்கேயே தான் இருக்கணும், அதை விட்டு நாம் போகப்படாது. அதே மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கணும். எந்த பரமாத்மா நம்மளை உண்டு பண்ணினாரோ, ஏதோ வாயுமானி பூதா நிஜாயந்தே, நாமெல்லாம் இங்க இருந்து வரது அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா அப்பா அவ அம்மா அப்பான்ல அங்கிருந்து முதல்ல போனேலையானால் ஆதி பிரபு எல்லோருடைய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமஸ்ய புஜ்ய குரு கரியான், எல்லோரையும் படைச்சவர் அவதான். இப்படி சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அவரிடத்துல நம்ம மனசு செலுத்தணும், நம்ம மனசு அங்கே போகணும். இது எப்படின்னா, இந்த அங்கோல மரமானது அதனுடைய விதைகள், அதுலேருந்து உண்டான விதைகள் செதறி எல்லா பக்கத்திலையும் போயிருந்த போதிலும் ஒரு நிமித்தம் வந்தா எப்படி தானா வந்து அந்த மரத்திலேயே வந்து ஒட்டி கொள்றது லோகத்துல பார்த்துட்டு இருக்கேளோ. அங்கோல மரமானது ஒரு விசேஷமான ஒரு மரம். அது என்ன, அதனுடைய விதைகள் அங்கேயே இருக்கு. அப்ப அது எப்படி இன்னொன்னு பறக்கிறது? ஏதோ ஒன்னு ரெண்டு செதறி எங்கேயோ போச்சு பார்த்தல, அதுல இருந்து மறுபடியும் மறக்கிறது, அவ்வளவுதான். வஸ்துதா நிறைய பீஜங்கள் அதுலயே வந்து ஒட்டிக்கிறது. அதே போல நாமும் நம்மளை படைச்சதான நமக்கு காரணமா இருக்கக்கூடியதான அந்த ஜெகன் மாதா பிதாள் இருக்கா பார்த்தல, அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும். நம்ம மனசு அவளை விட்டு வேற எங்கேயும் போகப்படாது. இது பக்திக்கு லட்சணம். உங்க மனசுல வேற எண்ணம் இல்லாமல் எப்படி அங்கோல பீஜமான தன்னுடைய மூல காரணமா இருக்கக்கூடியதான மரத்திலேயே ஒட்டிக்கிறதோ, அதே போல உங்க மனசும் அந்த பரமாத்மா நடத்திலேயே ஒட்டிக்கணும். இதுக்கு பக்தின்னு பேர். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி ஒண்ணு, அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா, இது வரைக்கும் பறந்து இருக்கிறத சொன்னார். வாழ்நாள்ல அயஸ்காந்தோ பலம், இந்த அயஸ்காந்தம் மேக்னட்னு சொல்றேன் பார்த்தல, அந்த மேக்னட் இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடியதான குண்டூசி இவைகள்லாம் தானா ஓடி வந்து அதுல ஒட்டிக்கிறது. அந்த காந்தம் என்ன வாவான்னு கூப்பிட்டதோ, இல்ல கூப்பிட்டா மட்டும் இது வரணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டோ, காந்தத்துக்கும் இரும்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ தெரியாது. அந்த இரும்பு இந்த காந்தத்திலிருந்து வரல. ஆனா என்ன, காந்தம் அங்க இருந்தே, காந்தக்கல் இருந்ததுமே இரும்பு தானா ஒரு காரணமும் இல்லாமல் தானா வந்து ஒட்டிக்கிறது. இது ஒட்டிக்கிறதுனால இதுக்கு ஒரு லாபமும் இல்லை, அது தன்னிடத்த ஒட்டின்றதுனால காந்தத்துக்கல் லாபம் இல்லை. இருந்த போதிலும் அந்த இரும்பானது எப்படி தானா வேகமா வந்து அங்கே ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா, அயஸ்காந்த உபலம், அயஸ்காந்த கல்லு காந்த கல்லுங்கிறோம். நீங்க பார்த்ததெல்லாம் மேக்னெட், இரும்பு மேக்னெட் தான் பார்த்தீர்கள். காந்த கல்லுங்கிறார் ஆச்சாரியர். இது என்ன அர்த்தம்? எது வந்து அணுக்கள் எல்லாம் கிட்ட கிட்ட நிமிட சம்யோகம் இருக்கோ அதுக்கு கல்லுன்னு பேர். மணல்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடியதான ஆட்டம்ஸ் உதிர்ந்து இருக்கு, ஒன்னொன்னு கட்டியா இருக்கல. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு நிபிடமான ஒரு சம்யோகம் இருக்கமே ஆனால், ரொம்ப லூஸ் ஜாயிண்ட் இல்லாம அப்படியே நல்லா டைட்டா இருக்கமே ஆனால் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு கல்லுன்னு பேர். சோ இரும்பு முதலிய எல்லாவற்றுக்கும் கல்லுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. சோ அதனுடைய ஆட்டம்ஸ் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, அதனாலதான் தொட்டா உள்ள போல. பெலூனை தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, உங்க உடம்ப தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, காரணம் என்ன? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் லூஸ்லி நிட்ட. இந்த கல்லு டேபிள் சேர் இதெல்லாம் தொட்டெல்லாம் உள்ள போறது இல்ல. ஏன்? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் க்ளோஸ்லி நிபிடமான ஒரு சம்யோகம் இருக்கான். ஆகையால் தான் இரும்பு முதலிய உலோகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கல்லுன்னு தான் வழக்கம் சம்ஸ்கிருதத்துல. எல்லாமே பூகர்ப்பத்துல இருந்து உண்டானது. எல்லா பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு 144 சொல்லிட்டு இருக்கல இன்னைக்கு. இவைகள்லாம் பூமியிலிருந்து வந்ததுன்னு, தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் அல்லது செப்பாகட்டும் இத தகரமாகட்டும் எல்லாம் பூமியிலிருந்து வந்தது. வந்தது பிறகு அதை கொஞ்சம் பதன்படுத்தி உங்களுக்கு நல்லா அழகா வரும்படி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் பூமி தான். அந்த பூமியில இருக்கக்கூடியதான இந்த மேக்னெட்டுக்கே ஒரு விசேஷமாக ஒரு ஸ்வரூபம் உண்டு. அது என்ன பண்றது? அந்த இரும்பு வந்து அதை தானா இழுக்கிறது, இழுத்துட்டு தன்னிடத்துலயே பத்திரமா வச்சிருக்கு. இழுத்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு தள்ளி விட்டுறதா? என்னைக்கு தள்ளி விடாது. அந்த காந்த கல்ல இரும்ப இழுத்துக்கிறது, தன்னிடத்துலயே பத்திரமா வச்சுக்கிறது. அதே மாதிரியே விவகார காலத்துல நீங்க உங்க மனசானது எங்கே போகணும்? பரமாத்மாவோட போய் ஒன்னாகணும். அங்கே விட்டு வெளியில வரப்படாது. பக்தின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போறோம். அப்படித்தானே விச்சுட்டு இருக்க ரொம்ப பேர் பாருங்க. ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா கொஞ்ச நாளா வித்து விடுறான், ஒரு கார் வாங்கினா வித்து விடுறான், ஒரு வீடு வாங்கினா வித்து விடுறான், அதுக்கப்புறம் என்ன வேற வாங்கணுங்கிறான். அப்பப்போ அப்பப்போ புதுசா இருக்கணுங்கிற விவகாரம் தான் லோகத்துல இருக்கு. இப்ப எதையும் பர்மனண்டா வச்சுக்கணுங்கிற விவகாரமே இல்லை. அதுலயும் புதுசாக இந்த சைனா டெக்னாலஜி வந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு, எல்லாம் 2 நிமிஷம் 1 வருஷம் 2 வருஷம் தான். முன்காலெல்லாம் கடிகாரம் வாங்கினா அது 100 வருஷம் எங்க அது தாத்தா காலத்திலிருந்து இருக்கும்பா. இன்னைக்கு நீங்க சொன்னா உங்களை பைத்தியம்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன? யூஸ் அண்ட் த்ரோ தான். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள். ஆனா பக்திங்கிறது அப்படி இல்லை. ஒரு தரம் உங்களுடைய பரமாத்மாவோட ஒட்டின்னா அங்கேயே அவ்வளவுதான், மோட்சம் வர பரியந்தம். அதுக்கப்புறமும் பரமாத்மாவே உங்களை காப்பாத்தின்னு இருப்பார் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பக்தி இருவர். சோ முன்னால பிறந்த சமயத்துல சொன்னார், இப்பொழுது விவகார காலத்துல அங்கோலம் நிஜபி ஜசந்தோபலம் சூச்சிகா பிற. இதுவரைக்கும் சாதாரணமாக ஒரு ஜட பொருளை போய் பக்தின்னு சொல்றீங்களே, காந்த கல்ல ஜட பொருள், அங்க இருக்கக்கூடியதான இரும்பும் ஜட பொருள், ஜட பொருள் ஜட பொருளோட ஒட்டிக்கிறது. அப்படியா? இந்த பக்திங்கிறது ஜட பொருள்ல இருக்கிறது இல்ல, அது ஒரு ஓமையாக சொன்னேன் அவ்வளவுதான். பக்திங்கிறது எங்க இருக்கணும்? சேதனமான ஒரு வஸ்துல இருக்கு. ஜட பொருளுக்கும் சைதன்யத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜட பொருளுக்கு வலியோ அல்லது டயர்சம்னஸோ கிடையாது. வீட்டில இருந்து வரேள், வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டா வந்துட்டீர்கள், லைட் ஆஃப் பண்ணல. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வழக்கமே கிடையாது. ஏன்னா அவா பாட்டுக்கு போட்டு வேணும்னு போட்டப்ப அவ்வளவுதான், வந்துட்டே இருப்பா அவா பாட்டுக்கு. நம்ம வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணனா, எந்தெந்த சாதனங்கள் நாம் இந்நேரம் உபயோகப்படுத்தினோமோ அதெல்லாம் முடிச்சு விட்டு வரணும் அப்படிங்கிறது ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, நீங்களும் சொல்லித்தரல. ஏன்னா குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு இருக்கோ இல்லையோ, அதனால நல்ல வழக்கங்கள்லாம் சொல்லித்தரதில்ல அவளுக்கு. மறந்து போயிட்டாள், ஃபேன் ஆஃப் பண்றதை மறந்து போயிட்டாள். கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வெளியில மார்க்கெட் எல்லாம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அனுப்புறம் போறேன். போன பிறகு என்ன பண்றதுன்னு, அது இன்னும் சுத்திண்டே இருக்கு. என்ன ஏன் நான் தான் போயிட்டேன்னு நீர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கப்படாதான், அதை நீங்க பண்ணுவள். சேதன்னான ஒரு வியக்தி என்ன பண்ணுவான், அந்த கண்காணிக்கிறவன் இல்லையா சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஆனா ஜட பொருளுக்கு அந்த சுவாவம் இல்ல, அதை யாராவது ஒருத்த வந்து நிறுத்தினாத்தான் நிறுத்தம். 2 மணி நேரம் சுத்தின்னு இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. ஆகையால் இந்த சேதனனுக்கும் ஜடனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு உலகத்துல. ஆனா இந்த சேதன் இடத்துல தான் இந்த பக்தி இருக்கான். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா. அதே போலயே உலகத்திலையும் இப்படி ஒரு பக்தி இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி? ஒரு பெண்மணி சாத்வி நைஜ விபும். சாத்வி ஒரு பெண்மணியானவள், தன்னுடைய ஆசைக்காரர் இடத்துல அவ்வளவு அபிமானமா இருந்துட்டு இருக்கா. அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதும் உள்ளூர நினைத்து கொண்டு அதை பண்ணி கொண்டே இருப்பா. சில சமயத்துல கோரஸா இருக்க நமக்கு, இருந்தாலும் எப்பொழுதும் தான் யார நாடினாலோ அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் தன்னால முடிஞ்ச பரியந்தம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க பார்த்தா, இதுதான் பதி பக்திங்கிறது. இது நம்ம ஊர்ல எல்லா ஸ்திரீகளிடத்திலும் இருக்கு. சில பேர் இடத்துல தெரியாத, சில பேர் இடத்துல தெரியும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் அவரை சௌக்கியமா வைத்துக் கொள்ளணும், அவர் இடத்துல நம்ம நன்னா பழகணும், அவளுக்கு சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்க பார்த்தீங்களா, இந்த எண்ணத்துக்கு தான் பக்தின்னு பேர். சோ இத பதி பக்தி குரு பக்தி அப்படி எல்லாம் சொல்றே, இந்த பக்திங்கிறது இங்க வந்தது. சாத்வி நைஜ விபும். சாது ஒரு பெண்மணியா இருக்கிறவ அந்த அம்மா, நைஜ விபும் தன்னுடைய ஆத்தக்காரர்களிடத்துல எப்பொழுதுமே அவரோடைய இருக்கணும், அவருடைய பழகணும், அவருக்கு வேண்டியது பண்ணி கொடுக்கணும், அவருக்கு நான் உதவி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளூர்ல இருக்க கூடிய மட்டும் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் பக்தி. பக்தின்னு என்ன கேட்டல, பக்திக்கு லட்சணம் சொல்றதோட பக்தியானது உலகத்துல எப்படி இருக்குன்னு பல திருஷ்டாந்தங்களை வச்சு காட்டுறது. சாத்வி நைஜ விபும். சரி, அதுக்கு அடுத்ததாக இப்ப சேதனமான ஒரு பதார்த்தத்திலேயே நான் சொன்னேன், ஒரு சேதனமா இருக்கிற ஒரு பெண்மணி இன்னொரு சேதனமா இருக்கக்கூடியதான ஒரு வியக்திய சொன்னேன். சேதனமா இருக்கிறது சில சமயத்துல அச்சேதனத்தையும் பிடிச்சுக்கும். எப்படி? லதா க்ஷிதிருஹம். லதா ஒரு கொடி, அந்த கொடியானது என்ன பண்றது, இங்கும் அங்கும் படராமல் மேல வரும் பொழுது ஒரு கட்டையோ ஒரு தூணையோ பிடிச்சுண்டு அதை சுத்திண்டு வருது. அந்த கொடிகளானது அந்த தூணையோ இல்லை ஒரு மரத்தையோ பிடிச்சோம்னா அதுல இருந்து பிரிக்க முடியாது உங்களால. பிரிச்சா அந்த கொடியானது உடஞ்சு போயிடும், அப்படி அதுக்கவே மாட்டின்னு இருக்கு. ஒரு மல்லி கொடி வந்ததுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா படறி அங்கே முழுக்க வியாபிச்சு போறது. அதை விட்டு வரும், எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு பேக்காத்தடிச்சாலும் சரி அதை பிடிச்சுட்டு இருக்கு. ஏன்? ஒரு காரணமும் தெரியாது. தன்னுடைய ஒரு பத்திரத்துக்காக இல்லை, அதை படையினாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அதை பிடிச்சுண்டு மேல வர்றது. அதே மாதிரியே ஒரு ஜீவனா இருக்கிறவன் கொடி மாதிரி இங்கே இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கிறவன், காத்துக்கு இப்படி எப்படி ஆடுறதோ இல்லையா அப்படி தள்ளாடிட்டு இருக்கிறவன், தான் வேற திசையாக போகாமல் இருக்கணும் என்பதற்காக இது பகவான் எனக்கூடியதான ஒரு அடிக்கட்டையை பிடிச்சுக்கணும். அதான் லதாட்சி திருஹம் சாத்வினை ஜவிபும் லதாட்சி திருஹம். பிற இது லோகத்துல பார்க்கறத சொன்னேன். லோகத்துல யோஜனை பண்ணினாத்தான் தெரியக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருக்கு. எது? சிந்து சரித்வல்லபம். சிந்து சிந்துன்னா நதினு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சிந்துன்னா சமுத்திரம்னு அர்த்தம் உண்டு, இங்க சிந்துன்னா நதினு அர்த்தம். சிந்து நதினு ஒரு நதி இருக்கு, அந்த நதினு இல்லை, எல்லா நதிக்கும் சிந்துன்னு பேர். அந்த சிந்துவானது சரித்வல்லபம், சமுத்திரத்தை நாடி போற. அது பிறந்தண்ணில இருந்து பார்க்கல சமுத்திரத்தை, நம்ம தான் போய் அப்பப்ப பீச்சுக்குங்கிறோம். எந்த நதியாத நான் பீச்ச பார்த்தேன்னு சொல்றதா இல்ல, ஆனா அந்த சமுத்திரத்தை ஓடி நோக்கி ஓடிண்டே இருக்க சார். இதுக்கு முன்னால சொன்னதான திருஷ்டாந்தங்கள்ல சாத்வினை ஜவிபம், ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆசைக்கார இடத்துல பக்தியா இருந்துட்டு இருக்கா, அவரை பார்த்து இருக்கா. இங்க பார்த்து சுவைத்து அனுபவித்து அவருடைய இருந்துட்டு அவருடைய அவரிடத்துல பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு கொண்டே இருக்க, புதுசா இவா ஏதோ லவ்னு சொல்லிட்டு இருக்கா. இது நிஜமா லவ் இல்ல. வஸ்துதா பார்த்தேன்னா ஒரு 50 வருஷம் கொடுத்துன பண்ண பார்த்தேல, அதுதான் நிஜமான ஒரு அபிப்ராயம். இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பா, அந்தம்மா பாட்டுக்கு சமையல் கட்டில ஏதோ காய்கறி நறுக்கேன்னு அந்த காரியம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்தம்மா மனசு இவர் இடத்துல, இவர் மனசு அவர் இடத்துல இருக்கு. சரீரங்கள் ரெண்டு ரெண்டே தவிர மனசு ஒண்ணுத்தான். அந்தம்மாவுக்கு சகாயம் பண்ணும்னு இவரும், இவருக்கு சகாயம் பண்ணும்னு அந்தம்மாவும் சேர்ந்து இருக்கா. சோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்ய பாவனை இருக்க பார்த்தால, இது ஏதோ லவ்னு சொல்றான் காதல்னு சொல்றான் இல்ல, அந்த ரெண்டும் சேர்ந்து தீர்க்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதனாலதான் நம்ம சாதாரணமாக ஒரு பெண்மணிகளை சுவாசினி சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு சுவாசினி நல்ல எண்ணம் உள்ளவள், வாசனைன்னு எண்ணம். சுமங்கலி மாங்கல்யம், மாங்கல்யம் என்ன, அவர் எப்பொழுதுமே சௌக்கியமா இருக்கணும், அதுவே என்னுடைய ஒரு கருத்து எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவர். ஆகையால் சுவாசினி பூஜை சுமங்கலி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கேல, யாராவது நமஸ்கார தீர்க்க சுமங்கலா பவான்னு ஆசீர்வாதம் பண்றேன். அப்படின்னா வயசார பரியந்தம், 100 வயசு பரியந்தம் ஆத்தக்காரரோட சௌக்கியமா இருங்கோ, சண்டை போண்டா பரவாயில்ல, அது வேற. ஏன்னா விவகாரம்னா சௌக்கியமா ஆனந்தமா ஒரு மனதாக இருங்கோ அப்படின்னு சொல்றது. இப்படி வது என்றும் அதற்கு பிறகு சுவாசினி என்றும் சுமங்கலி என்றும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கிறவாள் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நதியானது பார்க்கவே இல்லை, சமுத்திரத்தை ஒரு நாளும் பார்க்கறது இல்ல. ஆனா பிறந்தண்ணில இருந்து அதனுடைய அபிப்பிராயம் என்ன, சமுத்திரத்தோட சேரது, அத மனசுல கொண்டு ஓடிண்டே இருக்கு. தான் ஓடுற சமயம் சரியான திசையான கூட தெரியாததுக்கு அதுவாக ஓடிட்டு இருக்கு. யாராவது தடை போட்டாலும் அங்கே நிக்கிறத எதுக்காகன்னு, என்னைக்காவது தடை போகாதோ அன்னைக்கு நான் உடச்சுட்டு போக மாட்டேனோ. பாருங்க, ஒரு டேம் கட்டினா அந்த டேமை இடிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு கணமும் அது என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த டேமை இடிச்சு அந்த பக்கம் போகணும் என கூடியதான எண்ணத்திலேயே இருக்கு. இதை நம்ம கவனிக்கல, எப்பாவது ஒரு டேம் விரிசல் விட்டா உடஞ்சு அந்த பக்கம் போயிடும், எதுக்காக சார், என்னமோ ஒரு பிரவாகம் வாழ்நாள் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கு சார், ஓடி ஓடி ஓடி. சில சமயத்தில் 1000 கணக்கான மைலா இருந்தாலும் சமுத்திரத்துக்கு பேரலா ஓடிண்டே இருக்கும். கிட்ட இந்த பக்கம் போனா ஒரு 50 மைல் சமுத்திரத்தை பார்க்கலாம், ஆனா 1000 மைல் ஓடுறது தெரியாது. என்ன நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல, மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தித்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தத்துவத்தக உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பிரம்ம வித்திய, பிரம்ம வித்தியில வேற சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. பிரம்மம் சத்து ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மன் ஏகோ ஏகோ நான் அபரக அப்படின்னு ஒருத்தர் முடிஞ்சு போச்சு. ஒன்றரை ஸ்லோகத்துல பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணியாச்சு பகவான் பாஷ்யகர். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்மன் தான் உண்மை ஜெகத்து மித்யா. ஜீவ பிரம்ம ஏகோ நான் அபரக, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுத்தான் வேற வேற இல்ல, முடிஞ்சு போச்சு. அங்க உபதேசம் பண்றதுக்கு வேற என்ன இருக்கப்போ? அதனால தத்துவத்தக அப்படின்னா ஒவ்வொரு தத்துவங்களுடைய விசாரமும் செய்யணும். ஒவ்வொரு தத்துவத்தை விசாரம்னு சொல்லி சொல்லலாம். சந்தேகம் எந்தெந்த தத்துவத்தை குறித்து சிஷ்யனுக்கு இருக்கோ அந்த சிஷ்யனுடைய தத்துவ சந்தேகங்கள் எல்லாத்தையும் எடுத்து தத்துவ மாதிரி காமிச்சு அதை உபதேசம் பண்ணணும். தத்துவ மாதிரி காண்பித்து உபதேசம் பண்ணணும். தத்துவ புத்தி அதுல இல்லவே இல்லை குருவுக்கு. ஏன்? கடைசியில கைவல் நவனத்தில் எல்லாத்தையும் உச்சாரணம் சொல்லுவார். எப்படி இந்த சிருஷ்டி உண்டாச்சு, எப்படி இதெல்லாம் நிலைப்பட்டது, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்லுவார், கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பை எல்லாம் அப்படிம்பாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பை எல்லாம். இது எல்லாமே அழகான கற்பனை. ஏன் புத்திக்கு உண்டான கற்பனைக்கு பிரகாரம் நான் உனக்கு காட்டினேன், சிருஷ்டி இப்படி வந்தது, இதனால இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு சாஸ்திரம் சில கற்பனைய சொல்றது இந்த சிருஷ்டி. ஏன்னா சிருஷ்டியில தாத்பரியம் இல்ல சாஸ்திரத்துக்கு, ஸ்ருதியில சிருஷ்டிய சொல்றதுக்கு தாத்பரியம் இல்ல. ஏன் அத எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, சிருஷ்டி எப்படி உண்டாச்சு அப்படின்னா பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. ஆத்மனோ ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னிராபிருஷதிபியோன்னம் தஸ்மாத் புருஷ அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரமமா சொல்றது. ஆகாஷம் வந்தது ஆகாஷம் வாயு வந்தது வாயுல இருந்து அக்னி வந்தது அப்படின்னு ஒரு கிரமத்தை காமிக்கிறது. இன்னொருத்த சொல்றது மூணு பூதம் தான் உண்டாச்சு அப்படின்ட்டு. இப்படி இந்த மாதிரி விசாரத்துல பேதம் இருக்கு. அந்த சுத்தியில சொல்றது மூணே மூணு பூதம் தான், இந்த சுத்தியில சொல்றது பஞ்சபூதம்னு சொல்லிட்டு சிருஷ்டி உண்டான சிருஷ்டியானது பஞ்சபூதம்னு சொல்றது. சுத்தி ஒன்னொன்னு விரோதம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் தப்பு அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் தப்புன்னா சுத்திய கேட்காதடா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்ல, சுத்தியில தாத்பரியம் அதுக்கு இல்ல அப்படிங்கறதான் நமக்கு. சுத்தி வந்து நமக்கு இந்த பிரம்ம வித்யால இந்த சிருஷ்டி வித்யாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தாத்பரியம் இல்லை அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்றது, அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றது. மாத்தி மாத்தி சொன்னாலே ஒரு தடவை இன்னைக்கு ஏண்டா வரல அப்படின்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, சரி கொஞ்ச நேரம் ஏண்டா வரல அப்படின்னா சைக்கிள் டயர் கழண்டுச்சு சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சர் ஆச்சு அப்படின்னா ஆமா சார் கழுண்டு பஞ்சர் ஆயிடுச்சு சார், பஞ்சர் ஆகி கழுண்டு போச்சு சார். இப்ப அவன் மாத்தி மாத்தி கதைய சேர்த்துக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொன்ன ரெண்டுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம். டயரும் பஞ்சர் ஆகல, டயரும் கழல. அப்போ அவனுக்கு அதுல தாத்பரியம் இல்லை, ஏதாவது சொல்லி தப்பிச்சுட்டு போனோம். அந்த மாதிரி இந்த கேள்வி அவனுக்கு இருக்கு சிஷ்யனுக்கு. இந்த கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில கொடுக்காம அங்கேருந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது, ஏன்னா போக விட மாட்டான். இருந்தாலும் அப்படின்னு திருப்பி திருப்பி இழுத்து அங்கேயே வைப்பான். அதனால அவனுக்கு இருந்தாலும் அப்படின்ற அந்த சந்தேகம் போற வரைக்கும் உனக்கு சிருஷ்டியில வேற ஏதாவது தாத்பரியம் ஏதாவது சந்தேகம் இருக்கா, இந்த மாதிரி ஆகாஷில வந்தது அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் மாறி போச்சு, இந்த மாதிரி எல்லாம் மாற்றத்தினால இதெல்லாம் உண்டாச்சு, இப்ப சொல்லு உனக்கு புரிஞ்சுதா எல்லாமே? புரிஞ்சது. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகமும் இல்ல. சிருஷ்டி எப்படி உண்டாச்சு, இது கிரமம் புரிஞ்சிருச்சுல? வெரி குட், புரிஞ்சிருச்சு. சரி இப்ப சொல்றேன், அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லணும், அதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. அப்பதான் அவனுக்கு அதுல இருக்கிற ஃபேலசி, அதுல இருக்கிற பிரச்சனைகள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த சிருஷ்டியில இந்த மாதிரி கிரமத்திலையும் இந்த மாதிரி சிருஷ்டியிலையும் உள்ள பிரச்சனைகள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால அத்தியாரோப அபவாத நியாயத்தை எடுத்துட்டு என்ன பண்றாரு, அந்த அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணத்தை கொண்டு வராரு. அசர்பூதாயாம் ரஜௌ சர்ப ஆரோபவத் வஸ்துனி அவஸ்து ஆரோப அத்தியாரோப. அத்தியாரோபம்னா என்ன, அபவாதம்னா என்னன்னு ஆரம்பிக்கிறேன். அத்தியாரோபம்னா முதல்ல என்ன, எற்றி பார்த்தல் எற்றி பார்த்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அத்தியாசக அதஸ்மிந்த புத்தி அப்படிங்கிறார். பகவான் பாஷ்யக்காரர் சொல்றது அதஸ்மின் தத் புத்தி, எல்லாருமே ஒத்துக்கிற அதஸ்மின் தத் புத்தி தான் நான் படிச்சுன்னு சொல்றாரு. முன்னாடி சொன்னாரு பரத்ர பூர்வ திருஷ்டாபாச, பூர்வ பரத்ர பூர்வ திருஷ்டாபாச அப்படிங்கிறாரு. அப்படி வேற இடத்துல பார்த்த பூர்வ, வேற இடத்துல பார்த்த பூர்வத்ர பரதிஷ்ட பர பரத்ர பூர்வ திருஷ்டாபாச, வேற இடத்துல நீங்க பார்த்த பூர்வ திருஷ்ட வேற ஞானமானது பரத்ர நம்ம முன்னாடி இருக்கிற விஷயத்து மேல ஏற்றி பார்க்கறது தான் அவ அத்தியாசம். அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாரு, அதஸ்மின் தத் புத்தி தியவோச்சாம அப்படிங்கிற அத்தியாச பாஷ்யத்துல அத்தியாசத்தை நிரூபிக்கும் போது, இந்த ஏற்றி பார்த்தல் ஒண்ணு இருக்கிறத நிரூபிக்கும் போது, ஏற்றி பார்த்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா வேறு வேறு விஷயத்துல வேறு வேறு விஷயத்தை ஏத்தி பாக்குறது, பாக்குறது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற இடத்துல இருக்கிறதா பாக்குறதுக்குதான் ஏத்தி பாக்குறது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அசர்ப பூதாயாம் ரஜ்ஜம் கயறு, கயர் என்னது பாம்பு இல்லாதது, பாம்பல்லாததான கயர்ல அசர்ப பூதாயாம் ரஜ்ஜம் பாம்பு அல்லாததான கயர்ல சர்ப ஆரோபவது அது பாம்பு அப்படிங்கிற ஏற்றி பார்த்தது, அதுக்கு பேரு அத்தியாச அத்தியாரோப. அந்த அத்தியாரோபத்தை தான் லட்சணத்தை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உதாரணத்தை சொன்னாரு அதுக்கப்புறம் லட்சணத்தை சொல்றாரு. என்னது வஸ்துனி அவஸ்து ஆரோப, வஸ்துனி ஒரு விஷயத்துல அவஸ்து அந்த விஷயம் அல்லாதத ஆரோப ஏத்தி பாக்கிறது, அதுக்கு தான் அத்தியாரோப அப்படின்னு பேரு. அத்தியாரோபம்னா எது எது இல்லையோ அதுல அது அப்படிங்கிற புத்தி, எது எதுவோ அதுல அது அது அல்லங்கிற புத்தி. எப்படி வேணாலும் பாக்கலாம், கயர்ல பழுதுல பாம்ப பாக்குறீங்க, சிப்பியில வெள்ளிய பாக்குறீங்க, இதெல்லாம் அத்தியாரோபத்துக்கு உதாரணங்கள். இந்த மாதிரி 12 வகையான உதாரணத்தை கொடுக்கிறார் பகவான் பாஷ்யக்காரர், 11-12 வகையான உதாரணத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி சிப்பி வெள்ளி இதெல்லாம் ஒன்னொன்னுத்திலையும் ஒரு ஒரு தர்மத்தை ஒரு ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறார். பொதுவா என்னது அத்தியாரோபம் அப்படிங்கறது கயர்ல பாம்ப பாக்குறது, பாம்பு கயர்ல இன்னைக்குமே இல்ல, அது முன்னாடியும் இல்ல இப்பவும் இல்ல அப்பவும் இல்ல அப்புறமும் இல்ல, எந்த காலத்தையும் உண்டாக முடியாது. அப்ப அதுல பாம்பு இருக்கிறதா இருக்கிற புத்தி என்னது எற்றி பார்த்தலா தான் இருக்க முடியும். ஏன்னா இது பாம்பு இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சுட்டி காமிச்ச பின்னாடி அந்த பாம்பு எங்க போகும், ஓடியா போறது, முன்னாடியும் இல்ல இப்பவும் இல்ல. அதத்தான் திருப்பி சொல்றாரு, வஸ்து சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம அஜானாதி சகல ஜட சமூகம் அவஸ்து, வஸ்துனி அவஸ்து ஆரோப அப்படின்னா என்ன அர்த்தம், விஷயத்துல விஷயம் அல்லாததை எத்தி பாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம், வஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வஸ்து அப்படிங்கிற இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னது சிப்பியோ இல்ல கயரோ இல்ல, இங்க இங்க சொன்னது பிரம்மம், உதாரணம் உதாரிக்கப்பட்டது அப்படின்னு ரெண்டு நிலை. முதல்ல உதாரணத்தை சொல்லிட்டு உதாரிக்கப்பட்டதால் அதை எத்தி பாக்குறாரு. உதாரணம் உதாரிக்கப்பட்டதும் என்னைக்குமே சமானமா எல்லா தளத்திலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இருக்கவும் முடியாது. உதாரணமும் உதாரிக்கப்பட்டதும் எல்லா நிலைகள்லையும் பொருந்தாது, அந்த சில அம்சத்தை பொருந்தறத வச்சுதான் உதாரணத்தை நம்ம காமிக்கிறோம். இதுல அப்படி இல்லையே அதுல இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. ஏன்னா உதாரணம் சொல்றோம் பிரம்மத்தை பத்தி, ஒரு சாமி சொல்லும் போது சொன்னார் பிரம்மா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா பிரம்மா அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஆனா உணர முடியும் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டா கரண்ட் மாதிரி அப்படின்னாரு. இன்னொருத்தன் கேட்கிறான் தொட்டா சாக்கடிக்குமோ, பிரம்மம் தொட்டா சாக்கடிக்குமோ அப்படின்னு. அப்படி கேட்கிற அந்த கேள்வியே வந்து என்னது தவறான கேள்வி. காரணம் என்ன, எல்லா நிலையிலும் உதாரிக்கப்பட்டது, இந்த மாதிரி அது பார்க்க முடியாது அனுபவபூர்வமானது அப்படிங்கறத சொன்னாரே தவிர தொட்டா ஷாக்கடிக்குங்கிற சமயத்தை சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப எல்லா இடத்திலையும் பொருந்தாது உதாரணம் உதாரிக்கப்பட்டதும். அதனால இங்க வஸ்து என்னது சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம, சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லப்பட்ட சொரூப லட்சணம் உடையதான இரண்டற்றதான அத்வயம் பிரம்ம, இரண்டற்றதான பிரிவற்றதான பிரம்மம். சரி அந்த அவஸ்துன்னு சொல்லீங்களே விஷயம் அல்லாதுன்னு சொல்லீங்க அது என்னது அப்படின்னு கேட்டா அஜ்ஞானாதி சகல ஜட சமூக, எது அந்த ஜெகத் என்னது அந்த அவஸ்து என்னது, அவஸ்துக்கு சொல்றாரு அஜ்ஞானாதி சகல ஜட சமூக அவஸ்துவோட லட்சணம். அது அவஸ்து எப்படிப்பட்டது, அஜ்ஞானம் முதலிய சகல ஜட சமூக, இந்த ஜட சமூகம் எல்லாமே அஜ்ஞானம் முதலிய ஜட சமூகம் எல்லாமே அஜ்ஞானம் இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொல்லல அவர். அஜ்ஞானம் முதலாக உடையது, அஜ்ஞானம் ஆதி ஏஷாந்தே அஜ்ஞானாதி அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞான ஆதின்னு சொல்லி சொன்னா அஜ்ஞானம் முதலிய அப்படின்னு அர்த்தத்துல சொல்லல. அஜ்ஞானம் எதற்கு ஆதியாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கிறதோ அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லியிருக்காரு. அஜ்ஞானம் ஆதி சகல ஜட சமூக, இந்த காரணமானது எது இந்த ஜட சமூகத்துக்கு? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம்ங்கிற காரணத்துல, காரணத்தினால தோன்றிய காரிய வஸ்து எல்லாமே, அஜ்ஞானம்ங்கிற காரணமும் அதனுடைய காரியம் எல்லாமே அவஸ்து. அப்படி வஸ்துனா சச்சிதானந்தம் சொல்லப்பட்ட பிரிவற்றதான அந்த பிரம்மம், அங்க அத்வயம் அப்படிங்கிறதுக்கு பிரிவற்றது இரண்டற்றது அப்படின்றது, இரண்டற்றது அப்படிங்கறது பொதுவான அர்த்தம், பிரிவற்றது அப்படிங்கிற பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவஸ்து அப்படிங்கிறது என்னது? அஜ்ஞானம் காரணமாக உடைய இந்த ஜகத் முழுவதும், அஜ்ஞானமும் அதன் காரியங்களும். அஜ்ஞானாதி சகல ஜகத் ஜட சமூக அப்படின்னா அஜ்ஞானம் தற்காரிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அஜ்ஞானமும் அதன் காரியமும். அஜ்ஞானம் தூ, அஜ்ஞானம்னா என்னது அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்துக்கு லட்சணம் சொல்றாரு. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்கு பேசணுமே. அஜ்ஞானம்னா என்னது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் தூ சர்வ்யாமணிவதனீயம் திருணாத்மகம் ஞான விரோதி பாவரூபம் எத்கிஞ்சித் இதி வதந்தி அவஜ்ஞஹ இத்யாதி அனுபவாத் தேகாத்ம சக்திம் ஸ்வகுணைஹி நிகூடம் இத்தியாதி சுதேஷ. அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்தோட லட்சணம் சொல்றாரு. இது அஜ்ஞானத்தோட லட்சணம். சததபியா மணிர்வசனியம் திருகுணாத்மகம் ஞான விரோதி பாவரூபம், இது லட்சணம் அவித்யாவுக்கு, அஜ்ஞானத்துக்கு, மாயாவுக்கு லட்சணம். பாவரூபத்வே சதி அனிர்வசனியத்துவம், சத் அசத்யாம் பின்னத்வே சதி சதசத் பின்னத்வே சதி பாவரூபத்வே சதி அனிர்வசனீயம் அனிர்வசனீயத்துவம். இது வந்து லட்சணம், குறிப்பு. எதுக்கு? அஜ்ஞானத்துக்கு, அவித்தைக்கு. இந்த அவித்தையுடைய குறிப்ப ஒரு ஒரு பதத்தையும் நம்ம விசாரம் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நால்வேறு இயற்கை பதினோரு மூவரோடு ஒன்பதிட்டு இரட்டிய உயர்நிலை பெரிய, அதாவது என்ன குறிச்சிக்க, 33 கோடி தேவர்கள்லாம் யாரை பிடிக்கும்னா, சூரியர்கள் 12, ருத்ரர்கள் 11, அட்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவர் 2. இதுதான் 33 கோடினா குரோர்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல. ரொம்ப பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, 33 கோடி. 12, 11, 8, 2 கூட்டினா 33 வந்துருச்சா?
4: 8
3: அட்டவசுக்கள், அட்டவசுக்கள் பேர்.
4: 11
3: ஏகாதச ருத்ரர்கள், ருத்ரர்கள் அதாவது அது ஒரு குரூப், ஏகாதச ருத்ரர்கள் ஒரு குரூப். அது ஏகாதச, ஏகாதசன
2: 11,
3: சூரியர் 12, அட்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. இவங்களுக்கு தான் 33 கோடி தேவர்கள்னு பேர். கீதையினே அதான், இதெல்லாம் வந்து சைவத்துக்கும் வைணவருக்கும் வேறுபாடே கிடையாது. கீதையை படிச்சாலும் இதுதான் வரும். பகவத்கீதையில வருது இல்லையா, 33 கோடி தேவர்களை பற்றி பகவத்கீதையில வருதே. அப்ப அவரும் பகவானும் இதே தான் டெபினிஷன் கொடுக்கிறார். சைவத்துல என்ன கொடுக்கணுமோ அதே டெபினிஷன் தான் அவர் கொடுக்குறார். அந்த 33 கோடி தேவர்களை பாரு என் அங்கத்துல அப்படி விஸ்வரூப தரிசன யோகத்துல சொல்றாரு இல்லையா. நிறைய விஷயங்கள் கோயில் சைடு ஆகும், சைவத்துக்கு மைனவுக்கு ஒன்றும் பேதம் இல்லை. சில இடங்கள்ல தான் வந்து இந்த கொள்கை விளக்கங்கள்ல தான் வேறுபடுமே ஒழிய, நிறைய இடத்துல பேனா ரெண்டுக்கும் பேஸ் வந்து வேதம் தான். வேதம் வந்து ரெண்டு பேருக்கும் அடிப்படை தானே, அதனால இங்க வந்து சில இது கான்ட்ரவர்சி வராது.
4: கப்பில விஷ்ணு வச்சிருவாங்க
3: அது வேற, நம்ம சொல்ற அர்த்தம் வேற, நம்ம விஷ்ணுங்கிறது நம்ம சொல்ற இன்டர்பிரேஷன் வேற. எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது நாம வேற மாதிரி பண்றோம், அவங்க வேற மாதிரி பண்றாங்க, அவ்வளவுதான். அது எல்லாத்துலயும் இயற்கை தானே, இல்லாத அது வந்து எல்லாத்துலயும் இயற்கை தான். ஒரு கோயில், ஒரு கோயில் நடத்தினா நாலு ட்ரெஸ் இது, நாலு ட்ரெஸ் நாலு விதமா இன்டர்பிரேட் பண்றாங்க. இது நேச்சர் தானே, இது இது வந்து பெரிய அன்யூஷியல் திங் ஒன்றும் இல்லையே. அது போல அந்த அந்த தாற்பரியம், இந்த பிராணக்கலைகளை நம்ம அணுகும் போது என்னங்கிற புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அங்க வரக்கூடிய கேரக்டர், அதாவது அங்க அந்த பிராணங்கள்ல வரக்கூடியதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான குடிக்காது. அந்த 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரளயாகல வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆன்மாவை தான் அங்க நியமிக்கிறார் அவர் தான். அதுக்குதான் அந்த சித்தாந்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியாம போய் நம்ம போய் விளையாடக்கூடாது. அவர் தான் வந்து, அவருக்கு தான் கல்யாணம் உண்டு. அந்த முழு முதற் கடவுளா இருக்க சிவபெருமானுக்கு கல்யாணம் எல்லாம் கிடையாது. கல்யாணம் யாருக்கு? இவருக்கு தான். இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் கைலாய மலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அவருடைய அவரை வந்து கட்டாயமாக நாம் வணங்குகிறோம், வணங்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த நம்மை போன்ற எத்தனையோ உலகங்கள் அவருடைய ஆளுகைகள் இருக்குது, ஆனா அவரும் யாரு? நம்மை போன்ற ஒரு ஆன்மா தான். அவரும் தியானிப்பார். ஆமா, திருவிளையாடல் நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. புராணங்கள்ல திருவிளையாடல் சொல்றதெல்லாம் இவருடையதான். அந்த முழு முதல் அல்மைட்டி காடுக்கு ஒண்ணு கிடையாது. அவர் தான் எனக்கு எந்த விதமான உடமையும் எடுக்கிறதே இல்லையே. ஆனா அது ஒரு பெரிய, அதுக்குதான் அந்த தத்துவம், நம்ம சமயத்தை பற்றி சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அங்க வந்து நிறைய நின்று சொல்ல போனா, அந்த இது வந்து நாம இருக்கக்கூடிய லோகங்கள் பிரகிருதிமாய லோகங்கள்னு சொல்லப்படும். பிரளயாகல லோகங்கள், விஞ்ஞானகல லோகங்கள்ல நடக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வரவே வராது. இதே மாதிரி ஒரு இடத்தையும் ஒரு இல்லையா, இப்ப இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தா கனடாவிலேயே ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, டிவிலேயே பேப்பர்லயும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த பூலோகத்துல உள்ளவங்களுக்கு இந்த 24 புவனங்கள்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரும் இந்த தேவர்களும் நடத்தக்கூடிய செய்தி மட்டும்தான் நமக்கு ரீச் ஆகும். இது இல்லாத செய்திகளும் நடந்துகிட்டே இருக்குது. அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல உள்ள உலகங்கள், பிரளயகல உலகங்கள், விஞ்ஞானகல உலகங்கள், அந்த உலகங்கள்லயும் சில சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த சம்பவங்கள் இந்த பூலோகத்துக்கு வருவதில்லை, வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எதை எதை நமக்கு தெரிய வைக்கணுமோ அதை மட்டும் தான் தெரிய வைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு சைவ கொள்கையில. இப்ப அதே போல சில பேர் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவனும் வந்து கழுத்துல பாம்பை போட்டிருக்கிறான், அவன் வந்து அவனும் ஜெபம் பண்றான், கையில ருத்ராட்ச மாலை வச்சிருக்கிறான், நெத்தியில விபூதி பூசிருக்கிறான், இப்படி கேட்கிறான். அப்ப அவன் கையிலயும் ஒரு ஜெப மாலை இருக்குது, நீங்க அவரை தானே கடவுளா வணங்குறீங்க, அப்படியானால் அவர் யார ஜபிக்கிறார்? யாருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கல, மாணிக்க வாசகர்கிட்ட புத்தர்கள் கேட்கிறாங்க இந்த கேள்வி. மாணிக்க வாசகருக்கும் புத்தருக்கும் நடந்த விவாதத்துல புத்தர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சொல்ல அது பதில் என்னன்னு கேட்டா, அது கடைசியில் அந்த வாழ்க்கை என்ன வரும்னா, சில ரகசியங்களை வந்து அந்த சிவ தீட்சை இல்லாமல் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது வரும்போது உணர்த்துவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தீட்சை பண்ணிட்டு உணர்த்துவேன். அப்ப என்னன்னு கேட்டா, அவரும் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மேல உள்ள தலைவன் அனந்த தேவரை ஜெபிக்கிறார். அவர் அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார், அனந்த தேவர். அவருக்கு மேல சதாசிவர் இருக்கார். இந்த ஹைரார்க்கின்னு சொல்றவங்க அந்த ஹைரார்க்கி. ஆகவே அப்ப அவரும் என்னன்னு கேட்டா, அந்த அவரும் என்ன கிளாஸ் ஆஃப் சோல்ஸ் வரும்போது பிரளயாகலம் தான் வருது. அவர் வந்து அவர் ஸ்ரீகண்டம் யார வந்து நம்ம உருவமூர்த்தியாக வழிபடுறோமோ அவர் யாருன்னு கேட்டா, அவர் இந்த நம்மளை விட உயர்ந்த வர்க்கத்து ஆன்மாக்களை ஒருத்தராகிய பிரளயாகலர் என்ற வர்க்கத்தை சார்ந்தவர். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன், இப்ப எங்க இந்தியால வைப்பாங்க கவர்மெண்ட்ல சி கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, பி கிரேடு, டி கிரேடு, சி கிரேடு, பி கிரேடு, ஏ கிரேடு வைக்கிறாங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இது என்னன்னு கேட்டா, இப்ப சி கிரேட கண்ட்ரோல் பண்றவன் பி கிரேடா பி கிரேடா தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கு சட்டத்துல. என்னுடைய கிளாஸ் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? இப்ப பி கிரேட கண்ட்ரோல் பண்ற ஆபீசர் ஏ கிரேடா தான் இருக்க முடியும். அப்படிதான் நிர்வாகத்தை சொல்றீங்க. இதே தான் கான்செப்ட். அதே போலதான் பிரளயாகலர் தான் சகலரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பிரளயாகலரை கண்ட்ரோல் பண்றவங்க விஞ்ஞானகரர். இந்த மூவரையும் கண்ட்ரோல் பண்றவர் தான் அந்த அல்மைட்டி லார்ட். இதெல்லாம் அந்த தாத்பரியங்கள். ஏன்னா சில பிரிலிமினரி தெரியாம நம்ம இந்த புராணங்களை எடுத்துக்கொண்டு நாம என்னத்தையோ ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மாணிக்கவாதம் தெளிவா சொல்றாரு. அப்புறம் அவங்களுடைய புத்தர்களுக்கு சிவ தீட்சை செய்துவிட்டு அங்க என்ன எப்படி முடியுது, அருமையா முடியும். அவர்களுக்கு அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்தவுடன் அங்க அருமையான ஒரு, அது ஒரு நாள் சொல்லட்டுமா, முழுமையே சொல்லிடுறேன். அது பத்தி என்ன எல்லாரும் நூலை கிடைச்சி படிக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்பொழுதுதான் அந்த அந்த பௌத்த மன்னன் இருக்கானே, அவனுடைய மகள் பிறவி தொட்டு உண்மையாக இருந்தவள். அந்த பிறவி தொட்டு உண்மையாக இருந்தவளுக்கு அங்க நயன தீட்சை செய்து வைத்து அவளை பேசும்படியாக செய்கிற, பேசும்படியாக செய்து விட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு உன்னுடைய மகளே பதில் சொல்லுவான்னு சொல்ற. இவருடைய தீட்சையினால அவருக்கு அந்த பெண்ணுக்கே ஞானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பௌத்தர்கள் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றா, மாணிக்க வாசகர் கேள்விக்கு யார் பதில் சொல்றான்னா, இந்த பௌத்த மன்னனுடைய மகளே பதில் சொல்றா. அப்படி வச்சா ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அது வந்து டிஸ்பியூட்டேஷன் வித் சிலான் புத்திஸ்ட் எழுதுவார் இங்கிலீஷ்ல, டிஸ்பியூட்டேஷன் வித் சிலான் புத்திஸ்ட் அப்படின்னு, பௌத்தரை வாதில் வெந்த சருக்கம். அது ஒரு அருமையான ஒரு வரலாறு. அதனால நிறைய விஷயங்களை நாம அந்த கான்செப்ட் தெரியாம நாம போய் என்ன பண்றோம்னா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மக்கள், எப்பயுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன அர்த்தம், தன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் சட்ட விரோதமாக போகும்போது உங்களை திருத்தணும், அதனுடைய கடமை இல்லையா? நல்லவர்களை ஆதரிக்கணும், அதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இயக்கம். அதன் வழி என்ன செய்யறாருன்னா, இந்த ஏன் அதை செய்கிறார், இது நான் சொல்லக்கூடிய வரலாறு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கோயில் புராணம், அதாவது இந்த புராண கதைகளுக்கு நான் திருமுறைகள்ல வரக்கூடிய அந்த புராண வரலாறுகளுக்கெல்லாம் திருமுறைகளில் வெறுமன நிறைய டெவலப் பண்ண மாட்டாங்க, அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நமக்கு மூன்று புராணங்கள்ல தான் வரும். திருமுறைகளில் வரக்கூடிய இந்த மூன்று புராணங்களையும் வராத கதைகளும் உண்டு. ஆனால் பெரும்பாலும் ஒரு 90% கூட சொல்லலாம், 90% நமக்கு வந்து குறிச்சுக்கிடுங்க, கந்த புராணம், காஞ்சி புராணம், கோயில் புராணம். கந்த புராணம், காஞ்சி புராணம், கோயில் புராணம்.
4: கோயில் புராணம்
3: சிதம்பரத்தை பற்றி அதை ஆதரவு அறிக்கிறீங்க. கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியர் உங்களுக்கு தெரியும், காஞ்சி புராணம் சிவஞான முனிவர், கோயில் புராணம் உமாவதி சிவம். எட்டு சாஸ்திரங்களை நமக்கு அருளி செய்த உமாவதி சிவம் தான் கோயில் புராணத்தை செய்த. இது வந்து ஒரு அறிஞர் மட்டும் இல்ல, எல்லா அதாவது ஒரு திருமுறை ஆசிரியர் மட்டும் இல்ல, இந்த செய்தி வந்து திருமுறையில வரும், திருப்பல்லாண்டுல வரும், பெரிய புராணத்துல வரும், திருவாசகத்துல வரும், திருமந்திரத்துல வரும், எல்லாத்துலயும் வரும். இப்போ அதனுடைய வரலாறு என்னன்னு கேட்டா அது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்து அவர் அந்த மாதிரி செய்யறார் அப்படின்னு கேட்டா, சில விஷயங்களை உணர்த்துவது. எப்பொழுதுமே சில விஷயங்களை வந்து ஆன்சர் சொன்னா கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயத்த வந்து நான் சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்முடைய அனுபவத்தில் சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கலாம்னு தோணும். சில விஷயங்கள் என்ன வரும்னா, நமக்கு ஒரு அனுபவம் வரும்போதுதான் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியும். அதனால சில விஷயங்களை வந்து அப்படிதான் சொல்ல முடியும். அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதான் வேடிக்கையா சொல்வேன், ஒரு கம்பெனிக்கு போனா கூட என்ன சொல்றான், நீ எந்த கம்பெனியில வேலை பார்த்த, அங்க எவ்வளவு சம்பளம் வாங்கின, இங்க எவ்வளவு எதிர்பார்க்கற, அப்படிதான் டேட்டா கொடுக்குறீங்க, ரெஸ்யூமேலாம் அப்படிதான் கொடுக்குறீங்க எல்லாம். அப்ப என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கும்போது சில விஷயத்த டக்குன்னு புடிச்சுக்க முடியும். அது போல சில விஷயங்கள் நமக்கு வந்து இப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம பாக்குறோம், நம்ம அப்பா சொன்ன விஷயத்த நம்ம அப்பா ஏத்துக்க மாட்டோம், ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு அடிபடும் போது நம்ம அப்பா சொன்னது உண்மைன்னு தெரியும். ஏன்னா அந்த அனுபவம் அதான் சொல்ல, an ounce of practice is worth a pound of theory. An ounce of practice is worth a pound of theory. அது போல என்ன செய்யறாருன்னா, அந்த தாரகாவனத்து முனிவர்கள் இருக்கிறாங்க. அப்ப புராணக்கதைகளுக்கு வரும்போது நீங்க என்னெல்லாம் வச்சுக்கணும், இந்த ரூடிமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புராணங்களிலே சொல்லப்படுகின்ற ஹீரோ வந்து நாட் தி அல்மைட்டி காட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அந்த முழுமுதற் கடவுள் யார் வழியாக அருள் செய்கிறாரோ அவரு வந்து ஆன்மாக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக சில திருவிளையாடல்களை செய்கிறார். அந்த வகையில தாரகாவனம்னு ஒரு இடம், அந்த தாரகாவனத்து ரிஷிகள், அது தாரகாவனம் வந்து இந்த மத்திய பிரதேச இருக்குன்னு இப்ப எழுதுறாங்க, சொல்லக்கூடிய அந்த இந்தியாவில் எங்க இருக்குன்னா இட் இஸ் நவ் இன் மத்திய பிரதேஷ். அங்க வந்து நிறைய ரிஷிகள் இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டதே ஒரு 10,000 ரிஷிகள். அந்த 10,000 ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டா, வேதத்தை நன்றாக படித்திருக்கிறார். வேதத்துல எந்த கேள்வி எந்த மூலையை கேட்டாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வேதத்தை மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. வேத அத்தியனம், வேத அத்தியனம் ரொம்ப முக்கியமான ஒன்று, அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடாது, அது நிறைய பண்ணாதான் வர முடியும். அப்படி நன்றாக வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தவறான முடிவுக்கு வர்றாங்க. அதாவது சிவபெருமான் வேதங்களின் மூலமாக உணர்த்திய கொள்கைகள் அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, எந்த வேதத்துல எந்த பகுதியை கேட்டாலும் அவனால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு வேதத்தை மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை ரிஷிகளுமே. அவர்கள் 7 தவறான கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான கொள்கைகள் என்ன என்று கேட்டால், ஒன்று வந்து அதாவது வேத கொள்கையின் பிரகாரம், அப்ப வேதங்கள் எத்தனையோ ஸ்லோகங்களை உடையது, அப்ப அது எத்தனை இன்டர்பிரேஷன் இடம் வரும். ஆகையினால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் கொண்டிருந்த தவறான கொள்கைகள் மொத்தம் 7 கொள்கைகள். அது என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து யூனிவர்ஸ் ஆஸ் இட் இஸ் எட்டர்னல், இந்த உலகம் நித்தியம், இந்த உலகத்திற்கு அழிவு என்பது வராது. ரெண்டாவது, இந்த ஆன்மாக்களுக்கு என்று ஒரு தலைவன் இல்லை. மூணாவது, சிவன் மற்ற எல்லா கடவுளர்களும் ஒரு ஆன்மாக்கள் தான், எது நித்தியம்னா வேதம் அலோன் இஸ் நித்தியம்னா அதான் பெரிய விஷயம். அவன் சொன்னது என்னன்னு கேட்டா, ஒன்லி த வேதாசார் எட்டர்னல். அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட கிரியைகள் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த வேத கொள்கையின்படி நாம் நடந்து கொண்டால் நாமே கடவுளாக ஆக முடியும். கடவுளுக்குள்ள எந்த தன்மைகள், பை ஸ்ட்ரிக்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் தி கிரியாஸ் இன் தி கிரியா காண்டாதி வேதாஸ் வி கேன் ஆல்சோ பிகம் டிவைன். அது வந்து வேதத்தில் கர்மகாண்டம்னு பேர், அதுக்கு பேர் கர்மகாண்டம். கர்மகாண்டம் மீன்ஸ் தி செரிமோனியல் பார்ட் ஆஃப் தி வேதாஸ், தி செரிமோனியல் பார்ட். இன்னொன்னு ஞானகாண்டம். ஞானகாண்டங்கிறது கொள்கை விளக்கத்தை செய்யாத உபனிஷத்துக்கள். இவங்களுடைய கொள்கைக்கு என்ன பேர்னு கேட்டா, இவங்க கொள்கை இருக்காங்களே இவங்களுக்கு பேரு பூர்வ மீமாம்சான்னு பேர். பூர்வ மீமாம்சா, இந்த பூர்வ மீமாசு என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைய யார் உருவாக்குனார்னா, ஜெய்மினி அப்படின்னு ஒரு முனிவர். இந்த ஜெய்மினிங்கிற ஒரு முனிவர் வந்து இதுதான் வேதனுடைய கொள்கை என்று அவர் சொன்னார். இப்ப என்ன கேட்டா, இறைவனுக்கு அவர்களை திருத்த வேண்டியது கடமையாகிறது. எப்பொழுதுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்களேன், இப்ப நான் ஒரு ஆசிரியர், ஒரு 40 பிள்ளைகளுடைய ஆன்சர் பேப்பரை நான் பாக்குறேன். பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, இவன் 40 மார்க் தூக்கி வச்சிருவேன், இவன் 50 மார்க் தூக்கி வச்சிருவேன், தூக்கி வச்சிருவேன். ஒருத்தவன் ஒரு பையன் மார்க் 99, உடனே எனக்கு வந்து தூக்கி வைக்க மாட்டேன், இவன் ஒரு மார்க் எங்க விட்டான்னு பார்ப்பேன். 40 மார்க் எடுத்து பார்ப்பேனா, நானு 99 ஸ்கோர் பண்ணிருக்கானே, அப்படியானால் அந்த ஒண்ணு என்ன தப்பு பண்ணிருக்கானு ஒரு ஆன்சைட்டி வாதியாருக்கு வரணும், இல்லைன்னா உண்மையான வாதியார் இல்ல அவரு, அப்படிதானே. அப்ப என்ன பண்றாரு, நான் அருளி செய்த வேதத்தை இந்த அளவுக்கு தளபாடமா படிச்சு வச்சிருக்கிறான், ஆனா இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், நான் என்ன முடிவு சொல்லிருக்கேன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன சொன்னாரு, அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டா, வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகள் ஞானத்தை கொடுக்காது. அது மட்டுமல்ல, அந்த வேதத்தில் அந்த கர்ம வினை என்பது இருக்கே, அந்த வினை என்பது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை செய்வதனாலேயே வினை நீங்கிவிடும். அது வேதத்தினுடைய கருத்து இல்லை என்பதற்காக என்ன செய்யறாருன்னா, இது உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா என்ன சொல்லுவான்னா, எல்லாம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். உடனே நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான், இன்னொன்னு கோட் பண்ணுவான். இந்த திருக்குறள் எப்படி நடக்குது, அதாவது திருக்குறள் எடுத்தாச்சுன்னா அவர் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை சொன்னவரும் திருவள்ளுவர் தான். இன்னொரு குறளை என்ன சொல்றாரு, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடைய. ஒருத்தன் தன்னுடைய சாமர்த்தியத்தினால என்னென்னோ வச்சா கூட அவன் நூல்களை ஒழுங்கா படிக்கிறானா அவன் சொல்றதை கேட்காதங்கிற. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கேளுங்கிறாரா கேட்க கூடாதுங்கிறாரா, ரெண்டுமே திருக்குறள் தான் இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னொன்னு, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும். படிக்காத ஒருத்தர் அவனுடைய பேச்சு திறமையினால என்னவோ ஜாடமாடையா சொல்லுவான், அது கண்ணு கால மூக்கெல்லாம் வைப்பான், ஆனா அது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், பட் டோன்ட் ஹியர் இட் அப்படிங்கிறார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். ரெண்டுமே திருக்குறள் தான் இருக்கு. அப்ப என்ன, அப்ப திருவள்ளுடைய கருத்து என்ன, கேளுன்னு சொல்றாரா கேட்க கூடாதுங்கிறாரா, இன்னும் புரியல. அதான் நம்ம பார்க்கணும். அங்க என்னன்னு கேட்டா, கருத்து அங்க ஒரு நுட்பமான கருத்து இருக்கு. எல்லாருமே இந்த குரல் சில குரல் எடுத்துக்கிடுவாங்க, எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, யாரு என்ன சொன்னாலும் கேளு. அது யாருக்கு அரசவையில எங்க, அது யாருக்கு சொல்றாருன்னு பாக்கணும். அங்க சொன்ன குரல் எதுக்குன்னு கேட்டா, ஒரு அரசனுடைய அவைக்களத்துல மந்திரிகள் இருப்பாங்க, கலை வல்லுநர் இருப்பாங்க, வைத்தியர் ஒருத்தர் இருப்பாரு, ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாரு, சேனாதிபதி இருப்பாரு, மந்திரி இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க அவைக்களத்துல.

0: கொடுக்கறது போது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா அந்த இடத்துல மன்னன் என்ன சொல்லக்கூடாது, போரை பற்றி பேசிய வேண்டிய பேச வேண்டிய சேனாதிபதி தான், நீ ஜோதியன் உட்காருன்னு சொல்லக்கூடாது. அது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அங்க அரசியல்ல அரசவையில இருக்கக்கூடிய எல்லா கலையிலும் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு கலை பற்றி ஒருவன் பேசும் பொழுது இன்னொரு கலையை சார்ந்தவன் அது பற்றிய கருத்து சொன்னாலும் மன்னன் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு மன்னனுக்கு சொன்னாரே ஒழிய ரோட்ல போன கருப்பனும் சுப்பனும் கேட்கணும் அர்த்தம் இல்லைங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில அரசியல் அமைச்சியல் சொல்ற. அப்ப பாக்கணும், அப்ப திருக்குறள் அப்படி படிச்சாதான் தெரியும் எந்த அதிகாரத்தை ஏன் சொல்ற, இங்க யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா எவன் சொன்னாலும் கேளுன்னு அர்த்தமா. ஒரு சின்ன ஒரு தமிழ் நூல்ல 1300 பாட்டுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப எவ்வளவு வேதம் விரிந்தது, அதுல வந்து எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு எங்கெங்க எக்ஸம்ஷன் இருக்கு என்னங்கிறத பாக்கணும் இல்லையா. ஆகவே தவறான கொள்கையை சொன்னா இவனுக்கு போய் அவனுக்கு அறிவுறுத்துறான்னு அவன் கேட்க மாட்டான். அதெல்லாம் அவன் பட்டாதான் தெரியும், சில பேர் சொல்ல முடியும் நீ பட்டாதான் தெரியும். அதெல்லாம் என்ன பண்ற ஒரு திருவிளையாடல் பண்ற, அங்கதான் என்ன பண்றாருன்னா அந்த ரிஷி பத்தினிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் பூர்வ ஜென்மத்துல செய்த சில வினைகளை இந்த ஜென்மத்துல வந்து கூட்டுற. அதாவது சைவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் செய்கின்ற வினை இறைவன் தான் கூட்டுகிற, ஆனால் எப்போது கூட்ட வேண்டும் என்பது அவர் தான் முடிவு பண்ற. அது எப்படி வராது, ஸ்ட்ரிக்டா அதை செய்த ஆர்டர்ல வராது. இப்ப நான் சொல்லிடுறேன், 101வது பிறவிக்கு முன்னாடி நம்ம செய்த வினை முதல்ல பலனை கொடுத்த பிறகுதான் 99வது பிறவிக்கு முன்னாடி செஞ்சது வரும்னு அப்படி கிடையாது. நம்ம ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ண வந்து பாருங்க, அந்த ஆர்டர்ல வராது. அது என்ன வரும்னா, அவரு இந்த உலகத்துல என்ன நடக்கணும் சண்டை பண்றாரோ அந்த வினைகளை இந்த காலத்தை குரோனோலாஜிக்கல் ஆர்டர்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. அந்த குரோனோலாஜிக்கல் ஆர்டர்ல வினை வந்து பலனை கொடுக்காது, அது சிவபெருமான் தான் ரெகுலேட் பண்ணுவார். அதனாலதான் அதுக்கு என்ன பேரு, வினைகளை கூட்டுவிப்பவன் பேரு. வினைகளை கூட்டுவிப்பவன் தான் சிவன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவாணிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திங்களூர் தனிலென்றும் திருமறையோர் பின் செல்ல, பைங்கன் விளை தனிப்பாக திருப்பழ பதிபூந்து. தங்கு பெறும் காதலோடும் தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்பு உற வணங்கி முன்னின்று போற்றி செய்வார் திருப்பழ பெருமானவர் பாடப்படும். நாவுக்கரசருடைய பெயரை அப்பூதியார் ஊர்தோறும் விதிதோறும் பந்தல்தோறும் எழுதி வைத்தார். நாவுக்கரசர் அப்பூதியருடைய பேரை ஒரே இடத்துல எழுத போறார், ஆனா அது உலகம் உள்ள அளவு அது இருக்கு. அந்த பந்தல் இருந்த இடம் நீ தெரியாம போயிடுச்சு, தெரு இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு, கொலை இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு, ஆனா திருநாவுக்கரசர் அப்பூதியாருடைய பேரை எழுதி வச்சாரு. அந்த பதிகம் சைவருடைய உள்ளத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, தேவார இயற்றிலும் சரி, பாட்டிலும் சரி, இன்று நிலைவு வருது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை அப்படி செய்கிறார். சீக்கிர பெருமானார் சொல்ல போறார் அதே சந்தம். இதுவும் கட்சியாக கழிப்பா இந்த பரிந்தக்கடா பண்ணிலேயே பாடத்தக்க வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது.
4: உடை மாலை மதி கண்ணீரி தடையொக்கடற்கி அடை மாலை சீல அப்பூதி அடிகள் தம்மை
3: நடை மானச் சிறப்பு நடை ஒழுக்கு அப்பூதி

0: வெகுவாக சிறப்பித்தாராம். நன்மை கூறி தீர்ந்தவர் சொன்னார் பாருங்க, தமிழ் நன்மையை தருமா? நிச்சயமா நன்மையை தருகிறார். கூறி நன்மையே விளை தீம் தமிழ் தேர்கோல இனிமை இனிமையும் தரும். சொல்லும் இனிமை, பொருளும் நன்மையை தரும். துடைமாலை திருப்பதிக சொன்னாலை பாடுங்கள். இந்த கடைசி பாட்டுல குஞ்சி பூவாய் என்ற சேவடியாய் கோடியே இல்லுவோம், அஞ்சி போய் கழிமிலிய அடல் ஓம்பு மப்பூதி குஞ்சி பூவாய் என்ற சேவடியாய் கோடியே கோடியே என ஏற்றுக்கொள். அவன் பூதி உன்னுடைய திருவடியே தனது சிரத்திலே பூவாக சூட்டி உள்ளான், அவனை ஏற்று அருள்வாளிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார் நாவுக்கரசர். அவரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு அப்பூதியாரிடத்திலே பிரியா விடைபெற்றுக் கொண்டு பிற தலங்களுக்கு எழுந்து கொள்கின்றார்.
1: எழும் பணியும் இளம் பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும் பணி மேற்கொண்டருளி திருச்சோற்று துறைமுதலா தழும்புரு கேள்மையில் நன்னி தானங்கள் பலபாடி செழும் பழ திரை கோவில் திருத்தொண்டு செய்திருந்தார்.
0: திருச்சோற்று துறை போய் பாடுற திருச்சோற்று துறையில ஒரு திருநேரிசை திருநிறுத்தம் திருக்குறள் திருத்தாண்டவன் அதுக்கு பயணத்துக்கு அஞ்சு பதியம், திருப்பயணத்துக்கு எல்லா வகையிலும் பதியம் கிடைச்சிருக்கு. பண்முறையில ஒண்ணு, பழந்தகராக பண்ணல ஒண்ணு, திருநேரிசையில ஒண்ணு, திருவிருத்தத்துல ஒண்ணு, இவையெல்லாம் நான்காம் திருமுறையில அடங்கும். அஞ்சாம் திருமுறையில திருக்குறந்தொழி ஒன்று, ஆறாம் திருமுறையில திருத்தாண்டம் ஒன்று. ஆக ஐந்து பதியங்கள் பயணத்துக்கு அருளப்பட்டுள்ளன. சோட்டுத்துறைக்கு நான்கு பதியங்கள் அருளப்பட்டுள்ளன. பயணத்திலே தங்கியிருக்கலாம். இப்ப நல்லூர் பெருமான நினைக்கிறார், அவர் தானே இவருக்கு அவருடைய திருமுடி மீது திருவடியை சூட்டியவர். நல்லூர் பெருமானுடைய அருள் பெற்றவரை திரும்ப நல்லூர் சொல்றார். சாலநாள் அங்கம் வந்து ரொம்ப நாள் அமர்ந்த இடம் பயணம், ஆவடுதுறையில பல நாள் தங்கினார்னு சொல்றார். இப்ப திருப்பயணத்துல ரொம்ப நாள் தங்கினதை சொல்றாரு. போல திருநாவுக்கரசர் நிறைய நாட்கள் தங்கின தலங்கள்ல பயணம் ஒண்ணு உண்டு, ஆவடுதுறை உண்டு, நல்லூர் உண்டு, பழையாறை வடதறிவு, இதெல்லாம் நம்ம சரீரத்து மூலமா அறிகின்றோம். சாலநாள் அங்கம் வந்து தம் தலைமையை தாழ்வீச ஆலமார் மணிமிடற்றார் அணிமல சேவடி நினைந்து சேலுலாம் புனற்பொன்னி தென்கரை ஏறி சென்று கோலனில் மணிமாட திருநல்லூர் கூறினார். அந்த பெருமாள் வணங்கிட்டு இருக்கும் போது இப்ப திருவாரூர் பாடுறதுன்னு ஆசை, இந்த ஆசைப்படுறது திருநல்லூர்ல அங்கணைந்து தம் பெருமான் அடிவணங்கி ஆறாது பொங்கிய அன்போடு திளைத்து போற்றி செய்து பணி செய்யும் நாள் தங்கு பெரும் காதலினா. இப்படி திருவாரூர் போகணும்னு நினைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும் காதல், தங்கு நிலை பெற்ற பெரும் காதல், தங்கி இருக்கிற காதல், ஓடி போயிடல அந்த காதல். அந்த அன்பு பாகேஸ்வருடைய உள்ளத்திலே நிலையா இடம் பெற்று இருந்தது. அந்த அன்பு நிலை பெற்று இருந்ததுனாலதான் திருவாரூர் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. ஏன்னா திருவாரூர் எல்லாரும் பார்க்க முடியாது. திருவாரூர் அப்பேற்பட்ட தலம், அடியவருக்கு அடியவரை ஆக்கக்கூடிய தலம். ஆகவே தங்கு பெரும் காதல்னு சிறப்பித்து சொல்ற ஏழை தலங்களுக்கும் திருவாரூருக்கும் தனிச்சு வித்தியாசம் உண்டு. ஏழை தலங்களோட பல மடங்கு உயர்ந்ததனும் பூங்கோவில் என்று அழைக்கப்படும் திருவாரூர் திரு தாமரைமே விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவறியார். அதை சொல்றாரு பாருங்க, பிரம்ம விஷ்ணுக்கும் அறிய வராதவர் அறிவருக்கு அறிய திருவாரூர் தொடர் இணைந்தார். போகும்போது நல்லூர் பெருமானுடைய அருள் விடை பெற்றுக் கொண்டே செல்கின்றார். நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையார் வல்லூர் தலைக்கரத்தால் பயிலுமிடம் பல பணி போறவையில் பழையாறு வருது. பழையாறையில வடதளி மேற்றளி அதற்கு மொழியூர்னு ஒரு தலம் இருக்கு. இது மூணும் சேர்த்து பழையாறையா கருதப்படும். ஆகவேதான் பல்லூர்னு சொன்னார். பழையாறை பல்லூர் பல்லூர்னா அந்த ஊருக்குள்ளே மூணு தரம் இருக்கு. சொல்லூர் ஒரு தமிழ் பாடி, சொல்லா பொருந்திய வளப்பம் இருந்த தமிழ் மாலை அத பாடினாராம். வலஞ்சுழியை துருதேற்றிய திருவலஞ்சி சிறப்புடைய ஒரு திருத்தலம். இந்திரனா தாவிக்க பெற்ற வெள்ளருக்கு விநாயகர் அங்கு வலஞ்சுழி விநாயகரா எழுந்துள்ளார். இந்த தலத்திலேதான் ஏரண்ட முனிவர் ஒரு துவாரத்திலே நுழைந்த காவிரி நீர் மீண்டும் வெளிவருவதற்காக தமது இன்னுயிரையும் மீண்டு தியாகம் செய்தார். ஆகவே காவிரி வலஞ்சுழித்து எழுந்தது. ஆகவே திருவலஞ்சுழி என்று இந்த தலம் அறியப்படுகிறது. இந்த தல தேவாரங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரசித்தியான தேவாரங்கள். திருநாவுக்கரசர் மூன்று பதிவுகள் பாடியிருக்கிறார். விஞ்ஞான சம்பந்தர் மூன்று பதிவுகள் பாடியிருக்கிறார். இந்த விஞ்ஞான சம்பந்த தேவாரத்தில் ஒரு அருமையான செய்தி ஒன்று வரும். விரதம் இருக்க வேண்டாம்னே சொல்லுவார். விரதம் இருக்கிற நேரத்துல அரியத்த பாடுன்னு சொல்றாங்க. வீடும் ஞானமும் வேண்டி விரதங்களால் பாடி ஞானம் என்னாவது, விரதம் இருந்தா ஞானம் வந்துருமா வராது. என்னை வளஞ்சூடி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடு ஞானம் அல்ல அடி சேர்வது ஞானம். நீ பரியத்தை ஓதினியானா உன்னை உன்னை நாடி ஞானம் வரும். இது திருவலஞ்சூடிக்குரிய திருஞான சம்பந்த தேவாரம், இந்தலப்பண்ணிலே உள்ள தேவாரம். அப்படியே உடலை பருத்தி விரதங்களை மேற்கொள்வதற்கு பதிலா பரியங்களை எளிமையான முறையில் ஓதலாம். ஓதினா ஞானம் எளிதில பெற முடியும். ஒரு பரியத்துல சொல்றாரு, அதே திருஞான சம்பந்த தேவாரம் தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இரும் கடல் வையத்து. ஆகவே பெருமான வழிபடுறதுக்கு நீரை முழுமணி தரளங்கள். அடுத்த பாட்டு சொல்லுவார், விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை, அது அடியாருடைய இருந்ததுனால. சாமிய கும்பரத்துக்கு நெஞ்சம் புண்ணியம் செஞ்சது, அடியாருடைய இருந்ததுனால வினை மாய்ந்ததுங்கிற ரொம்ப அரிய செய்தி. ரெண்டுமே முதல் பாட்டு அரண் பக்தியையும் பக்தி அடியார் பக்தியையும் சொல்லுது. கடைசி பாட்டுல சொல்லுவார், மாதோ பூரனை பலஞ்சுழி மருவிய நாதனே நாதன் வெளி ஞான சம்பந்தன் வாய் நவிக்கை தமிழ்நாளை ஆதரித்து இசை கற்றுவல்லாகுல கேட்டு வந்தவதனை வாரியாவினை மறுவைக்கும் இன்னைக்கும் வருத்தம் என்று அடையாவே. சில பேர் தேவன் பாடை இயல கேட்க விரும்புறாங்க. அந்த கேட்கிறவங்களுக்கும் பிணைவது தாக்காது. இந்த பிரிவிலே எந்த பிரிவிலே அவ்வளவு அருமைப்பாடுடையவே தேவார திருப்பதிகள் என்பதை அவரை தம் திருக்காப்பு திருநிலை காப்புல அருள்கீரை. ஏன் அருளணும்னா நமக்கு தெரியாது, நாம் மயங்கி நிற்போம். நம்முடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் நம்முடைய மலைவு ஐயப்பாட்டு தீர்ப்பதற்காகத்தான் அவருடைய பிள்ளையா தமது திருப்பதிகளே திருக்கடை காப்பிலே இன்னென்ன பரிகங்கள் இன்னென்ன ஆற்றலுடையவென்றே வலியுறுத்தி அருள் செய்கிறார். இதை நாம் மறக்கலாக இதை சொல்றதுக்கு அவர் என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கலாம். அவர் ஞானம் உள்ளவர்கள். அவர் ஒரு தேவாரத்திலே சொல்றார், எனதுரை தனதுரையார். அவர் வாக்கு சாமி வாக்கு ஒண்ணு. அவருடைய தேவாரங்களை படிக்க பெரிய பேரா நினைத்து ஓதலாம். ஓத முடியலையா, ஓதுறவங்க பாட கேட்கலாம். கேட்டாலே வினை போய் இப்ப இல்ல, எப்பயுமே வினை வர. இவ்வளவு அற்புதமா சொல்றார் அந்த வலஞ்சுழி. அல்லூர் வென் சிறையடைந்தார் திரு குடமுக்கு அடைந்திருக்கு. குடமுக்கு குடமுக்குல மூன்று பாடல் பெற்ற தலம் இருக்கு. குழந்தை காரணம், குடமுக்கு, குழந்தை கீழ்கோட்டம். அப்பமூத்திய பாடிய தலங்கள் ரெண்டுதான். உடம்புக்குல பாடியிருக்கார், உடந்தை கீழ்கோட்டம் பாடியிருக்கார். கீழ்கோட்டத்துல ஒரு அரிய பாட்டு ஒண்ணு இருக்கு. குடமுக்குலயே ஒரு அருமையான செய்தி சொல்றார். சாமி கும்பிடு கொஞ்சம் சிரமப்பட்டுதான் கும்பிட்டாரு, வேற வழி இல்ல. அது அவர் சொல்றார் தேவாரத்துல, சிரமம் செய்து சிவனுக்கு பக்தராய் பரமனை பலநாளும் பகிர்த்துமின். பல நாட்டு குடும்பம். அப்ப நம்ம எவ்வளவு நாள் கும்பிடணும், அருள் வர வரைக்கும் கும்பிடுவோம். நிச்சயமா அருள் வந்துடும். அதுல ஐயப்பாடே வேண்டாம், அருள் நிச்சயமா வரும். மன கலக்கம் கொள்ளாம பாடி, கலக்கம் கொள்ளாம தளர்ச்சி இல்லாம பாடிட்டே இருக்கு. இன்னொரு பாட்டுல சொல்ற, காமியம் செய்து காலம் கழியாதே. காமியம்னா ஆசை. உலக புள்ளிகள் மேல பற்றுடையவனா காலத்தை கழிக்காத. சாமியோடு சரச்சு என்னென்ன நதிகள்லாம் வருதுன்னு ஒரு பாட்டுல சொல்றார்.
1: ஏவீடற்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றனே இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி புவி அமர் உலக அனைத்தும் உருவி போக.
0: இந்த உயிர் போறவனே சாமி கூப்பிடுவார், வாயிங்க வாயிங்கே பீர்பிள்ளைன்னு கூப்பிடுறவங்க நம்ம கூப்பிட்டு வர்றாங்க. நரகம் சொர்க்கம் தாண்டி அந்த உயிர் சாமிகிட்ட போயிடுமா.
1: தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி கொற்றாமரை குக்கரணி தென்னீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் தோண்ட குடந்தை கீழ்கோட்டத்தையும்
0: ஏழு நதிகள் பேசப்படுகின்றன. பாமத்துல கலந்துக்கூடிய நதிகள் ஏழு நதி, காவிரி, யமுனை, சரஸ்வதி, கொற்றாமரை, குக்கரணி, கோவின, கோதாவரி, குமரி, இப்படி ஏழு தீர்த்தங்கள் அங்கு பேசப்படுகின்றன. அந்த குடமுக்கு பாடுறார். அதேபோல என்னென்ன ஒரு போராடுறார்,
1: நாலு தென் திருச்சேரை குடவாயு நிறையூர் சேர் பாலூர் மின்மொழியார் வாகனார் கடல்பரவி மேலூர்ந்து விடைக்குடியார் மேலுமிடம் பலபாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். நானூர்ல இவருடைய பதிகம் நம்ம கிடைக்கல. நானூறு ஒட்டி இன்னொரு ஊருக்கு நானூறு மயானம்னு விஜயான் சம்பந்த பதிகம் கிடைச்சிருக்கு. நானூர்ல திருநாவுக்கரசருடைய பதிகம் கிடைக்கல. கும்போணத்திலிருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற தலங்கள், கும்போணத்திலிருந்து திருவாரூர் போறோம்னு வச்சுங்களேன், நிறைய தலங்கள் பார்க்கலாம். அரிஜித் கரைப்புத்தூர், கலையநல்லூர், கருக்குடி, பெருவேலூர், குடவாகில், தலையாலங்காடு, கரவீரம், ரொம்ப தலங்கள் குடந்தைக்கும் ஆறுக்கு இடையில சேரை சொல்ற சென்னரியப்பர் கோவில்னு பேர். அதுல ஒரு திருக்குறுந்தகை இருக்கு, அருமையான பாடல். நம்ம சாமி கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ஊரியாவரும் புண்ணியம், புண்ணியம் அப்படியே பொங்கி வருமா சாமி கும்பிட்டா. பொய் கெடும் நிலையில்லாத அசத்து பொருள்கள் நம்ம விட்டு நீங்கும். கூறினாய அறிவு கை கூடிடும், நல்ல அறிவு ஞானம் கிடைக்கும், நல்ல புத்தாலித்தனம் கிடைக்கும். இந்த பரீட்சைக்கு போறவங்க போதத்து ஒரு பாட்டு நம்ம முன்ன பார்ப்போம், திருநாகேஸ்வரத்துல தட்சாமூர்த்தி கூடிய பாட்டு. அதே போல இந்த பாட்டும் ஓதணும், கூடிதாய அறிவு கை கூடிடும். இந்த பாட்டும் அதே போல பூந்திருத்தியில ஒரு பாட்டு இருக்கு, கலைஞானம் கல்லாமே தப்பித்தானே என்று. நம்ம படிக்காமே ஞானம் அனுபவம். அது இன்னும் ரொம்ப எளிய வழி அந்த பாட்டு, பூந்திருத்தி பாட்டு. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கலாம். பரீட்சைக்கு முன்னால பரீட்சை படிக்கிறோமோ இல்லையே இந்த பாட்டை படிச்சிருந்தோம், அப்ப சாமி வந்து எழுதிடுவார். பரீட்சை காட்சியில எழுதுறோம்னா சாமி அவங்க வேலை எழுதுவாரு. கூடிதாய அறிவு கை கூடியும் சீரியா சேரையுற்றி நாரிவாகந்தன் நாமும் நவிழவே. அதுவும் சேரை குருமா அவ்வளவு சிறப்புடையவர். அப்புறம் குடவாய், நரையூர், இதெல்லாம் அவருடைய பதிவுகள் கிடைக்கல. குடவாயெல்லாம் சம்பந்த பெருமான் பாடியிருக்கார். சே பாலூர் மின்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர்ந்து விளைக்குடியார் மேலுமிடம் பலபாடி சேலூர் தன் பணி சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். பாலூர் மின்மொழியால் பாகனார், பால் போன்ற இனிமையான சொற்களை பேசக்கூடிய அம்மை உமையவள், அவளை பாகத்திலேயுடைய பெருமான், அவர் எழுந்துள்ளி உள்ள தரங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டு விடையையே கொடியாகவும் விடையையே ஊர்தியாகவும் உடைய பெருமான் மேவி இருக்கும் இடங்களை எல்லாம் பணிந்து திருவாஞ்சியம் தலத்தை அடை. திருவாஞ்சியம் மூவர் பாடல் பெற்ற தலம், சோழ நாட்டு தலங்கள்ல மூவர் பாடல் பெற்றது. திருநா லக்ஷ்மி, இந்த தலத்திலே விஷ்ணு லக்ஷ்மியை மணக்க வேண்டி திருவை வாஞ்சிச்சு பெருமானை வழிபட்டதனாலே இந்த தலம் திருவாஞ்சியம் என அறியப்படுகிறது. பெருவேலூர் போறார், பெருவாக மலர்ச்சோலை பெருவேலூர் பணிந்தே திருநேரிசி பாடியிருக்கார். முருகாரும் மலர்கூர்ந்தை முதல்வனான பதிபிரவும் திருவாரும் விளமுருடன் சென்றிறங்கி வாகீசர் மறுவார் ஊர் எரித்தவரும் திருவாரூர் வந்தடைந்தார். ஒரு சொல்லணி, மறுவாரூர் எரித்தவர் திருவாரூர், பொருளாளருடைய புறத்தை எரித்தவன், பொருந்தியவர்களை வாழ வைத்தவன். அவன் அண்டியவர்களுக்கு வாழும், அண்ட மறுப்பவர்களுக்கு தாழும் நிச்சயம் உண்டு. அதனாலதான் அப்படி இந்த ஊர் தேவாரத்துல சொல்லும் போது அருக்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரேங்கிற அவர் நம்ம பார்த்தன சாமி, பார்த்தாதான் நம்ம நல்லவனா இருக்க முடியும். அப்படி இல்லாட்டா அல்லாதாரா மாறிடும். நம்ம பல நாள் பணி பண்ணி திருவாரூர் பெருமாள் அவர்களை பெற வேண்டும். இந்த யாத்திரை மூலமா செய்கிறான் ஒரு அரிய வாய்ப்பை தர்றார். ஆரூர் போகணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த நினைப்பு கேட்ட பிறகு அதுக்கும் ஆரூர் பெருமாள் பார்க்கணும்னு ஆசை இருந்தார். அந்த ஆசையோட வினை எல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் சென்று பார்த்தாரையானால் எல்லா பேரொழிவர்கள் பின்னமாக அடைவார்.
2: அம்மொழி மாலை சிந்தமை கேளா அணிசன்மை மைமலர் கண்ட தண்டர்பிரானார் மகனார் ஒய்மலர் வாவி தென்திருவாரூர் கும்பிட்டே உம்முடன் நின்று இங்கு உடன் வருவேன். அந்த ஆரூரை கும்பிட்டு தென்திருவாரூர்ங்கிறது காரணம் வடாரூர் என்று ஒன்று இல்ல, தென் என்பது இங்கு அழகி என்ற பொருளிலே கையாளப்படுகிறது. அழகிய திருவாரூர் மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க சென் தாமரை ஓடை செண்பயர் நாதர் தானேக நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத்தொடு உட்கார் பூமலர் வாச தடம் பணி சூழும் புகழூரில். இவர் திருவாரூர் நோக்கி பிள்ளையார் சென்று விட்டார், புகழூர் நோக்கி அப்பர பெருமான் போறார். அத்திருமூதூர் மேவி, இப்ப நாம் அப்பரோட தான் போறோம், சரிதான் அப்பருடைய சரிதம், நம்முடைய யாத்திரை அப்பரோட போகுது. சித்தம் நிறைந்தே அன்பு தவிட்டும் தெளிவெள்ளம் உள்ளத்துல அப்படியே அன்பு கேக்கி வைக்கப்பட்ட அணிநீர் போல பாயினம் அப்படியே கண்கள்ல தார தாரையா தண்ணி. பின்ன உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கும் போல இந்த தலத்துலதான் நாங்க சாமி கிட்ட சேர போறோம், ஞானி மகா ஞானி அல்லவா அப்பெரியார். வள்ளல் வாகீசர் மாபெரும் ஞானி.
0: பூர்வ குருமா முதலே பாக்குறார் உள்ளத்துல என்ன பின்னாடிக்குதான் வந்து பாடப்போற இன்னும் ஒரு 20 வருஷம் பொழுது
2: என் சொல்லி
0: அந்த பதிவும் பாடுற குறித்து முன்கூட்டியே உள்ள எழுந்திருக்கும் போல
2: மொய்த்திழி தாரை கண்பொழியில் முழுதார வைத்தறையனாக பூனணிவாரை பணிவுற்றார். அவருடைய குரு பூஜை சதயம் தேவர் பிரானை தென்புகுலூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாணி பறிவோடு மேவிய காதல் தோறும் மேவிய காலந்தோறு விருப்பில் கும்பிட்டே ஓவுதல் ஓம் திருப்படி ஒரு அழகை தொடர் நுகையாளர் பாருங்களேன். ஓவுதல்னா நீங்குதல், நீங்காம இருந்தார்னு சொல்றார். நீங்கக்கூடிய செயல நீங்கினாராம். என்ன பொருள் திருப்பணியிலிருந்து நீங்காம இருந்தார் அரே திருநாவுக்கரசர். இப்ப விஞ்ஞான சம்பந்தர் ஆர்வம் பெறுகிறார். இவர் குருவில் தங்கியிருக்கிறார். பகதக தலங்கள்லாம் வழிபட்டு வந்துடுறார். திருச்செங்காட்டங்குடி நள்ளாறு அயவந்தி தலங்கள்லாம் வழிபடுறார். சேர்தரு செங்காட்டங்குடி வீடும் திரு நள்ளாறு ஆறுதரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி அங்க ஒரு நயனார் இருக்க அயவந்தி பாகன் திருமருகள் இந்த மருகளுக்கு மட்டும் ஒரு அடைத்தலா இருப்பாங்களேன். அம்பாரோட இருக்கிற மருகள்னு சொல்ற ஏன்னா அருள் ஜாஸ்தி. இந்த மருகள்ல தான் ஒரு சிட்டி பெண்ணினுடைய துன்பத்தை விஞ்ஞானசம்பந்த சுவாமி தீர்த்து வச்சார். தன்னுடைய சொந்தக்காரன் பரியனோட போறான். இந்த வரியும் செட்டு போயிடறான். சடையாயினுமாள் பரியம் பாடி விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் அந்த இறந்தவரோட உயிரை மீட்பிச்சு தர்றார். இந்த கருணை பெருக்கு விளைந்த இடமானதனாலே வாதிகள் மின்மலையாளர் உபாதன் திருமருகள் என்று சிறப்பித்தார். ஏதரும் வந்தால் செந்து வணங்கி என்று அப்படி பின்னால் சென்றது ஆரூர் நகராளும் துப்புரல் வேடி கண்ணுதலாரை தொழுதி இப்பால் மெய்ப்புற ஞானம் பெற்றால் வேணுபுரத்து எங்கள் பொத்து முன்னூறு மாபெரும் வந்தார் புகழ் இங்குள்ள திஞ்சான சாமியே கூறு வந்துருவாங்க. பிள்ளையா எழுந்தருள பெருவிருப்பால் வாங்கினர் உள்ள மகிழ்ந்து எதிர்பட்ட முன்னுரை மாலைகள் வள்ளலார் திருத்தொன்ற மற்றவர்பால் எழுந்தருள எல்லருஞ்சி நீரடக்க தாமும் எழுந்தருளினார். பிள்ளையார் அங்க இருக்கிறார், அப்பர் பெருமான் இருக்கிறார், அந்த ஊர்ல இருக்கிற முருகனார் இன்னும் மூணு நண்பர்கள் வர்றாங்க. ஒருவர் திமிழ் என்ற வாணனார் அவர் பிள்ளையாரே வர்றவர். அது தவிர ரெண்டு அடியார்கள் அவங்க திருத்தொண்டர் திருநீல் நடக்கிறாங்க. வள்ளலார் திருத்தொண்டர் மற்றவர்பால் எழுந்துருள செங்காட்டம் உள்ள இருக்கிறார். அவங்களா சமகாலத்துல வாழ்ந்த நாயன்மார்கள் திருத்தொண்ட பெருமான் எழுந்துருள்றார். எல்லரும் சீர் நீலனக்கார் இகழ்ச்சி இல்லாத சிறப்பு உடைய தீநடக்க நாயனார் சில இகழ்ச்சி இல்லாத சிறப்பு நடைபெறும். இப்போ ஆறு நாயனார்கள் அங்க இருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் திருநீலண்ட பாணர் முருகனார் திருத்தொண்டர் திருநீலக்க நாயனர் ஆறு பேர். இப்ப ஒரு செய்தி சொல்லப்போற செய்கிறார். அடியார் எல்லாம் கூடியிருக்கும் போது என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி அவங்க பொழுது கழிக்கணும். ஆந்தனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தனாம் உங்கு புகழ் முருகனார் திருமடத்தில் உடனாக தாங்கி வரும் சீரடியார் பலரமுடன் பயில் கேள்மை எல்லாம் ஒன்னா இருக்கும்போது கேள்மைனா புரிந்து இருத்தல் நட்போடு இருத்தல் நீங்களே திருத்தொண்டின் நிலை உணர்ந்து தொண்டை தொண்டிலே நீங்க கூடாதான் தொண்டிலே நீங்காத நிலை உணர்ந்து அவங்க எல்லாம் நிகழ்கின்றார்களாம். என்ன செய்யறாங்க தொண்டிலே பிரியக்கூடாதானே என்ன தொண்டு செஞ்சாங்க அதுதான் முக்கியமானது. தொண்டு பல வகையா இருக்கு. அந்த தொண்டுகள்லாம் அவர் அளவுபடுத்தி சேர்க்கிறார் சொல்றார். சால மிக்கு உயர் திருத்தொண்டுன்னு ஒண்ணு சொல்றார். சாதா தொண்டு இல்ல உயர் திருத்தொண்டு மிக்கு உயர் திருத்தொண்டு சாலமிக்கு உயர் திருத்தொண்டுன்னு சொல்றார். அந்த சாலமிக்கு திருத்தொண்டு என்ன தெரியுமா அது ரெண்டு. ஒன்று அரண் புகழ், மற்றது அடியார் புகழ். சொல்ல போறாங்களே திருப்பதிக செழுந்தமிழில் திறம் போற்றி மகிழ்வுற்று.
0: அடியாரெல்லாம் ஒன்னா கூடியிருக்கும் போது திருப்பதிகங்களை ஓதி திருப்பதிகங்கள் சொல்கின்ற பொருளிலே திளைக்க வேண்டும். காரணம் புராணத்திலே சொல்லுவார் யாவர்க்கும் மனமுகக்கும் இன்பமொழி பயனியம்பி. மனமுகக்கும் இன்பமொழி திருப்பதிக மொழிதான். சிவனாருடைய பொருளே புகழ உள்ளடக்கியதனால திருப்பதிகங்கள் தான் நம்மளே ஒன்றாயிருக்கும் போது ஓதத்தக்கவை என்று சொல்றார். சரி திருப்பதியங்கள் பெருமானுடைய புகழ சொல்லும் அதை மட்டும் ஓதினா போதுமா என்றா அடுத்தபடி சொல்ல போறார்.
2: பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி இருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தல்.
1: இந்த சுவாமிகள் எம்பெருமா அவைத்தலைவர் ஐயா அவர்கள் அதை செய்யறாங்க. காலையில திருப்பதியை செழுந்தபடி திரும்போற்றல், மாலையில பொறுப்பறை மடப்பாவை இடப்பாக பொற்றாளி இருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்தது. சாலமிக்குரிய திருத்தொண்டு இல்லை, இது மேல தொண்டு எதுவுமே இல்லை. கீழே திருவாகிடுதல், திருமழுக்கிடுதல், நந்தவன பணி செய்தல், மத்த என்ன பணியா இருந்தாலும் சரி, அதாவது செய்கிற தொண்டுகள் எல்லாம் அப்படி அமைப்படுத்தி தசி தொண்டா வச்சார். அதா தொண்டில் சாலமிக்கு திருத்தொண்டு. ஒன்று என்ன, திருப்பறையை செழுந்தபடி திறம்போட்டு. ரெண்டு என்ன, திருப்பறைய மடப்பா இழப்பாக போட்டாலும் திருப்படியை திருத்தொண்டு பெருமையை விரித்துள்ளது. சுருக்கமா சொன்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா, ஆற்பாளவர் கருளும் வண்ணம் ஆதிமான்பு. இது தேவாரவர் ஆற்பாளவர் கருளும் வண்ணம் ஆதிமான், ஆதிமான் பெருமானுடைய மாண்பு, ஆத்மாளவு தொடர்பு அடியாருடைய கோவில். இது ரெண்டதான் அடியார்கள் சிந்திக்கணும். பொறுப்படு சிந்தையினார்கள் இன்னொன்னு சொல்றாரு, உடனுறையின் பயன் பெற்றார். அப்ப அடியார்கள் ஒன்னா இருந்தா மட்டும் போதாது, அந்த உடன் உறைந்து இருப்பதனுடைய பயனை பெறணும்னா அடியார்கள் கூடியிருக்கும் போது வேறு பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம திருப்பதிகளை பத்தி பேசணும், அடியார் பெருமாள் நாயன்மார்களை பத்தி பேசணும்னு தெரியும். இத நாம் இன்னைக்கு வாழ்வினுடைய ஒரு குறிக்கோளா கொள்வோமே, ஆனால் எந்த குறையும் நம்ம வந்து அடையா என்பது கூடுதலை அல்லது ஐயப்பாடு இல்ல. இதை நாம பாடமா எடுத்து எடுத்துருவோம். ரொம்ப நாள் இப்படி காவல் போடுது முருகனாருடைய திருமணத்துல, அங்கிருந்து புறப்படுறாங்க. இனிமே பெரிய யாத்திரை ஐயா, இதுலதான் பல அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது. இந்த யாத்திரை இப்போ புகழூர்ல தொடங்குது. இந்த யாத்திரையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரும் சேர்ந்தே போறான். வீடு வெளியில பஞ்சத்தை தீக்க போறாங்க, மறைக்காட்டுல கதவை திறக்க போறாங்க, அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் செய்ய போறாங்க ரெண்டு பெருமக்களும். மறைக்காடு வரைக்கும் இந்த யாத்திரை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டு கால யாத்திரை, ஒன்னரை ஆண்டு காலம் அப்புறம் திஞ்ஞான சம்பந்தம் பிரியாம இருக்கிறாங்க. நாமும் தயவு பண்ணி அவங்களை விட பிரியாம இருக்க முயற்சி செய்வோம். இந்த ஜெய்கியாவோட வாக்கை பின்பற்றி இதுல ரெண்டு புருட்சமய புத முதற்சி கண்களா இருக்கிற அரசரும் பிள்ளையாரும் சேர்ந்து போற யாத்திரை இது. நாம தனியா அவங்கள்ட்ட போவோம், அவங்க நம்ம தனியா போனா அந்த யாத்திரை சிறக்காது. அவர்களை தலைவராக கொண்டு போவோம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆக்கி அளித்து. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இன்று நாம் 19வது பாடலுக்கு செல்கின்றோம். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. இந்த பாடலுக்கு இன்று நாம் விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும், இந்த பகுதி இறைவனுடைய இலக்கணத்தை கூறுகின்ற பகுதி. எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு என்ன லட்சணம் இலக்கணம் என்று கூற வேண்டும். அப்படி இறைவன், கடவுள், ஈஸ்வரன் என்றெல்லாம் கூறுகின்றோம். அந்த இறைவனுக்கு என்ன இலக்கணம், இறைவனுக்கு என்ன லட்சணம், அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆக்கி என்றால் தோற்றி வைத்து, படைப்பவர், உருவாக்குபவர். உலகத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் உருவாக்குபவர். அழித்து துடைக்கும் தொழில், தொழில் என்றால் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருப்பவர். என்ன காரியத்தை? உற்பத்தி செய்தல். பிறகு காத்தல் என்பதையும் நாம் சேர்த்திக் கொள்ள வேண்டும். ஒன்றை உருவாக்கி அதை பாதுகாத்து பிறகு பிரளய காலத்தில் அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும். தொழில் அத்தனை வைத்தும் என்றால் இந்த உலகத்தை இயக்கி வருபவர், இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர். இறைவனுடைய இலக்கணம் லட்சணம் என்ன என்றால் இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர், அனைத்து செயல்களுக்கும் மூலமாக இருப்பவர். அதுதான் இங்கு சொல்லப்பட்டது. ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனையும் அத்தனை வைத்தும். பிறகு அடுத்த பகுதியில் எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன். இதனுடைய விளக்கத்தை நாம் பிறகு பார்க்கலாம். இந்த காரியத்தை இறைவன் செய்யும் பொழுது அந்த காரியத்தினால் இறைவன் தாக்கப்படுவதில்லை என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய விளைவை கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். செயல் செய்யும் பொழுது செயல் செய்பவனுக்கு கர்த்தா என்று பெயர். யார் கர்த்தாவாக இருக்கின்றானோ அவன் போக்தாவாக இருந்தாக வேண்டும். போக்தா என்றால் செயலினுடைய பலனை அனுபவித்து ஆக வேண்டும். இறைவன் அனைத்தையும் படைக்கின்றார், காக்கின்றார், அழித்துக் கொள்கின்றார் என்ற பெரிய செயலை செய்தால் அந்த செயலினுடைய விளைவு அவருக்கு வரும், அதனுடைய தாக்கம் இருக்குமே என்றால் அது இல்லை என்று இங்கு சொல்லப்படுகின்றது. எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு சிறிதளவும். எல் அத்தனை ஏனும் என்றால் எல்லு என்பது மிக சிறிய பொருளுக்கு உதாரணம். இப்ப சிறிய அளவும் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும், அதனால் தாக்கப்படாமல் இருக்கும் சமர்த்தன், சக்தி வாய்ந்தவன் என்று இங்கு வந்து இறைவனுக்கு மேலும் ஒரு விளக்கம். பிறகு உள்ள இப்படிப்பட்ட தன்மையை உடைய சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. இப்படிப்பட்ட தன்மையை உடைய அந்த ஈஸ்வரன் சாட்சியாகவும் இருந்து வருகின்றார். அவரை சிந்திக்க தக்கது என்றால் அவர்தான் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள், அதுதான் அறியப்பட வேண்டிய பொருள். இதுதான் இதனுடைய பொருள். இனி இதிலிருந்து ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இதில் நாம் முதலில் எடுத்துக்கொள்கின்ற பகுதி இறைவனுடைய லட்சணம், ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்ப யார் கடவுள் என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எவ்வளவோ காலம் எவ்வளவோ மனிதர்கள் பக்தர்களாக இருந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டு வருகிறார்கள். நீ வழிபட்டுக் கொண்டு வருகின்ற இறைவனுடைய தன்மை என்ன, யார் கடவுள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நாம் என்ன பதில் புரிந்து கொண்டுள்ளோம், என்ன பதிலை உலகம் சொல்கிறார்கள் என்று பார்த்தால், பல சமயங்களில் அந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாமலேயே இருக்கின்றது. பதில் தெரியவில்லை என்றும் நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு பழக்கம், கடவுளை வழிபட வேண்டும், கற்பூரத்தை வைக்க வேண்டும், ஏதோ ஒரு பாட வேண்டும் என்று. யாரை நாம் வழிபடுகின்றோம் அல்லது வழிபடுகின்ற அந்த இறைவனுடைய தன்மை என்ன என்று தெரியாமலே வழிபட்டு வருகின்றோம். அது தவறா என்று கேட்டால் அது தவறல்ல. ஆனால் இங்கு அந்த இறைவனுடைய தன்மை விளக்கப்பட்டுள்ளது. இறைவனுக்கு என்ன லட்சணம், ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன என்றால்,
சாஸ்திரத்தில் இந்த இலக்கணம் படிப்படியாக உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக என்றால் ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு படி, பிறகு அவர்களே சற்று தத்துவத்திற்குள் சென்று மன தூய்மையை அடைந்தவர்களுக்கு சற்று அடுத்தபடி என்று இந்த இறைவனுக்கு கொடுக்கின்ற இலக்கணம் ஒரே ஒரு இலக்கணம் என்று சொல்ல முடியாது, படிப்படியாக அமைந்துள்ளது. இப்ப ஒரு குழந்தை நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆன்மீக சம்பந்தமா ஒரு பதில சொல்லுவோம், கொஞ்சம் வளர்ந்தவர்கள் கேட்டா அதே கேள்விக்கு வேறு பதில் சொல்லுவோம். காரணம் என்ன என்றால், யார் யார் மனதில் என்ன பதில் சொன்னா அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு ஏற்ற பதில் தான் சொல்ல வேண்டும். ஆனா இறுதியா என்ன பதில் இருக்கின்றது அந்த கருத்தும் இங்கு தாயுமானவர் மிக அழகாக கூறியிருக்கின்றார். அதற்கு மேல நம்ம பேச முடியாது, அந்த அளவுக்கான கருத்தும் இதில் அமைந்துள்ளது. ஆகவே இப்பொழுது அந்த இறைவனுக்கு என்ன லட்சணம் இருக்கின்றது என்பதில் மூன்று படிகளாக பார்க்கலாம். மிக மிக ஆரம்பத்தில் வருபவர்களுக்கு என்ன படி, அதைத்தான் நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆரம்பத்தில் அதுதான் நமக்கு புரியும். பிறகு சற்று நமக்கு மன தூய்மை அடைந்து மனம் மிக கூர்மையை அடைந்து கிரகித்துக் கொள்ள முடியும் என்றால் அடுத்த படிக்கு செல்லலாம், இரண்டாவது நிலை. பிறகு இறுதியில் மூன்றாவது நிலை. இங்கு தாயுமானவர் மூன்றாவது கடைசி நிலையை சொல்லி இருக்கின்றார். நாம் படிப்படியாக இப்பொழுது செல்லலாம். முதல் படி என்ன, இறைவனுக்கு இறைவனுடைய தன்மை ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன? முதல் படி என்னவென்றால், இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருப்பவர், அதான் முதல் படி, முதல் லட்சணம். முதல் லட்சணம்னா முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய லட்சணம், இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருப்பவர் இறைவன். அதாவது இந்த உலகத்தை தோற்றி வைத்தவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர், அதற்கு அவர்தான் நிமித்தம். எப்படி என்றால், ஒரு பானை உருவாக வேண்டும் என்றால் களிமண்ணே திடீரென்று பானைகளாக உருவாகி இருக்கார், பிறகு அதற்கு நிமித்தமாக குயவன் தேவைப்படுகின்றார். அப்படி அந்த குயவனை என்ன சொல்கின்றோம், நிமித்த காரணம் என்று சொல்கின்றோம். அவன் நிமித்தமாக களிமண்ணானது பானையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த உலகம் அனைத்துக்கும் நிமித்தமாக இருப்பது, இந்த உலகத்தை உருவாக்கியது இறைவன். இப்ப இறைவனுக்கு என்ன லட்சணம் என்றால், இந்த உலகத்தை தோற்றி வைத்தவர், நிமித்தமாக இருப்பவர். இப்ப நிமித்தம் என்றால் அவர் இல்லாமல் இந்த உலகம் இருக்காது. இந்த உலகம் ஜடமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம், ஐந்து பூதங்கள் இருக்கு, அதெல்லாம் ஜடமா இருக்கு. இந்த ஜடமாக இருக்கின்ற ஒன்று தானே செயல்பட்டு ஒன்றுக்கும் ஒன்றும் செய்து விடாது. இப்ப அறிவுடைய ஒருவன் வந்துதான் ஜடமான இந்த உலகத்தை எடுத்து உருவாக்க வேண்டும், உலகமாக உருவாக்க வேண்டும். எப்படி அறிவுள்ள குயவன் அல்லது அறிவுடைய ஆசாரியானவன் என்ன செய்கின்றார், மரத்தை பொருள்களாக மாற்றுகின்றார், களிமண்ணை பானைகளாக மாற்றுகின்றார். அப்படி நிமித்த காரணம் என்றால் ஒரு அறிவுடைய அனைத்தையும் அறிகின்ற இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர். இப்ப பானையை செய்பவனுக்கு பானையை பற்றி அறிவு இருக்கின்றது, அனைத்தையும் செய்பவருக்கு எதை பற்றி அறிவு இருக்க வேண்டும், அனைத்தை பற்றி அறிவும் இருக்க வேண்டும். அதனாலதான் சாஸ்திரத்துல சர்வஜ்ஞ என்று சொல்கின்றோம். சர்வஜ்ஞ என்றால் அனைத்தையும் அறிபவர், அதனாலதான் அனைத்தையும் இவர் உருவாக்கி இருக்கின்றார். அனைத்தையும் அறிபவர் என்ற சொல்லில் நாம் செய்கின்ற அனைத்து கர்மங்களையும் அவர் அறிபவர், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குரிய பலனையும் கொடுப்பவர். கர்ம பல தாதா என்று சொல்லப்படும், நம்முடைய கர்ம பலனை கொடுப்பவர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாம இதை நான் செஞ்ச எனக்கு எப்படி பலன் வரும்னு. ஆனா பகவான் வந்து அனைத்தையும் அறிபவர். அவர் எங்கிருந்து இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார்னா, வேற எங்காவது இருந்திருந்தா நம்ம ஏதாவது மறைச்சு பண்ணிடலாம், ஆனா அந்த செய்கின்றானே அவனுடைய மனதிற்குள்ளேயே மனசாட்சியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரிடமிருந்து நாம் எப்படி தப்ப முடியும்? அவ்விதம் எல்லா ஜீவர்களினுடைய கர்ம பலனை கொடுப்பவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர், அறிவு சொரூபமாக இருப்பவர், அனைத்தையும் அறிபவர். இதுதான் முதல் படியில சாஸ்திரம் நமக்கு இறைவனை அறிமுகப்படுத்துகின்ற விதம். இதுவும் புரியல அப்படின்னா கொஞ்ச நாள் இதையும் கேட்க கூடாது, இதுக்கு மேல இறங்கி சாஸ்திரம் சொல்ல முடியாது. முதல் படி என்ன என்றால், ஜடமான ஒன்று
ஒரு பொருளாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற வேண்டும் என்றால் அறிவை உடையவன் அங்கு கை வைக்க வேண்டும். களிமண் இருக்கு, அது பானையாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறகு என்ன புரிஞ்சுக்கிறோம்? அறிவுடைய ஒருவன் அதை உருவாக்கி இருக்கின்றான். அதிலிருந்து நம்ம பிரயோஜனத்தை அனுபவிக்கிறதிலிருந்து ஒரு அறிவு அந்த செயலுக்கு பின் இருக்கின்றது. அதுதான் முதல் படி. இதை எல்லா மதங்களிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம். காரணம் என்ன? சற்று சிந்தித்தால், இந்த காமன் சென்ஸ் சொல்வார்கள், சற்று பொதுவான அறிவு இருந்தாலும், சாதாரண அறிவு இருப்பவர்களும் கூட ஒன்று பயன்படுத்தப்படுகின்ற விதத்தில் இருக்கின்றது என்றால் அதை கண்டிப்பாக உருவாக்கியவன் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவும் திடீர் என்று உற்பத்தியாகி விடார். அப்படி உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோமே, பிறகு காரணம் இல்லாம திடீர் திடீர்னு மறைஞ்சிடும். காரணம் இல்லாம ஒண்ணு தோன்றுச்சுன்னா திடீர்னு காரணம் இல்லாம மறைஞ்சிடும். இப்போ உலகத்துல எந்த வியவஸ்தையும் இருக்காது. நம்ம இங்க வந்து வீட்டுக்கு போகும்போது வீடு மறைஞ்சிருக்கு, காரணம் என்ன? அது காரணம் இல்லாம வரலாம், காரணம் இல்லாம போகலாம்னு ஆகிவிடும். அப்படி எல்லாம் இல்லை. இந்த ஒரு நியதியை நாம் அனுபவிக்கின்றோம், காரண காரிய நியதியை அனுபவிக்கின்றோம். ஒரு பொருளுக்கு அந்த நியதி என்றால் இந்த உலகத்துக்கும் பெரிய படைப்புக்கும் அதே நியதி தான். பானையில வந்து சோறு வெந்துடுதான்னு சொல்லி ஒரு சோத்த பதம் பாக்கிறோம், பிறகு என்ன முடிவு பண்றோம்? பானைக்குள்ள இருக்கிற எல்லா சோறும் இதே நிலைதான். நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு சொத்து ரத்தத்தை எடுத்துட்டு அதுல நம்ம டெஸ்ட் பண்றோம், பிறகு டாக்டர் என்ன சொல்றார்? உடல பூரா ரத்தத்துல இந்த தன்மை தான் இருக்குன்னு சொல்றார். அப்படி ஒரு பொருளுக்குள்ள காரண காரிய நியதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த அண்டத்துக்கும் அது பொருந்துகின்றது. ஆகவே இந்த உலகமானது படைக்கப்பட்டுள்ளது, ஒரு நியதியுடன் இயங்கி வருகிறது என்றால் அதை உருவாக்கியவன் அறிவு பூர்வமானவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவனுக்கு தான் நம்ம இறைவன் கடவுள் என்ற பெயரை கொடுக்கின்றோம். இது வந்து முதல் படி. இனி இரண்டாவது படிக்கு போவோம். இந்த இரண்டாவது படி என்னவென்றால், இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். அப்படி உருவாக்க அவர் எங்கிருந்து பொருள்களை எடுத்தார்? குயவன் பானையை உருவாக்கினார், அவன் எங்கிருந்து பொருளை எடுத்தான் என்றால் அவன் தலையிலிருந்தோ வயிற்றிலிருந்தோ எடுக்கவில்லை. களிமண் எங்கிருந்து எடுத்தான்? வெளியே இருந்து எடுத்தான். தனக்கு வேறாக ஒரு இடத்திலிருந்து களிமண்ணை எடுத்தான். அதே போல் இறைவன் இந்த உலகத்தை படைக்க எங்கிருந்து பொருளை எடுத்தார் என்ற கேள்வி வரும் பொழுது இந்த இடத்துல நமக்கு வந்து சற்று ஆழ்ந்து செல்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நமக்கு புரிந்து கொள்ள சில உதாரணங்களை கொடுத்து, சிலந்தியானது தன்னுடைய கூட்டை எங்கிருந்து எடுக்கின்றது என்று கேட்டால், எங்கிருந்து எடுக்கிறது? தன்னுள்ளிருந்தே எடுக்கின்றது, தனக்கு வேறாக அதை எடுக்கவில்லை. அப்படி இறைவன் தனக்கு வேறாக ஏதாவது ஒரு பொருள் இருந்திருந்தால் அதை எடுத்துட்டு வந்து இந்த உலகமா அமைத்து உருவாக்கி இருப்பார். அவருக்கு வேறாக புறம்பாக ஒன்றும் இல்லாத காரணத்தினால் இறைவன் தன்னிடமிருந்தே பொருள்களை எடுக்கின்றார். அவ்விதத்தில் இந்த உலகத்தை உருவாக்க பொருள்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றால் அதுவும் இறைவனிடமிருந்தே எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனுடைய எந்த அம்சம் என்று கேட்டால், மாயா அம்சத்திலிருந்து இந்த பொருள்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இரண்டாவது படியில் என்ன சொல்றோம்? இறைவன் உருவாக்கியவர் மட்டுமல்ல, இறைவன் இந்த உலகாக உருவாகியும் இருக்கின்றார். அதாவது எங்கேயோ உருவாக்கிவிட்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, இந்த உலகமாகவும் உருவாகி இருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இதத்தான் நம்ம வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் நல்லா சொல்லி வழிபடுகின்றோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் இறைவனை ஒவ்வொரு பூதமாக வழிபடுதல். சிதம்பரத்தில் ஆகாசமா வழிபடுறோம். அப்படி அந்த இறைவன் அனைத்து பூதங்களாகவும் இருக்கின்றார். தன்னிடமிருந்தே அனைத்தையும் இவர் உருவாக்கி இருக்கின்றார். இப்ப பூமி மண் இருக்கு, அதிலிருந்து மரம் செடி கொடிகள் எல்லாம் வருது. இந்த பூமி ஆதாரமா இருக்கு. மரம் செடி கொடிகள் வெளியிருந்து வரவில்லை, அதுவே நிமித்த காரணம், அதுவே உபாதான காரணம். இந்த களிமண்ணுக்கு என்ன சொல்றோம்? உபாதானம் சொல்றோம், பொருள். அந்த பொருளும் அந்த இறைவனிடத்திலிருந்தே வந்தது. அது வந்து இரண்டாவது படி. இரண்டாவது படியில யார் இறைவன் என்று சொன்னால், இறைவன் என்பவர் இந்த உலகத்திற்கு நிமித்தமாகவும் இருக்கின்றார்,
இந்த உலகமாகவும் இருக்கின்றார், உபாதானமாகவும் இருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து சொன்னா நமக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தின் மீது எவ்வளவோ விருப்புக்குமல் வெறுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வெறுப்பு வெறுப்பாக நம்ம பிரிச்சு வச்ச உலகத்தை இறைவன் சொரூபம்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய சொரூபம்னு ஏற்றுக்கொள்ள நமக்கு மன தூய்மை இல்லை. அப்ப முதல்ல என்ன சொல்லிடுறோம்? இறைவன் வந்து படைச்சார், சக்தி உடையவர், அதோட நிறுத்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கிய இறைவன், உருவாக்க அவர் கையாண்ட பொருள் தன்னுடைய பொருள், தானாகவே இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றார். முதல்ல உலகத்தை படைத்தார், இரண்டாவது படியில